இருள் பூமியை மூடப்போகிறது, காரிருள் ஜனங்களை மூடப்போகிறது. ஆனாலும் உன்மேலே கர்த்தர் உதிப்பார் என்று சொல்லி இந்த புதிய வாரத்தில், இந்த புதிய மாதத்தில், இந்த புதிய வருடத்தில், புதிய வாரத்தில், முதல் வாரத்தில் ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, விழுந்தவன் எழுந்திருக்கிறதில்லையோ என்று சொல்லி கர்த்தர் பேசினார். எந்த நிலைமையில விழுந்திருக்கிறோமோ அந்த நிலைமையிலிருந்து எழுந்து இன்றைக்கு வருவோமா? நீ எந்த நிலைமை விழுந்தாய் என்பதை நினைத்து பார்த்து ஆதியிலே செய்த கிரியை

0: இதை கிரிய செய்வாயாக என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசினாரே. எங்க விழுந்திருக்கிறோம் இன்றைக்கு அதை நினைத்து பார்த்து ஆண்டவராய் கர்த்தரிடம் வருவோமா? தூங்குற நீ எப்பொழுது எழுந்திருப்பாய் என்று ஆண்டவர் கேட்டார். அப்படி என்றால் தூங்குற நாம் தேசத்திற்காக ஜெபிக்கும்படியா எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு அறிவுறுத்துகிறார். அடுத்தபடியாக பேதுரை பார்த்து எழுந்திரு, நீ சென்று புற ஜாதி மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவி என்று சொல்லி ஆண்டவர் அவரை அனுப்பினார். தேசத்திலே கர்த்தரை அறியாத எத்தனையோ ஜனங்கள் இயேசு அறியாமல் இருக்கிறாங்க. அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படியாக சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையோடு கூட கர்த்தருடைய வசனத்தை சுமந்து சென்று புற ஜாதி ஜனங்களுக்கு கர்த்தரை அறியாதவர்களுக்கு அறிவிக்க நாம் எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். கர்த்தர் அதை குறித்து நம்மோடு கூட பேசினார். எல்லாரும் வாயை திறந்து நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, இதோ என்னை அர்ப்பணம் செய்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? மாத்திரமல்ல, கடைசியாக கர்த்தரை சந்திக்கும்படி நாம் எழுந்திருக்க வேண்டும். நம்மை நாமே ஆயத்தப்படுத்த எழுந்திருக்க வேண்டும். அந்த கன்னிகைகள் எழுந்திருந்தார்கள், தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள், தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். மனவாளனோடு கூட அந்த கல்யாண வீட்டுக்குள்ளே சென்று விட்டார்கள். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, இதோ ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினார், சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து மகிழ்வோம், அவர் துதி செலுத்த கடவோம். கேட்போமா, நம்மை நாமே ஆயத்தப்படுத்தோமா? எங்க இருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எழுந்திருப்போம். எண்ணெய் இருக்கிறதா? தீவெட்டு எரிகிறதா? மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபம் எடுப்போமா? எழும்பி பிரகாசி, எழும்பு, கர்த்தர் உன்னை பிரகாசிப்பார். மரித்தரை விட்டு எழுந்திரு, கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி கேட்டோம். எல்லாம் கத்தரை பார்த்து ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, எனக்கு என்னை காண்பியும் ஆண்டவரே, விழுந்த நிலைமையில என்னை தூக்கிடும் ஆண்டவரே. வாய் திறந்து ஜெபிப்போமா? எங்க நான் விழுந்திருக்கிறோம், என்னை தூக்கிடும் ஆண்டவரே. நான் உமக்கென்று ஆண்டவரே எழும்பி நிற்கணும் ஆண்டவரே. நான் எழுந்து ஜெபிக்கணும் ஆண்டவரே. நான் எழுந்து ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. நான் எழுந்து இப்படி வருகைக்கு ஆயத்தமாகணும் ஆண்டவரே. எனக்கு அந்த பாக்கியங்களை கொடுங்க என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோம். நன்றி பரலோக பிதாவே, இப்பொழுதும் எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. ஆமாண்டவரே, அப்பா நாங்கள் விழுந்து எழுந்திருக்க அநேக நேரில் தயங்கி விடுகிறோமே, விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையோ என்று சொன்னீரே. அப்பா எங்களை தூக்கிடும் ஆண்டவரே, இதோ எழுந்தும்மிடம் வருகிறோம் ஆண்டவரே. எங்கள் கரங்களை பிடித்துக் கொள்ளும் ஐயா. நாங்கள் எழுந்து மூர்ச்சித்து கிடக்கிற ஜனங்களுக்காக எங்கள் கைகளை உயர்த்தி அல்லேலூயாவை நோக்கி நாங்கள் கண்ணீரோடு ஜெபிக்க எங்களுக்கு அந்த ஜெப ஆவியை ஊற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பேதுரை பார்த்து எழுந்திருந்து, நீ எழுந்திரு என்று சொன்னீரே. அப்பா உன்னை தேடுகிற மூன்று மனிதர்கள் வந்திருக்கிறார், அவளோடு சந்தேகப்படாமல் போய் என்று சொல்லி புற ஜாதி மக்கள் மத்தியிலே அவருக்கு வாசலை திறந்தீரே ஆண்டவரே. நாங்களும் புற ஜாதிகள் மத்தியில் சென்று வார்த்தையில் அறிவிக்க எங்களை பக்குவப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜாக்கிரதையாய் இதை செய்ய எங்களுக்கு கிருபையில கொடுங்க ஆண்டவரே. உண்மை சந்திக்கும்படி இதோ மனவளன் வருகிறீர், உண்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்தணும், எங்கள் தீவெட்டிகளை நாங்கள் ஆயத்தப்படுத்தணும், எண்ணெயை பெற்றுக்கொள்ளணும், மெல்லிய வஸ்திரத்தை நாங்கள் தரித்துக் கொள்ளணும், அல்லேலூயா துதி செலுத்தணும், சந்தோஷமா இருக்கணும், அந்த பாக்கியத்தெல்லாம் எங்களுக்கு தாரும். இந்த வார்த்தை கேட்டு யாரெல்லாம் தன் இதயத்தை திறந்து தன் இதயத்தை கிழித்து கண்ணீரோடு ஆண்டவரே இதோ எழுந்தும்மிடம் வருகிறேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கிறார்களோ, இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் தம் பிரகாசிக்கிற வல்லமை, இதோ நீதியின் சூரியன் பிள்ளைகள் மீது பிரகாசிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த புதிய வருடத்திலே, புதிய மாதத்தில் காலடியை எடுத்து வைத்திருக்க எங்கள் மீது ஆமே நீதியின் சூரியன் எங்கள் மேல் உதிப்பீனாக. ஆமே நீதியின் சூரியன் உதிப்பீனாக. உங்க ஆரோக்கியம் இப்படி எல்லாரும் மீது இறங்கி வருவதாக ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை கரம்பிடித்து நடத்தி ஆசீர்வதியும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
1: அப்பா உங்களுடைய வார்த்தை கேட்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வித்து பலப்படுத்த முடியா ஜெபிக்கிறோம். சமாந்தி சந்தோஷத்தையும் கட்டளிட முடியா ஜெபிக்கிறோம். மகிமையான காரியத்தை செய்ய முடியா ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரையும் எழுந்திருந்து உமக்கின்றி எழுப்பி பிரகாசிக்க கிருவை தர முடியா ஜெபிக்கிறோம் ஐயா. அக்கினி மதலாக இருந்து எங்களை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த வருஷத்துல எங்க பார்த்தாலும் ஆபத்து பத்து நாங்க எத்தனையோ செய்தி கேட்கும்போது அப்பா எவ்வளவு வேதனையா இருக்குது கர்த்தாவே. அப்ப எங்களை மக்களை எல்லாம் நீங்க பாதுகாக்கணும் பராமரிக்கணும் ஐயா. எங்க சப மக்களை எல்லாம் நீங்க பாதுகாக்கணும் பராமரிக்கணும். ஆவியான ஒரு ஆளிகை செய்ய வேண்டும் செபிக்கிறோம். கரத்து பிடித்துக் கொள்ள முடியா செபிக்கிறோம் ஐயா. எங்க சென்றாலும் தேவ சமம் முன்னும் பின்மார்ந்து நீர் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்து வழி நடத்துங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. தேவ பிரசனம் தேவண்ட கிருவ கூட இருக்கட்டும் ஆண்டவர. அப்பாமை ஸ்தோத்தரிக்கிறோமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எல்லாரும் மக்களை நெருங்கி செவிக்கமை சார்ந்து கொள்ள கிருவ தர முடியா செபிக்கிறோம். உன்னத பலத்தில எடக்கட்டுங்க அக்கில மூடிக்கொள்ள முடியா செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டில் எல்லாருக்கும் புதிய இரத்தையும் புது பலத்தையும் புதிய சிந்தையும் அப்பா புதிய எண்ணங்கள்

0: தர வேண்டும் செபிக்கிறோம் ஐயா. பாப்பா, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறார். பழையவெல்லாம் ஒளிந்து போன எல்லாம் புதிதானே சொன்னீரே. புது சிருஷ்டியை காரியம் என்று சொன்னீரே ஐயா. ஒவ்வொருவரும் புது சிருஷ்டியாய் மாற வேண்டும் ஆண்டவரே. பழைய சுபாவங்கள் எங்களை விட்டு நீங்கி போட்டு ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை மூட வேண்டும் செபிக்கிறோம். கர்த்தருடைய அக்கினி மூட வேண்டும் செபிக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறாங்களப்பா, அவங்க உள்ளங்களை நீ பரிசுத்தப்படுத்த முடியாது செபிக்கிறோம் அப்பா. அப்பா, நீதி சரி என்ன நீதி செய்யும் பணியாஞ்சரி இன்னும் அதிகம் செய்து சொல்ல சொன்னீரே ஆண்டவரே. நீதி சரி இன்ன நீதி செய்து அணியாஞ்சரி இன்னும் அணியம் செய்யும் சொன்ன சொன்னீரே ஆண்டவரே. யாரெல்லாம் அப்படி இருக்காங்களோ அந்த மக்களை எப்படியாவது ஆண்டவரே பரிசுத்தவான்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. பலத்த கிரியை அவர் வாழ்க்கையில செய்ய முடியாது செபிக்கிறோம். வேண்டி கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியிச்சர் தேவன் ஆண்டவரே. யாரும் பலவீனப்படக்கூடாதப்பா. நோயோடு பலவீனத்தவர்னால் தொட்டு சுகமாக்கி உங்க நாமத்தை மங்கிப்படுத்துங்க. மந்திரம் சேவனை எல்லாம் இயேசுக்கு திரும்பத்தில் அழித்து போடுங்க. கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க. கண்ணீரோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. வேலையில்லாத குடும்பங்களை வேலையை தாங்க. இந்த வருஷத்துல வேலையில்லாத மக்கள் வேலையை தாங்க. திருமணமாகாத குடும்பங்களை பிள்ளைகள் திருமணம் நடக்க உதவி செய்யுங்க அப்பா. குழந்தை இல்லாத சவுளுக்கு குழந்தை பயத்தை தாங்க. கடனோடு இருக்கிற மக்களை கடன் அடைக்க உதவி செய்யுங்க. கண்ணீரோடு இருக்க மக்களை கண்ணீரை துடைத்துருங்க அப்பா. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தர முடியாது செபிக்கிறவங்க நாமத்தை மையப்படுத்துங்க. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. சாபத்திலையும் பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. தொழில் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க. உங்க நாம மட்டும் மங்கிப்படட்டும். நன்மையான காரியத்தை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கு அதிகமாய் கிரிய செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. கர்த்தாவே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் அப்பா. அப்பா, மே ஸ்தோத்திரம். வெள்ளியும் பொண்ணு என்னுடன் சொன்னீங்களே. வெள்ளியும் பொண்ணும் பெருக பண்ணுன்னு சொன்னீங்களே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அப்பா மனக்கஷ்டத்திலையும் பணக்கஷ்டம் இருக்க ஒவ்வொரு மக்கள் வாழ்க்கையிலையும் வெள்ளியும் பொண்ணையும் பெருக பண்ண முடியாது செபிக்கிறோம் ஐயா. எங்கள் தேவனை கர்த்த நீர் அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீர் அப்பாமை நோக்கி கெஞ்சுற வெள்ளியும் உம்முடையது பொண்ணு உடையது அப்பா. எங்களுக்கு யாரெல்லாம் பணக்கஷ்டத்து இருக்காங்க அவங்களை கண்ணீர்லாம் துடைச்சி கஷ்டத்தெல்லாம் மாத்தி நீர் வெள்ளியும் பொண்ணையும் பெருக பண்ணுகிறவராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஒருத்தர் கூட ஒரு குறை வைக்காதீங்க ஆண்டவரே. ஆசீர்வதி உயர்த்துங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் எல்லாவற்றையும் விடுதலை தாங்க. கண்ணீர் துடைச்சிருங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. நான் எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர்னு சொன்னீங்கப்பா. நீங்க எல்லாவற்றையும் செய்வதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பான்னு சொன்ன வாக்குத்துக்காய் ஸ்தோத்திரம். பிரிந்து குடும்பம் அணைக்கணும். சிறு பிள்ளை ஆசீர்வதிக்கணும். வாலிப்பிள்ளைகள் ஆசீர்வதிக்கணும். பெரியவங்களை ஆசீர்வதிக்கணும். தேவாதி தேவன் கூட இருந்து வழி நடத்தணும். கண்ணீரை துடைக்கணும். ஆத்மா கண்களை திறந்துடணும். மகத்தான காரியத்தை செய்யுங்க. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. ஒரு நன்மையும் குறைபடாது கத்துக்கொள்ளும். சிங்கக்குட்டிகள் காட்சி இடங்கி பட்டினியா இருக்கு அத்திர தேடுறவங்களுக்கு ஒரு நன்மை குறைபடான்னு சொன்னீரே. மனவாட்டியை எங்களை ஒவ்வொருத்தரையும் மாற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம். நீர் அப்படி செய்யப்பட அன்புக்காய் இறக்குதாய் கோடி கோடி ஸ்தோத்திரேசப்பா. எல்லா துதி கன மகிமுக்கு செலுத்துறோம். யாசப்பா நாமத்தில் தாழ்மையாக்கே ஜீவம் பரமபிதாவே. ஆமென்.
1: கிறிஸ்துவுக்குள்ள அன்பானவர்களே, நம்முடைய ஊழியத்தை ஜபத்தாலும் பணத்தாலும் தாங்கி வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் யாவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, aslinkaram@gmail.com. Our website, handofjesus.com. God bless you.

0: நான் பாடமாட்டேன்.
1: கற்றுக்கலாம் பார்ந்தவர்களே, ஆண்டவராய் இயேசுக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார். ஏசாயின் புஸ்தகம் 66:13.
2: ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல்,
1: ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல்
2: நான் உங்களை தேற்றுவேன்,
1: நான் உங்களை தேற்றுவேன். ஆமா அருமையானவர்களே, ஆண்டவரை இயேசுக்கு சொல்கிறார், ஒருவனை அவன் தாய் தேற்று போல் நான் உங்களை தேற்றுவேன். தாய்க்குத்தான் தெரியும் பிள்ளைகள் எப்படி தேற்றுனா எப்படி சமாதம் இருப்பாங்கன்னு சொல்லி. எத்தனை தான் மற்றவங்களை ஆறுதல் படுத்தினாலும் நமக்கு சமாதானம் கிடைக்காது, ஆறுதல் கிடைக்காது. இயேசுக்கு நம்மளை ஆறுதல் படுத்தினாருன்னா சமாதானம். என் வாழ்க்கையில எத்தனையோ நாள் உள்ள உடைஞ்சிருக்கும் போதெல்லாம் என் ஆண்டவராய் இயேசுக்கு என்னை தேற்றுவார். அப்ப எப்படி தேற்றுற, அவன் தாய் தேற்று போல, நம்ம தாய் எப்படி தேற்றுவங்களோ அதே போல நம்ம தேற்றி ஆறுதல் படுத்துறாரு. காரணம் என்ன தெரியுமா? 2 கொரிந்தியர் 1:3.
2: நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும்,
1: பிதாவாகிய தேவனும்,
2: இரக்கங்களின் பிதாவும்,
1: இரக்கங்களின் பிதாவும்,
2: சகலவிதமான ஆறுதலின் தேவனுமா இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம்.
1: அவர்தான் நமக்கு சகல விதமான ஆறுதல். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் வேற வேற வேற வேற பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள். இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்கிற நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கண்ணீர்கள், வேதனைகள் வரும். ஆனாலும் தேவனை கத்துற அந்த நாள், அந்த நாளைக்கு எப்படிலாம் நம்மள ஆறுதல் படுத்தணுமோ அப்படிலாம் ஆறுதல் படுத்துவார். நம்ம எந்த நிலைமையில உடைஞ்சிருக்கிறோமோ, உள்ள உடைஞ்சிருக்கிறோமோ, எப்படி சோர்ந்து போயிருக்கிறோமோ, அந்த சூழ்நிலை அவர் நம்மளுக்கு ஆறுதல் படுத்துகிற தேவன். ஏசாயின் புஸ்தகம் 57:18.
2: துக்கப்படுகிறவர்களுக்கும்,
1: துக்கப்படுகிறவர்களுக்கும்
2: ஆறுதல் அளிப்பேன்,
1: ஆறுதல் அளிப்பேன். பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்ம துக்கப்படும் போது நம்மளை ஆறுதல் அளிப்பார். எப்படி அளிப்பாரா? ஒருவன் அவன் தாய் தேற்று போல நம்ம தேற்றுகிற தெய்வம், நம்மளை தேற்றுகிறவர், ஆற்றுகிறவர், அரவணைக்கிற தெய்வம், தாய் மார்புடையவர். நம்மளை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி நமக்கு சமான்படுத்துவார். நம்ம துக்கப்படும் போது நமக்கு ஆறுதல் அளிக்கிற தேவன். கலங்காதீங்க, ஆண்டவரை இயேசுக்கு நோக்கி பாருங்க, அவற்றை வந்து பாருங்க. ஆண்டவரை இயேசுக்கு உங்களை நிச்சயமா துக்கப்படும் போது உங்களுக்கு ஆறுதல் அளிப்பார். எத்தனை பேர் துக்கத்தோட இருக்கீங்க, உள்ள உடைஞ்சிருக்கீங்க, எப்படி வாழ்றது, எப்படி இதை எப்படி இந்த பாதை கடந்து போறது, எப்படி இந்த இக்கட்டில் நடந்து போக முடியும்னு சொல்லி கலங்குறீங்களா? இயேசுக்கு சொல்லுகிறார், ஒருவன் அவன் தாய் தேற்று போல தேற்றுகிறவர். உங்கள் துக்கத்தை அவர் நினைச்சு துக்கத்தில் ஆறுதல் அளிக்கிற தேவன். நம்ம அவர் இடத்துல எப்படி ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும் தெரியுமா? முதலாவதாக நம்ம பார்க்கிறோம் ரோமர்கள் நிருபம் 15:4.
2: தேவ வசனத்தினால்,
1: தேவ வசனத்தினால்
2: உண்டாகும் பொறுமையினாலும்,
1: உண்டாகும் பொறுமையினாலும்
2: ஆறுதலினாலும்,
1: ஆறுதலினாலும். தேவ வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு ஆறுதல். நான் கூட எத்தனையோ நாட்கள் அம்மா இல்ல, அப்பா இல்ல, கூட பிறந்தவங்க இல்ல, கண் பார்வை இல்ல, இப்படிப்பட்ட சூழ்நிலையில எத்தனையோ நாள் உள்ள உடைஞ்சிருக்கும் போது நான் யாரையாவது பைபிள் வாசிக்க சொல்லி கேட்பேன், ஆண்டவரோட வசனம் அப்படியே ஆறுதல் படுத்தும். நீங்க தேவனோட வசனத்தை வாசித்து பாருங்க, ஆறுதல் நிச்சயமா ஆறுதல் அளிப்பார் கர்த்தர். அவர் ஒருவர்தான் ஆறுதல் அளிக்க முடியும். நிறைய பேர் ஆறுதலுக்காக சினிமா பார்ப்பாங்க, டிவி ஆன் பண்ணி பார்ப்பாங்க. எத்தனையோ பேர் இதை போனா நல்லா இருக்குமா, இங்க போய் பார்க்கலாமா, அவங்ககிட்ட போய் பேசினா சமாதானம் கிடைக்குமா, இவங்ககிட்ட பேசினா சமாதானம் கிடைக்குமான்னு சொல்லி எத்தனையோ பேர் எங்கெங்கயோ ஓடுறோம். அருமையான சகோதரி சகோதரியே, என் தாய்மாரே, தகப்பன்மாரே, ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து பாருங்க. அவர் உங்களோடு பேசி உங்களுக்கு ஆறுதல் தருவார். அவருடைய ஆறுதல் மாறாத ஆறுதல், நித்திய ஆறுதல். அவர் தான் நமக்கு ஆறுதல் கொடுக்க முடியும். அவர் ஆறுதல் படுத்தவும் செய்வார். நமக்கு ஆறுதல் இருந்து எந்த கஷ்டத்தில் இருக்கும் அந்த கஷ்டத்தை விடுதலையாக்க முடியும். மற்ற நம்ம என்னதான் கதை புஸ்தமோ எது படித்தாலும் ஆறுதல் கிடைச்சாலும் அது நிரந்தரமான ஆறுதல் இல்ல. அருமையானவர்களே, அந்த கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும், திரும்ப அந்த வேதனை நமக்கு வரும். ஆனா ஆண்டவராக இயேசுக்கு வேதத்தை வாசிக்கும் போது தேவன் உங்களோடு பேசுவார், ஆறுதல் படுத்துவார். உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ செய்யவும் செய்வார். அதுதான் அவர் தான் ஆறுதல். தேவனுடைய வாசனத்தை வாசிக்கும் போது நமக்கு ஆறுதல். ஆண்டவருடைய வாசனத்தில் என்ன இருக்க பாருங்க, யோவான் சுவிசேஷம் 6:63.
2: நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள்,
1: நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள்
2: ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது,
1: ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிறது. பாத்தீங்களா, கர்த்தருடைய வசனத்துல ஆவியும் இருக்குது, ஜீவனும் இருக்குது. அதனாலதான் அவர் நம்மளை ஆறுதல் படுத்த முடியும். ஆண்டவர் வசனத்தை வாசித்து பாருங்க, தேவனுடைய ஆவியார் நமக்குள்ள இருந்து நம்மளை ஆறுதல் படுத்துவார். நம்ம என்ன கஷ்டமோ அந்த கஷ்டத்திலிருந்து அவர் நீக்க முடியும், கண்ணீர்லிருந்து துடைக்க முடியும். ஆறுதல் படுத்துற மாத்திரல உங்க கண்ணீர்லிருந்து விடுதலையாக்குவார், உங்க கஷ்டத்திலிருந்து விடுதலையாக்கு. என்ன பிரச்சனையோ உங்களை பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்க முடியும். ஏன்னா கர்த்தருடைய வசனத்துல ஆவியும் ஜீவனமா இருக்கிறது. ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு ஆறுதல் படுத்துவார். 119:49. நீர் என்னை
2: நம்ப பண்ணின வசனத்தை
1: உமது
2: அடியனுக்காக
1: நினைத்தருளும்.
2: அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல்.
1: அதுதான் நம்ம சிறுமையில ஆறுதல்.
2: உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது.
1: அதை பாத்தீங்களா, சிறுமையில் எதுதான் ஆறுதல்? தேவனுடைய வாசனம் தான். நான் உள்ள உடஞ்சி இருக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய வசனத்து மூலமே என் ஆண்டவராக இயேசுகிறது என்னோடு பேசி என்னை ஆறுதல் படுத்துவார். என்ன கஷ்டமோ அந்த கஷ்டத்தை நீக்கி என்னை ஆட்டி தேய்ச்சி ஆறுதல் படுத்துவார். அவர் ஆறுதலின் தேவன். அவரை நோக்கி பாருங்க, உங்க கண்ணீரை துடைச்சிக்கோங்க, உங்களுக்கு கஷ்டத்தை மறந்து ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசித்து பாருங்க, நிம்மதியை கொடுப்பார், ஆறுதலை தருவார். முதலாவது கர்த்தருடைய வசனம் தான் நமக்கு ஆறுதல். இரண்டாவதாக நமக்கு எப்படி ஆறுதல் கிடைக்கும் தெரியுமா? ஏசாயின் புஸ்தகம் 28:11-12.
2: பரியாச உதடுகளினாலும்
1: அந்நிய
2: பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார் இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல் இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள்
1: ஆமா, அருமையானவர்களே, அன்னி பாசல் நிறைஞ்சி செவிச்சு பாருங்க, உங்களுக்கு ஆறுதலா இருக்கும், சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அன்னி பாசல் நிறைஞ்சி செவிக்கும் போது நம்ம உலகத்தை மறக்கலாம், நமக்கு நல்ல பரிசுத்தாவை நிறைஞ்சி செவிக்கும் போது நமக்கு சமாதானம் சந்தோஷம் கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும், நம்ம கவலையெல்லாம் மறந்து போயிடுவோம். அதுதான் நமக்கு ஆறுதல். அன்னி பாசல் செவிப்பீங்களா? பரிசுத்தாவினர் கூப்பிடுங்க, ஆண்டவரே என் உள்ளத்தை நிரப்புங்கப்பா, எனக்குள்ள வாங்க, எனக்கு நானும் அன்னி பாசல பேசணும், தேவாவை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவராக இயேசுக்கு பரிசுத்தாவை கொடுப்பது அத்திக்க நிச்சயம், நிச்சயமா பரிசுத்தாவை தருவார். ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க, இயேசுக்கு உங்களுக்கும் ஆண்டவர் சொன்னா, இதோ மாம்சமனை யாவருக்கும் நான் தேவனை கேட்டார், நிச்சயமா உங்களுக்கு என்ன மாம்சமனை யாவையாலையும் ஆவியே ஊற்றுவேன், குமாரரும் குமார்த்தியின் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, வாலிபர் தரிசனம் காண்பாங்க. வாழ்க்கை கேட்குமா? அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 2:17.
2: கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் என்னுடைய ஊழியக்காரர் மேலும்
1: என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும்
2: அந்நாட்களில்
1: என் ஆவியை ஊற்றுவேன்
2: அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்
1: பாத்தீங்களா அருமையானவர்களே, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மாம்சமனை யாவரையும் ஆவி ஊற்றுன்னு சொல்லி இருக்கிறார். நிச்சயம் அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, அவரை நோக்கி கேளுங்க, இயேசு கிறிஸ்து ஆண்டவரே உங்களுடைய ஆவி அபிஷேகத்தை ஊற்றுமான்னு சொன்னார். உங்க மேலதான் ஊற்றுவேன், அவங்க மேலதான் ஊற்றுவேன்னு சொல்லவே இல்லை, மாம்சமனை யாவரும் ஆவி ஊற்றுன்னு சொல்லி இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 2:1-4 கேட்போமா?
2: பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும்
1: ஒருமனப்பட்டு
2: ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற
1: முழக்கம் போல
2: வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது.
1: அவர்கள் எல்லாரும்
2: பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு
1: ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின
2: வரத்தின்படியே
1: வெவ்வேறு பாஷைகளிலே
2: பேச தொடங்கினார்கள்.
1: பாத்தீங்களா அருமையானவர்களே, உங்க மேலே தேவன் ஆவிய ஊற்றுவார். அவங்க இவங்களுக்கு தான் ஊற்று சொல்லிட்டாரு. மாம்சமான யாவர் மேலும், இந்த உலகத்துல மாம்சம் யாராருக்குள்ள இருக்கோ அவங்க மேலே என் ஆவி ஊற்றுவேன்னு சொன்னார். காரணம், நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். நம்ம எந்த மாதமான அவசியம் இல்லை, எதை செய்யணும் அவசியம் இல்லை. நம்ம மாம்சமா இருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவனுடைய ஆவி ஊற்றுவேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு நீங்க கேட்டு பாருங்க, முதல் யாருக்கு ஆறுதல் தராரு? வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு ஆறுதல் தராரு. ரெண்டாவது, பரிசுத்தாவில் நிறைந்திருக்கிறவங்க தேவன் ஆறுதல் தராரு. மூன்றாவதாக ரெண்டு கருந்தியர் புஸ்தகம் 7:6 சிறுமைப்பட்டவர்களுக்கு
2: ஆறுதல் செய்கிற தேவன்,
1: சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். பாத்தீங்களா, சிறுமைப்படும் போது கர்த்தர் நமக்கு ஆறுதல் தராரு. நம்ம ஒருங்குண்டு கண்ணீரோடு ஆண்டவரே எனக்கு நீங்க ஆறுதல் தரணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா தேவனை கர்த்தர் நமக்கு ஆறுதல் தராரு. ஏசாயின் புஸ்தகம் 66:2
2: சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு
1: நடுங்குகிறவனையே
2: நோக்கி பார்ப்பேன்.
1: பாத்தீங்களா, எத்தனை பேரு வசனத்தை கேட்டு அப்படியே விட்டுறாங்க, வசனத்துக்கு மனஸ்தாபப்படுறது இல்ல. அவங்களும் ஆண்டு நோக்கி பார்க்க மாட்டாரு. சிறுமைப்பட்டியோ, நான் இவ்வளவுலாம் ஆண்டு பிரியமான காரியம் செஞ்சிட்டேனேன்னு சொல்லி சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு அவரையே நோக்கி பாக்குறவங்களுக்கு கர்த்தர் நிச்சயமா ஆறுதல் அடிப்பார். ஆண்டு வசனத்துக்கு நடுங்குறவங்கள ஆண்டு நோக்கி பார்ப்பார், நிச்சயமா உங்க கண்ணீரை துடைப்பார், கவலையெல்லாம் மாத்துவார். வசனம் வாசிக்கும் போது நமக்கு ஆறுதல் கிடைக்கிது. ரெண்டாவது பாசத்தில் நிறைஞ்சிருக்கும் போது அன்னி பாசல பேசும்போது நமக்கு ஆறுதல் கிடைக்கிது. மூன்றாவதாக என்ன செய்யணும், வசனத்துக்கு நம்ம சிறுமைப்பட்டு வசனத்துக்கு நடுங்குறவங்களுக்கு கர்த்தர் ஆறுதல் கொடுக்கிறார். அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நிச்சயமா நமக்கு ஆறுதல் கொடுக்கிறார். நம்ம கண்களை முடிச்சவும் பண்ணுமா? எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் அன்பு நிறைந்தவரை அப்பாவை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நேரத்தில் என்னோடு செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாளத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, ஆறுதல் படுத்துங்க, தேர்தல் படுத்துங்க. கத்துடி கிருபங்களை ஆளிகை செய்யட்டும். ஹக்கினாலும் மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். பசுத்தான அபிஷேகம் அவங்க மேலே இறங்கட்டும். அக்கில நிரப்புங்க, வல்லமேல் நிரப்புங்க, பிரசனத்தால் நிரப்புங்கப்பா. உள்ளத்திலையும் வெளியிறங்குமா அற்புதங்கள் செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. வேண்டி கொடுத்திருக்கும் நினைப்பதற்கு மேலான ஆசீர்வாதத்தை அவங்க வாழ்க்கையில தர வேண்டும் படி செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, தேவனே தேவனே, கண்ணீரோடு செபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரை துடைங்க. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? எல்லா முகத்திலையும் கண்ணீர் துடைச்சுங்க, ஆற்றுங்க, தீற்றுங்க, ஆறுதல் படுத்துங்கப்பா. கத்துடைய கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கத்துடைய பிரசனங்களை மூடட்டும் ஆண்டவரே. முடிவு தாய் உள்ள காரங்களை வைப்பீராக ஆண்டவரை, ஆசீர்வித்து உயர்த்துவீராக அப்பா. நீங்க தொடுத மக்கள் உணரட்டுமே. தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரே. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன நோய் இருந்தாலும் குணமாக்குங்க ஆண்டவர. மந்திரம் செய்வனிகள் பெல்லிசனிகள் இருந்து விடுதலை செய்ய முடியாது. கெஞ்சுகிறங்க தாவே, கெஞ்சுகிறோம். கட்டப்பட்ட மக்களை விடுதலை செய்யுங்க சப்பா. சாபத்திலையும் பாவத்தில் இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. தேவ கிருபா அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்ய முடியாது. கெஞ்சுரம் கெஞ்சுரம் ஐயா அப்பா. நீங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க சப்பா. என் பிள்ளைகள் படிப்பறலன்னு சொல்லி கலங்கியிருக்கிற குடும்பங்கள் கண்ணுக்கி பாருங்க. அவங்க பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஞானத்தை தாங்க தகப்பனே, தகப்பனே. எவ்வளவோ செலவு பண்ணி படிக்க வச்சு பிள்ளைகள் படிக்கலன்னு சொல்லி கலங்குற ஒவ்வொரு குடும்பங்களையும் கண்ணுக்கி பாருங்க. பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஞானத்தை கொடுக்க முடியாது செவிக்கிறோம். குடும்பத்தில் எப்ப பார்த்தாலும் சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் இருக்க குடும்பத்தை ஒரு விஷயம் நினைத்தருளும் ஆண்டவரே. சண்டை குழப்பத்தில் விடுதலை தாங்க, சமாளித்து கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்கப்பா. தகப்பனே இறங்க முடியா கெஞ்சுகிறமே. எங்கள் மேல மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்கப்பா. கத்துடி கிருவே நானும் அவங்களை தாங்க வேண்டுமப்பா. ஐயா படிச்சு வேலை இல்லையுன்னு கலங்குற மக்களுக்கு வேலையை தர முடியாது செபிக்கிறோம். வேலையில எத்தனை பேர் ப்ரமோஷன் இல்லையான்னு சொல்லி கலங்குற மக்கள் வேலையை ப்ரமோஷன் கிடைக்கணும். வேலை கன்ஃபார்ம் ஆகணுமே. கஷ்டப்படுற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்தில் வெளியிறங்குமா போச்சுங்க. ஆசீர்வதிங்க, தகப்பறையை பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. ஐயாமை துதிக்கிறோம். ஒரு வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கிருபை அவங்களை சூழ்ந்து பாதுகாக்கணும் ஐயா. திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவிச்சுங்க எஸ்அப்பா, எஸ்அப்பா திருமணம் நடக்க உதவிச்சுங்க அப்பா. குழந்தை பாக்கிலா சகோதரி குழந்தை பாக்கிட்டு தாரும் ஐயா. கர்ப்பத்தின் கனி கத்திரால கிடைக்கும் சுகந்தரடி சென்னீரே. கர்ப்பத்தோட கனி உருவாக்கி குழந்தை கொடுத்தவங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. அதிசயங்களை செய்யுங்க எஸ்அப்பா. கெஞ்சிரோ கெஞ்சிரோ அப்பா. அப்பாமை நோக்கி நாங்கள் வந்தாடி கெஞ்சிரோம். குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்கப்பா, விடுதலை தாங்க. வேலையில அப்பாவை ஸ்தோத்திர உயர்வை தாரும். தேவ கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. வேலையில கன்ஃபார்மாகாத மக்கள் வேலையில கன்ஃபார்மாகும் ஐயா. அதிசயங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, அவரஞ்சிற குடும்பங்களை ஆசிரியங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க. பிரிந்து குடும்பம் இணைக்கணும். சமல்லாத குடும்பத்துல சமாளித்து தரணும் ஐயா. அப்பாமை நோக்கி கெஞ்சிற பிரகாச மனக்கண்களை திறந்துடுங்க. இப்ப பார்க்கக்கூடிய ஆவிக்குறி கண்களை திறந்து விடுங்கப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரஞ்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க. உம் எறியக்கூடிய கிருபை தர முடியாது செவிக்கிறோம். பலப்படுத்த முடியாது செவிக்கிறோம். உன்னதாவில் சம்பூர்ண நிரப்புங்க. தேவாவில் நிரப்புங்க. தேவக்கில் நிரப்புங்க. தேவபலத்தில் இடக்கட்டுங்க ஆண்டவரே. ஐயா படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை கொடுக்க முடியாது செவிக்கிறோம். ஆசீர்வித்து உயர்த்துங்க. தெய்வீக கரம் தாங்கட்டும். அஞ்ஞான காரியத்தை செய்யப்பா, தொடுங்காண்டவரை தொடுங்காண்டவரை தொடுங்கப்பா தொடுங்க அப்பா, அவை நோக்கி கெஞ்சிரம் உள்ளத்திலையும் வெளிரங்கமா அற்புதம் செய்யுங்க, செவுள சாட்சியாய் மாற்றும் ஆசிர்வதிச்சு உயர்த்துங்க. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்புரச்சர் ஏசுபா நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு பரியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்ம சேவத்தை கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.

0: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: கர்த்தர் என் வாழ்க்கையில் செஞ்ச ஒரு அற்புதத்தை இந்த வேலையில உங்களுக்கு நான் ஒரு சாட்சியா சொல்ல ஆசைப்படுறேன். நான் கன்சீவ் ஆன 3வது மாசத்துல இருந்து எனக்கு யூரின்ல இன்ஃபெக்ஷன் இருந்தது. அந்த இன்ஃபெக்ஷன்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். என்னால நடக்க முடியாது, யூரின் போகும்போது ரொம்ப பெயின் ஆகும், ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னால எந்த வேலையுமே செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். டாக்டர்கிட்ட போய் நான் கன்சீவ் ஆகும் டெஸ்ட் பண்ற டாக்டர் டெஸ்ட் பண்ணும் போது எனக்கு யூரின்ல பாக்டீரியாவோட அளவு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அளவு பார்த்தா மில்லியன்ல அளவுல இருந்தது. அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா அது டெலிவரி டைம்ல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகும், அந்த இன்ஃபெக்ஷன் அதிகமாக கூடாது, கம்மி ஆகணும், பாக்டீரியாவோட அளவு கம்மி ஆகணும், இல்லனா அது வந்து ஜாஸ்தி இருந்ததுன்னா கிட்னிக்கு இல்லைன்னா யூட்ரஸ்க்கு ப்ராப்ளம் ஆகும்னு சொன்னாங்க. ரொம்ப வலியில கஷ்டப்பட்ட அந்த இன்ஃபெக்ஷன் மாறுறதுக்காக டாக்டர் எனக்கு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. டேப்லெட் சாப்பிட்டும் எனக்கு அந்த வலி நிக்கல, என்னால நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். அப்போ அக்காங்கிட்ட வந்து நான் ஜெபிக்க வந்திருந்தேன். அக்காங்கிட்ட சொன்னேன், அக்காங்க எனக்காக ஜெபம் பண்ணாங்க, ஜெப எண்ணெயும் ஜெப தண்ணியும் ஜெபிச்சு கொடுத்தாங்க. இதை நீ வந்து டெய்லி யூஸ் பண்ணுமா அப்படின்னு சொன்னாங்க. அக்காங்க சொன்ன மாதிரி நான் அதை யூஸ் பண்ணிட்டு வந்தேன். ஜெபிச்ச எண்ணெயும் அந்த தண்ணியும் நான் யூஸ் பண்ணதுலேருந்து எனக்கு அந்த வலியும் அந்த எரிச்சலும் இல்ல, நல்லா இருந்தது. ஆனா எனக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கண்டினியூவா இருந்தது. டாக்டர் வந்து யூரின் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அந்த டெஸ்ட்ல பார்த்தா எனக்கு அந்த பாக்டீரியா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க அந்த இன்ஃபெக்ஷனுக்கு. அதனால ரொம்ப வலியில கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். டாக்டர் அப்ப வந்துட்டு இது ஒரு டைம் ஃபர்ஸ்ட் ஒரு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க, ஒரு 10 days சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட்டு மறுபடியும் நீங்க டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க பாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மறுபடியும் அந்த 10 days நான் அந்த டேப்லெட் சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு யூரின் டெஸ்ட் எடுத்துட்டு போகும்போது கூட அதுல அதே அளவு தான் பாக்டீரியா இருந்தது, கம்மியாகவே இல்லை. நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், டாக்டர் நான் வந்து எனக்கு இப்ப அந்த மாதிரி வலியெல்லாம் இல்ல, எனக்கு பெயின் எதுவுமே இல்ல, நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஆனா டாக்டர் சொன்னாங்க, இல்ல இல்ல உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்கு, இந்த இன்ஃபெக்ஷன் வந்து கண்டிப்பா கிளியர் ஆகணும், இல்லைன்னா உங்களுக்கு அது பின்னாடி ப்ராப்ளம் ஆகும், டெலிவரி கூட கண்டிப்பா சிசரியன் தான் பண்ற நிலைமை ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் டாக்டர் வந்துட்டு வேற ஒரு டேப்லெட் எழுதி கொடுக்கல, அதை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி ஒரு 5-6 டைம் டாக்டர் வந்து டேப்லெட் மாத்தி மாத்தி எனக்கு எழுதி கொடுத்தாங்க. ஒவ்வொரு வாரம் சாப்பிட சொல்லுவாங்க, மறுபடியும் ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட்ல பார்க்கும் போது அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து கம்மியாகவே கிடையாது, அதிகமாயிட்டு தான் இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். 8 months வரைக்கும் நான் இப்படிதான் மாத்திரைங்களை மாத்தி மாத்தி சாப்பிட்டு இருந்தேன். என்னோட குழந்தையோட வளர்ச்சிக்கு நான் மாத்திரை சாப்பிட்டதை விட இந்த இன்ஃபெக்ஷன் கிளியர் ஆகணும்னு அதிகமா மாத்திரை சாப்பிட்டேன். 8வது மாசம் ஆகும் போது ரொம்ப இன்ஃபெக்ஷன் அதிகமா தான் அந்த ரிப்போர்ட்ல காமிச்சது. அப்ப டாக்டர்கிட்ட போய் நாங்க கேட்டோம், டாக்டர் இப்படியே வந்து இன்ஃபெக்ஷனுக்காகவே நாங்க மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன், அதனால வந்து குழந்தைக்கு ஏதாவது பாதிக்குமா அப்படின்னு கேட்டேன். ஆனா டாக்டர் வந்து அவங்க சிவியரா சொன்னது என்னன்னா இன்ஃபெக்ஷன் கிளியர் ஆகணும், அப்பதான் வந்து டெலிவரி ஈஸியா இருக்கும், இல்லைன்னா வேற ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடும், கண்டிப்பா சிசரியன் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் டாக்டர் சொன்னாங்க. ரொம்ப நான் கலங்கி போயிட்டேன், என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ரொம்ப பயந்துட்டேன். எனக்கு என்ன பயம்னா நான் டேப்லெட் ஜாஸ்தி எடுக்கிறதுனால குழந்தைக்கு ஏதாவது தொந்தரவாயிடுமா அப்படின்ட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனா டாக்டர் அதை அவங்க கேர் பண்ணிக்காம வந்து அந்த கிளியர் ஆகணும் அப்படின்றதுக்காகத்தான் டேப்லெட் ஜாஸ்தி எழுதி கொடுத்தாங்க. ரொம்ப கலங்கி போயிட்டு நான் வந்து அக்காங்கள்ட்ட வந்து ஜெபிக்கலான்னு சொல்லி வந்தேன். அப்ப வந்து பிரதர் இருந்தாங்க, பிரதர் எனக்கா எங்கிட்ட கேட்டாங்க, நான் இதெல்லாம் சொன்னேன் அவங்கள்ட்ட. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு மெடிக்கல்ல ஒர்க் பண்ற ஒரு சிஸ்டர் கிட்ட கேட்டு பாக்கலாம், இது என்னதுன்னு கேட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட எனக்காக போன் பண்ணி அந்த சிஸ்டர்கிட்ட பேசினாங்க. அவங்க கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றவங்க. அவங்க வந்து சொன்னாங்க நீ என்ன டேப்லெட் சாப்பிட்டமா அப்படின்னு சொல்லி எல்லாம் டீட்டெயில் கேட்டாங்க. நான் 5 times அப்படி சாப்பிட்ட டேப்லெட் எல்லாம் சொன்னேன். அவங்க நான் ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு உனக்கு சொல்றேன்னு சொன்னாங்க. அவங்க அந்த டாக்டர்கிட்ட பேசிட்டு மறுபடியும் எனக்காக போன் பண்ணி பேசினாங்க, இந்த டேப்லெட் வந்து நீ ஜாஸ்தி எடுத்திருக்க, கண்டிப்பா இது வந்து பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் ஆகும், அதனால நீங்க வந்து வேற யார்ட்டையாவது போய் நல்ல டாக்டரா பாருங்க, இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்க கூடாது அப்படின்னாங்க. ரொம்ப நாங்க கலங்கி போயிருந்தோம். அப்ப மறுபடியும் அக்கா கிட்ட வந்து நான் ஜெபிச்சேன். அக்கா வந்து எனக்காக ஜெபம் பண்ணாங்க, எப்படியாவது இந்த இன்ஃபெக்ஷன் வந்து மாறணும், ஏசப்பா சுகப்பிரசவம் ஆகணும், நார்மல் டெலிவரி தான் ஆகணும், சிசேரியன் எந்த நாள்லயும் ஆகக்கூடாது, அது இல்லாம குழந்தைக்கோ இல்லாக்கோ எந்த தொந்தரவும் வரக்கூடாது, யூட்ரஸ்க்கோ கிட்னிக்கோ எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது, நீங்க ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அக்கா ரொம்ப எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பாரப்பட்டு ஜெபம் பண்ணாங்க. ஒவ்வொரு டைம் எனக்காக வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணாங்க. வீட்டுக்கு வரும்போது கூட எனக்காக சுகப்பிரசவத்துக்காக அக்கா போராடி ஜெபம் பண்ணாங்க. அவங்களோட ஆலோசனைப்படி நாங்க வேற ஒரு டாக்டர்கிட்ட கூட நாங்க போய் பார்த்தோம். கரெக்டா நான் போய் பார்க்கும்போது 8th month அக்கா கிட்ட ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க போனோம். அங்க போய் பார்த்தோன்னா அந்த டாக்டர் எல்லா ரிப்போர்ட்டையும் பார்த்தாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்கு, இதை நம்ம கிளியர் பண்றதுக்கான வழி என்னன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. அவங்க சாப்பிட்ட கொடுத்த டேப்லெட் நான் ஒரு 3 days தான் எடுத்தேன். அந்த டேப்லெட்க்கு அப்புறம் எனக்கு அது கிளியர் ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த இன்ஃபெக்ஷனும் குறைஞ்சிருச்சு. அது அக்கா வந்துட்டு தொடர்ந்து எனக்காக ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. கரெக்டா 9th month எனக்கு ஒரு நல்ல சுகப்பிரசவம், எசப்பா வந்து நல்ல ஒரு சுகப்பிரசவத்தை கொடுத்தாரு. நான் பயந்த மாதிரி எனக்கு சிசரியன் ஆகல, நல்ல நார்மல் டெலிவரி ஆச்சு. பாப்பாக்கு கூட எந்த தொந்தரவும் இல்ல, நல்லபடியா நல்ல ஆரோக்கியமான குழந்தைய கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. கர்த்தர் பெரிய அற்புதத்தை வாழ்க்கையில செஞ்சிருக்காரு. நான் ஒவ்வொரு டைமும் சோர்ந்து போனப்போ ரொம்ப பாரப்பட்டு எனக்காக அக்காங்க ஜெபிச்சாங்க. சுகப்பிரசவத்தை கொடுத்த கர்த்தருக்கு நான் கோடான கோடி நன்றி செலுத்துறேன்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: நீங்க அப்படி இருப்பீங்களா? எந்த சூழ்நிலையும் கர்த்தர் மாத்திரமே சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுக்கு மாத்திரமே சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கட்டாயம் நம்மளை தேவன் உயர்த்துவார். 39வது சங்கீதம் 7வது வசனம்.
1: இப்போதும் ஆண்டவரே,
0: இப்போதும் ஆண்டவரே,
1: நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
0: நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
1: நீரே என் நம்பிக்கை,
0: நீரே என் நம்பிக்கை. ஹல்லேலூயா. நம்ம சொல்லுமா, இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்து, நீரே நம்பிக்கை. கர்த்தர் தான் நம்பிக்கை. சில வியாதி வந்தா கயிறு கட்ட போவாங்க, சில வியாதி வந்தா அங்க போடுவாங்க, இங்க போடுவாங்க, அது இல்ல. சங்கேற்க சொல்ற கர்த்தாவி நீரே நம்பிக்கை. நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கேன், கயிறு கட்ட போடுவாங்க, இன்னொரு பிறவி இன்னொரு பிரச்சனை இன்னொரு இடத்துக்கு ஓடுவாங்க. அருமையானவளே, கர்த்தரே நீங்க நம்பிக்கை கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையில உயர்வு வரும். முதலாவது நம்ம சேவமானவர் தேவன் உயர்த்துகிறார். நம்ம நீதிமான தேவன் நம்மளை மாற்றும் போது நம்மளை உயர்த்துகிறார். மூன்றாவதாக நம்ம தாழ்மையா இருக்கும் போது கர்த்தர் உயர்த்துகிறார். சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். ஐந்தாவதாக அவரே நம்பி அவரே நம்ம செவிக்கும் போது கர்த்தர் உயர்த்துகிறார். நம்ம நம்பிக்கை யார் மேல வச்சிருக்கிறோம், என்ன வந்து பார்க்கல, ஏதாவது நடக்குதான்னு பார்க்கலாம் இருக்கிறோமா, இல்ல கர்த்தர் தான் என் நம்பிக்கைன்னு சொல்லுவீங்களா? அப்படி சொன்னீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா உங்களை உயர்த்துவார், பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. எழுந்து நின்று ஒப்பு கொடுக்கலாமா?
2: எல்லாரும் எழுந்து நின்று கேட்ட வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? கர்த்தர் ஒரு மனிதனை தாழ்த்துகிறவர் மாத்திரமல்ல, அவர் அவனை உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா சொல்வோமா? ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவன். எந்த நிலையில் இருந்தாலும், தொழில், வியாபாரம், படிப்பு, இன்னும் நம்முடைய அனைத்து காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தராகிய தேவன் உயர்த்துவேன் என்று இன்றைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு குறைத்தவர் வாக்கு மாறாதவர். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா? ஆமென். அல்லேலூயா. நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் ஐந்து விதமான காரியத்தை நாம் பார்த்தோம். முதலாவது, அவர் நோக்கி கூப்பிடுகிறவர்கள், அவர் நோக்கி ஜெபிக்கிறவர்கள். தாவீது கர்த்தர் நோக்கி கூப்பிட்டார், கர்த்தர் தாவீதின் தலையை உயர்த்தினார் என்று சொல்லி நாம் கேட்டோம். அப்படி என்றால் என்ன? யார் கர்த்தர் நோக்கி கூப்பிடுகிறார்களோ கர்த்தர் நிச்சயமாய் அவர்களை உயர்த்துகிற தேவன். கர்த்தர் நோக்கி கூப்பிடவில்லை, ஆனால் உயர்த்துகிறார். நீதி ஜனத்தை உயர்த்தும். யாரெல்லாம் நீதிமான்லாம் வாழ்றோமோ, ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழ்கிறோமோ, அவர் சொன்ன கட்டளைகளெல்லாம் கீழ்ப்படிந்து அவர் சொன்னதை செய்கிறோமோ, அது நமக்கு நீதியாயிருக்கும். இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்படும் பொழுது நமக்கு நீதி உண்டாகும். நம்முடைய நீதியெல்லாம் கந்தைகளுக்குத்தான், ஆனால் இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவும் பொழுது, கர்த்தர் சொன்ன வார்த்தையில் நாம் கேட்டு நடக்கும் பொழுது அது நமக்கு நீதியாக இருக்குமா? ஹல்லேலூயா. அந்த நீதிமானே கர்த்தர் உயர்த்துகிறாராம். மூன்றாவது, தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிறார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். நான்காவது, சாந்த குணம் உள்ளவர்களை. மோசே சாந்த குணம் உள்ளவராய் இருந்தார். இயேசு கிறிஸ்து சாந்தமும் மனத்தாழ்வுமாய் இருந்தார். சாந்த குணம் உள்ள அந்த ஆவி, அந்த அமைதியின் ஆவியை நாம் பெற்றுக் கொள்ளும் பொழுது சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் கர்த்தரை நம்பினார்கள், ராஜாவின் கட்டளையை தள்ளினார்கள், கர்த்தரை தவிர வேற யாரையும் அவர்கள் வணங்கவில்லை. எனவே கர்த்தர் அவர்களை உயர்த்தினார். ராஜாவின் உள்ளத்திலே பேசி ராஜாவை கொண்டு கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் நம்மை உயர்த்த விரும்புகிறார். அர்ப்பணித்து செவம் பண்ணுவோமா?

ஆம், கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கருத்தாய் உன்னை நடத்துவார், காலமெல்லாம் உன் கரம் பிடிப்பார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, அனுதினம் அவரிடம் வாழ்ந்திடுவே, இன்னைக்கு அர்ப்பணம் செய்வீங்களா? அலையில் கேட்ட செய்தியை நாம கர்த்தருக்கு ஒப்புக்கொடுத்து சோமனுவோமா? உன் கேட்ட வார்த்தையின்படியே வாழ அர்ப்பணிப்போமா? கேட்ட வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பிரைஸ் அல்லாஹ். எல்லா கண்களையும் மூடி ஜெபம் பண்ணுங்க. நன்றி பரலோக பிதாவே, இன்றைக்கு எங்களை உயர்த்துவதாய் வாக்கு கொடுத்தீரே. கர்த்தர் உயர்த்துகிறவர் என்று சொல்லி கேட்டோம் ஆண்டவரே. அப்ப எங்களையும் நீ உயர்த்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டு யாரெல்லாம் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறாரோ அவர்களை உயர்த்துவீராக. கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கருத்தாய் உன்னை நடத்துவார் என்று பாடினுமே. எங்களை கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என்னை உயர்த்தும் ஆண்டவரே என்று இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது தயவாய் கடந்து வருவதாக, கடந்து வருவதாக, கடந்து வருவதாக. அப்ப அனுதினமும் நாங்கள் ஜெபிக்க, இடைவிடாமல் ஜெபிக்க, இரவு பகலாயமை நோக்கி கூப்பிடுங்கள். அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்துவீராக, அதற்குரிய கிருபை தருவீராக. தாவீதின் தலையை உயர்த்தின கர்த்தர் எங்கள் தலையை உயர்த்தணும் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. நீதி ஜனத்தை உயர்த்தும் என்று சொன்னீரே, எங்கள் வாழ்க்கையில் ஒரு நீதி உள்ள வாழ்க்கை கர்த்தர் கொடுப்பீராக. உங்க ரத்தத்தினால் எங்களை முற்றிலும் கழுவுவீராக. நீர் சொன்ன அனைத்து கட்டளையிலும் கை கொள்ள சாவதானமா இருக்க நாங்கள் எச்சரிக்கையா ஜாக்கிரதையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிறீரே. எங்களுக்கு மன தாழ்மையை கர்த்தர் இன்றைக்கு தயவாய் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறீரே. எங்கள் வாழ்க்கையிலே ஒரு நீடிய சாந்தத்தை தகருமையா என்னிடத்தில் கற்றுக்கொள்ள என்று சொன்னீரே. அப்பா, உம்மிடத்தில் இருக்கிற மன சாந்தமுள்ள அந்த அமைதியுள்ள ஆவி எங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தானியேல் வாழ்க்கையிலே, சாத்ரா மேஷாக் ஆபேத்நேக வாழ்க்கையிலே ராஜாவின் கட்டளையை தள்ளி அவள் வேறு யாரையும் பணிந்து சேவியாமல் என் கர்த்தரையே பணிந்து சேவித்து உம்மை நம்பி இருந்தது போல, இனி வரும் காலங்களில் என்ன உபத்திரம் பிரச்சனை வந்தாலும் நாங்கள் உம்மையே சேவித்து கர்த்தர் ஒருவரைக்கே ஆராதனை செய்ய எங்களை நீர்தானே ஆசீர்வதிக்க வேண்டுமா? எங்கள் அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுது கர்த்தர் கடந்து வருவீராக. உயர்த்துகிற கர்த்தர் இப்ப இறங்கி வருவாராக. உயர்த்துகிற கர்த்தர், ஆமீன். சிறியவனை புழுதியில் இருந்தும் எளியவனை குப்பையில் இருந்தும் உயர்த்துகிற கர்த்தர் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உன் பிள்ளைகளை தொடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமை இயேசுவின் நாமத்தில் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற உன் பிள்ளைகள் மீது கர்த்தருடைய கரம் கடந்து வருவதாக. இப்பொழுது கர்த்தருடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்க வல்லமை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இறங்கி வருவதாக ஆண்டவரே. அவள் கைவிடுகிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், இன்னும் எல்லா காரியங்கள், படிப்பு காரியங்கள், எல்லா குடும்ப காரியங்கள், ஊழிய காரியங்கள் எல்லாவற்றையும் இப்ப கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. எல்லாருக்கும் அப்படிலாமா? ஆமே. தாவிதை உயர்த்துவதற்கு காரணம், கர்த்தர் தாவிதை உயர்த்துவதற்கு காரணம், தாவிதுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். கர்த்தர் தானியேலை உயர்த்துவதற்கு காரணம், தானியேலுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் உயர்த்த கர்த்தர் விரும்புகிறார். சொல்லமா, என்னை ஆனந்த தைலத்தினார் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. எல்லாம் கூப்பிடலாமா? அல்லேலூயா. வாய் திறந்து சொல்லுங்க. என்னை ஆனந்த தைலத்தினார். அப்பா, இப்ப அபிஷேகம் பண்ணுங்க. வெறுமையா வந்து வெறுமையா போக கூடாது ஆண்டவரே. கூப்பிடலாமாவரே? கூப்பிடுங்க. இந்த கடைசி நேரத்தில் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு செல்லுங்க. அபிஷேகம் யார் யாருக்குள்ளா வருமோ அந்த அபிஷேகம் நிச்சயம் ஒரு மனிதனை உயர்த்தி விடும், இடைவிடாமல் ஜெபிக்க வைக்கோ. ஆமென். கர்த்தரையே நம்ப வைக்கோ. கர்த்தருடன் எப்பொழுதுமே பேச வைக்கோம். பொறுமையுள்ளவனாய், சாந்தமுள்ளவனாய் மாற்றுவோம். இந்த அபிஷேகம் நமக்குள் கடந்து வரும் பொழுது நம்மை மனத்தாழ்மையுள்ளவர்களாக மாற்றுவோம். நீதி நிறைந்த வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக நம்மை மாற்றுவோம். எனவே எல்லாரும் சொல்லுங்க, வாங்காவியானவரே, சத்தத்தை உயர்த்தி ஒரே குரலிலே ஒரே மனதாக கூப்பிடுங்க, கூப்பிடுங்க.

0: ஒவ்வொரு வாழ்க்கையில அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, உங்க நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா என்ன வியாதியோட இருந்தாலும் தயவாக இப்ப ஒரு வீசை தொடும் தொடு தொடும் ஆண்டவரே. வியாதி நீக்கி போடுங்க, வியாதியை நீக்கிருங்க, நோயை நீக்கிருங்க, பலனத்தை நீக்கிருங்க. மந்திரம் செய்வனை எல்லா இயேசுகத்துல உடைத்து போடுங்க, பிசாசுங்கிற அழித்து போடுங்க ஆண்டவரே. கட்டப்பட்ட மக்கள் விடுதலையாக்குங்கப்பா, கண்ணீரோடு இருக்க மக்கள் விடுதலையாக்குங்கப்பா. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை குடுங்க ஐசப்பா. திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத குடும்பங்களை குழந்தை பைத்தை தாரு. சமாளாத குடும்பத்தில் சமான் தாரு. குடிக்கிற குடும்பங்களை விடுதலையாக்குங்க தகப்பனேமே. ஸ்தோத்திரம். சாபத்திலையும் பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. தொழில் செய்ய குடும்பங்கள் ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்யற குடும்பங்கள் ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க. கர்த்தருடைய நாம மட்டும் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் வாலிபர்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் எல்லாரையும் தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க. உள்ளத்துல எழுப்புற உயிர்மைக்கே தாரு சுவாமி. ஒவ்வொரு வசந்தை ஏற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து உண்மை ஏற்றுக்கொள்ளட்டும். சிவுள்ள சாட்சியாய் வாழ கிருபை தர முடியாது செபிக்கிறோம். சிவுள்ள சாட்சி சொல்லத்தக்க அற்புதங்களை செய்ய முடியாது செபிக்கிறோம். அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்ப சிவுள்ள சாட்சி எழுப்புங்க ஆண்டவரே. பெற்ற நன்மையை மறக்காத சாட்சி சொல்லத்தக்கதாக தேவனாய் கர்த்தர் கிருபை தருவீராக. ஆசீர்வித்து உயர்த்துங்க, பொறுப்படுத்திக்கோங்க. எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையே கேஜிரோ பரமபிதாவே. ஆமே.
1: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப்ட் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1909010000229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
2: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogeneous

0: oil pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.

0: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-24-35. In English, Hand of Jesus Ministries, 12 Bar 80, Ambedkar Nagar,

டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனு 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website and our resources.in. God bless you.

0: கர்த்தர் நமக்கு தந்த வசனம் ஏசாயின் புஸ்தகம் 27:3.
1: கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக் கொள்வேன்.
0: கர்த்தர் என்ன செய்வாரா? இரவும் பகலும் காத்துக்கலாம். என்ன செய்ய போறாரு? அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுறாரு. அது மாத்திர ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு என்ன செஞ்சாரு? இரவும் பகலும் நம்மளை காப்பாத்துகிற தேவன். அல்லேலூயா. நம்மளை காப்பாத்துக்கிற தேவன் இரவும் பகலும் நம்மளை ஒருவரும் சேதப்படுத்தாவிடிக்கு இரவும் காத்துக்கிறாரு, பகலும் காத்துக்கிறாரு. அன்று சொன்னீர் என்னிடத்துல வருவன்னு ஒருவரும் என்ன செய்ய மாட்டேன், புறமே தள்ள மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம செபத்தை இரவும் பகல நம்ம செபிச்ச கட்டாயம் நம்ம செபத்தை கேட்பாரா கேட்க மாட்டாரா? பாத் பண்ணிருக்கிறார். ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்து கொள்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 16:5.
1: என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர்.
0: என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். பாத்தீங்களா, நம்மள என்ன செய்ய, தேவனுடைய சுதந்திரம் கத்திரம்களை காப்பாற்ற காப்பாத்த மாட்டாரா? கட்டாயம் காப்பாத்துற. சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்ல, நம்ம போராடி செபிக்கணும். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் செபிச்சுக்கொண்டே இருக்க வேண்டும். எல்லாரும் போராடி செவம் பண்ணணும், சரியா? எல்லாரும் வசனத்தை உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளணும். கேட்டுட்டு போறது, கேட்டுட்டு இந்த காதல கேட்டு இந்த காதல இது வரைக்கும் நம்ம அப்படிதான் விட்டுருக்கோம். ஆனா ஆண்டவர் அடிச்சு வசனத்தை என்ன செய்யணுமா? நம்ம உள்ளத்துல ஏற்றுக்கொள்ள பாருங்க. அப்போஸ்தலனின் புத்தகம் 17:11.
1: அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு.
0: பாத்தீங்களா, வசனத்தை என்ன செஞ்சாங்க? அவங்க இதயத்துல ஏற்றுக்கொண்டாங்க. நம்ம கேட்டுட்டு இந்த காதல வாங்கிட்டு இந்த காதல விட்டுட்டு போயிடுறோம். கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னைக்கு என்ன வசனம்? அது நல்ல வசனம் தான், அதான் மறந்து போச்சு. அவங்க அந்த தெசலோனிக்க பட்டணத்தார் என்ன செஞ்சாங்க? வசனத்தை மனோவாஞ்சையா கேட்டாங்க, உள்ளத்துல வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்க. நம்ம வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. சரி, கத்தர் காப்பாத்துறேன்னு சொல்லி இரவும் பகல் கத்தர் காப்பாத்துறேன்னு சொல்லி யாரெல்லாம் காப்பாத்துறாருதான் நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. யாரெல்லாம் கத்தர் காப்பாத்துவாரு நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக கத்தர் யாரை காப்பாத்துறாரா? சங்கீத புஸ்தகம் 145:20.
1: கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி.
0: கர்த்தர் யாரை காப்பாத்துறாரு? ஆண்டவர்கிட்ட அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி
1: துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார்.
0: பாத்தீங்களா, கர்த்தர் நினைச்சுறாரு. கர்த்தர் யாரெல்லாம் அன்பு கூறுறாங்களோ அவங்களை கர்த்தர் காப்பாற்றுவார். யோவான் சுவிசேஷம் 21:15-17.
1: அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா?
0: என்று கேட்டார்.
1: அதற்கு அவர்
0: ஆமாண்டவரே,
1: உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர்
0: என்றான். என்றார்
1: அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார்.
0: இரண்டாம் தரம் அவர் அவரை நோக்கி
1: யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார்.
0: அதற்கு அவர்
1: ஆமாண்டவரே,
0: உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர்
1: என்றார்.
0: அவர்
1: என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு
0: ஆண்டவரே,
1: நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்.
0: எல்லா இயேசுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்.
1: நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர்.
0: என்றார்.
1: இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார்.
0: அல்லேலூயா. அப்ப கர்த்தர் என்ன செய்யற, மனித முகத்தை பார்க்கிறான். கர்த்தர் என்ன செய்யறாரு? நம்ம இதயத்தை பார்க்கிறோம். முதல் ஆட்டுக்குட்டி எல்லாரையும் பார்க்கிறோம். இவர்களை பார்க்கிற இடத்துல அன்பா இருக்கா, எல்லாரும் இப்ப இருக்கு ஏன்ட்டு அன்பா இருக்கா, நம்ம சொந்தக்காரங்க அம்மா அப்பா நம்ம கூட பிறந்தவங்க எல்லாரும் பாருக்கலும் யார்கிட்டதான் அன்பா இருக்கணும், கர்த்தர் தான் அன்பு. ஏன்னா கர்த்தர் தான் இந்த உலகத்துல நம்ம உருவாக்கி அனுப்பி இருக்கிறாரு, அவரு தான் நம்ம தாயின் கருப்பத்தில் உருவாக்கி இந்த உலகத்துல அனுப்பி இருக்கிறாரு. அதான் சொல்லி இவர்களை பார்க்கல இடத்துல அன்பா இருக்கான்னு கேட்கல, என்ன சொன்னாரு, இவர்களை பார்க்கல இடத்துல அன்பா இருக்கிறார், கூட பிறந்தவங்க சகோதர சகோதரி பார்க்கணும், பிள்ளைகள் எல்லாரையும் பார்க்கலும் அன்பா இருக்காயான்னு கேட்டார். என் நாட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, சண்டே கிளாஸ் ஒழித்த இது குறிக்குது, ரெண்டாவது ஆடு ஒழித்த குறிக்குது, மூணாவது ஆடுகள் மேய்ப்பாயின்னு கேட்கிறாரு. அப்ப நம்ம ஆடுகள் வந்து மேய்க்கணும்னு சொன்னா, நம்ம ஊழித்து செய்யணும்னு சொன்னா, கர்த்தர் அன்பு கூர்ந்து ஊழியம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இதுல என்ன பாக்குற, ஊழித்த பார்க்கல அதிகமா நம்ம குடும்பத்தை எதை நேசித்தாலும் கர்த்தர் நேசிப்பது கம்மி தான் சொல்ற. இவர்களை பார்க்கல என்னிடத்துல அன்பாயா இருக்காயா, நம்ம ஊழித்த என்ன செய்யணும், உண்மையும் உத்தமா செய்யணும், பயத்தோடு நடுக்கத்தோடு கண்ணு கருத்துமாய் ஒழுங்குருமாய் ஊழித்துக்கணும். ஏதோ ஒரு நாளைக்கு வர்றது, ஏதோ ஒரு நாளைக்கு வர்றது இல்ல, இஷ்டம்லாம் வராம இருந்துடுறோம், அப்படி இல்லா இருந்துடுறோம். ஆனா கர்த்தர் நம்ம இடத்துல கேட்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே இவர்களை பார்க்கிற இடத்துல அன்பா இருக்காயா, இவர்களை பார்க்கிலும் அன்று சும்மா கேளு அன்பா இருக்கான்னு கேட்டிருந்திருக்கலாம், என்ன கேட்டாரு, இவர்களை பார்க்கல இடத்துல அன்பா இருக்காயா. நம்ம என்ன செஞ்சிடறோம், நம்ம ஊழிஞ்சிருன்னு சொன்னா ஏதோ ஒரு ஊழிஞ்சிருது இல்ல, இவர்களிலே அதிகமா அன்பா இருக்காயா, அப்படின்னா என்ன செய்யணும், நாட்டுக்குட்டிய ஆட்டுக்குட்டி மேய்க்கணும். ஊழியத்தை வந்து செய்யும்போது நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அசதியா இருக்கக்கூடாது, ஊழியத்தை உண்மையா நம்ம செய்யணும், சடைச்சு போய் செய்யக்கூடாது. அப்ப ஆண்டு விட்டு அன்பு இல்லைன்னு அர்த்தம், ஆண்டு விட்டு அன்பா இருந்தா நம்ம ஊழியத்தை என்ன செய்யணும், கண்ணு கருத்துமா செய்யணும், உண்மை உத்தமா செய்யணும், பயத்தோடு நடுக்கத்தோடு ஒளிஞ்சிக்கணும், கண்ணு கருத்துமா ஒளிஞ்சிடும், ஒழுங்கோ கிருமமா ஒளிஞ்சிக்கணும். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்த நம்ம இருதயத்தை அறிந்து பார்க்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட அன்பு கூறுறோம், எந்த அளவுக்கு ஊழியத்தை நம்ம செய்யறோம் அப்படின்னு பார்க்கும்போது தான் எத்தனையோ ஆசீர்வாதத்தை தேவன் வச்சிருக்கிறாரு. நான் நம்ம ஆண்டவர்கிட்ட முழுத்தோடு இவர்களை பார்க்கல எடுத்து அதிகமாய் அன்பா இருக்காயா, நம்ம எங்க அனுபவிச்சிருக்கிறோம் இதுலதான் நமக்கு தெரியும், உலகத்திலயா குடும்பத்திலயா. நம்ம சரீரத்தை நேசிக்கமா, என்ன வந்தாலும் என் சரீரம் முக்கியம், நான் மழை வந்தாலும் போக மாட்டேன், அங்க போக மாட்டேன், இப்ப போக மாட்டேன், நம்ம சரீரத்தை அதிகமா நேசிக்க ஆண்டவரை பாருங்கள், நம்ம சரீரத்தை அதிகமா நேசிக்கிறோமா, குடும்பத்தை அதிகமா நேசிக்கிறோம், எதை நேசிக்கிறோம் என்பதை நம்ம தான், நமக்கும் தெரியும், யாருக்கு தெரியும், ஆண்டவராகிய இயேசுக்கிறதுக்கு தெரியும். அல்லேலூயா. நான் அப்ப வசந்தாக்கா ராஜமூர்த்தி ஒளிஞ்சுக்குவோப்பா, நாங்க ஒளி முடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் ஒளி முடிச்சிட்டு வரோம், ஆண்டவர் சொன்னாரு நாங்கெல்லாம் நடந்தே தான் போய் ஒளியும் செய்வோம், நாங்கள் பஸ்ஸுக்கு நின்றுட்டு இருக்கோம், அன்றை சொல்கிறாரு நாங்களாம் நடந்தால் முழு செஞ்சிருக்கேன் நாளெலாம், நீங்கள் பஸ்ஸு காத்திருக்கீங்க அப்படின்னாரு. நாங்கள் முழுவதும் அப்புறமா என்ன பண்ணிட்டோம், நடந்தே வந்து எத்தனையோ நாள் கர்த்தர் குழிஞ்சேனா முழுத்தோடு குழிஞ்சு செய்யணும், செய்யணுமே, ஐயோ செய்யணுமே, நம்ம குழிஞ்சு செஞ்சால் அது கர்த்தர் பிரியம். அதான் சொல்கிறேன், இவர்களை பார்க்கலையும் என்ன இடத்துல என்ன செய்ய அதிகமாக அன்பாக இருக்கார், இவர்களை பார்க்கலும் எல்லாரும் நேசிக்கிறப்பா, அவர்களை பார்க்க என்ன இடத்துல அதிகமாக அன்பாக இருக்காயா, இந்த உலகத்து மனிதருடைய அன்பு, நம்ம சரீரத்தின் அன்பு, உலகம் எல்லாமே ஒளிஞ்சு போகும். கர்த்தரத்தில் அன்பா இருந்தா ஒரு நாள் நமக்கு ஒளியாது, கர்த்தர் அவங்க மார்க் போட்டு வச்சுட்டே இருப்பார், என் பிள்ளை என்ன பயமான அன்பு, எவ்வளவு அன்புன்னு சொல்லி மார்க் போட்டுக்கிட்டே இருப்பாரு. அல்லேலூயா. நம்ம அதனால ஒளித்த உண்மையா நம்ம செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதை சொல்ற அவரத்தில் அன்பு வர்றவங்களை கர்த்தர் என்ன செய்யறாரு, காப்பாத்துகிறார். எப்படி அன்பு கூறணுமா, வாசித்து பாருங்க, நல்ல மனசுல வச்சுக்கணும், நம்ம கேட்டு கேட்டு இந்த ஒரு காலம் விட்டுறக்கூடாது. மத்தேயு சுவிசேஷம் 22:37.
1: இயேசு அவனை நோக்கி,
0: இயேசு அவர்களை நோக்கி,
1: உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்,
0: உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்,
1: உன் முழு இருதயத்தோடும்,
0: முழு இருதயத்தோடும்,
1: உன் முழு ஆத்மாவோடும்,
0: உன் முழு ஆத்மாவோடும்,
1: உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக,
0: உன் முழு மனதோடு அன்பு கூறுவாயாக, முழு இருதயத்தோடும், முழு ஆத்மத்தோடும், மனதோடு அன்பு கூறுவாயாக. ஆண்டு விட்டு அன்பு கூற வேண்டும், ஆண்டு விட்டு அன்பு கூறன்னு சொன்னா நம்ம பிள்ளைகளை பார்க்கலாம், நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை பார்க்கலாம், இயேசுக்கிறதுக்கு அதிகமாய் அன்பு கூற வேண்டும். நீங்களும் இந்த அன்புகளை வரணும். நம்ம இதுவரைக்கும் நம்ம எதுக்கு எதுக்காக வாழ்ந்துட்டோம், என்ன வாழ்ந்தாலும் என்னங்க கொண்டு போக போறோம், உலகத்தில் எவ்வளவோ வாழ்ந்தாலும் உலகத்தில் கொண்டு போறது என்ன கொண்டு போக முடியும், ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. இந்த உலகத்தை நீங்க கர்த்தருக்காக வாழ்ந்து கர்த்தர் சபை மேல உங்களுக்கு பாறை இருக்குமானா, கர்த்தர் அதே உங்களுக்கு மார்க் போட்டு வைப்பார். நம்ம எல்லாம் என்ன செய்யறோம், நம்ம குடும்பத்துக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக, நம்ம குடும்பத்தில் என்ன அது வேணும் இது வேணும் இதை தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசுக்கு கேட்கிறார், இவர்களை பார்க்கிற இடத்துல அதிகமா அன்பா இருக்கிறாய். அருமையானவர்களே, ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுக்கு மேல அன்பா இருங்க. இயேசுக்கு தான் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும், இயேசுக்கு தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி ஒருவர் சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் என்ன காத்து, உங்களையும் காத்துக்கலாம், உங்க குடும்பத்தையும் காத்துக்கலாம். உங்களுக்கு அன்பெல்லாம் கர்த்தர் மேலதான் அன்பா இருக்கணும். அது வேணும் இது வேணும், அதை செய்யணும் அதை வாங்கணும் இதை வாங்கணும் அதை செய்யணும் இது வாங்கணும், என் பிள்ளைகளுக்கு எல்லாமே ஒண்ணு இல்ல, கர்த்தரத்துல உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க, என் பிள்ளைக்கு அதை செய்யணும் இதை செய்யணும் அதை செய்யணும் இதை செய்யணும் ஒண்ணுமே செய்ய முடியாது. கர்த்தரத்துல ஒப்பு கொடுங்க, கர்த்தரா உங்க பிள்ளைகளை ஆசீர்வைக்க முடியும், கர்த்தரா உங்க பிள்ளைகளை வாழ வைக்க முடியும், கர்த்தரா உங்களை ஆசீர்வித்து உயர்த்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை மறந்துட்டா இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அதுலயே என்னமா இருக்காதிங்க. கர்த்தர் சொல்ற அவர்களை பார்க்கிலும் அன்பா இருக்கார். என்ன பதில் சொல்ல போறோம் யோசித்து பாருங்க அருமையானவர்கள். அவர்களை பார்க்கிற இடத்துல அதிகமா அன்பா இருக்காயா, அன்பா இருக்கிறமா? மொத்த அன்பு ஆதியில் வந்தப்ப அன்பு எவ்வளவு அன்பா இருப்போம், இப்ப வர வர வர எல்லாம் அன்பு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இயேசு கிறிஸ்து மேல அன்பு குறைஞ்சு போச்சு. ஏன்னா வசனத்தை என்னன்னு அந்த கதை கேட்டு இந்த கதையில விட்டுறோம். வசனம் தான் மிக மிக மிக அவசியம். ஹல்லேலூயா, சொல்லுங்க. கர்த்தர் மேல அன்பா இருக்கணும். முத யார காப்பாத்துறாரு? கர்த்தரத்துல அன்பு குறுங்களை காப்பாத்துறாரு. ரெண்டாவதாக கர்த்தர் யார காப்பாத்துறாரு தெரியுமா? சங்கீத புஸ்தகம் 5:11
1: உமை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக.
0: கர்த்தர் நம்புறவங்க என்ன செய்வாங்களா? சந்தோஷித்து என்னாலும்
1: கம்பீரிப்பார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர்.
0: யார் ரெண்டாவது காப்பாற்றுறாரு? கர்த்தர நம்புறவர்கள். 10 சொன்னார் பார்த்தீங்களா? கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்களா, இவ்வளவு பெரிய ஆபத்தெல்லாம் வருது எல்லாம் சொல்றாங்க, ஜமான மாத்திரம் சரியாயிருமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்ல, கத்தரால கூடாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்ல. ஹல்லேலூயா. கத்தர் நம்பர்களை என்ன செய்யறாரா? காப்பாற்றுகிறார். மத யார காப்பாத்துறாரு? அவரத்துல கத்திரத்துல அன்புகிறவர்களை காப்பாத்துற. ரெண்டாவது யார காப்பாத்துறாரு? நம்புகிறவர்களை காப்பாத்துறாரு. என்னாலும் கெம்பீரித்து சந்தோஷிப்பவர்களாக கத்திர அவங்களை காப்பாத்துக்கிறார். கத்திர நம்பணும். அதான் தாவீதுராஜ சொல்றாரு சங்கீத புஸ்தகம் 39:7
1: இப்போதும் ஆண்டவரே,
0: இப்பொழுதும் ஆண்டவரே,
1: நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
0: எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
1: நீரே என் நம்பிக்கை,
0: நீரே என் நம்பிக்கை. பார்த்தீங்களா, இப்போது ஆண்டவர் எதுக்கு எதிர்பார்த்திருக்க? நீதான் நம்பிக்கை. ஆடு மேய்ச்ச தாவீத ஆண்டவர் எப்படி மாத்தினாரு? பெரிய ராஜாவா மாத்தினாரு. நம்ம நம்பிக்கை அதை வாங்கணும் இதை வாங்கணும் இதை சேர்க்கணும் அதை சேர்க்கணும் இது நம்ம நம்பிக்கை. தாவீதுடைய நம்பிக்கை எப்படி நம்பிக்கை? நீரே என் நம்பிக்கை, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன். கத்திர நீர் முழுமையை நம்புங்க. கத்திர முழு மனதோடு அவர் நம்புங்க, அவர் உங்களை கத்தாயம் காப்பாற்றுவார். ஒருவரும் சேதப்படுத்த அப்படிக்கு என்ன செய்யறாரா? இரவும் பகலும் காப்பாத்துகிறார். கத்திர தான் இரவும் பகலும் காப்பாத்துகிற தேவன். ஹலேலூயா, ஹலேலூயா. 62:5
1: என் ஆத்மாவே,
0: என் ஆத்மாவே,
1: தேவனையே நோக்கி அமர்ந்திரு.
0: தேவனை நோக்கி, அவரை நோக்கி பார்த்து அமர்ந்திரு.
1: நான் நம்புகிறது அவராலே வரும்.
0: நான் நம்புகிறது அவராலே வரும். அவர்தான் எனக்கு அந்த நம்ப மேல நம்பிக்கை இருக்க வச்சாரு. அவரால் தான் வரும். அவரே நம்பணும். நிச்சயமா நம்புனீங்கன்னா உங்களுக்கு ஒருபோதும் குறைவாக்கி விடும். உங்களையும் காப்பாத்தாரு. உங்க பிள்ளைகளை, உங்கள் பிள்ளைகள் பிள்ளைகளை எல்லாருமே காப்பாத்துவார். உங்க பிள்ளைகள் பிள்ளைகள் எல்லாரையும் காப்பாத்துவார். உங்க குடும்பம் மாத்திரல, உங்க பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகளை எல்லாரையும் காப்பாத்தாரு. அப்பதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. 115:9
1: இஸ்ரவேலே,
0: இஸ்ரவேலே,
1: கர்த்தரை நம்பு,
0: கர்த்தரை நம்பு,
1: அவரே அவர்களுக்கு துணையும்,
0: அவரே அவர்களுக்கு துணையும்,
1: அவர்களுக்கு கேடகமா இருக்கிறார்.
0: துணையும் அவருக்கு எது எப்படி இருக்கிறாரா? கேடகமா இருக்கிறார். கர்த்தர்கள் அன்பார்ந்தவர்களே, சீவனுள்ள தேவனுடைய வார்த்தை கேட்டிருக்கோம். இப்பொழுது கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போம். எங்களை அன்பார் இயேசித்து வழியில் எடுத்துற எங்களை தகப்பனே, கோடி கோடி ஸ்தோத்திரம். நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரச்சிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வரையத்தாங்க. செபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், அறிந்து கொள்ளணும், விசுவாசம் நிலைச்சிருக்கணும், பரிசுத்தத்தில் நிலைச்சிருக்கணும், அன்புல நிலைச்சிருக்கணும், கிருபையில் நிலைச்சிருக்கணும். ஆண்டவரே, கர்த்தாவே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்கப்பா. வியாதியோடு என்னென்ன வியாதியோடு கஷ்டப்படுறாங்களோ ஒவ்வொரு வியாதியும் சுகமாக்குங்கப்பா. கேன்சர் சுகமாக்கும் அப்பா, கேன்சர் குணமாக்கும் அப்பா. மந்திரக்கட்டு சிவனுக்கிட்டு உடைத்து போடுங்க. பிசாசின் கீரை அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலையை தாங்க. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பை தரணும். கத்துடைய கரம் சாங்கணும் அப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கிருங்க. உங்க மகத்துவங்கள நாம மகிப்படுத்துங்கப்பா. கத்துடைய கரம் உங்களை தாங்கணும். நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. நன்மையான என் தீபம் பூர்ணமான எந்த வரவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாளத்திலிருந்து இறங்கி வருகிறது. வேற மாறுதல்களில் வேற்றி மேலே எந்த நிலையிலும் சொன்னீரை ஆசீர்வித்து உயர்த்துங்க. தெய்வீக பிரசனம் கூட இருக்கட்டும். தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேஸில் இருக்கிற மக்களை வெற்றி தாங்க. நான் எல்லாவற்றையும் சிற கத்துன்னு சொன்னீங்க. நீங்க செய்யுங்கப்பா. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. நன்மையான காரியத்தை செய்யுங்க. ஆசீர்வதிங்கப்பா. கத்துடைய கரங்களை தாங்கட்டும். அன்பின் தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம். வீடு வாசல் இல்லாத மக்கள் வீடு தாங்க. அன்றுவரையும் ஸ்தோத்திரம் பிரிந்து கொடுங்க. நினைக்கணும் ஐயா. கல்மலையாகி தேவனே, படிக்கிறவர்களுக்கு ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவியலும் சிறந்து வழங்கணும். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா. உமால கூட அந்த காரியம் ஒன்றும் இல்லை. அன்றுவரையும் துதிக்கிறோம். தகப்பனையும் நீர் அற்புதத்தை செய்யுங்க. அசியங்களை செய்யுங்க. உங்கள் மகத்துவங்களை நாமத்தை மகிழ்ப்படுத்துங்க ஏசப்பா. எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஜுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கத்து நம்ம சேர்த்து கேட்டா கலங்காதீங்க.
1: ஜியோ போனு, ஆக்சுவலா இது வந்து 4G போனு. இது வந்து ஒன்று டச் போன்லாம் எனக்கு யூஸ் பண்ண தெரியலங்கன்றவங்க எல்லாருமே இது வந்து இந்த கீபேட் யூஸ் பண்ணலாம். இந்த போன், இந்த போன்ல ஒரு சிறப்பு தன்மை என்னன்னா, சிலர் வந்து அப்படி போட்டிருக்காங்க வாட்ஸ்அப்லாம் வெடிச்சிருது அப்படின்லாம். ஆனால் நம்ம வாங்கி ஒரு வருஷாச்சும் வெடிக்கல. அது அப்படியே தான் இருக்குது. இது எல்லாருமே நம்ம ஊழியத்தில் எப்படியோ ஒரு 5 பேர் 6 பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த போனு. இதுல இன்னொரு விஷயம், இந்த சின்ன போன்ல கூட நம்ம ஏசுங்கிற வெப் டிவி நீங்க பார்க்கலாம். இல்லையிலோயா, நாங்கள் செக் பண்ணி பார்த்தா நல்லா கிளியரா வருது. வெப் டிவி நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த வெப் டிவி இதுல பார்க்கலாம். நம்ம FM ரேடியோ கேட்கலாம். யூடியூப் வீடியோஸ் பார்க்கலாம். நல்ல ஒரு ஊடகம். இதுக்கு எவ்வளோ ஒண்ணுமே இல்லை. வாங்குறப்ப ஒரு 1,100 ரூபா. மாசத்துக்கு 3 மாசத்துக்கு ஒரு 398 ரூபா ரீசார்ஜ் பண்ணிட்டு அது பாடு கிடக்கும். எவ்வளவு வேணா யாருக்கும் நீங்க எவ்வளவு வேணா 3 மாசம் போன் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் மூலமா நம்முடைய வெப் டிவி நிகழ்ச்சி கேட்கலாம். FM ரேடியோ பார்க்கலாம். இது நல்ல ஒரு அரிய சேவை. இந்த போன் எத்தனையோ லட்சக்கணக்கா கோடிக்கணக்கா போய் இறங்கிருக்கு. 2G ஒழிக்கணும்னு சொல்லி 4G போன் கொண்டு வந்துட்டாங்க. இதுலயும் நம்ம வெப் டிவி ரொம்ப தெள்ள தெளிவா வரும். FM ரேடியோ நீங்க கேட்கலாம். ஆகவே இந்த நல்ல வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. எத்தனை பேர் வாட்ஸ்அப் வச்சிருக்கீங்க? உங்க குரூப்புக்கெல்லாம் அனுப்புங்க. நம்ம 10 ஆப்ஸ குறிச்சு அனுப்புங்க. பேஸ்புக்ல பதிவு செய்யுங்க. இந்த மாதிரி ஆப்ஸை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி பதிவு செய்து அனுப்புங்க. அதே போல மெசேஜ் அனுப்புங்க. இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லி உங்க நண்பர்களுக்கு தெரிவிங்க. அதன் மூலமாக கோடிக்கணக்கான ஜனங்கள் கர்த்தர் பக்கம் திரும்பும் பொழுது அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்குமே ஒரே இதாகும். இல்லையிலோயா? அன்பானது நம்முடைய இயேசுன் கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுன் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்கிறதால் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுன் கரம் புக்கு வருதுங்களா? ஒன்னு வேற யாருக்கு வருது? 2, 3, 4 பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்து தான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம் கத்தோலிக்கிறதுனால். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கத்தோலிக்கிறவேல் மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றோம். யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் தான் யூஸ் பண்றாரா? 1, 2, 3 எல்லாத்தையும் யூஸ் பண்றீங்க? இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுன் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் இப்போ நம்முடைய இயேசுன் கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி, சிஸ்டர் எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள் சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ போட்ட இமேஜ் போட்ட ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கலாம். இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்க பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமும் ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகம் வரும். இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆறாம் அதிகாரம் படிக்கணும் விரும்புனீங்கன்னா அந்த ஆறாம் அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோல அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் நீ கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும் பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆடியோ பைபிள். அதே போல சில எனக்கு இல்லைங்க கேட்கற எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது, அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க எஸ்தர் ராணி பைபிள் நினைச்சுன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ளலாம். தமிழ் ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ் ஆங்கிலம் இந்தி மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஆண்ட் ஆப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம், ஆதியாகமத்தில் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தான் வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், ஒருத்தருடைய அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்காங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கேட்டு வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம்னு சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும், மெசேஜிங்க அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க அது உங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.
2: அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் வெப்சைட்ட பாருங்க, நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டி மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க.
5: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர் 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address acelinkaram@gmail.com or website andathesis.com. God bless you.

0: ஆதியாம புஸ்தகம் 12 அதிகாரம் 2 வசனம்.
1: நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி
0: உன்னை
1: ஆசீர்வதித்து
0: உன்
1: பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பார்
0: யார பார்த்து ஆண்டவராக ஏத்துக்குது சொல்லுகிறார். ஆதியாகமம் 12:1
1: கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி,
0: பாத்தீங்களா, கர்த்தர் யார பத்தி சொன்னார், ஆபிரகாமை நோக்கி உன்னை ஆசீர்வதிக்கவே பெரிய ஜாதியாக்குவேன் சொல்லியிருக்கிறார். ஆபிரகாம் ஆசீர்வதி தேவன் உங்களை ஆசீர்விக்க வல்லவரா இருக்கிறார். கலங்காதீங்க, உங்கள் வாழ்க்கையில ஐயோ என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையே, என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி கலங்குறீங்களா? ஆபிரகாம் ஆசீர்வதி தேவன் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். உங்கள் வாழ்க்கையிலும் தேவனை கர்த்தர் உங்களை ஆசீர்விக்க சித்தம் உள்ளவரா இருக்கிறார். கலங்காதீங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். என்ன புஸ்தகம் 24:1 வசனம்.
1: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்.
0: இஸ்ரவேலை ஆசீர்விப்பு தான் கர்த்தருக்கு பிரியம். நம்மளே ஆண்டவராக இயேசுக்கு இஸ்ரவேலை மாத்திருக்கிறார். அவர் ரத்தத்தினாலும் ஒவ்வொரு நாளும் கழுவப்படும் போது நம்மளே இஸ்ரவேலை மாத்துகிறார். என் பாவங்களை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால என்னை கழுவு நீங்க கேட்டீங்கன்னா போதும், கர்த்தராகி தேவன் உங்களை ஆசீர்விப்பு தான் கர்த்தர் சித்தம். நீங்க ஒவ்வொரு ஆசீர்வாதம் இருக்குதான் கர்த்தருக்கு பிரியம். நீங்க ஒவ்வொரு ஆசீர்வதிப்பு தான் கர்த்தர் சித்தம். நீங்க யாரா இருந்தாலும் சரி, மதம் அதெல்லாம் எந்த அவசியமே கிடையாது. ஆதியாகம புஸ்தகம் 24:1 வசனம்.
1: ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவரானார் கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார்
0: பாத்தீங்களா, சகல காரியங்களும் ஆசீர்வித்தாராம். அவருக்கு குழந்தை கொடுத்தாரு, குடும்பத்தை கொடுத்தாரு, அவருக்கு வியாதி இல்லாத வாழ்க்கை கொடுத்தார், நோய் இல்லாத வாழ்க்கை கொடுத்தார், மிருகச்சவங்களை கொடுத்தார், எல்லா காரியமும் அவர் எதெல்லாம் செஞ்சவரோ கயிற்சிற வேலையெல்லாம் தேவனாய்க்கத்தர் ஆசீர்வித்து வந்தார். சகல காரியங்களும் ஆபிரகாம் ஆசீர்வித்த தேவன் தான். உங்களையும் என்னை ஆசீர்விக்கிற வல்லவரா இருக்கிறார். கலங்காதீங்க, உங்க கண்ணீரை தொடச்சிக்கோங்க, நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க கண்ணீரை தொடச்சிக்கோங்க. ஆபிரகாம் என்ன நல்ல குணம் தெரியுமா? நெகிமியான் புஸ்தகம் 9:8 வசனம்.
1: அவன்
0: இருதயத்தை
1: உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, ஆபிரகாம் உள்ள ஆபிரகாம் இருதயத்தில் எப்படி இருந்துச்சா, உண்மை உள்ளார கண்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருதயத்தை பார்க்கிறார். ஆபிரகாம் இருதயம் உண்மை உள்ளவரா இருந்தார். உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கூட உண்மை நம் வாழ்க்கையில் காணப்பட வேண்டியது மிக மிக அவசியம். நம்ம எத்தனையோ எது எடுத்தாலும் பொய், எது எடுத்தாலும் எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா பேசலாம் பொய்யா இருக்கும். ஆனா ஆபிரகாம் இருதயத்துல உண்மையுள்ளவரா இருந்தாராம். மனிதன் முகத்தை பார்க்க கர்த்தராகி தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன். அதனால ஆபிரகாம் இருதயம் உண்மையுள்ளா இருந்தாரு. வாழ்க்கையில் உண்மையா இருக்கணும், உண்மையுள்ளவர்களா என்னை மாற்றும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உண்மை இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை கேட்க வேண்டும். நம்ம உண்மையுள்ளவரா இருந்தோம்னா கர்த்தர் ஆசிரிப்பது உறுதி. நீதிமொழியின் புஸ்தகம் 28:20 வசனம்.
1: உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்.
0: பாத்தீங்களா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மை உங்க வாழ்க்கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பரிபூர்ண ஆசீர்வாதம் சொல்லல, ஆசீர்வாதங்களை பெறுவான். நிச்சயமா உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையில் நம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உண்மையா இருக்குமானால் நிச்சயமா என்ன செய்வோம், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற முடியும். நிச்சயமா ஆண்டவராக இயேசுக்கு உங்களை ஆசீர்வதிப்பது உறுதி. உங்கள் வாழ்க்கையில உண்மை இருக்கா, அதை நீங்க யோசித்து பாருங்க. உண்மை இல்லைன்னா கர்த்தராகி தேவனிடத்தில் உங்களுக்கு அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு உண்மை காணப்படும் ஆண்டவர், உண்மை இல்லாதவளா வாழ்றேன் ஆண்டவர், உண்மை இல்லாதவளா வாழ்றேன், எனக்கு உண்மையை தாருன்னு சொல்லி உண்மையிலா வாழ எனக்கு உதவி செய்யுன்னு கேளுங்க. இரண்டாவதாக ஒரு பக்தரை பார்க்கிறோம். ஆதியாகம புஸ்தகம் 26:12 வசனம், 13 வசனம். ஈசாக்கு
1: அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான்.
0: அந்த வருஷத்துல 100 மடங்கு ஆசீர்வதித்தார் பாத்தீங்களா.
1: அவன்
0: ஐஸ்வர்யனாகி
1: வர வர விருத்தி அடைந்து,
0: ஈசாக்கு என்ன செஞ்சார், ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து
1: மகா பெரியவன்
0: ஆனார். அருமையானவர்களே, ஆனா ஈசாக்கு ஆசீர்வதிக்கிற காரணம் என்ன தெரியுமா, ஈசாக்கு என்ன செஞ்சார பாருங்க. ஆதியாகம புஸ்தகம் 24:63 வசனம்.
1: ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண
0: வெளியிலே போயிருந்து கர்த்தரை பத்தி தியானம் பண்ணிக்கொண்டே இருந்தார். அதனால்தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன செய்யற ஈசாக்கு விதை விதைத்தார். கர்த்தர் என்ன செய்யற ஆசீர்வித்து 100 மடங்கு பெருக பண்ணினார். 100 மடங்கு, 1 மடங்கு பாருங்க, 1 மடங்கு வச்சுச்சாரு, அவர் 100 மடங்கு பெருக பண்ணிறார். நிறைய பேர் பாருங்க, நிறைய பேர் வெள்ளாம வேலையிலேயே என் தோட்டத்தில் சரியான இல்லையேன்னு சொல்லி கலங்குறோம். ஈசா கிட்ட இருந்த குணம் என்ன குணம்? அவன் செய்வான், சாங்கியால் வெளி தேவனை பத்தியே தியானிப்பாரன், கடவுளை பத்தியே தியானித்துக் கொண்டார், இயேசு கிறிஸ்து பத்தி தியானித்துக் கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து பத்தி தியானித்து பார்க்க வேண்டும். அப்ப தியானிக்கும் போது நம்ம வாழ்க்கையில என்ன செய்யும் விருத்தி அடைய முடியும். வர வர பழத்தார், ஐஸ்வர்யமானார், 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வித்தார். ஆசீர்வித்து அவர் 100 மடங்கு ஆசீர்வித்தாராம். உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்ம தேவனை பற்றியும் தியானிக்க வேண்டும். அருமையானவளே, இயேசு கிறிஸ்து பத்தி ஒவ்வொரு நாளும் தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்ப நிச்சயமா நம்ம வாழ்க்கையிலும் ஆசீர்விப்பார். அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு, 119வது சங்கீதம் 97வது வசனம்,
1: உமது வேதத்தில்
0: நான்
1: எவ்வளவு
0: நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன்,
1: நாள் முழுவதும் அது என் தியானம்.
0: தியானம் பாத்தீங்களா, வேதம் நம்ம பிரியமா இருந்து அந்த வசனத்தை நம்ம நாடு முழுவதும் தியானித்துக் கொண்டே இருப்போமானால் ஈசாக்கு ஆசீர்வித்த தேவனாய் கர்த்தர் உங்களையும் என்னை ஆசீர்வது உறுதி. அவர் ஆசீர்வித்தார், அவர் வர வர பழத்தார், ஐஸ்வர்யத தேவன் கொடுத்திருந்தார். அவர் வாழ்க்கையில் என்ன கொடுத்திருந்தாரு? ஆசீர்விச்சிருந்தார், பெரிய காரியத்தை செய்தார். உங்க வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலையும் பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆபிரகாம் முதலாவது பார்த்தோம், ஆபிரகாம் வாழ்க்கையில உண்மை இருந்துச்சு. கர்த்தர் ஆபிரகாம் சகல காரியங்களை ஆசீர்வித்தார். ஈசாக்கு வாழ்க்கையில என்ன இருந்துச்சு? தேவனை தியானித்துக் கொண்டே இருந்தார். தேவன் ஈசாக்கு ஆசீர்வித்தார். மூன்றாவதாக யாக்கோபை பார்க்கிறோம். ஆதியம் புஸ்தகம் 32:29 வசனம்,
1: அப்பொழுது
0: யாக்கோபு
1: உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான்.
0: உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டார்.
1: அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார்.
0: அங்கே அவரை ஆசீர்வித்தார். யாக்கோபுக்கு என்ன குணம் இருந்தது தெரியுமா? செவிக்கு கொடி குணம் இருந்துச்சு. அவர் செவித்துக் கொண்டிருந்தார். ஆண்டவர் போராடி செவித்தார். நம்ம ஏதோ ஏனாதான் நம்ம செவிச்சிடறோம், அவர் போராடி செவித்தார். வாசித்து பாருங்க, ஆதியாம் புஸ்தகம் 32:26 வசனம்,
1: அவர்
0: நான் போகட்டும்
1: பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றார்.
0: பாத்தீங்களா, அவருக்கு அந்த அளவு போராடி செவித்தார். அதனால்தான் கர்த்தர் அவர் ஆசீர்வித்தார். அருமையான சகோதரே, சகோதரியே, தாய்மார்களே, தகவல்மார்களே, ஆண்டவராய் இயேசுகிட்ட நோக்கி போராடி செபிக்க வேண்டும். கண்ணீரோடு செபிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே சொல்லி நம்ம செய்ப்போமானா நிச்சயமா நம்மளை ஆசீர்ப்பது உறுதி. அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அவரை நோக்கி நம்ம போராடி செபிக்க வேண்டும். முதலாவது பார்த்த ஆபிரகாம், அவர் வாழ்க்கையில் உண்மை இருந்தது. இரண்டாவதாக ஈசாக்கு வாழ்க்கையில தியானிக்கக்கூடிய ஒரு கிருபை அவர் கொடுத்திருந்தார். மூன்றாவதாக யாக்கோபு செபித்துக் கொண்டிருந்தார். ஓசியான் புஸ்தகம் 12:4 வசனம்,
1: அவர் தூதனானவரோடே
0: போராடி மேற்கொண்டார்.
1: அழுது அவரை நோக்கி கெஞ்சினார்.
0: ஆண்டவரை இயேசுக்கு நோக்கி, தேவனாய் கர்த்தர் நோக்கி அழுது கெஞ்சினார். அதனாலதான் யாக்கோபை தேவன் ஆசீர்வித்தார். யாக்கோபு என்று பெயரை மாற்றி இஸ்ரேல் என்று சொல்லி தேவனாய் கர்த்த பெயரை மாற்றி அவர் ஆசீர்வித்தார். அருமையானவர்களே, நீங்கள் நான் கூட கர்த்திட்ட போராடி செவிக்க வேண்டும். அது மாத்திர வாழ்க்கையில் உண்மை, அவர்களின் போல் நம் வாழ்க்கையில் உண்மை காணப்பட வேண்டும். இரண்டாவதாக ஈசாக்கை போல நம்ம தியானம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் நோக்கி தியானம் பண்ணணும். வசனத்தை வாசித்து தியானம் பண்ண வேண்டும். அது மாத்திரல யாக்கோபை போல போராடி செபிக்க வேண்டும். அழுது கெஞ்சணும். நம்மை செய்ப்புமானால் நிச்சயமா நம் வாழ்க்கையும் தேவன் ஆசிரிப்பது உறுதி. சரி, இதுவரைக்கும் நம்ம கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம், செபிக்க போகிறோம். என்னோட சேர்ந்து செய்ப்பீங்களா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே துதிக்கிறமை, போற்றுகிறமை, வாழ்த்துகிறோம், வணங்குறோம் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் மீன் நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க ஐயா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவைகளை சந்திக்க முடியா செபிக்கிறோம் ஐயா. உன் வாயிலிருந்து ஒரு செல் பறக்க முடியாது, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன்னு சொன்ன எங்கள் பரம தகப்பனே, ஒவ்வொரு தேவையும் சந்திங்கப்பா, ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்ய ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக ஜீவனாக இருந்து வழி நடத்துங்க. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆராய்ந்துடைய பெரிய கரியத்தையும் எண்ணி முடியாத விஷயங்களை செய்ய முடியாது. கெஞ்சி மண்டாடி கேட்கிற மாண்டவரே அப்பாமை ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் கடன் கண்ணீர் வேதனைகளிலிருந்து விடுதலை செய்யுங்க. கஷ்டத்திலிருந்து விடுதலை செய்யுங்க. கவலையிலிருந்து விடுதலை செய்யுங்க. சோர்விலிருந்து விடுதலை செய்யுங்க. துக்கத்திலிருந்து விடுதலை செய்யுங்க. ஆண்டவரே ஆத்மா கண்களை திறந்துடுங்க. அறிந்து கொள்ள அண்டிக்கொள்ள உதவி செய்யுங்க. சப்பா உள்ளத்திலையும் வெளியரங்கமா வாழ்க்கையில அற்புதம் அதிசயங்களை செய்ய முடியாது. செவிக்கிறோம். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க. என்ன பலவிந்தாலும் குணமாக்குங்க அப்பா. மந்திரம் செய்வனிகள் பெல்லிசனிகள் ஆற்றி உடைத்து போடுங்க. பிசாசன்கள் அழித்து போடுங்க. ஆண்டவரே கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க. சாவத்திருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. கண்ணீர்ல இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. ஆண்டவரே குடிக்கிற குடும்பங்களை விடுதலையாக்கி தர முடியாது. கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் ஐயா. ஆன்மீக கண்களை திறக்க வேண்டுமா செபிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தர முடியாது. கெஞ்சுகிறார் ராஜா. திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பைத்தை தாரும். அப்பா குடும்பத்துல சமாளம் இல்லாத மக்களுக்கு சமாளத்தை தாரும். அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் ஐயா. பரலோக பிதாவே இறங்கி அவங்களை ஆசீர்வதிங்க. உயர்த்துங்க அப்பா. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க. தோட்டத்துல வெள்ளம் இல்லையன்னு கலங்குற மக்களுக்கு நல்ல வெள்ளம் விளைச்சல தாரும். ஆசீர்வித்து உயர்த்த முடியாச்சு வைக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாச்சு வைக்கிறோம். நன்மையான என் தீபம் பூர்ணமடை எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதியின் பிதாவத்தில் இறங்கி வருது. மாறுதல்களை வேற்றுமனை எந்த நிலநிச்சம் நீரே ஆசீர்வித்து உயர்த்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. நானே இல்லா ஒரு டீச்சரை கத்துன்னு சொன்னீங்க தானப்பா. ஒரு வாழ்க்கையிலே அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்ப்படுத்த முடியாது. கெஞ்சுகிறோம் ஐயா கெஞ்சுகிறோம். ஐயாமை துதிக்கிறோம். பிரிந்து குடும்பம் ஒன்று சேர்க்க வேண்டியா செபிக்கிற ஐயா. பரலோக பிதாவே மை ஸ்தோத்திரம். எங்க பிள்ளைகளெல்லாம் கண் நோக்கி பாருங்க. எங்கள் வாலிபர்கள் சிறு பிள்ளைகளை கண் நோக்கி பாருங்க. அவங்களை பாதுகாக்கணும் பராமரிக்கணும் தேவைக்குருவா. அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. படிக்கத்தக்கதாக தெய்வீக ஞானத்தை தாருமையா. ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலேயே அறிவியிலேயே ஆற்றலும் சிறந்து வழங்கணும். பிரசனம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. அண்டவரையுமே துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கணும். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை கட்டளிட முடியாது செவிக்கிறோம். நீர் ஆசீர்வதித்தால் உங்களை விடுவதில்லை ஆண்டவரை. நீங்க ஆசீர்வித்து தான் ஆக வேண்டி செவிக்கிறோம். பலத்த காரியத்தை செய்யுங்க. பெரிய பெரிய காரியங்களை வாழ்க்கையில செய்யுங்க. அண்டவரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சிரோ. உள்ளத்திலையும் வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. உங்க மகத்துமலை நாமத்தை மகிழ்படுத்துங்க. எல்லா துதி கனமாகியுமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சகர் இயேசு கிறிஸ்து இனி நாமத்துல மன்றாடி கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம சேர்த்த கேட்டாரு. கலங்காதீங்க
2: அன்பு நேயர்களே. உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப்ட் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம் 12/80 அம்பேத்கர் நகர் டார்லிங்டன் பிரிட்ஜ் குன்னூர் 6431 நீலகிரி மாவட்டம் தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி பேங்க் ஆப் பரோடா குன்னூர் 1-0-4-9-0-1-0-0-0-0-2-2-2-9 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் யூகோ பேங்க் குன்னூர் 1-3-3-1-0-0-0-0-2-6-2-4 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நான் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள்.
3: Harvest Palms. Harvest Palms is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
4: என்னோட பேர் ஷரோன். எனக்கு இடது காது பக்கம் வீங்கி இருந்தது. அந்த வாயெல்லாம் ஒரு பக்கமா இழுத்து ரொம்ப முடியாம இருந்தது. அப்ப நாங்க டாக்டர் எடுத்து போய் காமிச்சப்போ டாக்டர் சொன்னாங்க, கண்டிப்பா அதை ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும், அது பயங்கர கட்டியா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வேலையில நான் போன் பண்ணி சிஸ்டர் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணினேன். அந்த வேலையிலயே அந்த வலி முழுவதுமே போயிடுச்சு, வீக்கமும் குறைஞ்சிருச்சு. அந்த கட்டி முழுசா கரைஞ்சு வர கர்த்தர் கிருபை செய்தாரு. இப்படி செய்த தேவனுக்கு கொடா கொடி நன்றி.
5: கர்த்தரே பரிசுத்தாம ஸ்தோத்திரம். நான் ரெண்டாவது குழந்தை மாசமா இருக்கிறப்ப சுகர் அதிகமா இருந்தது. அப்ப டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு நார்மல் ஆகாது, அதனால நீங்க ஊருக்கெல்லாம் போவேன்னா ஆபரேஷன் பண்ணிட்டா குழந்தை எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் அக்கா போன் பண்ணி ஜெபம் பண்ணதுமே சொல்றாங்க, அக்கா டாக்டர் ஜெபம் பண்ணிக்காங்க. அதே மாதிரி அக்கா டெய்லி எனக்காக ஜெபிச்சாங்க. டெலிவரி டைம்ல நல்ல நார்மல் பிரசவத்தை தேவன் கொடுத்தாரு.

0: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address: asvinkaram@gmail.com. Our website:

0: பிலிப்பியர் புத்தகம் 3 அதிகாரம் 20 வசனம்.
1: நம்முடைய குடியிருப்போ
0: பரலோகத்தில் இருக்கிறது.
1: அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர்
0: வர
1: எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகை நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஆயத்தத்தோட எப்ப வந்தாலும் தேவனை சந்திக்க நம்ம என்ன செய்யணும், எதிர்பார்த்தோட இருக்கும். நாளைக்கு வருவாரா இன்னைக்கு வருவாரன்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். நான் கர்த்தர் என்ன செய்வாரு, திடீர்னு வர்றாலும் வந்துருவார். நம்ம எதிர்பார்க்காத இருக்க நாள வந்துட்டாருன்னா நம்ம பரலோகத்து போக முடியாது. நம்ம ஒரு நாள் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்கு, பரலோகத்துக்கு. இந்த ஊர்ல எவ்வளவோ சொத்து சுகம் எல்லாமே இருந்தாலும், இந்த ஊர்ல நமக்கு நிறைய செல்வாக்கு இருந்தாலும், நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்குது, பரலோகத்துல தான். அங்கதான், அதான் நிரந்தரமான இடம். இது வந்து நமக்கு நிரந்தரமான இடமே கிடையாது. அதனாலதான் நம்ம ஒவ்வொரு நாளும் ரட்சகராக இயேசு கிறிஸ்து வருகை நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எப்ப வருவாரு, அவரோடு நம்ம இருக்க வேண்டும் சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா கர்த்தர் வருகை ரொம்ப சமீபம். 1 தெசலோனிக்கேயர் 4:15-17 கேப்போமா.
1: கர்த்துடைய வார்த்தையை
0: முன்னிட்டு
1: நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதாவது கர்த்துடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக்கொள்வதில்லை.
0: ஏனெனில்
1: கர்த்தர் தாமே
0: ஆரவாரத்தோடும்
1: பிரதான தூதனுடைய சத்தத்தோடும்.
0: கர்த்தர் எப்படி வருவாரு, ஆரவாரத்தோடும் பிரதான தூதடி சத்தத்தோடும்
1: தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார்.
0: அப்பொழுது
1: கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள்
0: முதலாவது எழுந்திருப்பார்கள்.
1: பின்பு
0: உயிரோடு இருக்கும் நாமும்
1: கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக
0: மேகங்கள் மேல்
1: அவர்களோட கூட
0: ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு
1: இவ்விதமாய் எப்பொழுதும்
0: கர்த்தருடனே கூட இருப்போம். கர்த்தடி வாஞ்சி பாத்தீங்களா, நம்ம எல்லாம் எப்படியோ இருக்கிறோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தடி வாஞ்சி எப்படி இருக்குது, அவருடனே கூட எப்போது இருக்கணும். எவ்வளவு அன்பு பாத்தீங்களா, நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு. கர்த்தரோட கூட இருக்கணும் சொல்லி நம்ம மேல வாஞ்சியா இருக்கிறாரு. எப்போது அவரோட கூட இருப்போம். அல்லேலூயா. அந்த விருப்பம் தாகம் எப்போது என் கூட இருக்கணும், எப்போது என் பிள்ளைகள் என் கூட இருக்கணும் தான் தாகம். ஒரு காலத்துல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் எங்க போனாலும் எல்லாரு கூட ஃப்ரெண்ட்ஸோட போயிடுவேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, என் கூட ஒரு நாளாவது இருக்கிறியாடா, ஒரு நாளாச்சு என் கூட உட்காந்து என் கூட பேசி என் கூட சந்தோஷமா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி எங்க அம்மா கவலைப்படுவாங்க. உள்ளக்க தாய் கவலைப்படும் போது தேவனாய் கர்த்தர் எப்படி நம்ம இடத்துல விரும்புறாரு, எப்போதும் அவரோடு கூட இருக்கணும் விரும்புறாரு. உலக தாயும் அப்படிதான் சொன்னாங்க, எங்க அம்மா அப்படி சொல்லுவாங்க. அப்பெல்லாம் எனக்கு அந்த அன்பு புரியல. அப்ப அந்த அன்பை பார்க்கும் தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது, கோடி மடங்கு. எப்போது நம்ம அவரோடு இருக்கணும் சொல்லி விரும்புறாராம். நம்ம குடியிருப்பு எங்க இருக்கு, பரலோகத்துல தான் இருக்கு. இந்த உலகத்துல எத்தனை சொத்து சுகம் செல்வாக்குகள் எவ்வளவு இருந்தாலும் நம்ம கூட ஒண்ணு கொண்டு போறதும் இல்ல, கொண்டு வந்ததும் கிடையாது. நம்ம எப்போது என்ன செய்ய, அவரோட தான் இருக்க போறோம். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 6:39
1: அவர் எனக்கு தந்தவர்களில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல்
0: கடைசி நாளில்
1: அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது.
0: அதனால்தான் ஆண்டவர் சொல்ற, ஒருவன் கெட்டு போறது தன்னுடைய விருப்பமே அல்ல. கடைசியில் நம்ம எழுப்பி நம்ம என்ன செய்யணும், அவர் எங்க இருக்கிறோம், நம்மளும் அவரோடு கூட இருக்குன்னு தான் அவர் விரும்புறாரு. அவர் வாஞ்சை பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு அன்பு, எவ்வளோ நம்ம எல்லாரும் பாக்கி. இங்கே அதை தான் சொல்றாரு. யோவான் சுவிசேஷம் 17:24
1: பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன்
0: நீர் என்னிடத்தில் அன்பா இருந்தபடியினால்
1: நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன்.
0: அங்கே என்னுடனே கூட இருக்க விரும்புறேன். முதல்ல எங்க சொல்லியிருக்காரு, முதல்ல வாசித்து பார்த்தா யோவான் சுவிசேஷம் 14:3 பாருங்க.
2: நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே
0: நீங்களும் இருக்கும்படி
2: நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன்.
0: பாத்தீங்களா எவ்வளவு அன்புள்ள தேவன். இயேசுகிற அன்புக்கு இந்த உலகத்துல எங்கேயுமே ஈடு இணை இல்லை. நான் இருக்கும் இடத்துல உங்களை மறுபடியும் வந்து என்ன செஞ்சிருவேன், சேர்த்துக்கொள்ளேன்னு சொல்றாரு. நம்ம தேவன் இடத்துல எவ்வளவு அனுபவிச்சிருக்க, அவர் நம்ம அனுபவிச்சிருக்காரு. உண்மை நம்ம ஆண்டுகிட்ட எவ்வளவு நேரம் அனுபவிச்சிருக்கிறோம், ஆண்டுகிட்ட எவ்வளவு நேரம் அவரோடு பேசுறோம், எவ்வளவு நேரம் அவருக்காக எதையாவது செய்யறோமா? அவர் நமக்காக எவ்வளவோ செய்திருக்கிறார். அவர் நம்ம அவருக்காக என்ன செய்திருக்கோம், எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம், எவ்வளவு நேரம் கர்த்தருக்காக ஊழியம் செய்யறோம், எவ்வளவு நேரம் கர்த்தருக்காக எதை செய்திருக்கோம், யோசித்து பாருங்க. தேவோட அன்பெல்லாம் நம்ம ஆழம் அகல நீளம் உயிரை இன்னும் அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஆண்டு நம்ம இடத்துல அனுபவிச்சிருக்கிறார். நம்ம இயேசுக்கிறது எந்த அளவுக்கு அனுபவிச்சிருக்கிறோம், அனுபவிச்சா நிச்சயமா நம்மளால செபிக்காம இருக்க முடியாது, துதிக்காம இருக்க முடியாது, நம்ம அவரை எடுத்து செய்யட்டோம் ஆராதிக்காம இருக்க முடியாது. அது மாத்திர நம்ம அவருக்கு ஊழியம் செய்யாம நம்மளால இருக்கவே முடியாது. நம்ம அவரிடத்துல என்ன அனுபவிச்சிருக்கோம் யோசித்து பாருங்க. நம்ம ஆண்டுக்கா என்ன செஞ்சிருக்கோம் கொஞ்சம் நம்ம ஆழமா யோசித்து பார்க்கணும். ஏதாவது முடிச்சிட்டு நம்ம போறதுனால ஒண்ணு பிரயோஜனம் இல்ல. இயேசுக்கிறதுக்காக நான் எதை செய்திருக்கிறேன், இயேசு எனக்காக இவ்வளவுதான் செஞ்சிருக்கார், நான் எனக்காக என்ன செஞ்சிருக்கிறேன். நிறைய பேர் இயேசுக்கிறது குறை சொல்றோம், ஒருமுறுக்கிறோம், செபிக்கிறோம், எனக்கு என்ன கொடுத்தாரு, எனக்கு என்ன செஞ்சாரு, நான் இப்படிதான் செபிக்கிறேன்னு நம்ம செபித்ததான் நம்ம பெருசா நினைச்சு கத்தரை குறை சொல்றோம். கத்தர் நிச்சயமா அவர் நமக்கு அன்று அவருக்கு அவரோடு கூட இருக்கும்னு நினைக்கிற நம்மளுக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா? மற்ற காரியத்துல கட்டாயம் செய்வார். ஒரு நன்மை குறைபடாம அதை சொன்னார், சிங்க குட்டிகள் தாழடைந்து கத்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மை குறைபட, ஒரு நன்மை சின்ன நன்மை கூட குறைபடாம அவரை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கத்தரால கூட அந்த காரியம் ஒன்றுமே இல்லை. சரி, நம்ம பரலோகத்துல குடியிருக்கணும்னு சொன்னா நம்மளுக்கு என்னென்ன இருக்க வேண்டிய காரணம் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். முதலாவது பார்க்கிறோம் யோவான் சுவிசேஷம் 6:40.
2: குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினருடைய சித்தமாய் இருக்கிறது
0: என்றார். முதல் அங்க போன நமக்கு என்ன வேணும், அவர் நம்மளை எழுப்பின எனக்கு என்ன வேணும், விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லாட்டா பிரயோஜனமே இல்லை. விசுவாசம் வேணும். நம்ம ஏசுபாட்டை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தாரும் ஐயா. விசுவாசத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் துதிக்கணும், செபிக்கணும், அவரோடு இருக்கணும். அதான் லூக்கா சுவிசேஷம் 18:8.
2: ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார்.
0: பூமியை என்னத்தை காண்பாரா, விசுவாசத்தை காண்பாரோ. பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது எத்தனையோ சனங்கள் பின்வாங்கிடுவாங்க. விசுவாசத்துல பிரச்சனைகள் போராட்டம் வரும்போது நிறைய பேர் பின்வாங்கிடுவாங்க. அதான் ஆண்டவர் சொன்னார், மனுஷக்கு வர பூமியில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரு. என்ன வந்தாலும் என்ன இல்லாமல் போனாலும் என் இயேசு எனக்கு போகுதுன்னு சொல்லி அவர் பாதத்தை முழுமையாய் பற்றி கொள்றவங்களுக்கு கத்த நிச்சயமா கைவிடவே மாட்டார். நம்ம நினைச்சுக்கணும், என்ன இல்லாமல் போனாலும் எனக்கு இயேசு போகுதுன்னு சொல்லி முழு மனதோடு அவர் பற்றி கொள்ளுமானா நிச்சயமா நம்மளை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு, கைவிடவே மாட்டார். விசுவாசம் நமக்கு வேணும். விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். எபிரேயன் புஸ்தகம் 11:6.
2: விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது
0: கூடாத காரியம். விசுவாசம் இருந்தா தான் அவருக்கு பிரியமா இருக்க முடியும். இல்ல இதை செய்யாம இருந்தா பிரியமா இருப்பது கூட, அதை செய்த அப்படி சொல்ல கர்த்தர் என்ன சொன்னாரு, விசுவாசம் இல்லாட்டா தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் நமக்கு தேவை. விசுவாசம் நமக்கு மிக மிக அவசியம். இஸ்ரேல் மக்கள் எப்படி வனாந்திரத்து வழியாக ஆண்டவர் வழி நடத்தி வந்தார். ஏதாச்சும் இருக்குமா, கடையில இருக்குமா, இல்ல. என்ன கொடுத்தார் அவங்களுக்கு, மண்ணவையும் காடையும் கர்த்தர் கொடுத்தார். அதே போல நம்ம வாழ்க்கையிலும் கூட என்ன இல்லாம போனாலும் நமக்கு சாப்பிடறதுக்கு வேண்டிய ஆகாரத்தை தேவன் கட்டாயம் தருவார தரமாட்டாரா? இஸ்ரேல் மக்களுக்கு அதான் மாதிரி, நமக்கு மாதிரியா தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவங்களுக்கு என்ன கொடுத்தாரு? மண்ணவையும் காடையும் போசித்த தேவன் உங்களையும் நீ கட்டாயம் போசிப்பார். அவர் மட்டும் விசுவாசிக்காம விட்டுறாதீங்க, அவர் தான் நமக்கு எல்லாமே. ஹலேலூயா. அது சொல்ற விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன பத்திரம் வந்தாலும் ஏசு என போதுன்னு சொல்லுவோம். ஹலேலூயா. மனசுக்குமாரர் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ. நம்ம ஒரு நாள் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்கப்பா, எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தை உண்மை வீட்டை நான் பின்வாங்காதபடி என்னை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஹலேலூயா. எபிரேயன் புஸ்தகம் 10:37-38 வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார்,
2: தாமதம் பண்ணார் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்,
0: பின்வாங்கி போவானானால்
2: அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்கிறார்.
0: பின்வாங்கி போன கர்த்தருடைய ஆத்மா என்ன செய்யாது? பிரியமாயிராது. யார் இந்த உலகத்தில் பிரியமல்லாட்டாலும் நம்ம உலகத்தில் வாழ்ந்துடலாம். இயேசுக்கு நம்ம பிரியமல்லாட்டா எங்க போவோம்? அதனால விசுவாசத்தில் ஆண்டவர் கேட்டு ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் யார் நம்மளத்தில் பிரியமா இல்லாட்டாலும் இருந்தாலும் உலகத்தில் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். இயேசுக்கு நம்மளத்தில் பிரியமா இல்லாட்டா வாழ முடியாது. வாசிக்க கேட்ட எபிரேயன் புஸ்தகம் 4:3 வாசிங்க.
2: விசுவாசித்தவர்களாகிய நாமோ, அந்த இலை பாறுதலில் பிரவேசிக்கிறோம்.
0: விசுவாசித்தவர்களாகிய நாமோ எங்க பிரவேசிக்கிறோம்? இலை பாறுதலில் பிரவேசிக்கிறோம். விசுவாசம் மிக மிக அவசியம். விசுவாசித்தா தான் எங்க பிரவேசிக்க முடியும்? இளைப்பாறுதல் பரலோகத்துல பிரவேசிக்க முடியும். கர்த்தருக்கு அன்பார்ந்தவர்களே, தேவனுடைய வார்த்தை கேட்டனா இப்பொழுது தேவன் நோக்கி நம்ம ஜெபிக்க போறோம். என்னோட சேர்ந்து செவிங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமே துதிக்கிறோம். மகத்துமுள்ள ராஜாவையுமே துதிக்கிறோம். கர்த்தருடைய வல்லக்கரம் தாங்க வேண்டும் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்த முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமும் ஐஸ்வர்ய தருமண்டி சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. தகப்பனை உடைய கிருபை உடைய பிரசனம் உடைய மகிமை முடிக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே, தொடுங்கப்பா. தொட்டு சுகமாக்குங்க, தலைவலியை குணமாக்குங்க எஸ்அப்பா, தலைவலியை குணமாக்குங்க. அன்பின் ஆண்டவரே தலைப்பாரத்தெல்லாம் நீக்கி போடுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய வல்ல கருத்தினால மூடிக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா அமை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வயிறு வழியை குணமாக்குங்க எஸ்அப்பா, இடுப்பலியை குணமாக்குங்க எஸ்அப்பா. அன்பின் தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன பலம் இருந்தாலும் குணமாக்க உம்மால முடியும். இதான் நீங்க தானப்பா சொன்னீங்க. இதோ மாம்சமான யாவருக்கும் நான் தேவனை கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீங்களப்பா. உங்களால கூடாத காரியம் உலகத்தில் ஒண்ணுமே இல்லை சப்பா. நீங்க ஒவ்வொருவரையும் குணமாக்க முடியா செபிக்கிறோம் அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுக்கிறோமாப்பா. அப்பா திருமணம் ஆகாத பிள்ளைகள் திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை போய் தாங்க சப்பா. வேலை இல்லாத மக்கள் வேலையை தாங்க சப்பா. சமாளாத மக்கள் சமான் தாங்க சப்பா. சுகப்பரிசு காத்திருக்கிற மக்களுக்கு சுகப்பரிசை தர முடியாது செபிக்கிறோம். உன்னத படத்தில் எடுக்கட்டுங்க, அக்கீழ மூடிக்கோங்க, மகிமையில மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க. பிரிந்து குடும்பம் இணைக்கணும் ஐயா. சிறு பிள்ளைகள் ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவிலையும் ஆற்றலையும் சிறந்து விளங்கணும். தேவண்ட அபிஷேகத்துல நிரப்புங்கப்பா. அக்கீழ் நிரப்ப முடியாது செபிக்கிறோம். வாலிபர்களையும் தொடுங்கப்பா, ஆசீர்வதிங்க சப்பா. கர்த்தருடைய வல்லக்கரம் தாங்க வேண்டும் என்று செபிக்கிறோம். எத்தனை பேர் வெளிநாட்டு போறேன்னு சொல்லி அப்பா விசா கிடைக்கலன்னு கலங்கியிருக்காங்கப்பா. விசா கிடைக்க கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் ஆண்டவர் வெளிநாட்டு போகணும்னு சொல்லி ஆத்தியத்தோடு இருக்காங்களோ அவங்களுக்கு விசா கிடைக்க உதவி செய்யுங்கப்பா. தேவைகளை சந்திக்க முடியாது செபிக்கிறோம். பாஸ்போர்ட் கிடைக்க கிருபை தர முடியாது செபிக்கிறோம் ஐயா. நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. வேண்டிக் கொடுத்திருக்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்த தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். பெரியவர்களே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மகத்தான காரியத்தை செய்யுங்க சப்பா. அன்பின் தகப்பனே, கவலைகள் சோர்வுகள் துக்கங்கள் எல்லாவற்றையும் விடுதலை செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. நீங்க ஆராய்ந்தமுடைய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரையும் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க தப்பா அதிசயங்களை செய்யப்படுறதுக்காய் கோடான கொடி நன்றி. இந்த செபத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வித்து நீர் உயர்த்தத்தான் வேண்டுமப்பா. நீங்க அப்படி செய்யப்படுறதுக்காய் கோடி கோடி நன்றி. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தனம் சேர்த்து கேட்டாரே, கலங்காதீங்க.
3: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் இன்று திருமண நாளை கொண்டாடும் சகோதரர் டேவிட் மோகன், சகோதரி தமிழ்செல்வி குடும்பத்தினர். சகோதரர் டேவிட் மோகன், சகோதரி தமிழ்செல்வி அவர்களே, இயேசுவின் கரம் ஊழியத்தின் சார்பாக எங்கள் மனமார்ந்த நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக நமது அன்பு சகோதரி எஸ்தராணி அவர்கள் இப்பொழுது ஜெபிப்பார்கள்.
4: அன்பான சகோதரன் டேவிட் மோகன் அவர்களுக்கும் அன்பான சகோதரி தமிழ்செல்வி அவர்களுக்கும் திருமண நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பான் இயேசுவை வழிநடத்துறவங்க பரலோக தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மோகன்பர்களுக்காக செபிக்கிறோம், தமிழ்ச்சிக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அற்புதங்கள் அதிசயங்களை செய்ய ஆண்டவரே, ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்ய ஆண்டவரே. இந்த நாளிலையும் கூட தேவாதி தேவன் அவங்களை உட்கொண்டு இருந்து அவங்களை ஆசீர்வித்து உயர்த்த முடியாது செபிக்கிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், உன்னத்துக்குரிய ஆசீர்வாதத்தில் நிரப்ப முடியாது செபிக்கிறோம். ஐயா தேவாதி தேவனையும் ஸ்தோத்திரம் கிருபாக்காய் செபிக்கிறோம். அப்பால் இடிக்காய் செபிக்கிறோம். கத்துடைய கிருபை, கத்துடைய பிரசரம் முடிக்கொள்ள முடியா செபிக்கிறோம். நீர் வாழ்க்கையில் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக செவனாக இருந்து வழி நடத்துங்க. தெய்வீக பிரசரம் கூட இருக்கட்டும். நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் அனைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபா கூட நல்ல திருமண காரியங்களை வாழ்க்கை பண்ணித்தாங்க. லிடி நல்லா படிச்சு முடிக்க உதவி செய்யுங்க. பிறருக்கு நல்ல வேலை உயிர்வை தாரும். கடை நல்ல ஆசீர்வாதமா இருக்கட்டும். தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கிறோம். அதிகமாக நெருங்கி செபிக்க சார்ந்து கொள்ளும் எண்ணிக்கொள்ள அதிகமாய் பலப்படுத்துங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. அன்று வரை அவங்க செபித்துக் கொண்டிருக்கிற எல்லா கரியங்களும் வாய்க்கு பண்ணித்தாங்க சப்பா. நன்மையினால முடிச்சு விட்டு காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனையமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் அப்பா. கத்தடி கிருபை, கத்தடி பிரசரம், கத்தடி மகிமை அவங்களோடு இருக்கட்டும் ஐயா. ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி செல்ல முடியாது செபிக்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லு சொன்ன பார்த்தபடி நீர் ஆலோசனை தந்து வழி நடத்தும் ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. பொறுப்படுத்து காத்துக்கோங்க. எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரசிகர் யேசு நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.

கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: மாணவர்களே, உங்களில் அநேக நம் தேசியின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர் 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் acmail@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: இயேசு.
1: வாகம் புஸ்தகம் 5:32 உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்கள் கற்பித்தபடியே செய்ய சமாதானமாய் இருங்கள். வலதுபுறம் இடதுபுறம் வலதுபுறமும் சாயக்கூடாது, இடதுபுறமும் சாயக்கூடாது. தேவன் நம்ம எது களைத்தாரோ அதுல என்ன செய்யணும், அந்த ஆசீர்வத சுகந்திரத்துக்குள்ள நம்ம என்ன செய்யணும், சுகந்திரத்துக்குள்ள அறிந்து மற்றவங்களை என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். அப்ப ஆபிரகாமும் சாரால் ஒருவரா இருக்க அழைத்து என்ன செய்ய ஆசீர்வத்தை என்ன செஞ்சாரு பண்ணிடுறாரு. அப்ப நமக்கு அந்த ஆசீர்வாதம் தருவி சொல்லி கலாத்தியர்ல 3:9 கலாத்தியர் 3:9 அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகமுடனே பத்தீங்களா, விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகமுடனே என்ன செஞ்சாங்களா ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆபிரகாம தேவன் எப்படி ஆசீர்வதி எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஆதியாகமம் 24:1 ஆபிரகாம தேவன் என்ன செஞ்சாரா, சகல ஆசீர்வாதத்தினாலையும் சகல காரியத்தையும் தேவன் என்ன செஞ்சார், அவரை ஆசீர்வாதம் நிறைய இருக்கு ஆசீர்வாதம். அப்ப தேவனாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்ம ஒவ்வொருவரையும் கூட ஆசீர்விக்க வல்லவராக இருக்கார். நம்ம அழைத்த அழைப்புல மாத்திரம் என்ன செய்யணும், அது பாத்திரம் இருக்கும்படி நம்ம ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதையோடு இருக்கணும். அப்ப கர்த்தர் நம்ம நிச்சயமா ஆசீர்விப்போம். முத எதுக்கு அழைச்சார் நம்மள, ரெண்டாவது ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள இல்லையா. நம்ம என்னெல்லாம் ஆண்டு ஆசீர்விப்பானா அப்படின்னு நம்ம சொன்னா ஆசீர்வாதம் என்ன ஆயிரும், நம்மளை விட்டு என்ன ஆயிரும் வேலைக்கு போயிரும். பாருங்க நம்ம கர்த்த நிச்சயமே ஆசீர்விப்பா நமக்குள்ள ஒரு எண்ணம் வரணும். சங்கீத புஸ்தகம் 109:17 பாருங்க, சாபத்தை விரும்பினா அது அவனுக்கு வரும், அது ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனா அது அவனுக்கு பாத்தீங்களா. ஆசீர்வாதம் என்ன செய்யணும், விரும்பணும், என்ன ஆசிரிக்கணும், என் குடும்பம் ஆசிரியக்கும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு விரும்ப நம்ம ஆசிரியப்பாரு. ஆசிரியத்து விரும்பாம போனா எங்க பெருமை, அந்த ஆசீர்வாதம் தூரமா விளைகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் கேட்பான், ஆண்டவர் ஆபரகமோடு விசுவாச மார்க்கத்தார் ஆசிரியப்படுவான்னு சொன்னீரப்பா, நானும் விசுவாச மார்க்கத்தார் தான் ஆண்டவர், என்ன ஆபரகமோடு என்னையும் ஆசீர்வதிங்க, எனக்கு இந்த ஆசீர்வாதம் உரிமை இருக்குன்னு சொல்லி நம்ம ஒருவர் கேட்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனா அது என்ன செய்யறோம், தூரமா போயிருமா. நம்ம இன்னைக்கு விரும்பணும், ஆண்டவர் எனக்கு அந்த ஆசீர்வாதத்தாருன்னு சொல்லி முத பார்த்து தேவன் எதுக்காக நம்மளை அழைத்திருக்கிறாரு, சமாதானமா இருக்க. ரெண்டாவது ஆசீர்வதிக்க, யாரை விட சமாதானம் இருக்கணும், முதல்ல உள்ளத்துல சமாதானம் இருக்கணும், ரெண்டாவது மற்றவங்களை எல்லாருடைய சமாதானம் இருக்கணும், மூணாவது தேவனோடு நம்ம சமாதானம் இருக்கணும். சரி, மூன்றாவது தேவன் எதுக்கு அழைச்சாரு பாருங்க, வாசிங்க 1 Corinthians 1:9 தம்முடைய குமாரனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். மூன்றாவது எதுக்காக நம்ம அழைச்சிருக்கிறாரு, தேவனிடத்துல என்ன செய்யணும், ஐக்கியமா இருக்க வேண்டும். தேவனுக்கும் நமக்கும் எந்த இடையில எந்த பாவமும் இருக்கக்கூடாது, அப்பதான் நம்ம ஐக்கியமா இருக்க முடியும். தேவன் என்ன சொல்றாரு அதை நம்ம கேட்கணும். அப்ப தேவன் நம்ம என்னெல்லாம் கேட்கிறோம் அதை கட்டாயம் நமக்கு கொடுப்பாரு, அப்பதான் ஐக்கியம். பாருங்க இந்த குடும்பம் என்ன ஐக்கியமா இருக்காங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்வாங்க, நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் என்ன செய்யறாங்க, பகுந்து கொள்வாங்க இல்லையா. சொல்லுவாங்க இந்த குடும்பம் பாரு என்ன ஐக்கியம், நிறைய சமாதானம். அப்ப சொல்லுவாங்க, அப்ப நம்ம தேவனிடத்துல ஐக்கியம் இருக்கணும், அவர் என்ன சொல்ற அதை கேட்கணும். அப்ப நம்ம ஆண்டு நம்ம ஏசப்பாட்டை என்ன கேட்கிறோமோ அதை நம்ம கட்டாயம் ஏசப்பா நமக்கு தருவாங்க. அதான் நம்ம ஒவ்வொரு நாள் தேவனிடத்துல ஐக்கியமா இருக்கணும். எப்படி நம்ம ஆண்டு ஏசப்பா என்னெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் கட்டாயம் நம்ம செய்யணும். இதை விடு இதை செய்யும் சொல்லுவாரு, இந்த நேரத்துல இந்த செவமுன்னு சொல்லுவாரு. வாசிங்க என்ன இருக்க, நீங்களோ எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதே உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது, உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகள் உங்களுக்கு எழுதுறோம். பாத்தீங்களா, நம்ம தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிள்ளைகளோட ஐக்கியமா இருக்கணும். ரெண்டாவது அப்பதான் பிதாவாகி தேவனோடு தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து ஐக்கியம் இருக்கும். அப்பதான் சந்தோஷம் எப்படி இருக்குமா, நிறைவா இருக்கும், நிறைவா இருக்கும். கர்த்தர் அறியாத மக்களோட ஐக்கியம் வச்சிருந்தானா, நம்ம ஐக்கியம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க, சந்தோஷம் எப்படி இருக்கும், சந்தோஷமே இருக்காது. அதுக்கு தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். தேவனோடத்துல ஐக்கியமா இருக்கிறோமா, தன்னுடைய பிள்ளைகளோட ஐக்கியமா இருக்க இல்லைன்னு சொன்னா கத்திரி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரின் ஐக்கியம் பிதாவோடு இருக்கணும் அப்பா, அவரை குமாரி இயேசுக்கிறதோட ஐக்கியம் இருக்கணும், அதுக்கு எனக்கு உதவிச்சு. அப்பதான் உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கும். அம்மானமா இருக்கிறதுக்காக தேவன் அழைச்சிருக்க. ரெண்டாவது ஆசீர்வாதத்தை சுகந்தரித்துக் கொடுக்காக. மூன்றாவது தேவனிடத்துல ஐக்கியமா இருக்கிறதுக்காக. நான்காவது பாருங்க, உன்னித்தேசிய புஸ்தகம் 4:7 தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். எதுக்கு அழைத்திருக்கிறார்? நான்காவது பரிசுத்தமா இருக்குது தேவன் நம்மள அழைச்சிருக்கிறார். அசுத்தமா ஏதோ மனம் போல வாழறதுக்காக தேவன் நம்ம அழைக்கல. ஒரே ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக வாழணும், அதான் சொல்றாரு. அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்துக்குன்றே அழைத்திருக்கிறார். ஏன்னா ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை தேவன் பில்லுக்கு தான் ஒப்பிட்டிருக்காரு. நல்ல பூ பூத்து மறுநாள் உளுந்து போற அந்த பூக்கு தான் தேவன் நம்மளை ஒப்பிட்டிருக்கிறார். ஆனா இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில என்ன செய்யணும்? அசுத்தத்துக்கெல்லாம் எதுக்கு அழைச்சிருக்காரு? நம்மள பரிசுத்தத்துக்கு அழைச்சிருக்காரு. ஏன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்தமா இருக்கிறாராம். வாசித்து பாருங்க, 1 Peter 1:15-16 பாத்தீங்க. நம்ம அழைத்தவர் எப்படி இருக்கிறா? பரிசுத்தரா இருக்கிறது போல. நீங்களோ உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தரா இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா என்று எழுதியிருக்கிறது. நம்ம உருவாக்கின தேவன், நம்ம அழைத்த தேவன் பரிசுத்தர். அப்படியானா நீங்கள் நான் கூட என்ன செய்யணும்? பரிசுத்தமா தான் இருக்கணும். அதுக்கு தான் தேவன் நம்ம அழைச்சிருக்காரு. ஒரே ஒரு வாழ்க்கை அருமையான சகோதரிய சகோதரியே, தாய்மார்களே, நமது ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை. நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கை பேசி ஏதோ ஒரு வாய் பேசி எப்படியும் வாழ்ந்துடக்கூடாது. வாழ்ந்த முடிச்சோம்னா இங்க நம்ம எப்படி வேணாலும் செஞ்சிடலாம், இங்க என்ன நான் பண்ணிடலாம், பரலோகத்துக்கு போக முடியாமல் போயிடும். நம்ம அதனால ஒவ்வொரு நாளும் கத்து பயந்து ஆண்டிட்டு ஒப்பு கொடுத்து ஆண்டவரை என்னை பரிசுத்தமாக்கும் முன் போல மாற்றின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நிமிஷம் கேட்க வேண்டும். ஹலேலூயா, ஹலேலூயா. நம்ம கத்து கேட்கணும், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும், என்னை பரிசுத்தமாக்கும், இப்போ உண்மை போல என்னை மாற்றுங்க, உண்மை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் அவற்றை கேட்கணும். அவர் தான் நம்மளை பரிசுத்தமாக்க முடியும். வெளிப்படுத்தும் விசேஷம் 22:11-12 அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அவங்களை பார்த்தா என்ன செய்ய வேண்டாம், கோபப்பட வேண்டாம், பொறாப்பட வேண்டாம், ஒண்ணுமே செய்ய வேண்டாம். அநியாயம் செய்ய இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமா வருகிறேன். அவன் அவனுடைய கிரிகளின்படி அவன் அவனுக்கு நான் அடிக்கும் பலன் என்னோட கூட வருது. பாத்தீங்களா, அசுத்தமா இருக்கிறவ இன்னும் அசுத்தமா இருக்கு. அவங்களை பார்த்து போராடப்பட வேண்டாம், உண்டு போட வேண்டாம், இப்படி செய்யறாங்கன்னு சொல்லி கோப்படும். அவங்களுக்காக நம்ம ஆண்டுகிட்ட போகிறனாலும் நம்ம செவிக்க வேண்டும். அசுத்தமா இருக்கு, இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். அணியஞ்சறவன் இன்னும் அணியஞ்சிட்டும். பரிசுத்தமா இருக்கிறவ இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். நீதி செய்யற இன்னும் நீதி. அது எங்க வர, எங்க வருதா? அவன் அவனுக்கு அழிக்கும் போல வாசிங்க, அது 12 வாசிங்க. ஆண்டவரா இயேசுக்கு சொல்றேன், இதுவும் சீக்கிரமா வருகிறேன். அவன் அவனுடைய கிரிகளின்படி அவன் அவனுக்கு நான் அழிக்கும் பலன். பாத்தீங்களா, அவங்க நமக்கு அழிக்கிற பலன் எப்போ கர்த்தர் வரும்போது, நமக்கு அவருடைய ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது, நம்ம செய்த நன்மைக்காச்சும் தீமைக்காலும் பரிசுத்தத்துக்காகவும் அசுத்தின கிரியை தேவை நடத்துல வரும். நம்ம இன்றைக்கு நம்ம அசதியா இருந்தோம்னு சொன்னா கர்த்தராக இயேசுக்கு வரும்போது நம்ம எங்க போவோம் யோசித்து பாருங்க. ஆனால் ஒரே ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக நம்ம பரிசுத்தமா வாழ ஆண்டு கர்த்தரை நம்ம ஒப்படைக்கணும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இது வரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம், இப்ப நம்ம செவிக்க போறோம். இறக்கும் மகிமின் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்படை, கொடா குடி ஸ்தோத்திரம் ஐயா, அமை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ராஜாதி ராஜாவை அமை துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். பலப்படுத்த முடியா செபிக்கிறோம். சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் ஆறுதலின் தேர்வு தர முடியா செபிக்கிறோம். நீர் இறக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனை இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே இழந்தத அப்பா அமை ஸ்தோத்திரம். போர்கள் இழந்திருக்கலாம், அவர் பிரியமானவர்கள் இழந்திருக்கலாம். அவங்களை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்துங்க ஆண்டவரே. நீங்க சொன்னீங்களே, ஒருவனை அவன் தாய் தேற்று போல தேற்றுன்னு சொன்னீங்களே, நீங்க தேற்றி ஆற்றி அரவணைக்க முடியாச்சு வைக்கிறோம். நன்மையினால முடிச்சு விட்டு காத்துக்கொள்ள முடியாச்சு வைக்கிறோம். உள்ளம் உடைந்த உள்ளத்தை நீர் காய்த்த கட்டுகிற தேவனடி சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஐயா. அவங்களை காய்த்த கட்டி அரவணைத்துக் கொள்ள முடியாது சொல்லிருக்கிறோம். மகிமுள்ள தேவனை கத்தாவே மே தோத்திருக்கிறோம் அப்பா, இறங்குமப்பா. இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு பலப்படுத்தி ஆசீர்வதித்து சமாதத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து ஆற்றி தேற்றி ஆறுதப்படுத்தி கொண்டிருக்கிற கிருவைக்காக இறக்கத்துக்காக கொடா கூடி நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா இறங்குங்க, இறங்க உன்னத பலத்தில் இடக்கட்டுங்கப்பா. தேவாவில் நிரப்புங்க, தேவாய்க்கு நிரப்புங்க. பரிசுத்தாவின் நிரம்புவது பலடைந்து எருசலேமிலும் ஜூதியம் முழுவதும் சமாரியாவிலும் பூமி கடை சிறந்து சாட்சியாக இருக்குன்னு சொன்னீங்களாண்டவர. அப்படியாக இந்த நிகழ்ச்சி பார்த்து ஒவ்வொருவரையும் தேவாவில் நிரப்ப முடிய செவிக்கிறோம். அன்பின் தகப்பனே, மே நோக்கி நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. யாராவது என்னென்ன பலவீனத்துல கஷ்டப்படுறாங்களோ ஒவ்வொரு பலவீனத்தையும் சுகமாக்குங்கப்பா, சுகமாக்குங்க. சொல்ல முடியாத துயரத்தினால ஐயோ என்னால தாங்கவே முடியலன்னு சொல்லி எனக்கு பலனே இல்லை, என்னால கஷ்டப்பட முடியல, தலைவலி வயிறு வலி கால்வலி எனக்கு தாங்க முடியலன்னு சொல்லி கலங்குற அருமையான சகோதரியும் சகோதரியும் கண்ணுக்கி பாருங்க, உங்களை சுகமாக்குங்க. அருமையான தாய்மார்கள் வயசான போது எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்கப்பா, ஐயோ என் பக்கத்துல யாருமே இல்லையே, நான் தனியா இருக்கிறேன்னு சொல்லி கலங்குறாங்களப்பா. அவங்களுக்கு நீங்க கூட இருந்து பயப்படாத உன்னோட இருக்கிற உன் தேவன் உன்னை பலப்படுத்தி உன் சகாயம் பண்ணு, நீதி பலதுக்கத்தை தாங்கி சொல்லி உங்களுடைய பிள்ளைல அப்பா பேசி ஆற்றுங்க, தேற்றுங்க ஆண்டவர. உலகத்துல யார் ஆறுதல் சொன்னாலும் ஆறுதல் இருக்க முடியாது தகப்பனே. நீங்க உங்களை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்த உங்களை பாத்திரம் மன்றாடி செபிக்கிறோம். நன்மையினால முடிச்சிட்டு காத்துக்கோங்க எசப்பா, பலத்த காரியத்தை செய்ய சப்பா, அற்புதங்களை செய்யப்பா, அதிசயங்களை செய்ய ஆண்டவரப்படுத்துங்க அப்பா. அமை துதிக்கிறோம். பண கஷ்டத்தினால கலங்கிருக்கிற அருமையான குடும்பத்தை கண்ணோக்கி பாருங்க எசப்பா. ஐயோ நான் ரெண்டு நாளைக்குள்ளாக பணம் கட்டணுமே, இந்த பணத்துக்கு என்ன செய்யறது, கடங்காரம் வந்து தொந்தரப்படுத்துறாங்க. கலங்கிருக்கிற குடும்பத்தை கண்ணோக்கி பாருங்க எசப்பா. சொன்னீங்க தானப்பா வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது, வெள்ளியும் பொண்ணையும் பெருகப்பண்ணு சொன்னீரு அப்பா. வெள்ளியும் பொண்ணையும் பெருக பண்ணி உங்களை கண்ணீர் துடைக்க முடியாது கெஞ்சூரப்பா. நீராதிசயங்களை செய்கிறவர் ஐயா அப்பா. அமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துமுள்ள சாட்சியாவை உமை போற்றுகிறோம், உமை வாழ்த்துகிறோம், வணங்குறோம் கட்டாவே அப்பா. அமை ஸ்தோத்திரம். மந்திரக்கட்டுகள் செய்வன கட்டிலிருந்து விடுதலை செய்யுங்க எசப்பா. குடும்பத்துல எத்தனை தடைகள் ஆண்டவர், வேலை போனால் தடை, திருமணமாக தடை, எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. மீக 2:13 படி தடையில் அகற்ற முன் சொல்லுறான்னு சொன்னீங்களே, தடையில அகற்றி போடுங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க எசப்பா. குழந்தை பாக்கியில் சகோதரி குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. வேலையில பிரமோசம் இல்லாத மக்களுக்கு வேலை பிரமோசம் கிடைக்கணும், வேலை கன்ஃபார்மாக மக்களுக்கு வேலை கன்ஃபார்மாக்கணும் ஐயா. குடிக்கிற குடும்பத்துல விடுதலை செய்யணும் ஐயா. தொழில் செய்யற குடும்பங்களை ஆசிரியங்க, ஆசீர்வித்து பெருக பண்ணுங்கிறாச்சா. வீடு கட்ட முடியலன்னு சொல்லி கலங்குற வேண்டிக்கொள்வதற்கும் அனைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிரு தேவன் ஆசீர்வித்து உயர்த்துங்க, பொறுப்படுத்து காத்துக்கோங்க. சகல ஆசீர்வத்தை சம்பூர்ணமா கொடுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. எல்லா பேரும் சீப்பா செலுத்திக்கோங்க. எல்லா துதிக்கான மகிமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அந்தரத்தில் ஏசப்பா நாமத்துல தாழ்மையா கெஞ்சுறோம் பரமபிதாவே. ஆமே. கத்து நம்ம செலுத்த கேட்டுவிட்டா இவர் கலங்காதீங்க.
0: நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்கிறது வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுவின் கரம் புக் வருதுங்களா? ஒன்னு வேற யாருக்கு வருது? 2-4 பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்துதான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம் கத்திருக்கிறது. இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கர்த்தருக்கிறவேல் மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றோம், யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் தான் யூஸ் பண்றாரா? 1, 2, 3 மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் இப்போ நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி சிஸ்டர், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள்னு சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ போட்ட இமேஜ் போட்ட ஒரு பைபிள் இருக்கும், அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கலீங்க, இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்கள் பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் நீங்கள் பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதில் இருக்கு. ஆதியாகமும்னா ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகமும் வரும். இப்போ நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆறாம் அதிகாரம் படிக்கணும் விரும்புனீங்கன்னா அந்த ஆறாம் அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோவில் அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும் பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் ஆடியோ பைபிள். அதே போல சில எனக்கு இல்லைங்க கேட்கறேன் எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது, அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டீங்க எஸ்தர் ராணி பைபிள் நடிச்சுன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ளலாம். தமிழ் ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ் ஆங்கிலம் இந்தி மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி அண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன்ல டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம், ஆதியாந்தர் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தான் வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், ஒருத்தருடைய அது அழகாக வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணியிருக்கிறாங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இல்லைங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கேட்டு வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதில் இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம்னு சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பாடல்கள் எல்லா பாட்டுமே அதில் வரும். மெசேஜிங்க அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க உங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.
2: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பானவர்களே, நமது இயேசுவின் கரம் ஊழியங்களுக்காக ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம் வாருங்கள். எங்களோடு இணைந்து இப்பொழுது ஜெபிப்பீர்களா?
0: ஸ்தோத்திரம் ஆண்டவர். தகப்பனே, நீர் கொடுத்த அருமையான இயேசுங்கிற ஊழியர்களுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் ஏற்படுத்தின உமது ஊழியம் ஆண்டவரே, எங்கள் மனித எத்தனம் அல்ல, மனித சக்தி யுக்தி மனிதனுடைய ஞானம் அல்ல, நீர் கிருபையா ஏற்படுத்தின இந்த ஊழியத்தை இம்மட்டும் இந்த 34 ஆண்டுகள் கரம் பிடித்து நடத்தி வந்தீரே. ஸ்தோத்திர ஆண்டவரே, இதற்கு மேலும் நடத்த என் தேவன் வல்லவராய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் கொடுத்த அருமையான அக்கா உங்களுக்காக ஸ்தோத்திரம். அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் நல்ல தீர்க்க ஆயுளையும் தந்து மகிமையாய் பயன்படுத்தும். அப்ப வாலிப பிரயத்தின் ஒரு பலத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக, மோசைக்கு கொடுத்த பலத்தை கொடுப்பீராக, காலைக்கு கொடுத்த பலத்தை கொடுப்பீராக, அக்கா வல்லமை இடைக்கட்டுவீராக, நல்ல சரீர ஆரோக்கியத்தை உண்டாக்குவீராக, வரங்களால் வல்லமை இன்னும் அதிகமாய் நிரப்புவீராக, அப்ப உலகத்தின் கடைசி எல்லை வரையும் கொண்டு செல்வீராக, உலகத்தின் எல்லை அப்பா பூச்சக்கத்தின் கடைசி வரைக்கும் எடுத்து செல்வீராக, மகிமையா அக்காவை பயன்படுத்துவீராக, உங்க ஜீவன் அவர்களுக்குள்ள இறங்குவதாக ஆண்டவரே. வசந்தி அக்காவையும் பலப்படுத்தும், அவர்களுக்கும் நல்ல சுகம் கொடுங்க, கால்களை பலப்படுத்தும், அவர்களை உலகத்தின் கடைசி பறையின் எடுத்து செல்லுங்க ஆண்டவரே. நீர்தான் இந்த ஊழியத்தின் தலைவரப்பா, நீர்தான் எல்லாம் ஆண்டவரே. கடைசி பறையின் நீர்தான் நடத்தணும், நீங்க தான் எல்லாமா இருக்கணும் ஆண்டவரே. எங்கள் மூலம் நீங்க மகிமை அடையணும்ப்பா. இந்த வெள்ளிக்கிழமை பங்கு பெறுகிற உடைய பிள்ளைகள் எல்லாருடைய கண்ணீரை நேசு துடைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வெள்ளிக்கிழமை கூட்டத்தை எழுப்புற என் தேவன் தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த திரளான மக்களை கொண்டு வரும் சண்டே வர்ஷிப்ல கூட பெரிய காரியம் செய்யுங்க. புதிய புதிய மக்களை தாரும், வந்து கொண்டிருக்க மக்கள் உறுதியாய் உமிழே அப்ப வடிவி போகாமல் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு குருபையை தாரும். முடிவு நினைத்து நிற்கணும், அவள் கண்ணீர் துடைக்கப்படணும். இயேசுங்கிற பத்திரிகை ஊழியத்தின் மூலமாய் பெரிய அறுவடை கத்தை உண்டாக்கும். கோடிக்கணக்கான மக்கள் உன் பக்கம் ஈர்த்து கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே, இதன் மூலம் படிக்கிறவர்கள், நெட் மூலம் படிக்கிறவர்கள், ஆப்ஸ் மூலம் படிக்கிறவர்கள், அத்தனை குடும்பங்களையும் ரட்சிப்பின் பாத்திரை மாற்றி சீர்வதிக்கணும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். டிவி மூலமாய் வருகின்ற செய்திகளை கோடிக்கணக்கான மக்கள் கேட்கணும். அக்கா மூலம் ஏழுக்கப்படும் ஜெபங்கள் அனைவரு விடுதலை பெறணும். அந்த வசனங்கள் அனைவரு உள்ளத்தின் கண்கள் திறக்கணும். ஆண்டவரே வல்லமையாக பயன்படுத்தும். இந்த டிவி ஊழியத்திற்கு எவ்வளவு தேவையப்பா, மாதந்தோறும் 2 லட்சம் ஆகிறது. அதன் பணத்தேவை சந்திப்பீனாக ஆண்டவரே. பணத்தை தரக்கூடிய ஜனங்களை, காணிக்க தரக்கூடிய மக்களை எழுப்பி பேராக ஆண்டவரே எழுப்புங்கப்பா. தங்கு தடையின்றி இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாக ஏசப்பா குருபை கொடுங்க ஆண்டவரே. சண்டே கிளாஸ் ஊழியத்தில் சிறுவ சிறுமியர் மத்தியில் எழுப்புதலை உண்டாக்கும். டீச்சர்ஸ் வல்லமையை பயன்படுத்தும். குழந்தைகளை ஆசீர்வதிங்க. மருத்துவமனை ஊழியம் தடையில்லாமல் நடக்க அருள் தாரும். 6 மணி ஜப கூட்டங்களில் ஒரு அசைவு உண்டு பண்ணும். அனிதினம் 50 பேராவது கூடி ஜபிக்கணும். காலை மதியம் ஈவினிங் நடக்கிற ஜப கூட்டங்கள் ஊழியர்களுக்காக ஏடுக்கப்படுற ஜபங்களை ஆசீர்வதிங்க. அதில் பங்கு பெற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இன்னும் திரளான மக்கள் வந்து ஜபிக்க வாஞ்சி ஏசப்பா உருவாக்கி தாங்க ஆண்டவரே. அனுதின வாக்கு தத்தங்களை அநேகர் கேட்க தோண்டுங்க. அநேகர் மூலம் அசைக்கப்பட ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்ய FM ரேடியோ அநேகர் கேட்டு ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ஆஃப்லைன் ஆன்லைன் FM அநேகர் கேட்க கர்த்தர் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. வெப் டிவி அநேகர் பார்த்து ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. எல்லாம் நாம் மகிமைப்படணும், அவ்வளவுதான் பா, வேற ஒண்ணும் இல்ல ஆண்டவரே. இயேசுங்கிற ஊழியங்களை பணத்தால் ஜபத்தால் பொருளாதாரத்தால் தாங்குற அத்தனை குடும்பங்களை ஆசீர்வதிங்க. டிவிக்குள்ள பார்ட்னர்ஸை ஆசீர்வதிக்கணுமே ஆண்டவரே. மணியார் அனுப்புற குடும்பங்களை ஆசீர்வதிக்கணுமே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்கத்தினர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் கரத்தோடு தொடர்பு கொண்ட அத்தனை ஜனங்கள் மீது கர்த்தரை கரம் இறங்கி வருவதாக. ரயிலாக எடுத்து செல்லுங்க, எங்களை பயன்படுத்துங்க, பலப்படுத்துங்க, கிருபையிலே தாருமாண்டவரே, தேவையிலே சந்தித்தருளும் ஆண்டவரே. உடன் ஊழியர்களே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியம் உண்டாக்குங்கப்பா, சுகம் கொடுங்கப்பா. அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கஷ்டங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாகனங்களை காத்துக்கொள்ளும், கம்ப்யூட்டர்ஸ் காத்துக்கொள்ளும், ஒவ்வொரு பொருள்களை காத்துக்கொள்ளும், ரிப்பேர் ஆகக்கூடாது ஆண்டவரே. இயக்கிற பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஏசப்பா நஷ்டங்கள் வரக்கூடாது ஆண்டவர். ஊழியங்களை எழுப்பது உண்டாகணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியத்தின் பொறுப்பையும் கர்த்தர் எடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஒரு ஊழியர்கள் நிற்கக்கூடாது. உம்மால் ஆரம்பிக்கப்பட்ட எந்த ஊழியும் தடைப்படவே கூடாது ஆண்டவரே. அனுதின ஊழியங்கள் அக்காங்க போறாங்க, பெரிய காரியம் செய்யுங்க. போயிட்டு வராங்கப்பா, எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாகன ஓட்டுநர்களை மறைத்து செயலாற்றுங்கப்பா. எந்த விக்னங்களும் ஆபத்துகள் வரக்கூடாது ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா ஊழியத்தையும் கையில் இடுங்க. உங்க நாம ஒன்றே உயர்த்தப்படட்டும். நீங்க இப்படி செய்ய போதற்காய் கோடான குடி சோத்து யாரெல்லாம் வந்து இயேசுங்க ஊழியத்துக்கா ஜெபிக்கிறாரோ அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்கப்பா. காலை மதியம் ஈவினிங் ஜெபிக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியர்கள் பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்க பிள்ளைகள் எல்லாம் ஒரு வல்லமையான ஊழியர்களா எழுமணும்னு நாங்க ஜெபிக்கிறோம். எழுப்புங்க, காத்துக்கொள்ளும். முழு ஜப கூட்டங்கள் தள்ளான மக்கள் கடந்து வந்து ஜெபிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க செய்ய போதற்காய் கோடான குடி சோத்திரம். நன்றி அப்பா. துதிகன மகிமெல்லாம் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நல்லாமத்தில் தாழ்மை உண்டுகிறோம் பிதாவே. ஹல்லேலூயா.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: பிரியமானவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர் 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட்

0: கர்த்தர்கள் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரை இயேசுகிறது இன்னைக்கு நம்ம தந்த வாக்கு தத்தம் ஏசாயின் புஸ்தகம் 26:15
1: இந்த ஜாதி பெருக பண்ணினீர்
0: ஆண்டவரை இயேசுக்கு சொல்ற உங்களை பெருக பண்ணேன்னு சொல்லி இந்த ஜாதியை பெருக பண்ணினேன்னு சொல்லி இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில பெருகும், ஒரு காரியங்களும் குறை வராது, பெருகும். நீங்க நினைக்கிறீங்க இதை கொஞ்சம் தான் இருக்குது, இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணலாம், இதை வச்சு எப்படி திருமணம் நடக்கணும், இந்த குடும்ப இந்த பணத்தை வச்சு எப்படி கடை நடத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவரை இயேசுக்கு சொல்லி இருக்கிறார், இந்த சாதியை பெருக பண்ணினேன்னு சொல்லி. கர்த்தர் நிச்சயமா உங்களை பெருக பண்ணுவார், கலங்காதீங்க. உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தை பெருக பண்ணுவார், உங்க கஷ்டத்திலிருந்து விடுதலையாக்குவார், உங்க கண்ணிலிருந்து விடுதலையாக்குவார், உங்க குடும்பத்தின் எல்லையை பெருக பண்ணுவார்,

0: பண்ணுவார், உங்கள் வாழ்க்கையில பெருக பண்ணுவார். ஏசாயின் புஸ்தகம் 54:3
1: நீ வலதுபுறத்திலும்
0: இடதுபுறத்திலும்
1: இடங்கொண்டு பெருகுவாய்.
0: இடங்கொண்டு பெருகுவீங்க, உங்க வாழ்க்கையில சமாதானம் பெருகும், சந்தோஷம் பெருகும், குடும்பத்துல ஆசீர்வாதம் பெருகும், எல்லாமே உங்க வாழ்க்கையில பெருகும். கலங்காதீங்க, கண்ணீர் துடைச்சிக்கோங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போறார் வாழ்க்கையில. ஏசாயின் புஸ்தகம் 9:2-3
1: இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர்.
0: ஆண்டவரே, இயேசுக்கு வெளிச்சம் உங்கள் மேல என் மேல பிரகாசிக்கும் போது உங்களுக்கு மகிழ்ச்சி பெருக பண்ணுவார். இந்த உலகத்துல என்ன பழம் இருந்தாலும் நமக்கு மகிழ்ச்சி வர்றது. கர்த்தராகிய தேவனுடைய வெளிச்சம் நம்ம மேல பிரகாசிக்கும் போது நம் மகிழ்ச்சி பெருக பண்ணுகிற தேவன். அப்படியானா நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் பிரகாசிக்கணும் சொன்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஏசாயின் புஸ்தகம் 60:1
1: எழும்பி பிரகாசி
0: உன்
1: ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது.
0: எழும்பி பிரகாசி ஒளி வந்தது. நீங்க எழும்ப வேண்டும். நம்ம எதில் விட்டா எழும்புன்னு சொல்லி நம்ம உள்ள தலசி பார்த்தா நமக்கே தெரியும் எது எதுல இருந்து எழும்ப வேண்டும், எதுல இருந்தா நம்ம எழும்ப வேண்டும் சொல்லி நமக்கே தெரியும். எழும்பி பிரகாசி ஒளி வந்தது. எதை இருந்து முதலாவது எழும்ப வேண்டுமா? முதலாவது பார்க்கிறோம் எபேசியன் புஸ்தகம் 5:14
1: ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு.
0: மரித்தோரை விட்டு எழும்பு. ஆமா அருமையானவர்களே, மரித்தோரை விட்டு எழும்பண்டும். மரித்தோனை யார் தெரியுமா? நீங்க நினைக்கலாம் மரித்தோர் மத்தியில் நான் இருக்கிறானா, ஏன் இந்த வேதம் அப்படி சொல்லுகிறது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். மரித்தோர் யார் தெரியுமா? 116:17
1: மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள்
0: பாத்தீங்களா. மரித்தவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? கர்த்தர் துதிக்க மாட்டாங்க, தேவையில்லாம எவ்வளவு நாளும் பேசுவாங்க, எவ்வளவு நேரம் வீணா பேசுவாங்க, அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. அதான் மரித்தவர் என்ன செய்ய, மரித்தவரும் மௌனத்தில் இறங்கும் கர்த்தர் துதிக்க மாட்டாங்க. அதான் கர்த்தர் வேதம் சொல்லுது, மரித்தவரை விட்டு எழும்பு. எபேசியன் புஸ்தகம் 5:14 வாசிக்கிறாமா?
1: ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு.
0: மரித்தோர் விட்டு எழும்ப வேண்டும். மரித்தவங்க யாருன்னு பார்த்தோம், மரித்தவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. அதனாலதான் நம்ம மரித்தோர் விட்டு நம்ம எழும்பிடணும். அவங்களோட நம்மள இருந்தா நம்மளும் துதிக்க மாட்டோம், அவங்க வரையும் நம்மளும் இருப்போம். அதுக்குத்தான் கர்த்தர் வேதம் சொல்லுது, மரித்தோர் விட்டு எழும்பிரு. அவங்க மத்தியில் இருக்காத, துதிக்காதவங்க மத்தியில் இருக்காத, துதிக்க மாட்டாங்க, செவிக்க மாட்டாங்க, தேவரை தேட மாட்டாங்க. அவங்க மத்தியில் இருந்தீங்கன்னா நீங்களும் துதிக்க மாட்டீங்க, செவிக்க மாட்டீங்க. அதான் கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுறது, மரித்தோர் விட்டு எழுந்துரு. மரித்தோர் எழும்போது கர்த்தர் நம்மள என்ன செய்ய, பிரகாசிப்பார். மரித்தோர் விட்டு எழும்ப வேண்டும். ஏசாயின் புஸ்தகம் 52:2
1: தூசியை உதறிவிட்டு எழுந்துரு.
0: ஆமா பாருங்க, நீங்க ஒரு வெள்ளை சட்டை போட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தூசியோட வெளியே போவீங்களா? உங்க வெள்ளை சட்டை எதிரே ஒரு சாஞ்சிட்டீங்க, உங்க மேல நல்லா தூசியெல்லாம் நல்லா ஒட்டி இருக்குது. போட கேட்க மாட்டாங்க, என்னங்க சட்டையெல்லாம் என்னமோ ஒட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைகள் நம்ம பாவம்னு தூசி, நம்ம தேவையில்லாத தூசிகளை உதறிவிட்டு எழும்ப வேண்டும். பாவம் வேண்டான்னு சொல்லி நம்ம வெறுத்து தள்ள வேண்டும். பாவம் எனக்கு வேண்டாம், பாவமான எண்ணங்கள் வேண்டாம், பாவமான சிந்தனைகள் வேண்டான்னு சொல்லி அதை விட்டு என்ன செய்யணும், உதறிவிட்டு என் பாவம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், அதை உதறிவிட்டு எழும்ப வேண்டும். அதான் தூசி விட்டு எழும்பி, அதை எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. வாசிக்கலாமா ஏசாயா 60:1
1: எழும்பி பிரகாசி
0: உன்
1: ஒளி வந்தது கர்த்தருடைய
0: மகிமை
1: உன்மேல் உதித்தது.
0: நம்ம முதலாவது எதுக்கு தூக்கத்திட்டு எழுந்திருக்கணும், ரெண்டாவது தூசி விட்டு எழுந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக நம்ம பெருக போன என்ன செய்ய வேண்டுமா? எசேக்கியேல் புஸ்தகம் 36:37
1: கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால்
0: இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக
1: நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி
0: அவர்கள்
1: என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும்.
0: மந்தை
1: பெருகுகிறது போல
0: அவர்கள்

0: மனிதரை பெருக பண்ணுவேன்.
1: அவர்கள் மனிதரை பெருக பண்ணுவேன். ஆமா அருமையானவர்களே, கர்த்தர்கிட்ட நம்ம விண்ணப்பம் பண்ணும்போது மந்தை பெருக பண்ணுறதால மனிதரை பெருக பண்ணுன்னு சொல்லி, எங்களை சந்ததியில மக்களே இல்லையே, என் சந்ததி பெருகாம இருக்குதே, எங்களுக்கு குழந்தை பாக்கி இல்லையே, கண்ணீர் அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கீங்களா? கர்த்தர்கிட்ட விண்ணப்பம் பண்ண பாருங்க, விண்ணப்பம் பண்ணுங்க. நீங்க விண்ணப்பம் பண்ணி பாருங்க, உங்க குடும்பம் பெருகும். உங்க வாழ்க்கையில ஒரு குறையுமே இருக்காது. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் உங்க குடும்பம் பெருகி நல்ல ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்க பிள்ளைகள் பெருகுவாங்க, உங்க பிள்ளைகள் உங்க பேரமைத்து எல்லாம் பெருக பண்ணுவார் தேவன். அதான் மந்தை பெருக பண்ணுவது போல மனிதரை பெருக பண்ணுன்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நம்ம நிறைய பேர் விண்ணப்பம் பண்றது இல்ல. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது ஏசாயின் புஸ்தகம் 59:16.
0: ஒருவரும் இல்லை என்று கண்டு,
1: ஒருவரும் இல்லை என்று கண்டு
0: விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார்.
1: விண்ணப்பம் பண்ணுகிற இல்லை என்று ஆச்சரியப்பட்ட நிறைய பேர் விண்ணப்பம் பண்ண கஷ்டம். ஐயோ என் குடும்பத்துல அப்படி இருக்குதே, என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் பெருக்க இல்லையே அப்படின்னு சொல்லி கலங்குறோம். கர்த்தராகி தேவனு சொல்றாரு, விண்ணப்பம் பண்ணுங்க. விண்ணப்பம் பண்ணும் போது மந்தையை பெருக பண்ணுகளை மனிதரை பெருக பண்ணுன்னு சொல்லி இருக்கிறார். உங்க குடும்பம் பெருகும், உங்க பிள்ளைகள் விருத்தி அடைவாங்க, உங்க பேரம்பத்தை வர்த்திக்க பண்ணுவார் கர்த்தர். ஒரு நன்மையும் குறைபடாது. உங்க வாழ்க்கை நாளுக்கான பெருகும். நீங்க கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. எரேமியன் புஸ்தகம் 29:12.
0: அப்பொழுது நீங்கள் கூடி வந்து,
1: நீங்க கூடி வந்து
0: என்னை தொழுது கொண்டு,
1: என்னை தொழுது கொண்டு
0: என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள்,
1: என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள்,
0: நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன்,
1: நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். பாத்தீங்களா, நம்ம கூடி வந்து விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் நம்ம செவி கொடுத்து நிச்சயமா பெருக பண்ணுவார். உங்க வாழ்க்கையில மந்தை பெருக பண்ணுவது போல மனிதர் பெருக பண்ணுவார். நீங்க கலங்காதீங்க அருமையான சகோதரி சகோதரி. ஊழியத்துல ஒரு விருத்தி இல்லையே, ஊழியத்துல ஒரு அற்புதம் நடக்கலன்னு சொல்லி கலங்குறீங்களா? நீங்க கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. உங்க ஊழியத்துல சவ பெருகும், ஊழிய ஆசீர்வாதமா இருக்கும், பெருக பண்ணுவார் நிச்சயமா. உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். ஊழியம் பெருகும், உங்க சவ பெருகும், பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில ஆண்டு செய்வார் நிச்சயமா. உங்களுக்கு பெருக பண்ணுவார், கலங்காதீங்க. மூன்றாவதாக நம்ம என்ன செய்யணுமா பாருங்க. முதல் நம்ம என்ன செய்யணும், கர்த்தரத்துல நம்ம எழும்பி வரணும். மகிழ்ச்சியை நம்ம பெருக பண்ணுகிறார். ரெண்டாவதாக என்ன செய்யறாரு, மந்தை பெருக பண்ணுவார், மனிதரை பெருக பண்ணுவேன் ஆண்டு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆண்டு வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர். எபிரேயன் புஸ்தகம் 16:15.
0: நிச்சயமாக
1: நிச்சயமாக
0: நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து,
1: ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதித்து
0: உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார்.
1: பெருகவே பெருகப்படுவேன் என்றார்.
0: அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து,
1: பொறுமையாய் காத்திருந்து
0: வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார்.
1: வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார். அபிரகாம் 25 காத்திருந்தார். கர்த்தர் சொன்னார் ஒளி பெருகவே பெருக பண்ணுவேன் சொல்லி. அவர் 25 பொறுமையோடு காத்திருந்தார். ஆபிரகாம் நிமித்தம் அந்த சந்தை தான் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் பெரிய காரியத்தை வாழ்க்கையில செய்தார், பெருக பண்ணினார். அருமையானவர்களே, கர்த்தராகிய தேவன் உங்க வாழ்க்கையிலும் பெருக பண்ணுவார், ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார், மகிழ்ச்சியை பெருக பண்ணுவார், உங்களுடைய குடும்பத்துல சமானத்தை பெருக பண்ணுவார், சந்தோஷத்தை பெருக பண்ணுவார், ஆசீர்வாத அளவில்லாம உங்க வாழ்க்கையில கொடுப்பார், உங்க வாழ்க்கையில பெருக பண்ணுவார். கலங்கவே வேண்டாம், நிச்சயம் உங்களை பெருக பண்ணுவார், கலங்காதீங்க. வாக்குத்தத்தை இதை பெற்றுக்கொள்ளு சொன்னா நம்ம பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் எவ்வளவு நாளும் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறாரு, என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கலையே, ஒரு அற்புதம் கூட நடக்கலையே நீங்க கலங்கலாம். ஆபிரகாம் எப்படி பொறுமையோடு காத்திருந்தார், வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டார், அதே போல நீங்களும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். எபிரேயன் புஸ்தகம் 10:36. நீங்கள்
0: தேவனுடைய சித்தத்தின்படி செய்து,
1: தேவனுடைய சித்தத்தின்படி செய்து
0: வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை,
1: வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை
0: பெரும்படிக்கு,
1: பெரும்படிக்கு
0: பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது.
1: வாக்குத்தத்தம் பண்ணிருக்கேன்னு சொன்னா அதை பெற்றுக்கொண்டு நமக்கு பொறுமை தேவை. நிச்சயம் உங்க வாழ்க்கையில பெருக பண்ணுவார், உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார், கட்டாயம் உங்க வாழ்க்கையில பெருக பண்ணுவார். நீங்க அதை என்ன செய்யணும், பொறுமையோடு காத்திருக்கணும். ஆண்டவர் நிறைவேற்ற வரைக்கும் அவர் கரத்தே நம்ம நோக்கி பார்க்க வேண்டும். பொறுமையோடு காத்திருந்தீங்கன்னா நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார். உங்களுக்கு என்னென்ன வாக்குத்தம் பண்ணியிருக்கிறாரோ அத்தனை வாக்குத்தையும் பெருக பண்ணுவார். யோசுவான் புஸ்தகம் 21:45. கர்த்தர்
0: இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு,
1: இஸ்ரேல் குடும்பத்தாருக்கு
0: சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம்,
1: நல் வார்த்தைகள் எல்லாம்
0: ஒரு வார்த்தையும்,
1: ஒரு வார்த்தையும்
0: தவறி போகவில்லை,
1: தவறி போகவில்லை,
0: எல்லாம் நிறைவேறிச்சு,
1: எல்லாம் நிறைவேறிச்சு. பாத்தீங்களா. அதே போல ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றினான். அந்த தேவன் ஏற்றும் என்றும் என்று மாறாதவர். உங்கள் வாழ்க்கையில் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரோ அதனை நிறைவேற்றி உங்களை பெருக பண்ணுவார். கலங்காதீங்க, உங்க கண்ணீரை துடைச்சிக்கோங்க, பெரிய காரியத்தை செய்வார். நான்காவதாக 71 சங்கீதம் 21 வசனம்.
0: என் மேன்மையை பெருக பண்ணி,
1: என் மேன்மை பெருக பண்ணி
0: என்னை மறுபடியும் தேற்றுவீர்,
1: மறுபடியும் தேற்றுவீர். தாவிதராஜர் சொல்றாரு, என் மேன்மை பெருக பண்ணினேன்னு சொல்லி. உங்க வாழ்க்கையில் மேன்மை பெருக பண்ணுவார். இதுவரைக்கும் தாழ்மையா இருந்தீங்களா, கண்ணீரோடு இருந்தீங்களா, எல்லார் மத்தியிலும் கண்ணீர் வடிச்சிருந்தீங்களா, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மேன்மை பெருக பண்ணுகிற தேவன். நிச்சயமா உங்களை கைவிடவே மாட்டார், மேன்மை பெருக பண்ணுவார். அவர் என்ன செஞ்சார தாவீது பாருங்க, 71 சங்கீதம் 14 வசனம்.
0: நானும்
1: எப்பொழுதும்
0: நம்பிக்கை கொண்டிருந்து,
1: நம்பிக்கை கொண்டிருந்தேன். பாத்தீங்களா, தாவீது எப்பொழுதும் கர்த்தரே நம்பியிருந்தாரு. அதனால அவர் மேன்மை பெருக பண்ணினார். உங்க வாழ்க்கையில மேன்மை பெருக பண்ணுவார். முதலாவது பார்த்தோம், என்ன செய்யறாரா, மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிறார். அப்படியானா என்ன செய்யணும், தூசி விட்டு எழுந்திருக்க வேண்டும், மரித்தவரை விட்டு எழுந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக என்ன பெருக பண்ணுவார் நம் வாழ்க்கையில, நிச்சயமா உங்க வாழ்க்கையில என்ன செய்வோம், மந்தை பெருக பண்ணுகிறது போல மனிதரை பெருக பண்ணின்னு சொன்னார். உங்கள் வாழ்க்கையிலையும் மனிதரை பெருக பண்ண வல்லவரா இருக்காரு. குழந்தை இல்லையே, எங்க குடும்பம் எப்படி பெருகும், என் குடும்பத்துல பெருக்கம் இல்லாம இருக்குதுன்னு கலங்குறீங்களா? உங்களுக்கு மனிதரை பெருக பண்ணியும் வாக்கு பண்ணியிருக்கார். குழந்தை பாக்கியத்தை தருவார், உங்க கண்ணீர் துடைப்பார். மூன்றாவதாக ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற பொறுமையோடு காத்திருந்தார். நீங்களும் பொறுமையோடு காத்திருக்கும் போது உங்கள் வாழ்க்கையில ஆண்டவராக இயேசுக்கு எத்தனை வாக்குத்தத்தை கொடுத்திருந்தாரோ அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு பொறுமை தேவை. பொறுமையோடு காத்திருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில நிச்சயமா உங்களை ஆசீர்வதிச்சு ஆசீர்வித்து பெருகவே பெருக பண்ணுவார். கலங்கே வேண்டாம். நான்காவதாக உங்க மேன்மைப்படுத்துன்னு சொன்னா நீங்க கர்த்தர் நம்ப வேண்டும். நம்பினீங்கன்னா உங்க வாழ்க்கையில மேன்மை பெருக பண்ணுவார். என்னோட சேர்ந்து கண்களை மூடி சேவிப்பீங்களா? எங்களை அன்பார் இயேசித்து வழி நடத்த எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக மே துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மக்களை ஆசீர்வத்திலும் தகப்பனே உங்க வாழ்க்கையிலும் ஆசீர்வத்தை பெருக பண்ண முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. சமானத்தை பெருக பண்ண முடியாது செபிக்கிறோம். சந்தோஷத்தை பெருக பண்ண முடியாது செபிக்கிறோம். ஆத்ம நேசரையும் அண்டி குலட்டும், மே சார்ந்து குலட்டும், உம்மோடு இருக்கட்டும் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, உங்க வாழ்க்கையில அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய கரித்தையும் எண்ணி முடிய ஆட்சியங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்க. நன்மையான காரியத்தை செய்யுங்க. கர்த்தருடைய கிருபை என்னாலும் தாங்கட்டும் தகப்பனே. ஐயாமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த மக்களுடைய கண்ணீரை துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாத்துங்க அப்பாமை ஸ்தோத்திரம். நீங்க சொன்னீங்களே சப்பா, எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்களே, எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைச்சிருங்க, கவலையை மாத்திருங்க, பிரச்சனையை நீக்கிருங்க. அவங்க மகிழ்ச்சியாவால இறக்கம் பாராட்ட வேண்டும் என்று செபிக்கிறோம். அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்கப்பா. அன்பின் தகப்பனே, எத்தனை பேர் ஆண்டவர் சுகர் வேதியனால கஷ்டப்படுறாங்களே, அவங்கள குணமாக்குங்க ஆண்டவரே. குணமாக்குங்க, குணமாக்குங்கே சப்பா, குணமாக்குங்கே சப்பா ஆண்டவரே. தகப்பனே, தகப்பனே, உங்களை குணமாக்கி உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. மந்திரம் சேவையில் கஷ்டப்படுற மக்களுக்கு விடுதலை செய்யுங்க. கை கால் வராதிருக்க மக்களுக்கு கை கால் சுகத்தை கொடுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. மகத்தான காரியத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க சப்பா, அற்புதங்களை செய்யுங்க சப்பா. தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கீழே விழுந்து கை கால் முறிஞ்சு போயிருச்சேன்னு சொல்லி கலங்குறாங்களே, அவங்களுக்கு அப்பாமை ஸ்தோத்திரம். உலர்ந்த எலும்புகளை உயிரடி செய்கிற தேவனாய் கர்த்தர், இப்பொழுது அவங்களால் வல்லம் இறங்கட்டும், அவங்க எலும்புகளா உயிரடிட்டும் தகப்பனே. உங்க நாமத்தை மகிழ்படுத்த முடியாது செபிக்கிறோம். அன்றுவரே ஊழிக்கிற வார்த்தை நிலவேறப்படுத்தும்னு சொன்னீங்க தானே சப்பா. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. அன்பின் ஆண்டவரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் அப்பா. கேன்சர் வியாதியை சுகமாக்குங்க அப்பா, கேன்சரை குணமாக்குங்க அப்பா. மே ஸ்தோத்திரம். கற்பப்பையில கட்டியை குணமாக்குங்க, குணமாக்குங்க சப்பா. அன்பின் தகப்பனே, அற்புதை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியிச்சிரு தேவன், ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. மே ஸ்தோத்திரம். வயிறு வலியினாலும் குணமாக்குங்க அப்பா, வயிறு வலி இருந்தாலும் குணமாக்குங்க. சிவுள்ள பிதாவே, மந்திரத்தினால் சிக்கி தவிக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்கப்பா. இயேசுக்கு திராமத்துல மந்திர கட்ட உடை தெரிகிறேன் தகப்பரே. உங்களுடைய அக்கிரி இறங்கட்டவங்க மேல ஆண்டவரு, இப்ப கட்டு உடையதாங்க பார்க்கட்டும் ஆண்டவரு. கட்டுகளை இயேசுக்கு திறந்து உடைத்து போடுகிற, உடைத்து போடுகிற இயேசுக்கு திறந்து உடைத்து போடுகிறோம் ஐயா. கட்டுகள்லாம் முறியடிக்கப்படட்டும் ஆண்டவரு. அப்பாமே ஸ்தோத்திரிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க, திருமணமாக்க அந்த குடும்பங்களை திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை போய் தாரணும். சாபத்திரி பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யணும். கடன் கண்ணீர் வேதனையிலிருந்து விடுதலை செய்யணும் ஆண்டவரே. கடனால தவிக்கிற மக்கள் நீ சொன்னீங்களப்பா, கடன் நீயோ கடன் வாங்காமல் அநேக சாதியில் கடன் கொடுப்பாய் என்று சொன்னீரே. கடன் கொடுக்கத்தக்கதாக நீர் ஆசீர்வித்து உயர்த்துங்க. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்குங்க ஏசப்பா. அப்பாமே ஸ்தோத்திரிக்கிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க, உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. பிரிந்து குடும்பம் அணைக்க வேண்டும் ஆண்டவரே. படிக்கிற சிறு பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை தரணும் ஆண்டவரே. அப்பா ஞானத்திலையும் ஞாபகத்திலையும் உன்னை பிள்ளைகளுக்கு சிறந்து வழங்க கிருவை செய்ய முடியாது செவிக்கிறோம். அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ ஞானத்தால் நிரப்ப வேண்டும் செவிக்கிறோம். உளிஞ்சிற மக்களையும் ஆசீர்வச்சு வரங்களால வல்லமையால் நிரப்புங்க, பக்கில் நிரப்புங்க. தேவ கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஊழியக்கார ஒவ்வொரு வல்லமையாய் பயன்படுத்துங்க. அக்கின் சுவாலையா மாத்துங்க. அவங்க சபை பெரிய சபையா மாற்றுங்க. ஆசீர்வத்தை உயர்த்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. நீங்க ஆராய்ந்த முடிய பெரிய காரியத்தை எண்ணி முடி ஆட்சியங்களை செய்கிற தேவனையுமே துதிக்கிறோம். பழத்த காரியத்தை செய்யுங்க. கடை வச்சிருக்கோம், கடை நல்லா செழிக்கணும் தலைக்கணும் ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. வியாபாரம் செழிக்கணும் ஐயா. தொழில் செய்யற மக்களை தொழில் நாளுக்கு நாள் சிறந்து வழங்க உதவிச்சுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. நான் மகிப்பிடட்டும். உள்ள பிதாவாகிய தேவன் பழத்த காரியத்தை செய்யுங்க. உள்ளத்திலே வெளிரங்கமா இருப்பீங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கனா மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். யாசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.

0: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நெல்கிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is aslinkaram@gmail.com. Our website, andofjesus.in. God bless you.

0: ரெண்டு பேதின் புஸ்தகம் 1:19
1: அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு.
0: அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு.
1: பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும்,
0: விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும்,
1: இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கு போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும்.
0: பார்த்தீங்களா, வேத வசனத்தை என்ன செய்யணுமா? வசனத்தை கவனிக்கணும். ஒரு வசனம் கூட நம்ம கவனிக்காம விடவே கூடாது. வசனத்தை வாஞ்ச தாகம் உள்ளத்துல பெருக்கெடுத்து ஓடணும். முதலாவது பார்த்த ரட்சிக்கப்பட வேண்டும், பாவத்தில் விடுதலை பெற வேண்டும். நம்ம அந்த தேவனுடைய கோபாக்கியனுக்கு நம்ம தப்பிக்க முடியும். ரெண்டாவது வேதத்தை கபடிக்கணும், வேதம் மேல பிரிய வரணும். வேதத்தை பார்த்து ஏதோ வாஸ்தவம் விட்டுட்டு அப்படி இருக்கக்கூடாது. வேதத்து மேல பிரிய வரணும், வேதத்தை கவனிக்கணும். அது அன்னிக்காரவே எண்ணி விட்டுறக்கூடாது. அப்ப கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வராது. கர்த்தர் மேல வசனத்து மேல ஒவ்வொரு நாளும் பிரியமா இருந்து பாருங்க. அது மாத்திர 1:2-3 சொல்லுது. திருவசனம் ஆகிய ஞானப்பேர் மேல நினைச்சீங்க, வாஞ்சியா இருங்க, வாசிங்க.
1: நீங்கள் வளரும்படி,
0: நீங்க வளரணும், உங்க ஆத்தம் வளரணும்னா, நீங்க வளரணும்னா என்ன செய்யுங்க? வளரும்படி
1: புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல.
0: புதிதாய் பிறந்த குழந்தை என்ன செய்யும்? பாலுக்கு எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கும் இல்லையா? அந்த புதிதாய் பிறந்த குழந்தை போல
1: திருவசனமாகிய
0: கலங்கம் இல்லாத
1: ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள்.
0: கலங்கம் இல்லாத ஞானப்பாலாகிய தேவ வசனத்து மேல என்ன எப்படி இருக்கணும்? வாஞ்சிய இருக்கணும். தேவ கோபம் நம்ம வராது. அத கொஞ்ச காலத்தினுடைய கோபம் பற்றி ஏறி அவர் அண்டி கொடுற மனுஷன் யாவரும் பாய்க்குவன். நம்ம மேல கோபம் வரக்கூடாது நினைச்சு முதலாவது நம்ம பாவத்துல அறிக்கிட்டு கத்துட்ட ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். ரெண்டாவது என்ன செய்யணும்? ரெண்டாவது வேதத்தை கவனிக்கணும். அல்லேலூயா. கவனிக்கிற மாத்திர வேதத்துல பிரிய வேணும். தேவனுடைய வேதத்து மேல நமக்கு வாஞ்ச வேணும். நீங்க வளரும்படி என்ன செய்யணுமா? தேவ வசனத்து மேல வாஞ்சியா. சிறு குழந்தை எப்படி குழந்தை பால் மேல எவ்வளவு வாஞ்சிருக்கு, அதே போல வாஞ்ச உள்ளவர்களா இருக்கணும். அந்த வசனத்தை என்ன செய்யணுமா? கலங்கம் இல்லாத திருவசனமாகிய ஞானப்பேல் மேல எப்படி இருக்கணும்? வாஞ்சே இருக்கணும். வாஞ்சே இருக்கா? பிரிய இருக்கா? தேவனுடைய வசனத்து மேல பிரிய இருக்கா? இல்லைன்னு கேளுங்க. ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, நான் பிரியமில்லாம வாழ்ந்துட்டப்பா, வேதத்து மேல வாஞ்சில்லாம வாழ்ந்துட்டப்பா, என்ன மன்னியும். கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க நீர்க்காலல் போல நடப்பட்ட தன் காலத்தில் தன் கடிந்து இலையுதறாறு மரத்தை போல செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வராது. அல்லேலூயா. மொத்தம் என்ன செய்யணும்? பாவத்திலிருந்து விடுதலை பெற. ரெண்டாவது தேவனுடைய வசனத்தோடு நமக்கு வாஞ்சி வரணும். வசனத்தை என்ன செய்யணும்? கவனிக்கணும். இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கு போன்ற இந்த வசனத்தை கவனிக்கணும். ஒவ்வொரு நாளும் கவனிக்கணும், தாகத்தோடு கவனிக்கணும். அன்றி எங்கூட பேசுங்க அப்ப, நான் இங்க இருக்கேன், என்னை காமிங்க சொல்லி நம்ம கேட்கணும். மூன்றாவதாக பாருங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 22:29 30-31.
1: தேசத்தின் ஜனங்கள் இடுக்கம் செய்து கொள்ளை அடித்து சிறுமையும் எளிமையும் ஆனவனை ஒடுக்கி.
0: சிறுமியும் எளிமையும் பாருங்க, தேசத்துல என்ன செய்யறாங்க? இடுக்கம் செய்யறாங்க. ரெண்டாவது என்ன செய்யறாங்களா?
1: கொள்ளை அடித்து
0: மட்டும் மனிதரை கொண்டு போடுறாங்க. கொள்ளை அடிக்கிற மாத்திர என்ன செஞ்சாங்க? மனிதரை கொண்டு போடுறாங்க. கொள்ளையடித்து
1: சிறுமையும் எளிமையும் ஆனவனை ஒடுக்கி.
0: சிறுமை எளிமான யாரு நியாயம் தீர்க்க யாரு இல்லைன்னு சொல்லி ஒடுக்கி அவங்க பெரியவங்க மாதிரி காமிச்சிடறாங்க இல்லையா? சிறுமி எளிமையான ஒடுக்கி.
1: அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள்.
0: அந்நியன் என்ன செஞ்சாங்க? அநியாயமாய் துன்பப்படுத்துறாங்க.
1: நான் தேசத்தை அழிக்காதபடி.
0: இப்படி காரியங்களை தேவனுக்கு என்ன செய்த பிரிமலாத காரியம் பாத்தீங்களா? அதை சொல்றாரு. இப்படி காரியங்களா இருக்கு, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு
1: திறப்பிலே நிற்கவும்.
0: திறப்பில் நிற்கிறோமா? ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளவு நேரம் சேவம் பண்றோம் யோசித்து பாருங்க. அருமையானவர்களே, எவ்வளவு நேரம் சேவம் பண்றோம்? நாலு தோறும் எவ்வளவு நேரம் சேவம் பண்றோம்? நம்ம குடும்பத்துக்காக செவிக்கிற அது இல்ல, தேசத்துக்காக. தேசத்துல நடக்கிற காரியங்களா நியூஸ்ல டிவில நியூஸ் பார்த்து எத்தனையோ காரியங்கள் பேப்பர் படிப்பீங்களா பாத்துட்டு தேசத்துல எவ்வளவு நேரம் சேவம் பண்றோம் பாத்தீங்களா? நான் தேசத்தை அழிக்காத விடுக்கி
1: திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக
0: ஒரு மனுஷனை தேடினேன்
1: ஒருவனையும் காணேன் ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினியால் அவர்களை நிர்மூலமாக்கி
0: இன்னைக்கு ஆண்டவர் சொல்லு இல்ல ஆண்டவர் நான் ஜெபிப்பேன் என் தேசத்துக்காக ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் மாதிரி ஜெபிக்கிறேன் என் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் சபைக்காக ஒரு மணி நேரம் ஜெபிக்கணும் தேசத்துக்காக ஒரு மணி நேரம் ஜெபிக்கணும் எல்லாம் நம்ம ஒன்னா கலந்துடக்கூடாது தேசத்துக்காக தனியா ஜெபிக்கணும் சபைக்காக ஜெபிக்கணும் நம்ம பக்கம் அக்கம் பக்கம் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாம் ஜெபிக்கணும் நம்ம ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கணும் நம்ம குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கணும் தேசத்துக்காக ஜெபிக்கணும் இன்னைக்கு ஆண்டு ஒப்பு கொடுப்போமா ஆண்டு வரையே நான் ஜெபிக்கிறேன் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் சபைக்காக ஜெபிக்கிறோம் ஊழியர்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் முதல்ல என்ன நம்ம ரட்சிக்கப்படணும் ரெண்டாவது வேதத்தை கவனிக்கணும் வேதத்து மேல திரிய வரணும் மூணாவது என்ன செய்யணும் தேசத்துக்காக ஜெபிக்கணும் 31
1: ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்னியால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார்
0: அவர்கள் வழியின் பலன் தலைமையில சுமர் பண்ண கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே நானும் ரட்சிக்கப்படுவேன் ஆண்டவரே வேதத்தை கவனமா வாசிப்பப்பா வேதத்து மேல பிரியமா இருந்து ஒவ்வொரு நாளும் இரவு போல தியானத்தை கொண்டே இருப்பாண்டவரு வசந்த கவனிப்பாண்டவர் சொல்லி ஒப்பு கொடுப்போம் மூன்றாவதாக என் தேசத்துக்காக நான் செவிப்பேன் என் சபைக்காக செவிப்பேன் என் நீலரி பகுதிக்காக நான் செவிப்பேன்னு சொல்லி நம்ம ஒருவரும் ஒப்பு கொடுக்க வேண்டும் ஹல்லேலூயா லூக்கான் சுவிசேஷம் 21:23
1: அந்நாட்களில்
0: கர்ப்பவதிகளுக்கும்
1: பால் கொடுக்கிறவர்களுக்கும்
0: ஐயோ பூமியின் மேல்
1: மிகுந்த இடுக்கணும் இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கினையும் உண்டாகும்
0: அப்புறம் என்ன செய்யணும் ஆண்டவரே இப்படிப்பட்ட கோபாக்கினி உண்டாகாது பூமி மேல் இடுக்க உண்டாக கூடாது ஆண்டவரே நான் செபிக்கிறேன் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்க வேண்டும் அதான் என்ன செபிக்கணும் 21:36
1: ஆகையால் இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்
0: என்ன செய்யணுமா ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் செவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் பசுத்த பேதர் எழுதுறார் எல்லாவற்றுக்கும் முடிவு சமயம் ஆயிற்று 1 பேதுரு 4:7
1: எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம் ஆயிற்று
0: இது எந்த எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம் ஆயிற்று
1: ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து
0: குழம்பிட்டுறாதீங்க எப்ப என்ன செய்யணும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து
1: ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள்
0: ஜபம் பண்ணுவதற்கு என்ன செய்யணும் சாக்கிறது உள்ளவர்களா இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் சமயம் ஆயிட்டு இந்த காலத்துல செபிக்காம இருந்த கத்திர என்ன சொல்றாரு விண்ணப்பம் பண்ண ஒருவனும் இல்லைன்னு சொல்லி கத்திர என்ன செஞ்சாரா ஆச்சரியப்பட்டார் ஏசாயின் புத்தகம் 59:16
1: ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார்
0: விண்ணப்பம் பண்ண யாருமே இல்லைன்னு சொல்லி கத்திர என்ன செஞ்சாரா ஆச்சரியப்பட்டார் நம்ம செபிக்க வேண்டும் நம்ம எவ்வளவு நேரம் ஜெபித்தாலும் நமக்கு நேரம் போதாது தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும் சபைக்காக ஜெபிக்க வேண்டும் நம்ம அக்கம் பக்கம் குடும்பத்துக்காக ஜெபிக்க வேண்டும் நீங்க பாக்குறீங்க எத்தனையோ பேர் பார்ப்பீங்க நீங்க போறப்ப வர்றப்ப எத்தனை குடும்பங்கள் குடிச்சிட்டு கஷ்டப்படுறாங்க எத்தனை குடும்பங்கள் பாவத்துல ஓடிக்கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்க வேண்டும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா முதலாவது என்ன செய்யணும் நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும் இரண்டாவதாக வேதத்து மேல பிரிய வரணும் வேதத்தை கவனிக்கணும் மூன்றாவதாக திறப்பில் நின்று தேசத்துக்காக கதிரி செபிக்கணும் தேசத்துக்காக நம்ம மாநிலத்துக்காக மாவட்டத்துக்காக நம்ம எல்லா சபைகளுக்காக நம்ம செபிக்கணும் ஊழியக்காரங்களுக்காக செபிக்கணும் எல்லா ஊழியர்க்காகவும் செபிக்கணும் அல்லேலூயா நான்காவதாக பாருங்க ரோமர்கள் நிருபம் 1:18
1: சத்தியத்தை
0: சத்தியத்தை
1: அநியாயத்தினாலே
0: அநியாயத்தினாலே
1: அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும்
0: அநியாயத்திற்கும்
1: விரோதமாய்
0: தேவகோபம்
1: வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
0: எங்கிருந்து வருமா தேவகோபம்? எங்க இருக்கும்? வானத்திலிருந்து வெளிப்படும். சத்தியத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? அடக்கி வைக்க கூடாது. நம்ம போறப்போ ஒருத்தருக்காவது சொல்லணும், நடந்து போறீங்க வாரீங்க, வீட்டுல இருக்கீங்க, யாராவது காய் கரங்க வருவாங்க, வீட்டுக்கு எத்தனையோ பேர் வருவாங்க, அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும், உங்க சாட்சியை சொல்லணும். இன்னொரு அந்த வசனவாசி,
1: சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற.
0: பாத்தீங்களா, சத்தியத்தை என்ன எப்படி வச்சிடறோம்? அநியாயத்தால மற்றவங்க சொல்லட்டும், நான் எனக்கு அந்த வேலை இல்லைன்னு சொல்லி அடக்கி வைக்கிற.
1: மனுஷருடைய
0: எல்லாவித அவபக்திக்கும்
1: அநியாயத்திற்கும்
0: விரோதமாய்
1: தேவகோபம்
0: வானத்திலிருந்து வெளிப்படப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா, சத்தியத்தை சொல்லாம நம்மளே வச்சுக்கிட்டு நம்ம பெற்ற இன்பத்தை எழுந்து வையவுமா பெறணும். நம்ம கர்த்தர் செய்த அற்புதத்தை எல்லாருக்கும் சொல்லணும். ஐயா சொல்லணுமே சொல்லக்கூடாது, வாஞ்சோட தாகத்தோட சொல்ல வேண்டும். சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்லணும், சுவிசேஷத்தை எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும். நம்ம பாக்குறவங்களுக்கு கர்த்தரை பத்தி சொல்லணும். அவங்க கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி நம்ம சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. சத்தியத்தை அநியாயமா அடக்கி வச்ச மேல என்ன செய்வோம்? தேவனுடைய கோபம் வைக்கனே வரும். சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்லணும். அதான் பரிசுத்த பவுல் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 9:16-17.
1: சுவிசேஷத்தை
0: நான் பிரசங்கித்து வந்தும்
1: மேன்மை பாராட்ட
0: எனக்கு இடமில்லை.
1: அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கு.
0: சுவிசேஷத்தை அறிவிக்கிறது என்னது? எப்படிப்பட்டது? நம்ம மேல விழுந்த கடமை. கட்டாயம் எல்லாருக்கும் சொல்லணும். சுவிசேஷத்தை
1: நான்
0: பிரசங்காது இருந்தால்
1: எனக்கு ஐயோ. நான் உற்சாகமாய் அப்படி செய்தால்,
0: உற்சாகமா சொல்லக்கூடாது,
1: எனக்கு பலன் உண்டு.
0: உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும்
1: உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது.
0: பாத்தீங்களா, சத்தியத்தை சொல்ற நம்ம மேல விழுந்த ஒரு கடமை. அதை எப்படி சொல்லணுமா? உற்சாகமா, அதுக்கே பலன் நமக்கு உண்டு. உற்சாகம் செய்ய நமக்கு பலன் உண்டு. சொல்லாட்டாலும் உக்கிரார் உத்தியோகம் நமக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மையும் என் வாழ்க்கையில் செய்த மற்றவங்களுக்கு சொல்லி தான் ஆகணும். அதை அடக்கி வைக்கவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை எல்லாருக்கும் சொல்லி ஆக வேண்டும். கர்த்தர் நம்ம செய்த நன்மையை சொல்லணும், சத்தியத்தை சொல்லணும். நம்ம தெரிஞ்ச சத்தியத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். எத்தனையோ பேர் பாருங்க, சாமான் இல்லாம கண்ணீரோடு வேதனையோடு இருக்காங்க. அவங்களுக்கு ஏசா பத்தி சொல்லுங்க. உங்களை பத்தி எவ்வளவு பேசுறீங்க? கர்த்தர் பத்தி சொல்ல வேண்டும். கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வரக்கூடாதுன்னு நினைச்சா என்ன செய்யும்? தேவனுடைய வசனத்தை மற்றவங்களுக்கு ஒரு நாளும் சொல்ல வேண்டும். நம் வாழ்க்கையில் தேவன் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு, எத்தனையோ கிருபைகளை செய்திருக்கிறாரு. நம்ம செய்யாம நமக்கு ஐயோ. அதான் பரிசுத்த பவுல் எழுதுறாரு, சபை வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை ஜாக்கிரதையா பிரசங்கம் பண்ணு. வாசித்து பாருங்க, 2 தீமோத்தேயு 4:2.
1: சமயம் வாய்த்தாலும்
0: வாய்க்காவிட்டாலும்
1: ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு.
0: திருவசனத்தை என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ணு. ஒரு வசனமாவது சொல்லணும். உங்களுக்கு வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை என்ன செய்யணும்? ஒரு வசனமாவது சொல்லணும். அப்ப கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வராது. கொஞ்ச காலத்துடைய கோபம் பற்றி அண்டிக் கொடுற யாவரும் பாக்கியவான்கள். முதல் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். நம் பாவத்திலேயே சீபிச்சுட்டு இருந்தோம்னா கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வரும். பாவிகள் மேல் தேவன் சனம் கொள்கிற தேவன். பாவி வச்சுக்குதான் கிறிஸ்தியேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ரெண்டாவதாக தேவனுடைய வசனத்து மேல நமக்கு என்ன இருக்கணும்? கவனம் இருக்கணும், வாஞ்சம் இருக்கணும், பிரியம் இருக்கணும். அது கவனிக்காம இருக்குமானால் கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வரும். கட்டாயம் வசனத்தை கவனிக்கணும். மூன்றாவதாக தரப்பில் நின்று நம்ம தேசத்துக்காக செபிக்கணும், நாட்டு ஆளுகிற மக்களுக்காக செபிக்கணும். அது மாத்திரல்ல, நம்ம சபைக்காக செபிக்கணும், நம்ம அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிற மக்களுக்காக செபிக்கணும். நான்காவதாக தேவனுடைய வசனத்தை எல்லாருக்கும் சொல்லணும். சபை வாய்த்தாலும் வாய்க்காவிட்டான் திருவசனத்தை சாக்கரையோடு பிரசங்கம் பண்ணணும். சத்தியத்தை அநியாயமா அடக்கி வைக்க கூடாது. கத்துக்கலான் பார்ந்தவர்களே, இதுவரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம். நம்ம இப்ப சவம் பண்ண போறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றி ஓடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சார் வல்லமுள்ள தேவனை கர்த்தாவே ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுக்க முடியாது, செபிக்கிறோம். பாதுகாத்துக்கோங்க, பராமரித்துக்கோங்க. தேவ கிருவ அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நீங்க தானப்பா சொன்னீங்க, கர்த்த நம்பர்களை கிருவை சூழ்ந்து கொள்ளும் சொன்னீங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்ப அந்த டிவி பாக்குற ஒவ்வொரு மக்களையும் பாதுகாக்கணும், பராமரிக்கணும். அக்கினிமெல்லாம் காத்துக்கோங்க. தேவ பிரசனத்தெல்லாம் மூடிக்கொள்ள முடியாது, செபிக்கிறோம். ஒரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலே வெளியிறங்கமா இருப்பது செய்ய முடியாது, செபிக்கிறோம். சாபத்திலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை விடுதலை தாங்கப்பா. பாவத்தில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீர்ல இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க, கடன்ல இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க அப்பா. அதிசயங்களை அற்புதம் எங்கள் வாழ்க்கையில செய்ய முடியாது, செபிக்கிறோம். நீங்க தானே பச்சை, நீங்க காட்டையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்கலாம் நீர் ஊற்றால் நிரப்பப்படும் சொன்னீங்களாண்டவரே. அப்படியாகும் பிள்ளைகளுடைய வேதனைகள் துன்பங்கள் தொல்லைகள் எல்லாவற்றையும் விடுதலை செய்யுங்க. ஆத்மா கண்களை திறந்து விடுங்க. அவை பார்க்கக்கூடிய கிருபங்களை தர வேண்டும் செபிக்கிறோம். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்க. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க ஏசப்பா. என்ன வியாதி இருந்தாலும் மக்களை சுகமாக்குங்க ஏசப்பா, ஏசப்பா. நீ கலபா ஷபாலபா ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை குணமாக்குங்க, குணமாக்க. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்க. எந்த மந்திரம் செய்வனைகள் பெரிய சிரியங்கள் இருந்தாலும் என் தேவனாய் கருத்தர் உடைத்து நிர்மலமாக்க முடியாது, செபிக்கிறோம். அப்பாமை ஸ்தோத்திரம். எந்த பலம் இருந்தாலும் குணமாக்க முடியாது, செபிக்கிறோம். மந்திரம் செய்வனைகள் பெரிய சிரியங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய பிள்ளைகள் விடுவித்து காத்துக்கோங்க ராஜா. வேலை இல்லாத குடும்பங்களை வேலையை தாங்க. திருமணமாக அது மக்கள் திரும்ப நடக்கணும். குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பை தரணும். சாமான் இல்லாத மக்கள் சாமான் தரணும். கடனோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்க அப்பா. தகப்பனே தகப்பனே உதவி செய்யுங்க. அப்ப எத்தனையோ குடும்பங்கள் பண கஷ்டத்திலான்னு இருக்காங்களப்பா. பண கஷ்டத்திற்கு மக்களை விடுதலை செய்யுங்க. மன கஷ்டத்திற்கு மக்களை விடுதலை செய்யுங்க. மனநோயோடு இருக்கிற மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்கப்பா. ஐயாமை துதிக்கிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க எஸ்ப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்கும் மக்கள் வெற்றி தாங்க. பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. படிக்கிற தம்பி தங்கைகளுக்கு வேண்டிய உன்னத ஞானத்தை தாங்கப்பா. ஐயாமை தூத்திருந்த டீ பாத்துக்கிட்டு ஒரு குடும்பத்துல கூட பிள்ளைகள் பெயில் ஆகக்கூடாதுப்பா. எல்லா பிள்ளைகளும் பாஸ் பண்ண கிருபு தர முடியாச்சு வைக்கிறோம். அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கப்பா. உன்னத ஞானத்தால் நிரப்ப முடியாச்சு வைக்கிறோம் ஐயா. பரத்தில் உண்டான ஞானத்தால் நிரப்ப வேண்டும் செவிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க. நீர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரையும் துதிக்கிறோம். உண்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குறோம் அப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. அவங்க நாம் மகிப்பிடட்டும். எல்லா துதிகா நம் மகிமுக்கு செலுத்துறோம். யஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீரோம் பரமபிதாவே, ஆமே.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30-780-19, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1-449-100-0002229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1-333-100-0000 26224 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம்.
3: இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள்.
4: Harvest Palms. Harvest Palms is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
5: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
6: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனு 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aswinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andofjesus.in. God bless you.

0: கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பொன்னாளிலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்மை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 2:11
1: இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார்.
0: அருமையானவர்களே, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த பொன்னாளிலே, இந்த நன்னாளிலே நமக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், எல்லாவற்றையும் உருவாக்கின தேவனாய் கர்த்தர் நம்மளுக்காக அனைத்தையும் பூமி விட்டு வந்து பா உலகத்தில் நமக்காக அவதரித்தார். எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவ நம்ம உள்ளத்துல சொந்தரச்ச ஏற்றுக்கொள்ளுமானா நம்ம வாழ்க்கையில பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பி வழியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் தான் நம்ம பார்க்க போறோம். 1 தீமோத்தேயு 1:15
1: பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார்.
0: ஆமா அருமையான, ஒருவேளைக்கு நீங்க நினைக்கலாம், வானத்தையும் பூமியும் படைத்தவர் ஏன் இந்த உலகத்தில் வரணும், எதற்காக மனிதரா அவதரிக்க வேண்டும் சொல்லி நீங்க நினைக்கலாம். பாவியாகி நம்மளை ரட்சிக்கத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். நம் பாவ ஜெயத்தான நமக்கு தெரியும், அல்லது விடுதலை பெற நம்மளால முடியாது. எத்தனையும் நம்ம நினைக்கலாம், இதை செஞ்சா நம்ம விட்டுறலாம், நான் நல்ல பிள்ளையா வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்லி வாழலாம். ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க சன்மார்க்கமாய் வாழ முடியும். ஆனா பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கணும்னு சொன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் விடுதலையா கொடுக்க முடியும்.

0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் விடுதலையாக கொடுக்க முடியும். அவர் கருத்தில் நம்ம அர்ப்பணிக்கும் போது நம்மளை பாவத்திலிருந்து நம்ம ரட்சிக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். மத்தேயு சுவிசேஷம் 1:21
1: அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக,
0: ஏனெனில்
1: அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார்.
0: நம்ம பாவங்களை நீக்கி என்ன செய்யறாரு? நம்ம ரட்சிக்கிறார். அவர் ஒருவர் தான் நம்ம ரட்சிக்க முடியாது. மேனவர்களை யாராலையும் நம்ம ரட்சிக்க முடியாது. அவர் ஒருவர் மட்டும்தான் ரட்சிக்க முடியும். நம்ம எவ்வளவு பாவங்களை செஞ்சிருக்கிறோம். பிள்ளைக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன்? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இந்த 5 ஒருத்தர் கூட சின்ன பாவங்களை செய்யலன்னு சொல்லி. இல்லாருமே ஆனவில்லை, எவ்வளவோ பாவங்கள் நம்ம எண்ணத்தினால, சிந்தனையினால, செயலினால, நம்ம பேச்சினால எவ்வளவோ பாவங்கள் செய்திருக்கிறோம். நம்ம உள்ளத்தை அலசி பார்த்தா நமக்கு தெரியும் எவ்வளவோ பாவங்கள் செஞ்சிருக்கோம். அந்த பாவத்தின் விடுதலையாக்கணும்னு சொன்னா ஆண்டவரை இயேசுக்கு மாத்திரம்தான். அதனாலதான் சொல்லுது, கர்த்தருடைய வேதம் சொல்லுது, இயேசுக்கு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும்னு சொல்லி. 1:7
1: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்,
0: சகல
1: பாவங்களையும் நீக்கி, நம்மை சுத்திகரிக்கும்,
0: பாத்தீங்களா? ஆண்டவராக இயேசுக்கு ரத்தம் நம்ம சகல பாவத்தை நீக்கி நம்மளை சுத்திகரிப்பார். அவரால் மட்டும்தான் நம்ம பாவங்களை மன்னிக்க முடியும். அவர் ரத்தம் தான் நம்மளை கழுவ முடியும். அவர் ரத்தம் தான் நம்ம சகல பாவத்தை நீக்கி நம்ம சுத்திகரிக்க முடியும். நம்ம ஆண்டவராக இயேசுக்கிட்டு ஒவ்வொரு நாளும், இயேசுவே என் உள்ளத்துல வாங்க, பாவங்களை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால கழுவுங்கப்பா, என்னைக்காகத்தான் ஆண்டவரே 2000 சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டீங்களே, உங்க ரத்தம் என்னை கழுவுங்கன்னு சொல்லி கேட்கும் போது ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை பரிசுத்தமாக்குவார். தீத்தின் புஸ்தகம் 3:5
1: பரிசுத்த ஆவியினுடைய
0: புதி தாக்குதலினாலும்
1: நம்மை ரட்சித்தார்.
0: பாத்தீங்களா, பரிசுத்த ஆவி நமக்குள்ள வந்துட்டாருன்னா நம்ம புதி தாக்குவார், அவளை நம்ம ரட்சிப்பார். நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தவனை கூப்பிட வேண்டும். அவர் நம்ம உள்ளத்துல வந்துட்டாருன்னா அவர் நம்மளை புதிதாக்கி நம்மளை ரட்சிப்பார். அதனாலதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, எபிரேயன் புஸ்தகம் 7:25
1: அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால்,
0: ஆண்டவராகிய இயேசுக்கு எப்போது உயிரோடு இருக்கிற ஆகையால்,
1: அவர்களை முற்றுமுடிய
0: ரட்சிக்க
1: வல்லவருமாயிருக்கிறார்.
0: பாத்தீங்க அருமையானவர்களே, நாம் முற்றுமுடிய ரட்சிப்பார். ஆண்டவர் ரத்தத்தை நம்ம கழுவப்பட வேண்டும். பரிசுத்தவன் நம்ம உள்ளத்துல வந்துட்டாருன்னா நம்மளை கழுவி நம்மளை நினைச்சாரு, நம்மளை புதிதாக்கி நம்மளை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் நோக்கி நம்ம செவம் பண்ணுமா?

0: இரண்டாவதாக ஆண்டவராக இயேசுக்கு எதிர்க்கு வந்தார் தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 10:10.
1: திருடன் திருடவும்
0: கொள்ளவும்
1: அழிக்கவும் வருகிறானே அன்றி
0: வேறொன்றுக்கு வரான்.
1: நானோ
0: அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும்
1: அது பரிபூர்ண படவும் வந்தேன்
0: என்று சொல்லுகிறார். ஆமா அருமையானவர்களே, திருடன் யாரை குறிக்குது? சாத்தானை குறிக்கிறது. சாத்தான் எதுக்கு வர அந்த உலகத்துல? திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வரா. நம்ம எப்படி கொல்லலாம், எப்படி அழிக்கலாம்னு சொல்லி எதை திருடுவான்? நம்முடைய வெளியேறப்பட்ட நம்ம ஆத்மா திருடுறதுக்கு, பாவம் செய்து வச்சு நம் பாவத்தை செய்த பிறகு நரகத்தில் தள்ளுறது தான் அவனுடைய வேலை. ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுறார், பரிபூர்ண படம் வந்தேன்னு சொல்லுறார். ஒருத்தர் சிக்கப்படுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சிக்கப்படுத்த என்ன இருக்கும்? அப்படி சரீரத்துல உயிர் இருக்கானா? ஆனா எந்திரிக்க முடியாது, உட்கார முடியாது, அவங்களால சாப்பிட முடியாது, அவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. பக்கத்துல ஒரு பாம்பு வந்தாலும் கூட அவங்களால அடிக்க முடியாது, ஒரு பூச்சி இருந்தா கூட அடிக்க முடியாது. அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், ஜீவன் உண்டாயிருக்க ஒரு பரிபூர்ண படம் இது. ஆமா அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில பரிபூர்ணமா இருக்க வேண்டும். நம்ம பரிபூர்ணமா சந்தோஷமா மகிழ்ச்சியா நிறைவான ஜீவனோடு இருக்க வேண்டும் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அவருக்காகத்தான் தேவனை கத்த அவருடைய ஒரே பிறன குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒப்பு கொடுத்தார். வாசிக்க கேட்போமா, யோவான் சுவிசேஷம் 3:16.
1: தேவன் தம்முடைய
0: ஒரே பேரான குமாரனை
1: விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல்
0: நித்திய ஜீவனை
1: அடையும்படிக்கு அவரை தந்தருளி
0: இவ்வளவாய்
1: உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
0: பாத்தீங்களா, ஆண்டவராக இயேசுக்கு தம்முடைய குமாரனை தந்துவிட்டார். ஆனா அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். நம்ம விசுவாசிக்கும் போது கர்த்தர் நினைச்சு நம்ம நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அதுக்குத்தான் நம்ம இவ்வளவு அன்பு தேவனாய் கர்த்தர் நம்மள அவ்வளவு ஒரு அன்பு வச்சிருக்காரு. அவர் அன்புக்கு அளவே இல்லை ஆண்டவராக இயேசுக்கு. அதனாலதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுறது, தேவனாய் கர்த்தர் அன்பாகவே இருக்கிறேன்னு சொல்லி. 1 Yohan 4:8.
1: தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
0: மேலவர்களே, நமக்காக தான் சொந்த குமரன்று பாராம நமக்காக ஒப்பு கொடுத்தார். எங்க ஒப்பு கொடுத்தார்? சீர்வில ஒப்பு கொடுத்தார். நமக்காக கைகள் ஆணி கால்கள் ஆணி விழாவில குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விட்டப்பட்டார், முதுமெல்லாம் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். நமக்காகத்தான் விழாவில குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விடப்பட்டார். எதற்காக? என்னை உங்களை மீட்கிறதுக்காகத்தான், உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கிறதுக்காகத்தான். அதன் கட்டுவதை சொல்லி தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்புக்கு அளவே இல்ல. அவர் எவ்வளவு பெரிய அன்புள்ள தேவன் தெரியுமா? அவ்வளவு பெரிய அன்புள்ள தேவன். அது நமக்காக நம்ம நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தவன். உங்களுக்காக, எனக்காக, நம்ம ஒருவருக்காக அதை விசுவாசித்தால் போதும், நம்ம கெட்டு போக நித்திய ஜீவன் அடைய முடியும். அவர் முழுமையா விசுவாசிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வேற ஒண்ணுமே கேட்கல, எதையுமே கேட்கல. நீ விசுவாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து எனக்காகத்தானே ஜீவனை கொடுத்தார், என்னை மீட்கிறதுக்காகத்தானே, நான் கெட்டு போகலான்னு தானே, எனக்காகத்தானே 1000 வருஷத்துக்கு முன்பாக இந்த உலகத்துல வந்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எனக்காக ரத்தத்தையே சிந்தினார்னு சொல்லி விசுவாசித்தீங்கன்னா போதும், உங்கள் வாழ்க்கையில் நித்திய ஜீவன் வரும். பிரியமானவர்களே, நித்திய ஜீவனாக இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்துருவாரு. உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா உங்கள் வாழ்க்கையில எந்த காரணத்தை கொண்டும் நீங்க கலங்க வேண்டாம், கெட்டு போக மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கை நித்திய ஜீவன் இருக்கும். கர்த்தர் வேதம் சொல்லுகிறது 1 Yohan 5:12.
1: குமாரனை உடையவன்
0: ஜீவனை உடையவன்
1: தேவனுடைய குமாரன் இல்லாதவன்
0: ஜீவன் இல்லாதவன். ஆமா அருமையானவர்களே, இயேசுக்கு விசுவாசிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள ஆண்டவராக இயேசுக்கு வந்துருவாரு. உங்களுக்குள்ள வந்துட்டார்னா உங்களுக்கு ஜீவன், நித்திய ஜீவன் நிச்சயமா உங்களுக்குள்ள நித்திய ஜீவனாய் கர்த்தர் உங்களுக்குள்ள வந்துட்டார்னா உங்கள் வாழ்க்கையில் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆறுதல், தேறுதல். நம்ம ஒரு நாள் நரகத்துக்கு போக மாட்டோம், பரலோர் ராஜ்யத்துக்கு போக முடியும். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 10:28.
1: நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன்.
0: அவைகள்
1: ஒரு காலம்
0: கெட்டு போவதில்லை.
1: ஒருவனும்
0: அவைகளை
1: என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை.
0: பாத்தீங்களா, கர்த்தராகிய தேவன் நம்ம கெட்டு போக கூடாதுதான் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் கையிலிருந்து நம்ம யாரும் பறிக்க முடியாது. எந்த மந்திரமோ சீவனையோ வெள்ளிய சூரியமோ எந்த அந்தகார சக்தியோ பிசாசின் கிரிகளோ நம்ம பறிக்கவே முடியாது. நம்ம ஒரு காலம் கெட்டு போக மாட்டோம். நமக்குள்ள நித்திய ஜீவன் கர்த்தராகிய இயேசுக்கு நமக்குள்ள இருப்பார். நமக்கு ஒரு நாளும் ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியாய் வாழ முடியுமா அருமையானவர்களே? எனக்கெல்லாம் பாருங்க, கண் பார்வையினாலும் இந்த உலகத்துல மகிழ்ச்சி வாழ்றா ஆண்டவராக இயேசுக்கு எனக்குள்ள இருப்பதுனால தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நீங்களும் முழுமையா ஆண்டவர் என் உள்ளத்துக்குள்ள வரணப்பா, எனக்குள்ளே நீங்க தங்கணும், எனக்குள்ளே நீங்க வரணும் சுவாமி. இந்த கிறிஸ்துவ நாளிலே எனக்குள்ள நீங்க பிறக்கணும், என் உள்ளத்துல வந்து வாசம் பண்ணணும் ஆண்டவர், எனக்குள்ள நீங்க தங்கணும்னு கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமா இயேசு கிறிஸ்துவ உள்ளத்துல வருவார். நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நோக்கி கூப்பிடுவீங்களா?

0: மூன்றாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உலகத்துக்கு எதுக்கு வந்தது தெரியுமா? ஒன்னு யோவான் 3:8
1: பிசாசினுடைய கிரியைகளை
0: அழிக்கும்படிக்கு
1: தேவனுடைய குமாரன்
0: வெளிப்பட்டார். ஆமா அருமையானவர்களே, மூன்றாவதாக பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். 2000 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் என்ன தெரியுமா? பிசாசின் கீழ் அழிக்கும்படிக்கு. எத்தனை சனங்களை பிசாசு பயமுறுத்தி கொண்டு வேதனைப்படுத்தி கொண்டு துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை குடும்பங்களை பிசாசு, நிறைய பேரு இப்ப பிசாசினால் கஷ்டப்பட்டு வியாதி நாளும் கஷ்டப்படுறாங்க, நோயினால் கஷ்டப்படுறாங்க, பலவீனத்தால் கஷ்டப்படுறாங்க. அந்த பிசாசின் கிரி அழிக்கும்படிக்குத்தான் தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் 1 யோவான் 4:4
1: பிள்ளைகளே,
0: நீங்கள்
1: தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள்.
0: ஏனெனில்
1: உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர்.
0: ஆண்டவராக இயேசுக்கு நமக்குள்ள இருக்கிற பெரியவர். ஆண்டவராக இயேசுக்கு நமக்குள்ள இருந்துட்டாருனா எந்த பிசாசும் எந்த சாத்தானும் நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. ஆண்டவராக இயேசுக்கு நம்ம கூப்பிடுவோம், ஆண்டவரே எனக்குள்ள வந்து வாசம் பண்ணுங்கப்பா, நீங்க எனக்குள்ள வாசம் பண்ணுங்கன்னு சொல்லி அவரை நோக்கி கூப்பிட்டோம்னா எந்த பிசாசும் நம்ம மேற்கொள்ள முடியாது, எந்த பிசாசும் நம்ம தொடவே முடியாது, எந்த பிசாசும் வியாதியை பலவீனத்தை உண்டாக்கவே முடியாது. அருமையானவர்களே, அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருனா எந்த பிசாசும் மேற்கொள்ளாது. 1 யோவான் 2:14
1: வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவவசனம்
0: உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள்
1: பொல்லாங்கானவனை
0: ஜெயித்ததினாலும்
1: உங்களுக்கு எழுதுகிறேன்.
0: பாத்தீங்களா அருமையானவரே, பலவான் சொன்னா நல்ல டானிக் எல்லாம் குடிச்சு நல்ல நிறைய பூஸ்ட் அது இதுன்னு குடிச்சு, அது பலவான்கள் அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வசனம் நமக்குள்ளே இருக்குமானால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது, ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் நிறைந்திருக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை வந்து பலவானாய் மாற்றுகிறார். எத்தனை பானங்கள் குடித்தால் என்ன, என்ன செய்தால் என்ன, நமக்கு பலன் கிடைக்காது. கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து, அவர் பாதத்தில் ஒவ்வொரு நாளும் காத்திருந்து நம்ம ஜெபித்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர்கிட்ட வெலப்படும் போது பரிசுத்தம் நமக்குள்ள வருவாரானால் நம்மளுக்குள்ள பலன் தருவார். அப்ப நம்ம பலன் அடைவோம். நம்ம அது மாத்திர தேவனுடைய வசனம் நமக்குள்ள இருக்குமானா நம்ம பலனடை முடியும். அப்பதான் பொல்லாங்கானவையே ஜெயிக்க முடியும். பொல்லாங்கானவனை ஜெயிக்கணும்னு சொன்னா தேவ வசனம் நமக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். பைபிள் ஒவ்வொரு நாள் வாசிக்கணும். பைபிள் வாசித்து தேவ சித்தத்தை நம்ம செய்ய ஆண்டவர் கருத்துல அர்ப்பணிக்க வேண்டும். வசனத்தை வாசிக்கணும், பரிசுத்தால் இறங்கியிருக்கணும். அப்பதான் பொல்லாங்கானவை ஜெயிக்க முடியும். ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த கிருபை தாங்க, ஆண்டவரே உங்களோட வசனையை உள்ளத்தில் எழுதி கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க கேளுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு அந்த பலத்தை தருவார். நீங்களும் பொல்லாங்கானவளை ஜெயிக்க முடியும். அது மாத்திர லூக்கான சுவிசேஷம் 10:19
1: இதோ சர்ப்பங்களையும்
0: தேள்களையும்
1: மிதிக்கவும்
0: சத்துருவனுடைய
1: சகல வல்லமையையும்
0: மேற்கொள்ளவும்
1: உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்.
0: ஒன்றும்
1: உங்களை சேதப்படுத்த மாட்டாது.
0: உங்களை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. பாத்தீங்களா, சர்ப்பங்களையும் தேளும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிற, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. நமக்கு எதிராளியாகும் பிசாசு தான். அவன் மேற்கொள்ள அதிகாரத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களை மிதிக்கவும் தேள் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சத்துருவாகிய பிசாசு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது, மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா, நான் கூட சின்ன குழந்தைகளெல்லாம் சின்ன பிள்ளைப்பெல்லாம் 7-8 வயசு எத்தனையோ தோட பாம்பு மீய்ச்சிருக்கிறேன், எத்தனையோ தோட தேளெல்லாம் மீய்ச்சிருக்கிறேன். ஆனா ஆண்டவரை இயேசுகிறது எனக்கு எதுவுமே சேதப்படுத்தாதபடி தேவன் என்னை காத்துக்கொண்டார். அதுதான் சொல்லுங்க, சர்ப்பங்களின் தேள் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்ல மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிற, ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அது மிக்கக்கூடிய அதிகாரத்தை நம்ம தேவன் தந்திருக்கிறார். நம்ம ஒண்ணுமே மேற்கொள்ள முடியாது, பயப்படாதீங்க. யாக்கோபின் புஸ்தகம் 4:7
1: ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
0: அப்பொழுது
1: அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
0: தேவன் கீழ்ப்படிந்திருங்க, தேவன் சொன்ன ஒவ்வொரு கட்டளையும் கை கொண்டு நடந்து பாருங்க. தேவன் கீழ்படிந்து பிசாசுக்கு எதிர்த்துங்க. போ பிசாஸ், இயேசு கிறிஸ்து நாமத்துல சொல்லி பாருங்க, ஓடியே போயிருவான், உங்களை விட்டு ஓடியே போயிருவான். நம்ம தேவன் கீழ்ப்படிந்து இருக்கணும். தேவன் என்னென்னலாம் நமக்கு சொல்லியிருக்காரோ, ஆண்டவருடைய வசனம் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம கை கொண்டு அவர் கீழ்ப்படிந்து நடக்கும்போது பிசாச போ இயேசுவின் நாமத்துல சொன்னீங்கன்னா ஓடியே போயிருவான். எந்த பிசாசை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம், பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்துலுங்க, நிச்சயமா பிசாசு உங்களை விட்டு ஓடி போயிருவான்.
2: Let's celebrate our Lord's birthday and spread the love. Yeah.

0: நான்காவதாக ஆண்டவராகிய இயேசுக்கு எதிர்கொள்ளத்து கொண்டார் தெரியுமா? லூக்காவின் சுவிசேஷம் 12:49.
1: பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன்.
0: அது இப்பொழுதே
1: பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன்.
0: அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமாரி மாணவர்களே, நம் அக்கினியை கத்தராகி தேவன் போட வந்திருக்க நம் இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும். ஆண்டவருக்காக எழுவி பிரகாசிக்க வேண்டும். இயேசுக்கிறதுக்காக நம்ம வாழ வேண்டும். அவருக்காக ஜீவிக்க வேண்டும் சொல்லி கத்தர் விரும்புகிறார். 105:39.
1: அவர் மேகத்தை
0: மறைவுக்காக விரித்து
1: இரவை வெளிச்சமாக்குகிறதற்காக அக்கினியும் தந்தார்.
0: அமரி மாணவர்களே, நம் வாழ்க்கையில எத்தனை இருள்கள், பாவ இருள்கள், வியாதியின் இருள்கள், பிரச்சனையின் இருள்கள், பிசாசின் இருள்கள், எத்தனை இருள்கள் இருக்கிறது. அதை வெளிச்சமாக்குறது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அக்கினியை தந்தார். அதான் பூமி மேல அக்கினியை போட வந்தே இப்பொழுதே பற்றியறி விரும்புறேன்னு சொல்லி கர்த்தராகிய தேவன் நம் ஒவ்வொருவரும் அவருக்காக பற்றியறி வேண்டும் சொல்லி தான் அக்கினி நமக்காக தந்திருக்கிறார். நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய அக்கினி பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, முடிய அக்கினியினால் என் நிரப்பும், அக்கினி அபிஷேகத்தில் நிரப்புன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். அது மாத்திரல்ல, யாத்திரா புஸ்தகம் 13:21.
1: அவர்கள்
0: இரவும் பகலும்
1: வழி நடக்க கூடும்படிக்கு
0: கர்த்தர்
1: பகலில் அவர்களை
0: வழி நடத்த
1: மேகஸ்தம்பத்திலும்
0: இரவில்
1: அவர்களுக்கு
0: வெளிச்சம் காட்ட
1: அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்மளை வழி நடத்த நம்ம இந்த உலகத்துல உலக பிரகாரமான காரியத்துக்கு அல்ல, பரலோக ராஜ்யத்து நம்ம ஒரு நாள் பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதனால நம்மளை வழி நடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கின் ஸ்தம்பமாக இருந்து, பகல்ல மேகஸ்தம்பமா இருக்கிறாரு, இரவில அக்கின்ஸ்தமா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். கலங்காதீங்க, உங்க கண்ணீரை துடைச்சிக்கோங்க. இந்த உலகம் வந்து நமக்கு சொந்தமானதும் அல்ல. அதனால நம்ம பரலோகத்தை நோக்கி நம்ம ஒரு நாள் பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம். அந்த பயணத்துல நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவராக இயேசுக்கு நம்ம முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்குள்ள வாரும், எனக்கு முன்னால செல்லணும்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அது மாத்திரல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 2:3-4.
1: அல்லாமலும்
0: அக்கினி மயமான நாவுகள் போல
1: பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும்
0: வந்து அமர்ந்தது.
1: அவர்கள் எல்லாரும்
0: பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு
1: ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின
0: வரத்தின்படியே
1: வெவ்வேறு பாசைகளிலே
0: பேச தொடங்கினார்கள். ஆமா அருமையானவர்களே, நம்ம மேலும் தேவனாய் கர்த்தர் அக்கினி நம்ம போட வாஞ்சிக்கிறாரு. நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, எனக்குள்ள அக்கினி வரணும். ஆண்டவரே, நானும் அன்னை பாசையில வேற பாசையில பேசணும், பேசி உண்மை துதிக்கணும்னு சொல்லி நம்ம கேட்போம். ஆண்டவர் நம்ம தருவாரு, அக்கினி அபிஷேகத்தை தந்துருவாரு. நம்மளும் வேற பாசையில அன்னை பாசையில பேசி தேவனை ஆராதிப்போம், துதிப்போம். நமக்கு ஒரு புது பலன் கிடைக்கும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, எசாயின் புஸ்தகம் 28:11.
1: பரியாச உதடுகளினாலும்
0: அந்நிய பாஷையினாலும்
1: இந்த சனத்தோட பேசுவார்.
0: இதுவே
1: நீங்கள்
0: இழைத்தவனை
1: இளைப்பாறப்பண்ணத்தக்க இளைப்பாறுதல்
0: இதுவே ஆறுதல் என்று
1: அவர்களோடு அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள்.
0: பாத்தீங்களா? அதெல்லாம் தேவனை கர்த்தர் மேல் பூமி மேல் அக்கினியை போட வந்து இப்பொழுதே பற்றியறி விரும்புறேன்னு சொன்னார். அக்கினி அபிஷேகத்தை நம்ம தர ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறாரு. அபிஷேகத்தை பெற்று நம்ம என்ன செய்யணும்? அன்னி பசையில பேசும்போது நமக்கு ஆறுதலும் இழைப்பாறுதலும் கிடைக்கும். அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசுக்கு அதுக்குத்தான் இந்த உலகத்துக்கு வந்தார். கேட்டு பெற்றுக்கொள்வோமா?

0: ஐந்தாவதாக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? லூக்கான் சுவிசேஷம் 19:10.
1: இழந்து போனதை தேடவும்
0: ரட்சிக்கவுமே
1: மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார்.
0: என்னது இழந்து போனத? ஆதாம் யாவாளுக்கும் கர்த்தர் சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்துல கர்த்தராகிய தேவன் அவர்கள் கொண்டு வந்து உலகத்துல எல்லா காரியத்தையும் அவங்களுக்காக கொடுத்தார். மிருகத்தை கொடுத்தார், பிராணிகள் பறக்கும் பறவைகள் எல்லாமே கொடுத்தார். வானத்தை உண்டாக்கினார், பூமி உண்டாக்கினார், சமுத்திரத்தை உண்டாக்கினார், எல்லாம் உண்டாக்கினார். சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் உண்டாக்கினார். உண்டாக்குறது மாத்திரமல்ல, அவர் நீங்க இந்த இதெல்லாத்தையும் ஆளுங்கள்னு சொல்லி கொடுத்தார். இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? ஆதாமும் ஏவாளும் பிசாசு சொன்னதை கேட்டு கீழ்படியாம போயிட்டாங்க. தேவன் கீழ்படியாம போனதுனாலதான் ஏதேன் தோட்டத்திலிருந்து அவங்க துரத்தப்பட்டாங்க. அதுதான் காண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கமே வந்தார். இழந்து போயிட்டாங்க மனசு, எல்லாரும் இழந்து தேவனை விட்டு தூரமா போய் பாவத்தில் ஜீவித்தாங்க. ஆண்டவராக இயேசுக்கு நம்ம வைத்த அன்பினால நம்மளை தேடி வந்தார். எழுந்து போன நம்மளை தேடி வந்து ரட்சித்தார். அருமையானவர்களை, எவ்வளவு அன்பு உள்ள தேவன் பார்த்தீங்களா? அவர் அன்பு எவ்வளவு பெரியது, எவ்வளவு பெரியது! அவர் அன்புக்கு ஈடு என ஒன்றுமே இல்லை. அவ்வளவு நம்ம அன்புள்ள தேவன். எசேக்கியேல் புஸ்தகம் 34:11.
1: கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால்
0: இதோ
1: நான்
0: என் ஆடுகளை விசாரித்து
1: அவைகளை தேடி பார்ப்பேன்,
0: அவளை தேடி பார்ப்பேன். ஆமா, அருமையானவளே, ஒரு உதாரணம், ஒரு மேய்ப்பன் இருக்கிறார் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து நிறைய ஆடு இருக்குது. சரி, ஒரு ஆடு காணாம போயிடுச்சுன்னு வைங்க, அப்ப அந்த ஒரு ஆடு தானே போனா பரவாயில்ல அப்படின்னு மேய்ப்பன் இருப்பானா? அவனுக்கு வந்து 10,000 ஆடு இருந்தாலும் ஒரு ஆடு காணாமல் போன ஆடு மேலதான் அவருடைய கண்ணு. ஐயோ, ஒரு ஆடு தொலைஞ்சிருச்சேன்னு சொல்லி தேடி பார்ப்பாங்க, தேடி விசாரிப்பாங்க. எங்க ஆடு எங்க பாத்தீங்க, இந்த ஆடு எங்க காணாம போயிடுச்சு அப்படின்லாம் மெய்ப்பன் தேடி கொண்டிருப்பார். எங்க ஊர்ல நாங்க பாத்துருக்கிற தோட்டத்துல எல்லா தோட்டத்திலயும் வந்து மந்தை வந்து அங்க அமுத்துவாங்க. அமுத்தும் போது ஆடு ஒரு ஆடு காணாம போயிடுச்சாலும் தேடுவாங்க. அப்ப நான் சின்ன பிள்ளை, ஆனாலும் அதை நான் கருத்தா கவனிச்சிருக்கிறேன். அதே போலதான் அருமையானவர்களே, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை அவரே உருவாக்கி நம்மளுக்காக ஜீவனே கொடுத்தார். நம்மளை தேடி கொண்டிருக்கிறார். என் மக காணாம போயிட்டாலே, என் மக காணாம போயிட்டாலே, இன்னும் என்கிட்ட வரலையே, என் மக ஆத்மா வெளியேறப்பட்டது, என் மக ஆத்மா வெளியேறப்பட்டதுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரையும் தேடி கொண்டிருக்கிறார். கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, 1 Peter 5:7.
1: அவர் உங்களை
0: விசாரிக்கிறவர் ஆனபடியால்
1: உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள்.
0: உங்கள் கவலை எல்லாம் என்ன செஞ்சிருங்க, அவர் மேல வச்சிருங்க. உங்களை விசாரிக்கிறாரு, என் மக ஏன் சோர்ந்து போயிருக்குது, என் மக ஏன் சோர்ந்து போயிருக்கிறா, என்ன உங்களுக்கு குறை, என்ன செய்ய நாங்களுக்கு போய் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை விசாரிக்கிறார். என்ன செய்யலாம், என்ன செய்யணும், ஏன் சோர்ந்து இருக்காங்க, ஏன் கவலையோடு இருக்காங்க, என்ன உங்களுக்கு போற, என்ன பிரச்சனை, என்ன கவலைகள் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். அப்படியால் உங்களுக்கு கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்திரு. எத்தனை கவலைகள் இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லிருங்க, அவர் நிச்சயமா உங்களை என்ன செய்வார், கவலையெல்லாம் மாத்தி உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை தருவார், சந்தோஷத்தை தருவார். அவரை விட்டு இழந்து எங்கேயோ தூரம் போயிட்டோம், நம்மளை தேடி வந்த தேவன் அவர். அவர்கிட்ட உங்க கவலையெல்லாம் சொல்லுங்க, கட்டாயம் உங்க கவலையை மாத்திடுவார். கவலைப்படாதீங்க, கண்ணீரை துடைச்சிக்கோங்க. லூக்கான் சுவிசேஷம் 15:4.
1: காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும்
0: தேடி திரியானோ. ஆமா, அருமையானவர்களே, நம்ம ஒரு பொருள் தொலைஞ்சிருச்சுன்னா நம்ம தேடாம இருப்போமா? அதே போலதான் மெய்ப்பெண் காணாமல் போன ஆடுகளை எப்படி தேடி திரிவானோ அதே போலதான் நம்ம ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை தேடிக்கொண்டே இருக்கிறார். என் மக என்னிடத்துல வரலையே, என் மக என்னிடத்துல வரலையே, என் மக என்னை விட்டு தூரமா இருக்காங்க, என் மக கண்ணீரோடு இருக்கிறாங்க, என் மக ஏன் கண்ணீரோடு இருக்கிறேன், என் மக ஏன் கண்ணீரோடு இருக்கிறான், நான் அவங்களுக்காக ஜீவனே கொடுத்திருக்கிறேனே அப்படின்னு சொல்லி உங்களை தான் தேடி பாக்குறார். உங்களை தான் உங்களை தான் ஆண்டவராக இயேசுகிறது ஒவ்வொரு நாளும் தேடி பார்த்து கொண்டே இருக்கிறார். என் மகன் என் கலங்கணும், என் கண்ணீர் ஒடிக்கணும், எல்லாம் இருக்குது. நிறைய பேர் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன், எல்லாம் இருக்குது, ஆனால் எனக்கு சமாதானம் மாத்திரம் இல்லை. எல்லாம் இருக்குது, எனக்கு சந்தோஷம் மாத்திரம் இல்லை. எல்லாம் இருக்குது, ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்கிறோம் அருமையானவர்கள், உங்களை தான் ஆண்டவராக இயேசுகிறது தேடி திரிகிறார். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை என்ன கஷ்டம் அவரிடத்துல சொல்லுங்க, அவர் நிச்சயமாக உங்கள் கண்ணீரை துடைப்பார். உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் மாற்ற அவரால் முடியும். அவற்றை வருவீங்களா? அது ஆண்டிச்சனை வருத்தப்பட்டு பாற சமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நானும் கிளைப்பார்கள் தருவேன் சொல்லி நீங்கள் இடத்துல வந்து பாருங்க. உங்களுக்கு கிளைப்பார்கள் தருவார், சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சி ஆறுதல் தேர்தல் எல்லாமே தர அவரால் மட்டும் முடியும். பார்த்தப்பட்டு சொல்லுவீங்களா?

0: நம்ம கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணுமா? எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஒவ்வொரு சகோதர சகோதரர்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க வந்த நோக்கத்தை நீ சொன்னீங்க ஆண்டவர், பிசாசின் கீழ் அழிக்கும்படி தேவக்குமார் வெளிப்பட்டார்னு சொன்னீங்க ஆண்டவர். அன்பின் தகப்பனையும் என் நோக்கி கெஞ்சுற எங்களுக்காக ஜீவனு கொடுக்கறதுக்காக வழி வெளிப்பட்டீங்க ஆண்டவர. நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்காக வெளிப்பட்டீங்க ஆண்டவர. அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க சொன்னீங்க ஆண்டவர. ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ள கண்ணீரையும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் மாத்துங்க. ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும் வழிநடத்தும் காத்துக்கொள்ளுங்க. எழுந்து போன தேடுவேன்னு சொன்னீர். ஒவ்வொருவர் மீட்டுக் கொள்ளுங்க, ரச்சித்தல்லும் உங்களோடு இணைத்துக் கொள்ளும், சார்ந்து கொள்ளும், அண்டி கொள்ள உங்களோடு இணைந்து வாழ கிருபை தர முடிக்காய் செவிக்கிறோம். அன்பின் ஆண்டவரையும் அறியிற அறிவுனால் நிரப்பப்படட்டும், அண்டி கொள்ளட்டும், சார்ந்து கொள்ளட்டும், உங்களோடு இணைந்து வாழணும், தேவ கிருவா அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். மகத்தான காரியத்தை செய்யுங்க சப்பா. வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் எல்லாம் இருக்குங்க ஆண்டவரே. என்ன வியாதினாலும் சுகமாக்குங்க அப்பா. கண்ணில் பலவீனமா அப்பா, காது கேட்கலையா, நீங்க குணமாக்கு. ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா குணமாக்குங்க. மந்திரம் செய்வனைகள் பெல்லிசனிகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்குங்கப்பா. ரட்சனை கும்பேமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிரச்சனை மாத்துங்க. எல்லா மக்களும் செவிக்க சொல்லித்தாரும், துதிக்க சொல்லித்தாரும், ஆராதிக்க சொல்லித்தாரும், அறிந்து கொள்ள உதவிச்சிங்க. உள்ள பிதாவே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்க சப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பைத்தை தரணும், சமாளாத மக்கள் சமான் தரணும், கடனோடு இருக்கிற மக்கள் கடனடைக்கு உதவிச்சிங்க. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்குங்கப்பா. சமானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, மகிழ்ச்சியை கொடுங்க, ஆறுதலை கொடுங்க, தேர்தல் கொடுங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபார சிற குடும்பங்களை ஆசிரியங்க. கேசல இருக்கிற மக்களுக்கு வெற்றி தாங்க. வாகனம் வச்சிருக்கிற மக்களை ஆசிரியத்தை உயர்த்த முடியாச்சு வைக்கிற மகிமையான காரியத்தை செய்யுங்க. ஒவ்வொருவர் கண்ணீரையும் துடைச்சிருங்கப்பா. எல்லா முகத்திலிருந்து கண்ணீரை தொடங்க அப்பாமி. ஸ்தோத்திர பிரிந்து குடும்பம் அணைக்கணும் ஐயா. சமாளாத குடும்பத்தில் சமானத்தை தரணும், சந்தோஷம் இல்லாத குடும்பத்தில் சந்தோஷம் தரணும், மகிழ்ச்சி ஆறுதலையும் தேர்தலையும் தந்து காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு பேரும் நீங்க வைத்துக்க சீஃப் ஆஃப் எழுதி கொள்ளுங்க ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் நல்லா படிக்கணும், ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவிலையும் ஆற்றலையும் சிறந்து வளரணும். உண்மை தேடக்கூடிய மனது எல்லாருக்கும் தாரும். ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கனா மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையே கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம சேர்த்த கேட்டாரு, கலங்காதீங்க.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்களை அனைவருக்கும் எங்கள் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களை அனைவருக்காகவும் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக.
2: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் asminkaram@gmail.com. அவர் வெப்சைட் love.com.

0: அன்பானவர்களே, நமது இயேசுவின் கரம் ஊழியங்களுக்காக ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம் வாருங்கள். எங்களோடு இணைந்து இப்பொழுது ஜெபிப்பீர்களா?
1: ஸ்தோத்திரம் ஆண்டவர். தகப்பனே, நீர் கொடுத்த அருமையான இயேசுங்கிற ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஏற்படுத்தின உமது ஊழியம் ஆண்டவரே, எங்கள் மனித எத்தனம் அல்ல, மனித சக்தி யுக்தி மனிதனுடைய ஞானம் அல்ல, நீர் கிருபையா ஏற்படுத்தின இந்த ஊழியத்தை இம்மட்டும் இந்த 34 ஆண்டுகள் கரம்பிடித்து நடத்தி வந்தீரே. ஸ்தோத்திர ஆண்டவரே, இதற்கு மேலும் நடத்த என் தேவன் வல்லவராய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் கொடுத்த அருமையான அக்கா உங்களுக்காக ஸ்தோத்திரம். அவளுக்கு நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் நல்ல தீர்க்க ஆயுளையும் தந்து மகிமையாய் பயன்படுத்தும். அப்ப வாலிப பிரயத்தின் ஒரு பலத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக, மோசைக்கு கொடுத்த பலத்தை கொடுப்பீராக, காலைப்பு கொடுத்த பலத்தை கொடுப்பீராக, அக்கா வல்லமை இடைக்கட்டுவீராக, நல்ல சரீர ஆரோக்கியத்தை உண்டாக்குவீராக, வரங்களால் வல்லமை இன்னும் அதிகமாய் நிரப்புவீராக, அப்ப உலகத்தின் கடைசி எல்லை வரையும் கொண்டு செல்வீராக, உலகத்தின் எல்லை அப்பா பூச்சக்கத்தின் கடைசி வரைக்கும் அவர் எடுத்து செல்வீராக, மகிமையா அக்காவை பயன்படுத்துவீராக, உங்க ஜீவன் அவர்களுக்குள்ள இறங்குவதாக ஆண்டவரே. வசந்தி அக்காவையும் பலப்படுத்தும், அவர்களுக்கும் நல்ல சுகம் கொடுங்க, கால்களை பலப்படுத்தும், அவர்களை உலகத்தின் கடைசி பறையும் எடுத்து செல்லுங்க ஆண்டவரே. நீர்தான் ஊழியத்தின் தலைவரப்பா, நீர்தான் எல்லாம் ஆண்டவரே. கடைசி பரியந்த நீர்தான் நடத்தணும், நீங்க தான் எல்லாமா இருக்கணும் ஆண்டவரே. நீங்கள் மூலம் நீங்க மகிமை அடையணும் அப்பா. இந்த வெள்ளிக்கிழமை பங்கு பெறுகிற உடைய பிள்ளைகள் எல்லாருடைய கண்ணீரை நேசு துடைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வெள்ளிக்கிழமை கூட்டத்தை எழுப்பலை என் தேவன் தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த திரளான மக்களை கொண்டு வரும் சண்டே வர்ஷிப்ல கூட பெரிய காரியம் செய்யுங்க. புதிய புதிய மக்களை தாரும். வந்து கொண்டிருக்க மக்கள் உறுதியாய் உண்மையிலே அப்ப வழி போகாமல் நினைத்து நிற்கக்கூடிய ஒரு குருபையை தாரும். முடிவுப்பது நிலைத்து நிற்கணும், அவள் கண்ணீர் துடைக்கப்படணும். இயேசுங்கிற பத்திரிகை ஒழித்தின் மூலமாய் பெரிய அறுவடை கத்த உண்டாக்கும். கோடிக்கணக்கான மக்கள் உன் பக்கம் ஈர்த்து கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே, இதழ் மூலம் படிக்கிறவர்கள், நெட் மூலம் படிக்கிறவர்கள், ஆப்ஸ் மூலம் படிக்கிறவர்கள், அத்தனை குடும்பங்களையும் ரட்சிப்பின் பாத்திரையை மாற்றி சீர்வதிக்கணும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். டிவி மூலமாய் வருகின்ற செய்திகளை கோடிக்கணக்கான மக்கள் கேட்கணும். அக்கா மூலம் ஏழுக்குரிய ஜெபங்கள் அனைவரும் விடுதலை பெறணும். அந்த வசனங்கள் அனைவரும் உள்ளத்தின் கண்கள் திறக்கணும். ஆண்டவரே, வல்லமையாக பயன்படுத்தும். இந்த டிவி ஊழியத்திற்கு எவ்வளவு தேவையப்பா, மாதந்தோறும் 2 லட்சம் ரூபாய் ஆகுறது. அதன் பணத்தேவை சந்திப்பீனாக ஆண்டவரே. பணத்தை தரக்கூடிய ஜனங்களை, காணிக்க தரக்கூடிய மக்களை எழுப்பிக் கொடு பேராக ஆண்டவரே. எழுப்புங்கப்பா, தங்கு தடையின்றி இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாக ஏசப்பா குருபை கொடுங்க ஆண்டவரே. சண்டே கிளாஸ் ஊழியத்தில் சிறுவ சிறுமியர் மத்தியில் எழுப்புதலை உண்டாக்கும். டீச்சர்ஸ் வல்லமையை பயன்படுத்தும். குழந்தைகளை ஆசீர்வதிங்க. மருத்துவமனை ஊழியம் தடையில்லாமல் நடக்க அருள் தாரும். 6 மணி ஜப கூட்டங்களை ஒரு அசைவு உண்டு பண்ணும். அனுதினம் ஒரு 50 பேராவது கூடி ஜெபிக்கணும். காலை மதியம்

பேனாவது கூடி ஜெபிக்கணும். காலை மதியம் ஈவினிங் நடக்கிற ஜப கூட்டங்கள் ஊழியர்களுக்காக ஏழுக்குப்படுற ஜபங்களை ஆசீர்வதிங்க. அதுல பங்கு பெற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. திரளான மக்கள் வந்து ஜெபிக்க வாஞ்சி இயேசப்பா உருவாக்கி தாங்க ஆண்டவரே. அனுதின வாக்கு தத்தங்களை அநேகர் கேட்க தோண்டுங்க. அநேகர் மூலம் அசைக்கப்பட ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. எஃப்எம் ரேடியோ அநேகர் கேட்டு ரட்சிக்கப்படும் ஆண்டவரே. ஆஃப்லைன் ஆன்லைன் எஃப்எம் அநேகர் கேட்க கர்த்தர் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. வெப் டிவி அநேகர் பார்த்து ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. எல்லாம் நாம் மகிழ்ப்படணும். அவ்வளவுதான்பா, வேற ஒண்ணும் இல்லை ஆண்டவரே. ஊழியங்களை பணத்தால் ஜபத்தால் பொருளாதாரத்தால் தாங்குற அத்தனை குடும்பங்களை ஆசீர்வதிங்க. டிவிக்கு பார்ட்னர்ஸை ஆசீர்வதிக்கணுமே ஆண்டவரே. மணியார் அனுப்புற குடும்பங்களை ஆசீர்வதிக்கணுமே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்கத்தினர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் கரத்தோடு தொடர்பு கொண்ட அத்தனை ஜனங்கள் மீது கர்த்தருடைய கரம் இறங்கி வருவதாக. பயிரவாக எடுத்து செல்லுங்க. எங்களை பயன்படுத்துங்க, பலப்படுத்துங்க. கிருபையிலே தாருமாண்டவரே. தேவையிலே சந்தித்தரலும் ஆண்டவரே. உடன் ஊழியர்களே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியம் உண்டாக்குங்கப்பா. சுகம் கொடுங்கப்பா. அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கஷ்டங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாகனங்களை காத்துக்கொள்ளும், கம்ப்யூட்டர்ஸை காத்துக்கொள்ளும், ஒவ்வொரு பொருள்களை காத்துக்கொள்ளும். ரிப்பேர் ஆகக்கூடாது ஆண்டவரே. இயக்கிற பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இயேசப்பா நஷ்டங்கள் வரக்கூடாது ஆண்டவர். ஊழியங்களை எழுப்பது உண்டாகணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியத்தின் பொறுப்பையும் கர்த்தர் எடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஒரு ஊழியர்கள் நிற்கக்கூடாது. உம்மால் ஆரம்பிக்கப்பட்ட எந்த ஊழியும் தடைப்படவே கூடாது ஆண்டவரே. அனுதின ஊழியங்கள் அக்காங்க போறாங்க, பெரிய காரியம் செய்யுங்க. போயிட்டு வராங்க, எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாகன ஓட்டுநர்களையும் மறைத்து செயலாற்றுங்கப்பா. எந்த விக்னங்களும் ஆபத்துகள் வரக்கூடாது ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா ஊழியத்தினையும் கையில் இடுங்க. உங்க நாம ஒன்றே உயர்த்தப்படட்டும். நீங்க இப்படி செய்ய போவதற்காய் கோடான குடி சோத்து. யாரெல்லாம் வந்து இயேசுங்க ஊழியத்துக்காக ஜெபிக்கிறாரோ அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்கப்பா. காலை மதியம் ஈவினிங் ஜெபிக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியர்கள் பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்க பிள்ளைகள் எல்லாம் ஒரு வல்லமையான ஊழியர்லாம் எழுமணும் நாங்க ஜெபிக்கிறோம். எழுப்புங்க, காத்துக்கொள்ளும். முழு ஜப கூட்டங்கள் தெல்லான மக்கள் கடந்து வந்து ஜெபிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க செய்ய போவதற்காய் கோடான குடி சோத்திரம். நன்றி அப்பா. துதிகன மகிமெல்லாம் நிறைவேற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் தாழ்மை உண்டுகிற பிதாவே. ஹல்லேலூயா.

0: அதான் சொல்ற உங்க ஆத்மாக்கள் என்ன செய்யுங்க, பொறுமையோடு காத்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிசாசு என்ன செய்வான்னு சொன்னா, நமக்கு பொறுமையா இருக்க முடியாதபடிக்கு குழப்பத்தை கொண்டு வருவான், சோதனை கொண்டு வருவான், எத்தனையோ பிரச்சனை. அதை நம்ம பார்த்து யோசித்து சோர்ந்து போக கூடாது. நம்ம ஆத்மாக்கள் எப்படி காத்துக்கொள்ளணும், பொறுமையோடு காத்துக்கொள்ளணும். அதுதான் கீ சொல்றாரு. எபிரேயன் புஸ்தகம் 10:36-37.
1: நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து,
0: நீங்க தேவனுடைய சித்தத்தின்படி செய்து
1: வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு,
0: வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு
1: பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது,
0: பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது.
1: வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார்,
0: வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார்,
1: தாமதம் பண்ணார்,
0: தாமதம் பண்ணார். பத்திக்கலாம் என்ன செய்ய, தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும். அப்படித்தான் வாஸ்தவம். எப்படியாவது வாழ்ந்துட்டோம், எப்படியாவது பரலோகம் போயிடலாம் யோசித்து செஞ்சிடக்கூடாது. தேவனுடைய சித்தத்தின்படி செய்து
1: வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு,
0: வாக்கு தத்தம் என்ன சொல்ற, உங்களுக்கு ராஜ்யத்தை நானே ஆயத்தம் பண்ண போறேன்னு சொன்னார். அது பெரும்படிக்கு
1: பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கு,
0: பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது.
1: வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார்,
0: வருகிறவர் எப்ப வருவாரு, கொஞ்ச காலத்தில் வருவாரு,
1: தாமதம் பண்ணார்,
0: தாமதம் பண்ணார், கட்டாயம் வரப்போறார். சொன்னவர் கட்டாயம் வருவார். நம்ம என்ன செய்யணும், ஆத்மாக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஆட்டியமுடைய சித்தத்தின்படி செய்யணும், வாக்கு தத்தம் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நம்ம பொறுமையோடு இருக்க வேண்டும். பிசாசு அந்த நம்ம பொறுமையா இருக்காத வடிக்கு குழப்பம் சோர்வுகள்லாம் கொண்டு வரும். அதை பார்த்து நம்ம ஒரு நாளும் என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, பொறுமையோடு இருக்கணும். ஆண்டவர் வருவார், அவர் வருகைக்கு நம்ம போய் அவர் மடியில் உட்காருவேன். அந்த எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. 2 பேதுரு 3:12.
1: தேவனியனால்
0: தேவனால்
1: சீக்கிரமாய் வரும்படிக்கு,
0: தேவனால் சீக்கிரமாய் வரும்படிக்கு
1: மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள்.
0: ரெண்டாவது என்ன செய்யணும், முதல் எப்படி காத்திருக்கணும், பொறுமையோடு காத்திருக்கணும். ரெண்டாவது எப்படி காத்திருக்கணும், மிகுந்த ஆவலோடு காத்திருக்கணும். இப்ப நம்ம அப்பாவோ அம்மாவோ நம்ம சகோதரர்களோ இல்ல யாராச்சும் வெளியே இருந்தாங்கன்னா என்ன செய்வோம், எப்ப வருவாங்கன்னு சொல்லி மிகுந்த அவளோடு காத்திருப்போம். யாராவது நடந்து போனா வந்துட்டாங்களா, ஐயா அவங்க குரல் மாதிரி கேட்டுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா.

0: இவர் கத்தராக இயேசுகிட்டு வருகைக்கு முதல்ல பொறுமையோடு கத்துருக்கணும். ரெண்டாவது எப்படி கத்துருக்கணும்? மிகுந்த ஆவலோடு கத்துருக்கணும். எப்போ வருவீங்க ஆண்டவரே? நாங்களை பார்க்கணும், உங்களுடைய முகத்தை பார்க்கணும், உடைய மடியில வந்து உட்காரணும் ஆண்டவரே. இந்த உலகத்துல பாடுகள் எல்லா ஒத்தரங்களும் முடிஞ்சு உங்களுடைய மடியில வந்து நான் சந்தோஷம் உட்காரணும் ஆண்டவரே சொல்லி மிகுந்த ஆவலோடு காத்திருக்க வேண்டும். எப்படி படிச்ச உள்ள வந்தாலும் மிகுந்த ஆவலோடு காத்திருக்கணும். ஆண்டவராக இயேசுகிறது சீக்கிரம் வரப்போறார். அல்லேலூயா. அவர் சொன்னதெல்லாம் நடந்து கொண்டிருக்குது. அவர் வருகை நமக்கு எப்பன்னு தெரியாட்டாலோ அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறி கொண்டிருக்கு. மாவாவின் காலத்தில் எப்படி நடந்துச்சு அப்படியே மனசுக்குமார் வரும்போது நடக்கும். ரெண்டாவது என்ன சொன்னாரு? லோத்தின் காலத்தில் எப்படி நடந்துச்சு அப்படியே மனசுக்குமாரின் காலத்தில் நடக்கும்னு சொன்னாரு. கடைசி காலத்தில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக என்று சொன்னார். அது நடந்து கொண்டிருக்குது. அல்லேலூயா. 8 வயசு குழந்தைய பாருங்க, எவ்வளவு பால் பண்ணி அப்படி கொண்டு போட்டிருக்காங்கன்னா மனசாட்சி. அவங்களுக்குள்ள பிள்ளைகள் இருந்தா அந்த மாதிரி செய்ய முடியாது. அவங்களுக்குலாம் ஒரு கொடிய மனிதர்கள் தான் அப்படி செய்ய முடியும். இதான் பாருங்க, இதெல்லாம் சொல்லும் போது கத்தர் பாருங்க ரொம்ப சமீபம். மிகுந்த ஆவலோடு காத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் மிகுந்த ஆவலோடு வாஞ்சோடு காத்திருக்க வேண்டும். நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்குது? பரலோகத்திற்கு. பிலிப்பியர் 3:20
1: நம்முடைய குடியிருப்போ,
0: நம்முடைய குடியிருப்போ
1: பரலோகத்தில் இருக்கிறது.
0: பரலோகத்தில் இருக்கிறது.
1: அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர.
0: கர்த்தராய் என்னும் இயேசு கிறிஸ்து இரட்சகர் வர
1: எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: ஒரு நாள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்ப வருவார் சொல்லி நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தாப்பதை பண்ணார், வருவார். இந்த உலகத்துல வீடு மேல வீடு வாங்கினாலும், நிறைய காடு நல்லா நிறைய நிலம் எல்லாம் இருந்தாலும், இந்த உலகம் நமக்கு சொந்தமானது இல்லவே இல்லை. நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்கு? பரலோகத்துல இருக்கு. இந்த உலகம் நம்ம சொந்தமே இல்லை. இந்த உலகத்தின் பேச ஒரு நாள் கடந்து போகும். உலகத்தின் பேச ஒரு நாள் கடந்து போகிறதுனால உலகத்தை நம்பி வாழக்கூடாது. ஏசி நம்பி தான் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை நம்பி வாழ வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 1:10
1: அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற,
0: கோபாக்கினைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவராய் இருக்கிற
1: அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே.
0: எதுக்கு கோவாக்கில் நீங்களாக்கி நம்ம ரட்சிக்க நம்ம என்ன கூட்டிட்டு போவ வரப்போறாரு. அதுக்குத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். ஹலேலூயா. ஆயத்தத்தோடு இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்கணும். என்னைக்கும் ஆயத்தம் இல்ல, ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். நம்ம கவலை நம்ம ஏற்கொள்ளக்கூடாது. அதான் ஆண்டு சொன்னாரு, உங்க கவலை இல்ல கத்திர மேல வச்சு. என் கவலை இதாண்டவர், என் பிரச்சனை இதாண்டவர்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு கவலையும் அவர் இடத்துல சொல்லிடணும். நம்ம கவலை எல்லாம் அவர் இடத்துல வச்சிடணும். அதான் ஒன்றுக்கும் கவலைப்படாம ஸ்தோத்திரத்தோடும் விண்ணப்பத்தோடும் தேவனுக்கு என்ன செய்யணும் தெரியப்படுத்தணும். அவ்வளவுதான். நம்மளால என்ன செய்ய முடியும்? நம்ம கவலைப்பட்டாலும் ஒன்னும் செய்ய முடியாது. நம்ம விடிய விடிய உட்கார்ந்து அழுதாலும் ஒன்னும் செய்ய முடியாது. உடம்புதான் கெட்டு போயிரும். நம்ம கவலைப்படவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் வர போறாரு. எங்க இருப்ப நம்ம அவர் மடியில இருக்க போறோம். அல்லேலூயா. எபிரேயன் புஸ்தகம் 11:16
1: அதையல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால்
0: தேவன்
1: அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை.
0: பரம தேசத்தையே விரும்புவது தேவன் நினைச்சு நம்மளுக்கு தேவன் சொல்லி அவர் என்ன செய்ய மாட்டாரு? வெட்கப்படவில்லை.
1: அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே.
0: அல்லேலூயா. அவர்களுக்கு என்ன செஞ்சாரு? நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. அல்லேலூயா. நமக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணிருக்காரு. அந்த நகரத்துக்கு தான் போக போறோம். இந்த உலகம் எல்லாம் ஒரு நாள் மாய எல்லாம் போயிருக்கு. உலகத்துல ஒண்ணு கொண்டு வந்தும் இல்ல, உலகத்துல ஒண்ணு கொண்டு போறதும் இல்ல. அவர் நமக்காக ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். யோபான் சுவிசேஷம் 17:24 இப்படி எல்லாம் இருக்குமா இருக்க முடியுமா நினைக்கிறீங்களா? கட்டாயம் இருக்க முடியும்.
1: நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன்.
0: அவர்கள் என்னுடனே கூட
1: இருக்க விரும்புகிறேன்.
0: கர்த்தர் எங்க வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எங்க இருக்கிறோம் நம்ம என்ன செய்ய போறோம்? அங்கதான் இருக்க போறோம். அல்லேலூயா. முதல் பொறுமையோடு காத்திருக்கிறோம். ரெண்டாவது என்ன செய்யணும்? அவளோடு கத்தர் வருக ரொம்ப சமீபம், அவளோடு கத்திருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5:1
1: பூமிக்குரிய
0: கூடாரமாகிய
1: நம்முடைய வீடு அழிந்து போனாலும்,
0: தேவனால்
1: கட்டப்பட்ட
0: கைவேலை இல்லாத
1: நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம்.
0: கர்த்தரத்துல குடியிருக்க எப்படி விரும்புறோமா? அதிகமா விரும்புகிறோம். அல்லேலூயா. அந்த வாஞ்சையெல்லாம் இருக்கா? கட்டாய விரும்பின அந்த பாக்கியத்தை தேவன் கட்டாயம் நமக்கு தருவார். கத்தர் வர போறார். அல்லேலூயா. பாம் இல்லாம தரிசனம் ஆவார் நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு. முத என்ன எப்படி காத்திருக்கணும்? பொறுமை. 2வது அவளோடு காத்திருக்கணும். 3வதாக நம்ம எப்படி காத்திருக்கணும் பாருங்க. 1 கொரிந்தியர் 1:7
1: அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும்,
0: குறைவில்லாதவர்களாய்
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள்.
0: நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுறதுக்கு என்ன செய்யணும்? வரத்துல குறையில்லாதவர்களா இருக்க வேண்டும். வரங்களை பெற்றுக் கொள்ளணும். 9 வரங்கள், 9 கனிகள், தேவனுடைய வல்லமை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்ளதான் ஆத்து மக்களை ஆதாயப்படுத்த முடியும். வரங்கள் இல்லைன்னா ஆத்து மக்களை ஆதாயப்படுத்த முடியாது. அதனாலதான் யாதொரு வரத்திலும் குறைவில்லாம அவர் வெளிப்படுறதுக்காக எப்படி காத்திருக்கணுமா?
1: யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களா
0: நம்முடைய
1: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
0: வெளிப்படுவதற்கு
1: காத்திருக்கிறீர்கள்.
0: எப்ப கத்திருவாருன்னு சொல்லி வெளிப்படுத்த காத்திருக்க வரங்களை வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனிடத்தில் ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே 9 வரங்களை தாங்கப்பா, 9 கனிகளை தாங்க, தேவ வல்லமை களவு இல்லாம கொடுங்க ஆண்டவர்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். கேட்ட ஆண்டு தருவாரா தரமாட்டாரா? கட்டாயம் தருவார். கேட்கணும். கேட்கிற எவனும் பெற்றுக்கணும். கேட்கணும். ஆண்டவரே 9 வரங்களை தாங்க, 9 கனிகளை தாங்கன்னு சொல்லி கேட்கணும். கேட்டா கட்டாயம் ஆண்டு தருவார். ரோமர் 1:10 வாசிப்போம். ரோமர் 1:10
1: நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும் படிக்கும்.
0: ஆவிக்குரிய வரங்களை சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும் படிக்கும். நம்ம ஆண்டுகள் ஸ்திரப்படணும் சொன்னா என்ன வேணும்? ஆவிக்குரிய வரங்கள் வேணும். கற்றுக்குள்ள ஸ்திரப்படணும் சொன்னா ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக் கொள்ளணும். அப்பதான் ஆத்மாக்களை ஆண்டவர் ராஜ்யத்துக்கு கொண்டு வர முடியும். இப்ப நீங்க ஆண்டவருக்கு யாரோ ஒருத்தர் சிக்கா இருக்காங்க, நீங்க போய் ஆண்டவர் பத்தி சொல்றீங்க, சொல்லிட்டு அவங்களுக்காக செபிக்கும் போது அவங்களுக்கு சுகணம் ஆண்டிருக்கின்ற ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். வரங்கள் வேணும், வல்லமை வேணும். நாம் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடலான்னு நம்ம இருக்கக்கூடாது. வரங்களை பெற்றுக் கொள்ளணும். நான் ஒரு கால வரங்களை பெற்றிருந்தேன், இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு சொல்றீங்களா? கத்த நிச்சயமா நமக்கு உங்க இழந்து போன வரங்களை கட்டாயம் கத்த தருவார். ராமர்கள் நிறுவம் 11:29
1: தேவனுடைய கிருபை வரங்களும்,
0: தேவனுடைய கிருபையின் வரங்களையும்
1: அவர்களை அழைத்த அழைப்பும்,
0: அவர் அழைத்த அழைப்பும்
1: மாறாதவைகளே.
0: அவர் கொடுத்த வரங்கள் நம்ம அழைத்த அழைப்பு மாறாதவைகள் தான். எத்தனையோ தடவை கத்தர் விட்டு பின்வாங்கியிருக்கோம், எத்தனை பேர் அவரை விட்டு தூரம் போயிருக்கோம், அவர் விட்டு விலகி இருக்கோம், எனக்கு கத்தரே வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம பழைய வழிக்கெல்லாம் போயிருக்கிறோம். ஆனாலும் கத்தர் இழைச்சிடறாரு, நம்மளை அழைத்த அழைப்பும் கிருபையின் வரங்களும் மாறாதவைகள். கத்தர் திரும்ப உங்களுக்கு வரங்களை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்கணும். கேட்டாதான் தருவார், கேட்காட்ட தரமாட்டாரு. கேட்கணும். எலிசா என்ன செஞ்சாரு? எலியாப பின்பற்றியே வந்தாரு. அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டுக்குள்ள வரணும்னா கொஞ்சம் தடை வரத்தான் செய்யும். எரிய வரும், அவர்தான் தண்ணி நமக்கு தடை வரும். இன்னைக்கு உங்க எஜமான எடுத்துக்கொள்ளப்பட போறாங்க, நீங்க என்ன செய்ய போற அப்படின்றங்க. அதெல்லாம் தாண்டிட்டு தான் இவர் வந்தாரு. அதனாலதான் அவருக்கு அந்த வரங்களை கிடைச்சது. வாசித்து பாருங்க. 2 ராஜாக்கள் 2:9
1: அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு,
0: எலியா எலிசாவை நோக்கி,
1: நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே, நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன?
0: கேள்
1: என்றான்.
0: அதற்கு
1: எலிசா,
0: உம்மிடத்தில்
1: உள்ள ஆவியின் வரம், எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார்.
0: அல்லேலூயா. பாத்தீங்களா எத்தனை தடைகளை தாண்டி வந்தாரு. அந்த தடைகள்லாம் தாண்டி வந்த போது அப்ப எலியா சொல்றாரு, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ள போறேன், என்ன வேணும் கேளுன்னு கேக்குறாரு. அவர் சொல்றாரு, உங்களுக்கு இருக்கிற வரத்தை எனக்கு எப்படி வேணும்? ரெட்டிப்பா வேணும். நமக்கு அந்த வார்த்தை மேல வாஞ்சிருந்ததா? வார்த்தை மேல தாகம் இருந்துச்சா? வரங்களை பெற்றுக்கொள்ள வர வாஞ்ச தாகம் இருக்கா? இருந்தா கர்த்தர் உங்களுக்கு ரெட்டிப்பாய் தருவார். ஹலேலூயா, ஹலேலூயா. முதல்ல நம்ம ஆண்டு வருகைக்கு எப்படி காத்திருக்கணும்? பொறுமையோடு. ரெண்டாவது மிகுந்த அவரோடு. மூணாவது வரங்களை பெற்று ஆண்டு வருகைக்காக காத்திருக்கணும். கடைசியாக நம்ம எப்படி காத்திருக்கணுமா பாருங்க, லூக்கான் சுவிசேஷம் 12:35-36.
1: உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும்,
0: உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும்,
1: உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும்,
0: உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும்,
1: தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது,
0: தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து தட்டும் போது,
1: உடனே அவருக்கு திறக்கும்படி,
0: உடனே அவருக்கு திறக்கும்படி,
1: எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனசிற்கு ஒப்பாகவும் விருங்கள்.
0: எப்படி காத்திருக்கணுமா? எப்பொழுது வருவார் எஜமான், எப்பொழுது வருவார் காத்திருக்கிற மனுஷனுக்கும் ஒப்பாய் இருங்கள் சொல்றார். முதல் பொறுமையோடு, ரெண்டாவது மிகுந்த அவரோட, மூணாவது வரங்களை பெற்றுக்கணும், நாலாவது அவர் எப்பொழுது வருவார் சொல்லி அறைகளை, முதல் அறைகளை கட்டியிருக்கணும், ரெண்டாவது நமக்குள்ள இருக்க விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கணும். அப்புறம் என்ன செய்யணும்? எஜமான் எப்போ வருவார்னு சொல்லி காத்திருக்க ஒப்பான மனிதரை போல நீங்க காத்திருக்கணும். எப்போ வருவார், எப்போ வருவார், எப்போ வருவார்னு சொல்லி. எது அறை? 1 Peter 1:13.
1: ஆகையால்,
0: ஆகையால்
1: நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்தவர்களாயிருந்து, தெளிந்து புத்தி உள்ளவர்களாயிருந்து.
0: பாத்தீங்களா, மனதின் அறையை கட்டணும். மனசுதான் அங்க இங்க அங்க இங்க உட்கார்ந்துருப்போம். வீட்டுல எப்ப, ஐயோ இன்னும் முடியல, எப்ப போறது வீட்டுக்கு, எப்படி போய் தண்ணி எடுக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அங்க இங்க அங்க அப்படியே அலை மோதிட்டு இருக்கும். மனதுதான், மனதின் அறையை கட்டணும். அறையை கட்டப்பட்டிருக்கணும். எந்த அறை? மனதின் அறை. மனிதனார கட்டப்பட்டிருக்கணும். கட்டப்பட்டிருக்கா பாருங்க. இல்லட்டு அங்க அங்க யோசிச்சுட்டே உட்காந்துருக்கிறோமா? யோசிச்சுட்டு உட்காந்து அந்த வாசனை நமக்கு ஒண்ணுமே தெரியாது. எழுதுவீங்க, ஆனா வீட்டுல போய் வாசிப்பீங்களான்னு தெரியல. மனிதனார கட்டப்பட்டிருக்கணும். மனிதனார எப்படி கட்டணும் வாசித்து பாருங்க. எபேசியர் புஸ்தகம் 6:14.
1: சத்தியம் என்னும் கச்சையை,
0: சத்தியம் என்னும் கச்சையை
1: உங்கள் அறையில் கட்டினவர்களாயும்.
0: சத்தியம் நமக்குள்ள வசனம். சத்தியம் என்னது? வசனமே. வாசிப்பாரு யோவான் சுவிசேஷம் 17:17.
1: உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். வசனமே சத்தியம்.
0: வசனம் தான் சத்தியம். அந்த சத்தியத்தை மனசுல வச்சு கட்டணும். இல்லாண்டவரே, நான் யோசிக்க மாட்டேன், தேவையில்லாத சிந்தனை வேண்டாம், வீணான சிந்தனையை வெறுக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, வீணான சிந்தனை வேண்டாம், எல்லாம் என்ன பாத்துக்கோங்க, கஷ்டம்தான் என் மனசுல, வாழ்க்கையில கஷ்டம்தான், எல்லாம் நீங்க பாத்துக்கோங்க, வசனத்தை கவனிக்கணும் சொல்லி வசனத்தை என்ன செய்யணும், மனதில் அறையில கட்டணும். வசனம் நமக்குள்ள இருக்கணும்.
2: இதுவரை ஆண்டவருடைய வார்த்தை கேட்டோம். இப்ப நம்ம செவிக்க போறோம். எங்களை சேர்ந்து சேவம் பண்ணுங்க. எங்களை அன்ப நேசித்து வழி நிறுத்த எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நம்பியோடு உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த பக்தியை பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம். எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, தண்ணீரை தொடங்க, கவலையை மாற்றிருங்க, பிரச்சனையை நீக்கிருங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஒரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பதுங்கப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்கும், என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க. மந்திரம் சேவனைகளை உடைத்துப்படுங்க, பிசாசுங்க அழித்துப்படுங்க ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவி செய்யுங்க சப்பா. மந்திரம் சேவனைகள் உடைத்துப்படுங்க சப்பா. கட்டப்பட்ட மக்களை விடுதலையாக்குங்க சப்பா. தண்ணீரோடு வேதனோடு மக்களை விடுதலையாக்குங்க சப்பா. கடன் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மாத்திருங்க சப்பா. உள்ளத்திலேயும் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்க சப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க சப்பா. அப்பா மிஸ் ஸ்தோத்திரம். வியாபாரம் ஜெறப்படுங்களை ஆசீர்வதிங்க. தேசத்தில் இருக்கிற மக்களை விடுதலை தாங்க. தகப்பனையும் துதிக்கிறோம் அப்பா. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. கடனோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க தகப்பனையா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்தில் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்க. வாலிபர்களாம் ஜெபிக்கணுமையா, சிறு பிள்ளைகளாம் ஜெபிக்கணும், பெரியவங்களும் ஜெபிக்கணும் ஆண்டவரே. உங்களை துதிக்கக்கூடிய மக்களாக மாற்றுங்க. முடி வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க. உங்களை சந்திக்க தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்தில் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க தகப்பனையும். கிருபை தாங்கட்டும். ஆசீர்வதிங்க, அற்புதங்கள் அதிசயங்களை செய்யுங்க. எல்லா துதி கனா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரசகர் யஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. யஸ்பா நம்ம சிவத்தை கேட்டிருக்கா, கலங்காதீங்க.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நம் தேசியம் கரம் மாதாந்திரத்தை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் ஏசியம் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர் 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் acvinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andthatjesus.in. God bless you.

0: வேலைக்கிழமை ஜெபிச்சுட்டு இருக்கப்ப ஆண்டவர் சொன்னாரு உபத்திரத்தின் நாட்கள் தொடங்க போகுது அப்படி சொன்னாரு. அதனால அந்த உபத்திரத்தின் நாட்கள் நம்ம எப்படிலாம் ஜெபிக்கணும் ஆண்டவர் நமக்கு அது பேச சொல்லியிருக்கிறாரு. சபைக்கும் உபத்திரம், மற்ற காரியங்களுக்கும் உபத்திரம். பாருங்க இப்பெல்லாம் பெண்கள் வந்து வெளியே போயிட்டு வர்றதுக்கு எவ்வளவு பயங்கரம், சிறு பிள்ளைகளுக்கும் பயங்கரம் தான், வாலிபர்களுக்கும் பயம், பெரியவங்களுக்கும் பயங்கரம். ஏன் எல்லாருமே வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ள வீட்டுக்கு வந்தா தான் நிச்சயம். அந்த மாதிரி பயங்கரமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்ம பார்க்கிறோம். எங்க பார்த்தாலும் கடத்தி கொண்டு போயிடுறாங்க, எவ்வளவு பிரச்சனை. அதான் ஆண்டு சொன்னார் பத்திரம் தொடங்குறது அப்படி சொன்னாரு. மத்தியில் சுவிசேஷம் 24:21-22.
1: ஏனெனில் உலகம் உண்டானது முதல்
0: இதுவரைக்கும்
1: சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும் அந்நாட்கள்
0: குறைக்கப்படாதிருந்தால்
1: ஒருவனாயிலும்
0: தப்பி போவதில்லை.
1: தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும்
0: அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட என்ன செய்வாங்க, கர்த்தருடைய பாதத்துல கண்ணீரோடு கேட்பாங்க. இப்ப நம்ம தான் பாக்குறோம், எங்க பார்த்தாலும் பிரச்சனை, எங்க பார்த்தாலும் உபத்திரங்கள் பாடுகள், எத்தனையா இருந்தாலும் நம்ம செபிக்கும் போது கர்த்தர் நம்ம செபத்தை கேட்கிறாரு. அதே போல இந்த உபத்திரம் அதிகமா இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க செபிக்கும் போது கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு, எல்லா பிரச்சனையும் மாற்றிடுவாரு. மார்க்கு சுவிசேஷம் 13:19-20.
1: ஏனெனில்
0: தேவன்
1: உலகத்தை சிருஷ்டித்தது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும்
0: இனிமேலும் சம்பவிதமான
1: உபத்திரவம் அந்நாட்களில் உண்டாயிருக்கும் கர்த்தர் அந்நாட்களை குறைத்திராவிட்டால் ஒருவனாயிலும் தப்பி போவதில்லை தாம் தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தமோ அவர் அந்த நாட்களை குறைத்திருக்கிறார்.
0: அப்ப அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்வாங்க, கர்த்தருடைய பாதத்தில் கண்ணீரோடு செவிக்கும் போது கர்த்தர் அந்த நாட்களை என்ன செஞ்சிருவாரு, உபத்திரத்தை குறைப்பாரு. ஆனா உபத்திரம் தொடங்கதான் போகுது, இப்பதான் தொடங்க போகுதுன்னு சொன்னாரு. ஆனா தொடங்கத்திலே பாருங்க எத்தனை பேர் படிச்சு வேலை இல்லாம இருக்கிறாங்க. நான் பாக்குறேன் எவ்வளவோ பேர் படிச்சிருக்கிறாங்க, ஆனா வேலையில் இன்ஜினியர் படிச்சவங்க நிறைய பேர் வேலை இல்லை, நிறைய பேர் பிரச்சனைகள் வீட்டுல, எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது, பணப்பழக்கம் கம்மியா இருக்குது. இதெல்லாம் தொடக்கம் தான் சொன்னாரு. அப்படியானா நம்மளாம் என்ன செய்யணும் அன்று சொன்னார், தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்ப நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்யணும், கர்த்தரி பாலத்துல நம்ம செபிக்கணும், உபத்திர வருமானம் எல்லாம் செய்யணும். அதுதான் பார்க்க போறோம். 91:15.
1: அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன்.
0: அவனை தப்புவித்து என்ன செய்வன், தேவன் கனப்படுத்துற அவனை நோக்கி கூப்பிடான் மறு உத்தரவு அருளி செய்வேன். கூட இருந்து நினைச்சு தப்பித்து அவர் என்ன செய்றாரா, கனப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. நம்ம அவருக்கு ஆண்டவர் நோக்கி கூப்பிட வேண்டும். கூப்பிடுறது எதை குறிக்கிறது, ஜெபம் என்றதை குறிக்கிறது. நம்ம ஒரு நாளும் ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டுமா பாருங்க, நம்ம அடிக்கடி வாசிக்கிற வசனம் தான் லூக்கா சுவிசேஷம் 21:36.
1: ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக
0: நிற்க
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுது என்ன செய்யணுமா, ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். விழிப்புன்னு சொன்னா தூக்கத்தை விட்டு விழிக்கிறது இல்ல, அது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் ஆத்மத்தில் விழிப்பு வேணும். நமக்கு என்ன நடக்கு நம்மளே ஒரு பாருங்க, நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா நிறைய பேர் நம்ம கையில வச்சு விளையாண்டுட்டே இருக்கோம், நம்ம என்ன செய்ய நமக்கே தெரியாது, இதை விளையாண்டுட்டு இருக்கோம். அப்படி இந்த பாய் பீச்சு போடுவோம், அத சுவரில் அப்படியே வச்சு கிறுக்குவோம், அது நமக்குள்ள என்ன இல்லை, ஆத்மத்தில் விழிப்பு இல்லாதனாலதான் இப்படிலாம் செய்யறோம். விழிப்பா இருந்தா ஐயோ நம்ம இந்த பாய் எவ்வளவுக்காக இருந்த கஷ்டம் நம்ம இப்படி பண்ணக்கூடாதுன்னு தெரியும். ஆத்மாத்தில் விழிப்பில்லாத இருக்கிறதுனாலதான் நம்ம என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி என்ன செய்யணுமா, விழித்திருங்க. மார்க்கல் சுவிசேஷம் கூட பதிமூணாவது வாசிப்பார் கடைசியில் நினைச்சாருங்க, விழித்திருங்கள் கடைசியை பாருங்க. அது ஆண்டவர் அதுதான் சொன்னாரு,
1: நீங்கள் நினையாத வேளையிலே,
0: நீங்க நினையாத வேளையிலே
1: அவன் வந்து,
0: அவன் வந்து
1: உங்களை தூங்குறவர்களாக கண்டுபிடிக்காதபடிக்கு,
0: தூங்குறவர்கள் கண்டுபிடிக்காதபடிக்கு
1: விழித்திருங்கள்,
0: விழித்திருங்கள்.
1: நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன்,
0: உங்களுக்கு சொல்றது எல்லாருக்கும் சொல்லுகிறேன்,
1: விழித்திருங்கள் என்றார்,
0: விழித்திருங்கள் என்றார். நம்ம தூங்காம விழித்திருப்போம்ல, ஆத்மத்தில் விழிப்பிலா இருந்தா நம்ம என்ன செய்யறோம் எனக்கு நமக்கே தெரியாது. நம்ம அறியாம அதுக்கு இருக்கோ இதுக்கு இருக்கோ, என்ன யோசிக்கிறோம் என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. அந்த ஆத்மத்தில் நமக்கு விழிப்பு மிக மிக அவசியம். தூங்குறோமோ தூங்கலையோ ஆத்மத்தில் விழிப்பு அதிகமாக வேணும். ஆத்மத்தில் விழிப்பில்லாத நம்ம என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது, என்ன பேசுறோம் நமக்கே தெரியாது. அந்த ஆத்மத்தில் விழிப்பு நம்ம ஆண்டவரை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் எப்பொழுதும் சேவம் பண்ணி என்ன செய்யுங்க, அவருக்கு முன்பாக நிற்க பார்த்தவன என்ன படும்னா எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும், செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும், எப்பொழுதும் செவம் பண்ண வேண்டும். ஆத்மத்தில் விழிப்பில்லாதனால தான் நம்ம செவத்துக்கு வர கஷ்டப்படுறோம், நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணிடுறோம். நம்ம கத்திரி கொடுக்குற நேரத்தை என்ன சரி, ஏதாவது இது இந்த நேரத்தில் ஏதாவது பண்ணலாமே, வீட்டில் அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு. நம்ம கூட வர்றது எது இயேசு கிறிஸ்துவிட்ட, நீங்கள் எந்த அளவுக்கு அவரோட உறவாடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு கத்தர் வரும்போது அவன் அவன் கிரியை தகுந்த பலன் என்னோட வருதுன்னு சொல்றாரு இல்லையா. அநேக மக்களுக்காக போராடி கண்ணீரோடு செபிக்கிற பலன் தான் கத்தர் வரும்போது நம்ம கொண்டு வருவார். நம்ம எல்லாரும் செபிக்கணும். அதான் சொல்ற எப்போ வருவார் இயேசு கிறிஸ்து யாருக்குமே சரி வாழ்க்கை கேட்டிருந்தாரு, யாருக்குமே என்ன செய்யாது எப்போ வருவாருன்னு யாருக்கும் தெரியாது. என்ன செய்யணும், அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரனானா என்ன படுனா எப்பொழுது என்ன செய்யணும், செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். நம்ம எப்பொழுதும் செவம் பண்ணாமல் இருந்தோம்னா, விழுப்பு இல்லாமல் இருந்தோம்னா அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான என்ன முடியாது. நம்ம என்ன அவருக்கு முன்னால் நிற்க முடியாது, ஐயோ நாட்கள்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி நம்மளே மறைஞ்சிக்கிறோம், நம்மளே மறைஞ்சிரும். ஐயோ நான் கத்துட்டு நிற்க தகுதி இல்லை, நான் நாட்கள்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி நம்ம அவர் பக்கத்தில் நிற்க முடியாமல் நம்ம ஆத்மாக்களை வீண் பண்ணிடுறோம். அதான் சொல்லி இனி சம்பவிக்க போற இவங்களுக்கெல்லாம் தப்பி இனிமேல் என்னென்ன காரியம் சம்பவிக்குமோ தெரியாது, நம்மளுக்கு தெரியாது. வர வரதான் ஒன்று தெரியும், இப்பதான் பாத்துங்க எங்க பார்த்தாலும் பிரச்சனை போராட்டம், எவ்வளவு கஷ்டங்களை பாருங்க. இனி சம்பவிக்க போற இவங்களுக்கெல்லாம் தப்பணும்னு சொன்னா எப்பொழுது என்ன செய்யணும், செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரோட என்ன படணும்னா, நான் அவருக்கு முன்னால் நிற்க பாத்திரம் நம்ம செவிச்சா தான் அவருக்கு முன்னால் நிற்க முடியும். இங்க அரை மணி நேரம், கால் மணி நேரம், முக்கால் மணி நேரம், அஞ்சு நிமிஷம், பத்து நிமிஷம் செவிச்சாலாம் அவருக்கு முன்னால நிக்க முடியாது. அதான் சொல்லி எப்பொழுதும் செவம் பண்ணி அவருக்கு முன்பாக பாத்திரம் என்ன பண்ணி என்ன எப்பொழுதும் சேவம் பண்ணி என்ன செய்யணுமா, விழித்திருக்கணும். நம்ம எப்படி சேவம் பண்ணா நம்ம தான் யோசிக்கணும், செபிக்கணும். செபிக்கிறதுக்கு கத்துட்ட பலன் கேட்கணும், ஆண்டவரே நான் செபிக்கணும், ஆண்டவரே எனக்கு செபிக்க உதவிச்சிங்க, செபிக்க உதவிச்சிங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். இதில் பைப்பில்ல சும்மாவும் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு, ஏன் எப்படி வேணாலும் செய்யுங்கன்னு சொல்லி விட்டுருக்கலாமே, ஏன் அவருக்கு கூட நம்ம இருக்கணுங்கிறது தான் கத்த சொல்லி வச்சிருக்கோம். எப்பொழுதும் செவம் பண்ணி அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரம் என்ன பண்ணுவேன்னு சொல்லணும், எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும், ஆத்மத்தில் விழித்திருக்க வேண்டும். நிறைய பேர் சொல்றாங்க தூக்கத்தில் தூங்காமல் விழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம், ஆண்டவர் சொல்லலை. ஆத்மத்தில் நமக்கு விழிப்பு வேணும். அதான் இங்கே சொல்றாருல உன்னத பாட்டில் வாசித்து பாருங்க, அஞ்சாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம்,
1: நான் நித்திரை பண்ணினேன்,
0: நான் நித்திரை பண்ணினேன்,
1: இதயமோ விழித்திருந்தது.
0: நம்ம நித்திரை பண்ண ஆத்மா நம்ம இருதயம் என்ன செய்யணும், விழிப்பா இருக்கணும். அப்பதான் அவருடைய எக்கால சத்தத்தை கேட்க முடியும், அவருடைய குரலை கேட்க முடியும், ஆண்டவர் சத்தத்தை கேட்க முடியும், ஆண்டவரோடு இருக்க முடியும். நம்ம தூங்கினாலும் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆத்மா என்ன செய்யணும், இது நம்ம இறுதியா விழித்து, நானும் நித்திரை செய்தேன் இறுதியா விழித்திருந்தது. விழிப்பில்லாம இருந்த பிரயோஜனம் இல்லை அருமையானவர்களே, நீங்க தான் அதை யோசித்துக்கிட வேண்டும். பிறகு வந்து நாளைக்கு எனக்கு தெரியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. அல்லேலூயா, நம்ம விழித்திருக்க வேண்டும், விழித்திருந்து எப்போதும் செவம் பண்ண வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் நம்ம இடத்துல கேட்கிறாரு. சங்கீத புஸ்தகம் 145 சங்கீதம் 18 வசனம்,
1: தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
1: உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்
1: கர்த்தர் சமீபமாயிருக்கிறார்.
0: கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, எப்படி கூப்பிடணுமா, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடணும். கொலக்கொலான்னு ஏதோ செவம் பண்றோம் அப்படி இருக்கக்கூடாது. ஏன் ஆண்டவர் சொல்லியிருக்க அந்த வார்த்தை, சும்மா சேவம் பண்றவங்கன்னு சொல்லியிருக்கலாம், ஏன் சொல்றாரு, உண்மையா தம்மை நோக்கி கூப்பிடுறவங்களுக்கு தான் கத்திர என்ன செய்யறாரு, சமயமா இருக்கேன்னு சும்மா சொல்லியிருக்கலாம்ல, சேவம் பண்றவங்களுக்கு சமயமா இருக்குன்னு சொல்லுங்க. என்ன சொல்றாரு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடணும். நம்ம சும்மா ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழுகிறத்தோடு நம்ம செவிக்கணும். உண்மையா அவரை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவரே, நீ உண்மையா நீங்க கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் சமயமா இருந்த கண்ணீரை துடைப்பார். அவரால் தான் முடியும், மற்ற யாராலையும் முடியாது. அவர் ஒருத்தர் தான் நம்ம கண்ணீர் துடைக்க முடியும். இங்க சொல்ற பாருங்க, 119:145
1: முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன்.
0: எப்படி கூப்பிடணுமா? முழு இருதயத்தோடு, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தாகத்தோடு இயேசுவை பார்க்க வேண்டும். இயேசுவேன் செபத்தை கேட்கணும் சொல்லி முழுகிரியத்தோடு நம்ம கூப்பிட வேண்டும். கர்த்தர் அதுதான் விரும்புறாரு. முழுகிரியத்தோடு அவரை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவர் அது விரும்புறாரு. நம்ம எத்தனை உபத்திரம் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், ஆண்டவர் சொல்ற தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும். நம் முழுகிரியத்தோடு கூப்பிடணும். இனி சம்பவிப்பெல்லாம் தப்பிக்குன்னு சொன்னா நினைச்சா எப்போது ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். ரெண்டாவது எப்படி கூப்பிடணும்? அவரை உண்மையாய் கூப்பிடணும். இங்க என்ன சொல்றாரு? முழுகிரியத்தோடு கூப்பிடணும். சங்கீத புஸ்தகம் 188:1
1: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
0: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
1: இரவும் பகலும்,
0: இரவும் பகலும்
1: உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன்,
0: உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். பாத்தீங்களா, இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். கூப்பிட முடியாத பிரச்சனைகள், பலவீனங்கள், சோர்வுகள் வந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடணும். அவரை நோக்கி கூப்பிட்டாதான் நமக்கு விடுதலை, வேற எங்குமே விடுதலை இல்லை. அவரை நோக்கி கூப்பிடணும், இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடணும். எந்த உபத்திரம் வந்தாலும் கர்த்தர் நம்ம உபத்திரத்தை விடுவிப்பார். செவிக்க கத்துக்கொள்ள வேண்டியவர்களே, எப்படி செவிக்கணும்? இனி சம்பவிப்போர்களை வீடுகளுக்கெல்லாம் தப்பி அவருக்கு முன்பாக பாத்திரனா நிக்க, பாத்திரனா என்ன செய்யணும்? அவருக்கு முன்பாக பாத்திரம் நிக்க என்ன பண்ண, என்ன செய்யணும்? இரவும் அவரை நோக்கி நம்ம கூப்பிட்டுட்டே இருக்கணும். கண்ணீரோடு கூப்பிடணும், அழுகணும். இயேசுவே, எனக்கு இறங்கும், என்னை கைவிடாதீங்கப்பா. நம்மளோட குரலை கேட்கணும். ஏதோ ஏனதான ஒருத்தர் என்ன செய்யறாங்க, ஒரு சவா ரெண்டு சவா அவ்வளவுதான் பண்ணம், அப்படியே நிக்கிறோம். கர்த்தர் நோக்கி கூப்பிடணும். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடணும். முழுகிரியத்தோடு அவரை நோக்கி கூப்பிடணும். இரவும் பகல் அவரை நோக்கி கூப்பிடணும். அவர் நம்ம கூப்பிடணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறார். அதுக்குத்தான் இந்த உலகத்துல உங்களே என்னை படைச்சு வச்சிருக்கிறார். இந்த உலகத்துல உங்களுக்காக எனக்காக ரத்தத்தை சிந்தினார். அது மாத்திரல, உன்ன உணவு கொடுக்கிறார், உடுத்த உணவு கொடுக்கிறார், தங்க இடம் கொடுக்கிறார். என்னதான் நீங்க வேலை செஞ்சாலும் சம்பாதிக்கிறதுக்கு யாரு பலன் கொடுக்கிறார்? வாசித்து பாருங்க உபாகம் புஸ்தகம். நீங்க நினைக்கலாம் நான் தான் எல்லாம் சம்பாதிச்சு, அப்படி இல்ல. கர்த்தருடைய வேதம் சொல்லுது, உபாகம் புஸ்தகம் 8:18 வாசிங்க.
1: இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல,
0: இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல
1: ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவா?
0: ஐஸ்வர்யம் சம்பாதிக்கிற பலனை யாரு கொடுக்கிறா சொல்லுங்க? கர்த்தர் தான் கொடுக்கிறாரு. அதை மறந்து போகவே கூடாது. அவருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து பாருங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. நம்ம செவிக்கணும். அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனை உபத்திரம் வந்தாலும் நம்ம செவிக்கும் போது நம்ம உபத்திரத்தை கர்த்தர் மாற்றுவார். ரெண்டாவதாக, நம்ம கர்த்தர் நம்ம இந்த உபத்திரத்துல விடுதலை கரணும்னா நம்ம என்ன செய்யணுமா பாருங்க. முத என்ன செய்யணும்? கர்த்தர் நோக்கி செபிக்கணும். ரெண்டாவதாக என்ன செய்யணும் பாருங்க. தானியேல் புஸ்தகம் 3:17
1: நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன்,
0: நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன்
1: எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார்.
0: நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படி இருக்கிறாரு? நம்மள தப்புவிக்க வல்லவருக்கு. எத்தனை பிரச்சனைகள் போராட்டம் வந்தாலும் கர்த்தர் நம்மளை தப்புவிக்க எப்படி இருக்கிறாரு? வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. குஜராத்தில் ஒரு சகோதரன் கப்பல்ல வேலை செஞ்சிட்டு இருந்தாரா. அவர் நேரம் கிடைக்கிறப்ப அவர் செல்போனை எடுத்து தினமும் ஒரு வசனத்தை தியானிச்சு மனப்பாடம் பண்ணுவாரா. மனப்பாடம் பண்ற மாதிரி இல்ல, ஆராய்ச்சிட்டே இருப்பாரா. அல்லேலூயா. அப்ப கப்பல்ல இருந்து ஒரு கம்பி கீழே விழுறதுனால கத்தர் அடிச்சிருக்காரு. ஒருத்தர் கையை பிடிச்ச அந்த அந்த பிரதரை இழுக்கிறது மாதிரி இருந்துச்சான். இவர் அப்படியே அந்த இடத்த தள்ளி போயிட்டாரா. கொஞ்சம் போன உடனேயும் அந்த கப்பல் இருந்து பெரிய கம்பி கீழே விழுந்துதான். அல்லேலூயா. கத்தர் அவரை என்ன செஞ்சாரு? பாதுகாத்தார். அருமையானவர்களே, நீங்கள் நானும் கத்தரை ஆராதிக்கும் போது கத்தர் நிச்சயமா நம்மளையும் தப்புவிப்பார்.
2: கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்ட நாம் இப்பொழுது நம்ம செவிக்க போறோம். என் குழந்தை செவிப்பீங்களா? எங்கள் அன்பான் நேசித்து வழிநடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றி ஓடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனை கர்த்தாவே, நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அப்பா, நம்முடைய வார்த்தை கேட்டு ஒவ்வொருவரும் ஆசிரியப்படணும், ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், குணப்படணும், உண்மை அறிந்து கொள்ளணும், அண்டிக் கொள்ளணும், சார்ந்து கொள்ளணும்ப்பா. உங்களோடு இணைந்து வாழணும் ஏசப்பா. எளிமை பிரகாசி உன் ஒளி வந்துன்னு சொன்னீங்களாண்டவரே. ஒவ்வொரு மக்களும் உமக்காக எளிமை பிரகாசிக்கு உதவி செய்யும்படியா செவிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு மக்களும் எளிமை பிரகாசிக்கணும், உமக்காக ஒளியும் செய்யணும், உண்மை போல மாறணும் ஆண்டவரே. அப்பா உடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்த நீர் கிருவை செய்யும்படியா செவிக்கிறோம். அப்பாவை நம்பி வாழணும், சார்ந்து வாழணும், உமோடு ஒன்றர கலத்துணை ஏசப்பா. பெரிய காரியத்தை செய்ய முடியா செவிக்கிறோம் ராஜா. அதிசயங்களா அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே தகப்பனே இறங்கும் அப்பா இறங்கும். ஒவ்வொருவரும் உமக்காக வாழ்வேன்னு சொல்லி முழு மனதோடு மடத்துல ஒரு உள்ளத்துல தீர்மானம் எடுக்கக்கூடிய மக்களாக மாற்றுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிக்க வேண்டுமா செவிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளங்களையும் நீங்க தொட வேண்டுமா செவிக்கிறோம் ஐயா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, என்ன விளைவிந்தாலும் குணமாக்குங்கப்பா. மந்திரம் செய்வனைகள் பெலிசினிகள் எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தருடைய நாமத்துல அபத்தமாக்கி போட முடியாது செவிக்கிறாண்டவர. அப்பா வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கில்லா சகோதரி குழந்தை பாய் தாங்க ஏசப்பா. கடனோடு இருக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்யுங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. அன்பின் தகப்பரை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமா செய்யுங்க ஏசப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க ஏசப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க. கேஸ்ல இருக்கிற மக்களை வெற்றி தாங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். காலேஜ் போற மக்கள் நல்ல காலேஜ் கிடைக்க உதவி செய்யுங்க. அன்பின் தகப்பனையுமே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பீஸ் கட்டணும்னு சொல்லி கலங்குற மக்கள் பீஸ் கட்ட பணத்தை சந்திப்பீராக, பொருளாதாரத்தை சந்திப்பீராக. வெள்ளியும் பொண்ணு என்னுடனு சொன்னீங்களே சப்பா, நீங்க தான் தரணே சப்பா. உங்களை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். வேலைக்காரன் கண்களை சமானை நோக்கி பார்க்கும போலும், வேலைக்காரருடைய கண்களை சமாட்டி நோக்கி பார்க்கும போலும், தேவனாய் கர்த்தாவே உண்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆசீர்வச்சு உயர்த்துங்க ராஜா. அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா சிறு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. வாலிபர்களும் உண்மை அறிந்து கொள்ளும் எண்டிக்கொள்ள உதவி செய்யுங்க. பெரியவங்களும் அதிகமாய் செவிக்க துதிக்க ஆண்டவரே நீர் கிருபை தரும்படியாக செவிக்கிறோம். கர்த்தாவே நாளுக்கு நாள் செவம் குறைஞ்சு கொண்டிருக்கிறப்பா. எல்லாருக்குள்ளையும் செவ்வாவை ஊற்றுங்க, விண்ணப்பங்களாவே ஊற்றுங்க ஆண்டவரே. அப்பா எல்லாரும் செவித்து உம்மோடு ஒப்பராக்கூடிய கிருபை தரும்படியாக செவிக்கிறோம். ஆசீர்வச்சு உயர்த்துங்க. எல்லா துதிகனமாக செலுத்துறோம். எங்களை அன்புரை செடி ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக செஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
3: அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும், அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும், அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கர்த்தர் நமக்கு தந்த வசனம் மத்தேயு சுவிசேஷம் 24:13.
1: முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே
0: ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலைச்சிருக்கிறவங்க தான் ரட்சிக்கப்படுவோம். இப்ப நம்ம நல்ல ஆண்டுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிற உண்மைதான். சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன குழப்பங்கள் வரும்போது ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே நம்ம வந்து என்ன சும்மா நீ பைப்பில் வச்சுட்டே இருக்கிற, சும்மா செவத்திட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம குழப்பும் போது நம்ம எத்தனை பேர் சோர்ந்துடுறோம் இல்லையா? உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம், உலகத்தில் தான் இருக்கிறோம், அது மேலே உலக காரியத்தை நம்ம இருக்கணும் அப்படின்லாம் நம்ம சொல்லி குழப்பறவங்க நிறைய பேர் இல்லையா? அவங்க வார்த்தை கேட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? பின் வாங்கி போயிடக்கூடாது, செவத்தை விட்டுறக்கூடாது, வேத வாசிப்பை விட்டுறவே கூடாது சொல்லுவாங்க. இன்னும் நீ அங்க செவத்து போடல இருந்து தான் என்ன உனக்கு பார்க்க கூட முடியறதில்ல. செவமும் பண்ணணும், நம்ம எல்லாரும் ஐக்கியமா இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. கர்த்தர் வேதம் சொல்றது முடிபிறந்த நிலை நிலைப்பவனோ ரட்சிக்கப்படும். முடிபிறந்த நிலை நிக்கல என்ன செய்ய நம்ம முதல்ல என்ன தேவை? முதல்ல வேத வசிப்பு அதிகமா தேவை. அதுதான் கர்த்தர் வேதம் கால்களுக்கு தீபம், பாதிக்கு வெளிச்சம். ரெண்டாவது நமக்கு என்ன வேணும்? செபம், பரிசுத்தவன் அபிஷேகம், ஐக்கம், எல்லாமே நமக்கு தேவை. இருந்தா தான் முடிவிறந்தமும் நடிச்சிருக்க முடியும். ஒரு காரியம் இருந்துட்டு அது மாத்திர உபாசமும் நம்ம இருக்க வேண்டும். உபாசத்தை கட்டாயம் நம்ம இருக்கணும். வாரத்தில் ரெண்டு நாளாவது இருக்கணும். மத்தியான சுவிசேஷம் நிறைய பேர் உபாசமே இருக்கிறது இல்ல. மத்தியான சுவிசேஷம் 17:21.
1: இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி
0: எவ்விதத்தினாலும்
1: புறப்பட்டு போகாது.
0: உள்ளத்தை கெடுக்கிற பிசாசு தான், தெரியுமா? உள்ளத்துல எண்ணத்தை மாறி மாறி சிந்தனை கொண்டு வந்து உள்ளத்தை பிசாசு நம்ம மேல வரமாட்டான். பிசாசு என்னச்சுவான்? உள்ளத்துல கொண்டு வந்து குழப்புறது, யோசனை கொண்டுறது, இப்படி செய்ய அப்படி செய்ய, இதெல்லாம் உன்னால செய்ய முடியுமா? கொஞ்ச நேரம் செய்யும், கொஞ்ச நேரம் வேதத்தை வாசிக்கணும், கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கணும். கொண்டர் யாரு? பிசாசு.
1: செபத்தினாலும் இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவிதத்தினாலும் புறப்பட்டு போகாது.
0: வேற எதுலேயும் என்ன செய்யாது? புறப்பட்டு போகாது. பிசாசு நம்ம மேல வராது. இப்ப எல்லாம் பிசாசு தந்தரன்னு தெரியுமா? மேல வர்றது இல்ல. அப்படியே எண்ணத்தை சிதறடிப்பா, சிந்தனை சிதறடிப்பா, குழப்பத்தை உண்டாக்குவா, யோசனை உண்டாக்குவா, நமக்கு தெரியாமையே நம்ம அதுல விழுந்துருவோம். அதுதான் கத்துடி வேதம் சொல்றது. இந்த சாதி பிசாசு என்ன செய்யணும்? முதல் செவ்வாய், ரெண்டாவது உபாசம், அதே மாதிரி பரிசுத்தவான் அபிஷேகம், தேவனுடைய வசனம் நிறைய வந்தளவு வாசிக்கிறீங்களோ அப்படிதான் கத்துரு வருகைக்கு நடிச்சிருந்தான் கத்துடி வேதம் சொல்றது. முடிவெறியும் தான் நலை நிலைப்பவனா ரட்சிக்கப்படுவான். இல்ல உலகமும் வேணும், ஏசுவாமி வேணும்னு நினைச்சா கட்டாயம் நம்ம நடிச்சிருக்க முடியாது. கத்திரி வேதம் அப்படிதான் சொல்றது. ஒவ்வொரு இடத்துலயும் வேதனையின் துன்பம் நிறைஞ்ச காலங்கள். அதான் ஆண்டு சொன்னார், முடிவரை நல்லே நிலைப்பவனா ரட்சிக்கப்படுவான். லூக்கான் சுவிசேஷம் 22:28.
1: மேலும்
0: எனக்கு நேரிட்ட
1: சோதனைகளில்
0: என்னோட கூட
1: நிலைத்திருந்தவர்கள் நீங்களே.
0: ஆமாங்க, பாருங்க, சோதனைகள்ல கத்தரோட நிலைச்சிருந்தவங்க யாரு? சீசர்ல பார்த்து அன்றை சொல்றாரு, எனக்கு நேரிட்ட சோதனை நிலைத்திருந்தவங்க நீங்களே. அதுக்கு சோதனை வராதுன்னு இல்ல, சீசர்களுக்கோ நம்ம மாதிரியா தான் அவங்களுக்கும் வந்திருக்கு. அதே போல நமக்கு சோதனை வரதான் செய்யும். அதான் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, சோதனையில நிலைத்திருந்தவங்க நீங்க தான். நமக்கு அதுக்குன்னு சோதனை வராது, இல்ல அதெல்லாம் சோதனையில் இல்லைன்னு சொல்ல முடியாது. எந்த சோதனையில் நிலைச்சிருக்கணும் சொன்னா நம்ம அதிக நேரம் கர்த்தரோடு நிலைச்சிருக்கணும். தானே சோதனையில என்னோடு நிலைச்சிருந்தவங்க நீங்க தான் சொல்லி யார பத்தி சொல்றாரு? சீசுல பத்தி. எத்தனையோ பேர் அப்பத்துக்கா வந்தாங்க, எத்தனையோ பேர் ஆசீர்வாதத்துக்கா வந்தாங்க, நிலைச்சிருந்த ஆண்டுடைய சீசுகள் மட்டும்தான். அதே போல நம்மளும் கத்துடைய சமயமா இருக்கு, நம்மளும் கத்துடத்துல நிலைச்சிருக்க வேண்டும். அதான் கத்துடைய வேதம் சொல்லுறது. வெளிப்படுத்தல் விசேஷம் 21:24.
1: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள்.
0: ரட்சிக்கப்படுற ஜனங்க தான் ஆண்டவர் வெளிச்சத்துல நடப்பாங்க. நம்ம ரட்சிப்பில்லைன்னா எங்க நடக்கிறோம், என்ன நடக்கிறோம் தெரியாது. ரட்சிக்கப்பட்டாதான் கர்த்தர் வெளிச்சத்துல நடக்க முடியும். கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறோமா, கர்த்தர் பிரியமில்லாம நடக்கிறோமா, என்ன செய்யணும்னு தெரியாது. அதான் கர்த்தர் வேதம் சொல்றது. முடிவிறந்து நிலை நிலைப்போனோ ரட்சிக்கப்படும். இங்க வேதம் சொல்றது ரட்சிக்கப்பட்டவன் தான் அவர் வெளிச்சத்துல நடப்பார்கள். எந்த அளவுக்கு நீங்க பைபிள் வாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க கர்த்தரை கெட்டி சேர முடியும். எந்த அளவுக்கு சவம் பண்றீங்களோ, எந்த அளவுக்கு உபாசம் பண்றீங்களோ, பரிசுத்தாவில் நிலைச்சிருக்கீங்களோ அப்பதான் கர்த்தருக்குள் நிலைச்சிருக்க முடியும். வேற எந்த விதத்திலும் கர்த்தருக்குள் நிலைச்சிருக்க முடியாது. அருமையானவர்களே, நம்ம மறந்தே போகாதீங்க. அதான் கர்த்தருக்கு ரட்சிக்கப்படுங்க தான் என்ன செய்வாங்களா, வெளிச்சத்துல நடப்பாரு. ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய வெளிச்சத்துல நடக்க முடியாது. நம்ம என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. நம்ம என்ன செய்யறோம், நல்லா தானே இருக்கோம், கரெக்டா தானே இருக்கோம், நம்ம சர்ச்சி போறோம், பைபிள் வாசிக்கிறோம், எல்லாமே செய்யறோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தா தான் ஆண்டு பிரியாம ஆண்டுக்குள்ளே நிலைச்சிருக்க முடியும். அல்லேலூயா. நிறைப்பிச்சல நான் எப்பயும் ரட்சிக்கப்பட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க, அது உண்மையே இல்லை. ரட்சிக்கப்பட்டிருந்தா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ரட்சிக்க விட வேண்டும். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. நம்ம தொண்ணூத்தனை சங்கம் எல்லாருக்குமே தெரியும், நீடித்த நாட்கள் அவளை திருப்தி ஆக்கின் ரட்சிப்பவனுக்கு காமிப்பேன். தொண்ணூத்தனை சங்கம் கடைசி வசனம், நீடித்த நாட்கள் அவனை திருப்தி ஆக்கின் ரட்சிப்பவனுக்கு. நீடித்த நாட்கள் அப்ப ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும். ஒவ்வொரு நாளும்
1: நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி,
0: நீடித்த நாட்கள் அவனை திருப்தியாக்கி
1: என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன்.
0: என் ரட்சிப்பை அவனுக்கு காமிப்பேன். ரட்சிக்கப்பட்டிருந்தா தான் நம்ம என்ன போறது பாத சரியா ரைட்டா நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கோம் என்ன செய்யறோம் சரி நமக்கு தெரியும். இந்த ரட்சிக்கப்படாட்ட நம்ம இன்னைக்கு ஆண்டவர் கேட்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றுக்கும் கவலைப்படை வாழ்த்து பாருங்க. பிலிப்பியர்ல வாழ்த்து பாத்தீங்கன்னா, பிலிப்பியர் நாலாம் அதிகாரத்துல ஏழாவது வாழ்த்து பாருங்க, 6:7.
1: நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்.
0: கர்த்தர் இங்க என்ன சொல்றாரு, நீங்க என்ன செய்யக்கூடாது, ஒன்றுக்குமே என்ன செய்யாதீங்க, கவலைப்படாமல் சொல்லிட்டாரு.
1: எல்லாவற்றையும் குறித்து
0: போதும். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, எபிரேயன் புஸ்தகம் 2:4.
1: இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து,
0: நாம்
1: கவலை அற்றிருப்போமானால்,
0: தண்டனைக்கு
1: எப்படி தப்பித்துக் கொள்வோம்,
0: தண்டனைக்கு எப்படி பார்த்துக்கோ. இங்க என்ன சொல்றாரு, ஒன்றுக்கோ கவலைப்படாது சொல்லி இங்க சொன்ன ஆண்டவராக இயேசுக்கு திங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு, ரட்சிப்பு குறித்து கவலை அற்று இருப்போமானால் வருகிற தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுமோ. ஆமாவிமானவர்களே, ரட்சிக்கப்படாட்டா வரப்போற தண்டனை எப்படி தப்பித்துக் கொள்ளுமோ. எத்தனையோ சன்னங்கள் இருக்கிறாங்க, எவ்வளவோ பேரு எத்தனையோ பேர் வாழ்ந்துருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, சர்ச்சைக்கு போறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா இந்த ரட்சிப்பை குறித்து அவங்களுக்கு என்ன இல்லை, கவலையே கிடையாது.

0: விட்டு அவங்களுக்கு என்ன இல்ல, கவலையே கிடையாது. ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா படலையங்கிற கவலை கிடையாது. ஏதோ சர்ச்சைக்கு போற வர வந்துடுற அவ்வளவுதான். இங்க சின்ன ஆண்டவரை ஏசுகிறது பரிசுத்த பவுலும் ஏத்தமாக என்ன சொன்னாரு, ஒன்றுக்கோ கவலைப்பட. இங்க என்ன சொல்றாரு, ரட்சிப்பை குறித்து கவலை அற்று இருப்போமானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக்கலாம். என்ன தண்டனை, அரகத்து போற தண்டனை, வேற தண்டனை இல்ல. ரட்சிக்கப்படட்டேன் பரலோகத்துக்கு நிச்சயமா நம்ம எங்க போக முடியாது, பரலோகத்துக்கு கட்டாயம் போகவே முடியாது. ரட்சிக்கப்பட்டால் மாத்திர அதான் கத்தடி பேச நமக்கு வாஸ்தோம். ரட்சிக்கப்பட்டால் எங்க நடப்பாங்க, வெளிச்சத்துல நடப்பாங்க. அப்ப ரட்சிக்கப்படட்டா அதான் கத்தடி வேறு. ரட்சிப்பை குறித்து கவலை அற்றிருப்போமானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம், என்ன தண்டனை, அதுதான் நரகம். அருமையானவர்களே, ரட்சிப்பை குறித்து கவலை அற்ற இருப்பீங்கன்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. நாளை நம்முடையதல்ல. சங்கீத புஸ்தகம் 24 சங்கீதம் 3 வசனம் 4 வசனம்,
1: யார் கர்த்துடைய பருவத்தில் ஏறுவான்,
0: யார் கர்த்துடைய பருவத்தில் ஏறுவான்,
1: யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்,
0: யார் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்,
1: கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாஸ் இல்லாதவனுமாய் இருந்து.
0: முதல் என்ன இருக்கணும், கையில என்ன வேணும், சுத்தம் வேணும். ரெண்டாவது, இருதயத்துல மாஸ் இல்லாம இருந்து
1: தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே.
0: நாய்க்கு ஆத்ம இனிசி கூட ஒப்புக்கொடாமலும் கபடவா ஆணையிடாமல் இருப்பவனே கத்தடி பரிசுத்த பருவத்துல ஏற முடியும். முத பாக்கணும், கையில என்ன செய்யணும், சுத்தம். நம்ம எங்கேயோ எல்லாம் வேலை செய்யறோம், இங்கேயோ போறோம், அங்க போறோம். அதனால நம்ம கையில என்ன இருக்கணும், சுத்தம். சுத்தம் என்ன, கை கழுவாம இருக்கிறது அதான் சுத்தம். அது இல்ல, கை கழுவும் போல எப்ப பார்த்தாலும் சோப்பு போட்டு கழுவணுமா, அந்த சுத்தத்தான்ற சொல்லல. ஒரு சின்ன துரும்பு கூட மற்றவங்க பொருள் நம்மகிட்ட இருக்கவே கூடாது. அலையிலுயா, அதான் அப்படி அப்படி வாழ முடியுமா நினைக்கிறீங்களா, வாழ்ந்துருக்க பக்தர்களை பார்ப்போம். கையில மற்றவங்க பொருளை ஒரு சின்ன பொருள் கூட எடுக்கூடாது. அருமையானவர்களே, இந்த உலகத்துல நம்ம ஒன்னும் கொண்டு வந்தும் கிடையாது, ஒன்னா கொண்டு போறது இல்லையா. எத்தனை என்ன இருந்தாலும் இந்த உலகத்துல ஒரு பைசா கூட ஒரு சின்னது கூட கொண்டு போக முடியாது. இந்த உலகத்துல ஒன்னும் கொண்டு வந்தும் இல்ல, ஒன்னும் கொண்டு போறதும் இல்லை. அதனால கையை நம்ம சுத்தமா காத்துக்கணும். ஒருத்தர் மற்றவங்க பொருள் நம்ம இருக்குமானா திருப்பி கொடுத்துருங்க. எத்தனையோ ஆண்டவங்களுக்கு சொல்ல சொன்னாரு, நிறைய பேர் கொடுத்த மாதிரி தெரியல. அததான் சொல்றாரு, கையில சுத்தம் உள்ளவனும் மற்றவங்க பொருளை ஒரு 10 பைசா கூட நம்ம போய் நம்ம எடுக்க கூடாது. 10 பைசா கூட மற்றவங்க வீட்டு நம்ம 10 பைசா பொருள் கூட நம்ம வீட்டுல இருக்கவே கூடாது. அலையிலுயா, அலையிலுயா. யார் பொருளாவது இருக்குமானால், யார் புஸ்தமாவது இருக்குமானால், யாருடைய பேனாவது இருக்குமானால், யாருடைய கேசட் இருக்குமானால், மற்றவங்க பொருள் உங்களுக்கு எல்லாமே தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நிறைய பேர் பொருள் மற்றவங்க வீட்டுல இருக்குது, நம்ம வீட்டுல இருக்குது, அது வச்சிருக்கீங்கன்னா அதை சொல்றாரு. யார் கர்த்துடைய பரிசுத்த பருவத்தில் ஏறுவான், யார் கர்த்துடைய பருவத்துல நிலைச்சிருப்பான்,
1: யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்.
0: அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் யாரு நிலைச்சிருப்பான், அதான் சொல்லி சொல்றாரு. கையில சுத்தம் உள்ளவர்கள், யார் பைசா ஒரு பைசா நீங்க எடுக்காதீங்க. உங்க பைசா அவங்ககிட்ட இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அவங்க பைசாவை எடுக்காதீங்க. ஏன்னா கர்த்துடைய ராஜ்யத்தை நம்ம போக முடியாது. கர்த்துடைய ராஜ்யத்துக்கு போகும்போது நம்ம யார்ட்ட என்னென்ன பொருள் வாங்கி வச்சிருக்கோமோ அங்க வந்து அதை தடை நிற்கும். அதனால நம்ம என்னென்ன செய்யறோமோ, கேசட்டா இருக்கலாம், பாட்டு புஸ்தமா இருக்கலாம், மற்றபடிய பேனா இருக்கலாம், மற்றவங்களுக்கு அது மாதிரி எல்லா பொருளும் உங்களுக்கு தெரியும், கொடுத்துருங்க. குடுக்காட்டி நீங்க என்ன செய்ய முடியாது, கர்த்துடைய பருவத்துல ஏற முடியாது, அவர் பரிசுத்த ஸ்தலத்துல நிலைச்சிருக்கவும் முடியாது. ரெண்டாவது சொல்றாரு பாருங்க, அதுக்கடி அவர் சொல்றாரு. இங்க தாவீது சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 18 24 வசனம். அப்படியெல்லாம் வாழ முடியுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம்.
1: ஆகையால்
0: ஆகையால்
1: கர்த்தர் என் நீதிக்கும்,
0: கர்த்தர் என் நீதிக்கும்,
1: தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற,
0: தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற,
1: என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக,
0: என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக
1: எனக்கு பலன் அளித்தார்,
0: எனக்கு பலன் அளித்தார். பாத்தீங்களா, அவர் கண்களுக்கு முன்னிருக்க என் கையின் சுத்தத்துக்கு எனக்கு பலன் அளித்தார். அதனாலதான் ஆண்டவராக இயேசுக்கு தாவீது பார்த்து சொன்னேன், இருதயத்துக்கு ஏற்றுவேன்னு சொன்னார். யோவு சொல்றாரு பாருங்க, யோவின் புஸ்தகம் மறந்துடாதீங்க கண்டிப்பா, அது எல்லாரும் அவங்கவுங்க பொருளை திருப்பி கொடுங்க. எத்தனையோ தரம் சொல்லியிருக்க, ஆனா கொடுத்த மாதிரி யாரும் தெரியல. மறந்துடாதீங்க, கொடுக்காட்டி நீங்க ஆண்டவர் வந்து நாளைக்கு எனக்கு தெரியாது, நீங்க ஆண்டவர்கிட்ட யாருமே சொல்ல முடியாது. வாசித்து பாருங்க, யோவின் புஸ்தகம் 17:9 வசனம்,
1: சுத்தமான கைகள் உள்ளவன்,
0: சுத்தமான கைகள் உள்ளவன்
1: மேன்மேலும் பலத்து போவான்.
0: பாத்தீங்களா, கையில உங்க கையில சுத்தமான மேல் மேல நீங்க என்ன செஞ்சிருவீங்க, பலத்து போவீங்க. பலத்து போன என்ன, ஆசீர்வாதம். மேன்மேல உங்க ஆசீர்வாதம் பலத்து வரும். மற்றவங்க பொருளை சேர்த்து வச்சு நீங்களே

0: ஐயோ இந்த பொருளை நமக்கு வேணும் ஆசையோட வச்சிருந்தா நமக்கு அது வந்து கர்த்தருடைய பருவத்தில் என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய முடியாது, நிலைச்சிருக்க முடியாது. அப்ப கையில சுத்தமில்ல வர வர பழத்து போவோம். நம்ம கையை சுத்தமா இருந்தா வர வர நம்ம எப்படி போயிடுவோம், பழத்து போவோம். ரெண்டாவது சொல்ற முத என்ன சொல்ற, கையில சுத்தமில்ல ஒண்ணு, ரெண்டாவது இதயத்த இதயத்துல மாசு இல்லாம பாத்துக்கணும், நம்ம இதயத்துல மாசு இல்லாம பாத்துக்கணும். அது ஆண்டவர் சொன்ன சுத்த இதயமுள்ளவன் பாக்கியவான் நாம் தேவனே தசிப்பார்கள். வாசித்து பாருங்க மத்தேயு சுவிசேஷம் 5:8.
1: இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
0: இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
1: அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
0: அவர்கள் தான் தேவனை என்ன செய்ய முடியும், தரிசிக்க முடியும். இதயத்தில் சுத்தம் இருக்கா? கர்த்தருக்குள்ள அன்பார்ந்தவர்களே, இதுவரைக்கும் நம்ம செய்தி கேட்டோம், இப்ப சேவம் பண்ணுவோம். எங்கள் அன்பாக இயேசுத்து வழி நடத்துற எங்கள் அன்பின் தகப்பரையும் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே எங்களுடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க, உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க, கீழே மூடிக்கோங்க, வியாதியை குணமாக்குங்க சப்பா, நோய் குணமாக்குங்க சப்பா, பலவீனத்தை குணமாக்குங்க சப்பா, கிட்னி பலவீனத்தை குணமாக்குங்க சப்பா, கிட்னியை தொடுங்க ஆண்டவரே, மந்திரம் செய்வனை உடைத்து போடுங்க, பிசாசின் அழித்து போடுங்க ஆண்டவரே, வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்கள் திருமணம் தடக்கணும் சப்பா, குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும், சம்மா இல்லாத மக்கள் சம்மான் தரணும், கடன் பரிசில் மாறணும், கண்ணீர் துடைக்கணும், கஷ்டங்கள் நீங்கணும், அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, ஒரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பதை செய்யுங்க சப்பா, நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா, கஷ்டப்படலாம் மாறணும், கண்ணீர்லாம் துடைக்கணும் சப்பா. ஆண்டவரையும் துதிக்கிற ஹார்ட் பலவீன குணமாக்குங்க, தகப்பரையும் துதிக்கிறோம், ஆண்டவரையும் ஸ்தோத்திரிக்கிறோம், பலவீனம் என்னென்ன பலவீனம் சரீரத்தில் இருக்கோ அத்தனை பலவீனத்தை நீக்கி போடுங்க, நான் மட்டும் மங்கிப்படட்டும், தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க, தொழிற்சிறப்படுங்களை ஆசீர்வதிங்க சப்பா, வியாபாரம் சிறப்படுங்களை ஆசீர்வதிங்க, கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க, உங்க மகத்துவம்ல நான் மாத்திரம் மங்கிப்படட்டும், வியாதிகள் நோய்கள் எல்லாம் நீங்கி போட்டு ஆண்டவரே, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, பிரிந்த குடும்பம் இணைக்கப்படணும், சாபத்திலையும் பாவத்திலையும் இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க, தடைகளாக நீக்கப்படுங்க ஆண்டவரே, மகத்தான காரியத்தை செய்யுங்க, உங்க நாம மாத்திரம் மகிப்படட்டும் ஆண்டவரே, பெரிய காரியத்தை செய்யுங்க, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிய செய்யுங்க, நானே எல்லாவற்றையும் செய்ய கத்தனை சொன்னீங்க தானே, நீங்க செய்யணுமாப்பா செய்யணுமாப்பா செய்யணுமாப்பா, உங்க மகத்துவம்ல நாம மாத்திரம் மகிப்படட்டுங்க. தகப்பறை எல்லா பிள்ளைகளும் எக்ஸாம் எழுத போறாங்க, ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க, எல்லாரும் நல்ல மதிப்பு நாங்கள் பாஸ் பண்ணணும், உங்க நாம மாத்திரம் மகிப்படட்டும், அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க, எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துறோம், எங்களை அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே ஆமே. கர்த்தர் நம்ம சேர்த்து கேட்ட சந்தோஷமா இருங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ₹100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர், 1049010000229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1010000 2624 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தரி குருபியால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். சிஸ்டரோட செய்தி நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது, கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்துல படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்துல படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகமம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிடம் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம் மிக வேகமாக. அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பிரியமானவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நெல்கிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் acmkaram@gmail.com. அவர் வெப்சைட் andjesus.com. God bless you.

0: நம்ம வாழ்கிற காலம் கடைசி பின்னாடியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சங்கீத புஸ்தகம் 2 சங்கீதம் 12 வசனம்.
1: குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்சம் காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள்.
0: அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். கொஞ்ச காலத்தினுடைய கோபம் என்ன செய்ய போகுது? பற்றி எரிய போகுது. பாருங்க, எங்க பார்த்தாலும் ஓரியனைத்திருக்க பாவம் அமலுக்கு வந்துருச்சு. அது மாத்திரல, இன்னும் பலவிதமான காரியங்கள் எங்க பாருங்க, கொலை கொள்ளை. வெளியே போனா வீட்டுக்கு வந்தாதான் நிச்சயம். பாருங்க, இந்த 4 நாளைக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு விழுப்புரத்துல அவங்க அம்மாவும் அந்த பொண்ணும் காப்பி குடிச்சிட்டு இருந்தாங்களாம். காப்பி குடிச்சிருந்தப்ப அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க ஒரு லாரியில போட்டு. இப்படி பயங்கரமான நம்ம தமிழ்நாட்டிலேயே இவ்வளவு பாவங்கள் அதிகமா இருக்குது. குமாரன் கோவங்கள்லாம் நீ வழியில் அழியாமல் நினைச்சிங்க, அவரை முத்தம் செய்யுங்க. கொஞ்ச காலத்துல கோபம் பற்றி அவர் அண்டி கொள்ற யாவரும் பாய்க்கவன்கள். நம்ம என்ன செய்யணும்? கோபம் கத்தடி கோபம் வரதான் செய்யும். நம்ம அவரை அண்டி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் அவரோடு நம்ம இருந்தா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒவ்வொரு வினாடி நம்ம அவரோடு இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம இந்த உலகம் நமக்கு சொந்தம்ல. பரலூர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா அவரு கோபம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமல் இருக்கிறது என்ன செய்யணும்? அவர் என்ன செய்யணும்? முத்துஞ்சியில் அண்டி கொள்ற யாவரும் பாக்கிய பண்கள். நம்ம முழுமையாக அவர் அண்டிக் கொள்ள வேண்டும். அவர் பாதத்தை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். கடைசி நாளில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவர் பாதத்தை அதிகமாய் பற்றி பிடித்துக்கொள்ளணும். வேற வழியே கிடையாது. அல்லேலூயா. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, நானே வழியும் சத்தியமும் ஜீவன். அவர் தவிர அவர் வழியே இல்லை. நம்ம இனிமேல் வரப்போற தேவனுடைய கோவாக்கி இன்னைக்கு தப்பணும்னு சொன்னா அவர் தான் நமக்கு வழி. உலகத்துல பாருங்க எத்தனை அநியாயங்கள் துன்மார்க்கமா நடந்து கொண்டிருக்கிறது. எங்குமே நீதி நியாயம் எதுவுமே கிடையாது. பயங்கரமான காலங்கள். 57 சங்கீதம் 1 வசனம்.
1: எனக்கு இறங்கும் தேவனே,
0: எனக்கு இறங்கும்
1: உம்மை என் ஆத்மா அண்டிக் கொள்கிறது.
0: அருமையானவங்களே, நம்ம ஒவ்வொரு வினாடியும் நம்ம கர்த்தர் அண்டிக் கொள்ள வேண்டும். அவரோடு இருக்க வேண்டும். எப்போது அவரை துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி எப்போதும் சபத்திலும் உறுதியா இருக்கணும். கர்த்தருக்கும் நமக்கும் சரியா இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் நம் உள்ளத்தை அலசி பார்க்க வேண்டும். ஏன்னா காலம் கடைசி. அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு 73 சங்கீதம் 28 வசனத்துல, எனக்கோ அவர் அண்டி கொள்ளதே நலம். வாசிங்க.
1: எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம்.
0: பாத்தீங்களா, எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருக்கதே நலம். ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கணும், செபிக்கணும், துதிக்கணும். ஒவ்வொரு வினாடி அவரோடு இருக்க வேண்டும். முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம். இப்ப எல்லாம் என்ன செய்யணும்? பரிசுத்த பவுல் நமக்கு எழுதுறாரு, என்ன செய்யுங்க? இட விடாம செவம் பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தோட செவத்துல விழித்திருங்க. அதுதான் கொலோசியின் புத்தகம் 4:2 வாசித்து பாருங்க.
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க.
0: எப்படி ஜெபம் பண்ணணுமா? இடைவிடாமல். நடந்தாலும் உட்கார்ந்தாலும் படுத்திருந்தாலும் நம்ம கண்ணில் தூக்க வர வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? அவரோடே இருக்கணும். அப்ப நம்ம தூங்கினா கூட நம்ம ஆத்மா ஆண்டவரோட தான் இருக்கும். அதுதான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கர்த்தருடைய வேதம் நமக்கு எச்சரிப்பாக சொல்லி,
1: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்க.
0: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்துல விழித்திருக்க வேண்டும். நம்ம எப்போது அவரோடு இருந்தா மட்டும்தான் வரப்போற தேவனுடைய கோபாக்கி நம்ம தப்ப முடியும். இப்ப சங்கீதம் 2 சங்கீதம் 12 வசனம்.
1: குமாரன் கோபம் கொள்ளாமலும்
0: நீங்கள்
1: வழியிலே அழியாமலும் இருக்கும்படி.
0: நம்ம இப்ப என்ன செய்யறோம்? பரலோகத்தை நோக்கி நம்ம பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதன் கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வழியில அழியாமல் இருக்கும்படிக்கு
1: அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்சம் காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும்
0: அவரை
1: அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்.
0: அவர் அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அவர் ஒவ்வொரு நிமிஷமும் அண்டிக் கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையில தேவன் அண்டி இருக்குமா இல்ல, நம்ம எப்படியோ இருக்கிறோமா? அப்படி இருக்குமானால் இந்த நாள்லயே நம்ம ஆண்டு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உடைய கோபாக்கினே என் மேல வராது விடிக்கணுமே. அண்டிக் கொள்ள ஆண்டவரே, எப்போதும் செவ்வாய் துதி ஸ்தோத்திரம். எப்போதுமே நம்ம வாழ்க்கை சரியா இருக்கான்னு அதை ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துக்கணும். நம்ம கரெக்டா இருக்கிறோமா? கர்த்தருக்கும் நமக்கும் கரெக்டா இருக்குதா? கர்த்தருக்கும் நமக்கும் எந்த தடையும் இல்லாம இருக்கிறோமா? நம்ம பார்க்க வேண்டும். கர்த்தர் வேதம் சொல்லுது. சங்கீத புத்தகம் 7 11 வசனம்,
1: தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி,
0: தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி,
1: அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்கிற தேவன்.
0: பாவியின் மேல என்ன செய்யறாரு? சினம் கொள்கிற தேவன். பாவி நேசிக்கிறாரு. நம்ம பாவமா இருந்தாலும் அவர் அன்று சொல்ற என்ன இடத்துல வருகிற பாவியில ஒருபோதும் தள்ள மாட்டேன். யோவான் சுவிசேஷத்தில் வாசித்து பாருங்க, யோவான் சுவிசேஷம் 6:37 வசனம்,
1: என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை.
0: கர்த்தரிடத்தில் வந்தவனை எப்படிப்பட்ட பாவம் இருந்தாலும் நினைச்சு புறம்பே தள்ளமட்டாரு, மன்னிச்சிருவாரு. நம்ம பாவத்தை மன்னிச்சு ஆண்ட ரத்தத்தினால கழுவி நம்மள பரிசுத்தப்படுத்த, நம்ம பாவம் செய்து திருப்பி திருப்பி திருப்பி பாவம் செய்யும் போது அவர் எப்படிப்பட்டவர்? நீதியுள்ள நியாயாதிபதி. பிசாசு கேட்பான், என்ன ஆண்டவரே உங்க பிள்ளை மட்டும் இப்படி பாவம் செய்யலாமா, அவங்களை மட்டும் இப்படி மன்னிக்கிறீங்க போல. அதான் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. நம்ம பாவம் செய்யும் போது அவர் என்ன செய்யறாரா? கர்த்தர் என்ன செய்யறாரு? பாவிகள் மேல சென்னங்குழு, என்ன என் பிள்ளைக்கு இத்தனை சொல்லியுமே இன்னும் திருந்தலையான்னு சொல்லிட்டு நம்ம மேல சென்னம் கொள்ளுகிறார். அப்பதான் அவர் கோபம் வருது. நம்ம அறியாத செய்த பாவங்களை கர்த்தர் கிருபையா மன்னிப்பாரு. நம்ம திரும்பி திரும்பி அதையே நம்ம பழைய காரியங்களை செய்யும்போது கர்த்தர் மேல என்ன செய்யறாரா? சென்னம் கொள்ளுகிறார். அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா பாவியை நேசிக்கிறார் உண்மைதான். நம்ம பாவம் செய்யும் போது என்ன செஞ்சார் நம்மள? கோப்ப சென்னம்ல என்ன கோபப்படுறார். வாசித்து பாருங்க, எபிரேயன் புஸ்தகம் 7:26 வசனம்,
1: பரிசுத்தரும் குற்றமற்றவரும்
0: குற்றமற்றவரும்
1: மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும்.
0: பாவிகள் பாருங்க, குற்றமற்றவர், பரிசுத்தர், மாசில்லாதவர். நம் பாவம் செய்யும் போது கர்த்தர் என்ன செஞ்சாரு? நம்மளை விட்டு விலகிறாரு. ஆண்டு சொன்னாரு, ஒன்னு விட்டு விலகுதும் இல்ல ஒன்ன கைவிடுங்க. பாவம் செய்யும் போது என்ன செஞ்சாரு? நம்மளை விட்டு விலகிறாரு. உண்மைதான், உன்னை விட்டு விலகுதும் இல்ல உன்னை கைவிடுமதில்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. உலகத்தின் முடிவிருந்த உங்களோட எப்பொழுதும் கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. உண்மைதான், நம்ம பாவம் செய்யும் போது, நம்ம பாவியா இருக்கும் போது நம்மளை விலகிறாரு. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? பாவத்துக்கு இடம் கொடுக்காத படிக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீ பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, உன்னுடைய கோவாக்கினி நாள் வர்றதுக்குள்ளாக நம்ம அண்டிக்குள்ளனப்பா, என் பாவங்கள் என்ன இருந்தாலும் என்னை மன்னிம்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம உள்ள தலசி பார்க்க வேண்டும். நம்ம துணி மாத்திரப்ப எங்கேயாச்சும் அழுக்கு இருக்கா என்ன இருக்குன்னு பாக்குறோம். முகத்தை கழுவுறப்ப எங்கேயாச்சும் அழுக்கு இருக்கா எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்து கண்ணாடி பார்த்து சோப் போட்டு எப்படிலாம் கழுவுறோம். அப்படியானா ஆண்டவராக இயேசுக்கு சொல்லணும், ஆண்டவரே எனக்கு இந்த பாவம் எனக்குள்ள இருக்கப்பா, உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க, என்னை ஆத்துவம் பரிசுத்தமாக்குன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். அது மாத்திர நம்ம பாவம் செய்யுமா நமக்கார நன்மைகளை நம்மளே கெடுத்துக் கொள்றோம். பாருங்க, பிரசிங்க புத்தகம் 9:18 வசனம் பாருங்க,
1: பாவியான ஒருவன்
0: பாவியாக ஒருவன்
1: மிகுந்த நன்மையை கெடுப்பான்.
0: பத்தி நம்ம காண்ட நன்மை கொடுக்கணும் தான் நினைக்கிறாரு. பாவியான மனிதன் மிகுந்த நன்மை என்ன செஞ்சிடறோம்? கெடுத்துறோம். அதுக்குத்தான் நம்ம என்ன செய்ய அலசி பார்க்க வேண்டும். ஆண்டவரே என் பாவத்தை என்னென்ன குறை இருக்கப்ப என்னை காமிங்க. அதான் இங்க வாசிக்கிறோம், பாவத்தை மறைக்கிறவன் அறிக்கை செய்து இறக்கம் பெறுவான். அதான் பாவிகள் என்ன செய்யறா என்ன என்ன செய்யறாங்க? மிகுந்த நன்மைய கெடுக்கிற நம்மளே நம்ம தப்பு பண்ணு. பாவம் சொன்னா பெரிய பெரிய பாவம் இல்ல, கொலை பண்ணி கொள்ளையடிச்சாதான் பாவம் அப்படி இல்ல. கர்த்தர் பிரியமில்லாத காரியத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் கோவப்பட்டாலும் சரி, ஒவ்வொரு நாள் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஏதாச்சும் நம்ம யாரையும் வெடுக்குன்னு பேசிடுறோம், அதை செஞ்சிடறோம் இதை செஞ்சிடறோம், அதுவே நம்ம பாவம் தான். கர்த்தர் பிரியமில்லாத காரியம் என்னென்ன இருக்கோ ஒவ்வொரு காரியமும் நம்ம பாவம் தான் செய்யறோம். பாவி என்ன செய்ய மிகுந்த நன்மைய கெடுக்கிறான்னு வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே என்னுடைய என்ன குறை இருக்கப்பா, எதை ஆச்சிருந்த என்னை காமிங்க, என்னை சரிப்படுத்துங்க, என்னை சீர்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கருத்துல அர்ப்பணிக்க வேண்டும். என்னைக்கு அர்ப்பணிக்கிறது இல்ல, இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே என்னை மாற்றுமாப்பா, என்னை பிரியமான பிள்ளை நீங்க தான் வணிந்துக்கல, என்னால முடியல, எனக்கு உதவி செய்யன்னு கேட்கும் போது கர்த்தர் அவர் ரத்தத்தினால நம்ம கழுவி நம்மளை பரிசுத்தமாக்குறார். அல்லேலூயா. நம்மளை ரட்சிக்கிறதுதான் தேவனாய் கர்த்தர் என்ன செஞ்சாராம்? கிறிஸ்தியஸ் உலகத்துக்கு வந்தார். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1:15 வசனம்,
1: பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தியஸ் உலகத்தில் வந்தார்.
0: பாத்தீங்களா, உங்களை என்னை ரட்சிக்கதான் வந்திருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டு ரத்தத்தினால கழுவப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் குறைகள் குற்றங்கள் என்ன இருக்குது என்ன செய்யணும் பார்த்து நம்ம ஆண்டு விட்டு அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிட்டா தான் நம்ம பாவங்களை மன்னிச்சிருவாரு. நம்மளை ரட்சிக்கதான் உலகத்துக்கு வந்திருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும், நம்ம திரும்பி திரும்பி செய்து தெரிஞ்சு தெரிஞ்சு தெரிஞ்சு தெரிஞ்சு பாவம் செஞ்சோம்னா மன்னிக்க மாட்டாரா இல்லையா? அதை எவ்வளே ரெண்டாதிகாரம் நாலா வசனத்தில் என்ன சொல்லுது? இவ்வளவு பேர் ரட்சிப்பை குறித்து கவலை அற்றிருப்போமானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக்கொள்ளும்? ரட்சிப்பாக நம்ம போராட வேண்டும். வாசித்து பாருங்க,
1: இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து,
0: இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து
1: நாம் கவலை அற்றிருப்போம்,
0: கவலை அற்றிருப்போம், கவலைப்படாம ரட்சிக்கப்பட அந்த எண்ணமே நமக்கு வாழ்க்கையில் இல்லாம இருக்குமானால்
1: தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்?
0: எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆண்டவர் ரட்சிக்க ஆண்டவர் விரும்புகிறார். சொல்லு, பாவத்தை மறைக்கிறவன் அறிக்கை செய்து விட்டுவிடுறனா இறக்கவன். நம்ம மிக மிக அவசியம் எல்லாவற்றை பார்க்கிலும் நம்ம ஆத்மா குணமடைய வேண்டும். அதனாலதான் சங்கீதக்காரன் கேட்கிறார் பாருங்க, 41 சங்கீதம் 4 வசனம்,
1: கர்த்தாவே
0: கர்த்தாவே
1: என் மேல் இரக்கமாயிரும்,
0: என் மேல் இரக்கமாயிரும்,
1: உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்,
0: உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்,
1: என் ஆத்மாவை குணமாக்கும்,
0: என் ஆத்மாவை குணமாக்கும்
1: என்று நான் சொன்னேன்
0: என்று நான் சொன்னேன். பாத்தீங்களா, நம்ம ஆத்மா குணமடைய வேண்டும். நம்ம சரீரத்துக்காக எவ்வளவு நம்ம கேட்கிறோம், ஆத்மா குணமடைய வேண்டும். 119 சங்கீதம் 81 வசனம் பாருங்க,
1: உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்மா தவிக்கிறது.
0: ரட்சிப்புக்காக என்ன செய்தான்? என் ஆத்மா தவிக்கிறது. அந்த அளவுக்கு கண்ணீரோடு நம்ம கேட்க வேண்டும், ஆண்டவரே ரட்சிப்பு என் ஆத்மா தவிக்க வேண்டும், ரட்சிமை எப்படியாவது ரட்சித்தல் உடைய பிள்ளையானே மாத்திக்கோங்க, நான் எப்படியாவது ரட்சிக்கப்படணும், எனக்கும் உமக்கு இருக்க தடை எதுவா இருந்தாலும் மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்க வேண்டும். நம்ம அறிக்கை செய்து ரட்சிக்கப்பட்டோம்னா கர்த்தர் அண்டிக் கொள்ள முடியும். அல்லேலூயா. அத கொஞ்ச காலத்துல கோபம் பற்றி எறியும், அவர் அண்டிக் கொள்ற யாவரும் பாக்கியவான்கள். நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னா கர்த்தர் அண்டிக் கொள்ள முடியும், அவருக்கு நமக்கு எந்த தடையுமே இருக்காது. நம்ம ஒரு நாள் கேட்க வேண்டும், ஆண்டவரே நீ ரட்சியம் சொல்லி. ரெண்டாவதாக எது நம்ம ஆண்டவருக்கு கோபத்தை நம்ம கொண்டு பாருங்க, சகரியன் புஸ்தகம் 7:11-12,
1: அவர்களோ கவனிக்க மனதில்லாமல்,
0: கவனிக்க மனதில்லாமல்
1: தங்கள் தோளை முரட்டுத்தனமாக விலக்கி,
0: முரட்டுத்தனமாய் விலக்கி
1: கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டார்கள்,
0: தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டார்கள்
1: வேதத்தையும்,
0: வேதத்தையும்
1: சேனைகளின் கர்த்தர்,
0: சேனைகளின் கர்த்தர்
1: தம்முடைய ஆவியின் மூலமாய்,
0: தம்முடைய ஆவியின் மூலமாய்
1: முந்தின தீர்க்க தரிசிகளை கொண்டு,
0: முந்தின தீர்க்க தரிசிகளை கொண்டு
1: சொல்லி அனுப்பின,
0: சொல்லி அனுப்பின
1: வார்த்தைகளையும்,
0: வார்த்தைகளையும்
1: கேளாதபடிக்கு,
0: கேளாதபடிக்கு
1: தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள்,
0: தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள்.
1: ஆகையால்
0: ஆகையால்
1: மகா கடுங்கோபம்,
0: கடுங்கோபம்
1: சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று.
0: கவனிக்கணும் அவர் என்ன சொல்லாம வார்த்தை கீழ்படியும் போது நம்ம மேல கோபம் வராது. வசந்த கவனிக்கலைனா தான் நம்ம மேல கத்துடைய கோபம் வரும். வசந்தத்துக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டும். ஆமா ஆண்டவரே, நான் இந்த வசந்தத்துக்கு செவி கொடுக்கல, இப்படிலாம் செஞ்ச உண்மைதான் சொல்லி ஒத்துக்கொண்டு கத்தரோடு நம்ம இணைந்து வாழ வேண்டும். அதுங்க சொல்றார் ஓசியன் புஸ்தகம் 8:12 வசனம், என் மகத்துவங்கள் எழுதி கொடுத்து அவர்களோ அந்நியக்காரம் என்று எண்ணினார்கள். வாசிங்க,
1: என் வேதத்தின் மகத்துவங்களை,
0: என் வேதத்தின் மகத்துவங்களை
1: அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன்,
0: அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன்,
1: அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள்.
0: அவர்கள் என்ன செஞ்சாங்க? அந்நிய காரியமாக எண்ணினார்கள். வேதத்தில் மகத்துவத்தை படிக்கிறோமா? படிச்சுட்டு அதை நம்ம அந்த வசனத்துடன் நடக்கிறோமா? வசனத்தை தியானிக்கிறோம்? ஏதோ ஒரு அவசரமா ஒரு அதிகாரம் 2 படிச்சுட்டு விட்டுறோமா? கர்த்தர் சொல்றாரு, என் வேதத்தில் மகத்துவங்களை அவங்களுக்கு எழுதி கொடுத்து அவர்களோ அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அருமையானவர்களே, கர்த்தர் வேதம் சொல்லு, கர்த்தடி வேதத்தை மேல பிரியமா இருந்து இரவு மாலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கி அவர் எப்படி இருப்பானா? சங்கீதம் 1:3 வசனம்,
1: கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து
0: நம்ம கர்த்தர் வேதத்துல பிரியமா இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. இல்ல, கர்த்தருடைய வசனத்தை கவனிக்காம நம்ம செவி அப்படியே விலக்கி நம் இதயத்தை வைரமாக்கி கொள்றோமா? பாருங்க, கர்த்தர் வேதம் சொல்லுது,
1: இரவும் பகலும்,
0: இரவும் பகலும்
1: அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்,
0: அவர் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்,
1: அவன் நீர்காலின் ஓரமாய் நடப்பட்டு,
0: அவர் நீர்காலில் ஓரமா நடப்பட்டு
1: தன் காலத்தில் தன் கனியை தந்து,
0: தன் காலத்தில் தன் கனியை தந்து
1: இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான்,
0: இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான்,
1: அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்,
0: அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. வேதத்துக்கு நம்ம செவி சாய்க்காம இருக்கிறோமா? தேவனோட வசனத்தை செவி கொடுக்காம சத்தியத்தை கேட்காம இருக்கிறோமா? சத்தியத்தை செவி கொடுத்து கர்த்தருடைய வேதத்தை கை கொண்டு நடக்கும் நமக்குள்ள ஒரு வாஞ்சம் இருக்குதா? அறிவியானவர்களை யோசித்து பாருங்க. தேவனோட சொல்ற வேதத்துல மகத்துவத்தில அவர்களுக்கே எழுதி கொடுத்த அவர்களோ அந்நிய கரிம என்றார்கள். வசந்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா? யோசித்து பாருங்க. அன்று வசந்த மேல பிரியமா இருக்கிறோமா? ஆண்டவரே, உம்முடைய வசனத்து மேல என்னை பிரியமா இருக்க உதவி செய்யமாண்டவரே. கர்த்தருடைய வேதத்து மேல பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானம் இருக்கிற மனுஷன் அவர் நீர்க்கால் உறவு நடப்பட்டு தன் காலத்துல தன் கணிதந்து இளைவதற மரத்தை பெருக்கான் செய்வதெல்லாம் வைக்கும். வசந்தத்துக்கு அதே நேரம் கொடுக்கணும். சத்திய வசந்தம் கேட்கணும். வேதத்தை வாசித்தாலும் கன்வென்ஷன் போனாலும் எதைய பார்த்து வரக்கூடாது. வசந்த வேலை கவனமா இருக்க வேண்டும். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. ரெண்டு பேதின் புஸ்தகம் 1:19
1: அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு.
0: அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு.
1: பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கு போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும்.
0: பாத்தீங்களா, வேத வசனத்தை என்ன செய்யணுமா? வசனத்தை கவனிக்கணும். ஒரு வசனம் கூட நம்ம கவனிக்காம விடவே கூடாது. வசனத்தை வாஞ்ச தாகம் உள்ளத்துல பெருக்கெடுத்து ஓடணும். முதலாவது பார்த்த ரட்சிக்கப்பட வேண்டும், பாவத்தில் விடுதலை பெற வேண்டும். நம்ம அந்த தேவனுடைய கோபாக்கியனுக்கு நம்ம தப்பிக்க முடியும். ரெண்டாவது வேதத்தை கபடிக்கணும். வேதங்கள் பிரிய வரணும். வேதத்தை பார்த்து ஏதோ வாஸ்தவம் விட்டுட்டு அப்படி இருக்கக்கூடாது. வேதத்து மேல பிரிய வரணும். வேதத்தை கவனிக்கணும். அது அந்நீக்காரமே எண்ணி விட்டுறக்கூடாது. அப்ப கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வராது. கர்த்தர் மேல வசனத்து மேல ஒவ்வொரு நாளும் பிரியமா இருந்து பாருங்க. அது மாத்திர 1:2-3 சொல்லுது. திருவசனம் ஆகிய ஞானப்பெயர் மேல நினைச்சீங்க, வாஞ்சியா இருங்க, வாசிங்க.
1: நீங்கள் வளரும்படி,
0: நீங்க வளரணும், உங்க ஆத்தும் வளரணும்னா, நீங்க வளரணும்னா என்ன செய்யும்? வளரும்படி
1: புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல.
0: புதிதாய் பிறந்த குழந்தை என்ன செய்யும்? பாலுக்கு எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கும் இல்லையா? அந்த புதிதாய் பிறந்த குழந்தை போல
1: திருவசனமாகிய
0: கலங்கம் இல்லாத
1: ஞானப்பாலின் மேல் வாஞ்சியிருங்கள்.
0: கலங்கம் இல்லாத ஞானப்பாலாகிய தேவ வசனத்து மேல என்ன எப்படி இருக்கணும்? வாஞ்சியிருக்கணும். தேவ கோபம் நம்ம வராது. அத கொஞ்ச காலத்துல கோபம் பற்றி ஏறி அவர் அண்டி கொடுற மனுஷன் யாவரும் பாய்க்குவன். நம்ம மேல கோபம் வரக்கூடாது நினைச்சு முதலாவது நம்ம பாவத்துல அறிக்கிட்டு கத்துட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது என்ன செய்யணும்? ரெண்டாவது வேதத்தை கவனிக்கணும். அல்லேலூயா. கவனிக்கிற மாத்திர வேதத்து மேல பிரிய வேணும். தேவனுடைய வேதத்து மேல நமக்கு வாஞ்ச வேணும். நீங்க வளரும்படி என்ன செய்யணுமா? தேவ வசனத்து மேல வாஞ்சியா. சிறு குழந்தை எப்படி குழந்தை பால் மேல எவ்வளவு வாஞ்சிருக்கு அதே போல வாஞ்ச உள்ளவர்களா இருக்கணும். அந்த வசனத்தை என்ன செய்யணுமா? கலங்கம் இல்லாத திருவசனமாகிய ஞானப்பெயல் மேல எப்படி இருக்கணும்? வாஞ்சிருக்கணும். வாஞ்ச இருக்கா? பிரிய இருக்கா? தேவையோட வசனத்து மேல பிரிய இருக்கா? இல்லைன்னு கேளுங்க. ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, நான் பிரியமில்லாம வாழ்ந்துட்டப்பா. வேதத்து மேல வாஞ்சிலாம வாழ்ந்துட்டப்பா. என்ன மன்னியும் கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க நீர்க்கால போல நடப்பட்ட தன் காலத்தில் தன் கடிந்து இலையுதிரார் மரத்தை போல செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வராது. அல்லேலூயா. மொத்தம் என்ன செய்யணும்? பாவத்திலிருந்து விடுதலை பெற. ரெண்டாவது தேவனுடைய வசனத்தோட நமக்கு வாஞ்சி வரணும். வசனத்தை என்ன செய்யணும்? கவனிக்கணும். இருளுள்ள ஸ்தலத்துல பிரகாசிக்கிற விளக்கு போன்ற இந்த வசனத்தை கவனிக்கணும். ஒவ்வொரு நாளும் கவனிக்கணும். தாகத்தோடு கவனிக்கணும். அன்றைய எங்கூட பேசுங்கப்பா, நான் இங்க இருக்கேன், என்னை காமிங்க சொல்லி நம்ம கேட்கணும். மூன்றாவதாக பாருங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 22:29 30-31.
1: தேசத்தின் ஜனங்கள் இடுக்கம் செய்து கொள்ளை அடித்து சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி.
0: சிறுமியும் எளிமையுமான பாருங்க, தேசத்துல என்ன செய்யறாங்க? இடுக்கம் செய்யறாங்க. ரெண்டாவது என்ன செய்யறாங்களா?
1: கொள்ளை அடித்து
0: மட்டும் மனிதரை கொண்டு போடுறாங்க. கொள்ளை அடிக்கிற மாத்திர என்ன செஞ்சாங்க? மனிதரை கொண்டு போடுறாங்க. கொள்ளையடித்து
1: சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி.
0: சிறுமை எளிமையான யாரு? நியாயம் தீர்க்க யாரு இல்லைன்னு சொல்லி ஒடுக்கி அவங்க பெரியவங்க மாதிரி காமிச்சிடறாங்க இல்லையா? சிறுமி எளிமையான ஒடுக்கி
1: அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள்.
0: அந்நியன் என்ன செஞ்சாங்க? அநியாயமாய் துன்பப்படுத்துறார்கள்.
1: நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு
0: இப்படி காரியங்களை தேவனுக்கு என்ன செய்த பிரிமில்லாத காரியம் பாத்தீங்களா? அதை சொல்றாரு, இப்படி காரியங்களா இருக்கு, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு
1: திறப்பிலே நிற்கவும்.
0: திறப்பில் நிக்கிறோமா? ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளவு நேரம் சேவம் பண்றோம் யோசித்து பாருங்க அருமையானவர்களே. எவ்வளவு நேரம் சேவம் பண்றோம்? நாள்தோறும் எவ்வளவு நேரம் சேவம் பண்றோம்? நம்ம குடும்பத்துக்காக செவிக்கிறோம், அது இல்ல தேசத்துக்காக. தேசத்துல நடக்கிற காரியங்களா நியூஸ்ல டிவில நியூஸ் பார்த்து எத்தனையோ காரியங்கள் பேப்பர் படிப்பீங்களா பாத்துரு, தேசத்துல எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ற பாத்தீங்களா? நான் தேசத்தை அழிக்காத விடுக்கி
1: திறப்பிலே நிற்கவும்,
0: திறப்பிலே நிற்கவும்,
1: சுவரை அடைக்கவும் தக்கதாக,
0: சுவரம் அடைக்கவும் தக்கதாக
1: ஒரு மனுஷனை தேடினேன்,
0: ஒரு மனுஷனை தேடினேன்,
1: ஒருவனையும் காணேன்,
0: ஒருவனையும் காணேன்.
1: ஆகையால் நான் அவர்கள் மேல்,
0: நான் அவர்கள் மேல்
1: என் கோபத்தை ஊற்றி,
0: என் கோபத்தை அவர்கள் ஊற்றி,
1: என் மூர்க்கத்தின் அக்கினியால்,
0: என் மூர்க்கத்தின் அக்கினியால்
1: அவர்களை நிருமூலமாக்கி,
0: அவர்கள் நிருமூலமாக்கி. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல இல்ல, ஆண்டவரே நான் ஜெபிப்பாண்டவரே என் தேசத்துக்காக. ஒரு நாளைக்கு நான் ஒரு மணி நேரம் மாதிரி செபிக்கிறப்ப என் தேசத்துக்காக செபிக்கிறோம். சபைக்காக ஒரு மணி நேரம் செபிக்கணும், தேசத்துக்காக ஒரு மணி நேரம் செபிக்கணும். எல்லாம் நம்ம ஒன்ன கலந்துடக்கூடாது. தேசத்துக்காக தனியா செபிக்கணும், சபைக்காக செபிக்கணும், நம்ம பக்கம் அக்கம் பக்கம் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் செபிக்கணும், நம்ம ஒவ்வொருவருக்காக செபிக்கணும், நம்ம குடும்பத்துக்காகவும் செபிக்கணும், தேசத்துக்காக செபிக்கணும். இன்னைக்கு ஆண்டு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டு வரையை நான் செபிக்கிறப்ப தேசத்துக்காக செபிக்கிறோம், சபைக்காவே செவிக்கிறோம், ஊழியர்க்கா நாங்கள் செவிக்கிறோம். முதல்ல என்ன, நம்ம ரட்சிக்கப்படணும். ரெண்டாவது வேதத்தை கவனிக்கணும், வேதத்து மேல திரிய வரணும். மூணாவது என்ன செய்யணும்? தேசத்துக்காக செபிக்கணும். அசிவ 31. ஆகையால்
1: நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி,
0: அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி,
1: என் மூர்க்கத்தின் அக்னியால் அவர்களை நிர்மூலமாக்கி,
0: மூர்க்கத்தின் அக்னியால் அவர் நிர்மூலமாக்கி,
1: அவர்களுடைய வழியின் பலனை,
0: அவர்கள் வழியின் பலனை
1: அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார்.
0: அவர்கள் வழியின் பலன் தலைமையில சுமர பண்ணு கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுவோம், ஆண்டவரே நானும் ரட்சிக்கப்படுவேன், ஆண்டவரே வேதத்தை கவனமா வாசிப்பப்பா, வேதத்து மேல பிரியமா இருந்து ஒவ்வொரு நாளும் இரவும் போல தியானத்தை கொண்டே இருப்பேன், ஆண்டவரே வசந்த கவனிப்பாண்டு சொல்லி ஒப்பு கொடுப்போம். மூன்றாவதாக என் தேசத்துக்காக நான் செவிப்பேன், என் சபைக்காவே செவிப்பேன், என் நீலரி பகுதிக்காக நான் செவிப்பேன் சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. லூக்கான் சுவிசேஷம் 21:23.
1: அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும்,
0: கர்ப்பவதிகளுக்கும்,
1: பால் கொடுக்கிறவர்களுக்கும்,
0: பால் கொடுக்கிறவர்களுக்கும்,
1: ஐயோ
0: ஐயோ,
1: பூமியின் மேல்,
0: பூமி மேல்
1: மிகுந்த இடுக்கணும்,
0: பூமி மேல் மிகுந்த இடுக்கணும்,
1: இந்த ஜனத்தின் மேல்,
0: இந்த ஜனத்தின் மேல்
1: கோபாக்கினையும் உண்டாகும்,
0: கோபாக்கினை உண்டாகும். அப்புறம் என்ன செய்யணும் ஆண்டவரே? இப்படிப்பட்ட கோபாக்கினை உண்டாகாத பூமி மேல் இடுக்க உண்டாகக்கூடாது ஆண்டவரே, நான் செபிக்கிறேன் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்க வேண்டும். அதான் என்ன செபிக்கணும்? 21:36.
1: ஆகையால் இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம்,
0: இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம்
1: நீங்கள் தப்பி,
0: நீங்கள் தப்பி
1: மனுஷகுமாரனுக்கு முன்பாக,
0: மனுஷகுமாரனுக்கு முன்பாக
1: நிற்க,
0: நிற்க
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு,
0: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
1: எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுதும் என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும், செவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்த பேதுரு எழுதுறார், எல்லாவற்றுக்கும் முடிவு சமயம் ஆயிற்று. 1 பேதுரு 4:7.
1: எல்லாவற்றிற்கும்,
0: எல்லாவற்றுக்கும்
1: முடிவு சமீபம் ஆயிற்று.
0: இது எந்த எல்லாச்சும் எல்லாவற்றுக்கும் முடிவு சமயம் ஆயிற்று. ஆகையால்
1: தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து,
0: குழம்பிட்டுறாதீங்க, எப்ப என்ன செய்யணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து
1: ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள்.
0: ஜபம் பண்ணுவதற்கு என்ன செய்யணும்? சாக்கிறது உள்ளவர்களா இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் சமயம் ஆயிற்று. இந்த காலத்துல நம்ம செவிக்காம இருந்த கர்த்தர் என்ன சொல்றாரு? விண்ணப்பம் பண்ண ஒருவனும் இல்லைன்னு சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சாராம்? ஆச்சரியப்பட்டார். ஏசாயின் புத்தகம் 59:16.
1: ஒருவரும் இல்லை என்று கண்டு,
0: ஒருவரும் இல்லை என்று கண்டு
1: விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார்.
0: விண்ணப்பம் பண்ண யாருமே இல்லைன்னு சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சாரா? ஆச்சரியப்பட்டார். நம்ம செவிக்க வேண்டும். நம்ம எவ்வளவு நேரம் செபித்தாலும் நமக்கு நேரம் போதாது. தேசத்துக்காக செபிக்க வேண்டும், சபைக்காக செபிக்க வேண்டும், நம்ம அக்கம் பக்கம் குடும்பத்துக்காக செபிக்க வேண்டும். நீங்க பாக்குறீங்க, எத்தனையோ பேர் பார்ப்பீங்க, நீங்க போறப்ப வர்றப்ப எத்தனை குடும்பங்கள் குடிச்சிட்டு கஷ்டப்படுறாங்க, எத்தனை குடும்பங்கள் பாவத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது என்ன செய்யணும்? நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக வேதத்து மேல பிரிய வரணும், வேதத்தை கவனிக்கணும். மூன்றாவதாக தரப்பில் நின்று தேசத்துக்காக கதிரி செவிக்கணும். தேசத்துக்காக, நம்ம மாநிலத்துக்காக, மாவட்டத்துக்காக, நம்ம எல்லா சபைகளுக்காக நம்ம செவிக்கணும். ஊழியக்காரங்களுக்காக செவிக்கணும், எல்லா ஊழியர்க்காகவும் செவிக்கணும். ஹல்லேலூயா. நான்காவதா பாருங்க, ரோமர்கள் நிருபம் 1:18
1: சத்தியத்தை
0: சத்தியத்தை
1: அநியாயத்தினாலே
0: அநியாயத்தினாலே
1: அடக்கி வைக்கிற
0: அடக்கி வைக்கிற
1: மனுஷருடைய
0: மனுஷருடைய
1: எல்லாவித அவபக்திக்கும்
0: எல்லாவித அவபக்திக்கும்
1: அநியாயத்திற்கும்
0: அநியாயத்துக்கும்
1: விரோதமாய்
0: விரோதமாய்
1: தேவ கோபம்
0: தேவ கோபம்
1: வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
0: எங்கிருந்து வருமா தேவ கோபம்? எங்க இருக்கும்? வானத்திலிருந்து வெளிப்படும். சத்தியத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? அடக்கி வைக்க கூடாது. நம்ம போறப்ப ஒருத்தருக்காவது சொல்லணும், நடந்து போறீங்க வாரீங்க, வீட்டுல இருக்கீங்க, யாராவது காய்கறங்க வருவாங்க, வீட்டுக்கு எத்தனையோ பேர் வருவாங்க, அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும், உங்க சாட்சியை சொல்லணும்.
1: சத்தியத்தை
0: சத்தியத்தை
1: அநியாயத்தினாலே
0: அநியாயத்தினாலே
1: அடக்கி வைக்கிற
0: பாத்தீங்களா? சத்தியத்தை என்ன எப்படி வச்சிடறோம்? அநியாயத்தால மற்றவங்க சொல்லட்டும், நான் எனக்கு அந்த வேலை இல்லைன்னு சொல்லி அடக்கி வைக்கிற
1: மனுஷருடைய
0: மனுஷருடைய
1: எல்லாவித அவபக்திக்கும்
0: எல்லாவித அவபக்திக்கும்
1: அநியாயத்திற்கும்
0: அநியாயத்துக்கும்
1: விரோதமாய்
0: விரோதமாய்
1: தேவ கோபம்
0: தேவ கோபம்
1: வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது
0: வானத்திலிருந்து வெளிப்படப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா? சத்தியத்தை சொல்லாம நம்மளே வச்சுக்கிட்டு நம்ம பெற்ற இன்பத்தை இணைஞ்சி வையவுமா பெறணும். நமக்கு எத்தனை செய்த அற்புதத்தை எல்லாருக்கும் சொல்லணும், சொல்லணும். ஐயோ சொல்லணுமே சொல்லக்கூடாது, வாஞ்சோட தாகத்தோட சொல்ல வேண்டும். சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்லணும், சுவிசேஷத்தை எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும். நம்ம பாக்குறவங்களுக்கு அத்தனை பத்தி சொல்லணும், அவங்க கேட்டாலும் சரி கேட்கட்டாலும் சரி நம்ம சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. சத்தியத்தை அநியாயமா அடக்கி வச்ச மேலே என்ன செய்வோம்? தேவனுடைய கோபம் வைக்கனே வரும். சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்லணும். அதான் பரிசுத்த பவுல் சொல்றாரு, 1 Cor 16:17
1: சுவிசேஷத்தை
0: சுவிசேஷத்தை
1: நான் பிரசங்கித்து வந்தும்
0: நான் பிரசங்கித்து வந்தும்
1: மேன்மை பாராட்ட
0: மேன்மை பாராட்ட
1: எனக்கு இடமில்லை
0: எனக்கு இடமில்லை
1: அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது.
0: அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கு. சுவிசேஷ அறிவிக்கிறது என்னது? எப்படிப்பட்டது? நம்ம மேல விழுந்த கடமை. கட்டாயம் எல்லாருக்கும் சொல்லணும் சுவிசேஷத்தை.
1: நான் பிரசங்கியாது இருந்தால்
0: பிரசங்கியாது இருந்தால்
1: எனக்கு ஐயோ
0: எனக்கு ஐயோ.
1: நான் உற்சாகமாய் அப்படி செய்தால்
0: உற்சாகமா எப்படி சொல்லணுமா பாருங்க, உற்சாகமா அப்படி செய்தால்
1: எனக்கு பலன் உண்டு.
0: எனக்கு பலன் உண்டு.
1: உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும்
0: உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும்
1: உக்ரான உத்தியோகம்
0: உத்தியோகம்
1: எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது
0: எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா? சத்தியத்தை சொல்ற நம்ம மேல விழுந்த ஒரு கடமை. அதை எப்படி சொல்லணுமா? உற்சாகமா சொன்ன அதுக்கே பலன் நமக்கு உண்டு. உற்சாகம் செய்ய நமக்கு பலன் உண்டு. இல்லாட்டி சொல்லாட்டாலும் உக்கரார் உத்தியோகம் நமக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மையும் என் வாழ்க்கையில் செய்த மற்றவங்களுக்கு சொல்லி தான் ஆகணும். அதை அடக்கி வைக்கவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை எல்லாருக்கும் சொல்லி ஆக வேண்டும். கர்த்தர் நம்ம செய்த நன்மையை சொல்லணும், சத்தியத்தை சொல்லணும். நம்ம தெரிஞ்ச சத்தியத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். எத்தனையோ பேர் பாருங்க, சமாதி இல்லாம கண்ணீரோடு வேதனையோடு இருக்காங்க. அவங்களுக்கு ஏசா பத்தி சொல்லுங்க. உங்களை பத்தி எவ்வளவு பேசுறீங்க? கர்த்தர் பத்தி சொல்ல வேண்டும். கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வரக்கூடாதுன்னு நினைச்சா இணைச்சிரு. தேவனுடைய வசனத்தை மற்றவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும். நம் வாழ்க்கையில் தேவன் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு, எத்தனையோ கிருபைகளை செய்திருக்கிறாரு. நம்ம செய்யாம நமக்கு ஐயோ. அதான் பரிசுத்த பவுல் எழுதுறாரு, சபை வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை சாக்கிரதையா பிரசங்கம் பண்ணு. வாசித்து பாருங்க, 2 Cor 4:2
1: சமயம் வாய்த்தாலும்
0: சமயம் வாய்த்தாலும்
1: வாய்க்காவிட்டாலும்
0: வாய்க்காவிட்டாலும்
1: ஜாக்கிரதையாய்
0: ஜாக்கிரதையாய்
1: திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு.
0: திருவசனத்தை என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ணு. ஒரு வசனமாவது சொல்லணும். உங்களுக்கு வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை என்ன செய்யணும்? ஒரு வசனமாவது சொல்லணும். அப்ப கத்தடி போவோம் நம்ம மேல வராது. கொஞ்ச காலத்தோட கோபம் பற்றி அண்டி கொடுற யாவரும் பாக்கிய வேண்டும். முதல் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். நான் பாவத்திலேயே சீபிச்சுட்டு இருந்தோம்னா கத்தோட கோபம் நம்ம மேல வரும். பாவியில் மேல் தேவன் சரணம் கொள்கிற தேவன். பாவி வச்சுக்குதான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். இரண்டாவதாக தேவன் வசனத்து மேல நமக்கு என்ன இருக்கணும், கவனம் இருக்கணும், வாஞ்சம் இருக்கணும், பிரியம் இருக்கணும். அது கவனிக்காம இருக்குமானால் கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வரும். கட்டாயம் வசனத்தை கவனிக்கணும். மூன்றாவதாக தரப்பில் நின்று நம்ம தேசத்துக்காக செபிக்கணும், நாட்டை ஆளுகிற மக்களுக்காக செபிக்கணும். அது மாத்திரல்ல, நம்ம சபைக்காக செபிக்கணும், நம்ம அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிற மக்களுக்காக செபிக்கணும். நான்காவதாக தேவனுடைய வசனத்தை எல்லாருக்கும் சொல்லணும். சமய வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை சாக்கிரதையோடு பிரசங்கம் பண்ணணும். சத்தியத்தை அநியாயமா அடக்கி வைக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இதுவரைக்கும் அப்படி செஞ்சிருந்தாலும் இந்த நாள்ல ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஆமா ஆண்டவர், இதுவரைக்கும் நான் அப்படிதான் பண்ணிட்டேன் ஆண்டவரே, இனிமே நான் சொல்லுவேன் எல்லாருக்கும் போயிட்டு சொல்றப்பா, என்னை ஒப்பு கொடுக்கறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் 7:9
1: பின்பு அவர்கள்
0: ஒருவரை ஒருவர் நோக்கி,
1: நாம் செய்கிறது நியாயம் அல்ல,
0: இந்நாள்
1: நற்செய்தி அறிவிக்கும் நாள்.
0: இந்நாள் என்ன நாள்? நற்செய்திய அறிவிக்கும் நாள்.
1: நாம் மௌனமாய் இருந்து,
0: பொழுது
1: விடிய மட்டும் காத்திருந்தால், குற்றம் நம்மேல் சுமரும்.
0: பாத்தீங்களா, குற்றம் நம்மேல சுமரும். இது நற்செய்தி அறிவிக்கினால் கடைசி வினாடியில் இருக்காருமையானவர்களே, இந்த நாட்கள் நற்செய்தி அறிவிக்காம நீங்க எப்ப அறிவிக்க போறீங்க? அறிவிக்காமல் பொழுது விடியுமானால் அந்த குற்றம் நம்ம மேல சுமரும். ஆண்டவராக இயேசுக்கு வந்த அப்புறம் நான் சொல்லலையான்னு சொல்லி கலங்கினீங்கன்னா பிரயோஜனமே கிடையாது. இந்த நச்சனை நாள் நற்செய்தி எல்லாருக்கும் சொல்ல வேண்டும். ஹலேலூயா, ஹலேலூயா. நம்ம வெக்கப்பட்டிருந்தீங்கன்னா கத்தர் ஒரு நாள் வரும்போது நம்மளை பட்டு அவர் வெக்கப்படுவாரு. மதமே ரட்சிக்கப்பட வேண்டும். பாவியின் மேல் தேவன் சினம் கொள்ளுகிறார். நம் பாவத்தை பாவியாகி நம்ம ரட்சிக்கதான் கர்த்தராக இயேசுக்கு உலகத்துக்கு வந்தார். நம் ரட்சிப்புக்காக மண்டாடி கேட்க வேண்டும். தங்கித கரைச்சர் ரட்சிப்புக்காக ஆத்மா தபிக்கிறதுன்னு சொன்னார். ரட்சிப்பட வேண்டும். இரண்டாவதாக தேவன் வசனத்தை கவனிக்க வேண்டும். அது வசனத்தால் பிரிய வேணும், வாஞ்ச வேணும், தாக வேணும். மூன்றாவதாக நம்ம திறப்பில் நின்று தேசத்துக்காக செபிக்கணும். நம் நாட்டு ஆளுகிற அரசாங்கத்துக்காக நம்ம செபிக்க வேண்டும். நம்ம சபைக்காக செபிக்க வேண்டும். நம்ம எத்தனை நாள் நம்ம குடும்பத்துக்காக செபிச்சு, அந்த குடும்பத்துக்காக செபிக்கனால போடி போடி போயிடுச்சு பெரியமானவர்களே. மற்றவங்களுக்காக நம்ம செபிக்க வேண்டும். நான்காவதாக தேவனை பற்றி எல்லாருக்கும் நற்செய்தியை சொல்ல வேண்டும். கடைசியாக நம் இதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. வசனம் அதுதான் சொல்லுது. மார்க்கன் சுவிசேஷம் 3:5
1: அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம், அவர் விசனப்பட்டு
0: கோபத்துடனே
1: சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து,
0: கோபத்துடைய என்ன செஞ்சார், சுற்றிலும் இருந்த இருதயத்தை கடினப்படுத்திட்டே இருப்போமானா கர்த்தடி கோபம் நம்ம மேல வரும். நம்ம இதயத்தை கர்த்தடி ஒப்பு கொடுக்க வேண்டிய அருமையானவர்களே, எவ்வளவு நாள் இப்படி இருப்போம், இதயத்தை கடினப்படுத்திட்டு இருப்போமானால் கர்த்தடி கோபம் நம்ம மேல வரும். எபிரேயன் புஸ்தகம் 3:7-8
1: ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில்,
0: இன்றைக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்பீர்களாகில்,
1: வனாந்தரத்திலே
0: கோபமூட்டின போதும்
1: சோதனை நாளிலும்
0: நடந்தது போல
1: உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள்.
0: இருதயத்தை என்ன செய்யக்கூடாது, கடினப்படுத்தவே கூடாது. நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க, ஆண்டவர் எழுந்து செவமண்ணு சொல்லுவாரு. இறுதியை கடியினை பத்தி இன்னும் கொஞ்சம் தூங்கணும், இன்னும் கொஞ்சம் தூங்கலான்னு சொல்ல கூடாது. நீங்க ஏதாவது பேசிட்டு இருப்பீங்க, ஆண்டவர் சொல்ல பேசாத, இல்ல அப்படிதான் பேசணும் சொல்லி இறுதியத்தை கடியினை பத்தி பேசிட்டே இருக்காதிங்க. இறுதியத்தை கடினப்படுத்தும்னால் ஆண்டவர் ராஜ்யத்திலும் போக முடியாது. அருமையானவர்களே, ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவர் எனக்கு இறுதியத்தை கடினத்தை என்ன விட்டு எடுத்து போடும். ஆண்டவர் இறுதிய கடினத்தை எடுத்து போடும். நம்ம இறுதிய கடின நமக்கு எப்போ வருமா பாருங்க. எபிரேயன் புஸ்தகம் 3:13
1: உங்களில் ஒருவனாகிலும்,
0: பாவத்தின் வஞ்சனையினாலே
1: கடினப்பட்டு போகாதபடிக்கு
0: நம் பாவங்கள் நமக்குள்ள இருந்தா நம்ம இறுதியம் கடினப்பட்டுரும். இவங்க என்ன சொல்ற, நான் என்ன கேட்கறது, இவங்க சொல்ல கேட்க முடியாதுன்னு சொல்லி நமக்குள்ள ஒரு இறுதி கடினமாயிரும். நமக்குள்ள பாவம் இருந்து யார் சொன்னாலும் கீழ்படி மனசு வராது. யார் சொன்னா அவங்களுக்கு கோபம் தான் வரும். பாண்டவரே, பாண்டவரே என் இறுதிய கடினத்தை எடுத்து போடும் ஆண்டவரே. நான் இறுதிய எனக்கு கடினமா இருக்கு ஆண்டவர், நீ பேசினாலும் உங்க சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கறது இல்லப்பா, செவின்னு சொன்னாலும் நான் செவிக்கிறது இல்ல. நான் நீங்க எங்கூட எதை இது விட்டு விட்டுன்னு சொன்னாக்கெல்லாம் விடுறதில்லை ஆண்டவர், அதே தான் நான் செய்யறேன். என்னை மன்னி ஆண்டவரே, என்னை மாற்று, என் இதயத்தை கடினத்தை எடுத்து போடுங்க, என் பாவத்திலிருந்து விடுதலை தரணும் ஆண்டவரே. மற்றவங்களை பார்த்தா வெறுப்பு தான் வரும், கோபம் தான் வரும். காரணம் என்ன? பாவத்தின் வஞ்சனினால இறுதியும் கடினப்பட்டிருக்காரு மேனவங்களே. இன்றைக்கு நீங்க ஆண்டவர் ஒப்பு கொடுங்க, என் பாவத்தினால இறுதியும் கடினப்பட்டிருக்கப்பா. யார சொன்னாலும் கோபம் எரிச்சல் இப்படிதான் இருக்கு ஆண்டவரே, நான் எப்படியோ இருக்கிறப்பா, என் வாழ்க்கையை மாற்றின்னு சொல்லி உள்ள உடைந்து இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் வருக சமீபம், எப்ப அவர் கோபம் வெளிப்படும் தெரியாது. அவர் சொன்ன ஒவ்வொரு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சோதகுமார் பட்டணத்துல எப்படி நடந்து அதே போல நம்ம தேசத்தை இப்ப நடக்குது. இப்படி நடந்துருக்கு. ஆண்டவருடைய கோபம் எப்போருமே தெரியாது. இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய கேட்போம், ஆண்டவரே என்னை மன்னியும் ஐயா, கொஞ்ச காலத்துடைய கோபம் பற்றி அவர் அண்டிக்கொள்ள யார் பாக்கியவன்னு சொன்னீரே, நம்ம அண்டிக்கொள்ளணப்பா, என் பாவங்களை மன்னியும், உங்க ரத்தத்தால கழுவு, என்னை ரட்சிக்கத்தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தீங்க, என்னை முழுமையா ரட்சித்தரலப்பா, என்னை எப்படியாவது ரட்சியும் சுவாமி, உங்க ரத்தத்தால் நீ கழுவுன்னு சொல்லி கேட்போம். அன்றுவரையும் வசந்த கவனிக்காம போனப்பா, வசந்தத்தால் பிரியமெல்லாம் போட்டேன், ஏதோ கடமைக்காக வாசித்தான் ஆண்டவரே, ஆனா அந்த வசந்த மேல எனக்கு கவனம் இல்லை ஆண்டவரே. நான் ஒரு நாளைக்கு அஞ்சு அறியாதே ஆறு அதிகாரோட வாசித்தேன், ஆனா அந்த வசந்த மேல கவனம் இல்லை, என்ன வாசனை எனக்கே தெரியாது, வாசித்து தான் செஞ்சேன். அந்த வசனத்துல வாஞ்ச இல்லை, பிரியமெல்லாம் போயிருச்சேப்பா, இதை மன்னியும், மன்னியும் ஆண்டவரே, மன்னியும். நான் செவிக்காம போயிட்டேன் ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு தான் செவிச்சேன், என் பிள்ளைகளுக்கு தான் செவிச்சேன் ஆண்டவரே, மன்னிமப்பா, என் தேசத்துக்கு செபிக்கல, எங்க நாட்டு ஆளுகிற மக்களுக்காக செபிக்கல, எங்க நாட்டு ஆளுகிற மக்களுக்கான செபிக்காம போயிட்டேன் ஆண்டவரே. ஊழியத்துக்கான செபிக்கலப்பா, ஊழியக்காருக்கு செபிக்கிறது இல்ல, எங்க சபைக்காவே செபிக்கிறது இல்ல ஆண்டவரே. சபை பொறுப்பு உங்க கையில தான் இருக்குது அருமையா ஆண்டவர்களே. சபைக்கு எந்த செபிப்பாருமே அந்த சபை உங்க கையில தான் கத்தர் கேட்பாரு, செபிக்காம இருந்தா உங்கள்கிட்ட தான் கேட்பாரு. சத்தியத்தை பத்தி நீ யாருக்குமே சொல்லப்பா, நான் அநியாயமா அடக்கி வச்சேன், நான் எப்படி சொல்றது, எனக்கு நான் எப்படி சொல்ல முடியும், இவங்க மத்தியில் எப்படி சொல்றது, அவங்க மத்தியில் எப்படி சொல்றதுன்னு சொல்லி நான் சொல்லாம இருந்தேன் ஆண்டவரே. சுசேவை அறிவிக்கிட்ட உனக்கு எனக்கு ஐயோன்னு சொன்னீங்களப்பா, நான் சொல்லலப்பா, என்ன மன்னியும்னு சொல்லுங்க, எனக்கு இறுதி கடினமா இருக்குப்பா, என் கடினத்தை எடுத்து போடுங்க, பாவத்தின் வஞ்சினால இறுதி கடினப்பட்டிருக்கு, என்னை மன்னிங்கப்பா, என்னை மாற்றிக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம்மா. இன்றைய ரச்சினால் இன்றைய அனுக்கிற நாள், நாளைக்கு எல்லாருமே நாளைக்கு எப்படி இருக்குமா தெரியாது அருமையானவர்களே. ஒவ்வொரு காரியமும் கத்திரிச்சனும் ஒவ்வொரு வாக்கு தத்துவம் நிறைவேறி கொண்டிருக்க அருமையானவர்களே. இன்னமும் நம்ம எப்படி இருக்க போறோம், இன்னைக்கு ஆண்டுட்டு ஒப்பு கொடுத்து கண்ணீர் ஓடு கேப்போமா.
1: நம்ம இருந்து நின்று கத்த நோக்கி பார்த்து ஜெபங்களை எடுப்போம். கடைசி காலத்திலே கத்தடிய கோபம் பற்றியிட போகிறது என்று சொல்லி நாம் கேட்டோம். ஆனால் அந்த கோபத்திற்கு தப்பித்துக் கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வழியை காண்பித்தார். இயேசு தான் அந்த வழி. அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி கேட்டோம். நம்ம எல்லாம் எழுந்து நின்று கர்த்தர் நோக்கி பார்த்து நாம் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த கோபம் என்மேல் வராதபடிக்கு ஐயா என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தர் நோக்கி பாருங்க, எப்போ கத்தோடைய கோபம் அந்த உலகத்தில் வெளிப்படுது என்று சொல்லி நாம் கேட்டோம். நம் பாவத்திலேயே இருக்கும் பொழுது பாவியின் மேல் அவர் அனுதினமும் சினம் கொள்கிற தேவன். எனவே தான் பாவிகளுக்கு ஒரு வழி உண்டாக்கினார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தேசு இந்த உலகத்திலே வந்தார். இன்றைக்கு சொல்லுவோம், ஆவியானவரே எனக்குள்ள இருக்க எல்லா பாவங்களிலிருந்து எனக்கு விடுதலை தாரும், என் பாவங்களை மன்னிய ஆண்டவரே, அசுத்தங்களை என்னை விட்டு அப்புறப்படுத்தும், பாவத்திலிருந்து என்னை தூக்கியிடும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? ஒரு பாவிகளுக்கு விலகின தேவன், பாவியானவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான் என்று கேட்டோம். தகப்பனே, இயேசுவின் ரத்தம் என்னை முழுமையாக கழுவட்டும். வாய் திறந்து எல்லாம் ஜெபம் பண்ணலாம், அமைதியா இருக்கிறீங்க, எல்லாம் ஜெபிங்க, நன்றி. இரண்டாவது, ஒரு மனிதன் வேத வசனத்தை கவனிக்காமல் போகும் பொழுது அவன் மீது தேவ கோபம் உண்டாகும் என்று கேட்டோம். எனவே வேத வசனத்தை யாரெல்லாம் கவனிக்கிறார்களோ, யாரெல்லாம் வேத வசனத்தின் மேல் தாகமாய் வாஞ்சே இருக்கிறார்களோ, வேத வசனத்தை கை கொள்கிறார்களோ, அவர் மேல் கோபம், தேவ கோபம் வராது என்று கேட்டோம். மூன்றாவதாக, திறப்பில் நின்று நாம் ஜெபிக்க மறக்கும் பொழுது அவர் மேல் தேவ கோபம் வருமா? இன்றைக்கு சொல்லாம ஆண்டவரே திறப்பில் நின்று ஜெபிக்க, என் மீது உங்க விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்க, என் மீது உங்க கிருபையின் ஆவியை ஊற்றுங்க, என் மீது உங்க அபிஷேகத்தின் வல்லமை. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே கடந்து வரட்டும் இப்பொழுது, எல்லாம் கேட்க போற, என் மீது கடந்து வரட்டும் இப்பொழுது, என் மீது அபிஷேகம் கடந்து வரட்டும் இப்பொழுது, என் மீது வல்லமை கடந்து வரட்டும் இப்பொழுது. ஆண்டவரே இந்த ஜெபாவை என் மீது ஊற்றும் ஆண்டவரே கேட்போமா? நாம் ஜெபித்தால் தேவ கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ளப்படுவோம். நான்காவது வசனத்தை நாம் சொல்லாதபடிக்கு அடக்கி வைக்கும் பொழுது, மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்து குறித்த அவர் அன்பை குறித்து அறிவிக்காமல் அடக்கி வைக்கும் பொழுது தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுமா? பவுல் சொன்னது போல உற்சாகத்தோடு கூட நாம் மற்றவர்களுக்கு சொல்வோமா? அல்லேலூயா! சுவிசேஷத்தை அறிவிக்காதிருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று கேட்டமே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இயேசு கிறிஸ்து குறித்து மற்ற ஜனங்களுக்கு அறிவிக்க நம்ம அர்ப்பணிப்போம். தேங்க்யூ லார்ட். ஊழியம் செய்ய அர்ப்பணிங்க, கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்ல அர்ப்பணிப்போமா பிரியமானவர்களே? தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி. வாய் திறந்து எல்லாரும் கேட்போம், இந்த வசனத்தை எனக்கு அருகில் இருக்கிறவர்களுக்கு, எனக்கு தெரிந்தவர்களுக்கு, அறிமுகமானவர்களுக்கு நான் சொல்லாம போனேனே, அவையனவரே என்னை மன்னியும். இன்றிலிருந்து எல்லாருக்கும் வார்த்தையை அறிவிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். எனக்கு உடைய குருபை தயவாய் நீர் பெருக பண்ணும் ஆண்டவரே. ஐயா, நான் சுவிசேஷத்தை சொல்வதற்கு அப்ப வெட்கப்படக்கூடாது ஆண்டவரே. எல்லாருக்கும் வார்த்தையை நான் அறிவிக்க வேண்டும் ஆண்டவரே, அதற்கு எனக்கு கிருபை தாரும். கேட்போமா? ஐந்தாவதாய், ஒரு மனிதன் இருதயத்தை கடினப்படுத்தும் பொழுது, ஒரு மனுஷன் இருதயத்தை கடினப்படுத்தும் பொழுது இயேசுவின் கோபம் அவர் மீது வெளிப்படும். கேட்போமா? பாவத்தின் வஞ்சனையினால இருதயம் கடினப்பட்டு போகிறதாம். கத்தட்டு கேட்போம், எனக்கு எந்த இருதய கடினம் வராதபடிக்கு ஆண்டவரே என் வாழ்க்கையை

0: எல்லாரும் கத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ லார்ட், ஸ்தோத்திரம், நன்றி, நன்றி ராஜா. எங்களோடு இணைந்து செபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக ஆண்டவரே. ஐயா, நாங்கள் பாவியா இருக்க கூடாதப்பா. பாவியில ரட்சிக்க கிறிஸ்தே சொந்த உலகத்தில் வந்தீரே. எங்களை முழுமையாக கழுவி பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் செவிக்கிறோம் அப்பா. அந்த ரட்சிப்பை எங்களுக்கு தாரும். ரட்சிப்பிலே பூர்ணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். ரட்சிப்பு குறித்து கவலைட்டு இருக்கிறோமே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற எங்களை ஒவ்வொருவரையும் அப்பா ரட்சிப்பின் பாத்திரமாய் கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களெல்லாம் கர்த்தர் ரட்சிப்புகள் கொண்டு வருவீராக. ரட்சிப்பின் பாத்திரமாய் எங்களை கர்த்தாவே நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்க ஜெபிக்கிற ஆண்டவரே. எத்தனையோ முறை வசனத்தை கவனிக்காமல் போனோமே ஆண்டவரே, வசனத்தை வாசிக்காமல் தியானிக்காமல் அர்ப்பணிக்காமல் போனோமே. எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஐயா, மன்னியும் ஐயா அப்பா. எங்களுக்கு அப்பா அந்த கிருபை தாரும். எப்பொழுதுமே வேத வசனத்தை தியானிக்க கிருபை தாரும். எத்தனையோ முறை ஜெபிக்காமல் திறப்பில் நிற்க மறந்தோமே. எங்கள் குடும்பத்திற்காக எங்களுக்காகவே ஜெபித்து காலத்தை கழித்தோமே. மன்னியும் ஆண்டவரே. இன்றைய திறப்பில் நின்று ஜெபிக்க எங்களுக்கு அந்த விண்ணப்பத்தின் ஆவியை கர்த்தர் தருவீராக. எத்தனையோ விஷயம் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்காமல் அடக்கி வைத்தோமே ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. சமயம் வாய்த்தும் நாங்கள் சொல்லாமல் போனோமே அப்பா. இன்றிலிருந்து வசனத்தை எல்லாருக்கும் நாங்கள் சொல்ல எங்களுக்கு கிருபை தாருமையா. எத்தனையோ முறை இருதயத்தை கடினப்படுத்தணுமே ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. கடின இருதயத்தை என்னை விட்டு எடுத்து போடும், எங்களை விட்டு எடுத்து போடும் அப்பா. கடின இருதயம் வராதபடிக்கு என் தேவனே எங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். கடின உள்ளத்தை உடை தெரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு இணைந்து செபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது கர்த்தர் தொடுவீராக. எத்தனை பேர் இந்த வசனத்தை கவனித்தார்களோ, கேட்டார்களோ, நீர் அறிந்திருக்கிறீர் ஐயா. ஒவ்வொரு மீது கர்த்தருடைய வல்லமை கடந்து வர வேண்டுமா செபிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் இறங்கும்படியாக செபிக்கிறோம். ஆவியானவர் இறங்கி தொடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீ செய்வதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. கடைசியாக நம்ம எல்லாரும் ஆவியன் ஒத்தசை நாடுவோமா? எல்லாரும் சொல்லாமா, என் மீது ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றும் ஐயா. என் மீது ஒரு பரலோக ராஜாவின் அபிஷேகம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. எல்லாம் கேட்போமா? கேளுங்க, பார்க்கலாம், எல்லாரும் கேளுங்க. தகப்பனே, என் மீது உங்க அபிஷேகம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. என் மீது உங்க வல்லமை கடந்து வரட்டும் ஆண்டவரே. பாய்த்தரன் எத்தனை பேர் கேட்க போறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். ஜெபிக்க வேண்டும் என்ற அளவுக்கு ஜெபாவி நமக்கு வேண்டும். வேதத்தை வாஞ்சியோடு வாசிக்க வேண்டும் என்ற சத்திய ஆவியனவர் நமக்கு வேண்டும். சுவிசேஷம் எடுத்து செல்வதற்கு ஆவியான துணை நமக்கு வேண்டும். கூப்பிடுங்க, எல்லாரும் கூப்பிடுங்க. எனக்குள்ள வாங்க ஆவியானவரே. யாசதிகள் எடுத்து போடும் ஆவியானவரை கேட்போமாலோ.
1: கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவர். இறங்கி வரட்டும் அப்பா. ராஜாமை துதிக்கிற துதிக்கிற துதிக்கிற துதிக்கிற ஆண்டவர். அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகம் மலை ஊற்றும் ஐயா. பின்மாறி காலத்து மலை ஊற்றும் ஆண்டவர். கடைசிகள் அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா. கடைசிகள் அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. கடைசிகள் அபிஷேகம் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். அக்கினி அக்கினி.

0: ஆக்கிய நீ கைஸ்தோத்திரம், வல்லமை கைஸ்தோத்திரம், மகிமை கைஸ்தோத்திரம், மகத்தான காரியத்துக்காய் செபிக்கிறவையா, வல்லமை இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா, ரீக்கலவா ரீக்கலவா ரீக்கலவா, மகிமை மகிமை மகிமை மகிமை, இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே, இறங்கமப்பா இறங்கமப்பா இறங்கமப்பா, இறங்குங்க ஐசப்பா எசப்பா எசப்பா, எங்களை அன்பின் தகப்பனை இறங்க முடியாது செபிக்கிறேன். ஒவ்வொரு நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க, அக்கினி அபிஷேகம் ராஜா எங்கள் மேல போடுங்க, தேவ அக்கினி தேவ அக்கினி, பரலோக அக்கினி, பரிசுத்த தேவன அக்கினி, தேவன வல்லமை, தேவன அக்கினி, தேவன வல்லமை, பரலோக அக்கினி இறங்கட்டும், ஜீவனுள்ள தேவன அக்கினி இறங்கட்டும், ஜீவனுள்ள தேவன அக்கினி இறங்கட்டும், பரலோக அக்கினி இறங்கட்டும், ஜீவன தேவன மகிமை இறங்கட்டும், செக்கின மகிமை செக்கின மகிமை செக்கின மகிமை செக்கின மகிமை செக்கின மகிமை, இறங்குவதாக இறங்குவதாக இறங்குவதாக இறங்குவதாக, ஹல்லேலூயா, பரிசுத்தாவியனரை இறங்குவதாக இறங்குவதாக, இயேசுவின் நாமத்துல கெஞ்சுகிறப்பா கெஞ்சுகிறோம், செக்கின மகிமை இறங்கட்டும், செக்கின மகிமை இறங்கட்டும், சீச சீச சீச, தொடு தொடு தொடு தொடுங்க ஆண்டவர், செக்கின மகிமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் அப்பா, கடினமான இரு விலகட்டும் ஆண்டவர, இயேசுக்கு நாமத்துல கடினமான இரு நீங்கி போட்டும் ஆண்டவர், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, கடினமான இரு நீங்கி போட்டும் ஆண்டவர், வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும், அக்கினி அக்கினி அக்கினி அக்கினிக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம், தெய்வீக மகிமைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம், வல்லமைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம், சீச சீச சீச சீச சீச, தொடும் தொடும் தொடும் தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே, இருதய கடினை எடுத்து போடும் ஆண்டவரே, எடுத்து போடும் ஆண்டவரே, அக்கினி அக்கினி ரட்சிக்கப்பட மக்கள் ரட்சிக்கப்படட்டும் ஐயா, வசந்த மேல கவனத்தை தாரு, வசந்த மேல வாஞ்சை தாரு, ஹல்லேலூயா, வசந்த மேல தேவனுடைய வசந்த மேல பிரியமா இருக்கட்டும், தேவனுடைய வசந்த பிரியமா இருக்கட்டும், செபிக்க ஒப்பு கொடுக்கட்டும், செவ்வாவியல் விண்ணப்பங்களை ஊற்றும் ஆண்டவரே, விண்ணப்பங்கள் ஆவில் ஊற்றுங்க ஆண்டவரே, கிருபையின் ஆவி ஊற்றுங்க, சத்தியத்தை சொல்ல ஊழியம் செய்ய வாஞ்ச உண்டாக்கும் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம், ஹல்லேலூயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம், ஹல்லேலூயா, ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை, இப்ப இப்ப இப்ப தொடுங்க ஆண்டவரே, இப்ப தொடுங்க ஆண்டவரே, இப்ப ஒவ்வொரு ஆளிகை செய்யுங்க, ஆளிகை இறங்கட்டும், தேவனுடைய ஆளிகை இறங்கட்டும், கர்த்தருடைய ஆளிகை இறங்கட்டும், ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஆளிகை இறங்கட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே, ஒரு விஷயம் தொடு தொடு தொடு தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, வல்லமை இறங்கட்டும், உள்ளத்தில் வெளியிறங்க அற்பது செய்யுங்க ஆண்டவரே, உள்ளத்தில் அற்பம் நடக்கட்டும், வெளியிறங்க அற்பம் நடக்கட்டும், உள்ளத்தை தொடு மாண்டவர், உள்ளத்தை தொடு மாண்டவர், உள்ளத்தை தொடு மாண்டவர், வெளியிறங்க அற்பம் நடக்கணும், உள்ளத்தில் அற்பம் நடக்கணும் ஆண்டவரே, ஐயா எங்க மக்கள் உள்ளத்தில் அற்பம் நடக்கும், உள்ள முக்கியம் ஆண்டவரே, உள்ளத்தில் உணர்வு உண்டாக்கும் ஐயா, உணர்வு உண்டாக்கும், உள்ளத்தில் உணர்வு உண்டாக்கும், உள்ளத்தில் உணர்வு உண்டாக்கும், உள்ளத்தில் எழுப்புற உண்டாக்கும் ஆண்டவரே, உள்ள அப்பா சீர்படட்டும் ஐயா, சோத்தரிக்கிற சோத்தரிக்கிற சோத்தரிக்கிற, உள்ளத்தை தொடும் தொடும் தொடும் தொடும், தேவன் அபிஷேக உள்ளத்தில் இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு, தொடுங்காண்டவரே தொடுங்காண்டவரே, ஒவ்வொருவரையும் தொடுங்காண்டவரே, உங்க பக்கமா திருப்பி கொள்ளுங்கப்பா, ஒவ்வொரு உள்ளங்களையும் உங்க பக்கமா திருப்பி கொள்ளுங்கப்பா, எல்லா உள்ளங்களையும் சீர்படுத்தி திறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்த முடியாது செபிக்கிறோம், வல்லமையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம், ஒரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறங்க அற்புதம் நடக்கட்டும் ஐயா, உள்ளத்துல முதல் அற்புதம் நடக்கணும் ஐயா, வெளியிறங்க அற்புதம் நடக்கணும், அதிசயங்களை செய்யுங்க அற்புதங்களை செய்யுங்க, உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க மகிப்படுத்துங்க மகிப்படுத்துங்க மகிப்படுத்துங்க மகிப்படுத்துங்க ஐயா, அதிசயங்களை செய்யுங்க அற்புதங்களை செய்யுங்க, உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க மகிப்படுத்துங்க, அன்று வந்திருக்க மக்களை ஆசீர்வதிப்பீராக பலப்படுத்துகிறாங்க, சமாத்தை தாரு சந்தோஷத்தை தாரு, கத்த தமிழ சனத்தை பலப்படுத்தி சமாந்தேரில் ஆசீர்வதிக்கிறார் சொன்ன வாக்குமடி சமாந்தை சந்தோஷத்தை தந்துடல முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க அப்பா, ஒவ்வொரு தேவையும் சந்திக்க முடியாது செபிக்கிறோம், என்னென்ன தேவையோடு வந்திருக்காங்களோ ஒவ்வொரு தேவையும் சந்திங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க அப்பா, நன்மையான காரியத்தை செய்யுங்க, அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக வழி நடத்துங்க, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கும் கட்டி குணமாக்கும் ஆண்டவரே, கட்டி குணமாக்கும் ஆண்டவரே, கட்டி குணமாக்கும் ஆண்டவரே, ஹல்லேலூயா, எல்லா முகத்தை கண்ணீரை துடைங்க ஆண்டவரே, ஆத்த புதிய ஆத்த வைங்க ஆண்டவரே, புதிய ஆத்த வைக்க முடியாது செபிக்கிறோம், என் தேவனால கூடாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே, ஏசப்பா ஏசப்பா தொடும் தொடும் தொடும் தொடும் ஐயா, கிட்னி பலவீனத்தை குணமாக்கும் பலவீனம் ஒவ்வொரு வேலையும் வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும், கற்பத்தை தொடும் குழந்தை உண்டாக்க உருவாய்ச்சியா, குழந்தை உருவாக்குங்க உருவாக்குங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்க அதிசயங்களை செய்யுங்க, வேலை இல்லாத மக்கள் வேலையை தாங்க, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை போய் தரணும், சமாளம் இல்லாத மக்கள் சமாளம் தரணும், வீடு இல்லாத மக்கள் வீடு தரணும், கடனோடு இருக்க மக்கள் கடன் அடைக்க உதவி செய்ய, கண்ணீரோடு இருக்க மக்கள் கண்ணீர் துடைங்க, ஆத்தம கண்கள் திறந்து விடுங்க, அறிந்து கொள்ள உதவி செஞ்சப்பா. பிரகாச மனக்கண்கள் தந்துடும் ஆண்டவரே, ஒவ்வொரு மனக்கண்கள் திறந்து விடுங்க ஆண்டவரே, பிரகாச மனக்கண்கள் திறந்து விடுங்க ஆண்டவரே, பிரகாச மனக்கண்கள் திறந்து விடும் ஆண்டவரே, உணர்வுல இறைத்தை கொடுங்க ஆண்டவர், உணர்வுல இறைத்தை கொடுங்க ஆண்டவரே, ஆண்டவரே தொழிற்சிற குடும்பங்கள் ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்கள் ஆசீர்வதி, கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்து குடும்பம் இணைக்கணும் ஐயா, வாகனம் வச்சிருக்க மக்கள் ஆசிரியங்க, வாலிபர்கள் ஆசிரியங்க, சிறு பிள்ளைகள் ஆசிரியங்க, எல்லா குடும்பத்தையும் பாதுகாக்கணும் பராமரிக்கணும் அக்கினமானது காத்துக்கோங்க, எல்லா ஊழியரையும் பாதுகாக்கணும் பராமரிக்க அக்கினமானது காத்துக்கொள்ளும், தேவைக்குருவை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும், தேவை பிரச்சனை மூடி கொள்ளட்டும் ஐயா, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, உங்க நாம மகிப்பிடட்டும், எல்லா துதிக்கான மகி முக்கி செலுத்துறோம், யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீரோ பரப்பிதாவே, ஆமே.
1: ஹார்வெஸ்ட் பம்ப்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
2: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கொடுத்து துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ சேவையை கேட்டும், அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும், அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்காகவும் ஜெபித்து வருகின்றோம். உங்கள் பணத்தாலும் பொருளாலும் நம்முடைய ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101 Nilgiri, South India. Cell phone numbers 944-30-780-19 and 7598-112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: 115 சங்கீதம் 9 வசனம்.
1: இஸ்ரவேலே,
0: இஸ்ரவேலே,
1: கர்த்தரை நம்பு,
0: கர்த்தரை நம்பு,
1: அவரே அவர்களுக்கு துணையும்,
0: அவரே அவர்களுக்கு துணையும்,
1: அவர்களுக்கு கேடகமா இருக்கிறார்.
0: துணையும் அவருக்கு எதை எப்படி இருக்கிறாரா? கேடகமா இருக்கிறார். கர்த்தரை நம்புங்க, உலகத்தை நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்க. அழிஞ்சு போற உலகத்து மேல நம்பிக்கை வைக்காதீங்க. உலகம் ஒரு நாள் கைவிடும். முதல்ல கர்த்தர் அன்புகிறவங்களை காப்பாத்துறாரு, ரெண்டாவது யாரை காப்பாத்துறாரு? அவர்கள் நம்புறவங்களை கர்த்தர் காப்பாத்துறாரு. அது சொன்னார், அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி ஒருவரையும் சேதப்படுத்தாத வழிக்கு என்ன செய்றாரா? இரவும் பகலும் காப்பாத்துற யார? அவரிடத்துல அன்புகிறவரை காப்பாத்துற, ரெண்டாவது அவர் நம்புகிறவரை காப்பாத்துறாரு, மூன்றாவது கர்த்தர் யாரை காப்பாத்துறான்னு பாருங்க. சங்கீத புஸ்தகம் 41 சங்கீதம் 1 வசனம் 2 வசனம்.
1: சிறுமைப்பட்டவன் மேல்,
0: சிறுமைப்பட்டவன் மேல்
1: சிந்தை உள்ளவன் பாக்கியவான்,
0: சிந்தை உள்ளவன் பாக்கியவான்,
1: தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார்.
0: தீங்கு நாளில் அவர் என்ன செய்யறாரு? கர்த்தர் என்ன செய்யறாரு? விடுவிப்பார். தீர்மை பெற்றவன் சிந்தை உள்ளவன் பாக்கியவன், தீங்கு நாளில
1: கர்த்தர் அவனை விடுவிப்பார்,
0: கர்த்தர் அவனை விடுவிப்பார்,
1: கர்த்தர் அவனை பாதுகாத்து,
0: கர்த்தர் அவனை பாதுகாத்து
1: அவனை உயிரோடே வைப்பார்.
0: ஹல்லேலூயா, ஆமென். தீங்கு நாளில தீர்மப்பட்ட மேல சிந்தை உள்ளவங்கள் பாக்கியவங்கள். அவர் என்ன
1: தீங்கு நாளில்,
0: தீங்கு நாளில் அவர்
1: கர்த்தர் அவனை விடுவிப்பார்.
0: தீங்கு நாளில் அவங்க கர்த்தர் விடுவிப்பார். என்ன தீங்கு இருந்தாலும் அந்த கர்த்தர் நம்மளை என்ன செய்யறாரு? விடுவிப்பார்.
1: கர்த்தர் அவனை பாதுகாத்து,
0: கர்த்தர் அவனை பாதுகாத்து
1: அவனை உயிரோடே வைப்பார்.
0: கர்த்தர் அவனை என்ன செய்வாரு? உயிரோடே வைப்பார். ஹல்லேலூயா.
1: பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான்.
0: பூமியில எப்படி இருப்பா? பாக்கியவானா இருப்பான். பாத்தீங்களா, சிறுமைப்பட்டவங்க அவங்கள ஏழை எளிய மக்கள் வரலீங்க, அவங்களுக்கு நீங்க உதவி செய்யணும். உங்களுக்கு சிந்தை வச்சா கூட போதும், உதவி செஞ்சான்னு கூட போறல. என்ன சொல்றாரு? சிறுமைப்பட்டவன் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். அவர் என்ன செய்யறாங்க? கர்த்தரு
1: தீங்கு நாளில்,
0: தீங்கு நாளில்
1: கர்த்தர் அவனை விடுவிப்பார்.
0: தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார்.
1: கர்த்தர் அவனை பாதுகாத்து,
0: கர்த்தர் அவனை பாதுகாத்து
1: அவனை உயிரோடே வைப்பார்.
0: கர்த்தர் என்ன செய்வாரா? தீங்கு நாளில் பாதுகாத்து உயிரோடே வைப்பார்.
1: பூமியில் அவன் பாக்கியவனா இருப்பான்.
0: பூமியில் அவங்க எப்படி இருப்பாங்க? பாக்கியவனா இருப்பாங்க. சிறுமைப்பட்டவங்க சிந்து உள்ளவங்களை கர்த்தர் யார காப்பாத்துறாரு? கர்த்தரத்துல அன்பு உறவுகளை, ரெண்டாவது அவங்க நம்புறவங்களை, மூணாவது சிறுமைப்பட்ட மேல சிந்த உள்ளவங்க பாக்கியவான். சிந்தை இருந்தா போதும். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுறது. மத்தேயு சுவிசேஷம் 25 அதிகாரம் 40 வசனம்.
1: அதற்கு ராஜா பிரதித்திரமாக,
0: அதற்கு ராஜா பிரதித்திரமாக,
1: மிகவும் சிறியவராகிய,
0: மிகவும் சிறியவராகிய
1: என் சகோதரரான,
0: என் சகோதரரான
1: இவர்களில்,
0: இவர்களில்
1: ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ,
0: மிகவும் சிறியவரான இவர்கள் ஒரு மிகவும் ஒருவரான இவர் எதை செய்தீர்களோ,
1: மிகவும் சிறியவராகிய,
0: மிகவும் சிறுவராகிய
1: என் சகோதரரான,
0: என் சகோதரரான
1: இவர்களில்,
0: இவர்களில்
1: ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ,
0: ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ
1: அதை எனக்கே செய்தீர்கள் என்று,
0: எனக்கே செய்தீர்கள் என்று
1: மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார்.
0: மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுறேன் என்பார். சிறுமி உள்ளவங்களுக்கு செய்யும்போது கத்திருக்கு அதை செய்றீங்க. கத்திர உங்களை என்ன செய்யறது? பரலோகத்திலேயே ஆசீர்வதிப்பாரு, பூலோகத்திலையும் கட்டாயம் ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. இதுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் வாயினால சொன்ன வார்த்தை. எபிரேயன் புஸ்தகம் 13 அதிகாரம் 16 வசனம்.
1: அன்றியும் நன்மை செய்யவும்,
0: நன்மை செய்யவும்,
1: தான தர்மம் பண்ணவும்,
0: தான தர்மம் பண்ணவும்
1: மறவாதிருங்கள்,
0: மறவாதிருங்கள்.
1: இப்படிப்பட்ட பலிகளின் மேல்,
0: இப்படிப்பட்ட பலிகள் மேல்
1: தேவன் பிரியமாயிருக்கிறார்.
0: இப்படிப்பட்ட பலிகளின் மேல யார் பிரியமா இருக்கிறார்? தேவன் பிரியமா இருக்கிறார். அவர் உங்களை காப்பாற்றுவார். ஒருவரும் சேதப்படுத்தாத வெடிக்கு இரவும் பகலும் கத்திர செய்யறம்ல காப்பாத்து. யார காப்பாத்துறாரு? முதலாவது அன்பு குறவங்களை, ரெண்டாவது நம்புறவங்களை, மூணாவது சிறுமைப்பட்டவங்கள சிந்த உள்ளவங்கள கத்திர காப்பாத்துறாரு. கடைசியாக யார காப்பாத்துறாரு தெரியுமா? வாசிங்க உபாகம் புஸ்தகம் 33 அதிகாரம் 12 வசனம்.
1: பெனியமினை குறித்து,
0: பெனியமினை குறித்து
1: கர்த்தருக்கு பிரியமானவன்
0: பாருங்க, கர்த்தர் யார சொல்றாரு? பெனியமினை குறித்து என்ன சொல்றாரு?
1: கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட சுகமாய் தங்கியிருப்பான்,
0: சுகமாய் தங்கியிருப்பான்.
1: அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி,
0: அவரை என்னாலும் கர்த்தர் என்ன செய்யறாரு? காப்பாற்றி
1: அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பான்,
0: அவர் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார். மிகவும்
1: பென்யமினை குறித்து,
0: பென்யமினை குறித்து
1: கர்த்தருக்கு பிரியமானவன்,
0: கர்த்தருக்கு என்ன செய்யறார், அவர் எப்படி இருந்தாரா, பிரியமானவர்,
1: அவரோட சுகமாய் தங்கியிருப்பான்,
0: அவரோட கர்த்தரோட சுகமாய் தங்கியிருப்பான்,
1: அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி,
0: அவர் என்னால அவரை காப்பாற்றி,
1: அவன் எல்லைக்குள்ளேயே வாசமாயிருப்பார்,
0: எல்லைக்குள்ளே கர்த்தர் என்ன செய்வாரு, வாசமாயிருப்பார். அல்லேலூயா. நம்ம நம்மளை பார்த்து சொல்லுவாரா, என்னை பார்த்து சொல்லணும், பிரியமான எஸ்தர் பிரியமானவளே, அப்படி சொல்லணும்னா நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் பிரியமானதை ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யணும். 143:10
1: உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதி தரலும்,
0: உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலும். கத்துட்டு ஒவ்வொரு நாள் நம்ம கேட்கணும், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலும், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலும், ஆண்டவரே பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலும் சொல்லி ஒவ்வொரு நாளும் கேட்கணும். எபேசியர் புஸ்தகம் 5:10
1: கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று,
0: கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று
1: நீங்கள் சோதித்து பாருங்கள்,
0: நீங்கள் சோதித்து பாருங்கள். நம்ம ஒரு கடைக்கு போனா ஒரு பொருள் வாங்கணும்னா சோதிப்பாக்கு, நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, ஒரு புடவையோ வச்சுக்கோங்களேன், ஒரு புடவையோ ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க, நல்லா இருக்குமா நல்லா இருக்கான்னு நினைச்சிடும், 4-5 புடவை எடுத்து உங்களுக்கு பிரியா நசுக்கிலாம் பாக்குறோம், நம்ம கலருக்கு நல்லா இருக்குமா, எத்தனை சோதிக்கிறோம் இல்லையா. அதே போல கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று என்ன செய்யணுமா, சோதித்து பார்க்கணும். எது கர்த்தருக்கு பிரியம், எப்படி பார்க்க முடியும், பைபிள் வாசித்து எது கர்த்தருக்கு பிரியம் சொல்றாரு, கர்த்தருக்கு எது பிரியம் சொல்லி என்ன செய்யணுமா, சோதித்து பார்க்கணும். எப்படி சோதித்து பார்க்க முடியும், பைபிள் எடுத்து வாசித்து எது கர்த்தருக்கு பிரியம், எது கர்த்தருக்கு பிரியமில்லைங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், சோதித்து பார்க்க வேண்டும். பைபிள் தான் தெரியும் எது கர்த்தர் பிரியம் எது கர்த்தர் பிரியமில்லைன்னு சொல்லி, நம்ம ஒரு நாள் வாசித்து கர்த்தருடைய வசனத்தை வச்சு ஆண்டவரே இது உங்களுக்கு பிடிக்குமா இது உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லி சோதித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப நம்ம கர்த்தர் பிரியமா இருக்கணும், எதெல்லாம் கர்த்தர் பிரியம் எதெல்லாம் கர்த்தர் பிரியமில்லைங்கிறத நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். நீதிமொழி புஸ்தகம் 12:22
1: பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள்,
0: பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள்,
1: உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம்.
0: கர்த்தருக்கு எது பிரியம், உண்மையா இருக்க வேண்டும், உள்ளத்தில் ஒண்ணு உதட்டிலோட இருக்க கூடாது, உண்மையா நம்ம நடந்தோம்னா அது யாருக்கு பிரியம், கர்த்தருக்கு பிரியம், உண்மையா இருந்தா கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவரே என்ன உண்மை உள்ளா மாற்றும், ஆண்டவரே உண்மை உள்ளவளா என்னை மாற்றுங்க, என் வாழ்க்கையில உண்மை இல்லாம இருக்கனே, என்னை உண்மை உள்ளவளா மாற்றுங்கன்னு சொல்லி நம்ம கர்த்தரை கேட்கணும். ரெண்டாவது கர்த்தர் பிரியம் என்ன, நீதிமொழி புஸ்தகம் 11:20
1: மாறுபாடுள்ள இருதயம் உடையவர்கள்,
0: மாறுபாடுள்ள இருதயம் உள்ளவர்கள்,
1: கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள்,
0: கர்த்தருக்கு அருவறு, இப்ப ஒன்று பேசுறது அப்ப ஒன்று பேசுறது இன்னொன்னு கொஞ்சம் பேசுறது, அது கர்த்தருக்கு என்ன செஞ்சதா, அதை மாறுவறுப்பானது, இப்ப ஒன்னு அப்ப ஒன்னு அப்பதொன்னு அப்பதொன்னு இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு பேசுறோம், கத்திரிக்கு எப்படிப்பட்டவங்களா இருப்பா,
1: அருவறுப்பானது,
0: அத மாறுபாடு மாறு, இப்ப ஒண்ணு அப்ப ஒண்ணு அப்ப ஒண்ணு கொஞ்சம் விட்டு ஒண்ணு இன்னொன்னு பேசுற அது பேசக்கூடாது, கத்திரிக்கு எது எப்படி அது வந்து எப்படி இருக்கா, கத்திரிக்கு அருவறுப்பானவர்கள்,
1: உத்தம மார்க்கத்தாரோ,
0: உத்தம மார்க்கத்தாரோ
1: அவருக்கு பிரியமானவர்கள்,
0: அவர் பிரியமானவர்கள். நம்ம ஆண்டவரை கேட்கலாம், ஆண்டவரே உத்தம மார்க்கத்தாரா என்ன மாற்றும், அப்ப என்னால முடியல, நான் எத்தனையா நினைச்சேன் ஆண்டவரே எப்படியாவது உத்தமான மார்க்கணும் மாறணும்னு சொல்லி, என்னால முடியல, என்னை உத்தமா இருக்க தர மாத்துன்னு சொல்லி நம்ம கர்த்தரை கேட்கணும். கர்த்தர் நம்மளை மாத்துவார மாற்ற மாட்டாரா, கட்டாயம் மாத்துவார், அவர் கையில நம்ம நம்மளை அர்ப்பணிச்சு ஒவ்வொரு நாளும் காலை எழுந்திரிச்சு ஆண்டுட்டு கேட்கணும், ஆண்டவரே நீ மாற்றும் அப்பா, உத்தமா இருக்க தர நீ மாற்றும் சொல்லி கேட்கணும். அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு பிரியம் மட்டும், நிறைய இருக்கு பிரியம், ஒன்னே ஒன்று மட்டும் பார்ப்போம். சங்கீத புஸ்தகம் 149:4
1: கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார்.
0: கர்த்தர் யார் மேல் பிரியம் வைக்கிறாரு, தம்முடைய ஜனத்து மேல். யார் தம்முடைய ஜனம், கர்த்தருடைய ஜனம் யாரு சொல்லுங்க. யோவான் சுவிசேஷம் 1:12 அவர் ஏற்றுக்கொண்டவங்க, ரத்தத்தினால் கழுவப்படுறது உண்மைதான், ரெண்டாவது அவர் என்ன செய்ய உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளணும்,
1: அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள்,
0: ஏற்றுக்கொண்டோம்னா
1: எத்தனை பேர்களோ,
0: எத்தனை பேர்களோ
1: அத்தனை பேர்களும்,
0: அத்தனை பேர்களும்
1: தேவனுடைய பிள்ளைகளாகும்படி,
0: தேவனுடைய பிள்ளைகளாகும்படி
1: அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்,
0: தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அவர் நாமத்தில் விசுவாசம் இல்லாத கர்த்தர் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர், அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். 2 கொரிந்தியர் 6:6 பதினாலு இருந்து வாசிங்க.
1: அந்நிய முகத்திலே,
0: அந்நிய முகத்திலே
1: அவிசுவாசிகளுடன்,
0: அவிசுவாசிகளுடன்
1: பிணைக்கப்படாத இருப்பீர்களாக,
0: பிணைக்கப்படாத இருப்பீர்களாக.
1: நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது?
0: நீதிக்கும் அநீதிக்கும், நீதியும் வேணும் அநீதி வேணும், உலக மக்களும் வேணும், நம்ம எல்லாம் வேணும்னு சொல்ல முடியாது. அது அநீதி உலக மக்களோட என்ன செய்யல, நம்ம சம்பந்தம் கலக்கூடாது.
1: ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் எது?
0: ஒளி யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இருள் யாரு? அவங்க கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, ஐக்கிய வைக்கக்கூடாது.
1: கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது?
0: கிறிஸ்து இயேசு கிறிஸ்து பேலியாளுங்கிறது உலக மக்கள், அவங்களுக்கும் நமக்கு என்ன சரி இசைவு இருக்கக்கூடாது.
1: அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது?
0: அவிசுவாசியுடைய விசுவாசிக்கு பங்கேது.
1: தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது?
0: தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது?
1: நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி, அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள்,
0: என்று
1: தேவன் சொன்னபடி,
0: நீங்கள்
1: ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே.
0: நம்மள யாருடைய ஆலயம்? ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே.
1: ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய்,
0: நம்ம வாசம் இல்லையா, அத்தனை ஜனங்கள் நடுவிலிருந்து என்ன செய்யணும், பிரிந்து போய்
1: அசுத்தமானதை தொடாதிருங்கள்,
0: அசுத்தமானதை தொடாதிருங்கள்
1: என்று கர்த்தர் சொல்லுகிறார்,
0: என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
1: அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு, உங்களுக்கு பிதாவா இருப்பேன்,
0: நான் உங்களுக்கு பிதாவா இருப்பேன்,
1: நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமில்ல கர்த்தர் சொல்லுகிறார்.
0: முதல் நாலஞ்சு காரியம் வாசகர், அந்த காரியம் உங்களுக்குள்ள இருக்கிறான்னு சொல்லி நீங்க பார்த்து அதுலிருந்து விலகி இயேசு கிறிஸ்து கூட நம்மள யாருடைய ஆலயம்? சிவனுள்ள தேவனுடைய ஆலயம் இருக்க. பல காரியங்களை விட்டு விலகி வரும்போது கர்த்தர் நம்மளை இளைச்சரி ஏற்றுக்கொண்டு நம்ம அவரு குமாரத்தையோ குமாரரா இருப்போம். இந்த காரியங்கள் நமக்குள்ள இருக்கான்னு சொல்லி பார்த்து நம்ம ஒவ்வொருத்தரும் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம அந்த ஒரு காரியத்தில விட்டு விலகி வரும்போது கத்திருக்கணும். எப்படி இருப்பா, எப்படி இருப்பா?
1: நீங்கள் எனக்கு குமாரரும்,
0: நீங்கள் எனக்கு குமாரரும்
1: குமாரத்திகளுமா இருப்பீர்கள்,
0: குமாரத்திகளா இருப்பீர் என்று
1: சர்வ வல்லமில்ல கர்த்தர் சொல்லுகிறார்.
0: சர்வ வல்லமில்ல கர்த்தர் சொல்லுகிறார். முதல் யார் காப்பாத்துவாரு? ரெண்டாவது, மூணாவது, நான்காவது, பெண்ணின் மேல பிரியமா இருந்தாரு. அவர் என்ன செஞ்சாரு? கத்திற்கு பிரியம் வந்தார். யார் மேல முதல் பிரியமா இருப்பாரு? உண்மையில கத்த உத்தம் மேல கத்த பிரியமா இருக்கிறார். கத்து தான் எங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: இருந்து நின்று கத்த நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, என்னை நீர் காப்பாற்ற வேண்டும் அப்பா. சொன்னார் இல்லையா, இரவும் பகலும் என்ன செய்யறாரா? காப்பாற்ற. ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, இரவும் பகலும் நம்ம என்ன செய்யறாரு? கர்த்தர் காப்பாற்றுகிறார். யார் யாரெல்லாம் அவர் காப்பாற்றுவார் என்றுதான் நாம் கேட்டோம் இல்லையா? அவரத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் யார் எல்லாம் அன்பு கூறுகிறார்களோ கர்த்தர் அவர்களை காப்பாற்றுகிறார். இரண்டாவதாக, யார் எல்லாம் கர்த்தரை முழுமையாக நம்புகிறார்கள், நீரே நம்பிக்கை என்று சொல்லி கர்த்தரை நம்புகிறார்களோ அந்த நம்புகிறவர்களை கர்த்தர் அவர் காப்பாற்றுகிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். அவ்வளவு சந்தோஷம் பார்த்தீங்களா? நம் தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது தேவன் நம்மை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். நாம் அவரை முழுமையாக நம்பும் பொழுது தேவன் நம்மை காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறார். மூன்றாவது, சிறுமைப்பட்ட சிந்தையுள்ளவன் பாக்கியவான். மூன்றாவதா, யாரெல்லாம் சிறுமைப்பட்ட சிறியவர்களாகிய எங்களுடைய எளிய மக்கள் மீது சிறுமைப்பட்ட சிந்தையுள்ளவர்களாக இருக்கிறோமோ தேவன் அவர்களை காப்பாற்றுவார், அவர்களை இந்த உலகத்தில் உயிரோடு வைப்பார், அவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? அலையிலே சொல்லாமா? அலையிலோயா, நானும் சிறுமைப்பட்ட ஜனங்கள் மீது அன்புள்ளவனாய் இருக்க, சிறுமைப்பட்ட ஜனங்கள் மீது பாசமுள்ளவனாய் இருக்க, அப்பா நான் அவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்ய எனக்கு அந்த பாக்கியங்களை அப்பா நீர் தாரும் என்று சொல்லி நாம ஜெபம் பண்ணுவோம். நான்காவதாக, யாரை காப்பாற்றுகிறார்? கர்த்தருக்கு பிரியமானவர்கள். கர்த்தருக்கு பிரியமானது செய்யக்கூடியவர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். எது அவருக்கு பிரியம்? உண்மையாய் நடப்பவர் அவருக்கு பிரியம், உத்தமமாக வாழ்பவர் அவருக்கு பிரியம். எல்லா தேவையில்லாத அசுத்தமான காரியங்களையும் கர்த்தர் விரும்பாத காரியங்களை விட்டு தெரிந்து வருகிறவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். ஆம், உண்மையுள்ளவர்களுக்கு பிரியம், முத்தமாய் வாழ்கிறவர்களுக்கு பிரியம். அது மாத்திரம் தன் ஜனத்தின் மீது பிரியம் வைக்கிறார். யாருடைய ஜனம்? அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, தேவையில்லாத காரியத்தை விட்டு பிரிந்து வெளியே வருகிறவர்கள் அவருக்கு சொந்தமானவர்கள், அவர் சொந்த ஜனங்கள். அவர் மேல் கர்த்தர் பிரியமைக்கிறார். எல்லாம் சொல்லமா ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாய் திறந்து ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம். நீர் அப்பா இரவும் பகலும் எங்களை காப்பாற்றுகிற ஒரு தேவனப்பா. அடிக்கடி இதற்கு தண்ணீர் பாய்ச்சி இரவும் பகலும் அதை காப்பாற்றுவேன் என்று சொன்னீரே. நாங்கள் உண்மை துதிக்கின்றோம் ஆண்டவர். எங்களை காப்பாற்றுகிறவரே, உண்மை துதிக்கின்றோம் அப்பா. உங்களுக்கு அன்பு கூறுவதற்கு எங்களுக்கு உதவி செய். முழுதோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற எங்களுக்கு நீ உதவி செய்யணுமே ஆண்டவரே. எப்பொழுதுமே நாங்கள் இடைவிடாமல் உண்மை நம்பிக்கொண்டே இருக்கணும் அப்பா. நீரே எங்கள் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் ராஜா. எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. சிறுமைப்பட்ட சிந்தை உள்ளவர்களா எங்களை மாற்றும் ஐயா. எங்களால் முடிந்த உதவி ஏழை எளிய ஜனங்களுக்கு, தேவையுள்ளவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு நாங்கள் செய்ய எங்களுக்கு பாக்கியங்களை கொடு ஆண்டவரே. உமக்கு பிரியமானவர்களா இந்த உலகத்தில் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. யாராவது வசனத்தை கேட்டு தான் அர்ப்பணித்தார்களோ, உண்மையுள்ளவர்களா எங்களை மாற்றும், உத்தமர்களாய் மாற்றும், சொந்த ஜனமாய் எங்களை மாற்றும். எங்கள் மேல் பிரிய வைக்கிற தேவன், எங்களை காப்பாற்றுகிற தேவன் ஐயா. நாங்கள் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு உதவி செய். இந்த வசனத்தை கேட்டு யார் யாரெல்லாம் ஆண்டவரே நாங்கள் உங்கள்கிட்ட அன்பா இருக்கணும், உங்க நம்பணும், சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்யணும், உங்களுக்கு பிரியமா நடக்கணும்னு சொல்லி கேட்கிறார்களோ, அத்தனை பேர் மீது கத்துடைய பாதுகாவல் இறங்குவதாக, கத்துடைய ஆளுகை இறங்கி வருவதாக. மகிமையானவைகள் மேலெல்லாம் கத்துடைய பாதுகாவல் உண்டாயிருக்கும் என்று கேட்டோமே. கத்துடைய பாதுகாவல் உண்டாவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்வதற்காக கோடான கொடி சோத்திரம்.
0: ஆண்டவரே பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. ஆவியில வளரணும், அக்கினியில நிரம்பி இருக்கணும், பிரசனத்துல நிரம்பி இருக்கணும். மகிமையான காரியச்சிங்க, மகத்தான காரியச்சிங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியரங்கமா அற்புதச்சிங்க. ஆசீர்வதித்து உயர்த்துங்க. நன்மையான காரியத்தை செய்யுங்க. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களும் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆறுதல், தேர்தல் நிறைஞ்சிருக்கட்டும் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க. திருமணமாக்காத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பாய்த்த தரணும். சமாளாத மக்கள் சமான் தரணும். கடன் பரிசனை, கண்ணீர், வேதனைகள், துன்பங்கள், தொல்லைகள் எல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவர். அப்பா அமை ஸ்தோத்திரம். தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க. என்னென்ன தேவையோடு வந்திருக்காங்களோ ஒவ்வொருவர் தேவையும் சந்திப்பீராக. ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. கத்துடி கிருவ, கத்துடி பிரசனம், கத்துடி மகிமை மூடிக்கொள்ளட்டு. அக்கினி வளர்ந்து கத்துக்கோங்க. எல்லா துதி கனமாக்கி செலுத்துறோம். இயேசு நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.
1: நம்முடைய இயேசுன் கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுன் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்கிருவியால் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுன் கரம் புக்கு வருதுங்களா? ஒன்னு வேற யாருக்கு வருது? ரெண்டு, மூன்று, நான்கு பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்துதான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம் கத்தோலிக்கிருவியால். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கத்தோலிக்கிருவியால் மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக அந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் யூஸ் பண்றாரா? ஒன்னு, ரெண்டு, மூணு, எல்லாத்தையும் யூஸ் பண்றீங்க. இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுன் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் இப்போ நம்முடைய இயேசுன் கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி, சிஸ்டர் எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள் சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ போட்ட இமேஜ் போட்ட ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கலீங்க. இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்கள் பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் நீங்கள் பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமும்னா ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகம் வரும். இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆறாம் அதிகாரம் படிக்கணும் விரும்புனீங்கன்னா ஆறாம் அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா
2: உடனே ஆடியோல அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் நீ கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும் பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆடியோ பைபிள். அதே போல சில எனக்கு இல்லைங்க கேட்கற எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது, அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க எஸ்தர் ராணி பைபிள் நினைச்சுன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ளலாம். தமிழ் ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ் ஆங்கிலம் இந்தி மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஆண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம், ஆதியாகமத்தில் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தான் வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், ஒருத்தரோடையே அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்காங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கேட்டு வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம்னு சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும். மெசேஜிங்க அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க அவங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.
3: அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கொடுத்து துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1,000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 6431001, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர் 9443078011.

0: கர்த்தர் தந்த வசனம் யோவான் சுவிசேஷம் 15:16 வசனம்.
1: நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்,
0: பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா, வானாதி வானவர் ராஜாதி ராஜா சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிஞ்சு கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிஞ்சிட்டேன். யார் நம்மளை தெரிஞ்சிட்ட? வானத்தையும் பூமியும் படைத்தவர் நம்மள, அவர் பிள்ளையா தெரிஞ்சிருக்கிறாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா, ஆண்டவர் நமக்கு நம்மளை தெரிஞ்சிட்டாரு. யாரெல்லாம் கர்த்தர் தெரிஞ்சு கொள்றாரு பாருங்க, 4:3 வசனம்.
1: பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள்.
0: பக்தி உள்ளவனை கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? தமக்காக தெரிஞ்சு கொள்றாரு. யாரெல்லாம் கர்த்தர் பக்தியா இருக்கோ, நிறைய நெருங்கி ஜீவிக்கணும், வாஞ்சியா இருக்கணும், அந்த வாஞ்சி நம்மள அறியாமே வரும். ஜெபிக்கணும், துதிக்கணும், ஆண்டவரோடு இருக்கணும், என்ன இருந்தாலும் இல்லாம போனாலும் கர்த்தர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அறியாம இந்த வாஞ்ச வரும். செவிக்கணும். பக்தி உள்ள கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை நம்ம அறிஞ்சிக்கலாம். நமக்குள்ள அந்த வாஞ்ச வருதா? ஐயோ செவிக்கணுமே, நம்ம செவிக்கிறோமா? நம்ம அறியாமே வரும். ஐயோ யாராச்சும் ஒரு கஷ்டமான காரியத்தை சொல்லிட்டா நம்ம அறியாமே அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவோம். ஐயோ அவங்க கஷ்டம் மாறணும், அவங்க கண்ணீர் துடைக்கணும், அவங்களுக்காக செவிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மள அறியாமே இந்த பாறை நமக்குள்ள வரும். அதுதான் கர்த்தர் சொல்றாரு. பக்தி உள்ள கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை கூட சாக்கிரதையா இருக்கணும். பிசாசு தெரிந்து கொள்ளப்பட்டவங்களையும் வஞ்சிக்கிற காலம். யோவான் சுவிசேஷம் 6:70 வசனம்.
1: இயேசு அவர்களை நோக்கி, பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: எப்படி இரவெல்லாம் பாச்சிங்க இருந்து ஜெபம் பண்ணி தான் கர்த்தர் நினைச்சாரு. 12 பேரையும் கர்த்தர் தெரிஞ்சிட்டாரு.
1: உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான்
0: பாத்தீங்களா. கர்த்தர் என்ன செஞ்சாரு? இரவெல்லாம் செவித்து தான் தேவனா கர்த்தர் என்ன செஞ்சாரு? சீசர்களை தெரிஞ்சு கொண்டாரு. அவங்களும் செஞ்சிருக்கான், பிசாசா இருக்கு. ஏன் பிசாச? அவனுக்கு என்னாச்சு? அவன் வந்து பொருளாசை, படம். அப்ப அது மாத்திர இவன் கர்த்தருடைய இருக்கிறப்ப தேவனோடு இருப்பான். தேவனை விட்டு பிரிஞ்சு போனப்ப உலகத்துல மக்கள்கிட்ட போய் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுத்தா எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு சொல்லி உலகத்திலே இருந்தான். கொஞ்சம் யேசுபாவுக்குள்ளயும் இருந்தான். அதனால பிசாசு என்ன செஞ்சான்? அவனை முதல்ல என்ன செஞ்சான்? காட்டி கொடுன்னு உள்ளத்துல பேசினான். 30 வெள்ளிக்காசுக்கு வித்து போட்டுருன்னு சொல்லி பேசி கொஞ்சம் முதல் உள்ளத்தை தூண்டினா திரும்ப என்ன செஞ்சிட்டான்? உள்ளத்துக்குள்ள பூத்துட்டான். அதான் நம்மளுக்கு பிசாசு முதல்ல நம்ம உள்ளத்துல பேசிட்டே இருப்பான். நீ ஏன் இப்படி இருக்க? நீ சும்மா நல்ல ஜாலியா இருக்கலாம். நீ ஏன் இப்படி இருக்க? நீ கடவுளுக்கு நல்லா நீ இருக்கிறதோட பேசாம உலகத்திலே இருக்கலாம்ல, என்ன கருத்துக்குள்ள இருந்தோ உனக்கு என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்மள உள்ளத்தை என்ன செய்வான்? தூண்டுவான். நமக்கு கொஞ்சம் இடம் கிடைக்கும் போது அவனுக்கு நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்தா என்ன செய்ய? நம்ம உள்ளத்துக்குள்ள பூந்துருவான். அதான் நமக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அதை கருத்து வேதம் சொல்லி அவரு பிசாசுக்கு இடம் கொடாப்புல இருங்க, கொடுக்க கூடாது. அவன் என்ன தூண்டாலும் சரி, இயேசு தவிர அந்த உலகத்துல உதவி வேண்டாம் அப்படின்னு நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள உறுதியா இருக்கணும். இயேசுதான் என்ன வந்தாலும் சரி, இயேசு தவிர அவர் விட்டு வாழ்தூரமும் நம்ம சாயக்கூடாது, அவர் விட்டு இடதுபுறமும் சாயவே கூடாது. அப்ப கடைசி நாள் பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக வாசித்து பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 24:24 வசனம்.
1: ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும்
0: கள்ள தீர்க்கதரிசிகளும்
1: எழும்பி கூடுமானால்
0: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக
1: பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள்.
0: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்கதை பெரிய அற்புதங்களையும் அடையாளம் செய்வாங்க. அப்ப என்ன செய்வாங்க? உனக்கு அதை தர, இதை தர, தீர்க்க தர, உனக்கு இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், அப்படி இல்லாத மறந்து பேசுவாங்க. அது மாத்திரம் ஏமாந்து போற அளவுக்கு என்ன செய்வாங்க? பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வாங்க. நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? தெரிந்து கொள்ளப்பட்ட வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்கள் அற்புதங்களை செய்வான். நம்ம அவனுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. என்ன வந்தாலும் நீ கேசு தான் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்து நம்ம பற்றி பிடித்துக்கொள்ளணும். நம்ம இயேசுக்கு நம்ம உள்ளத்துல இருந்தானே பெரிய சமாதானம் சந்தோஷம் இருக்கும். உள்ளத்துல நம்ம குழப்பம் வராது, சோறு வராது. சோறு வந்தாலும் அது மேற்கொள்ள தேவன் பலன் கொடுத்துருவார். அல்லேலூயா. அதுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருந்தா பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. கர்த்தருக்குள்ள இருக்கும்போது பிரச்சனை வரும், குழப்பம் வரும், ஆனால் வெற்றி கொடுப்பார். நமக்கு ஒரு பெரிய சமாதானம் இருந்துட்டே இருக்கும், சந்தோஷம் இருந்துட்டே இருக்கும். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொரு நாளும் நினைச்சிருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவரும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வான். நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. அங்கு இது நடக்குது, அங்கு இது நடக்கு, அங்கு இதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம போயிடக்கூடாது. நம்ம இயேசு விட்டு ஒரு நாள் கூட வலதுறவு இடவரை சாயாதபடிக்கு நம்ம காத்துக்கலாதான். ஆண்டர் சொல்றாரு உபாக்கம் புஸ்தகம் 5:32 வசனத்துல பாருங்க, அவர் விட்டு வலதுறமும் சாயக்கூடாது, அவர் விட்டு இடதுறமும் சாயக்கூடாது.
1: உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய
0: இருங்கள்.
1: வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக.
0: கற்பித்தபடியே செய்ய எப்படி இருக்கணும்? சமாதானமா இருக்கணும். முதலாவதாக தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் கர்த்தர் ரட்சிக்கிறார். 2 Thessalonians 2:13
1: கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே.
0: நான் ரட்சிப்படையிருந்த கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஆதி முதலே தெரிஞ்சிட்டு ஆதில இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நேத்து நம்ம தெரிஞ்சு கொள்ள எப்ப தெரிஞ்சிட்டாரு? ஆதி முதல். அதனாலதான் நம்ம சத்தியத்தை விசுவாசிக்க முடியுது. நிறைய பேர் பாருங்க, சத்தியத்துல நிறைய பேர் விசுவாசிக்க முடியும். இப்ப எல்லாம் என்னன்னா கட்டு கதை, எங்க என்ன சொல்றாங்க அதை சொல்றாங்க. சத்தியத்து மேல நிறைய பேர் விசுவாசம் எல்லாமே விசுவாசம் வஞ்சிச்சுட்டு இருக்கிறான். ஆதி முதல் தெரிந்து கொள்ள நம்ம என்ன செய்யற? தேவன் நம்மள ரட்சித்திருக்கிறாரு. ரட்சிக்கப்படாம இருப்போமானா? இன்னைக்கு ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே என்ன ரட்சிக்க பண்ணப்பா, இந்த ரட்சிப்பு நடுவே எனக்கு வேணும். ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டதான் கர்த்தத்தை உறுதியா நினைச்சிருக்க முடியும். நம்ம செவத்துக்கு வந்தனாலும் என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கலாலும் இல்ல, நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தா நம் வாழ்க்கையில் ரட்சி பெறும். எபேசியன் புத்தகம் 2:5
1: கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள்.
0: கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை, தேவனுடைய கிருபையினால என்ன செஞ்சாரு? ரட்சித்தறாரு. ஆண்டவரே எப்படியாவது ரட்சியும் ஐயா, கிருபையினாலே என்னை ரட்சித்தள்ளும், நான் ரட்சிக்கணும் ஐயா, நீ முழுமையா என்னை ரட்சித்தள்ளும் கேட்கணும். 8 2:8
1: கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்.
0: கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்.
1: இது உங்களால் உண்டானதல்ல,
0: உங்களால் உண்டானதல்ல,
1: இது தேவனுடைய ஈவு.
0: தேவனுடைய ஈவு. நம்ம கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நம்ம இதுவரைக்கும் செய்த பாவங்கள் எல்லாம் தேவன் மன்னிச்சிட்டாரு அப்படின்னு நமக்குள்ள ரொம்ப சந்தோஷம் இருக்கும். அதான் தேவன் தந்த அது ஒரு ஈவு. நமக்கெல்லாம் கர்த்தர் கிருபையா ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாம ரட்சிப்பை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். தீட்டின் புஸ்தகம் 3:5
1: நாம் செய்த நீதியின் கிரியில் நிமித்தம்,
0: நாம் செய்த நீதியின் கிரியில் நிமித்தம்
1: அவர் நம்மை ரட்சியாமல்,
0: அவர் நம்மை ரட்சியாமல்
1: தமது இரக்கத்தின்படியே,
0: தம்முடைய இரக்கத்தின்படியே
1: மறு ஜென்மம் ஒழுக்கினாலும்,
0: மறு ஜென்மம் ஒழுக்கினாலும்
1: பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும்,
0: பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலாலும்
1: நம்மை ரட்சித்தார்.
0: நம்ம ரட்சித்தான். நம்ம செய்த நீதினால, நம்ம அதை செய்த இதை செய்ய அப்படி இல்லை, அவரு கிருபினால அவர் என்ன செஞ்சாரு? மறுச்சன் மெழுக்கினால நம்மளை கத்து என்ன செஞ்சாரு? நம்மள ரட்சித்திருக்கிறாரு. அந்த ரட்சிப்பை நம்ம யாரும் இழந்துடக்கூடாது. இவ்வளவு பெரிய ரட்சிப்பு குறித்து கவலையற்றுப்போமான வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ரட்சிப்பை பெற்ற ரட்சிப்பு இழந்துடக்கூடாது. பட்டு புடவை கட்டிருக்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த புடவை எத்தனை பாதுகாக்கிறோம் இல்லையா? அழுக்கு ஒட்டாம அப்படி பாக்கிறோம். நம்ம ஆத்தும ரட்சிப்பு மிகவும் வெளியேறப்பட்டது. அந்த ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ளணும். எபிரேயர் புஸ்தகம் 2:4
1: அடையாளங்களினாலும்,
0: அடையாளங்களினாலும்
1: அற்புதங்களினாலும்,
0: அற்புதங்களினாலும்
1: பலவிதமான பலத்த செய்கைகளினாலும்,
0: பலத்த செய்கைகளினாலும்
1: தம்முடைய சித்தத்தின்படி,
0: தம்முடைய சித்தத்தின்படி
1: பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும்,
0: பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும்
1: தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து, நாம் கவலை அற்றிருப்போமானால், தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்?
0: ரட்சிப்பா கேட்கணும். ஆண்டவரே நீ ரட்சிக்க மாட்டவரே, எப்படியாவது ரட்சித்தனும், எனக்கு முழுமையா பாவமன்னிப்பு நிச்சயம் வேணும். முதல்ல கர்த்தர் நம்ம சந்திச்சவளை முதல்ல ரட்சிக்கிறாரு, ரெண்டாவது நமக்கு அபிஷேகம் கொடுக்கிறாரு. நம்ம ரட்சி பெற்றிருக்கிறோமா படலையான்னு நம்ம உள்ள தலைசி பார்த்தா நமக்கு தெரியும். பழைய பாவத்துல வெற்றி இருக்கா, பரிசுத்தவனை பெற்றிருக்குமா இல்லைன்னு எப்படி தெரியும்? பரிசுத்தவன் வந்து என்ன, பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நாய்த்திருப்பு குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்தார். பரிசுத்தவனை பெற்றிருக்கிறோமா, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கா, நம்ம நம்ம என்ன செய்யணும்? உள்ளத்தை ஆராய்ஞ்சி அறிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருக்க முதல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தர் என்ன செய்யறாரு? ரட்சிக்கிறார். இரண்டாவதாக ஒன்னு பேதும் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் 9வது வசனம்,
1: நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு
0: வரவழைத்தவருடைய
1: புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு
0: தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ரெண்டாவது என்ன, முதல் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ரெண்டாவது ஆண்டுடைய புண்ணியங்களை எல்லாருக்கும் சொல்லணும். ஆண்டவர் செய்த நன்மைகளை, ஆண்டவர் செய்த கிருபைகளை, ஆண்டவர்

0: கர்த்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் முடிக்கு நம்ம கர்த்தர் என்ன செஞ்சார், நம்மள தெரிஞ்சிருக்கிறாரு. மற்றவங்களுக்கு சொல்றோமா, நம்ம வாழ்க்கையில செய்த அன்பு, நம்ம வாழ்க்கையில் தேவன் செய்த பாராட்டின கிருபைகள் எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லணும். சொல்லாம நம்ம அமைக்க வைக்கவே கூடாது. தெரிந்து கொள்ளப்பட்ட வேலை ரெண்டாவது முதல் ரட்சிக்கப்படணும். ரெண்டாவது தேவனுடைய தேவனை பற்றி தேவன் செய்த நன்மைகள் எல்லாருக்கும் என்ன செய்யணும், சொல்லணும். அதுதான் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மார்க்கன் சுவிசேஷம் 3:14-15 வாசித்து பாருங்க.
1: அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு,
0: அவர்கள்
1: தம்மோடு கூட இருக்கவும்,
0: நம்ம ஒவ்வொரு நிமிஷம் கர்த்தரோடு இருக்கவும்,
1: பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும்,
0: நம்மளை அனுப்பவும்,
1: வியாதிகளை குணமாக்கி,
0: வியாதி நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்யணும், மற்றவங்க வியாதிய குணமாக்கு. செவத்துல ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு வரங்கள் வேணும், வல்லம் வேணும், குணமாக்குற வல்லம் வேணும்னு சொல்லி ஆண்டவரை கேட்கணும். ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட வேலை அதுதான், வியாதியை குணமாக்கவும்,
1: பிசாசை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவளா இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார்.
0: அதிகாரம் நம்மள சும்மா சாதாரண ஏற்படுத்தல, தேவன் எதுக்கு ஏற்படுத்திருக்காரு, நம்மள அதிகாரம் உடையவளா இருக்கிறது தான் தேவன் நம்மள ஏற்படுத்திருக்கிறாரு. இதுவரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம். இப்பொழுது நம்ம தேவனை நோக்கி ஜெபிக்க போறோம். எங்கள் அன்பா நேசித்து வழி நடத்த எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றி ஓடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோமே. அன்பின் தகப்பனே, நம்முடைய சீவனில் வார்த்தை கேட்டிருந்த ஒரு ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, ரட்சிங்க, பரிசுத்தாவி நிரப்புங்க, பக்தி வர தாங்க, செபிக்க உதவி செய்ய, துதிக்க உதவி செய்ய, உம்மோடு இருக்க உதவி செய்ய, உண்மை அண்டி கொள்ள உதவி செய்ய, உண்மை சார்ந்து கொள்ள உதவி செய்யப்பா. தகப்பனே, கேட்கிற மக்கள் உள்ளத்துல விசுவாசி தாரும், பரிசுத்தை தாரும். தகப்பனே, உண்மை போல மாற்றுங்க ஆண்டவரே. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்கு, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க. மந்திரம் செய்வினைகள் பெல்லிசுனிகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்புறப்படுத்தி செபிக்கிறோம். கட்டுகளை எல்லாம் உடைத்து போடுகிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேலை இல்லாத குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். வேலை கொடுங்க சப்பா. திருமணமாகாத குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்களுக்காக செபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. வேலையில பிரமோசம் இல்லாத மக்களுக்காக செபிக்கிறோம். வேலையில பிரமோசன் கிடைக்கணும். வேலை கன்ஃபார்மாகாத மக்களுக்காக செபிக்கிற வேலை கன்ஃபார்மாகணும். கஷ்டப்படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாத்துங்க. கண்ணீரை துடைங்க. குடிக்கிற குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை ஆக்குங்கப்பா. கடனால தவிக்கிற மக்கள் கடன் அடைக்கு உதவி செய்யுங்க. கஷ்டத்தை மாத்துங்க. அன்பின் தகப்பனே, எல்லா முகத்திலிருந்து கண்ணீரை துடைக்க முடிவாக்கி எஞ்சுகிறங்க தாவே. சாபத்தில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க சப்பா. பாவத்தில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க சப்பா. தகப்பனே, உண்மை தேடக்கூடிய மக்களாக மாற்றுங்க. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க. குடும்பத்தில் பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் தகப்பனே. படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை கொடுக்க வேண்டும் ஐயா. அறியிற அறிவில் வளரணும் ஏசப்பா. கேசில் இருக்க மக்கள் வெற்றி கொடுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. தெய்வீக பிரசனம் மூடிக்கொள்ள முடியாது. செவிக்கிற மகத்தான காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. ஆசீர்வித்து உயர்த்துக. பெரிய காரியத்தை செய்யுங்க. நீங்க இப்படி செய்ப்பதற்காய் கோடான கொடி நன்றி. எங்க செவத்தை கேட்டிருக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதி கனா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் யேசுவா நாமத்துல மிகுந்த மனத்தாழ்மையோடு மணியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. செவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். ஹார்வெஸ்ட் பாம்ஸ் இஸ் அன் ISO 9001:2008 சர்டிஃபைட் கம்பெனி எங்கேஜ் இன் மேனுபேக்சரிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் ஹை பிரஷர் ஹோமோஜினைசர்ஸ், ஹை பிரஷர் பாம்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரிப்ளெக்ஸ் பாம்ஸ். Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals, to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at

0: www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: இந்த பூமியில எல்லாருக்கும் ஒளி கொடுக்கிறவர் கடவுள். எல்லாருக்கும் ஒளி கொடுக்கிறார். கிறிஸ்டினா இருக்கிறவங்க, நான் கிறிஸ்டினா இருக்கிறவங்களுக்கும் ஒளி கொடுக்கிறார். எனக்கும் நான் முதல்ல நான் கிறிஸ்டினா தான் இருந்தேன், அப்பயும் ஒளி கொடுத்தாரு. ஆனா ஒரு நைட்ல நம்மளுக்கு கரண்ட் இருக்கு. ஒரு ட்ரூ கிறிஸ்டியனா நம்ம இருக்கும்போது கடவுள் நைட்லயும் கரண்ட் கொடுக்கிறாரு. கரண்ட் இல்லாத நேரத்தில் இன்வெர்டரா இருந்து அந்த டைம்லயும் நம்மளுக்கு கரண்ட் கொடுத்து எல்லா நாள் எல்லா நேரத்திலையும் நம்ம ஒளியோடு இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றாரு. அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சது, எங்க குடும்பத்துக்கு கிடைச்சது. எல்லா எல்லா வழியிலையும் எங்களை முன்னேற்றினார் கடவுள். அதுக்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன்.
2: கர்த்தரை அதிகமா ஸ்தோத்தரிக்கிறேன். என் கணவர் வந்து ஃபர்ஸ்ட் முழுமையாக கல்யாணம் ஆனப்ப முழுமையாக ரட்சிக்கப்படல. வருஷத்தில் ஒரு வாட்டி சர்ச்சுக்கு வந்தார். அப்புறம் வந்து நாங்கள் பெரியமாட்ட சொல்லி ப்ரே பண்ணோம். மாசத்தில் ஒரு நாள் வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ வார வாரம் சர்ச்சுக்கு போனார். அதுக்காக நான் கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். அதே மாதிரி என் பையன் பிளஸ் டூ படிக்கும் போது அவனுக்கு ரொம்ப அஸ்தாயம் கிரிக்கை வந்துருச்சு, ரொம்ப கவலையாயிருச்சு. அப்ப நான் வந்து அங்க மெட்ராஸ்ல இருந்து என்ன செய்யறதே எனக்கு தெரியல, அவன் படிக்கவே இல்லை. அப்ப ஒரு நாள் என் பெரியமா கிட்ட ப்ரே பண்ணி, எஸ்தர் பெரியமா கிட்ட ப்ரே பண்ணி, பெரியமா இது மாதிரி இருக்கானு சரி சொல்லிட்டு அப்பயே பெரியமா போன் மூலமா ஜெபிச்சாங்க. ஜெபிச்ச வேலையில நான் கண்ணால பார்த்தேன், என் பையன் முட்டிக்கால் போட்டு ஜெபிச்சான். பெரியமா ப்ரேயர் தண்ணி அந்த அவங்க ப்ரேயர் கொடுத்தாங்க, அதுலயும் ப்ரே பண்ணாங்க. அந்த தண்ணியை தெளிச்ச வேலை சாத்தா உடனேதான் நான் பார்த்தேன். அவன் கீழே மயங்கி விழுந்து அப்புறம் நல்லா படிச்சு நல்ல மதிப்பெண்கள் எடுத்து இப்ப நல்ல காலேஜ்ல படிக்கிறான். அதுக்காக நான் ஏசப்பா ஸ்தோத்தரிக்கிறேன். அப்புறம் வந்து நாங்க வீடு கட்டும் போது வீடு கட்ட முடியாம பல தடைகள் வந்துச்சு. அப்ப இவங்கலாம் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க, ராஜா அண்ணன், எஸ்தர் பெரியமா, அவங்க கூட ஜபக்குழுவினரா வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஜெபிச்சுட்டு போனாங்க. ஆண்டவர் வீடு ஃபுல்லா கட்டி முடிச்சு எங்க குடும்பத்திலேயே நாங்க தான் ஃபுல்லா வீடு கட்டி முடிச்சு எல்லா வீட்டையும் வாடகைக்கும் விட்டு வாடகை வரவங்க ஏசப்பா கிருப செஞ்சாரு. அதுக்காக நான் ஏசப்பாவை அதிகமா ஸ்தோத்தரிக்கிறேன். அப்புறம் வந்து என் பிரஸ்ட்ல வந்து கட்டி வந்துச்சு. அதை போய் நான் பார்க்கும் போது இந்த கட்டி வந்து கேன்சரா கூட மாறலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கட்டியோட அளவையும் சொன்னாங்க. அப்புறம் நான் அப்ப ப்ரே பண்ணிட்டு போய் திருப்பியும் போய் ஜெபிச்ச வேலையில உங்க கட்டி அளவே சின்னதாயிருச்சு, உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு சொன்னாங்க. அதுக்காக நான் ஆண்டவர் அதிகமா ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்காக ஜெபிச்ச எஸ்தர் பெருமக்கா வசந்தி அக்காக்கும் நன்றி. எனக்கு கிரியை செய்த இயேசுப்பாக்காக கோடான கோடி நன்றி.
3: கரங்களை தட்டிக்க நன்றி சொல்லாமா? நன்றி ஆவியானவரே, ஸ்தோத்திரம். வேற யாரா சொல்றீங்களா?
4: இயேசுவின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்க வந்துட்டு எப்பவுமே சர்ச்சுக்கு வந்துட்டு எங்க அப்பா அம்மாவும் தான் போவாங்க. அது கூட எங்களுக்கு ஒழுங்கான சர்ச்சு அமையல. இப்ப கர்த்தர் வந்துட்டு எங்களை நாங்க ஒரு நாள் கூடி ஜபிச்சோம், எங்க குடும்பத்தோட ஜபிச்சோம். கர்த்தர் இப்ப எங்களை வந்துட்டு எல்லா வாரமும் நாங்க தொடர்ந்து 2-3 மாசமா எல்லாம் தொடர்ந்து போயிட்டு இருக்கோம். அதை கிரியை செய்ததால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
5: கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு தான் நாங்க சென்னையில இருந்து வந்தோம். அப்ப என் பையன் இன்னைக்கு எக்ஸாம் எழுத போறேன்னு சொன்னான். இப்ப 2 மணிக்கு நாங்க இங்க வரும்போது தான் எக்ஸாம் எழுத போறோமான்னு போன் பண்ணி சொன்னான். இப்ப போன் பண்றா, அம்மா நான் வந்து சென்டம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணி சொல்றான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் எனக்கு வீடு வேணும்னு சொல்லி ரொம்ப ப்ரேயர் பண்ணி அழுது ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தோம். வீடு கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தது. அப்ப ஆண்டவர் அவனுக்கு எல்லா சுகத்தையும் அருளி அவனுக்கு நல்ல நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
6: பிரேஸ் தி லார்ட். நான் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன் எங்க பெரியம்மா வீட்டுக்கு. இப்ப 8-9 வருஷத்துக்கு கழிச்சு மறுபடியும் வந்திருக்கேன். லாஸ்டா வந்தப்ப எதுக்கு நான் ப்ரே பண்ணனா, என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கூல் எங்கள ஒரு ஊர்ல, அதெல்லாம் சென்னையிலயாவது படிக்க வைக்கணும் அந்த ஆசை மட்டும் தான் இருந்தது. அதுக்காக ப்ரேயர் பண்ணிருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்களே சொந்தமா ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தா இந்த வாட்டி வந்து ஸ்டேட் 3rd எங்க பசங்க வந்திருக்காங்க 10th. அப்படி வந்து அந்த அளவுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்திருக்காரு ஆண்டவர். எங்க ஸ்கூல் நல்லா போயிட்டு இருக்கு. அதுக்காக நான் ஆண்டவருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம்.
7: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்க கடை ஆரம்பிக்கும் போது ரொம்ப தடையா இருந்துச்சு. அப்புறம் பெரியமா வந்து ப்ரே பண்ணி தண்ணி தெளிச்சிட்டு போனாங்க. அடுத்த 10th நாள்லயே ஆண்டவர் வந்து அங்க கடையை ஓபன் பண்ண கிருபை செய்தாரு. ரொம்ப ஆசீர்வாதமா ஆண்டவர் நடத்திட்டு இருக்கிறாரு அந்த கடையை. அது மாதிரி என் பையனுக்கு டெங்கு ஜுரம் வந்துச்சு, 102 டிகிரி ஜுரம். அவனால ஒண்ணுமே பண்ண முடியல, டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பெரியமா ப்ரே பண்ணாங்க அவனுக்காக. அடுத்த நிமிஷத்திலேயே அவனுக்கு அந்த ஜுரம் அவனை விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் டெங்கு பாசிட்டிவ்னு வந்தது. அதுக்கப்புறம் 1 நிமிஷம் கூட அவனுக்கு ஜுரம்ன்றதே வரல. ஆண்டோட கிருபைக்காக கொடான கோடி நன்றி.
8: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்னை ஒரு சாட்சியாக நிறுத்துறதுக்காக தேவனை அதி அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். நான் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால ரொம்ப பலவீனமா இருந்தேன். அப்ப இந்த இடத்துல வந்து நான் 3 மாசம் தங்கி இருந்தேன். எனக்கு ஆண்டவர் பெரிய ஒரு விடுதலை கொடுத்தார். இந்த நாள் வரைக்கும் நல்ல சுகத்தோடையும் பலத்தோடு இருக்கிறதுக்கு எனக்கு தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இங்கு ஜெபித்த பிள்ளைகளுக்கும் அப்பா இந்த ஜபக்குழுவுக்கும் இயேசுங்கிற ஊழியர்களுக்கும் நன்றி உள்ளவளா இருக்கிறேன். என் தேவனையும் அதிகமா ஸ்தோத்திரிக்கிறேன். இன்று என்னை பலப்படுத்தின கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் கொடுத்த தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். என் தேவனுக்கே ஸ்தோத்திரம்.
9: பிரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
10: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கத்தத்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
9: பிரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
11: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers 944-30-780-19 and 7598-112435. Our email address aslinkaram@gmail.com. Our website, Allah. God bless you.

0: வாசிக்க கேட்ட எபிரேயன் புஸ்தகம் 4:3 வாசிங்க.
1: விசுவாசித்தவர்களாகிய நாமோ,
0: விசுவாசிகளாகிய நாமோ
1: அந்த இலை பாறுதலில் பிரவேசிக்கிறோம்.
0: விசுவாசித்தவர்களாகிய நாமோ எங்க பிரவேசிக்கிறோம்? இலை பாறுதலில் பிரவேசிக்கிறோம். விசுவாசம் மிக மிக அவசியம். விசுவாசித்தா தான் நம்ம எங்க பிரவேசிக்க முடியும்? இலை பாறுதல் பரலோகத்துல பிரவேசிக்க முடியும். விசுவாசம் தான் மிக மிக அவசியம். நம்ம ஒரு நாள் ஆண்டு கேட்கணும், ஏசப்பா எனக்கு விசுவாசம் தாங்கப்பா, விசுவாசம் இல்லாம வாழ்ந்த நாட்கள் போகுது, எனக்கு விசுவாசம் தாங்க. அவரே விசுவாசத்தை தொடங்குறது ஏசு கிறிஸ்து தான். விசுவாசத்தை விசுவாசத்தை துவக்கிறது யாரு? ஏசு கிறிஸ்து தான் விசுவாசம் துவக்குறார். அப்ப ஆண்டு கேட்கணும், விசுவாசத்தை துவக்குகிறவரும்
1: முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி,
0: விசுவாசத்தை துவக்குறவர் தான் முடிக்கிறவரும் அவர் தான். நம்ம ஒரு நாள் விசுவாசத்தை ஆண்டு கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே என் உள்ளத்துல விசுவாசத்தை துவக்குங்க ஆண்டவரே. விசுவாசம் இல்லாம பிரியமா இருக்க முடியாதுன்னு சொல்லி வேதத்துல வாசிக்க கேட்டோம். விசுவாசம் எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும். இரண்டாவதாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம பிரவேசிக்கணும், பரலோகத்துல குடியிருக்கணும்னு சொன்னா என்ன வேணுமா? மத்தேயு சுவிசேஷம் 24:31.
1: வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோட,
0: வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோட
1: அவர் தம் தூதர்களை அனுப்புவார்.
0: அவர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார்.
1: அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை,
0: அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை
1: வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு,
0: வானத்தில் ஒரு முனை முதற்கொண்டு
1: மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்.
0: 4 திசைகளில் எரிசி வேறு யாருக்கு கூட்டி சேர்ப்பாரு? கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை. மத விசுவாசிங்க, விசுவாசித்தா தேவனுடைய ராஜ்யத்தில் இலை பெற முடியும். ரெண்டாவது யாரு கூட்டி சேர்க்கிறாரு? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. சங்கீத புஸ்தகம் 4:3.
1: பக்தி உள்ளவனை
0: கர்த்தர்
1: தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள்.
0: பக்தியை யாரெல்லாம் பக்தியா இருக்கிறாங்களோ அவங்களை கர்த்தர் என்ன செய்வாரு? தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நமக்கு பயபக்தி வேணும். பரலோகத்தில் குடியிருக்கும் நமக்கு என்ன வேணும்? பக்தி வேணும். அப்பதான் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா மாற்றுவாரு. அப்பதான் ராஜ்யத்தில் குடியிருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. செபத்திலே விளையாண்டுட்டு, செபத்திலே சரியான மழை செவிக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருந்த பிரயோஜனம் இல்லை. செபத்தை பயபக்தியோட கத்திர யார தெரிஞ்சிட்டாரா? பக்தி உள்ள தெரிஞ்சிட்டாரு. நம்ம பக்தியா இருக்கணும், பயபக்தியோடு ஆண்டவர் ஆராதிக்கணும். விளையாண்டுட்டு பிள்ளைகளை வச்சுட்டு விளையாண்டுட்டு பிள்ளையோட பேசிட்டு அப்படி இருந்தா அந்த பயபக்தி இருக்க முடியாது. பக்தி உள்ளவங்களை தான் கர்த்தர் தமக தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு. நம்ம சர்ச்சைக்கு வரலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனா கர்த்தர் வேதம் சொல்றது யார தெரிஞ்சிட்டாரா? பக்தி உள்ளவள. பயத்தோடு பக்தியோடு தேவனை ஆராதித்து முழுதயத்தோடும் ஆத்மத்தோடு முடிப்பலத்தோடு ஆண்டவர் ஆராதித்து தொழுது கொள்ளும் போது கர்த்தர் அவர் தெரிஞ்சு கொள்றார். அதுதான் கர்த்தருடைய சித்தம். பக்தி உள்ள கர்த்தர் தமக்கா தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு. நம்ம வேடிக்கை பார்த்துட்டு யார் வராங்க அப்படிலாம் பார்க்க கூடாது. நம்ம கர்த்தருடைய பாதத்தில் வந்துட்டேன்னு சொன்னா பயபக்தியோடு அவர் தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எபேசியர் புத்தகம் 1:4.
1: தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும்,
0: அன்பில் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தம் உள்ளவர்களும்
1: குற்றம் இல்லாதவர்களாய் இருப்பதற்கு,
0: குற்றம் இல்லாதவர்களாய் இருப்பதற்கு
1: அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே,
0: உலக தோற்றத்துக்கு முன்னே
1: கிறிஸ்துக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே,
0: கிறிஸ்துக்குள் நம்மளை என்ன செஞ்சிட்டாரு? எப்படி இருக்கணுமா? நம்ம அன்புல பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்காக என்ன செஞ்சிட்டாரு? உலக தோற்றத்துக்கு முன்னே நம்ம தெரிஞ்சிட்டாரு. இப்ப இல்ல, எப்ப தெரிஞ்சிட்டாரு நம்மள? உலக தோற்றம் அதான் நம்மள இப்ப ஒரு குடும்பம் ஆண்டர் சேர்த்திருக்காரு. அல்லேலூயா. எங்கயோ பிறந்த, எங்கயோ வளர்ந்தோம், இன்னைக்கு கத்து நம்மள எல்லாம் ஒன்னு சேர்த்திருக்கிற. ஹலேலூயா. அதெல்லாம் அவருடைய சுத்த கிருப. அன்பில பரிசுத்தமும் குற்றமில்லாமல் இருக்கிறதுக்கு தான் உலக தோற்றிருக்கே நம்மளை தெரிஞ்சிட்டாரு. தெரிஞ்சுக்கொண்டவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு? வெளிப்படுத்தின விசேஷம் 17:14.
1: அவரோடு கூட இருக்கிறவர்கள்
0: அழைக்கப்பட்டவர்களும்
1: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள்.
0: கர்த்தரோட கூட இருக்கிறவங்க யாரெல்லாம்? அழைக்கப்பட்டவங்க, ரெண்டாவது தெரிந்து கொள்ளப்பட்ட, மூணாவது உண்மையில் அதான் முதல் விசுவாசித்தான் நமக்கு இலைப்பரில் கிடைக்கும். ரெண்டாவது என்ன கிடைக்கும், அவர் நம்ம தெரிஞ்சுக்கொண்டு என்ன நமக்குள்ள பக்தி, பயத்தோடும் பக்தியோடும் தேவனை தொழுது கொள்ளுமானா கர்த்தர் நிச்சயமா நம்மளை தெரிந்து கொண்டிருப்பாரு. அது எப்பயிலும் தெரிஞ்சுக்கிட்டாரா, உலக தோற்றத்துக்கு முன்னால் அன்பில பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களா இருக்கிறதுக்கா உலக தோற்றத்துக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிட்டாரு. அல்லேலூயா. மூன்றாவதாக ஒன்னு கொரிந்தியர் புஸ்தகம் 15:23.
1: பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள்.
0: பின்பு அவர் வரும்போது யார் உயிர்ப்பிக்கப்படுவார்? அவருடையவர்கள். முதல் ஏத்தர் விசுவாசம் உள்ளவங்களை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறாரு. விசுவாசம் இருந்தா அவர்கள் மேலும் இளைப்பருவம் கர்த்தர் நம்மளை கொண்டு வர வரும்போது. அல்லேலூயா. முதல் விசுவாசம் தேவை. ரெண்டாவது என்ன தேவை? தெரிஞ்சுக்கொண்டா கர்த்தர் ராஜ்யத்துல இருப்போம், கூட இருப்போம். அழைக்கப்பட்டவர்களும் தெரிஞ்சு கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர் அவரோட இருக்க முடியும். மூன்றாவது அவருடையவர்கள். அவருடைய யாரு வாசித்து பாருங்க, ராமருக்கு நிருப்போம் 8:9.
1: கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல.
0: அவருடையன் அல்ல. அபிஷேகம் யாருக்குள்ள இல்லையா அவங்க யாருடைய இல்ல, கிறிஸ்துவடைய அல்ல. இன்னும் கர்த்தடி வேதம் சொல்ல நான் சொல்லல, கர்த்தடி வேதம் சொல்லுது. அபிஷேகத்துல ஒவ்வொரு நாள் நிறைஞ்சிருக்கணும். பரிசுத்தன் அபிஷேகம் ஒவ்வொரு நாள் நிறைஞ்சி துதிச்சுட்டே இருக்கணும். பரிசுத்தவன் அபிஷேகம் நமக்குள்ள இருந்தா என்ன அடையாளம்? நம்ம நிறையது மாத்திரல, அன்னி பேச பேசுறது மாத்திரல, எது அடையாளம்? பரிசுத்தவன் வந்து பாவத்தை குறிச்சும் நீதி குறிச்சும் நாய் திருப்ப குறிச்சு உலகத்தை கண்டி துணர்த்துவார். அது ஒரு அடையாளம். இன்னொரு அடையாளம் சரி, கத்தரை போல போதிப்பவர் யாரு? அவர் தப்பா ஏதாவது நம்ம தப்பான காரியம் செஞ்சுட்டு நம்ம போதிப்பார், இப்படி செய்யக்கூடாது தப்புன்னு சொல்லுவாரு. அது மாத்திரம் இன்னொரு அடையாளம், யோவான் சுவிசேஷம் 16:13.
1: சத்திய ஆவியாகிய அவர்
0: வரும்போது
1: சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார்.
0: அதுதான் நம்ம பரிசுத்தன் அபிஷேகம் பெற்றிருக்கிறோமா பெற்றுக்கொள்ளாங்கிறது அடையாளம். ஒரு வேளைக்கு நம்ம அன்னி பேச பேசிட்டு தானே இருக்கிற அபிஷேகம் பெற்றுக்குன்னு சொல்லி மேமாந்து வரக்கூடாது. நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், நான் வந்து ஆண்டு அபிஷேகத்தில் எல்லாரும் நிரம்பு, நான் தான் நிரம்புறேன் அப்படின்னு நான் மேம் வரக்கூடாது. பரிசுத்தாவினர் இருந்தாருன்னா என்ன செய்வாரு? பாவத்தை குறிச்சும் நீதி குறிச்சும் நாய் திருப்பி குறிச்சு கண்டித்து உணர்த்துவார். அது மாத்திர ரெண்டாவது என்ன செய்வாரு? ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்ல, நீங்க பெற்ற அபிஷேகம் உங்களை சகலத்தை குறித்தோ போதிக்கும், சகல சத்தியத்துக்கு வழி நடத்துறார். அபிஷேகம் நீங்க பெற்றுக்கொள்ளாம இருப்பீங்களா? நான் நிறைய பேர் அபிஷேகம் குறைஞ்சிருக்கீங்க, கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அதங்க சொல்றாரு, கர்த்தடி வேதம் சொல்லுது 8:9.
1: கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன்
0: அவருடையவன்
1: அல்ல.
0: அவருடையவர் அல்ல. யாருக்குள்ள கிறிஸ்து ஆவி இல்லையோ அவங்களை யாருடைய அல்ல? கிறிஸ்துவடையவர் அல்ல. நம்ம ஏமாந்துருக்கோம், நான் அபிஷேகம் பெற்றிருக்கேன், அன்னி பேசுற பேசுறேன், நான் பரிசுத்தேன் அபிஷேகத்தில் எல்லாரும் நிரம்பு, நான் நல்லா நிறைஞ்சிருக்கேன், அவச்சு ஏமாந்துடக்கூடாது. கிறிஸ்து ஆவி இல்லாதவன் அவருடைய வேற அல்ல. அப்ப நீங்க பரிசுத்தவன் நிறையும் போது நமக்கு பரிசுத்தவன் நம்ம கூட பேசணும், நம்ம தப்பு பண்ணும்போது நம்ம கண்டிச்சு உணர்த்தணும். அது மாத்திரல, நம்ம ஆண்டவர் பிரியமில்லாத காரியத்தை செய்யும்போது இதுல வழி இல்லை, இதுல நடங்கின ஆண்டவர் சொல்ற சத்தத்தை கேட்கணும். பரிசுத்தவன் வந்து சகல சத்தியத்தை நமக்கு சொல்லி தருவார். அதனால நம்ம பரிசுத்தவன் அபிஷேகம் பெற்றிருக்கிறோமா இல்லையான்னு நம்மளே நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்றிருக்கேன்னு சொல்லி யாரும் ஏமாந்து போக வேண்டாம். இன்னைக்கு நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திர கிறிஸ்தவர்கள் தான் எப்படி இருப்பாங்கன்னு சொல்ற பாருங்க, கலாத்தியர் புஸ்தகம் 5:24.
1: கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும்
0: அதன் ஆசை இச்சைகளையும்
1: சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள்.
0: கிறிஸ்தவனை யாரு என்ன செய்வாங்களா? அவர் ஆசை இச்சையில என்ன செஞ்சிருக்காங்க? சிலுவையில அரைஞ்சிருக்காங்க. ஆண்டவர் நான் உலகத்தை நல்லது போல நீங்களும் உலகத்தை நல்ல கிறிஸ்துவோட மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில அரைந்திருக்கிறாங்க அப்படின்னு அறையப்பட்டிருக்கிறோமா? கிறிஸ்துக்காக ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்றோமா? அப்படின்னா பரலோராஜ்யத்துக்கு போக முடியும். முதல் விசுவாசம் இருந்தாதான் பரலோராஜ்யத்துக்கு, விசுவாசம் இருந்தாதான் இளைப்பாறுதல பிரவேசிக்க முடியும். ரெண்டாவது தெரிந்து கொள்ளப்பட்டவங்க பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். மூன்றாவது கிறிஸ்தவடையவர்கள் என்ன செய்யுங்க, ஆண்டவர் வரும்போது என்ன செய்வாங்களாம், உயிர்ப்பிக்கப்படுவார்கள். யார் அது? கிறிஸ்தவம் கிடையாங்க. கிறிஸ்து ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்து ஆவி கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும்? தங்களை மாம்ச ஆசை இச்சைகளை என்ன செய்யணும்? சிலுவில அறையப்பட்டிருக்கணும்.
2: கற்றுக்கள் வந்தவர்களே, இதுவரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம், இப்போதும் செவிக்க போறோம். எங்கள் அன்பாடியை சித்து வழி நடத்துறங்க தகப்பறை கோடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா, அந்த நிகழ்ச்சி பார்த்துக்கணும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வங்க, பலப்படுத்துங்க, சமான் தேடி ஆசீர்வச்சு உயர்த்துங்கப்பா. கத்துடி கீர்வு அவங்க சூழ்ந்து கொள்ளட்டும். கத்துடைய பிரசரம் மூடிக்கொள்ள முடியாது செவிக்கிறோம் ஐயா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் ஆசீர்விக்க தேவனாய் கத்தாவையுமே போற்றுகிறோமே, வாழ்த்துகிறோம், அணுகிறோம். ஆண்டவர அன்பின் தகப்பறையுமே ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனை விடுதலை தாங்க அப்பா. நீங்க கத்துடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்ய தருன்னு சொன்னீங்களாண்டவர. எத்தனை பேர் கடனால் கஷ்டப்படுறாங்க, ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாத்துங்க, கண்ணீரை துடைங்க, பிரச்சனை நீக்குங்க, அதிசயங்களா அற்புதங்களை செய்யுங்க. தகப்பனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். நேசுடைய கரம் தாங்கட்டும் அப்பா, பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம். மன நோயினால் கஷ்டப்படுற மக்களை சுகமாக்குங்கப்பா, சுகமாக்குங்க அப்பாமை ஸ்தோத்திர. ஆற்று பெருமனைப்பட்ட மக்களை குணமாக்குங்க, மந்திரக்கட்டு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. கத்துடி கிருப சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. அப்பாமை துதிக்கிறோம். அப்பாமை நோக்கி நாங்கள் பார்க்கிறாண்டவரே. அப்பா ஹார்ட்ல பலவீனப்பட்ட மக்களை சுகமாக்குங்க. தகப்பனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். கண்ணீரும் கவலையும் பிரச்சனைகள் எல்லாம் மாத்திருங்காண்டவரே. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைக்கிறேன் எங்கள் அன்பின் தகப்பனையுமே கோடான குடி ஸ்தோத்திரம். அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. வேண்டிக் கொள்வதற்கும் அழைப்பதற்கு அதிகமாய் கிரியிக்கிற தேவனை நீங்க இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. வேலை இல்லாத மக்கள் வேலை தாங்க, திருமணமாகாத மக்கள் திரும்ப நடக்கணும், குழந்தை இல்லாத சகோதரருக்கு குழந்தை பாக்கியத்தை தரணும், தூக்கம் இல்லையன்னு சொல்லி கலங்கியிருக்கிற குடும்பங்களை தூக்கத்தை தரணும் ஐயா. வீடு கட்ட முடியலன்னு கலங்கியிருக்கிற குடும்பங்களை வீடு கட்ட உதவி செய்யுங்க. கடனோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. குடிக்கிற குடும்பங்களை விடுதலை செய்யுங்க அப்பா. சாபத்திலையும் பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. தொழில் சிறை குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவரை சிறை குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க. பிரிந்த குடும்பம் அணைக்கணும் ஐயா. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. ஸ்கூலுக்கு பணம் கட்டணுமே சொல்லி கலைஞருக்கு மக்களுக்கு ஸ்கூலுக்கு பணம் கட்டத்தக்கதாக தேவைகளை சந்திக்க முடியாது வைக்கிறோம். கத்திர தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீங்களப்பா. சிங்க கொட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கத்திர தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீங்களே. ஆசீர்வித்து உயர்த்தங்கப்பா. நன்மையினால முடிச்சு விட்டி காத்துக்கோங்க. தெய்வீக பிரசனம் உங்களை ஆளுகை செய்யட்டுமாப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க, பொறுப்படுத்திக்கோங்க. எல்லா பேரையும் சீஃப் போஸ்டர் எழுதிக்கோங்க. எல்லா துதிகா நமக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்துல தாழ்மையாக்கி ஜூரம் பரமசிதாவே. ஆமே. கத்தை நம்ம சேர்த்து கேட்டா சோர்ந்து போகாதீங்க.

அன்பானது நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்கிறதால் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுவின் கரம் புக்கு வருதுங்களா? ஒன்னு வேற யாருக்கு வருது? ரெண்டு நான்கு பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்துதான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம் கத்தெடுக்கிறார். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கத்தெடுக்கிறவர்கள் மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் தான் யூஸ் பண்றாரா? ஒன்னு, ரெண்டு, மூணு, எல்லாத்தையும் யூஸ் பண்றீங்க? இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் இப்போ நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி, சிஸ்டர் எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள்னு சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ போட்ட இமேஜ் போட்டோ ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கலாம். இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்கள் பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமும் ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகம் வரும். இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆறாம் அதிகாரம் படிக்கணும்னு விரும்புனீங்கன்னா ஆறாம் அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோல அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் நீ கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும்பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆடியோ பைபிள். அதே போல சில எனக்கு இல்லைங்க கேட்கறேன் எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது. அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க எஸ்தர் ராணி பைபிள் நடிச்சுன்னா அந்த உடனே பைபிளை பதிவிறக்க செய்து கொள்ள. தமிழ், ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. இது எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி, அது பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம்? ஆதியாகமத்தில் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தான் வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒருத்தரோடையே அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லைங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கிட்ட வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம்னு சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும். மெசேஜிங்க, அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க அதை உங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: பிரியமானவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர் 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112-435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: நீதிபதியின் புஸ்தகம் 23:18
1: நிச்சயமாகவே முடிவு உண்டு,
0: நிச்சயமாகவே முடிவு உண்டு,
1: உன் நம்பிக்கை வீண் போகாது,
0: நம்பிக்கை வீண் போகாது. அம்மாறிமையானவர்களே, நிச்சயமா உங்களுக்கு முடிவு உண்டு. என்னென்ன காரியத்துக்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ, எதற்கெல்லாம் ஜெபிச்சிட்டு இருக்கீங்களோ, என் ஜெபம் கேட்கப்படலைன்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். ஒரு வாழ்க்கை என் வாழ்க்கையில ஏன் எப்ப அற்புதம் நடக்கும், என் வாழ்க்கையில் ஒரு அற்புதமே நடக்கலையே, என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்குமா, அற்புதம் நடக்குமா, அதிசயம் நடக்குமா, என் வாழ்நாள் முழுதும் கண்ணீர் தானே வடிச்சிருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா கத்தடி வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாக உனக்கு முடிவு உண்டு, நம்பிக்கை இன்பகுதி. கத்தட்ட நீங்க நம்பளை நம்பிக்கை என்ன செய்யாது, வீண் போகாது. நிச்சயமா உங்களுக்கு முடிவு உண்டு. எதற்கெல்லாம் நினைச்சிருக்கலாம், ஒரு வேலை கடனுக்காக நினைச்சிருக்கலாம், ஒரு வேலைக்கு குடும்பத்துல திருமணம் நடக்கணும், அப்படி எத்தனையோ காரியங்கள் நினைச்சிருக்கலாம். உங்க காரியங்கள் நிச்சயமா உங்களுக்கு முடிவு உண்டு. உங்க கத்தமல நம்பிக்கை வச்ச நம்பிக்கை என்ன செய்யாது, வீணா போகவே போகாது. அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர், சமர்த்தத்தை படைச்சவர், நீரூற்ற படைச்சவர், எல்லாவற்றையும் உருவாக்கினவர் அவர் தான். அவர்னால அவர் மேல வச்சு நம்பிக்கை என்ன செய்யாது, வீண் போகாது. உங்க நம்பிக்கை நிச்சயமா வீண் போகாது. உங்களுக்கு முடிவு நிச்சயமா, நீங்க என்ன நினைச்சிருக்கோம் அதுக்கு முடிவு நிச்சயம் உண்டு. கலங்காதீங்க, கண்ணீர் துளசிக்கோங்க. சங்கீத புஸ்தகம் 21:7
1: ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார்,
0: கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார்,
1: உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார்.
0: உன்னதமான தயவினால் என்ன செய்ய மாட்டாரு, அசைக்கப்படாதிருப்பார். அதனால் உன்னதமான தயவு அவ்வளவு. அதனால ராஜா நம்பிக்கிறதுனால அவர் என்ன செய்ய மாட்டார், ஒரு நாள் ராஜா என்ன செய்ய மாட்டாரு, அசைக்கப்படுவதில்லை. நிறைய பேர் சொல்ல, நாங்க நம்பி நம்பி வெக்கப்பட்டு போயிட்டாங்க. எவ்வளவோ அந்த மனிதரை நம்பணும், இவங்களை நம்பணும், அவங்க குடும்பத்தாரை நம்பணும், என் ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்பணும், எவ்வளவோ வெக்கப்பட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. இங்க சொல்றாரு ராஜா என்ன, யாரை நம்பியிருந்தாரா, கத்தரை நம்பியிருந்தாரா. அவர் தயவினால என்ன செய்யல, அசைக்கப்படவே இல்லை. வாழ்க்கையில் ஒரு நாள் கூட அசைந்து போகல. அதே போல அருமையானவர்களே, இயேசுவை நம்பினீங்க, ஒரு நாள் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. நம்பிக்கைக்கு நிச்சயம் உங்களுக்கு உங்க முடிவு நிச்சயம், உங்க முடிவுக்கு ஒரு அற்புதம் கத்தர் செய்வார். கலங்கே வேண்டாம், கத்தர் நம்புங்க, ஒரு வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். கத்தர் நம்பளுங்க, யாரும் என்ன செய்ய மாட்டார், வெக்கப்பட்டு போகவே விட மாட்டார். கலங்காதீங்க. சங்கீத புஸ்தகம் 22:4
1: எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள்,
0: உங்களிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள்,
1: நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர்.
0: பாருங்க, அவங்க பிதா சங்கீதக்காரர் சொல்றாரு, எங்கள் பிதாக்கள் நம்பினார்கள், என்ன செஞ்சாங்க, என்ன செஞ்சார் ஆண்டவர், நம்பினவங்களை விடுவிச்சார். நீங்க நம்பியிருக்கீங்களா, யார் வேணும் விடுவிக்கலன்னு நினைச்சிருக்கீங்களா, எத்தனையோ மனிதர் நம்பி நம்பி மோசம் போன, அவங்கள நம்பின இவங்க நம்பின, எனக்கு விடுவிக்கார் யாருமே இல்லை, நான் அப்படியே கஷ்டத்துல பண கஷ்டத்துல கஷ்டப்படுறேன், கடன் பிரச்சனாலும் கஷ்டப்படுறேன், எனக்கு வாழ்க்கையில எதுவுமே நிம்மதி இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா. சங்கீதக்காரர் சொல்றேன், பிதாக்கள் அவர் கத்திர மேல நம்பி இருந்தாங்களா, அவர் என்ன செஞ்சாரு, நம்பினவங்கள விடுவித்தார். உங்கள் வாழ்க்கையில் விடுவிப்பார். என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன கஷ்டமா இருந்தாலும் சரி, என்ன கண்ணீரா இருந்தாலும் சரி, உங்களை விடுவிக்க வல்லவர் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார், நிச்சயமா உங்களை விடுவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமா உங்களை விடுவிப்பார், கைவிடவே மாட்டார். நம் வானத்தையும் பூமியை படைத்தவர் நம்பி இருக்கிறோம், வானாதி வானவர் நம்பிக்கை, நம்மளை படைச்சவர் நம்பி இருக்கிறோம். ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார், கலங்காதீங்க. 23:21
1: அவருடைய பரிசுத்த நாமத்தை,
0: அவர் பரிசுத்த நாமத்தை
1: நாம் நம்பியிருக்கிறபடியால்,
0: நம்முடைய இருதயம்
1: அவருக்குள் களி கூறும்.
0: பாத்தீங்களா, கத்திர நம்பியிருக்கலாம், இருதயம் என்ன செய்யும், கத்திற்குள்ள களி கூறும். கலங்காதீங்க, கத்திர முழுமையா நம்புங்க. அவர் தான் நம்பத்தக்கவர். இந்த உலகத்தில் யாருமே நம்பத்தக்கவர் இல்ல, உலகத்தில் யாருமே நம்பத்தக்கவர். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தான் நமக்கு நம்பத்தக்கவர். அவர் நம்பிருந்தா என்ன செய்வோம், களி நம்ம என்ன செய்யும், களி கூறும். நிச்சயமா நம்ம அவர் நம்பினோம்னா நம்ம இறுதி ஒரு நாள் களி கூறும். அல்லேலூயா. ஏற்பாடு சொல்லுங்க, ஆண்டவரே நான் உண்மையே நம்பியிருக்கிறேன், ஆண்டவரே நீங்க தான் எனக்கு நம்பிக்கை, எனக்கு எல்லாமே நீங்க தான். 71:5
1: கர்த்தராகி ஆண்டவரே,
0: நீரே என் நோக்கமும்,
1: என் சிறு வயது தொடங்கி,
0: என்
1: நம்பிக்கையுமாய் இருக்கிறீர்,
0: என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். பாத்தீங்களா, தாவீது பாருங்க, சிறு வயது தொடங்கி யார நம்பினாரா, யார நம்பினாரு, கர்த்தர் நம்புறார். அதனால என்ன செய்யறார் பாரு, நீரே நம்பி நீரே நோக்கமும் திருவைத்தங்க உண்மையை நம்பி இருக்கிறேன்னு சொன்னார். அதனால அவர் என்ன செஞ்சாரு, ஆடு மேய்ச்சி தாவித எப்படி மாத்திட்டாரு, பெரிய ராஜாவா மாத்தினாரு. அல்லேலூயா. நீங்க யாரெல்லாம் கர்த்தர் உண்மையா நம்பிருந்தீங்கன்னா உங்க வாழ்வுக்கு பெரிய உயர்வு உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் முழுமையா நம்பணும், உங்க வாழ்வில் பெரிய உயர்வு உண்டு, பெரிய ஆசீர்வாதம் உண்டு. அவர் நம்பினவங்க யாரும் வெக்கப்பட்டு போகவே மாட்டோம். அல்லேலூயா. சரி, நான் கர்த்தர் நம்பின பக்தர்களை நம்ம பார்க்க போறோம். முதலாவது பாக்குறோம், கர்த்தர் நம்புறவங்க யாரெல்லாம் எப்படிலாம் ஆசீர்வாதம் தெரிஞ்சாங்க, எப்படிலாம் கர்த்தர் நம்புறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். முதலாவது பார்க்கிறோம் சங்கீத புஸ்தகம் 37:5.
1: உன் வழியை
0: கர்த்தருக்கு
1: ஒப்புவித்து
0: அவர் மேல் நம்பிக்கையாயிரு,
1: அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார்.
0: நம் வழி அவற்றை ஒப்புரச்சு. ஆண்டவரே, எனக்கு நீர் இல்லாம இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்ல, என்னை முழுமையா அர்ப்பணிக்கிற ஆண்டவரே நீர் தான் எனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம முழுமையா அவர் கர்த்தர் ஒப்பு கொடுக்க வேண்டும். இங்க பாதியும் உலகத்துல பாதியும் இருக்கக்கூடாது. உன் வழியோ கர்த்தருத்துல ஒப்பு, என் வழி இல்ல ஆண்டவரே, நீங்கதான் நீங்கதான் என்ன நடத்தும், நீங்கதான் ஒவ்வொரு நாள் நடத்தணும்னு சொல்லி ஆண்டவர் கர்த்தரிடம் வழியை ஒப்புவிக்க வேண்டும். எப்படி வைக்கணும், மனப்பூர்வமா ஒப்புவிக்க வேண்டுமா. நியாயாதீதின் புஸ்தகம் 5:9.
1: ஜனங்களுக்குள்ளே
0: தங்களை மனப்பூர்வமாய்
1: ஒப்பு கொடுக்க இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது.
0: பாத்தீங்களா, மனப்பூர்வமான ஒப்பு கொடுக்கணுமா. கர்த்தர்கிட்ட எப்படி ஒப்பு கொடுக்கணும், மனப்பூர்வமா. இயேசு நீர் தான் எனக்கு, நீர் தான் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும், நீங்க தான் குடும்பத்தை நடத்தணும், நீங்க தான் குடும்பத்திற்கு தடைகளை மாற்றணும், நீங்க தான் கடன் அடைச்சி தரணும், நீங்க தான் கண்ணீர் துடைக்கணும், நீங்க தான் பிள்ளைகளுக்கு நல்ல மேரேஜ் நடக்கணும், எங்களுக்கு குழந்தை பாக்கி நீங்க தான் தரணும், எல்லாமே நீங்க தான். என்னால முடியாது, உங்களால தான் முடியும். என் பிள்ளைகள் நல்ல மதிப்பெண் பாஸ் பண்ணணும், என் பிள்ளைகள் நல்லா படிக்கணும், என் பிள்ளைகள நீங்க தான் வளர்த்து தரணும், எனக்கு ஒன்னும் ஞானம் இல்லை, என் பிள்ளைகள் நல்லா வளர்த்து தரணும் ஆண்டவர் நீங்க தான் அப்படின்னு சொல்லி மனப்பூர்வமா கர்த்தர் கர்த்தர் நம்மள என்ன செய்யணும், ஒப்பிட்டு அவர் மேல என்ன செய்யணும், நம்பிக்கையா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அவரே நம்பணும், நீங்க தான் ஆண்டவர், நீங்க தான் எனக்கு, நீங்க தான் ஏசப்பா என்ன உடத்துல ஒப்பு கொடுக்குறேன், நீங்க தான் எனக்கு நம்பிக்கை, நீங்க தான் எனக்கு நம்பிக்கை ஆண்டவரே, இந்த உலகத்துல வேற எந்த நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர்கள் நிருபம் 12:1.
1: அப்படி இருக்க சகோதரரே
0: நீங்கள்
1: உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை
0: முன்னிட்டு
1: உங்களை வேண்டிக் கொள்கிறேன்.
0: ஆமா, நம்ம ஒரு நாளுக்கு நம்ம சரீரங்களை ஆண்டவர் கர்த்தர்ல சீவப்பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுத்து அவர் மேல நம்பிக்கை இருக்கணும், கர்த்தாய் உங்க காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கண்டிப்பா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் வாய்க்க பண்ணுவார். வாய்க்க பண்ணுவாரு, பண்ண மாட்டாரா? நிச்சயமா வாய்ப்பு. அப்படி சொல்றவங்களா, அலையிலேயே சொல்லுங்க, யாரும் அமைதியா இருக்கீங்க. அலையிலூயா. உங்க வழிகளை கர்த்தர் ஒப்புவித்தார், நம்பிக்கையா இருங்க. அவருக்கு அப்ப என்ன செய்வார், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சரீரத்தை என்ன சீவப்பலியா ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நீர் தான் ஆண்டவரே, என் சரீரத்தை உங்களை கர்த்தர் ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் நிச்சயம் உங்க காரியங்களை என்ன செய்வாரு, வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி மாத்துவார், என்ன தடை இருந்தாலும் மாத்துவார், என்ன பிரச்சனை மாத்துவார். அவரிடத்துல முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும், மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். பாதி உலகத்துல பாதி கர்த்தருக்குல, முழுமையா கர்த்தருத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமர்ல சொல்றாரு, ரோமர் 6:19.
1: உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய்
0: பேசுகிறேன்
1: அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி
0: முன்னே நீங்கள்
1: உங்கள் அவயங்களை
0: அசுத்தத்திற்கும்
1: அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள்.
0: அவயங்களை முழுமையா கர்த்தத்துல நீதிக்கு அடிமையா ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புதங்களை செய்வார். கர்த்தரத்துல முழுமையா ஒப்பு கொடுக்கணும். நிச்சயமா உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனையாலும் மாத்துவார், என்ன கஷ்டம் இருந்தாலும் மாத்துவார். அவர்கிட்ட நம்பிக்கை இருக்க வேண்டும், அவ்வளவுதான். முழுமனதோடு நம்பிக்கை இருக்கணும், மனப்பூர்வமா ஒருத்தர் ஒப்பு கொடுக்கணும், அவ்வளவுதான். அல்லேலூயா. நிச்சயமா கர்த்தர் என்ன செய்வாரு, உங்க கஷ்டங்களை மாத்தி உங்க வாழ்க்கையில செழிப்பை தருவார். கர்த்தர் நம்புறவங்க செழிப்பாங்க. ஒரு வசனம் தெரியுமா உங்களுக்கு, வாசித்து பாருங்க. நீதிமொழி புஸ்தகம் 28:25 வசனம்.
1: கர்த்தரை நம்புகிறவனோ,
0: கர்த்தரை நம்புகிறவனோ
1: செழிப்பான்
0: செழிப்பான். கர்த்தரை நம்பன எப்படி இருப்பீங்க சொல்லுங்க, செழிப்பா இருப்பீங்க, உங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கும். அல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்றாரு, நீரே என் நம்பிக்கை. அதனாலதான் அவர் ராஜாவா மாத்தினார், வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றினார். நீங்க கர்த்தர் முழு மனதோட நம்பி பாருங்க, உங்க வாழ்க்கை செழிப்பா இருப்பீங்க. சங்கீதத்து நீதிமொழி 29:25 வாசித்து பாருங்க. அது சொல்லு, கர்த்தர் நம்பர் உயர்ந்த அடைத்தில் வைக்கப்படுவார் சொல்லி.
1: கர்த்தரை நம்புகிறவனோ,
0: கர்த்தரை நம்புகிறவனோ
1: உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான்.
0: உயர்ந்த அடைத்தில் வைக்கப்படும். கர்த்தர் உங்களை எப்படி வைப்பாரு, உயர்ந்த அடைக்கத்தில் வைப்பார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, சந்தோஷப்படுறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எப்படி வைக்க போறாரு, உயர்ந்த அடைக்கலத்தில். ரெண்டாவதாக கர்த்தர் நம்புறவங்க எப்படி இருப்பாங்களா பாருங்க, சங்கீத புஸ்தகம் 4:5 வசனம்.
1: நீதியின் பழிகளை செலுத்தி,
0: நீதியின் பழிகளை செலுத்தி
1: கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள்.
0: கர்த்தர் மேல் நம்பிக்கை, நீதியின் பழிகளை செலுத்தி என்ன செய்யணும், கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கணும். நீதியின் பழி ஒவ்வொரு நாளும் செலுத்தணும், கர்த்தரே நீதியின் பழியை செலுத்தணும், ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி. ஏன் ஆண்டவர் இந்த ஒரு வார்த்தை சொல்றாருன்னா, நிறைய பேர் பார்க்க, நிறைய மக்களை பார்க்கிறோம், குடிக்கிறாங்க வெறுக்கிறாங்க, அவங்க கேட்டு பாருங்க, நான் கர்த்தர் தாங்க நம்பி இருக்கிறேன் அப்படின்னு அற்புதம் நடக்காது. பாருங்க, நிறைய பேர் பாவம் எல்லாம் செய்வாங்க, அவங்க சொல்லுவாங்க, எனக்கு கர்த்தர்தான் நம்பியிருக்கங்க, அவர்னா எனக்கு கண்ணை முழிச்சு பார்க்கவே இல்லை, எனக்கு என்ன கண்ணை முழிச்சு பார்த்துருக்காரு, வாழ்க்கையெல்லாம் கஷ்டம்தான் அப்படின்லாம் சொல்றாங்களே. அதங்க ஆண்டவர் சொல்றாரு, என்ன செய்யணுமா, நீதியின் பழியை செலுத்தி கர்த்தர் மேல நம்பிக்கை. நிறைய பேர் சொல்லுங்க, என்ன கர்த்தர், எனக்கு கண்ணை முழிக்கவே இல்லை, நான் அவர் தாங்க இறம் போல் நம்புறேன், அவர் தாங்க நான் கும்பிட்றேன், என் வாழ்க்கையில் ஒரு நன்மையுமே காணப்படலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, அதான் சொல்றாரு, நீதியின் பழிகளை செலுத்தி என்ன செய்யணுமா, கத்துற அவர்களால் என்ன செய்யணும், நம்பிக்கையா இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இது வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டோம், இப்போ நம்ம செவிக்க போறோம். என்னோடு கூட சேர்ந்து செவிங்க. ஸ்தோத்திர ஆண்டவரையும் துதிக்கிறோம், மகத்துவம்ல ராஜாவையும் துதிக்கிறோம், மகிமின் தேவனையும் ஸ்தோத்திரம், எங்களுக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறவரையும் துதிக்கிறோம். ஆண்டவரையும் நோக்கி நாங்கள் மன்றாடி செவிக்கிறோம். வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் எல்லாம் நீக்கி போடுங்க, மந்திரம் செவனைகள் பெல்லிசனைகள் எல்லாம் உடைச்சு போடுங்க. ஆண்டவரையும் துதிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்தில் வெளியிறங்க அற்புதம் செய்ய, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கு ஏசப்பா, என்ன நோய் இருந்தாலும் குணமாக்க, என்ன வேலை இருந்தாலும் குணமாக்கு ஏசப்பா. மந்திரம் செவனைகளை உடைத்து போடுங்க, பிசாசுகள் அழித்து போடுங்க, வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும், சமாளம் இல்லாத மக்கள் சமான் தரணும், கடன் பிரச்சனையோடு இருக்கிற மக்கள் கடன் அடைக்க உதவி செய்யுங்க, கஷ்டப்படுற மக்களுடைய கஷ்டத்தை நீக்கிற முடியா செவிக்கிறோம். குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களுடைய கஷ்டத்தை மாத்துங்கப்பா, உள்ளத்தில் வெளியிறங்கமா அற்புதிச்சிங்க, ஆசீர்வச்சு உயர்த்த முடியா செவிக்கிறமையா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வங்க, அவரஞ்சிற குடும்பங்களை ஆசீர்வங்க, கேசில் இருக்கிற மக்கள் வெற்றி தாங்க, சமாதானம் சந்தோஷம் தந்து காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர கற்றுடைய கரம் தாங்கட்டும் அப்பா, வெளிநாட்டு போகணும் நினைக்கிற மக்களுக்கு அப்பா, வெளிநாட்டு போக வேண்டிய பணத்தேவைகள் பொருளாதார சந்திங்க, காலேஜ் சேர்ற மக்களுக்கு காலேஜுக்கு போக வேண்டிய பணத்தேவைகள் பொருளாதார சந்திங்கப்பா, நல்ல ஸ்கூல் கிடைக்கணும், ஃபீஸ் கட்டணும் நினைக்கிற மக்கள் ஃபீஸ் கட்ட கிருபை தாரும், அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடிய ஆசியங்களை செய்யுங்க. என்றவரே அப்பாமை ஸ்தோத்திரம், கத்தடத்தில் மன மகிழ்ச்சியாரு இருதயத்தில் வேண்டிய ஒன்று கருளட்சியமே, அவர் இடத்துல ஒப்புவித்து காரியத்தை அவர் மேல் நம்பிக்கையாரு காரியத்தை வாய்க்க பண்ணுன்னு சொன்னாங்க. அன்பின் தகப்பனே, ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்கப்பா, பலத்த அற்புதங்களை ஆசீர்வாதத்தை நீர் கட்டளட முடியா செபிக்கிறோம். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய்க்கிறீச்சர் தேவன், ஆசீர்வித்து உயர்த்துங்க, பொறுப்படுத்தி காத்துக்கோங்க. எல்லா துதிக்கான மாய்க்கும் செலுத்துறோம், யாஸ்பா நாமத்தில் தாமியாக எஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. நம்ம செவத்தை கர்த்தர் கேட்டிருக்காரு, சோர்ந்து போகாதீங்க.
2: அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள்.

சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
2: நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்கிறதால் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுவின் கரம் புக்கு வருதுங்களா? ஒன்னு வேற யாருக்கு வருது? 2-4 பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்து தான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம் கத்தெடுக்கிறார். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கத்தெடுக்கிறவர்கள் மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தான் யூஸ் பண்றாரா? 1, 2, 3 எல்லாத்தையும் யூஸ் பண்றீங்க? இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் இப்போ நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள்னு சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கலாம். இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க.

0: இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்கள் பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் நீங்கள் பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதில் இருக்கு. ஆதியாகமும்னா ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகமும் வரும். இப்போ நீங்கள் ஒரு ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆறாம் அதிகாரம் படிக்கணும் விரும்புனீங்கன்னா அந்த ஆறாம் அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோவில் அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும் பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆடியோ பைபிள். அதே போல சில எனக்கு இல்லைங்க கேட்கறேன் எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது, அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டீங்க எஸ்தர் ராணி பைபிள் நடிச்சீங்கன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ள தமிழ் ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ் ஆங்கிலம் இந்தி மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. இது எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி அது பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஆண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம், ஆதியாந்தர் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தானே வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், ஒருத்தருடையே அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்கிறாங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கேட்டு வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம் சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும். மெசேஜிங்க அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க அது உங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு ஆகிய ஆறு மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101 நீலகிரி சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andatjesus.com. God bless you.

0: ஆதியாம புஸ்தகம் 12 அதிகாரம் 2 வசனம்.
1: நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி
0: உன்னை
1: ஆசீர்வதித்து
0: உன்
1: பேரை பெருமைப்படுத்துவேன்
0: நீ
1: ஆசீர்வாதமாய் இருப்பாய்
0: யார பார்த்து ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார்? ஆதியாகமம் 12:1.
1: கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி,
0: பாத்தீங்களா, கர்த்தர் யார பத்தி சொன்னார்? ஆபிரகாமை நோக்கி, உன்னை ஆசீர்வதிக்கவே பெரிய ஜாதியாக்குவேன் சொல்லியிருக்கிறார். ஆபிரகாம் ஆசீர்வதி தேவன் உங்களை ஆசீர்விக்க வல்லவரா இருக்கிறார். கலங்காதீங்க, உங்கள் வாழ்க்கையில ஐயோ என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையே, என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி கலங்குறீங்களா? ஆபிரகாம் ஆசீர்வதி தேவன் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். உங்கள் வாழ்க்கையிலும் தேவனை கர்த்தர் உங்களை ஆசீர்விக்க சித்தம் உள்ளவரா இருக்கிறார். கலங்காதீங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். என்ன புஸ்தகம் 24:1 வசனம்.
1: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்.
0: இஸ்ரவேலை ஆசீர்விப்பு தான் கர்த்தருக்கு பிரியம். நம்மளே ஆண்டவராக இயேசுக்கு இஸ்ரவேலை மாத்திருக்கிறார். அவர் ரத்தத்தினாலும் ஒவ்வொரு நாளும் கழுவப்படும் போது நம்மளே இஸ்ரவேலை மாத்துகிறார். என் பாவங்களை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால என்னை கழுவு நீங்க கேட்டீங்கன்னா போதும், கர்த்தராகி தேவன் உங்களை ஆசீர்விப்பு தான் கர்த்தர் சித்தம். நீங்க ஒவ்வொரு ஆசீர்வாதம் இருப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். நீங்க ஒவ்வொரு ஆசீர்வாதம் தான் கர்த்தர் சித்தம். நீங்க யாரா இருந்தாலும் சரி, மதம் அதெல்லாம் எந்த அவசியமே கிடையாது. ஆதியாகம புஸ்தகம் 24:1 வசனம்.
1: ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவரானார் கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார்
0: பாத்தீங்களா, சகல காரியங்களும் ஆசீர்வித்தாராம். அவருக்கு குழந்தை கொடுத்தாரு, குடும்பத்தை கொடுத்தாரு, அவருக்கு வியாதி இல்லாத வாழ்க்கை கொடுத்தார், நோய் இல்லாத வாழ்க்கை கொடுத்தார், மிருகச்சவங்களை கொடுத்தார், எல்லா காரியமும் அவர் எதெல்லாம் செஞ்சவரோ கயிற்சிற வேலையெல்லாம் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வித்து வந்தார். சகல காரியங்களும் ஆபிரகாம் ஆசீர்வித்த தேவன் தான். உங்களையும் என்னை ஆசீர்விக்கிற வல்லவரா இருக்கிறார். கலங்காதீங்க, உங்க கண்ணீரை தொடச்சிக்கோங்க, நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க கண்ணீரை தொடச்சிக்கோங்க. ஆபிரகாம் என்ன நல்ல குணம் தெரியுமா? நெகிமியான் புஸ்தகம் 9:8 வசனம்.
1: அவன்
0: இருதயத்தை
1: உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, ஆபிரகாம் உள்ள ஆபிரகாம் இருதயத்தில் எப்படி இருந்துச்சா? உண்மை உள்ளார கண்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருதயத்தை பார்க்கிறார். ஆபிரகாம் இருதயம் உண்மை உள்ளவரா இருந்தார். உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கூட உண்மை நம் வாழ்க்கையில் காணப்பட வேண்டியது மிக மிக அவசியம். நம்ம எத்தனையோ எது எடுத்தாலும் பொய், எது எடுத்தாலும் எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா பேசலாம் பொய்யா இருக்கும். ஆனா ஆபிரகாம் இருதயத்துல உண்மையுள்ளவரா இருந்தாராம். மனிதன் முகத்தை பார்க்கிற கர்த்தராகி தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன். அதனால ஆபிரகாம் இருதயம் உண்மையுள்ளா இருந்தாரு. வாழ்க்கையில் உண்மையா இருக்கணும், உண்மையுள்ளவர்களா என்னை மாற்றும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உண்மை இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை கேட்க வேண்டும். நம்ம உண்மையுள்ளவரா இருந்தோம்னா கர்த்தர் ஆசிரிப்பது உறுதி. நீதிமொழியின் புஸ்தகம் 28:20 வசனம்.
1: உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்.
0: பாத்தீங்களா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மை உங்க வாழ்க்கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பரிபூர்ண ஆசீர்வாதம் சொல்லல, ஆசீர்வாதங்களை பெறுவான். நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் நம் ஒவ்வொரு வாழ்க்கையில் உண்மையா இருக்குமானால் நிச்சயமா என்ன செய்வோம், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற முடியும். நிச்சயமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பது உறுதி. உங்கள் வாழ்க்கையில உண்மை இருக்கா அதை நீங்க யோசித்து பாருங்க. உண்மை இல்லைன்னா கர்த்தராகி தேவனிடத்தில் உங்களுக்கு அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு உண்மை காணப்படும் ஆண்டவர். உண்மை இல்லாதவளா வாழ்றேன் ஆண்டவர், உண்மை இல்லாதவளா வாழ்றேன், எனக்கு உண்மையை தாருன்னு சொல்லி உண்மையுள்ள வாழ எனக்கு உதவி செய்யுன்னு கேளுங்க. இரண்டாவதாக ஒரு பக்தரை பார்க்கிறோம். ஆதியாகம புஸ்தகம் 26:12-13.
1: ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான்.
0: அந்த வருஷத்துல 100 மடங்கு ஆசீர்வதித்தார். பாத்தீங்களா,
1: அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து.
0: ஈசாக்கு என்ன செஞ்சார்? ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து
1: மகா பெரியவன்
0: ஆனார். அருமையானவர்களே, ஆனா ஈசாக்கு ஆசீர்விக்க காரணம் என்ன தெரியுமா? ஈசாக்கு என்ன செஞ்சார பாருங்க. ஆதியாம புஸ்தகம் 24:63 வசனம்.
1: ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து
0: கர்த்தரை பத்தி தியானம் பண்ணிக்கொண்டே இருந்தார். அதனால்தான் ஆண்டவரை இயேசுகிறது என்ன செய்யற ஈசாக்கு விதை விதித்தார். கத்திரை செய்யற ஆசீர்வித்து 100 மடங்கு பெருக பண்ணினார். 100 மடங்கு, 1 மடங்கு பாருங்க, 1 மடங்கு வச்சுச்சாரு, அவர் 100 மடங்கு பெருக பண்ணிறார். நிறைய பேர் பாருங்க, நிறைய பேர் வெள்ளாம வேலையிலேயே என் தோட்டத்தை சரியான இல்லையேன்னு சொல்லி கலங்குறோம். ஈசா கிட்ட இருந்த குணம் என்ன குணம்? அவன் செய்வான், சாங்கியால் வழி தேவனை பத்தியே தியானிப்பாரன், கடவுளை பத்தியே தியானித்துக் கொண்டார், இயேசுகிறத பத்தி தியானித்துக் கொண்டிருந்தார். இயேசுகிறத பத்தி தியானித்து பார்க்க வேண்டும். அப்ப தியானிக்கும் போது நம்ம வாழ்க்கையில என்ன செய்யும் விருத்தி அடைய முடியும். வர வர பழத்தார், ஐஸ்வர்யமானார், 100 மடங்கு காத்திர ஆசீர்வித்தார். ஆசீர்வித்தார் 100 மடங்கு ஆசீர்வித்தாராம். உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்ம தேவனை பற்றியும் தியானிக்க வேண்டும். அருமையானவளே, இயேசுக்கிட்ட பற்றி ஒவ்வொரு நாளும் தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்ப நிச்சயமா நம்ம வாழ்க்கையிலும் ஆசீர்வதிப்பார். அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு, 119 சங்கீதம் 97 வசனம்,
1: உமது வேதத்தில்
0: நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன்,
1: நாள் முழுவதும் அது என் தியானம்.
0: தியானம் பாத்தீங்களா, வேதம் நம்ம பிரியமா இருந்து அந்த வசனத்தை நம்ம நாடு முழுவதும் தியானித்துக் கொண்டே இருப்போமானால் ஈசாக்கு ஆசீர்வித்த தேவனை கர்த்தர் உங்களையும் என்னை ஆசீர்வது உறுதி. அவர் ஆசீர்வித்தார், அவர் வர வர பழத்தார், ஆசீர்வித்த தேவன் கொடுத்திருந்தார். அவர் வாழ்க்கையில் என்ன கொடுத்திருந்தாரு? ஆசீர்வதிச்சிருந்தார், பெரிய காரியத்தை செய்தார். உங்க வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலையும் பெரிய காரியத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். நம்ம அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆபிரகாம் முதலாவது பார்த்தோம், ஆபிரகாம் வாழ்க்கையில உண்மை இருந்துச்சு. கர்த்தர் ஆபிரகாம் சகல காரியங்களை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு வாழ்க்கையில என்ன இருந்துச்சு? தேவனை தியானித்துக் கொண்டே இருந்தார். தேவன் ஈசாக்கு ஆசீர்வித்தார். மூன்றாவதாக யாக்கோபை பார்க்கிறோம். ஆதியம் புஸ்தகம் 32:29 வசனம்,
1: அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான்.
0: உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டார்.
1: அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார்.
0: யாக்கோபுக்கு என்ன கொணர்ந்து தெரியுமா? செபிக்க கொடி கொணர்ந்துச்சு. அவர் செபித்துக் கொண்டிருந்தார், ஆண்டு போராடி செபித்தார். நம்ம ஏதோ என்னதோ நம்ம செவிச்சிடறோம், அவர் போராடி செவித்தார். வாசித்து பாருங்க, ஆதியாம் புஸ்தகம் 32:26 வசனம்,
1: அவர்
0: நான் போகட்டும்
1: பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றார்.
0: பாத்தீங்களா, அவருக்கு அந்த அளவு போராடி செவித்தார். அதனால்தான் கர்த்தர் அவர் ஆசீர்வித்தார். அருமையான சகோதரே, சகோதரியே, தாய்மார்களே, தகவல்மார்களே, ஆண்டவராய் இயேசுகிட்ட நோக்கி போராடி ஜெபிக்க வேண்டும். கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே சொல்லி நம்ம ஜெயிப்போமானா நிச்சயமா நம்மளை ஆசீர்ப்பது உறுதி. அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அவரை நோக்கி நம்ம போராடி ஜெபிக்க வேண்டும். முதலாவது பார்த்த ஆபிரகாம், அவர் வாழ்க்கையில் உண்மை இருந்தது. இரண்டாவதாக ஈசாக்கு வாழ்க்கையில தியானிக்கக்கூடிய ஒரு கிருப அவர் கொடுத்திருந்தார். மூன்றாவதாக யாக்கோபு செபித்துக் கொண்டிருந்தார். ஓசியான் புஸ்தகம் 12:4 வசனம்,
1: அவர் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டார். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான்.
0: ஆண்டவரை இயேசுக்கு நோக்கி, தேவனாய் கர்த்தர் நோக்கி அழுது கெஞ்சினார். அதனாலதான் யாக்கோபை தேவன் ஆசீர்வித்தார். யாக்கோப் என்று பெயரை மாற்றி இஸ்ரேல் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் பெயரை மாற்றி அவர் ஆசீர்வித்தார். அருமையானவர்களே, நீங்கள் நான் கூட கர்த்தர்கிட்ட போராடி ஜெபிக்க வேண்டும். அது மாத்திர வாழ்க்கையில் உண்மை, அப்புறம் போல நம் வாழ்க்கையில் உண்மை காணப்பட வேண்டும். இரண்டாவதாக ஈசாக்கை போல நம்ம தியானம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் நோக்கி தியானம் பண்ணணும். வசனத்தை வாசித்து தியானம் பண்ண வேண்டும். அது மாத்திரல யாக்கோபை போல போராடி செபிக்க வேண்டும், அழுது கெஞ்சணும். நம்ம செய்யுமானால் நிச்சயமா நம் வாழ்க்கையும் தேவன் ஆசிரிப்பது உறுதி. சரி, இதுவரைக்கும் நம்ம கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம், செபிக்க போகிறோம். என்னோட சேர்ந்து செய்ப்பீங்களா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே துதிக்கிறமை, போற்றுகிறமை, வாழ்த்துகிறோம், வணங்குறோம் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் மீன் நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க ஐயா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவைகளை சந்திக்க முடியா செபிக்கிறோம் ஐயா. உன் வாயிலிருந்து ஒரு செல் பறக்க முடிய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன்னு சொன்ன எங்கள் பரம தகப்பனே, ஒவ்வொரு தேவையும் சந்திங்கப்பா, ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக ஜீவனாக இருந்து வழி நடத்துங்க. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆராய்ந்துடைய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத விஷயங்களை செய்ய முடியாது. கெஞ்சி மண்டாடி கேட்கிற மாண்டவரே அப்பாமை ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் கடன் கண்ணீர் வேதனைகளிலிருந்து விடுதலை செய்யுங்க. கஷ்டத்திலிருந்து விடுதலை செய்யுங்க. கவலையிலிருந்து விடுதலை செய்யுங்க. சோர்விலிருந்து விடுதலை செய்யுங்க. துக்கத்திலிருந்து விடுதலை செய்யுங்க. ஆண்டவரே ஆத்மா கண்களை திறந்துடுங்க. அறிந்து கொள்ள அண்டிக்கொள்ள உதவி செய்யுங்க. சப்பா உள்ளத்திலையும் வெளிரங்கமா வாழ்க்கையில அற்புதம் அதிசயங்களை செய்ய முடியா செவிக்கிறோம். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க. என்ன பலவிந்தாலும் குணமாக்குங்கப்பா. மந்திரம் செய்வனிகள் பெல்லிசனைகள் ஆவற்றி உடைத்து போடுங்க. பிசாசனிகள் அழித்து போடுங்க. ஆண்டவரே கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க. சாவத்திருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. கண்ணீர்ல இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. ஆண்டவரே குடிக்கிற குடும்பங்களை விடுதலையாக்கி தர முடியா கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் ஐயா. ஆண்மை கண்களை திறக்க வேண்டுமா செவிக்கிறோம். வேலை இல்லாத மக்கள் வேலையை தர முடியா கெஞ்சுகிறார் ஆச்சா. திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பைத்தை தாரும். அப்பா குடும்பத்தில் சமம் இல்லாத மக்களுக்கு சமானத்தை தாரும். அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் ஐயா. பரலோக பீதாவே இறங்கி அவங்களை ஆசீர்வதிங்க. உயர்த்துங்க அப்பா. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க. தோட்டத்தில் வெள்ளம் இல்லையன்னு கலங்குற மக்களுக்கு நல்ல வெள்ளம் விளைச்சல தாரும். ஆசீர்வித்து உயர்த்த முடியாச்சு வைக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாச்சு வைக்கிறோம். நன்மையான என் தீபம் பூர்ணமடை எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதியின் பிதாவத்தில் இறங்கி வருது. மாறுதல்களை வேற்றுமனை எந்த நிலநிச்சம் நீரே ஆசீர்வித்து உயர்த்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. நானே இல்லா ஒரு டீச்சரை கத்துன்னு சொன்னீங்க தானப்பா. ஒரு வாழ்க்கையிலேயே அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மையப்படுத்த முடியாது கெஞ்சுகிறோம் ஐயா கெஞ்சுகிறோம் ஐயாமை துதிக்கிறோம். பிரிந்து குடும்பம் ஒன்னு சேர்க்க வேண்டியா செவிக்கிற ஐயா. பரலோக பிதாவே மை ஸ்தோத்திரம். எங்க பிள்ளைகளெல்லாம் கண் நோக்கி பாருங்க. எங்கள் வாலிபர்கள் சிறு பிள்ளைகளை கண் நோக்கி பாருங்க. அவங்களை பாதுகாக்கணும் பராமரிக்கணும் தேவைக்குருவா. அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. படிக்கத்தக்கதாக தெய்வீக ஞானத்தை தாருமியா. ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலேயே அறிவியிலேயே ஆற்றலும் சிறந்து வழங்கணும். பிரசனம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. அண்டவரையுமே துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கட்டளிட முடியாது செவிக்கிறோம். நீர் ஆசீர்வத்தால் உங்களை விடுவதில்லை ஆண்டவரை. நீங்க ஆசீர்வித்து தான் ஆக வேண்டி செவிக்கிறோம். பலத்த காரியத்தை செய்யுங்க. பெரிய பெரிய காரியங்களை வாழ்க்கையில செய்யுங்க. அண்டவரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சிரோ. உள்ளத்திலையும் வெளிரங்கமா அற்புதம் செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. உங்க மகத்துமலை நாமத்தை மகிழ்படுத்துங்க. எல்லா துதிகனமாகியமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சகர் இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் மன்றாடி கெஞ்சுகிறோம் பரமபிதாவே ஆமே. கர்த்தர் நம்ம சேர்த்த கேட்டாரு கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப்ட் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம் 12/80 அம்பேத்கர் நகர் டார்லிங்டன் பிரிட்ஜ் குன்னூர் 6431 நீலகிரி மாவட்டம் தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி பேங்க் ஆப் பரோடா குன்னூர் 1-0-4-9-0-1-0-0-0-0-2-2-2-9 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் யூகோ பேங்க் குன்னூர் 1-3-3-1-0-1-0-0-0-2-6-2-4 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள்.
3: Harvest Palms. Harvest Palms is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
4: என்னோட பேர் ஷரோன். எனக்கு இடது காது பக்கம் மீங்கி இருந்தது. அந்த வாயெல்லாம் ஒரு பக்கமா இழுத்து ரொம்ப முடியாம இருந்தது. அப்ப நாங்க டாக்டர் எடுத்து போய் காமிச்சப்போ டாக்டர் சொன்னாங்க, கண்டிப்பா அதை ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும், அது பயங்கர கட்டியா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வேலையில நான் போன் பண்ணி சிஸ்டர் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணினேன். அந்த வேலையிலயே அந்த வலி முழுவதுமே போயிடுச்சு, வீக்கமும் குறைஞ்சிருச்சு. அந்த கட்டி முழுசா கரைஞ்சு வர கர்த்தர் கிருபை செய்தாரு. இப்படி செய்த தேவனுக்கு கோடா கோடி நன்றி.
5: கர்த்தரே பரிசுத்தாம ஸ்தோத்திரம். நான் ரெண்டாவது குழந்தை மாசமா இருக்கிறப்ப சுகர் அதிகமா இருந்தது. அப்ப டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு நார்மல் ஆகாது, அதனால நீங்க ஊருக்கெல்லாம் போவேன்னா ஆபரேஷன் பண்ணிட்டு குழந்தை எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் அக்கா போன் பண்ணி ஜெபம் பண்ணது மாதிரி சொல்றாங்க. அக்கா டாக்டர் ஜெபம் பண்ணிக்கங்க. அதே மாதிரி அக்கா டெய்லி எனக்காக ஜெபிச்சாங்க. டெலிவரி டைம்ல நல்ல நார்மல் பிரசவத்தை தேவன் கொடுத்தாரு.

0: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் asinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andofjesus.com. God bless you.

0: நான் பாடமாட்டேன்.
1: கற்றுக்கலாம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார். ஏசாயின் புஸ்தகம் 66:13.
2: ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல், நான் உங்களை தேற்றுவேன்,
1: ஆமா அருமையானவர்களே, ஆண்டவரை இயேசுக்கு சொல்லுறார், ஒருவனை அவன் தாய் தேற்று போல் நான் உங்களை தேற்றுவேன். தாய்க்குத்தான் தெரியும் பிள்ளைகள் எப்படி தேற்றினா எப்படி சமாதானம் இருப்பாங்கன்னு சொல்லி. எத்தனை தான் மற்றவங்களை ஆறுதல் படுத்தினாலும் நமக்கு சமாதானம் கிடைக்காது, ஆறுதல் கிடைக்காது. இயேசுக்கு நம்மளை ஆறுதல் படுத்தினாருன்னா சமாதானம். என் வாழ்க்கையில எத்தனையோ நாள் உள்ள உடைஞ்சிருக்கும் போதெல்லாம் என் ஆண்டவராக இயேசுக்கு என்னை தேற்றுவார். அப்ப எப்படி தேற்றுறோம், அவன் தாய் தேற்று போல, நம்ம தாய் எப்படி தேற்றுவங்களோ அதே போல நம்ம தேற்றி ஆறுதல் படுத்துறார். காரணம் என்ன தெரியுமா? 2 கொரிந்தியர் 1:3.
2: நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமா இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம்.
1: அவர்தான் நமக்கு சகலவிதமான ஆறுதல். ஒவ்வொரு நாள் வேற வேற பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள். இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்கிற நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கண்ணீர்கள், வேதனைகள் வரும். ஆனாலும் தேவனை கர்த்தர் அந்த நாளைக்கு எப்படிலாம் நம்மளை ஆறுதல் படுத்தணுமோ அப்படிலாம் ஆறுதல் படுத்துவார். நம்ம எந்த நிலைமையில உடைஞ்சிருக்கிறோமோ, உள்ள உடைஞ்சிருக்கிறோமோ, எப்படி சோர்ந்து போயிருக்கிறோமோ, அந்த சூழ்நிலை அவர் நமக்கு ஆறுதல் படுத்துகிற தேவன். ஏசாயின் புஸ்தகம் 57:18.
2: துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன்.
1: பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்ம துக்கப்படும் போது நம்மளை ஆறுதல் அளிப்பார். எப்படி அளிப்பாரா? ஒருவன் அவன் தாய் தேற்று போல் நம்ம தேற்றுகிற தெய்வம், நம்மளை தேற்றுகிறவர், ஆற்றுகிறவர், அரவணைக்கிற தெய்வம், தாய் மார்புடையவர். நம்மளை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி நமக்கு சமாதானப்படுத்துவார். நம்ம துக்கப்படும் போது நமக்கு ஆறுதல் அளிக்கிற தேவன். கலங்காதீங்க, ஆண்டவரை இயேசுக்கு நோக்கி பாருங்க, அவற்றை வந்து பாருங்க. ஆண்டவரை இயேசுக்கு உங்களை நிச்சயமா துக்கப்படும் போது உங்களுக்கு ஆறுதல் அளிப்பார். எத்தனை பேர் துக்கத்தோட இருக்கீங்க, உள்ள உடைஞ்சிருக்கீங்க, எப்படி வாழ்றது, எப்படி இதை எப்படி இந்த பாதையை கடந்து போறது, எப்படி இந்த இக்கட்டில் நடந்து போக முடியும்னு சொல்லி கலங்குறீங்களா? இயேசுக்கு சொல்லுகிறார், ஒருவன் அவன் தாய் தேற்றி போல தேற்றுகிறவர். உங்கள் துக்கத்தை அவர் நினைச்சு துக்கத்தில் ஆறுதல் அளிக்கிற தேவன். நம்ம அவர் இடத்துல எப்படி ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும் தெரியுமா? முதலாவதாக நம்ம பார்க்கிறோம் ரோமர்கள் நிருபம் 15:4.
2: தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும்.
1: தேவ வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு ஆறுதல். நான் கூட எத்தனையோ நாட்கள் அம்மா இல்ல, அப்பா இல்ல, கூட பிறந்தவங்க இல்ல, கண் பாரு இல்ல, இப்படிப்பட்ட சூழ்நிலையில எத்தனையோ நாள் உள்ள உடைஞ்சிருக்கும் போது நான் யாரையாவது பைபிள் வாசிக்க சொல்லி கேட்பேன். ஆண்டவர் வசனம் அப்படியே ஆறுதல் படுத்தும். நீங்க தேவனோட வசனத்தை வாசித்து பாருங்க, ஆறுதல் நிச்சயமா ஆறுதல் அளிப்பார் கர்த்தர். அவர் ஒருவர்தான் ஆறுதல் அளிக்க முடியும். நிறைய பேர் ஆறுதலுக்காக சினிமா பார்ப்பாங்க, டிவி ஆன் பண்ணி பார்ப்பாங்க. எத்தனையோ பேர் இதை போனா நல்லா இருக்குமா, இங்க போய் பார்க்கலாமா, அவங்ககிட்ட போய் பேசினா சமாதானம் கிடைக்குமா, இவங்ககிட்ட பேசினா சமாதானம் கிடைக்குமான்னு சொல்லி எத்தனையோ பேர் நம்ம எங்கெங்கயோ ஓடுறோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, என் தாய்மாரே, தகப்பன்மாரே, ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து பாருங்க. அவர் உங்களோடு பேசி உங்களுக்கு ஆறுதல் தருவார். அவருடைய ஆறுதல் மாறாத ஆறுதல், நித்திய ஆறுதல். அவர் தான் நமக்கு ஆறுதல் கொடுக்க முடியும். அவர் ஆறுதல் படுத்தவும் செய்வார். நமக்கு ஆறுதல் இருந்து எந்த கஷ்டத்தில் இருக்கும் அந்த கஷ்டத்தை விடுதலையாக்க முடியும். மற்ற நம்ம என்னதான் கதை புஸ்தமோ எது படித்தாலும் ஆறுதல் கிடைச்சாலும் அது நிரந்தரமான ஆறுதல் இல்ல அருமையானவர்களே. அந்த கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும், திரும்ப அந்த வேதனை நமக்கு வரும். ஆனா ஆண்டவராக இயேசுக்கு வேதத்தை வாசிக்கும் போது தேவன் உங்களோடு பேசுவார், ஆறுதல் படுத்துவார். உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ செய்யவும் செய்வார். அதுதான் அவர்தான் ஆறுதல். தேவனுடைய வாசனத்தை வாசிக்கும் போது நமக்கு ஆறுதல். ஆண்டவருடைய வாசனத்தில் என்ன இருக்க பாருங்க, யோவான் சுவிசேஷம் 6:63.
2: நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது.
1: பாத்தீங்களா, கர்த்தருடைய வசனத்துல ஆவியும் இருக்குது, ஜீவனும் இருக்குது. அதனாலதான் அவர் நம்மளை ஆறுதல் படுத்த முடியும். ஆண்டவர் வசனத்தை வாசித்து பாருங்க, தேவனுடைய ஆவியர் நமக்குள்ள இருந்து நம்மளை ஆறுதல் படுத்துவார். நம்ம என்ன கஷ்டமோ அந்த கஷ்டத்திலிருந்து அவர் நீக்க முடியும், கண்ணீர்லிருந்து துடைக்க முடியும். ஆறுதல் படுத்துற மாத்திரல உங்க கண்ணீர்லிருந்து விடுதலையாக்குவார், உங்க கஷ்டத்திலிருந்து விடுதலையாக்கு. என்ன பிரச்சனையோ உங்களை பிரச்சனையில விடுதலையாக்க முடியும். ஏன்னா கர்த்தருடைய வசனத்துல ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து பாருங்க, நிச்சயம் உங்களுக்கு ஆறுதல் படுத்துவார். 119:49. நீர் என்னை
2: நம்ப பண்ணின வசனத்தை
1: உமது
2: அடியனுக்காக
1: நினைத்தருளும்
2: அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல்.
1: அதுதான் நம்ம சிறுமையில ஆறுதல்.
2: உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது.
1: அதான் பாத்தீங்களா, சிறுமையில எதுதான் ஆறுதல்? தேவனுடைய வசனம் தான். நான் உள்ள உடஞ்சி இருக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய வசனத்து மூலமே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னோடு பேசி என்னை ஆறுதல் படுத்துவார். என்ன கஷ்டமோ அந்த கஷ்டத்தை நீக்கி என்னை ஆற்றி தேய்ச்சி ஆறுதல் படுத்துவார். அவர் ஆறுதலின் தேவன். அவரை நோக்கி பாருங்க, உங்க கண்ணீரை துடைச்சிக்கோங்க, உங்களுக்கு கஷ்டத்தை மறந்து ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசித்து பாருங்க, நிம்மதியை கொடுப்பார், ஆறுதலை தருவார். முதலாவது கர்த்தருடைய வசனம் தான் நமக்கு ஆறுதல். இரண்டாவதாக நமக்கு எப்படி ஆறுதல் கிடைக்கும் தெரியுமா? ஏசாயின் புஸ்தகம் 28:11-12.
2: பரியாச உதடுகளினாலும்
1: அந்நிய
2: பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார் இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க
1: இளைப்பாறுதல்
2: இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள்
1: ஆமா, அருமையானவளே, அன்னி பாசல் நிறைஞ்சி செவிச்சு பாருங்க, உங்களுக்கு ஆறுதலா இருக்கும், சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அன்னி பாசல் நிறைஞ்சி செவிக்கும் போது நம்ம உலகத்தை மறக்கலாம் நமக்கு நல்ல பரிசுத்தாவை நிறைஞ்சி செவிக்கும் போது நமக்கு சமாதானம் சந்தோஷம் கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும், நம்ம கவலையெல்லாம் மறந்து போயிடுவோம். அதுதான் நமக்கு ஆறுதல். அன்னி பாசல் செவிப்பீங்களா? பரிசுத்தாவினர் கூப்பிடுங்க, ஆண்டவரே என்னை உள்ளத்தை நிரப்புங்கப்பா, எனக்குள்ள வாங்க, எனக்கு நானும் அன்னி பாசல பேசணும், தேவாவை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரே இயேசுக்கு பரிசுத்தாவை கொடுப்பது அதிக நிச்சயம், நிச்சயமா பரிசுத்தாவை தருவார். ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் ஆண்டவர் சொன்னா, இதோ மாம்சமனை யாவருக்கும் நான் தேவனை கேட்டார், நிச்சயமா உங்களுக்கு என்ன மாம்சமனை யாவையாலும் என் ஆவியே ஊற்றுவேன், குமாரரும் குமார்த்தியும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, வாலிபர் தரிசனம் காண்பாங்க. வாழ்க்கை கேட்குமா? அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் 2:17.
2: கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும்
1: தீர்க்க
2: தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் என்னுடைய ஊழியக்காரர் மேலும்
1: என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும்
2: அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்
1: பாத்தீங்களா அருமையானவர்களே, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து மாம்சமனை யாவரையும் ஆவி ஊற்றுன்னு சொல்லி இருக்கிறார். நிச்சயமா அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, அவரை நோக்கி கேளுங்க, இயேசு கிறிஸ்து ஆண்டவரே ஆவி அபிஷேகத்தை ஊற்றுமான்னு சொன்னார். உங்க மேலதான் ஊற்றுவேன் அவங்க மேலதான் ஊற்றுவேன்னு சொல்லவே இல்லை, மாம்சமனை யாவரையும் ஆவி ஊற்றுன்னு சொல்லி இருக்கிறார். அப்போஸ்தலர் நடுவின் புஸ்தகம் 2:1-4 வரைக்கும் கேட்போமா?
2: பெந்தெகோஸ்தே
1: என்னும் நாள் வந்தபோது
2: அவர்கள் எல்லாரும்
1: ஒருமனப்பட்டு
2: ஓரிடத்திலே வந்திருந்தார்கள்.
1: அப்பொழுது
2: பலத்த காற்று அடிக்கிற
1: முழக்கம் போல
2: வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல
1: பிரிந்திருக்கும் நாவுகள்
2: அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு
1: ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின
2: வரத்தின்படியே
1: வெவ்வேறு பாஷைகளிலே
2: பேச தொடங்கினார்கள்.
1: பாத்தீங்களா அருமையானவர்களே, உங்க மேலே தேவன் ஆவியை ஊற்றுவார். அவங்க இவங்களுக்கு தான் ஊற்று சொல்லிட்டாரு. மாம்சமான யாவர் மேலும், இந்த உலகத்துல மாம்சம் யாராருக்குள்ள இருக்கோ அவங்க மேலே என் ஆவி ஊற்றுவேன்னு சொன்னார். காரணம், நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். நம்ம எந்த மாதமாறும் அவசியம் இல்லை, எதை செய்யணும் அவசியம் இல்லை. நம்ம மாம்சமா இருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவனுடைய ஆவி ஊற்றுவேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு நீங்க கேட்டு பாருங்க, முதல் யாருக்கு ஆறுதல் தராரு? வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு ஆறுதல் தராரு. ரெண்டாவது, பசுத்தாவில் நிறைந்திருக்கிறவங்க தேவன் ஆறுதல் தராரு. மூன்றாவதாக ரெண்டு கருந்தின் புஸ்தகம் 7:6
2: சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன்,
1: சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். பாத்தீங்களா, சிறுமைப்படும் போது கர்த்தர் நமக்கு ஆறுதல் தராரு. நம்ம ஒருங்குண்டு கண்ணீரோடு ஆண்டவரே எனக்கு நீங்க எனக்கு நீங்க ஆறுதல் தரணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா தேவனை கர்த்தர் நமக்கு ஆறுதல் தராரு. ஏசாயின் புஸ்தகம் 66:2
2: சிறுமைப்பட்டு
1: ஆவியில் நொறுங்குண்டு
2: என் வசனத்துக்கு
1: நடுங்குகிறவனையே
2: நோக்கி பார்ப்பேன்.
1: பாத்தீங்களா, எத்தனை பேரு வசனத்தை கேட்டு அப்படியே விட்டுறாங்க, வசனத்துக்கு மனஸ்தாபப்படுறது இல்ல. அவங்கள ஆண்டு நோக்கி பார்க்க மாட்டாரு. சிறுமைப்பட்டியோ நான் இவ்வளவுலாம் ஆண்டு பிரியமான காரியம் செஞ்சிட்டேனேன்னு சொல்லி சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு அவரையே நோக்கி பாக்கிறவங்களுக்கு கர்த்தர் நிச்சயமா ஆறுதல் அடிப்பார். ஆண்டு வசனத்துக்கு நடுங்கிறவங்கள ஆண்டு நோக்கி பார்ப்பார், நிச்சயமா உங்க கண்ணீரை துடைப்பார், கவலையெல்லாம் மாத்துவார். வசனம் வாசிக்கும் போது நமக்கு ஆறுதல் கிடைக்கிது. ரெண்டாவது பாசத்தில் நிறைஞ்சிருக்கும் போது அன்னி பாசல பேசும்போது நமக்கு ஆறுதல் கிடைக்கிது. மூன்றாவதாக என்ன செய்யணும், வசனத்துக்கு நம்ம சிறுமைப்பட்டு வசனத்துக்கு நடுங்கிறவங்களுக்கு கர்த்தர் ஆறுதல் கொடுக்கிறார். அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நிச்சயமா நமக்கு ஆறுதல் கொடுக்கிறார். நம்ம கண்களை முடிச்சவும் பண்ணுமா? எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் அன்பு நிறைந்தவரை அப்பாவை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நேரத்தில் என்னோடு செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாளத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, ஆறுதல் படுத்துங்க, தேர்தல் படுத்துங்க. கத்துடைய கிருபங்கள் ஆளிகை செய்யட்டும். ஹக்கினால முடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். பசுத்தான அபிஷேகம் அவங்க மேலே இறங்கட்டும். அக்கில நிரப்புங்க, வல்லமேல் நிரப்புங்க, பிரசுரத்தால் நிரப்புங்கப்பா. உள்ளத்திலையும் வெளியிறங்கமா அற்புதங்கள் செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. வேண்டி கொடுத்திருக்கும் நினைப்பதற்கு மேலான ஆசீர்வாதத்தை அவங்க வாழ்க்கையில தர வேண்டும்படி செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, தேவனே தேவனே, கண்ணீரோடு செபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரை துடைங்க. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. எல்லா முகத்திலையும் கண்ணீர் துடைச்சுங்க, ஆற்றுங்க, தேற்றுங்க, ஆறுதல் படுத்துங்கப்பா. கத்துடைய கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கத்துடைய பிரசனங்களை மூடட்டும் ஆண்டவரே. உங்களுடைய தாய் உள்ளக்காரங்களை வைப்பீராக ஆண்டவரே. ஆசீர்வித்து உயர்த்துவீராக அப்பா. நீங்க தொடுத மக்கள் உணரட்டுமையா? தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன நோய் இருந்தாலும் குடமாக்குங்க ஆண்டவரே. மந்திரம் செய்வனிகள் பெல்லீசனிகள் இருந்து விடுதலை செய்ய முடியாது. கெஞ்சுகிறோம் கட்டாவே, கெஞ்சுகிறோம். கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க சப்பா. சாபத்திலையும் பாவத்தில் இருக்கும் மக்கள் விடுதலை செய்யுங்க. தேவ கிருபா அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்ய முடியாது. கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் ஐயா. அப்பா நீங்க தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க சப்பா. என் பிள்ளைகள் படிப்பறலன்னு சொல்லி கலங்கியிருக்கிற குடும்பங்கள் கண்ணூக்கி பாருங்க. அவங்க பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஞானத்தை தாங்க தகப்பனே, தகப்பனே. எவ்வளவு செலவு பண்ணி படிக்க வச்சு என் பிள்ளைகள் படிக்கலேன்னு சொல்லி கலங்குற ஒவ்வொரு குடும்பங்களையும் கண்ணூக்கி பாருங்க. பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஞானத்தை கொடுக்க முடியாது செபிக்கிறோம். குடும்பத்தில் எப்ப பார்த்தாலும் சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் இருக்க குடும்பத்தை ஒரு விஷயம் நினைத்தருளோ ஆண்டவரே. சண்டை குழப்பத்தில் விடுதலை தாங்க, சமாளித்து கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்கப்பா. தகப்பனே இறங்க முடியா, கெஞ்சுகிறமே எங்களுக்கு மேல மனம் இறங்குங்கப்பா, மனைவி இறங்குங்கப்பா. கத்துடி கிருவை நானும் அவங்கள தாங்க வேண்டுமப்பா. ஐயா படிச்சு வேலை இல்லையுன்னு கலங்குற மக்களுக்கு வேலையை தர முடியா செபிக்கிறோம். வேலையில எத்தனை பேர் ப்ரமோஷன் இல்லையான்னு சொல்லி கலங்குற மக்கள் வேலையை ப்ரமோஷன் கிடைக்கணும். வேலை கன்ஃபார்ம் ஆகணுமையா? கஷ்டப்படுற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்தில் வெளியிறங்குமா இருப்பீங்க. ஆசீர்வதிங்க, தகப்பறையை பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. ஐயாமை துதிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கிருபை அவங்களை சூழ்ந்து பாதுகாக்கணும் ஐயா. திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவிச்சிங்க எஸ்அப்பா, எஸ்அப்பா திருமணம் நடக்க உதவிச்சிங்க அப்பா. குழந்தை பாக்கிலா சகோதரி குழந்தை பாக்கிட்டு தாரும் ஐயா. கர்ப்பத்தின் கனி கத்திரால கிடைக்கும் சுகந்தரடி சென்னீரே. கர்ப்பத்தோட கனி உருவாக்கி குழந்தை கொடுத்தவங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. அதிசயங்களை செய்யுங்க எஸ்அப்பா. கெஞ்சிரோம், கெஞ்சிரோம் அப்பா. அப்பாமை நோக்கி நாங்கள் வண்டாடி கெஞ்சிரோம். குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்கப்பா, விடுதலை தாங்க. வேலையில அப்பாவை ஸ்தோத்திர உயர்வை தாரும். தேவ கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. வேலையில கன்ஃபார்ம் ஆகாத மக்களுக்கு வேலையில கன்ஃபார்ம் ஆகும் ஐயா. அதிசயங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, அவரஞ்சிற குடும்பங்களை ஆசிரியங்க. கேசில இருக்கும் மக்களை வெற்றி தாங்க. பிரிந்து குடும்பம் இணைக்கணும். சம்மல்லாத குடும்பத்துல சமாளித்து தரணும் ஐயா. அப்பாமை நோக்கி கெஞ்சிற பிரகாச மனக்கண்களை திறந்துடுங்க. இப்ப பார்க்கக்கூடிய ஆவிக்குறி கண்களை திறந்து விடுங்கப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரஞ்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேசில இருக்க மக்களை வெற்றி தாங்க. உம்மை அறியக்கூடிய கிருபை தர முடியாது செபிக்கிறோம். பலப்படுத்த முடியாது செபிக்கிறோம். உன்னதாவில் சம்பூர்ண நிரப்புங்க, தேவாவில் நிரப்புங்க, தேவக்கில் நிரப்புங்க, தேவபலத்தில் இடக்கட்டுங்க ஆண்டவரே. ஐயா படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை கொடுக்க முடியாது செபிக்கிறோம். ஆசீர்வித்து உயர்த்துங்க. தெய்வீக கரம் தாங்கட்டும். அஞ்ஞான காரியத்தை செய்யப்பா, தொடுங்காண்டவரை தொடுங்காண்டவரை தொடுங்கப்பா தொடுங்க அப்பா, அவை நோக்கி கெஞ்சிரம் உள்ளத்திலையும் வெளிரங்கமா இருப்பது செய்யுங்க. செவுள சாட்சியாய் மாற்றும் ஆசிர்வதிச்சு உயர்த்துங்க. எல்லா துதி கனமாக்கியுமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்புரட்சர் ஏசப்பா நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு பரியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம சேவத்தை கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.

0: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: கர்த்தர் என் வாழ்க்கையில் செஞ்ச ஒரு அற்புதத்தை இந்த வேலையில உங்களுக்கு நான் ஒரு சாட்சியா சொல்ல ஆசைப்படுறேன். நான் கன்சீவ் ஆன 3வது மாசத்துல இருந்து எனக்கு யூரின்ல இன்ஃபெக்ஷன் இருந்தது. அந்த இன்ஃபெக்ஷன்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். என்னால நடக்க முடியாது, யூரின் போகும்போது ரொம்ப பெயின் ஆகும், ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னால எந்த வேலையுமே செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். டாக்டர்கிட்ட போய் நான் கன்சீவ் ஆகும் டெஸ்ட் பண்ற டாக்டர்கிட்ட டெஸ்ட் பண்ணும் போது எனக்கு யூரின்ல பாக்டீரியாவோட அளவு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அளவு பார்த்தா மில்லியன்ல அளவுல இருந்தது. அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா அது டெலிவரி டைம்ல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகும், அந்த இன்ஃபெக்ஷன் அதிகமாக கூடாது, கம்மி ஆகணும், பாக்டீரியாவோட அளவு கம்மி ஆகணும், இல்லனா அது வந்து ஜாஸ்தி இருந்ததுன்னா கிட்னிக்கு இல்லைன்னா யூட்ரஸ்க்கு ப்ராப்ளம் ஆகும்னு சொன்னாங்க. ரொம்ப வலியில கஷ்டப்பட்டேன். அந்த இன்ஃபெக்ஷன் மாறுறதுக்காக டாக்டர் எனக்கு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. டேப்லெட் சாப்பிட்டும் எனக்கு அந்த வலி நிக்கல, என்னால நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். அப்போ அக்காங்கிட்ட வந்து நான் ஜெபிக்க வந்திருந்தேன். அக்காங்கிட்ட சொன்னேன், அக்காங்க எனக்காக ஜெபம் பண்ணாங்க, ஜெப எண்ணெயும் ஜெப தண்ணியும் ஜெபிச்சு கொடுத்தாங்க, இதை நீ வந்து டெய்லி யூஸ் பண்ணுமா அப்படின்னு சொன்னாங்க. அக்காங்க சொன்ன மாதிரி நான் அதை யூஸ் பண்ணிட்டு வந்தேன். ஜெபிச்ச எண்ணெயும் அந்த தண்ணியும் நான் யூஸ் பண்ணது வந்து எனக்கு அந்த வலியும் அந்த எரிச்சலும் இல்ல, நல்லா இருந்தது. ஆனா எனக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கண்டினியூவா இருந்தது. டாக்டர் வந்து யூரின் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அந்த டெஸ்ட்ல பார்த்தா எனக்கு அந்த பாக்டீரியா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க அந்த இன்ஃபெக்ஷனுக்கு. அதனால ரொம்ப வலியில கஷ்டப்பட்டு இருந்தேன். டாக்டர் அப்ப வந்துட்டு இது ஒரு டைமும் ஃபர்ஸ்ட் ஒரு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க, ஒரு 10 days சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட்டுட்டு மறுபடியும் நீங்க டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க பாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மறுபடியும் அந்த 10 days நான் அந்த டேப்லெட் சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு யூரின் டெஸ்ட் எடுத்துட்டு போகும்போது கூட அதுல அதே அளவு தான் பாக்டீரியா இருந்தது, கம்மியாகவே இல்லை. நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், டாக்டர் நான் வந்து எனக்கு இப்ப அந்த மாதிரி வலியெல்லாம் இல்ல, எனக்கு பெயின் எதுவுமே இல்ல, நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஆனா டாக்டர் சொன்னாங்க, இல்ல இல்ல உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்கு, இந்த இன்ஃபெக்ஷன் வந்து கண்டிப்பா கிளியர் ஆகணும், இல்லைன்னா உங்களுக்கு அது பின்னாடி ப்ராப்ளம் ஆகும், டெலிவரி கூட கண்டிப்பா சிசரியன் தான் பண்ற நிலைமை ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் டாக்டர் வந்துட்டு வேற ஒரு டேப்லெட் எழுதி கொடுக்கல, அதை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி ஒரு 5-6 times டாக்டர் வந்து டேப்லெட் மாத்தி மாத்தி எனக்கு எழுதி கொடுத்தாங்க. ஒவ்வொரு வாரம் சாப்பிட சொல்லுவாங்க, மறுபடியும் ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட்ல பார்க்கும் போது அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து கம்மியாகவே கிடையாது, அதிகமாயிட்டு தான் இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். 8 months வரைக்கும் நான் இப்படிதான் மாத்திரைங்களை மாத்தி மாத்தி சாப்பிட்டு இருந்தேன். என்னோட

0: மாத்தி மாத்தி சாப்பிட்டு இருந்தேன். என்னோட குழந்தையோட வளர்ச்சிக்கு நான் மாத்திரை சாப்பிட்டதை விட இந்த இன்ஃபெக்ஷன் கிளியர் ஆகணும்னு அதிகமா மாத்திரை சாப்பிட்டேன். 8வது மாசம் ஆகும் போது ரொம்ப இன்ஃபெக்ஷன் அதிகமா தான் அந்த ரிப்போர்ட்ல காமிச்சது. அப்ப டாக்டர் போய் நாங்க கேட்டோம், டாக்டர் இப்படியே வந்து இன்ஃபெக்ஷனுக்காகவே நாங்க மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன், அதனால வந்து குழந்தைக்கு ஏதாவது பாதிக்குமா அப்படின்னு கேட்டேன். ஆனா டாக்டர் வந்து அவங்க சிவியரா சொன்னது என்னன்னா, இன்ஃபெக்ஷன் கிளியர் ஆகணும், அப்பதான் வந்து டெலிவரி ஈஸியா இருக்கும், இல்லைன்னா வேற ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடும், கண்டிப்பா சிசரியன் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் டாக்டர் சொன்னாங்க. ரொம்ப நான் கலங்கி போயிட்டேன், என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ரொம்ப பயந்துட்டேன். எனக்கு என்ன பயம்னா, நான் டேப்லெட் ஜாஸ்தி எடுக்கிறதுனால குழந்தைக்கு ஏதாவது தொந்தரவு ஆயிடுமா அப்படின்ட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனா டாக்டர் அதை அவங்க கேர் பண்ணிக்காம வந்து அந்த கிளியர் ஆகணும் அப்படின்றதுக்காகத்தான் டேப்லெட் ஜாஸ்தி எழுதி கொடுத்தாங்க. ரொம்ப கலங்கி போயிட்டு நான் வந்து அக்காங்கள்ட்ட வந்து ஜெபிக்கலான்னு சொல்லி வந்தேன். அப்ப வந்து பிரதர் இருந்தாங்க, பிரதர் எனக்கு என்கிட்ட கேட்டாங்க, நான் இதெல்லாம் சொன்னேன் அவங்கள்ட்ட. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு மெடிக்கல்ல ஒர்க் பண்ற ஒரு சிஸ்டர் கிட்ட கேட்டு பாக்கலாம், இது என்னதுன்னு கேட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட எனக்காக போன் பண்ணி அந்த சிஸ்டர்கிட்ட பேசினாங்க. அவங்க கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றவங்க. அவங்க வந்து சொன்னாங்க, நீ என்ன டேப்லெட் சாப்பிட்டமா அப்படின்னு சொல்லி எல்லாம் டீட்டெயில் கேட்டாங்க. நான் 5 டைம் அப்படி சாப்பிட்ட டேப்லெட் எல்லாம் சொன்னேன். அவங்க, நான் ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு உனக்கு சொல்றேன்னு சொன்னாங்க. அவங்க அந்த டாக்டர்கிட்ட பேசிட்டு மறுபடியும் எனக்காக போன் பண்ணி பேசினாங்க, இந்த டேப்லெட் வந்து நீ ஜாஸ்தி எடுத்திருக்க, கண்டிப்பா இது வந்து பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் ஆகும், அதனால நீங்க வந்து வேற யார்ட்டையாவது போய் நல்ல டாக்டரா பாருங்க, இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்னாங்க. ரொம்ப நாங்க கலங்கி போயிருந்தோம். அப்ப மறுபடியும் அக்கா கிட்ட வந்து நான் ஜெபிச்சேன். அக்கா வந்து எனக்காக ஜெபம் பண்ணாங்க, எப்படியாவது இந்த இன்ஃபெக்ஷன் வந்து மாறணும், ஏசப்பா சுகப்பிரசவம் ஆகணும், நார்மல் டெலிவரி தான் ஆகணும், சிசேரியன் எந்த நாள்லயும் ஆகக்கூடாது, அது இல்லாம குழந்தைக்கோ இல்லாக்கோ எந்த தொந்தரவும் வரக்கூடாது, யூட்ரஸ்க்கோ கிட்னிக்கோ எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது, நீங்க ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அக்கா ரொம்ப எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பாரப்பட்டு ஜெபம் பண்ணாங்க. ஒவ்வொரு டைம் எனக்காக வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணாங்க. வீட்டுக்கு வரும்போது கூட எனக்காக சுகப்பிரசவத்துக்காக அக்கா போராடி ஜெபம் பண்ணாங்க. அவங்களோட ஆலோசனைப்படி நாங்க வேற ஒரு டாக்டர்கிட்ட கூட நாங்க போய் பார்த்தோம். கரெக்டா நான் போய் பார்க்கும்போது 8வது மாதம் அக்கா கிட்ட ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க போனோம். அங்க போய் பார்த்தோம்னா அந்த டாக்டர் எல்லா ரிப்போர்ட்டையும் பார்த்தாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்கு, இதை நம்ம கிளியர் பண்றதுக்கான வழி என்னன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. அவங்க சாப்பிட்ட கொடுத்த டேப்லெட் நான் ஒரு 3 நாள் தான் எடுத்தேன். அந்த டேப்லெட்க்கு அப்புறம் எனக்கு அது கிளியர் ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த இன்ஃபெக்ஷனும் குறைஞ்சிருச்சு. அது அக்கா வந்துட்டு தொடர்ந்து எனக்காக ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. கரெக்டா 9வது மாதத்துல எனக்கு ஒரு நல்ல சுகப்பிரசவம், எசப்பா வந்து நல்ல ஒரு சுகப்பிரசவத்தை கொடுத்தாரு. நான் பயந்த மாதிரி எனக்கு சிசேரியன் ஆகல, நல்ல நார்மல் டெலிவரி ஆச்சு. பாப்பாக்கு கூட எந்த தொந்தரவும் இல்ல, நல்லபடியா நல்ல ஆரோக்கியமான குழந்தைய கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. கர்த்தர் பெரிய அற்புதத்தை வாழ்க்கையில செஞ்சிருக்காரு. நான் ஒவ்வொரு டைமும் சோர்ந்து போனப்போ ரொம்ப பாரப்பட்டு எனக்காக அக்காங்க ஜெபிச்சாங்க. சுகப்பிரசவத்தை கொடுத்த கர்த்தருக்கு நான் கோடான கோடி நன்றி செலுத்துறேன்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andofjesus.in. God bless you.

0: தேவனோடு இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும் தான் அந்த வாஞ்ச. ஹல்லேலூயா. அதுக்கு ஈடு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ரெண்டாவதாக பரலோகத்துக்கு போகணும்னு சொல்ல நம்ம என்ன செய்யணுமா பாருங்க. ஒன்னு கொரிந்தியர் புஸ்தகம் 2:9
1: எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
0: யாரு கொடுக்கிறார் பாருங்க. தேவன் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
1: ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை
0: காது கேட்கவும் இல்லை
1: அவைகள் மனுஷருடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை.
0: மனுஷருடைய இதயத்துல தோன்றும் எது? தேவனுடைய ராஜ்யத்தை கண் காணவும் இல்ல, காது என்ன செய்யல, கேட்கவும் இல்ல, இதயத்துல மனிதருடைய இதயத்துல தோன்றவும் இல்ல. அன்று அன்பு தேவனிடத்தில் முழு மனதோடு அன்பு கூறும்போது நமக்கு அந்த வீடை தராரு. வாசித்து பாருங்க, யாக்கோபின் புஸ்தகம் 2:5
1: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
0: ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தம்மிடத்தில் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு
1: தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: பாத்தீங்களா, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுறவங்களுக்கு என்ன செய்யறாங்க?
1: வாக்குத்தத்தம் பண்ணின
0: ராஜ்யத்தை
1: சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: சுதந்திரிக்கிறவர்களும் தெரிந்து கொள்ள என்ன வாக்குத்தத்தம் சொன்னார்? என் பிதா வீட்டுல அன்னைக்க வாசத்தலங்கள் அப்படி இல்லாதவங்க உங்களுக்கு சொல்லியிருப்பேன், திரும்ப வந்தவங்களை என்ன செய்வேன், என்னிடத்துல சேர்த்துக் கொள்வேன்னு சொன்னாரு. அந்த வாக்குத்தத்தத்துல அந்த வாக்குத்தத்தை நம்பி கர்த்தரிடத்தில் அன்பு கூறினவங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த தெரிந்து கொண்ட ராஜ்யத்துக்கு நீங்கள் நானும் போக வேண்டும். இந்த உலகத்தை நம்பி யாரும் வளர்ந்தாலும் உலகத்துல ஒண்ணுமே இல்ல. வெங்காயம் விரிச்சா என்ன இருக்குது? அதுல என்னதான் இருக்குது? தோல் தான் இருக்குது. தோல் எத்தனை எவ்வளவு விரிக்கிறீங்க அத்தனை தோல் தான். ஆனால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா இந்த உலகத்தை விட்டு கர்த்தரை நோக்கி நம்ம எப்போதும் ஜபம் துதி ஸ்தோத்திரம் உள்ளத்துல பாடிக்கொண்டே இருப்போமானால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு கட்டாயம் போக முடியும். இந்த உலகத்துல நான் உலகம் எனக்கு வேணும் உலகம் வேணும்னு சொல்லி நீங்க என்னதான் உலகத்துல வாழ்ந்தாலும் கடைசியில ஒண்ணுமே இல்ல. பரிசுத்த பவுல் எழுதியிருக்கிறாரு 1 Corinthians 7:31
1: இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள்
0: அதை
1: தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும்
0: இருக்க வேண்டும்.
1: இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: என்ன செய்யப்போது கடந்து போறீங்க? உலகத்துல என்னதான் செஞ்சாலும் எல்லாமே ஒரு நாள் கடந்து போவோம். கர்த்தர் மட்டும்தான் நம்ம கூட இருப்பாரு. ஹல்லேலூயா. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? தமிழத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? அதே சொன்னாரு, என் பிதா வீட்டுல அநேக வாக்குஸ்தலம் உண்டு. அப்படி இல்லைன்னா சொல்லியிருப்பேன், மறுபடியும் வந்து உங்களை இறைச்சுவேன், என்னோட சேர்த்துக் கொள்வேன்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தம் பண்ணினவர்களை கர்த்தர் கொடுக்க வாஞ்சியா இருக்கிறாரு. யாருக்கு கொடுக்க வாஞ்சியா இருக்கிறாரு? ஆண்டிடத்துல அன்பு கூறுறவங்களுக்கு. அல்லேலூயா. முழு மனதோடு அவரத்தில் அன்பு கூற வேண்டும். அதுதாங்க சொல்றாரு, அன்பு கூற வேண்டும். அழியாத அன்பு. பணம் கொடுத்தா ஆண்டுகிட்டு போகணும், பணம் இல்லைன்னா சோர்ந்து போயிடக்கூடாது. எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் எனக்கு வேணும், கர்த்தர் எனக்கு வேணும் அப்படிங்கிற அன்பு கூற வேண்டும். எபேசியர் புத்தகம் 6:24
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில்
0: அழியாத அன்புடனே அன்பு
1: கூறுகிற யாவரோடும்
0: பாத்தீங்களா, அழியாத அன்பு. என்ன இருந்தாலும் இல்லாமல் போனாலும் எனக்கு இயேசு போதும், என் இயேசு போதும். அந்த அன்பு கூடும்போது நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கொடுப்பார். இன்னைக்கு தெரியாது, பரலோகத்தில் நமக்கு பெரிய சிங்காசனம் கழிச்சிருக்கிறார். அங்க ஒரு ராஜ்யத்தில் அவரோடு நம்ம கூட இருப்போம். அதெல்லாம் பார்த்த இப்ப பார்த்தா அதை யோசிக்க முடியாது. என்ன அதான் சொன்னார், கண் காணவும் இல்ல, காது கேட்கவும் இல்ல, இறுதியத்தில் அதை என்ன செய்ய முடியாது, உணர்வு தோன்றவும் இல்ல. அந்த ராஜ்யத்தை நம்ம பார்க்கும் போது தான் பெரிய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். உடனே ஆயத்தப்பட முடியாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன சொல்றார், கர்த்தர் உங்க என்ன பேசுறாருன்னு சொல்லி நம்ம ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி அன்பு கூறுன்னு சொல்றாரு பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 22:37
1: இயேசு அவனை நோக்கி
0: உன்
1: தேவனாகிய கர்த்தரிடத்தில்
0: உன்
1: முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும்
0: உன்
1: முழு மனதோடும்
0: அன்பு
1: கூறுவாயாக.
0: முழு இருதயத்தோடும் முழு ஆத்மத்தோடும் முழு மனதோடும் கர்த்தரிடத்தை என்ன செய்யணும்? அன்பு கூறணும். பாதி உலகத்துக்கும் பாதி இயேசுக்கு இருக்கக்கூடாது. அதான் சொல்லிட்டார், முழுதியத்தோடும் உங்கள் ஆத்மாத்தோடும் மனதோடும் அவர்கள் அன்பு குருவன் சொன்னா அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார், ராஜ்யத்தை நம்ம கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தை நம்பி நீ வாழக்கூடாது அருமையானவர்களே. உலகம் பேசம் கடந்து போவோம், உலகத்தில் என்ன பாடுபட்டாலும் கொஞ்ச நாள் தான். பாருங்க நாட்கள் எப்படி ஓடுது பார்த்தீங்களா, மடமட மடமடம் போயிருக்குது. நம்ம கர்த்தரை முழுமையாய் பற்றி கொள்ள வேண்டும், உயிரியத்தோடு உங்கள் ஆத்மாத்தோடு மனதோடு அவரை பற்றி கொள்ள வேண்டும். முதல்ல பார்த்தோம், முதல்ல என்ன சொல்றாரு அவர், அந்த ராஜ்யத்தை பேர்னா என்ன செய்யும், நமக்கு விருப்பம் வேணும். அல்லேலூயா. விருப்பம் உள்ளவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்யும், ராஜ்யத்தை தேவன் கொடுக்குறா. அவர் தேவன் சொல்றது கூட அவர் என்ன செய்ய மாட்டாரா, வெக்கப்படவே மாட்டார். ரெண்டாவது தேவனுடைய ராஜ்யத்தை யாருக்கு கொடுக்கிறார், அவரிடத்துல அன்பு கொடுறவங்களுக்கு கொடுக்கிறாரு. மூன்றாவதாக லூக்காவின் சுவிசேஷம் 22:29
1: ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல,
0: என் பிதா ஒரு ராஜ்யத்தை எனக்கு ஏற்படுத்தினது போல
1: நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன்.
0: நான் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். பிதா எப்படி இயேசுக்கிறதுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினாரோ அதே போல ஆண்டவராக இயேசுக்கிறது நம்மளுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி, யாரை பத்தி சொன்னார், தம்முடைய சீசரை பார்த்து சொன்னார். ஹலிலூயா. சீசரை பார்த்து நீங்க எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா கத்து சொல்றாரு, சீசரை பார்த்து சொல்றாரு, பிதா எனக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த போல நான் உங்களுக்கு ஒரு சலத்தை என்ன செய்ய போறேன், ஆயத்தப்பட போகிறேன்னு சொன்னாரு. சீசர்கள் என்ன செய்ய, கத்துடி ஊழியத்தை செய்தாங்க. அவங்களாம் கர்த்தர் ஊழியில் யாருமே பணக்காரா இருந்ததே கிடையாது, எல்லாம் கஷ்டப்பட்டவங்க தான், எல்லாம் பாடுபட்டவங்க தான், படுக்கிறது கூட இடம் இல்லாமலாம் பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஊழியரை பார்த்து தான் தேவன் சொன்னார், பிதான ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்த நான் உங்களுக்கு ஒரு தலத்தை ஆயத்தப்பட போறேன். வெளிப்பத்திர விசேஷம் 22:5
1: அங்கே ராக்காலம் இராது.
0: அங்க என்ன இல்ல, பரலோகத்தில் என்ன இல்ல, ராக்காலம் இராது.
1: விளக்கும்
0: விளக்கும்
1: சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை.
0: விளக்கு வேண்டாம், சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. அந்த ராஜ்யத்து தான் போக போறோம்.
1: தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார்.
0: தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார்.
1: அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள்.
0: அவர்கள் என்ன செய்வாங்க, சதா காலங்களும் அரசாளுவார்கள். பாத்தீங்களா, விளக்கு வேண்டாம், சூரியன் வேண்டாம், கர்த்தரே நம்ம பிரகாசிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக வாழ்றவங்க என்ன செய்வாங்க, சதா காலமும் அரசாழ்வார்கள். இந்த உலகத்தின் வாழ்க்கை கொஞ்ச நாள் தான், ஒரு நாள் கர்த்தர் வரப்போறாரு. அன்னைக்கு நம்ம திடீர்னு வந்து ஆயத்தம் பண்ண முடியாது, அதான் இப்பயே ஆயத்தம் பண்ண வேண்டும். ஆமோசுல சொல்றாரு, ஆமோசு 4:12 கடைசியில, உன் தேவனை சந்திக்க முடியும், நீயே ஆயத்தப்படு.
1: நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால்,
0: நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால்,
1: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு.
0: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. கர்த்தர் ஆயத்தப்படுத்துறாரு, நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தர் வருக சமயமாயிருச்சு, ரொம்ப ரொம்ப சமீபம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு நீங்களானு போகணும். அங்க என்ன இல்ல, விளக்கு வெளிச்சம் வேண்டுவதில்ல, சூரியனும் விளக்கு வெளிச்சம் வேண்டுவதில்ல, கர்த்தரை நம்ம பிரகாசிப்பார். அங்க என்ன செய்ப்பார், நம்ம சதா காலமா அரசால போகிறோம். ஹலேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்கள் நான் போக போறோம். அதற்கு நம்மளை கர்த்தர் தகுதிப்படுத்த வேண்டும். இப்பயே நம்ம தகுதிப்படுத்த கேட்க வேண்டும். திடீர்னு ஆண்டவர் வந்துட்டார்னா, திடீர்னு நம்ம ஆத்தம் எடுத்துக்கொள்ளப்பட்டா ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம எப்ப ஆத்தம் எடுத்துக்கொள்ளப்படும் தெரியாது, எப்ப இயேசுக்கிட்ட வருவாருன்னு தெரியாது. நம்ம வாழ்க்கை கர்த்தர் எதுக்கு ஒப்பிட்டு இருக்காரு, புல்லுக்கு ஒப்பிட்டு இருக்காரு, புல்லின் பூவுக்கு ஒப்பிட்டு இருக்கிறாரு. நம்ம ஆத்மா எப்ப எடுத்துக்கொள்ள நமக்கு தெரியாது, எப்ப நம்ம முடிவு வரும் நமக்கு தெரியாது. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தடி ஊழியத்தை நம்ம செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தடி ஊழியத்தை செய்யணும், ஒவ்வொரு நாளும் கர்த்தடி ஊழியத்தை செய்யணும். அதுதாங்க சொல்றாரு, கொலோசியன் புஸ்தகம் 3:24
1: எதை செய்தாலும்,
0: எதை செய்தாலும்
1: அதை மனுஷருக்கு என்று செய்யாமல்,
0: அவர்கள் மனுஷருக்கு என்று செய்யாமல்
1: கர்த்தர்க்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள்.
0: அது யாருக்காக செய்யணுமா, கர்த்தருக்கு என்று சும்மா இல்ல, மனப்பூர்வமா செய்ய வேண்டும். அங்க அந்த ராஜ்யத்துக்கு தான் போறோம். அவரு தான் நமக்கு ராஜ்யம், நம்ம ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிற தேவன். அவருக்காக மனப்பூர்வமா செய்ய வேண்டும். ஐயோ செய்யணுமே, ஐயோ செவிக்க, அக்கா செவிக்க சொல்லிடுவாங்களா, போடா செவிக்க சொல்லிடுவாங்க, கஷ்டம் செவிக்கு போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பேர் இருக்காங்க, எத்தனை பேர். அதான் நம்ம அவங்கள பார்க்க வேண்டாம், எதை செய்தாலும் என்ன செய்யணும், கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமா செய்ய வேண்டும். அவர் தான் நமக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. யார் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு, யாரு? யாசப்பா. அப்ப அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்கள் நானும் போகணும். அப்படியெல்லாம் ஊழியத்தை எப்படி செய்யணும்? கத்திருக்கென்று மனப்பூர்வமாக செய்ய வேண்டும். எதை செய்தாலும் கத்தர் பார்க்கிறார். மனிதர் யாரும் பார்க்கணும் அவசியமே கிடையாது, கத்தர் அவங்களை பார்க்கிறார். அதைத்தான் நம்ம அது கரெக்டாக செய்யணும். அவர் பார்க்கிறாருங்க, பயத்தோடு பக்தியோடு செய்யணும், செபிக்கணும், துதிக்கணும். எப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இறுதி அடைஞ்சிருக்கணும். நம்ம எப்படியானால் நாட்களை கழிக்கலாம், வீண் பயிற்சி வீண் குழப்பம் எப்படி வேணாலும் வாழலாம், அது முக்கியமே அல்ல. கத்திரமலை பார்க்கிறார். மனிதன் முகத்தை பார்க்க கத்த எங்க பார்க்கிறாரு? இதயத்தை பார்க்கிறார். அந்த வாஞ்சியோட எதை செய்தாலும் மனிதருக்கென்று செய்யாமல் கத்திருக்கென்று மனப்பூர்வமாக செய்ய வேண்டும். புலோசியின் புஸ்தகம் 4:17
1: அர்ப்பிப்பை கண்டு,
0: அர்ப்பிக்கை கண்டு
1: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை,
0: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை
1: நிறைவேற்றும்படி,
0: நிறைவேற்றும்படி
1: கவனமாயிருப்பாயாக வென்று சொல்லுங்கள்.
0: கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுக்கா நம்ம எப்படி இருக்கணும்? கவனமா. யாரு நமக்கு தோளத்தில் சிரேசு கொடுக்க மாட்டாங்க, யாருமே எதுவும் செய்ய மாட்டாங்க. நல்ல ஊழியம் செஞ்சாலும் யார் பார்க்கிறார் நம்மள? யார் பார்க்கிறா? ஆண்டவரே இயேசுக்கு பார்க்கிறார். அந்த ஊழியத்தை சேர்ந்து நம்ம எப்படி இருக்கணுமா? கவனமா இருக்கணும், கவனமா இருக்கணும். கத்தர் வரப்போறார். அன்று வருக ரொம்ப சமீபம். ஹல்லேலூயா. கத்தருடைய ஊழியத்தை செய்ய நம்ம எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். இந்த உலகத்துல ஊழியம் செஞ்சா அவங்க நல்லவங்கன்னு சொல்லுவாங்க, இவங்க நல்ல, அதுக்கு வேண்டாம். கத்தர் ஊழியத்தை செய்ய நம்ம எப்படி இருக்கணும்? கவனமா இருக்க வேண்டும். அன்றுகிட்ட கேட்கணும், ஆண்டவரே நம்முடைய ஊழியத்தை எப்படியா செய்யணும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். நீதிமொழியின் புஸ்தகம் 27:23
1: உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள்,
0: உன் ஆடுகள் நிலையை நன்றாய் அறிந்து கொள்,
1: உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு.
0: நம்ம என்ன செய்யணும்? நம்ம கையில பிடித்த மக்கள் மேல நம்ம கவனமா இருக்கணும். இந்த காலத்துல என்னதான் கவனமா இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம கத்துட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ண, அவ்வளவுதான். சரி, மந்தைகள் மேல எப்படி இருக்கணுமா? கவனமா இருக்கணும். கத்து வரப்போறார். கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை கேட்டுனா இப்பொழுது நம்ம செவம்பட போறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம். பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்கப்பா. எத்தனையோ பேர் அப்ப நரம்பு தளர்ச்சினால கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, அவங்களை குணமாக்குப்பா. எலும்பலியை குணமாக்குங்க ஆண்டவரே, கேன்சர் வியாதியை குணமாக்குங்க ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே அப்பா, எல்லா வியாதியும் குணமாக்குங்க ஆண்டவரே. அப்பா மே துதிக்கிறோம். வயிற்று பலவின் அல்சரை குணமாக்குங்க சப்பா. மகிமையான காரியத்தை செய்ய, மகத்தான காரியத்தை செய்ய சப்பா. ஆண்டவரே நீங்க தப்பா செய்யணும், நீங்க தப்பா குணமாக்கணும், குணமாக்கணுமையா. நானே இல்லாவ டீச்சரை கத்தனு சொன்னீங்களே, நீங்க செய்யப்பா செய்யப்பா. ஆண்டவரே மே துதிக்கிறோம். அப்ப கண் பார்வை குறைவுள்ள மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க. கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கணும் கேளாரோ என்று சொன்னீங்களே அப்பா. காதுல பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க சப்பா. காதை குணமாக்கும், காதை குணமாக்கும். கண் பார்வையும் காதையும் வேதனைப்படுத்துற பொல்லாத அசுத்தாவியே நசரேனாக இயேசுக்கு நாமத்துல கடிந்து கொண்டு கட்டிச்சு வைக்கிறோம். உங்க ரத்தம் ஆண்டவரே எல்லாருமே தெளிங்க சப்பா. விடுதலை கொடுங்க ராஜா. மகத்தான காரியத்தை செஞ்ச சப்பா, அற்புதத்தை செஞ்ச ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே குணமாக்குங்க, குணமாக்க குணமாக்குங்க சப்பா. முது தண்டில வழியை குணமாக்குப்பா, முது தண்டு வழியை குணமாக்குங்க சப்பா. அதிசயங்களை செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்க. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், தேவனை தேடாத மக்கள் தேவனை தேடணும், தேவனை அறியாத மக்கள் தேவனை அறிந்து கொள்ளணும். ஆத்தும கண்களை திறந்துவிடுங்க, அவங்க பார்க்க உதவிச்சிங்கப்பா. நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீ, இருக்கட்டு விலக்கி காத்து ரட்சனை பாடலாம் சூழ்ந்து கொள்ளும்படி செய்வேன்னு சொன்ன வாக்குபடி. ஒவ்வொருவரும் பார்க்க அறிந்து கொள்ள நண்டிக்குள்ள கிருபை செய்யப்பா. அன்பின் தகப்பனையுமே துதிக்கிறோம். மந்திரம் செய்வனைகள் பள்ளிசனியங்கள் எல்லா கிரியிலையும் என் தேவனாய் கர்த்தருடைய நாமத்துல அப்புறப்படுத்தி செவிக்கிறோம் ஐயா. ஒரு மக்களை ஆசீர்வதிங்க. வேலையில உயர்வாக துடிக்கி பக்கத்துல மக்கள் ஆபீஸ்ல சொல்லி கொடுத்து வேலை தடை பண்ற மக்களை எல்லாம் சந்திப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியத்தை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க சப்பா. குழந்தை பக்கெல்லாம் சகுலி குழந்தை பக்கத்தை தாங்கப்பா. பெரும்பாலுள்ள கஷ்டப்படுற மக்களை பெரும்பாலும் குணமாக்கிருங்க. காத்துக்கோங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. ஆத்தும கண்களை திறந்து விடுங்க. தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வீங்க, வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேஸ்ல இருக்க மக்களை வெட்டி தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. வீடு கட்ட முடியாத தடைகளை மாற்றி போடுங்க, நல்ல வீடு கட்டி கொடுங்க. அவங்க நாம் மகிப்படட்டும். ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா, உயர்த்துங்க. உள்ள தேவனாய் கத்தர் ஒவ்வொருவர் தேவையும் சந்திப்பீராக. ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கனமாக்கி செலுத்துறோம். யாசப்பா நாமத்தில் தாழ்மையாக்க ஜீவிரம் பரமபிதாவே, ஆமே. நம்ம செவத்தை தேவன் கேட்டிருக்கிறாரு, கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ், Office Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443708019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 10949001000229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
1: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தரி கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்க மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல, உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒழித்தல் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address acinkaram@gmail.com. Our website andatjesus.com. God bless you.

0: நீதிமானாய் மாறும்போது நீதி தன் சலத்தை எதை செய்யுமா? உயர்த்தும். நம்ம அப்புறம் ஏசப்பாட்டை கேட்கிறோம், ஆண்டவரே நீதிமானாய் மாற்றும் சொல்லி. யோபின் புஸ்தகம் 36:7.
1: அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல்,
0: தம்முடைய கண்களை என்ன செய்ய மாட்டாரா? நீதிமான்களை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? விளக்காமலும்
1: அவர்கள் ராஜாக்களோட கூட,
0: அவர் ராஜாக்களோட கூட
1: சிங்காசனத்தில் ஏறவும்,
0: சிங்காசனத்தில் ஏறவும்
1: உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார்.
0: உயர்ந்த ஸ்தலத்தில் என்ன செய்வாரா? என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். அல்லேலூயா. நம்ம நீதி செய்யமான கர்த்தருடைய கண்கள் நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? விளக்கவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம சிங்காசனத்தில் ஏறவும் ராஜாக்களோட எப்பவும் கர்த்தரோட நம்ம உட்கார்ந்திருப்போம். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றும், ஆண்டவரே நீதிமானாய் மாற்றும் அப்பா, நீதி என் வாழ்க்கையில மாற்றும், நீதி தம்முடைய சனத்தை உயர்த்தும். நான் என் வாழ்க்கையில எதிரியோ குறை இருக்கு, குற்றம் இருக்கு, என்னை நீதிமானாக்கும் சொல்லுங்க. நீதிமான விட்டு கர்த்தர் கண்களை திருப்ப மாட்டார், நம்மளுக்கு உயர்த்துவார். நீதி தம் சனங்களை உயர்த்தும். முதல்ல அவரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்துறாரு, அவரை நோக்கி நம்ம செபிக்கும் போது நம்மளை உயர்த்தும். ரெண்டாவது நீதிமான இருந்தா கர்த்தர் நம்மள கட்டாயம் உயர்த்துவார், எல்லா காரியத்திலும் உயர்த்துவார். அவரால் முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. உபாகம் புஸ்தகம் 6:25.
1: நம்முடைய தேவனாகிய கர்த்தர்,
0: நம்முடைய தேவனாய் கர்த்தர்
1: நமக்கு கட்டளையிட்டபடியே,
0: நம்மளுக்கு கட்டளையிட்டபடியே
1: நாம் அவர் சமூகத்தில்,
0: நாம் அவர் சமூகத்தில்
1: இந்த எல்லா கட்டளைகளின் படியும்,
0: எல்லா கட்டளையின் படியும்
1: செய்ய சாவதானமாய் இருந்தால்,
0: செய்ய சாவதானமாய் இருந்தால்
1: நமக்கு நீதியாயிருக்கும்,
0: நமக்கு நீதியா இருக்கும். அவர் கட்டளை இல்லாம கை கொள்ளும் போது நமக்கு எப்படி இருக்கும்? அது நமக்கு நீதியா இருக்கும். அப்ப நீதி செய்வது கர்த்தர் தம்முடைய சனத்தை உயர்த்துகிறார். அல்லேலூயா. முதல்ல கர்த்தர் உயர்த்தணும், என்ன செய்யணும்? அவரை நோக்கி கூப்பிடணும், இடவிடாம செபிக்கணும். ரெண்டாவது வாழ்க்கையில நீதி இருந்த கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். மூன்றாவதாக யார கர்த்தர் உயர்த்துறார் பாருங்க, யாக்கோபின் புஸ்தகம் 4:10.
1: கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள்,
0: கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள்,
1: அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்.
0: அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக, மனிதருக்கு முன்பாக இல்ல, மனிதருக்கு முன்பாக நம்ம எப்படி இருந்தா பிரச்சனை இல்ல. யாருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும்? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை. ஒன்றும் இல்லாண்டவரே, நான் ஒண்ணுமே இல்லாண்டவரே, என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்பட வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படும் போது கர்த்தர் நம்மள உயர்த்துகிறார். கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படும் போது நிச்சயமா கர்த்தர் நம்மள உயர்த்துவார். லூக்காவின் சுவிசேஷம் 14:11.
1: தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான்.
0: தன்னைத்தான் உயர்த்துறவனும் தாழ்த்தப்படுவான்.
1: தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்.
0: தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நானே வந்து உயர்த்தி உயர்த்தி பேச பிரயோஜனம் இல்லை. அதான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நம்ம ஆண்டுட்டு ஒண்ணுமே இல்லாண்டவரே, என்னை மாற்றும், எனக்கு எப்படியாவது இருவச்சிங்க, என்னை மாற்றுவா படம் ஒன்னும் இல்லைன்னு சொல்லி நம்ம தாழ்த்தும் போது கர்த்தர் நிச்சயமா நம்மளை உயர்த்துவார். அல்லேலூயா. முதல் யார தேவன் உயர்த்துறாரு? ஜெபம் பண்றவங்களை உயர்த்துறாரு. ரெண்டாவது நீதிமான உயர்த்துறாரு. மூன்றாவது யார உயர்த்துறாரு? தாழ்வுள்ளங்களை உயர்த்துறார். அன்று சொன்னாரு தாழ்த்தப்பட்டவன் உயர்த்தப்பட சொன்னார். அதே மாதிரி ஆண்டவரை இயேசுக்கு தன்னை தாழ்த்தினாராம். பிலிப்பியர் புஸ்தகம் 2:6-9 கேட்போமா.
1: அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும்,
0: அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும்
1: தேவனுக்கு சமமாய் இருப்பதை,
0: தேவனுக்கு சமமாய் இருப்பதை
1: கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்,
0: கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்
1: தம்மை தாமே வெறுமையாக்கி,
0: தம்மை தாமே பாருங்க, வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன் என்ன செய்ய, தம்மை தாமே வெறுமையாக்கி
1: அடிமையின் ரூபம் எடுத்து,
0: அடிமையின் ரூபம் எடுத்து
1: மனுஷர் சாயலானார்,
0: மனுஷர் சாயலானார்,
1: அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு,
0: மனுஷர் நம்ம சாயலாய் காணப்பட்டு
1: மரண பரியந்தமும்,
0: மரண பரியந்தமும்
1: அதாவது
0: அதாவது
1: சிலுவையின் மரண பரியந்தமும்,
0: சிலுவிலே மரண பரியந்தமும்
1: கீழ்ப்படிந்தவராகி,
0: கீழ்ப்படிந்தவராகி
1: தம்மை தாமே தாழ்த்தினார்,
0: தம்மை தாமே தாழ்த்தினார். என்ன எனக்கு எனக்கு எல்லாம் அவர் சொல்லியிருக்கார். அவர் வேண்டிக் கொடுத்தா எத்தனையோ தூதர் வந்து அவரை காப்பாற்றிருப்பாங்க, எல்லா பிரச்சனையும் மாற்ற முடியாது. ஒரு வார்த்தை சொன்னா மனிதன் ஒண்ணுமே இல்ல. ஆனால் என்ன செய்ய, சிலுவை மரண பரிந்து தன்னைத்தானே என்ன செஞ்சாரா? தாழ்த்தினார்.
1: ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி,
0: தேவன் எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தர் என்ன செஞ்சாரு, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேல என்ன செஞ்சாராம், அவரை உயர்த்தினார். அருமையானவர்கள், உயர வேண்டுமா, நம்ம தாழ்த்த வேண்டும். ஒன்று இல்லைங்கிற உள்ளத்துல எப்பவுமே ஒரு எண்ணம் இருக்கலாம், ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே, நாம கருத்துல களிமண், உண்மையாவே நம்ம களிமண் தான், நம்ம தேன நமக்குள்ள இருக்க வேண்டும், ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது கர்த்தர் நிச்சயமா அவங்களை உயர்த்துவார். முதல்ல அவர் செவம் பண்ணும் போது உயர்த்துறார், ரெண்டு நீதிமானமா இருக்கும் போது தேவன் உயர்த்துறார், மூன்றாவதாக தன்னைத்தானே தாழ்த்தும் போது உயர்த்துவார். ஒன்றும் இல்ல ஆண்டவரே, நீங்க என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நம்ம தாழ்மையோடு கெஞ்சி கேட்கும் போது தேவன் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். நான்காவதாக தேவன் யார் உயர்த்துறாரு பாருங்க, சங்கீத புஸ்தகம் 147 சங்கீதம் 6 வசனம்,
1: கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார்.
0: கர்த்தர் நாலாவது யார் உயர்த்துறாரு, சாந்த குணமுள்ள உயர்த்துகிறார். நமக்கு சாந்த குணம் வேணும் ஆண்டவரே, எனக்கு சாந்த குணத்தை தாருமா ஆண்டவரே. மோசி பார்த்து சொல்றாரு சாந்த குணம் இருந்தாரா, எண்ணாம் புஸ்தகத்துல வாசித்து பாருங்க, எண்ணாம் புஸ்தகம் 12:3 வசனம்,
1: மோசையானவர் பூமியில் உள்ள
0: சகல மனிதரிலும்
1: மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய்
0: இருந்தாரா, மிகுந்த சாந்த குணமுள்ளவராய் இருந்தார். அதனாலதான் தேவனாய் கர்த்தர் அவர் முகமுகமாய் பேசினார். அருமையானவரே, ஆண்டவரை கேட்க வேண்டும், நம்ம பட்டு பட்டு பேசுறது முக்கியம் இல்ல, யாருமே நம்ம பட்டுன்னு பேசக்கூடாது, யாருமே டப்புன்னு பேசக்கூடாது, யாருமே நம்ம கோப்படக்கூடாது, ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தாரு, உண்மை போல சாந்த குணத்தை தாரு ஆண்டவரே. மோசி சாந்த குணம் இருந்தாரு, ஏசப்பா நீங்களும் சாந்த குணம் இருந்தீங்க, எனக்கு இந்த சாந்த குணத்தை தாரு அப்படின்னு நம்ம ஆண்டவரை கேட்கணும், எனக்கு சாந்த குணத்தை தாரு ஆண்டவரே. ஆதிபக்தர்கள் எப்படி இருக்காங்க, நான் எப்படி இருக்கிறேன் ஆண்டவர், என் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. மோசி சாந்த குணமா இருந்தாரு, நீங்க சாந்த குணம் இருந்தீங்க, எனக்கு இந்த சாந்த குணத்தை தாரு, உண்மை போல என்னை மாற்ற வேண்டும் ஆண்டவரே, என் வாழ்க்கை மாற வேண்டும். என்ன இந்த உலகம் நமக்கு சொந்த இல்ல அருமையானவர்களே, உலகம் நம்மளை கைவிடும், உலகத்தின் வேசவர்னாலே கடந்து போயிடும். இந்த உலகத்தை என்ன பொன் பொருள் எல்லாமே சேர்த்து வச்சாலும் நம்ம ஒண்ணுமே கொண்டு போக முடியாது, ஒன்னும் கொண்டு வந்தது இல்ல, ஒன்னும் கொண்டு போறது ஒண்ணுமே இல்லை. இந்த உலகத்துல நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் ஆதி பக்தர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே போல வாழ்ந்தால் மாத்திரம்தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே உங்களை போல சார்ந்த குணம், மோசி போல சார்ந்த குணமா இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்க வேண்டும். 1 Peter 3:4
1: அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதியிலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது.
0: அதுதான் தேவனுடைய பார்வைக்கு எப்படிப்பட்டதா, வெளியேறப்பட்டது, சாந்தம் அமைதி. நம்ம இதயத்தில் மறைந்திருக்கும் போது அதுதான் தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறது, வேறுபட்டது. நம்ம ஆண்டவரை கேட்கிறோம், ஆண்டவரே சாந்தம் அமைதியுள்ள ஆவி எனக்கு தாரும் ஆண்டவரே, சாந்தம் அமைதியுள்ள ஆவி எனக்கு தாரும் அப்பா, எனக்கு தாரும். நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நான் சாந்தமோ மன தாழ்மையா இருக்கிற வாசித்து பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 11:29 வசனம்,
1: நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன்.
0: நம்ம ஆண்டவரே இயேசுக்கு எப்படி இருந்தாரா, சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் சொன்னார்.
1: என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு
0: என்னிடத்தில்
1: கற்றுக்கொள்ளுங்கள்
0: நம்ம ஆண்டவராக இயேசுக்கு, நம்மளை படைச்சவர், நம்மளுக்காக மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவர், நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன் இடத்துல கற்றுக்கொள்ளுங்க. தேவனத்திற்கு ஆண்டவரே நீர் எப்படி ஆண்டவர் சார்ந்த குணமா இருந்தீங்க, எனக்கு போதியமாப்பா அதுவும் சொல்லி என் முகத்தங்களுக்கு ஏற்றுக்கணும், இடத்துல என்ன செஞ்சிருங்க, கற்றுக்கொள்ளுங்க.
1: நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன்,
0: சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன்.
1: என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு
0: என்னிடத்தில்
1: கற்றுக்கொள்ளுங்கள்
0: கத்திட்டு கேளுங்க, ஆண்டவர் எனக்கு சாந்த குணத்தாரு, நீங்க சாந்த குணமா இருக்கீங்களே எனக்கு சாந்த குணத்தாரு. சாந்த குணம் அமைதியெல்லாம் தேவனுக்கு வெளியே தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டது. ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தாரு. 147 சங்கீதம் 6 வசனம்,
1: கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார்.
0: கர்த்தர் யாரை உயர்த்துறாரு, சாந்த குணமுள்ள உயர்த்துகிறார். மத யாரை உயர்த்துறாரு, அவரை நோக்கி கூப்புறங்களை உயர்த்துகிறார். இரண்டாவது நீதிமானை உயர்த்துகிறார், மூன்றாவது தாழ்வு உள்ளவங்களை உயர்த்துகிறார், நான்காவது யாரை உயர்த்துகிறார், சாந்த குடும்பங்களை உயர்த்துகிறார். ஏன்னா நம்ம ஆண்டவரை ஏசுகிறது சார்ந்த மனத்தாழ்மை உள்ளவராய் இருந்தார். நமக்கு சார்ந்த குணம் கேட்கணும், ஆண்டவரே உங்களை போல என்னையும் சார்ந்த குணத்தை எனக்கு தாருமப்பா. சார்ந்த குணங்களை உயர்த்துகிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. ஆண்டவர் நம்மளால முடியாது, பலத்தினால அல்ல, பராக்கிரத தேவாவினால முடியும். ஆண்டவரே எனக்கு சார்ந்த குணத்தை தாரும், உங்களை போல என்னை மாற்றும் கேட்கணும். ஐந்தாவதாக கர்த்தர் யார் உயர்த்துறாரு பாருங்க, தானியேல் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் முப்பதாவது வசனம்.
1: பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ
0: என்பவர்களை
1: பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான்.
0: சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன கர்த்தர் உயர்த்தினார். அவங்க எப்படி இருந்தாங்க, உயர்வுக்கு காரணம் என்ன பாருங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவன் உயர்த்தினார், உயர்வுக்கு காரணம் என்ன பாருங்க. 28வது வசனம் தானியேல் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் 28வது வசனம்.
1: அப்பொழுது
0: நெபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ
1: என்பவர்களுடைய
0: தேவனுக்கு ஸ்தோத்திரம்,
1: அவர்கள் தம்முடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவுடைய கட்டளையை தள்ளி
0: தங்களுடைய சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால்
1: அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை என்ன செஞ்சிட்டாரு விடுவித்தார்.
0: ஹல்லேலூயா. நம்ம தேவனையே நம்ம வேண்டும், எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, நம்ம தேவனை மாத்திரம் நம்ப வேண்டும். நம்ம இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்ப வேண்டும், என்ன பிரச்சனை என்ன பத்திரம் வந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்ன செஞ்சாங்க, அக்கினியில தூக்கி போட்டாங்க. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, இயேசுக்கு மாத்திருந்தான் நம்பினாங்க. ஹல்லேலூயா. ராஜாவுடைய கட்டளை என்ன செய்யல, தள்ளிட்டாங்க. ஹல்லேலூயா. ராஜாவுடைய கட்டளைய தள்ளி தேவனை மாத்திரம் என்ன செஞ்சாங்க, நம்பி இருந்தாங்க. அருமையானவர்களே, நம்மள அதனால அந்த நாளுக்குள்ள வந்து விட்டோம். என்ன செய்ய போற, நம்ம வாழ்க்கையில கத்திர மாத்திரம் நம்ப வேண்டும். ராஜாவுடைய கட்டளை தள்ளிவிட்டு தேவனை மாத்திரம் நம்பினார்கள். ஹல்லேலூயா. நீங்க அப்படி இருப்பீங்களா, எந்த சூழ்நிலையும் கர்த்தர் மாத்திரமே சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுகிறது மாத்திரமே சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கட்டாயம் நம்மளை தேவன் உயர்த்துவார். 39வது சங்கீதம் 7வது வசனம்.
1: இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே நம்பிக்கை.
0: ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஆண்டவரை வார்த்தை கேட்டேன்னா, ஆண்டவராக இயேசுகிறது நோக்கி செவிக்க போறோம். நம்ம தேவைகளை அவற்றை சொல்லலாம். எங்களை அன்பாரியை சித்து வழி நடத்துற எங்களை பரம தகப்பனை கோடான குடி ஸ்தோத்திர ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வங்க, நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில அதிசயங்களா இருக்கிறீங்களை செய்யுங்க. கர்த்துடைய கிருவ, கர்த்துடைய பிரசனம், கர்த்துடைய மகி மூடிக்கொள்ள முடியாது செவிக்கிறோம். ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்க ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஆண்டவரே அப்பாவை ஸ்தோத்திரம். சத்தியமும் கிருவையும் அவளை விட்டு விலகாது இருக்க கிருவை தர முடியாது செவிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. நன்மையான என் தெய்வம் பூர்ணமான எந்த வரமும் கத்திரது இறங்குவதும் சொல்லிடுறப்பா. அன்றைய வாழ்க்கையில் அதிசயங்களா இருக்கு எங்களை செய்ய ஆசீர்வச்சு உயர்த்துங்கிறச்சா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்திலையும் பக்தியிலும் கல்வியிலும் அறிவிலும் ஆற்றலும் சிறந்துலகணும். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க எஸ்அப்பா, எஸ்அப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க, எந்த மந்திரம் செவினிருந்தாலும் விடுதலை செய்யப்பா. அப்பா ஆமை ஸ்தோத்திரம், பார்க்கக்கூடிய பிரகாசம் மனக்கண்களை தந்துட முடியா செவிக்கிற ஐயா. ஆசீர்வச்சு உயர்த்துங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க எஸ்அப்பா. தகப்பறையுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோமையா. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, கண்ணீரோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவரே, துடைக்க முடியாது செபிக்கிறோம். வல்லமை இறங்கட்டும் அப்பா ஆண்டவரே. அப்பா அவை நோக்கி கெஞ்சிரும், டைராய்டு குணமாக்குங்க சப்பா, நரம்பு பேரவீனத்தை குணமாக்குங்கப்பா. பரலோக பிதாவே அவை நோக்கி கெஞ்சிரும், பெரும்பாடு மக்களை யாருந்தாலும் சுகமாக்கிருங்கப்பா. கத்துடைய கிருவை தாங்கட்டும் ஐயா. அப்பா வயிற்றுல கட்டி குணமாக்கும், நெஞ்சில் உள்ள கட்டி குணமாக்கும். அடுத்ததுங்களை அதிசயங்கள் செய்யுங்க, உள்ளத்திலையும் வெளிரங்கமாக செய்யுங்க சப்பா. ஆண்டவரே சுகமாக்குங்கப்பா, குணமாக்கி உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. ஒவ்வொரு மேலும் தேவண்ட வல்லமை இறங்கட்டும் ஐயா. தகப்பனே, ஒவ்வொரு மலையும் ஒரு வல்லமை அனுப்பி குணமாக்க முடியாது செபிக்கிறோம் ஐயா. தந்திரம் செய்வனைகள் எல்லாம் அழித்து நிர்மலமாக்கி போடுங்க சப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணமாக மக்கள் திரும்ப நடக்கணும். குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பை தரணும். சாமான் இல்லாத மக்களுக்கு சாமான் தரணும். கடன் பிரச்சனை மாற்றணும். குடிக்கிற மக்களை விடுதலை செய்யணும். வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க ஐயா. அமை துதிக்கிறோம் தகப்பனே. பிள்ளைகள் திருமணம் ஆகலன்னு சொல்லி கலைஞருக்கிற குடும்பங்களை திருமணம் நடக்கணும் ஐயா. அற்புதங்கள் அதிசயங்களை செய்யுங்கப்பா. தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸில் இருக்கிற மக்களுக்கு வெற்றி கொடுங்க ஐயா. பெரிய குடும்பம் அணைக்கணும் அப்பா. அமை ஸ்தூத்திர குழந்தை பாக்கில்லா சகுலு குழந்தை பாக்கி தரணாண்டவரே அப்பா. தேவனே தேவனே, உண்மை நம்பியிருக்கிற மக்களை ஒருபோது வெக்கப்பட்டு போகாது செய்யுங்க ஆண்டவரே அப்பா. அப்படி வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. நீங்க அப்படி செய்யப்பருக்கா ஸ்தோத்திரம். எல்லார் பேரையும் சீஃப் பஸ் எழுதி கொள்ளும். எல்லா துதிகன மகிமுக்கு செலுத்துறோம். யஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சிருவோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் அமை சேர்த்த கேட்ட கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019. மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நான் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpalms@gmail.com. harvestpalms@vsnl.net.
4: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.

0: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. In English, Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Konur, 6.

643-101 நீலகிரி சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asvinkaram@gmail.com. Our website www.godbless.com. God bless you.

0: ரெண்டு பேதின் புஸ்தகம் 1:19
1: அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு.
0: அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு.
1: பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும், இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கு போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும்.
0: பார்த்தீங்களா, வேத வசனத்தை என்ன செய்யணுமா? வசனத்தை கவனிக்கணும். ஒரு வசனம் கூட நம்ம கவனிக்காம விடவே கூடாது. வசனத்தை வாஞ்ச தாகம்.

0: உள்ளத்துல பெருக்கெடுத்து ஓடணும். முதலாவது பார்த்த ரட்சிக்கப்பட வேண்டும், பாவத்தில் விடுதலை பெற வேண்டும். நம்ம அந்த தேவனுடைய கோபாக்கியனுக்கு நம்ம தப்பிக்க முடியும். ரெண்டாவது வேதத்தை கபடிக்கணும், வேதங்கள் பிரிய வரணும். வேதத்தை பார்த்து ஏதோ வாஸ்தவம் விட்டுட்டு அப்படி இருக்கக்கூடாது, வேதத்து மேல பிரிய வரணும், வேதத்தை கவனிக்கணும். அது அன்னிக்காரவே எண்ணி விட்டுறக்கூடாது. அப்ப கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வராது. கர்த்தர் மேல வசனத்து மேல ஒவ்வொரு நாளும் பிரியமா இருந்து பாருங்க. அது மாத்திர ஒன்னு பேர் ரெண்டா அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுது, திருவசனமாகிய ஞானப்பேர் மேல நினைச்சிங்க, வாஞ்சியா இருங்க, வாசிங்க.
1: நீங்கள் வளரும்படி,
0: நீங்க வளரணும், உங்க ஆத்தம் வளரணும்னா, நீங்க வளரணும்னா என்ன செய்யும், வளரும்படி.
1: புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல,
0: புதிதாய் பிறந்த குழந்தை என்ன செய்யும், பாலுக்கு எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கும் இல்லையா, அந்த புதிதாய் பிறந்த குழந்தை போல
1: திருவசனமாகிய,
0: திருவசனமாகிய
1: கலங்கம் இல்லாத,
0: கலங்கம் இல்லாத
1: ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள்.
0: கலங்கம் இல்லாத ஞானப்பாலாகிய தேவ வசனத்து மேல என்ன எப்படி இருக்கணும், வாஞ்சி இருக்கணும். தேவ கோபம் நம்ம வராது. அத கொஞ்ச காலத்துல அப்படி கோபம் பச்சி ஏறி அவர் அண்டிக்கொள்ற மனுஷன் யாவரும் பாய்க்குவன். நம்ம மேல கோபம் வரக்கூடாது நினைச்சு முதலாவது நம்ம பாவத்துல அறிக்கிட்டு கத்துட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது என்ன செய்யணும், ரெண்டாவது வேதத்தை கவனிக்கணும். அல்லேலூயா. கவனிக்கிற மாத்திர வேதத்து மேல பிரிய வேணும், தேவனுடைய வேதத்து மேல நமக்கு வாஞ்ச வேணும். நீங்க வளரும்படி என்ன செய்யணுமா, தேவ வசனத்து மேல வாஞ்சியா. சிறு குழந்தை எப்படி குழந்தை பால் மேல எவ்வளவு வாஞ்சிருக்கு, அதே போல வாஞ்சி உள்ளவர்களா இருக்கணும். அந்த வசனத்தை என்ன செய்யணுமா, கலங்கம் இல்லாத திருவசனமாகிய ஞானப்பேல் மேல எப்படி இருக்கணும், வாஞ்சி இருக்கணும். வாஞ்சி இருக்கா, பிரிய இருக்கா, தேவனுடைய வசனத்து மேல பிரிய இருக்கா. இல்லைன்னு கேளுங்க, ஆண்டவரே ஆமா ஆண்டவரே, நான் பிரியமில்லாம வாழ்ந்துட்டப்பா, வேதத்து மேல வாஞ்சி இல்லாம வாழ்ந்துட்டப்பா, என்ன மன்னியும். கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க நீர்க்காலர் போல நடப்பட்ட தன் காலத்தில் கண்கடிந்து இலையுதரார் மரத்தை போல போல் செய்வதெல்லாம் வாய்க்கும். கத்தடி கோபம் நம்ம மேல வராது. அல்லேலூயா. மொத்தம் என்ன செய்யணும், பாவத்திலிருந்து விடுதலை பெற. ரெண்டாவது தேவனுடைய வசனத்தோட நமக்கு வாஞ்சி வரணும். வசனத்தை என்ன செய்யணும், கவனிக்கணும், கவனிக்கணும். இருளுள்ள செலத்துல பிரகாசிக்கிற விளக்கு போன்ற இந்த வசனத்தை கவனிக்கணும், ஒவ்வொரு நாளும் கவனிக்கணும், தாகத்தோடு கவனிக்கணும். அன்றைய எங்கூட பேசுங்கப்பா, நான் இங்க இருக்கேன், காமிங்க சொல்லி நம்ம கேட்கணும். மூன்றாவதாக பாருங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 22:29, 30-31.
1: தேசத்தின் ஜனங்கள் இடுக்கம் செய்து,
0: இடுக்கம் செய்து
1: கொள்ளை அடித்து சிறுமையும் எளிமையும் ஆனவனை ஒடுக்கி,
0: சிறுமியும் எளிமையும் பாருங்க, தேசத்துல என்ன செய்யறாங்க, இடுக்க செய்யறாங்க. ரெண்டாவது என்ன செய்யறாங்களா,
1: கொள்ளை அடித்து
0: மட்டும் மனிதனை கொன்னு போடுறாங்க. கொள்ளை அடிக்கிற மாத்திர என்ன செஞ்சாங்க, மனிதரை கொன்னு போடுறாங்க. கொள்ளை அடித்து
1: சிறுமையும் எளிமையும் ஆனவனை ஒடுக்கி,
0: சிறுமை எளிமையான யாரு நியாயம் தீர்க்க யாரு இல்லைன்னு சொல்லி ஒடுக்கி அவங்க பெரியவங்க மாதிரி காமிச்சிடறாங்க இல்லையா. சிறுமி எளிமையான ஒடுக்கி
1: அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள்.
0: அந்நியன் என்ன செஞ்சாங்க, அநியாயமாய் துன்பப்படுத்துறாங்க.
1: நான் தேசத்தை அழிக்காதபடி,
0: இப்படி காரியங்களை தேவனுக்கு என்ன செய்த பிரியமில்லாத காரியம் பாத்தீங்களா, அதை சொல்றாரு. இப்படி காரியங்களா இருக்கு, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு
1: திறப்பிலே நிற்கவும்.
0: திறப்பில் நிற்கிறோமா, ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளவு நேரம் சேவம் பண்றோம் யோசித்து பாருங்க அருமையானவர்களே. எவ்வளவு நேரம் சேவம் பண்றோம், நாலு தோறும் எவ்வளவு நேரம் சேவம் பண்றோம், நம்ம குடும்பத்துக்காக செவிக்கிறோம், அது இல்ல தேசத்துக்காக. தேசத்துல நடக்கிற காரியங்களா நியூஸ்ல டிவில நியூஸ் பார்த்து எத்தனையோ காரியங்கள் பேப்பர் படிப்பீங்களா பாத்துரு, தேசத்துல எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ற பாத்தீங்களா. நான் தேசத்தை அழிக்காத விடிக்கு
1: திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக,
0: சுவரம் அடைக்கவும் தக்கதாக
1: ஒரு மனுஷனை தேடினேன்
0: ஒருவனையும் காணேன்
1: ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினியால் அவர்களை நிர்மூலமாக்கி.
0: இன்னைக்கு ஆண்டவர் சொல்லு, இல்ல ஆண்டவரே, நான் ஜெபிப்ப ஆண்டவரே, என் தேசத்துக்காக ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் மாதிரி செபிக்கிறப்ப, என் தேசத்துக்காக செபிக்கிறோம். சபைக்காக ஒரு மணி நேரம் செபிக்கணும், தேசத்துக்காக ஒரு மணி நேரம் செபிக்கணும். எல்லாம் நம்ம ஒன்ன கலந்துடக்கூடாது. தேசத்துக்காக தனியா செபிக்கணும், சபைக்காக செபிக்கணும், நம்ம பக்கம் அக்கம் பக்கம் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாம் செபிக்கணும், நம்ம ஒவ்வொருவருக்காக செபிக்கணும், நம்ம குடும்பத்துக்காகவும் செபிக்கணும், தேசத்துக்காக செபிக்கணும். இன்னைக்கு ஆண்டு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டு வரையை நான் செபிக்கிறோம், தேசத்துக்காக செபிக்கிறோம், சபைக்காக செபிக்கிறோம், ஊழியர்க்காக நாங்கள் செபிக்கிறோம். முதல்ல என்ன, நம்ம ரட்சிக்கப்படணும். ரெண்டாவது வேதத்தை கவனிக்கணும், வேதத்து மேல பிரிய வரணும். மூணாவது என்ன செய்யணும், தேசத்துக்காக செபிக்கணும். அசிவின் 31.
2: ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்னியால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார்.
0: அவர்கள் வழியின் பலன் தலைமையில சுமர பண்ண கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே நான் ரட்சிக்கப்படுவேன். ஆண்டவரே வேதத்தை கவனமா வாசிப்பப்பா, வேதத்து மேல பிரியமா இருந்து ஒவ்வொரு நாளும் இரவும் போலும் தியானத்தை கொண்டே இருப்பேன். ஆண்டவரே வசந்த கவனிப்பாண்டு சொல்லி ஒப்பு கொடுப்போம். மூன்றாவதாக என் தேசத்துக்காக நான் செவிப்பேன், என் சபைக்காக செவிப்பேன், என் நீலரி பகுதிக்காக நான் செவிப்பேன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. லூக்கான் சுவிசேஷம் 21:23.
2: அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும்
0: ஐயோ,
2: பூமியின் மேல் மிகுந்த இடுக்கணும், இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கினையும் உண்டாகும்,
0: அப்புறம் என்ன செய்யணும் ஆண்டவரே? இப்படிப்பட்ட கோபாக்கினை உண்டாகாத பூமி மேல் இடுக்க உண்டாக கூடாது ஆண்டவரே. நான் செபிக்கிறேன் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்க வேண்டும். அதான் என்ன செபிக்கணும், 21:36.
2: ஆகையால் இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம்
0: நீங்கள் தப்பி
2: மனுஷகுமாரனுக்கு முன்பாக
0: நிற்க
2: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுது என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும், செவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்த பேதுரு எழுதுறார், எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று. 1 பேதுரு 4:7.
2: எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று.
0: இது எந்த எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று.
2: ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து
0: குழம்பிட்டுறாதீங்க. எப்ப என்ன செய்யணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து
2: ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள்.
0: ஜபம் பண்ணுவதற்கு என்ன செய்யணும், சாக்கிறது உள்ளவர்களா இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் சமயமாயிற்று. இந்த காலத்துல நம்ம செபிக்காம இருந்த கர்த்தர் என்ன சொல்றாரு, விண்ணப்பம் பண்ண ஒருவனும் இல்லைன்னு சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சாராம், ஆச்சரியப்பட்டார். ஏசாயின் புத்தகம் 59:16.
2: ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார்.
0: விண்ணப்பம் பண்ண யாருமே இல்லைன்னு சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சாரா, ஆச்சரியப்பட்டார். நம்ம செபிக்க வேண்டும். நம்ம எவ்வளவு நேரம் செபித்தாலும் நமக்கு நேரம் போதாது. தேசத்துக்காக செபிக்க வேண்டும், சபைக்காக செபிக்க வேண்டும், நம்ம அக்கம் பக்கம் குடும்பத்துக்காக செபிக்க வேண்டும். நீங்க பாக்குறீங்க, எத்தனையோ பேர் பார்ப்பீங்க, நீங்க போறப்ப வர்றப்ப எத்தனை குடும்பங்கள் குடிச்சிட்டு கஷ்டப்படுறாங்க, எத்தனை குடும்பங்கள் பாவத்துல ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம செபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது என்ன செய்யணும், நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக வேதத்து மேல பிரிய வரணும், வேதத்தை கவனிக்கணும். மூன்றாவதாக தரப்பில் நின்று தேசத்துக்காக கதிரி செபிக்கணும். தேசத்துக்காக, நம்ம மாநிலத்துக்காக, மாவட்டத்துக்காக, நம்ம எல்லா சபைகளுக்காக நம்ம செபிக்கணும். ஊழியக்காரங்களுக்காக செபிக்கணும், எல்லா ஊழியர்க்காகவும் செபிக்கணும். ஹல்லேலூயா. நான்காவதாக பாருங்க, ரோமர்கள் நிறுவம் 1:18.
2: சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய
0: எல்லாவித அவபக்திக்கும்
2: அநியாயத்திற்கும்
0: விரோதமாய்
2: தேவகோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
0: எங்கிருந்து வருமா தேவகோபம், எங்க இருக்கும், வானத்திலிருந்து வெளிப்படும். சத்தியத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, அடக்கி வைக்க கூடாது. நம்ம போறப்ப ஒருத்தருக்காவது சொல்லணும், நடந்து போறீங்க வாரீங்க, வீட்டுல இருக்கீங்க, யாராவது காய்கறங்க வருவாங்க, வீட்டுக்கு எத்தனையோ பேர் வருவாங்க, அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும், உங்க சாட்சியை சொல்லணும். இன்னொரு அந்த வசனவாசி,
2: சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற
0: பாத்தீங்களா, சத்தியத்தை என்ன எப்படி வச்சிடறோம், அநியாயத்தால. மற்றவங்க சொல்லட்டும், நான் எனக்கு அந்த வேலை இல்லைன்னு சொல்லி அடக்கி வைக்கிற
2: மனுஷருடைய
0: மனுஷருடைய
2: எல்லாவித அவபக்திக்கும்
0: எல்லாவித அவபக்திக்கும்
2: அநியாயத்திற்கும்
0: அநியாயத்திற்கும்
2: விரோதமாய்
0: விரோதமாய்
2: தேவ கோபம்
0: தேவ கோபம்
2: வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது
0: வானத்திலிருந்து வெளிப்படப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா, சத்தியத்தை சொல்லாம நம்மளே வச்சுக்கிட்டு நம்ம பெற்ற இன்பத்தை எழுந்து வையவுமா பெறணும். நம்ம கர்த்தர் செய்த அற்புதத்தை எல்லாருக்கும் சொல்லணும் சொல்லணும். ஐயோ சொல்லணுமே சொல்லக்கூடாது, வாஞ்சோட தாகத்தோட சொல்ல வேண்டும். சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்லணும், சுவிசேஷத்தை எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும். நம்ம பாக்குறவங்களுக்கு கர்த்தர் பத்தி சொல்லணும். அவங்க கேட்டாலும் சரி கேட்கட்டாலும் சரி நம்ம சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. சத்தியத்தை அநியாயமா அடக்கி வச்ச மேல என்ன செய்வோம், தேவனுடைய கோபம் வைக்கணும் வரும். சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்லணும். அதான் பரிசுத்த பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் புத்தகம் 9:16-17.
2: சுவிசேஷத்தை
0: நான்
2: பிரசங்கித்து வந்தும்
0: மேன்மை பாராட்ட
2: எனக்கு இடமில்லை அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது.
0: என் மேல் விழுந்த கடமையா இருக்கு சுவிசேஷ அறிவிக்கிறது. என்னது எப்படிப்பட்டது, நம்ம மேல விழுந்த கடமை. கட்டாயம் எல்லாருக்கும் சொல்லணும் சுவிசேஷத்தை.
2: நான் பிரசங்கியாது இருந்தால்
0: எனக்கு
2: ஐயோ
0: எனக்கு ஐயோ.
2: நான் உற்சாகமாய் அப்படி செய்தால்
0: உற்சாகமா எப்படி சொல்லணுமா பாருங்க, உற்சாகமா அப்படி செய்தால்
2: எனக்கு பலன் உண்டு.
0: எனக்கு பலன் உண்டு.
2: உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்ரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது.
0: எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா, சத்தியத்தை சொல்ற நம்ம மேல விழுந்த ஒரு கடமை. அதை எப்படி சொல்லணுமா, உற்சாகமா சொன்ன அதுக்கே பலன் நமக்கு உண்டு. உற்சாகம் செய்ய நமக்கு பலன் உண்டு. இல்லாட்டி சொல்லாட்டாலும் உக்கிற உத்தியோகம் நமக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மையும் என் வாழ்க்கையில செய்த மற்றவங்களுக்கு சொல்லிதான் ஆகணும். அதை அடக்கி வைக்கவே கூடாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை எல்லாருக்கும் சொல்லி ஆக வேண்டும். கர்த்தர் நமக்கு செய்த நன்மையை சொல்லணும், சத்தியத்தை சொல்லணும். நம்ம தெரிஞ்ச சத்தியத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். எத்தனையோ பேர் பாருங்க சமாதி இல்லாம கண்ணீரோடு வேதனையோடு இருக்காங்க. அவங்களுக்கு ஏசா பத்தி சொல்லுங்க. உங்களை பத்தி எவ்வளவு பேசுறீங்க, கர்த்தரை பத்தி சொல்ல வேண்டும். கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வரக்கூடாதுன்னு நினைச்சா இல்லை சொல்லுங்க. தேவனுடைய வசனத்தை மற்றவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும். நம் வாழ்க்கையில் தேவன் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு, எத்தனையோ கிருபைகளை செய்திருக்கிறாரு. நம்ம செய்யாம நமக்கு ஐயோ. அதான் பரிசுத்த பவுல் எழுதுறாரு, சபை வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை சாக்கிரதையா பிரசங்கம் பண்ணு. வாசித்து பாருங்க 2 தீமோத்தேயு 4:12.
2: சமயம் வாய்த்தாலும்
0: வாய்க்காவிட்டாலும்
2: ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு.
0: திருவசனத்தை என்ன செய்யணும், பிரசங்கம் பண்ணு. ஒரு வசனமாவது சொல்லணும். உங்களுக்கு வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை என்ன செய்யணும், ஒரு வசனமாவது சொல்லணும். அப்ப கத்தடி கோபம் நம்ம மேல வராது. கொஞ்ச காலத்தோட கோபம் பற்றி அண்டி கொடுற யாவரும் பாக்கிய வேண்டும். முதல் என்ன செய்யணும், ரட்சிக்கப்படணும். நம்ம பாவத்திலேயே சீபிச்சுட்டு இருந்தோம்னா கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வரும். பாவியில் மேல் தேவன் சரணம் கொள்கிற தேவன். பாவி ரட்சிக்குதான் கிறிஸ்தியேசு இந்த உலகத்துக்கு வந்தார். இரண்டாவதாக தேவனுடைய வசனத்து மேல நமக்கு என்ன இருக்கணும், கவனம் இருக்கணும், வாஞ்சி இருக்கணும், பிரியம் இருக்கணும். அது கவனிக்காம இருக்குமானால் கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வரும். கட்டாயம் வசனத்தை கவனிக்கணும். மூன்றாவதாக தரப்பில் நின்று நம்ம தேசத்துக்காக செபிக்கணும், நாட்டை ஆளுகிற மக்களுக்காக செபிக்கணும். அது மாத்திரல்ல, நம்ம சபைக்காக செபிக்கணும், நம்ம அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிற மக்களுக்காக செபிக்கணும். நான்காவதாக தேவனுடைய வசனத்தை எல்லாருக்கும் சொல்லணும். சபை வாய்த்தாலும் வாய்க்காவிட்டால் திருவசனத்தை சாக்கிரதையோடு பிரசங்கம் பண்ணணும். சத்தியத்தை அநியாயமா அடக்கி வைக்க கூடாது. கர்த்தருக்கான் பார்ந்தவர்களே, இது வரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம். நம்ம இப்ப ஜெபம் பண்ண போறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றி ஓடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். சார் வல்லமுள்ள தேவனை கர்த்தாவே ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக்கோங்க, பராமரித்துக்கோங்க. தேவ கிருவ அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நீங்க தானப்பா சொன்னீங்க கர்த்த நம்பர்களை கிருவை சூழ்ந்து கொள்ளும்னு சொன்னீங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்ப அந்த டிவி பாக்குற ஒவ்வொரு மக்களையும் பாதுகாக்கணும், பராமரிக்கணும். அக்கினுமெல்லாம் அது காத்துக்கோங்க. தேவை பிரசனத்தெல்லாம் மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். ஒரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலே வெளியிடங்கமா இருப்பது செய்ய முடியாது செபிக்கிறோம். சாபத்திலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை விடுதலை தாங்கப்பா. பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. கண்ணீர்ல இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. கடன்ல இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. அப்பா அதிசயங்கள் அற்புதங்கள் வாழ்க்கையில செய்ய முடியாது, செவிக்கிறோம். நீங்க தானே பச்சை, நீங்க காட்டையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்கலாம் நீர் ஊற்றால் நிரப்பப்படும் சொன்னீங்களாண்டவரே. அப்படி ஆக முடியும், பிள்ளைகளுடைய வேதனைகள் துன்பங்கள் தொல்லைகள் எல்லாவற்றையும் விடுதலை செய்ய ஆத்துமா கண்களை திறந்து விடுங்க. அவை பார்க்கக்கூடிய கிருபங்களை தர வேண்டும் செவிக்கிறோம். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிய செய்ய ஆசீர்வச்சு உயர்த்துங்க ஏசப்பா. என்ன வியாதி இருந்தாலும் மக்களை சுகமாக்குங்க ஏசப்பா, ஏசப்பா. நீ கலபா ஷபாலபா ஆண்டவரையும் பிள்ளைகளை குணமாக்குங்க, குணமாக்க. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்க. எந்த மந்திரம் செய்வனைகள் பெல்லீஸ்வரியங்கள் இருந்தாலும் என் தேவனாய் கருத்தர் உடைத்து நிர்மணமாக்க முடியாது செவிக்கிறோம். அப்பாமை ஸ்தோத்திரம். எந்த பலம் இருந்தாலும் குணமாக்க முடியாது செவிக்கிறோம். மந்திரம் செய்வனைகள் பெல்லீஸ்வரியங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய பிள்ளைகள் விடுவித்து காத்துக்கோங்க ராஜா. வேலை இல்லாத குடும்பங்களை வேலையை தாங்க, திருமணமாக அது மக்கள் திரும்ப நடக்கணும். குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பை தரணும், சாமான் இல்லாத மக்கள் சாமான் தரணும், கடனோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க, குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்க அப்பா. தகப்பனே தகப்பனே உதவி செய்யுங்க. அப்ப எத்தனையோ குடும்பங்கள் பண கஷ்டத்திலான்னு இருக்காங்களப்பா, பண கஷ்டத்திற்கு மக்களை விடுதலை செய்யுங்க, மன கஷ்டத்திற்கு மக்களை விடுதலை செய்யுங்க, மனநோயோடு இருக்க மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்கப்பா. ஐயாமை துதிக்கிறோம். தொழில் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்கும் மக்கள் வெற்றி தாங்க. பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. படிக்கிற தம்பி தங்கைகளுக்கு வேண்டிய உன்னத ஞானத்தை தாங்கப்பா. ஐயாமை தூத்திருந்த டீ பாத்துக்கிட்டு ஒரு குடும்பத்துல கூட பிள்ளைகள் பெயில் ஆகக்கூடாதுப்பா. எல்லா பிள்ளைகளும் பாஸ் பண்ண கிருபு தர முடியாச்சு வைக்கிற அதிசயங்களா அற்புதங்களை செய்யுங்கப்பா. உன்னத ஞானத்தால் நிரப்ப முடியாச்சு வைக்கிறோம் ஐயா. பரத்தில் உண்டான ஞானத்தால் நிரப்ப வேண்டும் செவிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க. நீர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே மை துதிக்கிறோம், உமை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குறோம் அப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. அவங்க நாம் மகிப்பிடட்டும். எல்லா துதிகா நம் மகிமுக்கு செலுத்துறோம். யஸ்பா நாமத்தில் தாழ்மையாக ஜீரோம் பரமபிதாவே, ஆமே.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராஃப்ட் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் ஏசியின் கரம் 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங் டெம்பிள், குன்னூர் 6431001, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள்.
4: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
5: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கொடுத்து துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
6: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website, andlovejesus.com. God bless you.

0: அவள் இருதயமும் தூரமாய் விலகி இருக்கிறது. அப்படி இருக்குமானே இன்னைக்கு நம்ம கத்துட்டு கேட்க போறோம், ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே, எங்கப்பா என் ஆத்துவ உங்க வீட்டு விழுந்திருக்கு, உங்க வீட்டு தூரம் எங்க இருக்குப்பா, என்னை காமிங்க பரிசு தேவன் கேட்டீங்கன்னா அழகா சொல்லி தருவாரு. அல்லேலூயா, வசனத்தை வாசிங்க உங்களுக்கு சொல்லி தருவாரு. பரிசு ஆண்டவரோட கேட்கணும், ஆண்டவரே என் வசனத்து மேல எங்கூட பேசுங்க ஆண்டவர், எங்க விலகி இருக்கிற உங்க வீட்டு, உங்க வீட்டு எனக்கு வேண்டாண்டு விலகிறதே வேண்டாம், நம்ம கூட இருக்கணும் ஆண்டவர், எப்படியா சொல்லித்தாங்கன்னு கேளுங்க, பரிசு தேவையில அழகா சொல்லி தருவாரு. அல்லேலூயா, அதான் சொல்றாரு. வெளிப்படுத்தும் விசேஷம் 3 அதிகாரம் 3 வசனம், கேட்டு பெற்றுக்கொண்ட வகை நினை கூர்ந்து
1: அதை கை கொண்டு மனம் திரும்ப,
0: அதை கை கொண்டு மனம் திரும்ப கேட்டிருக்கோம். எத்தனை வசனம் வாசித்திருக்கீங்க, எத்தனை வசனம் அதை கேட்டு பெற்றுக்கொண்ட வசனத்தை நினைத்து நினைச்சு அதை என்ன செய்ய, வசனத்தை கை கொண்டு மனம் திரும்ப, மனம் திரும்ப கத்துட்டு ஓடி வர நம்மளதான் இந்த உலக எனக்கு வேண்டாம் எஸ் பண்ணி போதும், கை கொண்டு மனம் திரும்ப வசனத்தை கை கொண்டு மனம் திரும்ப பாருங்க, பெரிய காரியம் வாழ்க்கையில் செய்வார். கை கொண்டு மனம் திரும்ப, மனம் திரும்பித்தான் ஆக வேண்டும். கிறிஸ்தவங்கள சொன்னா ஏதோ சர்ச்சைக்கு வந்தா கிறிஸ்தவங்களா இருந்தோம், அது அது பிரயோஜனம் இல்லாத கிறிஸ்தவங்க, பேர் கிறிஸ்தவங்க, சர்ச்சைக்கு வந்துட்டோம் எல்லாமே செஞ்சிடறோம், அது பேர் கிறிஸ்தவங்க. கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும், வசனத்தை கேட்ட வசனத்தை கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும், அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இந்த உலகம் நம்மளுக்குரியது அல்ல, கேட்டதே நினைவு கூர்ந்து, நீ கேட்காத வசனத்தை இல்ல, நீ என்னென்ன வசனம் கேட்டிருக்கீங்களோ அந்த வசனத்தை நினைவு கூர்ந்து கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும். நம்ம கேட்காத வசனத்தை கத்து சொல்லல், நீ கேட்டதை நினைவு கூர்ந்து கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், கையில, ரெண்டாவது அசல, மூணாவது நம்ம என்ன செய்ய, இதயத்தை மாயக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, ஒப்புக் கொடுக்கூடாது. சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது நம்ம தீமையை விட்டு நன்மை நடிச்சு, நன்மை செய்யணும் நம்ம நடிச்சிருப்போம். எது தீமை, இயேசுக்கு நம்ம ஒரு நாளுக்கு ஒரு மறக்கும், அதுதான் நன்மை. உள்ளது உள்ளதென்றும் சொல்லுங்க, இதுக்கு மிஞ்சினதெல்லாம் தீமை. மூணாவது என்ன செய்யக்கூடாது, மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா, மனம் திரும்ப வேண்டும். எதுலாம் நம்ம திரும்ப நமக்கு கத்துக்கு தான் தெரியும். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 19 வசனம்,
1: நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ,
0: நான் நேசிக்கிறவர் எவர்களோ
1: அவர்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன்,
0: அவர்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன்.
1: ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப,
0: ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப. நேசிக்கிறவர்கள் என்ன மட்டும் ஆண்டவர் கடிந்து கொள்றாரு, என்ன மாதிரி ரொம்ப கடிந்து கொள்ற அப்படிங்கிற உங்களை கத்தர் என்ன செய்யறாரா, நேசிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கத்தர் யாரு சிச்சிப்பாரு, யாரு சிச்சிப்பாரு, நேசிக்கிறவங்களும் அவளை கடிந்து கொண்டு, சும்மா சிச்சிக்க மாட்டேன், எப்படி சிச்சிப்பாரா, கடிந்து கொண்டு சிச்சிப்பார். கத்தர் யாரை நேசிக்கிறவங்களை கடிந்து கொண்டு சிச்சிப்பார். அல்லேலூயா. சாக்கரே என்ன செய்யணும், மனம் திரும்ப வேண்டும். கத்தர் எதை சொல்றாரு, இதை வீடு அதை வீடு சொல்றாரு, அதை வீட்டு தான் ஆகணும். கத்தர் யாரை நேசிக்கிறோம், கடிந்து கொண்டு சிச்சிக்கிறார், அது என்ன செய்யணும், சாக்கரே நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்பணும். அல்லேலூயா. 4வதாக 1 யோவான் 2 அதிகாரம் 17 வசனம்,
1: உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம்,
0: உலகமும் இச்சையும் ஒழிந்து போம்,
1: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ,
0: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ
1: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான்,
0: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கணும்மானவர்களே, உலகமும் இச்சையும் என்ன செஞ்சிரோ ஒரு நாள் ஒழிந்து போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகமும் இச்சையும் ஒழிந்து போகும், கத்துடைய சித்தத்தின், தேவனுடைய சித்தத்தின்படி செய்யற மட்டும்தான் என்றென்றைக்கும் நினைச்சிருப்போம். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே காலையில எழுந்து ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே நம்ம உங்களுடைய சித்தத்தை தான் செய்யணும், ஆண்டவரே உன் பிரியமில்லாத காரிய வாழ்க்கை எதுவுமே நடக்க கூடாது, ஆண்டவரே நீதான் காமிக்கணும், நீதான் போதிக்கணும். கர்த்தர் சொன்ன, கர்த்தரை போல போதிப்பவர் யார், அவர் போதிக்கிற தேவன், அவர்கிட்ட கேளுங்க, கர்த்தரை போல போதிக்கிற தேவன் யார், போதிப்பாரு, எல்லாமே சொல்வார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய காட்டு, உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி இருக்கிறார், அவர் போதிக்கிற தேவன், அவர் சித்தத்தின்படி நம்ம செய்ய வேண்டும். எபேசியர் புத்தகம் 5:17 வசனம்,
1: ஆகையால் நீங்கள் மதி அற்றவர்களாயிராமல்,
0: நீங்கள் மதி அற்றவர்களாயிராமல்
1: கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்.
0: கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று என்ன செஞ்சோம், உணர்ந்து கொள்ளுங்கள். மதியாற்றல் என்ன எல்லாருக்குமே தெரியும், நம்ம எப்படி இருந்திருக்கூடாது, அதுங்க இதுல சொல்ற நீதிமொழி இல்ல, 19:2 வசனத்துல, என் ஆத்தும அறிவெல்லாம் இருப்பது நல்லதல்ல, வாசிங்க 19:2,
1: ஆத்தும அறிவில்லாத இருப்பது நல்லதல்ல.
0: அதான் சொல்றாரு, மதியற்றவளாய் இராமல் நினைச்சீங்க, கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து என்ன செய்யணுமா?
1: உணர்ந்து கொள்ளுங்கள்,
0: உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் எது அப்படி சித்தமா இருக்கும், இது அப்படி குழப்பங்க. இனிமேல் நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் வருவாங்க, நிறைய காரியங்களை குழப்பாங்க. அவங்க தான் அங்க சொல்றாங்க இங்க சொல்றாங்க, போயிடாதீங்க. அதான் அன்று மதியற்றவளை கர்த்தர் சித்த இன்னது என்று என்ன செஞ்சிருங்க, உணர்ந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். பாருங்க, பரிசுத்த பவுல் ரட்சிக்கப்பட்டாரு, முதல்ல என்ன கேட்டாரு ஆண்டவர்ட்ட? அவர் முதல்ல கர்த்தர் விரோதமா இருந்தாரு, எத்தனையோ பேர் கர்த்தர் கர்த்தருடைய பிள்ளையில துன்பப்படுத்தின எல்லாம் பண்ணாரு. ஆனா பரிசுத்த பவுல் பஸ்ட் கேட்ட வார்த்தை என்ன பாருங்க, அப்போஸ்தல நடவடிக்கை புத்தகம் 9 அதிகாரம், அப்போஸ்தல நடவடிக்கை புத்தகம் 15 4.
1: அவன் நடுங்கி திகைத்து,
0: நடுங்கி திகைத்து,
1: ஆண்டவரே
0: ஆண்டவரே
1: நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்,
0: என்ன செய்ய சித்தமா இருக்கேன். பஸ்ட் கேட்ட அவசரம் பாத்தீங்களா, அவர் வேணும் ஆண்டவரே எனக்கு, ஆண்டவர் தரிசனமானாரு, ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்கல. கர்த்தர் என்ன கேட்டாரு? நடுங்கி திகைத்து, ஆண்டவரே
1: நான் என்ன செய்ய சித்தமா இருக்கேன்,
0: என்ன செய்ய சித்தமா இருக்கேன். நம்ம என்ன செய்யப்பா, ஆண்டவரே நான் இனிமேல் ஒருத்தர் ஒப்பு கொடுக்குற, ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்டிருப்பான். ஆண்ட அவர் கேட்டாரு, நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். இன்னொரு வாசிக்கல, 1 Samuel 17:17.
1: உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும்,
0: உலகமும் அது இச்சையும் ஒளிந்து போகும்,
1: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ,
0: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ
1: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான்,
0: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நம்ம வேத வாசிக்க கேட்டோம், முடிவரை நிலை நிலைப்பவனா ரட்சிக்கப்படும். முதல் என்ன செய்யணும், நம்ம கத்தடி பருவத்தில் நிலைச்சிருக்கணும், என்ன செய்யணும், கை சுத்தமா இருக்கணும். ரெண்டாவது என்ன இருக்கணும், நம்ம இதயத்துல மாசிலாம் இருக்கணும். மூன்றாவது நம்ம இதயத்தை மாயக்கு உப்பு கொடுக்க, நாலாவது கவடா ஆணிடக்கூடாது. அப்புறம் என்ன செய்யணும், தீமையான காரியத்தை விட்டு விலகி நன்மை செய்யும் போது என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம். உள்ளது உள்ளதென்றும் இல்லது இல்லதென்றும் சொல்ற தீமை, கத்தருட்டு பின்வாங்குறது தீமை. அல்லேலூயா. மூன்றாவது மனம் திரும்ப, எந்த நிலையில் விழுந்தா என்று நினைத்து மனம் திரும்ப. எப்படி நம்ம அறிஞ்சுக்கொள்ள முடியும்னு சொன்னா, நம்ம கீழே விழுந்திருக்கோமா, தேவன் பிரிஞ்சிருக்கோம்னு சொன்னா, நம்ம செவம் பண்ணுமா, நம்ம இருதயம் எங்கேயோ தூரமா இருக்கும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுவோம், இருதயம் எங்கேயோ இருக்கும். ஆனா நம்ம உடனே ஆண்டு கேட்டு நம்ம மனம் திரும்ப வேண்டும். நான்காவதாக கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். கர்த்தர் சித்தத்தை செய்ய என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நம்ம எது சித்தம் சொல்லி பரிசுத்த பவுல் முதல்ல கேட்டாரு, என்ன கேட்டாரு, ஆண்டவர் நான் என்ன செய்ய சித்தமா. நம்ம ஆண்டுட்டு ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிற, ஆண்டவரே நான் எப்படி உலகத்துல வாழணும், ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாங்கப்பா, எனக்கு போதிங்க ஆண்டவரே. கர்த்தரை போல போதிப்பவர் யார்? கர்த்தர் போதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை கேட்க வேண்டும், கர்த்தாவே சித்தத்தை செய்ய எனக்கு உதவி செய்யும் சொல்லி கேட்கணும். நம்ம வழிகளை என்ன செய்யணும், ஆராய்ந்து சோதித்து ஆராய்ந்து நம்ம என்ன செய்ய கர்த்தரத்திலே திரும்ப கிடவோம். கர்த்தர் சித்தத்தை செய்தாதான் பல்லவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். அதங்க ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், மத்தேயு சுவிசேஷம் 7:21.
1: பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே,
0: பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே,
1: பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்,
0: பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்,
1: என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன்,
0: கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன்
1: அதில் பிரவேசிப்பதில்லை.
0: அப்ப மிக மிக எது முக்கியம், கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம செய்யணும். ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போமா, ஆண்டவரே நம்மளுக்கு சித்தத்தின்படி செய்ய ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நீங்க தான் என்ன வழி நடத்தணும், என் கரத்தை பிடிச்சிக்கோங்க ஆண்டவர், நான் கூட கரத்தை பிடிச்ச விட்டுருவோம் ஆண்டவரே. நான் ஒரு நாளும் உங்களுடைய கரத்தை நீர் என்னை பிடிச்சு நடத்துங்க, இதுவே வழி இதுவே பாதை இதுலயே நடத்துங்க ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் தெரியல சொல்லி கரத்துக்கு இடத்துல கண்ணீரோடு கேட்போம். கையினால என்னென்ன பாவம் செஞ்சிருக்கோம், யார் காசெல்லாம் வாங்கிட்டு கொடுக்காம இருக்கோம், யார் காசு நம்ம எடுத்திருக்கோம், யார் பொருள் எடுத்து வச்சிருக்கிறோம், யார் வீட்டில் என்ன பொருள், நம்ம வீட்டில் யார் பொருள் இருக்கிறது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இரண்டாவது தீமை விட்டு, மூணாவது எந்த நிலையில் விழுந்தோம் என்று சொல்லி மனம் திரும்ப வேண்டும், நான்காவது கர்த்தருடைய சித்தத்தை நம்ம செய்யணும். ஆண்டவருக்கு அர்ப்பணித்து செவம் போடுமா.

0: பரலோகத்துக்கு வரணும். ஆண்டவரே, முடி பரிந்து நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று கர்த்தருடைய வேதத்திலே வாசிக்க கேட்டோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பருவத்திலே இந்த பரிசுத்த ராஜ்யத்திலே நம் செல்ல தகுதி, நம் முடி பரிந்து நிலைத்து நிற்க வேண்டும். அப்போ ரட்சிக்கப்படுவோம். ரட்சிக்கப்படுகிறவர்கள் பரலோகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள். எப்படி இருந்தால் நாம் நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லி நான்கு விதமான காரியத்தை கேட்டோம். யார் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அந்த உட்பிரிவுகளாக நான்கு காரியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டினார். ஒன்று, கைகளிலே சுத்தம், இருதயத்தில் மாசில்லாத ஒரு தன்மை, கபடை ஆணையிடாமல் ஒரு நிலைமை, தன் ஆத்மாவை உலகத்திற்கு மாயைக்கும் ஒப்பு கொடுக்காத ஒரு நிலைமை. கர்த்தருக்கு கேட்போமா, என் கையிலே சுத்தத்தை தாரும், என் இருதயத்திலே பரிசுத்தத்தை தாரும், என் கபடாய் பொய்யாய் ஆணையிடக்கூடாத ஆண்டவரே, என் ஆத்மாய் உலகத்திற்கோ பிசாசுக்கோ உலகத்திற்கு ஒப்பு கொடுக்கக்கூடாத ஆண்டவரே, என்னை காத்துக்கொள்ளும் கேட்போம். இரண்டாவது, நிலைத்திருக்க வேண்டும் என்றால் எப்படி இருந்தால் நாம் நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட அழகாக பேசினார். தீமை வீட்டு விலைக்கு நன்மை செய், நீ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். எது தீமை? கர்த்தரை விட்டு விடுவது தீமை. எப்போதும் கர்த்தரோடு இருக்க அழைக்கப்பட்ட நாம் கர்த்தரை விட்டு விலகுவது, கர்த்தரை விட்டு விடுவது தீமை. உள்ளதை உள்ளது என்று வில்லது இல்லது என்று சொல்வது நன்மை, அப்படி சொல்லாதிருப்பது தீமை என்று கேட்டோம். இன்றைக்கு சொல்வோம், ஆண்டவரே உம்மை ஒருபோதும் விட்டு விலகாத படிக்கு, சங்கீதக்காரனை போல எப்பொழுதும் அவோடு இருக்கவும், உள்ளதை உள்ளதென்றும் இல்லது இல்லதென்றும் பேச எனக்கு உதவி செய்ய. அர்ப்பணம் செய்வோமா? மூன்றாவது, எப்படி இருந்தால் நினைத்திருப்பான்? கடைசி வரையிலும் கர்த்தர் சொன்னாலே, திரும்பினால் நான் உன்னை சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பா என்று சொன்னார். எந்த நிலை விழுந்தாய் என்பதை அலசி பார்த்து மனம் திரும்பு என்று சொல்லி கர்த்தர் பேசினார். நீ கேட்டுக்கொண்ட வகையின் நினைவு கூர்ந்தது, பெற்றுக்கொண்ட வகையின் நினைவு கூர்ந்து மனம் திரும்பு, நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு என்று சொல்லி கர்த்தர் பேசினார். நம்மை நாமே சோதித்து ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி சொன்னார். எங்கு மனம் திரும்பாமல் இருக்கிறோமோ இன்றைக்கு கர்த்தரை அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, என்னை முழுமையாய் பரிசுத்தப்படுத்தும், உம்மை போல மாற்றும். ஆண்டவரே, என் மனம் திரும்பி உம்மை சமுத்திரம் அமர்ந்திருக்க எனக்கு கிருபை தாரும். வசனம் சொல்லி மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. என்னை இப்படி மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? நான்காவதாக, யார் கடைசி பரிந்து நிலைத்து நிற்பார் என்று சொல்லி நாம் கேட்டோம். கர்த்தர் சித்தத்தின்படி செய்கிறவர்கள் நிலைத்திருப்பார்கள். ஆம், நாம் மதியற்றவர்களாம் இராமல் கர்த்தர் சித்தம் இன்னதென்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமாம். ஆத்மா அறிவில் இருப்பது நல்லதல்ல, கர்த்தர் அறிகிற அறிவிலே நாம் பெருக வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவன் தான் பரலோகத்திலே பிரவேசிப்பான். கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசினார். அர்ப்பணம் செய்த ஆண்டவரே, நாம் முடிவு பரிந்து நிலைத்து நிற்க எனக்கு கிருபை தாரும். எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. தகப்பனே, இந்த நாளில் கூட அரைகுறையா அல்ல ஆண்டவரே, முடிவு பரியந்தும் நாங்கள் நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய கைகளில் சுத்தத்தை தாரும் ஆண்டவரே, எங்களுடைய இதயத்திலே பரிசுத்தத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கபடாய் ஆணையிடக் கூடாது, எங்கள் ஆத்மாய் உலகத்திற்கு ஒப்பு கொடுக்க கூடாது ஆண்டவரே. தீமை விட்டு விலகி நன்மை செய்யக்கூடியவர்கள் எங்களை மாற்றும். ஜீவ தண்ணீரின் ஊற்றாக எங்களை விட்டுவிடாதபடிக்கு எப்பொழுதும் மோடிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தகப்பனே, எங்கள் குருபை தயமாய் தாரும். உள்ளது உள்ளதென்றும் இல்லது இல்லதென்று பேச எங்கள் கற்று தாரும் ஆண்டவரே. எப்பொழுதும் மனம் திரும்பி நாங்கள் அந்த மனம் திரும்புவதில் ரட்சிப்பில் வளரக்கூடிய ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்கு விழுந்திருக்கும் எங்களுக்கு எங்களை காண்பியும் ஆண்டவரே. அடிக்கடி கேட்டு பெற்றுக்கொள்ள வசனத்தை நினைவு கூர்ந்து ஜாக்கிரதையாய் மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சித்தத்தை செய்யும் பொழுது என்றென்றைக்கு நிலைத்திருப்போம் என்று சொன்னீரே ஆண்டவரே. மதியற்றவர்களாம் இராமல் அறிவோடு நடந்து கொள்ள, உன் சித்தத்தை உணர்ந்து அதை செய்ய, கர்த்தர் சித்தத்தை செய்கிறவர்கள் பரலோகத்தில் பிரவேசப்படும் சொன்னீரே. உன் சித்தத்தை செய்ய எங்களுக்கு கிருபை அதிகமாய் தாரும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்டு யாரெல்லாம் உண்மையை தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவள் மீது கர்த்தருடைய பிரசன்னமும் வல்லமையும் மகிமையும் இறங்கி வரும்படிக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய புதிதாக்கிற வல்லமை இறங்கி வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்து கொடுத்த சகோதரி இன்னும் வல்லமையாக பயன்படுத்தும் ஆசீர்வதையும். இப்பொழுது கடைசியாக உங்கள் ஆசீர்வாதத்திற்காக அக்கா அவர்கள் ஜெபிக்க போகிறார்கள். யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, வெப்டிவி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறவர்களும், இங்கே வந்திருக்க நீங்களும் கூட டிவிலியா நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க எல்லாரும் அக்கா கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. சகோதரி உங்களுக்காக இப்போது பிரார்த்தனை எடுப்பார்கள்.
1: இந்த வசனத்தை கேட்டிருக்க ஒவ்வொருவருக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாளித்து தாரு, சந்தோஷ தாரு ஆண்டவர. ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களே உலகம் கொடுக்கிற சமாளத்தில என்னுடைய சமாளத்தையே உங்களுக்கு வைத்து பெருக்கிற, உங்கள் உள்ளம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்னீரே. எல்லாருக்கும் சமான சந்தோஷத்தை தாரும், மகிழ்ச்சியை தாரும், ஆறுதலை தாரும், தேர்தலை தாரும். கத்தடி கரங்களை தாங்கி வழிநடத்தட்டும் ஐயா. நீர் ஒவ்வொரு வாழ்க்கையில அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்து வழி நடத்த முடியா செப்பிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு தேவையினை சந்திக்க முடியா செப்பிக்கிறோம் ஆண்டவரே. கடன் கண்ணீர் வேதனையில் இருக்கிற மக்களுக்கு நீர் விடுதலை தாரும், கஷ்டங்கள் இருக்கிற மக்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. பலவீனத்தோடு இருக்கிறவங்களுக்கு, வியாதியோடு இருக்கிற மக்களை சுகமாக்க முடியாது செப்பிக்கிறோம். கத்துடி வல்லக்கரம் தொட வேண்டும் செப்பிக்கிறோம். மாய்மந்திர சக்திகள், பொல்லாத ஆவிகள் எல்லாவற்றையும் இயேசுகிறது நாமத்தில் கடிந்து கொண்டு கட்டி செப்பிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுகிறது நாமத்தில் அவனை கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தில் அவனை கடிந்து நீ கட்டப்படட்டும் ஐயா. இயேசுகிறது நாமத்தில் கட்டப்படட்டும், பொல்லாத ஆவியில் அழிக்கப்படட்டும், இயேசுகிறது நாம நிர்மலமாக்கப்படட்டும் ஆண்டவரே. அருமை பிதாவே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஆசீர்வாதத்தை, சமாதத்தை, சந்தோஷத்தை நீர் கட்டளிட முடியாது செப்பிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்க தான் உங்களை ஆசீர்வித்து உயர்த்தமே. ரட்சிக்கப்படா சரணங்கள் ரட்சிக்கப்படணும். மே அறியாத சரணங்கள் அறியன்மையா தகப்பனே. மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பி குணப்பட கிருபத்தர முடியாது செப்பிக்கிறோம். பலத்த அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலேயும் வெளியிறங்கமா அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்து உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கிறாச்சா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாருமாண்டவரே. திருமணமாக மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பைத்த தரணேசப்பா. கர்ப்பத்தின் கனி கத்தரால கிடைக்கும் சுதந்திரண்டி சொன்னீங்கல்ல. குழந்தை பாக்கியத்தை தாங்கண்டவரே, குழந்தை பைத்தை தாங்க அன்பின் தகப்பரை இறக்க செய்யுங்க, கிருபை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கிறாச்சா. பலத்த காரியத்தை நீங்க செய்ய முடியாது கூட செபிக்கிறோம் ஆண்டவரே. வேலை உயர்வை தாரு, வேலையில உயர்வு இல்லாத மக்களுக்கு வேலை உயர்வை தாருராச்சா. வேலையில் பர்மனண்டாக கிருபை செய்யுங்க. கஷ்டப்படுற மக்களுடைய கஷ்டத்தை மாத்துங்க, கண்ணீரை துடைங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. அன்பின் தகப்பனே, குடும்பத்துல சண்டை குழப்பங்களை எல்லாவற்றையும் மாற்றிருங்க. சஞ்சலம் வருத்தங்களை எல்லாம் நீக்கிருங்க ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்ய முடியாது மன்றாடி செபிக்கிறோம். உள்ளத்திலையும் வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்கிறாச்சா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீர் அதிசயங்களை அற்புதங்களை செய்து உங்க மகத்துவங்களை நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. ஆசீர்வதிங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிய செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்த முடியாது செபிக்கிறோம். கத்துடைய பல்லக்கரம் தாங்கணும், குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தரணும் ஆண்டவரே. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைக்கணும், கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, தவளையெல்லாம் மாத்திருங்க ஆண்டவரே. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க, சாபத்திலையும் பாவத்திற்கு மக்களை விடுதலை செய்யுங்க. ஆத்ம கண்களை திறந்து விடுங்க, மறியர் அறிவில் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. தேவனே தேவனே, பிரகாச மனக்கண்களை திறந்து விடுங்கப்பா. அறிந்து கொள்ளக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை தாங்க, உன்னதமான சிலாக்கியத்தை தாங்க ஏசப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க சப்பா. எங்க படிக்கிற பிள்ளைகளை காப்பாத்துங்க ஆண்டவரே. எங்கு சென்றாலும் உடைய பிள்ளைகள் நீங்க பாதுகாக்கணும், பராமரிக்க. எந்த மந்திரமோ சேவையும் எங்க பிள்ளைகளை தொடக்கூடாதப்பா. கல்வார் ரத்தத்துல மூடிக்கோங்க, அக்கில மூடிக்கோங்க. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். எங்க பிள்ளைகளை செபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றும் ஆண்டவரே. செபிக்கிற பிள்ளைகளை எங்க சிறு பிள்ளைகளே செபிக்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. சொல்லித்தாங்க ஆண்டவரே. துதிக்க ஸ்தோத்திரமான எங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. தேவ கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்க சென்றாலும் நீர் முன்னாலே பின்னாலே அது காத்துக்கோங்க ஆண்டவரே. அப்பா அமை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்தான கரை செய்ய பிரிந்து கொடுமை அணைக்கணும் ஐயா. தகப்பரே, ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளா நீங்க சந்திக்கணும் ஐயா. உன் வாயிலிருந்து சொல்லி பிறக்கிறதுக்கு முன்னே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன்னு சொன்ன தேவனாய் கத்த. நாங்கள் கொஞ்ச காரியம் கேட்டிருக்கோம், கேட்டுக்க என்ன எத்தனையோ காரியங்கள் முடித்து கேட்க மறந்துவிட்ட எல்லா காரியத்தையும் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில சம்பூர்ணமா கொடுத்து பண கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் எல்லாம் மாத்துங்க. தேவைகளான் சேர்ந்தீங்க. ஒரு நன்மை சிங்கக்குட்டியில் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீரு. எங்க மக்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடவே கூடாது ஏசப்பா. ஒரு நன்மையும் குறைபடக்கூடாது. சகல ஆசிரியர் சம்பூர்ணமா கொடுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக்கிறோம் பிதாவே. ஆமே.
0: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தரி குருபியால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவியில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக் வருதா? அண்ணனுக்கு வருது, வேற யாருக்கு வருதா? அம்மாக்கு வருது. ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிக்கை தேவை என்று சொன்னால், நீங்களும் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவதைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் உழைத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சிங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 பார் 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101 Nilgiri, South India. Cell phone numbers 944-30-780-19 and 7598-112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பொன்னாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பற்றி நம்மை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 2:11
1: இன்று கர்த்தராகிய கிறிஸ்து
0: என்னும்
1: இரட்சகர்
0: உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமா அருமையானவர்களே, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த பொன்னாளிலே, இந்த நன்னாளிலே நம்மளுக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், எல்லாவற்றையும் உருவாக்கின தேவனாய் கர்த்தர் நம்மளுக்காக வானத்தையும் பூமி விட்டு வந்து பா உலகத்தில் நமக்காக அவதரித்தார். எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவ நம்ம உள்ளத்துல சொந்தரச்சை ஏற்றுக்கொள்ளுமானா நம் வாழ்க்கையில பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பி வழியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்தான் நம்ம பார்க்க போறோம். 1 Timothy 1:15
1: பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார்.
0: ஆமா அருமையானே, ஒருவேளைக்கு நீங்க நினைக்கலாம், வானத்தையும் பூமியும் படைத்தவர் ஏன் இந்த உலகத்துல வரணும், எதற்காக மனிதரா அவதரிக்க வேண்டும் சொல்லி நீங்க நினைக்கலாம். பாவியாகி நம்மளை ரட்சிக்கத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். நம் பாவ ஜெயத்தான நமக்கு தெரியும், அல்லது விடுதலை பெற நம்மளால முடியாது. எத்தனையும் நம்ம நினைக்கலாம், இதை செஞ்சா நம்ம விட்டுறலாம், நான் நல்ல பிள்ளையா வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்லி வாழலாம். ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க, சன்மார்க்கமாய் வாழ முடியும். ஆனா பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கணும்னு சொன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் விடுதலையா கொடுக்க முடியும். அவர் கருத்தில் நம்ம அர்ப்பணிக்கும் போது நம்மளை பாவத்திலிருந்து நம்ம ரட்சிக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். மத்தேயு சுவிசேஷம் 1:21
1: அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக
0: ஏனெனில்
1: அவர் தமது ஜனங்களின் பாவங்களை
0: நீக்கி
1: அவர்களை ரட்சிப்பார் என்றார்.
0: நம்ம பாவங்களை நீக்கி என்ன செய்யறாரு, நம்ம ரட்சிக்கிறார். அவர் ஒருவர் தான் நம்ம ரட்சிக்க முடியாது. மாணவர்களே, யாராலையும் நம்ம ரட்சிக்க முடியாது, அவர் ஒருவர் மட்டும்தான் ரட்சிக்க முடியும். நம்ம எவ்வளவு பாவங்கள் செஞ்சிருக்கிறோம், நினைக்கிற நான் என்ன பாவம் செஞ்சேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இந்த 5 ஒருத்தர் கூட சின்ன பாவம் கூட செய்யலன்னு சொல்லி. இல்ல அருமையானவர்களே, எவ்வளவு பாவங்கள் நம்ம எண்ணத்தினால, சிந்தனையினால, செயலினால, நம்ம பேசினால எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறோம். நம்ம உள்ள தலைசி பார்த்தா நமக்கு தெரியும் எவ்வளவு பாவங்கள் செஞ்சிருக்கோம். அந்த பாவத்தின் விடுதலையாக்கணும் சொன்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அதனாலதான் சொல்லுது, கர்த்தருடைய வேதம் சொல்லுது, இயேசுக்கு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும்னு சொல்லி. 1 Yohan 1:7
1: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
0: சகல பாவங்களையும் நீக்கி
1: நம்மை சுத்திகரிக்கும்.
0: பாத்தீங்களா, ஆண்டவராகிய இயேசுக்கு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மளை சுத்திகரிப்பார். அவரால் மட்டும்தான் நம்ம பாவங்களை மன்னிக்க முடியும். அவர் ரத்தம் தான் நம்மளை கழுவ முடியும். அவருக்கு ரத்தம் தான் நம்ம சகல பாவத்தை நீக்கி நம்ம சுத்திகரிக்க முடியும். நம்ம ஆண்டவராகிய இயேசுக்கு ஒரு நாளும் இயேசுவே உள்ளத்துல வாங்க, பாவங்களை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால கழுவுங்கப்பா. என்னக்காகத்தான் ஆண்டவரே, 2000 சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டீங்களே, உங்க ரத்தம் நீ கழுவுங்கன்னு சொல்லி கேட்கும் போது ஆண்டவராகிய இயேசுக்கு நம்மளை பரிசுத்தமாக்குவார். தீத்தின் புஸ்தகம் 3:5
1: பரிசுத்த ஆவியினுடைய புதிய தாகுதலினாலும்
0: நம்மை ரட்சித்தார்.

0: பரிசுத்தாவியர் நமக்குள்ள வந்துட்டாருன்னா நம்மளை புதிதாக்குவார், அவளை நம்ம ரட்சிப்பார். நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவினர் கூப்பிட வேண்டும். அவர் நம்ம உள்ளத்துல வந்துட்டாருன்னா அவர் நம்மளை புதிதாக்கி நம்மளை ரட்சிப்பார். அதனாலதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, எபிரேயன் புஸ்தகம் 7:25
1: அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால்,
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போது உயிரோடு இருக்கிற ஆகையால்,
1: அவர்களை
0: முற்றுமுடிய
1: ரட்சிக்க
0: வல்லவருமாயிருக்கிறார். பார்த்தீங்க அருமையானவர்களே, நாம் முற்றுமுடிய ரட்சிப்பார். ஆண்டவர் ரத்தத்தை நம்ம கழுவப்பட வேண்டும். பரிசுத்தவன் உள்ளத்துல வந்துட்டாருன்னா நம்மளை கழுவி நம்மளை என்ன செய்யறாரு, நம்மளை புதிதாக்கி நம்மளை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவரா இருக்கிறார். ஆண்டவர் நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுமா?
2: Let's celebrate our Lord's birthday and spread the love. Yeah.

0: இரண்டாவதாக ஆண்டவராக இயேசுக்கு எதிர்க்கு வந்தார் தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 10:10.
1: திருடன் திருடவும்
0: கொள்ளவும்
1: அழிக்கவும்
0: வருகிறானே அன்றி
1: வேறொன்றுக்கு வரான்.
0: நானோ
1: அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும்
0: அது பரிபூர்ண படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆமா அருமையான, திருடன் யாரை குறிக்குது? சாத்தானை குறிக்கிறது. சாத்தான் எதுக்கு வர? அந்த உலகத்துல திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வரான். நம்ம எப்படி கொல்லலாம், எப்படி அழிக்கலாம்னு சொல்லி எதை திருடுவான்? நம்முடைய வெளியேறப்பட்ட நம்ம ஆத்மா திருடுறதுக்கு, பாவம் செய்து வச்சு நம் பாவத்தை செய்த பிறகு நரகத்தில் தள்ளுறது தான் அவனுடைய வேலை. ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுறார், பரிபூர்ண படம் வந்தேன்னு சொல்லுறார். ஒருத்தர் சிக்கப்படுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சிக்கப்படுத்த என்ன இருக்கும்? அப்படி சரீரத்துல உயிர் இருக்கானா, ஆனா எந்திரிக்க முடியாது, உட்கார முடியாது, அவங்களால சாப்பிட முடியாது, அவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. பக்கத்துல ஒரு பாம்பு வந்தாலும் கூட அவங்களால அடிக்க முடியாது, ஒரு பூச்சி இருந்தா கூட அடிக்க முடியாது. அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொன்னார், ஜீவன் உண்டாயிருக்க பரிபூர்ண படம் அது. ஆமா அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில பரிபூர்ணமா இருக்க வேண்டும். நம்ம பரிபூர்ணமா சந்தோஷமா மகிழ்ச்சியா நிறைவான ஜீவனோடு இருக்க வேண்டும் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அவருக்காகத்தான் தேவனை கத்த அவருடைய ஒரே பிறன குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒப்பு கொடுத்தார். வாசிக்க கேட்போமா, யோவான் சுவிசேஷம் 3:16.
1: தேவன் தம்முடைய
0: ஒரே பேரான குமாரனை
1: விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல்
0: நித்திய ஜீவனை
1: அடையும்படிக்கு அவரை தந்தருளி
0: இவ்வளவாய்
1: உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
0: பாத்தீங்களா, ஆண்டவராக இயேசுக்கு தம்முடைய குமாரனை தந்துவிட்டார். ஆனால் நம்ம விசுவாசிக்க வேண்டும். நம்ம விசுவாசிக்கும் போது கத்தர் என்ன நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அதுக்கு தான் நம்ம இவ்வளவு அன்பு தேவனாய் கத்தர் நம்மள அவ்வளோ ஒரு அன்பு வச்சிருக்கிறார். அன்புக்கு அளவே இல்லை ஆண்டவராக இயேசுக்கு. அதனால தான் கத்தடி வேதம் சொல்லுறது, தேவனாய் கத்தர் அன்பாகவே இருக்கிறேன்னு சொல்லி. 1 Yohan 4:8.
1: தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
0: மேலவர்களே, நமக்காக தான் சொந்த குமரன் என்று பாராம நமக்காக ஒப்பு கொடுத்தார். எங்க ஒப்பு கொடுத்தார்? சீர்வில ஒப்பு கொடுத்தார். நமக்காக கைகள் ஆணி கால்கள் ஆணி விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விட்டப்பட்டார், முதுமெல்லாம் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். நமக்காக தான் விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விடப்பட்டார். எதற்காக? என்னை உங்களை மீட்கிறதுக்காகத்தான், உங்களுக்கும் எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்காகத்தான். அதன் கத்துவதை சொல்லி தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்புக்கு அளவே இல்லை. அவர் எவ்வளவு பெரிய அன்புள்ள தேவன் தெரியுமா? அவ்வளவு பெரிய அன்புள்ள தேவன். அது நமக்காக நம்ம நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தவன். உங்களுக்காக எனக்காக நம்ம ஒவ்வொருவருக்காக அதை விசுவாசித்தால் போதும், நம்ம கெட்டு போக நித்திய ஜீவன் அடைய முடியும். அவர் முழுமையா விசுவாசிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள்கிட்ட வேற ஒண்ணுமே கேட்கல, எதையுமே கேட்கல. நீ விசுவாசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்து எனக்காகத்தானே ஜீவனை கொடுத்தார், என்னை மீட்கிறதுக்காகத்தானே, நான் கெட்டு போகலான்னு தானே, எனக்காகத்தானே 1000 வருஷத்துக்கு முன்பாக இந்த உலகத்துல வந்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எனக்காக ரத்தத்தையே சிந்தினார்னு சொல்லி விசுவாசித்தீங்கன்னா போதும், உங்கள் வாழ்க்கையில் நித்திய ஜீவன் வரும். பிரியமானவர்களே, நித்திய ஜீவனாகிய சிகித்து உங்களுக்குள்ள வந்துருவாரு. உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா உங்கள் வாழ்க்கையில எந்த காரணத்தை கொண்டும் நீங்க கலங்க வேண்டாம், கெட்டு போக மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கை நித்திய ஜீவன் இருக்கும். கர்த்தர் வேதம் சொல்கிறது 1 Yohan 5:12.
1: குமாரனை உடையவன்
0: தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஆமா அருமையானவர்களே, இயேசுக்கு விசுவாசிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள ஆண்டவராக இயேசுக்கு வந்துருவாரு. உங்களுக்குள்ள வந்துட்டாருனா உங்களுக்கு ஜீவன், நித்திய ஜீவன் நிச்சயமா உங்களுக்குள்ள நித்திய ஜீவனாய் கர்த்தர் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா உங்கள் வாழ்க்கையில் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆறுதல், தேறுதல். நம்ம ஒரு நாள் நரகத்துக்கு போக மாட்டோம், பரலோர் ராஜ்யத்துக்கு போக முடியும். அதான் கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 10:28.
1: நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன்.
0: அவைகள்
1: ஒரு காலம்
0: கெட்டு போவதில்லை.
1: ஒருவனும்
0: அவைகளை
1: என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை.
0: பாத்தீங்களா, கர்த்தராகி தேவன் நம்ம கெட்டு போகக்கூடாதுதான் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் கையில இருந்து நம்ம யாரும் பறிக்க முடியாது. எந்த மந்திரமோ சீவனையோ வெள்ளிய சூரியமோ எந்த அந்தகார சக்தியோ பிசாசின் கிரிகளோ நம்ம பறிக்கவே முடியாது. நம்ம ஒரு காலம் கெட்டு போக மாட்டோம். நமக்குள்ள நித்திய ஜீவன் கர்த்தராகி இயேசுக்கு நமக்குள்ள இருப்பார். நமக்கு ஒரு நாளும் ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியாய் வாழ முடியும். அருமையானவர்களே, எனக்கெல்லாம் பாருங்க, கண் பார்வையினாலும் இந்த உலகத்துல மகிழ்ச்சி வாழ்றேன். ஆண்டவராக இயேசுக்கு எனக்குள்ள இருப்பதுனால தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நீங்களும் முழுமையா ஆண்டவர் என் உள்ளத்துக்குள்ள வரணப்பா, எனக்குள்ளே நீங்க தங்கணும், எனக்குள்ளே நீங்க வரணும் சுவாமி. இந்த கிறிஸ்துவ நாளிலே எனக்குள்ளே இங்க பிறக்கணும், என் உள்ளத்துல வந்து வாசம் பண்ணணும் ஆண்டவர், எனக்குள்ளே இங்க தங்கணும்னு கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமா இயேசு கிறிஸ்துவ உள்ளத்துல வருவார். நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நோக்கி கூப்பிடுவீங்களா?

0: மூன்றாவதாக ஆண்டவராக இயேசுகிறிஸ்து உலகத்துக்கு எதுக்கு வந்தது தெரியுமா? ஒன்னு யோவான் 3:8
1: பிசாசினுடைய கிரியைகளை
0: அழிக்கும்படிக்கு
1: தேவனுடைய குமாரன்
0: வெளிப்பட்டார். ஆமா அருமையானவர்களே, மூன்றாவதாக பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். 2000 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவரை இயேசுகிறிஸ்து வந்த நோக்கம் என்ன தெரியுமா? பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு. எத்தனை சனங்களை பிசாசு பயமுறுத்தி கொண்டு வேதனைப்படுத்தி கொண்டு துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை குடும்பங்களை பிசாசு, நிறைய பேர் இப்ப பிசாசினால் கஷ்டப்பட்டு வியாதினாலும் கஷ்டப்படுறாங்க, நோயினால் கஷ்டப்படுறாங்க, பலவீனத்தாலும் கஷ்டப்படுறாங்க. அந்த பிசாசின் கிரியை அழிக்கும்படிக்குத்தான் தேவகுமார இயேசுகிறிஸ்து வெளிப்பட்டார். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர இயேசுக்கு செல்லுகிறார். 1 யோவான் 4:4
1: பிள்ளைகளே,
0: நீங்கள்
1: தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள்.
0: ஏனெனில்
1: உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர்.
0: ஆண்டவராக இயேசுக்கு நமக்குள்ள இருக்கிற பெரியவர். ஆண்டவராக இயேசுக்கு நமக்குள்ள இருந்துட்டாருனா எந்த பிசாசும் எந்த சாத்தானும் நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. ஆண்டவராக இயேசுக்கு நம்ம கூப்பிடுவோம், ஆண்டவரே எனக்குள்ள வந்து வாசம் பண்ணுங்கப்பா, நீங்க எனக்குள்ள வாசம் பண்ணுங்கன்னு சொல்லி அவரை நோக்கி கூப்பிட்டோம்னா எந்த பிசாசும் நம்ம மேற்கொள்ள முடியாது, எந்த பிசாசும் நம்ம தொடவே முடியாது, எந்த பிசாசும் வியாதியை பலவீனத்தை உண்டாக்கவே முடியாது. அருமையானவர்களே, அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருனா எந்த பிசாசமும் மேற்கொள்ளாது. 1 யோவான் 2:14
1: வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும்
0: தேவவசனம்
1: உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள்
0: பொல்லாங்கானவனை
1: ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன்.
0: பாத்தீங்களா அருமையானவரே, பலவான்னு சொன்னா நல்ல டானிக் எல்லாம் குடிச்சு நல்ல நிறைய பூஸ்ட் அது இதுன்னு குடிச்சு அது பலவான்கள் அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வசனம் நமக்குள்ள இருக்குமானால் நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்கும் போது, ஒவ்வொரு நாளும் பரிசுத்தால் நிறைந்திருக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை வந்து பலவானாய் மாற்றுகிறார். எத்தனை பானங்கள் குடித்தால் என்ன, என்ன செய்தால் என்ன, நமக்கு பலன் கிடைக்காது. கர்த்தருடைய பாதத்துல காத்திருந்து, அவர் பாதத்துல ஒவ்வொரு நாளும் காத்திருந்து நம்ம செபித்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர்கிட்ட பலப்படும் போது பரிசுத்தால் நமக்குள்ள வருவாரானால் நம்மளுக்குள்ள பலன் தருவார். அப்ப நம்ம பலன் அடைவோம். நம்ம அது மாத்திர தேவனுடைய வசனம் நமக்குள்ள இருக்குமானா நம்ம பலனடைய முடியும். அப்பதான் பொல்லாங்கானவையை ஜெயிக்க முடியும். பொல்லாங்கானவனை ஜெயிக்கணும்னு சொன்னா தேவ வசனம் நமக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். பைபிள் ஒவ்வொரு நாள் வாசிக்கணும். பைபிள் வாசித்து தேவ சித்தத்தை நம்ம செய்ய ஆண்டவர் கருத்துல நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். வசனத்தை வாசிக்கணும், பரிசுத்தால் நிறைஞ்சிருக்கணும். அப்பதான் பொல்லாங்கானவை ஜெயிக்க முடியும். ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த கிருபை தாங்க, ஆண்டவரே உங்களோட வசனையின் உள்ளத்தில் எழுதி கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க கேளுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு அந்த பலத்தை தருவார். நீங்களும் பொல்லாங்கானவளை ஜெயிக்க முடியும். அது மாத்திரல்ல, லூக்கான சுவிசேஷம் 10:19
1: இதோ சர்ப்பங்களையும்
0: தேள்களையும்
1: மிதிக்கவும்
0: சத்துருவனுடைய
1: சகல வல்லமையையும்
0: மேற்கொள்ளவும்
1: உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்.
0: ஒன்றும்
1: உங்களை சேதப்படுத்த மாட்டாது.
0: உங்களை ஒன்று சேதப்படுத்த மாட்டாது. பாத்தீங்களா, சர்ப்பங்களையும் தேளும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிற, ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. நமக்கு எதிராளியாகும் பிசாசு தான். அவன் மேற்கொள்ள அதிகாரத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களை மிதிக்கவும் தேளும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சத்துருவாகிய பிசாசு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது, மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா, நான் கூட சின்ன குழந்தைகளெல்லாம் சின்ன பிள்ளைப்பெல்லாம் 7-8 வயசு எத்தனையோ தோட பாம்பை மீய்ச்சிருக்கிறேன், எத்தனையோ தோட தேளெல்லாம் மீய்ச்சிருக்கிறேன். ஆனா ஆண்டவரை இயேசுகிறிஸ்து எனக்கு எதுவுமே சேதப்படுத்தாதபடி தேவன் என்னை காத்துக்கொண்டார். அதுதான் சொல்லுங்க, சர்ப்பங்களையும் தேளும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்ல மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிற, ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அது மிக்கக்கூடிய அதிகாரத்தை நம்ம தேவன் தந்திருக்கிறார். நம்ம ஒண்ணுமே மேற்கொள்ள முடியாது, பயப்படாதீங்க. யாக்கோபின் புஸ்தகம் 4:7
1: ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
0: அப்பொழுது
1: அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
0: தேவன் கீழ்ப்படிந்திருங்க, தேவன் சொன்ன ஒவ்வொரு கட்டளையும் கை கொண்டு நடந்து பாருங்க. தேவன் கீழ்படிந்து பிசாசுக்கு எதிர்த்துங்க. போ பிசாச ஏசுகிறது நாமத்துல சொல்லி பாருங்க, ஓடியே போயிருவான், உங்களை விட்டு ஓடியே போயிருவான். நம்ம தேவன் கீழ்படிந்து இருக்கணும். தேவன் என்னென்னலாம் நமக்கு சொல்லியிருக்காரோ, ஆண்டவருடைய வசனம் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம கை கொண்டு அவர் கீழ்படிந்து நடக்கும்போது பிசாசு போ இயேசுவின் நாமத்துல சொன்னீங்கன்னா ஓடியே போயிருவான். எந்த பிசாசை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம், பெரிய காரியத்தை செய்வார். கத்து கீழ்படிந்து பிசாசுக்கு எதிர்த்துலுங்க, நிச்சயமா பிசாசு உங்களை விட்டு ஓடி போயிருவான்.

0: நான்காவதாக ஆண்டவராக இயேசுக்கு எதிர்கொள்ளத்துக்கு வந்தார் தெரியுமா? லூக்காவின் சுவிசேஷம் 12:49.
1: பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன்.
0: அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமாரிமானவர்களே, நம் அக்கினியை கர்த்தராகிய தேவன் போட வந்திருக்க நம் இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும். ஆண்டவருக்காக எழுவி பிரகாசிக்க வேண்டும். இயேசுக்கிறதுக்காக நம்ம வாழ வேண்டும். அவருக்காக ஜீவிக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். 105:39.
1: அவர் மேகத்தை
0: மறைவுக்காக விரித்து
1: இரவை வெளிச்சமாக்குகிறதற்காக அக்கினியும் தந்தார்.
0: அமரிமானவர்களே, நம் வாழ்க்கையில எத்தனை இருள்கள், பாவ இருள்கள், வியாதியும் இருள்கள், பிரச்சனையும் இருள்கள், பிசாசனும் இருள்கள், எத்தனையோ இருள்கள் இருக்கிறது. அது வெளிச்சமாக்குறது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அக்கினியை தந்தார். அதான் பூமி மேல அக்கினியை போட வந்தே இப்பொழுதே பற்றியறி விரும்புறேன்னு சொல்லி கர்த்தராகிய தேவன் நம் ஒவ்வொருவரும் அவருக்காக பற்றியறி வேண்டும் சொல்லி தான் அக்கினி நமக்காக தந்திருக்கிறார். நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய அக்கினி பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரையும் அக்கினியினால என் நிரப்பும், அக்கினி அபிஷேகத்தில் நிரப்புன்னு சொல்லி நம்ம ஒருவரும் கேட்க வேண்டும். அது மாத்திரல்ல, யாத்திரா புஸ்தகம் 13:21.
1: அவர்கள்
0: இரவும் பகலும்
1: வழி நடக்க கூடும்படிக்கு
0: கர்த்தர்
1: பகலில் அவர்களை
0: வழி நடத்த
1: மேகஸ்தம்பத்திலும்
0: இரவில் அவர்களுக்கு
1: வெளிச்சம் காட்ட
0: அக்கினி ஸ்தம்பத்திலும்
1: அவர்களுக்கு முன் சென்றார்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்மளை வழி நடத்த நம்ம இந்த உலகத்துல உலக பிரகாரமான காரியத்துக்கு அல்ல, பரலோக ராஜ்யத்தை நம்ம ஒரு நாளும் பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதனால நம்மளை வழி நடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கின்ஸ்தம்பமாக இருந்து, பகல்ல மேகஸ்தம்பமா இருக்கிறாரு, இரவிலே அக்கின்ஸ்தம்பமா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். கலங்காதீங்க, உங்க கண்ணீரை துடைச்சிக்கோங்க. இந்த உலகம் வந்து நமக்கு சொந்தமானதும் அல்ல. அதனால நம்ம பரலோகத்தை நோக்கி நம்ம ஒரு நாளும் பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம். அந்த பயணத்துல நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவராக இயேசுக்கு நம்ம முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்குள்ள வாரும், எனக்கு முன்னால செல்லணும்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அது மாத்திரல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 2:3-4.
1: அல்லாமலும்
0: அக்கினி மயமான நாவுகள் போல
1: பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும்
0: வந்து அமர்ந்தது.
1: அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு
0: ஆவியானவர்
1: தங்களுக்கு தந்தருளின
0: வரத்தின்படியே
1: வெவ்வேறு பாசைகளிலே
0: பேச தொடங்கினார்கள். ஆமாறிமையானவர்களே, நம்ம மேலும் தேவனாய் கர்த்தர் அக்கினி நம்ம போட வாஞ்சிக்கிறாரு. நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, எனக்குள்ள அக்கினி வரணும். ஆண்டவரே, நானும் அன்னை பாசையில வேற பாசையில பேசணும், பேசி துதிக்கணும்னு சொல்லி நம்ம கேட்போம். ஆண்டவர் நம்ம தருவாரு, அக்கினி அபிஷேகத்தை தந்துருவாரு. நம்மளும் வேற பாசையில அன்னை பாசையில பேசி தேவனை ஆராதிப்போம், துதிப்போம். நமக்கு ஒரு புது பலன் கிடைக்கும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, எசாயின் புஸ்தகம் 28:11.
1: பரியாச உதடுகளினாலும்
0: அந்நிய பாஷையினாலும்
1: இந்த சனத்தோட பேசுவார்.
0: இதுவே
1: நீங்கள்
0: இளைத்தவனை
1: இளைப்பாறுதல்.
0: இதுவே ஆறுதல் என்று
1: அவர்களோடு அவர் சொன்னாலும்
0: கேட்க மாட்டோம் என்கிறார்கள். பாத்தீங்களா? அதனால தேவனை கர்த்தர் மேல் பூமி மேல் அக்கினியை போட வந்து இப்பொழுதே பற்றியறி விரும்புறேன்னு சொன்னார். அக்கினி அபிஷேகத்தை நம்ம தர ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறாரு. அபிஷேகத்தை பெற்று நம்ம என்ன செய்யணும்? அன்னி பசையில பேசும்போது நமக்கு ஆறுதலும் இளைப்பாறுதலும் கிடைக்கும். அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசுக்கு அதுக்குத்தான் இந்த உலகத்துக்கு வந்தார். கேட்டு பெற்றுக்கொள்வோமா?

0: ஐந்தாவதாக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? லூக்கான் சுவிசேஷம் 19:10.
1: இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார்.
0: என்னது இழந்து போனத? ஆதாமும் யாவாளுக்கும் கர்த்தர் சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்துல கர்த்தராகிய தேவன் அவர்கள் கொண்டு வந்து உலகத்துல எல்லா காரியத்தையும் அவங்களுக்காக கொடுத்தார். மிருகத்தை கொடுத்தார், பிராணிகள், பறக்கும் பறவைகள் எல்லாமே கொடுத்தார். வானத்தை உண்டாக்கினார், பூமியை உண்டாக்கினார், சமுத்திரத்தை உண்டாக்கினார், எல்லாம் உண்டாக்கினார். சூரியன், சந்திரன் எல்லாத்தையும் உண்டாக்கினார். உண்டாக்குறது மாத்திரமல்ல, அவர் நீங்க இந்த இதெல்லாத்தையும் ஆளுங்கள்னு சொல்லி கொடுத்தார். இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? ஆதாமும் ஏவாளும் பிசாசு சொன்னதை கேட்டு கீழ்படியாம போயிட்டாங்க. தேவன் கீழ்படியாம போனதுனாலதான் ஏதேன் தோட்டத்திலிருந்து அவங்க துரத்தப்பட்டாங்க. அதுதான் காண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கமே வந்தார். இழந்து போயிட்டாங்க மனசு, எல்லாரும் இழந்து தேவனை விட்டு தூரமா போய் பாவத்தில் ஜீவித்தாங்க. ஆண்டவராக இயேசுக்கு நம்மையில வைத்த அன்பினால நம்மளை தேடி வந்தார். எழுந்து போன நம்மளை தேடி வந்து ரட்சித்தார். அருமையானவர்கள், எவ்வளவு அன்புள்ள தேவன் பார்த்தீங்களா? அவர் அன்பு எவ்வளவு பெரியது, எவ்வளவு பெரியது! அவர் அன்புக்கு ஈடு இணை ஒன்றுமே இல்லை. அவ்வளவு நம்ம அன்புள்ள தேவன். எசேக்கியேல் புஸ்தகம் 34:11.
1: கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால்
0: இதோ
1: நான்
0: என் ஆடுகளை விசாரித்து
1: அவைகளை தேடி பார்ப்பேன்,
0: ஆமா அருமையானவர்களே, ஒரு உதாரணம், ஒரு மேய்ப்பன் இருக்கிறன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து நிறைய ஆடு இருக்குது. சரி, ஒரு ஆடு காணாம போயிடுச்சுன்னு வைங்க. அப்ப அந்த ஒரு ஆடு தானே போனா பரவாயில்ல அப்படின்னு மெய்ப்பன் இருப்பானா? அவனுக்கு வந்து 10,000 ஆடு இருந்தாலும் ஒரு ஆடு காணாமல் போன ஆடு மேலதான் அவருடைய கண்ணு. ஐயோ, ஒரு ஆடு தொலைஞ்சிருச்சேன்னு சொல்லி தேடி பார்ப்பாங்க, தேடி விசாரிப்பாங்க. எங்க ஆடு எங்க பாத்தீங்க, இந்த ஆடு எங்க காணாம போயிடுச்சு அப்படின்லாம் மெய்ப்பன் தேடி கொண்டிருப்பார். எங்க ஊர்ல நாங்க பாத்துருக்கிற தோட்டத்துல எல்லா தோட்டத்திலயும் வந்து மந்தை வந்து அங்க அமுத்துவாங்க. அமுத்தும் போது ஆடு, ஒரு ஆடு காணாம போயிடுச்சாலும் தேடுவாங்க. அப்ப நான் சின்ன பிள்ளை, ஆனாலும் அதை நான் கரெக்டா கவனிச்சிருக்கிறேன். அதே போலதான் அருமையானவர்களே, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை அவரே உருவாக்கி நம்மளுக்காக ஜீவனே கொடுத்தார். நம்மளை தேடி கொண்டிருக்கிறார். என் மக காணாம போயிட்டாலே, இன்னும் என்கிட்ட வரலையே, என் மக ஆத்மா வெளியேறப்பட்டது, என் மக ஆத்மா வெளியேறப்பட்டதுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரையும் தேடிக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, 1 Peter 5:7.
1: அவர் உங்களை
0: விசாரிக்கிறவர் ஆனபடியால்
1: உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள்.
0: உங்கள் கவலை எல்லாம் என்ன செஞ்சிருங்க, அவர் மேல வச்சிருங்க. உங்களை விசாரிக்கிறாரு, என் மக ஏன் சோர்ந்து போயிருக்குது, என் மக ஏன் சோர்ந்து போயிருக்கிறா, என்ன உங்களுக்கு குறை, என்ன செய்ய நாங்களுக்கு போய் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை விசாரிக்கிறார். என்ன செய்யலாம், என்ன செய்யணும், ஏன் சோர்ந்து இருக்காங்க, ஏன் கவலையோடு இருக்காங்க, என்ன அவங்களுக்கு போற, என்ன பிரச்சனை, என்ன கவலைகள் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். அப்படியால் உங்களுக்கு கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்திரு. எத்தனை கவலைகள் இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லிருங்க, அவர் நிச்சயமா உங்களை என்ன செய்வார், கவலையெல்லாம் மாற்றி உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை தருவார், சந்தோஷத்தை தருவார். அவரை விட்டு இழந்து எங்கேயோ தூரம் போயிட்டோம், நம்மளை தேடி வந்த தேவன் அவர். அவர்கிட்ட உங்க கவலையெல்லாம் சொல்லுங்க, கட்டாயம் உங்க கவலை மாத்திடுவார். கவலைப்படாதீங்க, உங்க கண்ணீரை துடைச்சிக்கோங்க. லூக்கான் சுவிசேஷம் 15:4.
1: காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும்
0: தேடி திரியானோ. ஆமா அருமையானவர்களே, நம்ம ஒரு பொருள் தொலைஞ்சிருச்சுன்னா நம்ம தேடாம இருப்போமா? அதே போலதான் மெய்ப்பெண் காணாமல் போன ஆடுகளை எப்படி தேடி தெரிவானோ அதே போலதான் நம்ம ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை தேடிக்கொண்டே இருக்கிறார். என் மக இடத்துல வரலையே, என் மக இடத்துல வரலையே, என் மக என்னை விட்டு தூரமா இருக்காங்க, என் மக கண்ணீரோடு இருக்கிறாங்க, என் மக ஏன் கண்ணீரோடு இருக்கிறேன், என் மக ஏன் கண்ணீரோடு இருக்கிறான், நான் அவங்களுக்காக ஜீவனே கொடுத்துருக்கிறேனே அப்படின்னு சொல்லி உங்களை தான் தேடி பார்க்கிறார். உங்களை தான் ஆண்டவராக இயேசுக்கு ஒவ்வொரு நாளும் தேடி பார்த்து கொண்டே இருக்கிறார். என் மகன் ஏன் கலங்கணும், ஏன் கண்ணீர் ஒடிக்கணும், எல்லாம் இருக்குது, நிறைய பேர் சொல்ற நான் கேட்டிருக்கிறேன், எல்லாம் இருக்குது ஆனா எனக்கு சமாதானம் மாத்திரம் இல்ல, எல்லாம் இருக்குது எனக்கு சந்தோஷம் மாத்திரம் இல்ல, எல்லாம் இருக்கு ஒரு நிம்மதி இல்லாம இருக்கிற எத்தனை பேர் சொல்றோம். அருமையானவர்கள், உங்களை தாண்டவராக இயேசுக்கு தேடி திரிகிறார். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை என்ன கஷ்டம் அவரிடத்துல சொல்லுங்க, அவர் நிச்சயமா உங்க கண்ணீரை துடைப்பார். உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் மாத்த அவரால் முடியும். அவர்கிட்ட வருவீங்களா? அது ஆண்டிச்சனர் வருத்தப்பட்டு பார சமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நானும் உனக்கு இளைப்பர்கள் தருவேன்னு சொல்லி நீங்க இடத்துல வந்து பாருங்க. உங்களுக்கு இளைப்பர்கள் தருவார், சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சி ஆறுதல் தேர்தல் எல்லாமே தர அவரால் மட்டும் முடியும். இப்ப பார்த்த அவர்கிட்ட சொல்லுவீங்களா?

0: நம்ம கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணுமா? எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறீங்க பரலோக பரிசுத்த பிதாவே, முடிச்சியுள்ள வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஒவ்வொரு சகோதர சகோதரர்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க வந்த நோக்கத்தை நீ சொன்னீங்க ஆண்டவர், பிசாசின் கிருபையை அழிக்கும்படி தேவக்குமார் வெளிப்பட்டார்னு சொன்னீங்க ஆண்டவர். அன்பின் தகப்பனையுமே நோக்கி கெஞ்சுற எங்களுக்காக ஜீவனை கொடுக்கறதுக்காக வெளிப்பட்டீங்க ஆண்டவர. நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்காக வெளிப்பட்டீங்க ஆண்டவர. அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க சொன்னீங்க ஆண்டவர. ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ள கண்ணீரையும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் மாத்துங்க. ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும் வழிநடத்தும் காத்துக்கொள்ளுங்க. எழுந்து போன தேடுவேன்னு சொல்லி ஒவ்வொருவர் மீட்டுக்கொள்ளுங்க. ரச்சித்தல்லும் உங்களோடு இணைத்துக் கொள்ளும், சார்ந்து கொள்ளும், அண்டி கொள்ள உங்களோடு இணைந்து வாழ கிருபை தரும்படிக்காக செபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, அரியர் அறிவுனால் நிரப்பப்படட்டுமே, அண்டி கொள்ளட்டுமே, சார்ந்து கொள்ளட்டும், உம்மோடு இணைந்து வாழணும். தேவ கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். மகத்தான காரியத்தை செய்யுங்க சப்பா. வியாதிகள் நோய்கள் பலவீனங்களெல்லாம் நிற்குங்க ஆண்டவரே. என்ன வியாதினாலும் சுகமாக்குங்க அப்பா. கண்ணில் பலவீனமா அப்பா, காது கேட்கலையா? நீங்க குணமாக்கு ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா குணமாக்குங்க. மந்திரம் செய்வனிகள் பெல்லிசனிகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்குங்கப்பா. ரட்சனை கொம்பேமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிரச்சனையும் மாத்துங்க. எல்லா மக்களும் செவிக்க சொல்லித்தாரும், துதிக்க சொல்லித்தாருமே, ஆராதிக்க சொல்லித்தாருமே, அறிந்து கொள்ள உதவிச்சுங்க. செ உள்ள பிதாவே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்க சப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பைத்த தரணும். சம்மா இல்லாத மக்கள் சம்மான் தரணும். கடனோடு இருக்கிற மக்கள் கடனடைக்க உதவி செய்யுங்க. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்குங்கப்பா. சமானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, மகிழ்ச்சியை கொடுங்க, ஆறுதலை கொடுங்க, தேர்தல் கொடுங்க. தொழில் சேர குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசிரியங்க. கேசல இருக்கிற மக்களுக்கு வெற்றி தாங்க. வாகனம் வச்சிருக்க மக்கள் ஆசிரியத்தை உயர்த்த முடியாச்சு வைக்கிறோம். மகிமையான காரியத்தை செய்யுங்க. ஒவ்வொரு கண்ணீரையும் துடைச்சிருங்கப்பா. எல்லா முகத்திலிருந்து கண்ணீரை துடைங்க. அப்பாமி ஸ்தோத்திர பிரிந்து குடும்பம் அணைக்கணும் ஐயா. சமம் இல்லாத குடும்பத்தில் சமானத்தை தரணும். சந்தோஷம் இல்லாத குடும்பத்தில் சந்தோஷம் தரணும். மகிழ்ச்சி ஆறுதலையும் தேர்தலையும் தந்து காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு பேரையும் நீங்க வைத்துக்கு சீஃப் போஸ்ட் எழுதி கொள்ளுங்க ஆண்டவர. சிறு பிள்ளைகள் நல்லா படிக்கணும். ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவிலையும் ஆற்றலையும் சிறந்து வளரணும். உண்மை தேடக்கூடிய மனது எல்லாருக்கும் தாரும். ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கண்ணா மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மே கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம சேர்த்த கேட்டாரு, கலங்காதீங்க.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்களை அனைவருக்கும் எங்கள் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களை அனைவருக்காகவும் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி ஆண்டாட்சிசஸ்.com.
1: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112-435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andofjesus.com. God bless you.

0: நீங்க அப்படி இருப்பீங்களா? எந்த சூழ்நிலையும் கர்த்தர் மாத்திரமே சேவிக்க வேண்டும். ஹலிலூயா. இயேசுக்கு மாத்திரமே சேவிக்க வேண்டும். ஹலிலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கட்டாயம் நம்மளை தேவன் உயர்த்துவார். 39வது சங்கீதம் 7வது வசனம்.
1: இப்போதும் ஆண்டவரே,
0: இப்போதும் ஆண்டவரே,
1: நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
0: நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
1: நீரே என் நம்பிக்கை,
0: நீரே நம்பிக்கை. ஹலிலூயா. நம்ம சொல்லுமா, இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்து, நீரே நம்பிக்கை. கத்துதான் நம்பிக்கை. சில வியாதி வந்தா கயிறு கட்ட போவாங்க, சில வியாதி வந்தா அங்க போடுவாங்க, இங்க போடுவாங்க, அது இல்ல. சங்கர்கர் கர்த்தாவே, நீரே நம்பிக்கை, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கேன். கயிறு கட்ட போடுவாங்க, இன்னொரு பிற வேண்டாம், இன்னொரு பிரச்சனை தான், இன்னொரு இடத்துக்கு ஓடுவாங்க. அருமையானவளே, கர்த்தரே நீங்க நம்பிக்கை கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையில உயிர் வரும். முதலாவது நம்ம சேவம் பண்ணுவே தேவன் உயர்த்துகிறார். நம்ம நீதிமான தேவன் நம்மளை மாற்றும் போது நம்ம உயர்த்துகிறார். மூன்றாவதாக நம்ம தாழ்மையா இருக்கும் போது கர்த்தர் உயர்த்துகிறார். சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துறார். ஐந்தாவதாக அவரே நம்பி அவரே நம்ம செவிக்கும் போது கர்த்தர் உயர்த்துகிறார். நம்ம நம்பிக்கை யார் மேல வச்சிருக்கிறோம்? என்ன வந்து பாக்கல, ஏதாவது நடக்குதான்னு பாக்கலாம் இருக்கிறோமா, இல்ல கர்த்தர்தான் என் நம்பிக்கைன்னு சொல்லுவீங்களா? அப்படி சொன்னீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா உங்களை உயர்த்துவார், பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. எழுந்து நின்று ஒப்பு கொடுக்கலாமா?
2: எல்லாரும் எழுந்து நின்று கேட்ட வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? கர்த்தர் ஒரு மனிதனை தாழ்த்துகிறவர் மாத்திரமல்ல, அவர் அவனை உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா சொல்வோமா? ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவன். எந்த நிலையில் இருந்தாலும், தொழில், வியாபாரம், படிப்பு, இன்னும் நம்முடைய அனைத்து காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தராகிய தேவன் நம் உயர்த்துவேன் என்று இன்றைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்குறைத்தவர் வாக்கு மாறாதவர். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் ஐந்து விதமான காரியத்தை நாம் பார்த்தோம். முதலாவது, அவர் நோக்கி கூப்பிடுகிறவர்கள், அவர் நோக்கி ஜெபிக்கிறவர்கள். தாவீது கர்த்தர் நோக்கி கூப்பிட்டார், கர்த்தர் தாவீதின் தலையை உயர்த்தினார் என்று சொல்லி நாம் கேட்டோம். அப்படி என்றால் என்ன? யார் கர்த்தர் நோக்கி கூப்பிடுகிறார்களோ கர்த்தர் நிச்சயமாய் அவர்களை உயர்த்துகிற தேவன். கர்த்தர் நோக்கி கூப்பிடவில்லை, ஆனால் உயர்த்துகிறார். நீதி ஜனத்தை உயர்த்தும். யாரெல்லாம் நீதிமான்லாம் வாழ்றோமோ, ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழ்கிறோமோ, அவர் சொன்ன கட்டளைகளெல்லாம் கீழ்ப்படிந்து அவர் சொன்னதை செய்கிறோமோ, அது நமக்கு நீதியா இருக்கும். இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்படும் பொழுது நமக்கு நீதி உண்டாகும். நம்முடைய நீதி எல்லாம் கந்து எழுக்குத்தான், ஆனால் இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவும் பொழுது, கர்த்தர் சொன்ன வார்த்தையில் நாம் கேட்டு நடக்கும் பொழுது அது நமக்கு நீதியாக இருக்குமா? ஹல்லேலூயா. அந்த நீதிமானே கர்த்தர் உயர்த்துகிறாராம். மூன்றாவது, தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிறார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். நான்காவது, சாந்த குணம் உள்ளவர்களை. மோசே சாந்த குணம் உள்ளவராய் இருந்தார். இயேசு கிறிஸ்து சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருந்தார். சாந்த குணம் உள்ள அந்த ஆவி, அந்த அமைதியின் ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் கர்த்தரை நம்பினார்கள், ராஜாவின் கட்டளையை தள்ளினார்கள், கர்த்தரை தவிர வேற யாரையும் அவர்கள் வணங்கவில்லை. எனவே கர்த்தர் அவர்களை உயர்த்தினார். ராஜாவின் உள்ளத்திலே பேசி ராஜாவை கொண்டு கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் நம்மை உயர்த்த விரும்புகிறார். அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோமா?

ஆம், கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கருத்தாய் உன்னை நடத்துவார், காலமெல்லாம் உன் கரம் பிடிப்பார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, அனுதினம் அவரிடம் வாழ்ந்திடுவேன், இன்னைக்கு அர்ப்பணம் செய்வீங்களா? அதில் கேட்ட செய்தியை நாம கத்தரி கதப்பு கெடுத்து சோமனுவோமா? உன் கேட்ட வார்த்தையின்படியே வாழ அர்ப்பணிப்போமா? கேட்ட வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பிரைஸ் அல்லாஹ். எல்லா கண்களையும் மூடி ஜெபம் பண்ணுங்க. நன்றி பரலோக பிதாவே, இன்றைக்கு எங்களை உயர்த்துவதாய் வாக்கு கொடுத்தீரே. கர்த்தர் உயர்த்துகிறவர் என்று சொல்லி கேட்டோம் ஆண்டவரே. அப்ப எங்களையும் நீ உயர்த்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டு யாரெல்லாம் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறாரோ அவர்களை உயர்த்துவீராக. கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கருத்தாய் உன்னை நடத்துவார் என்று பாடினுமே. எங்களை கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என்னை உயர்த்தும் ஆண்டவரே என்று இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது தயவாய் கடந்து வருவதாக, கடந்து வருவதாக, கடந்து வருவதாக. அப்ப அனுதினமும் நாங்கள் ஜெபிக்க, இடைவிடாமல் ஜெபிக்க, இரவு பகலாயமை நோக்கி கூப்பிட எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை பலப்படுத்துவீராக, அதற்குரிய கிருபை தருவீராக. தாவீதின் தலை உயர்த்தின கர்த்தர் எங்கள் தலையை உயர்த்தணும் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. நீதி ஜனத்தை உயர்த்தும் என்று சொன்னீரே. எங்கள் வாழ்க்கையில் நீதி உள்ள வாழ்க்கை கர்த்தர் கொடுப்பீராக. உங்க ரத்தத்தினால் எங்களை முற்றிலும் கழுவுவீராக. நீர் சொன்ன அனைத்து கட்டளையிலும் கை கொள்ள சாவதானமா இருக்க நாங்கள் எச்சரிக்கையா ஜாக்கிரதையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிறீரே. எங்களுக்கு மன தாழ்மையை கர்த்தர் இன்றைக்கு தயவாய் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறீரே. எங்கள் வாழ்க்கையிலே ஒரு நீடிய சாந்தத்தை தகருமையா என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க என்று சொன்னீரே. அப்பா, உம்மிடத்தில் இருக்கிற மன சாந்தமுள்ள அந்த அமைதியுள்ள ஆவி எங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தானியேல் வாழ்க்கையிலே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேக வாழ்க்கையிலே ராஜாவின் கட்டளையை தள்ளி அவள் வேறு யாரையும் பணிந்து சேவியாமல் என் கர்த்தரையே பணிந்து சேவித்து உம்மை நம்பி இருந்தது போல இனி வரும் காலங்களில் என்ன உபத்திரம் பிரச்சனை வந்தாலும் நாங்கள் உம்மையே சேவித்து கர்த்தர் ஒருவரைக்கே ஆராதனை செய்ய எங்களை நீர்தானே ஆசீர்வதிக்க வேண்டுமா எங்கள் அர்ப்பணிக்கிறோ. இப்பொழுது கர்த்தர் கடந்து வருவீராக, உயர்த்துகிற கர்த்தர் இப்ப இறங்கி வருவாராக, உயர்த்துகிற கர்த்தர். ஆமீன். சிறியவனை புழுதியில் இருந்தும் எளியவனை குப்பையில் இருந்தும் உயர்த்துகிற கர்த்தர் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உன் பிள்ளைகளை தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமை இயேசுவின் நாமத்தில் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற உன் பிள்ளைகள் மீது கர்த்தருடைய கரம் கடந்து வருவதாக. இப்பொழுது கர்த்தருடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்க வல்லமை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இறங்கி வருவதாக ஆண்டவரே. அவள் கைவிடச்சகிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், இன்னும் எல்லா காரியங்கள், படிப்பு காரியங்கள், எல்லா குடும்ப காரியங்கள், ஊழிய காரியங்கள் எல்லாவற்றையும் இப்ப கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. எல்லாருக்கும் அப்படிலாமா? ஆமே. தாவீதை உயர்த்துவதற்கு காரணம், கர்த்தர் தாவீதை உயர்த்துவதற்கு காரணம், தாவீதுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். கர்த்தர் தானியேலை உயர்த்துவதற்கு காரணம், தானியேலுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் உயர்த்த கர்த்தர் விரும்புகிறார். சொல்லமா, என்னை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. எல்லாம் கூப்பிடலாமா? அல்லேலூயா. வாய் திறந்து சொல்லுங்க. என்னை ஆனந்த தைலத்தினால் அப்பா இப்ப அபிஷேகம் பண்ணுங்க. வெறுமையா வந்து வெறுமையா போக கூடாது ஆண்டவரே. கூப்பிடலாமாவரே? கூப்பிடுங்க. இந்த கடைசி நேரத்தில் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு செல்லுங்க. அபிஷேகம் யார் யாருக்குள்ளா வருமோ அந்த அபிஷேகம் நிச்சயம் ஒரு மனிதனை உயர்த்து விடும், இடைவிடாமல் ஜெபிக்க வைக்கோ. ஆமென். கர்த்தரையே நம்ப வைக்கோ. கர்த்தருடன் எப்பொழுதுமே பேச வைக்கோம். பொறுமையுள்ளவனாய், சாந்தமுள்ளவனாய் மாற்றுவோம். அந்த அபிஷேகம் நமக்குள் கடந்து வரும் பொழுது நம்மை மனத்தாழ்மையுள்ளவர்களாக மாற்றுவோம். நீதி நிறைந்த வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக நம்மை மாற்றுவோம். எனவே எல்லாரும் சொல்லுங்க, வாங்காவியானவரே, சத்தத்தை உயர்த்தி ஒரே குரலிலே ஒரே மனதாக கூப்பிடுங்க, கூப்பிடுங்க.

0: ஒவ்வொரு வாழ்க்கையில அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, உங்க நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறமை ஸ்தோத்திரிக்கிறமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப என்ன வியாதியோட இருந்தாலும் தயவாக இப்போ ஒரு வீசை தொடும் தொடும் தொடும் ஆண்டவரே. வியாதி நீக்கி போடுங்க, வியாதியை நீக்கிருங்க, நோயை நீக்கிருங்க, பலனத்தை நீக்கிருங்க. மந்திரம் செய்வனை எல்லாம் இயேசுகத்துல உடைத்து போடுங்க, பிசாசுங்களை அழித்து போடுங்க ஆண்டவரே. கட்டப்பட்ட மக்கள் விடுதலையாக்குங்கப்பா, கண்ணீரோடு இருக்க மக்கள் விடுதலையாக்குங்கப்பா. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை குடுங்க ஐசப்பா. திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத குடும்பங்களை குழந்தை பைத்தை தாரு. சமாளாத குடும்பத்தில் சமான் தாரு. குடிக்கிற குடும்பங்களை விடுதலையாக்குங்க. தகப்பனேமே ஸ்தோத்திரம். சாபத்திலையும் பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. தொழில் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க. கர்த்தருடைய நாம மட்டும் மகிமைப்படுத்தி ஆண்டவரே. எங்கள் வாலிபர்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் எல்லாரையும் தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க. உள்ளத்துல எழுப்புற உயிர்மைக்கே தாரு சுவாமி. ஒவ்வொரு வசந்த ஏற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து உண்மை ஏற்றுக்கொள்ளட்டும். சிவுள்ள சாட்சியாய் வாழ கிருபை தர முடியாது செபிக்கிறோம். சிவுள்ள சாட்சி சொல்லத்தக்கிற அற்புதங்களை செய்ய முடியாது செபிக்கிறோம். அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்ப சிவுள்ள சாட்சி எழுப்புங்க ஆண்டவரே. பெற்ற நன்மையை மறக்காது சாட்சி சொல்லத்தக்கதாக தேவனாய் கர்த்தர் கிருபை தருவீராக. ஆசீர்வித்து உயர்த்துங்க, பொறுப்படுத்திக்கோங்க. எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சனை இயேசுவா நாமத்தில் தாழ்மையே கேஜிரோ பரமபிதாவே, ஆமென்.
1: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.

0: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. In English, Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, aswinkaram@gmail.com. Our website, and that is God bless you.

0: கர்த்தர் நமக்கு கொடுத்த வசனம் லூக்கான் சுவிசேஷம் 12:54-55.
1: பின்பு அவர் ஜனங்களை நோக்கி, மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும்போது, மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள்,
0: அந்தபடியும் ஆகும்.
1: தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும்போது, உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள்,
0: அந்தபடியும் ஆகும்.
1: மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே. இந்த காலத்தையோ நிதானியாமல் போகிறது என்ன?
0: ஆமாறிமான நம்ம வானத்தை பார்த்து இன்னைக்கு மழை வரும்னு சொல்றோம், இன்னைக்கு உஷ்ணம் தோன்றும்னு சொல்றோம், அதெல்லாம் கரெக்டா. அன்று சொல்றாரு இந்த வருகின் காலத்தை என் சன்னங்கள் என்ன செய்யறாங்க, அறியாம போறது என்ன? ஏன்னா மத்திய சுவிசேஷம் 24 Luke 17:25 இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்கு. 2 Timothy 3:1-7 இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவமும் நிறைவேறி கொண்டு வருது. அதை இந்த காலத்தையும் சனங்கள் அறியாமல் போறது என்ன அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவம் ஒவ்வொரு காரியங்களும் நிறைவேறி கொண்டு வருது. ஆண்டு வருக ரொம்ப சமீமா இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சந்திக்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். அதுக்குதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சந்திக்க ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தர் வருக ரொம்ப சமீபம், ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருது. ஆமா, காற்று அடிக்கும் போது உஷ்ணம் வருன்னு சொல்றோம், அதுபடி நடக்குது. ஆனா இந்த காலத்தையும் அறியாம போயிருக்காங்க. எந்த காலம்? கர்த்தர் வருகின் காலத்தை என்ன செய்யல, சனங்கள் அறியாம இருக்கிறாங்க, இன்னும் தேடாம இருக்கிறாங்க. எத்தனை சனங்கள் தேடாம இருக்கிறாங்க கர்த்தரை, இன்னும் எத்தனை சனங்கள் ஆண்டவர் தேடாம மனம் போல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். ஏன்னா இந்த உலகத்துல எவ்வளவுதான் பொண்ணு பொருளை சேர்த்து வச்சாலும் இந்த உலகத்துல ஒண்ணு என்ன செய்ய முடியாது, கொண்டு போக முடியாது. ஒன்னும் கொண்டு வந்தது இல்ல, ஒன்னும் கொண்டு போறது இல்ல. கர்த்தர் வருக சமீபம், நம்ம வருகைக்கு எல்லாரும் ஆயத்தமா இருக்க வேண்டும். அதுதான் நம்ம கூட வரும். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 24:37-39.
1: நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும்.
0: சித்தமா சொல்லியிருக்காரு, நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரர் வருங்காலத்திலயும் நடக்கும்.
1: எப்படியெனில் ஜல பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து
0: அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும்
1: உணராதிருந்தார்கள்.
0: அப்படியே
1: மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும்.
0: அப்படியே மனுஷகுமாரன் பாருங்க, பெண் கொடுத்து பெண் கொள்றாங்க திடீர்னு பெருங்க. இப்ப நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் நிறைய டைவர்ஸ் நடக்குது. பெண் கொள்றாங்க அப்புறம் கொடுத்துறாங்க. இந்த மாதிரி காரியங்கள் வந்து இந்த உலகத்துல அதிகமா நடந்து கொண்டிருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் வருக ரொம்ப சமீபம் அன்று சொன்னாரு. நோவா காலத்துக்கு எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமார் வரும் காலத்திலயும் நடக்கும். என்ன செய்யும், புசித்து குடித்து பெண் கொடுத்து எங்க பார்த்தாலும் டை வைஸ் பலவீனம் பிரச்சனை இப்படி நடந்து கொண்டிருக்கு. அதுதான் அன்று சொன்னார், பெண் கொடுத்தும் இப்படிப்பட்ட காலங்கள் மனுஷகுமார் வரும்போது நடக்கிறாரு. இப்ப அதனால என்ன செய்யும், அது செல்லப்பிரயாக வந்து வாரி கொண்டு போறது வரைக்கும் அவங்க என்ன செய்யல, உணராது இருந்தாங்க. அது போல இந்த உலகத்திலயும் பாருங்க, ஆண்டர் வருகை பற்றி எல்லாமே தெரியும், ஆனால் சனங்கள் இந்த உணர்ந்து கர்த்தரத்துல வரல. அதுதான் அன்று சொல்றாரு, உணராது இருந்தாங்க. இப்படிலாம் நடந்தா கூட கர்த்தர் தேடணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வாஞ்சல் இல்லாம இருந்தாங்க. இந்த காலத்தின் சனங்க நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆதியாம புஸ்தகம் 6:10-12.
1: நோவா
0: சேம் காம் யாப்பேத்
1: என்னும் மூன்று குமாரரை பெற்றார்.
0: பூமியானது
1: தேவனுக்கு முன்பாக
0: சீர்கெட்டதாய்
1: இருந்தது.
0: பூமி எப்படி இருந்தது, தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது.
1: பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார். இதோ அது சீர்கெட்டதா இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள்.
0: பூமியில தங்கள் வழியை என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? அதுதான் இப்ப நடந்து கொண்டிருக்கு. பாருங்க, எங்க பார்த்தாலும் ஆடு மாடு வெட்டுறது மாதிரி சன்னங்களை என்ன செஞ்சாங்க? வெட்டிடுறாங்க. கணவன் மனைவி கொண்டு விடுற, மனைவி கணவனை கொண்டு விடுற, இப்படிதான் காலங்கள் நடக்குது. சீர்கெட்டு போய் கிடக்குது. கொடுமையினால் நிறைந்திருக்கிறாங்க சனங்கள். கத்தர் கத்தர் எவ்வளவு வேதனையா இருக்கு பாருங்க. நிறைய காரியங்கள் வேதனையான காரியம் தான் நடக்குது. நிறைய காரியங்கள் வேதனையான காரியங்கள். வாலி பிள்ளைகளுக்குன்னு ஸ்கூலு போனாலுங்க, ஸ்கூல்லயும் பாதுகாப்பு இல்லை. இல்ல படிக்கிறதுக்கா போறாங்க, அங்கேயும் டீச்சர்னால எத்தனையோ பாடுகள் படுறாங்க, எத்தனை கண்ணீர் வேதனை கஷ்டங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள். அதுதான் சொல்றாரு. பூமி எப்படி இருந்ததா? கொடுமினால எங்க பார்த்தாலும் பயங்கரமான காரியங்கள், பயங்கரமான வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கு. ஆண்டர் பார்த்தாரு இப்படி இருக்குதேன்னு சொல்லிட்டு. அது மாதிரி இந்த நாட்கள்லயும் அப்படிதான் நடக்குது பாருங்க. எங்க பார்த்தாலும் தப்பான வழியில போயிடுறாங்க பெண்கள் ஆண்களும். கடைசியில பார்த்தா கணவன் அவ மனைவி கொண்டு விடுறாங்க, மனைவி கணவனை கொண்டு விடுறாங்க. இதெல்லாம் இப்ப சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கு போனாலும் ஆபத்து, கூறு போற இடத்துலயும் வேலை போற இடத்துலயும், வீட்டுல இருந்தாலுமே பிரச்சனை தான். எத்தனை பேர் வீட்டுல இருக்கிறாங்க, வீட்டுல இருக்கும்போதே அவங்களுக்கு பெரிய ஆபத்துக்கள். இப்படி காரியங்களா நடக்கும்போது நம்ம பூமி எப்படி இருக்கு? சீர்கிட்டு போயிடுச்சு, கொடுமையில நிறைந்திருக்கு. தேவன் பார்த்தாரு, ஐயோ இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி தேவன் வேதனையோடு இருந்தாரு. மாம்சமான யாரும் என்ன செய்யுங்க, தங்கள் வழிய கெட்டு கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு மனம் திரும்பணும்னு சொல்லி எண்ணமே இல்லை. அதே போலதான் இந்த நாட்களையும் அப்படிதான் நடக்குது. தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஐயோ கர்த்தர் பயப்படுற பயமே இல்லாம போயிடுச்சு. கர்த்தர் வேதனையோட பார்த்தார். அதனால நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரே, அந்த நோவா காலத்துல எப்படி சொன்ன உணர்வுலாம் போயிட்டாங்க. ஆண்டவரே புசித்தாங்க, குடித்தாங்க, பெண் கொண்டாங்க, பெண் கொடுத்தாங்க, சலப்பிரல வந்து வாரி கொண்டு போற வரைக்கும் என்ன செய்யல அவங்களுக்கு உணர்வே இல்லாம இருந்தது. நம்ம அப்படி இருக்க கூடாது. ஆண்டவரை கேட்கணும். சங்கீத புஸ்தகம் 119:34
1: எனக்கு உணர்வை தாரும்.
0: நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரு சுவாமி, உணர்த்துமாப்பா. நான் எங்க ஆண்டவர் உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் செய்யறேன், நான் எங்க ஆண்டவர் வீட்டு தூரமா இருக்கிறேன், எனக்கு ஆமிங்க ஆண்டவரே சொல்லி நம்ம உணர்வை தாருன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் கேட்கணும். அதான் வேதத்துல வாசிக்கிறோம், யோவான் சுவிசேஷம் 16:8
1: அவர் வந்து பாவத்தை குறித்தும்
0: நீதியை குறித்தும்
1: நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்.
0: பாத்தீங்களா, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு இப்படி எல்லாம் இருக்குது. உலக பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துற, நீதி குறித்து உணர்த்துறார். அது மாத்திர இப்படிலாம் செஞ்சா நியாய தீர்ப்பு இருக்குன்னு சொல்லி பரிசுத்தேன் நமக்குள்ள பரிசுத்தேன் அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவருக்கும் பாவத்தை குறிச்சு, நீதி குறிச்சு, நியாய தீர்ப்பை குறிச்சு உலகத்தை கண்டித்து உணர்த்துறாரு. பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றவங்க நம்ம என்ன செய்யணும்? உலக பிரகாரமான பாவங்களுக்கு விலகி நம்ம ஆத்மாவை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. நம்ம ஆத்மாவை காத்துக்கொள்ளணும். நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்க நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம வழி கர்த்தரை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே நான் எப்படி நடக்கணும் எனக்கு சொல்லி தரும். ஆண்டவர் சொன்ன, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிய உனக்கு காண்ப, உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுன்னு சொல்லி இருக்கிறார். அவர் ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர். நம்ம வழியை கத்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒப்பு வைத்து நம்ம கத்துட்டு கேட்டா நம்ம எப்படிலாம் நடக்கணும் என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி அவர் ஆலோசனை சொல்லுவார். அல்லேலூயா. யாத்திரம் புஸ்தகம் 4:15
1: நீ அவனோடு பேசி அவன் வாயில வார்த்தைகளை போடு.
0: நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து
1: நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன்.
0: பாத்தீங்களா, கத்திர என்ன நமக்குள்ள இருந்து என்ன செய்ய, நம்ம வாயிலையும் இருந்து மோசைக்க ஆரோனுக்கு சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி நம்மளுக்கும் தேவன் நம்ம வாயில இருந்து நமக்கு என்ன செய்ய வேண்டியது, நமக்கு என்ன செய்வாரு, உணர்த்துவாரு. எப்படி போகணும், என்ன செய்யணும், இந்த உலகம் இப்படி இருக்குதே, எப்படி வாழணும், கத்திற்கு எப்படி பயந்து இருக்கணும், கத்திற்காக எப்படி பாய்ந்து ஜீவிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன செய்யணும், உணர்த்துவார். செவ்வாய் செய்வோமா. எங்களை அன்பாடி சித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றி ஓடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய சீவனுடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. வல்லமைப்படுத்துங்க, அக்கின் சோலையை மாத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்க மார்பு செய்யுங்கப்பா. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பணும், உண்மை தேடாத மக்களை தேடணும், அம்மை அறியாத மக்களை அறிந்து கொள்ளணும் அப்பா. அப்பா ஒரு வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய முடியாது. செபிக்கிற மகத்தான காரியத்தை செய்ய சப்பா தகப்பனே, பரிசுத்தன் அபிஷேகம் அளவுலாம் ஊற்றுங்கப்பா, அக்கறையை போடுங்க ஆண்டவர் தகப்பனே. நன்மையான காரியத்தை செய்ய வேண்டிக் கொள்வதற்கும் அனைப்பதற்கும் அதிகமாய்க்கிறிய செய்ய. ஐயாமை நோக்கி கெஞ்சிரோம், வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்குனேசப்பா, குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை போய் தரணேசப்பா. ஆண்டவரையும் துதிக்கிறோம், நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, எஸ்அப்பா எஸ்அப்பா எஸ்அப்பா, குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை போய் தாங்க எஸ்அப்பா, கடனோடு இருக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவிச்சிங்க, கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்கு கண்ணீரை தொடங்க எஸ்அப்பா. ஆண்டவரே என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க எஸ்அப்பா, சுகரை குணமாக்குங்க எஸ்அப்பா, கொலஸ்ட்ரால் குணமாக்குங்க எஸ்அப்பா, சுகர் வியாதியை குணமாக்குங்க எஸ்அப்பா, குணமாக்குங்க அப்பா, பிபி குணமாக்குங்க எஸ்அப்பா, பிபி குணமாக்குங்க, நன்மைகள் அவர் வாழ்க்கையில் செய்யுங்க எஸ்அப்பாக்கு, நன்மைகள் அவர் வாழ்க்கையில் செய்யுங்க, ஆசீர்வைத்து உயர்த்துங்க எஸ்அப்பா, ஆசீர்வைச்சு உயர்த்துங்க எஸ்அப்பா, தகப்பனே இறக்கச்சிங்க இறக்கச்சிங்க எஸ்அப்பா. அப்பா வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்கப்பா, கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்க, வீடு கட்ட முடியலேன்னு சொல்லி கலங்குற மக்கள் வீடு கட்ட உதவிச்சிங்க எஸ்அப்பா, பிரச்சனைலாம் நிக்கிறங்க ஆண்டவரே. அப்பா மகத்தான காரியத்தை செய்யுங்க அப்பா, வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுத்துருங்கப்பா. அப்பா மே ஸ்தோத்திரம், தகப்பனே மே துதிக்கிறோம், மே துதிக்கிறோம். கான்ட்ராக்டுக்காக காத்திருக்கிற மக்கள் நல்ல கான்ட்ராக்ட் கிடைச்சி அவங்களுக்கு நல்லா ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க, சமாதானம் சந்தோஷத்தை கொடுங்க, மகிழ்ச்சி ஆறுதலை தந்துடலும், மகத்தான காரியத்தை செய்யுங்க. கத்துடி கிருபை கத்துடி பிரசனம் முடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா, ஒருத்தர் கூட கஷ்டப்படக்கூடாதப்பா, எல்லாரும் கஷ்டத்தையும் மாத்திருங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க அப்பா. ஆசீர்விக்கப்பட்ட குடும்பமாய் மாற்றுங்க, டிவி பார்க்குற ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்விக்கப்படணும், நன்மையினால் முடிச்சுட்டி காத்துக்கொள்ளணும் அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க சப்பா. அன்பின் தேவனையும் என் நோக்கி கெஞ்சுரே சப்பா, கெஞ்சுரோ. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, சுகமாக்குங்க. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, சுகமாக்குங்க சப்பா. என்ன விலை இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, சுகமாக்குங்க. மந்திரம் செய்வினைகள் பெல்யூசனிகள் எல்லாவற்றையும் உடைத்து போடுங்க சப்பா, உடைத்து போடுங்க சப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு மனக்கண்களை திறந்துடுங்கப்பா. எந்த மனிதனும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி நீங்கள் தானே சப்பா, ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. தகப்பனே தகப்பனே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிறகமாக இருப்பிச்சு இங்கே ஆசீர்வித்து உயர்த்துங்க. தேவக்கிருவ அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த நிகழ்ச்சி முடிகிறதுக்குள்ளாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. உங்கள் நாம் மகிழ்ப்பிடட்டும் ஐயா, கர்த்தாவை மே ஸ்தோத்திரிக்கிறோம். நீ தானே ஆண்டவரே, அற்புதங்கள் அடையாளம் செய்ய முடியும், உங்களால் முடியுமாப்பா. இயேசுவே இயேசுவே இயேசுவே, ஒவ்வொருவரையும் தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க ஆண்டவரே. மகத்தான காரியத்தை செய்யுங்க, எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். இந்த நிகழ்ச்சி நிமித்தமாக நீர் மகிழ்ப்படனே சப்பா, எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரட்சகர் எஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜிகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தாவே எங்கள் செவத்தை கேட்டிருக்கிறதுக்காக நன்றி நன்றி. செவத்தை கேட்டிருக்கிற பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாருங்க. Thank you.

0: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானோ ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது, கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தர் கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, அதை நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாந்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பொன்னாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்மை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். லூக்காவின் சுவிசேஷம் 2:11
1: இன்று கர்த்தராகிய கிறிஸ்து
0: என்னும் இரட்சகர்
1: உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார்.
0: ஆமா அருமையானவர்களே, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த பொன்னாளிலே, இந்த நன்னாளிலே நம்மளுக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், எல்லாவற்றையும் உருவாக்கிய தேவனை கர்த்த நம்மளுக்காக வானத்தையும் பூமி விட்டு வந்து பா உலகத்தில் நமக்காக அவதரித்தார். எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவ நம்ம உள்ளத்துல சொந்தரச்சை ஏற்றுக்கொள்ளுமானா நம்ம வாழ்க்கையில பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பி வழியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்தான் நம்ம பார்க்க போறோம். 1 Timothy 1:15
1: பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார்.
0: ஆமா அருமையான, ஒருவேளைக்கு நீங்க நினைக்கலாம், வானத்தையும் பூமியும் படைத்தவர் ஏன் இந்த உலகத்தில் வரணும், எதற்காக மனிதரா அவதரிக்க வேண்டும் சொல்லி நீங்க நினைக்கலாம். பாவியாகி நம்மளை ரட்சிக்கத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். நம் பாவம் ஜெயத்தான் நமக்கு தெரியும், அதுலேருந்து விடுதலை பெற நம்மளால முடியாது. எத்தனையும் நம்ம நினைக்கலாம், இதை செஞ்சா நம்ம விட்டுலாம், நான் நல்ல பிள்ளையா வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்லி வாழலாம். ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க, சன்மார்க்கமாய் வாழ முடியும். ஆனா பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கணும்னு சொன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் விடுதலையா கொடுக்க முடியும். அவர் கருத்தில் நம்ம அர்ப்பணிக்கும் போது நம்மளை பாவத்திலிருந்து நம்ம ரட்சிக்கிறார். அதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். மத்தேயு சுவிசேஷம் 1:21
1: அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை
0: நீக்கி
1: அவர்களை ரட்சிப்பார் என்றார்.
0: நம்ம பாவங்களை நீக்கி என்ன செய்யறாரு, நம்ம ரட்சிக்கிறார். அவர் ஒருவர் தான் நம்ம ரட்சிக்க முடியாது. மேனவர்களே, அவர் யாராலையும் நம்ம ரட்சிக்க முடியாது, அவர் ஒருவர் மட்டும்தான் ரட்சிக்க முடியும். நம்ம எவ்வளவு பாவங்கள் செஞ்சிருக்கிறோம், நினைக்கிற நான் என்ன பாவம் செஞ்சேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இந்த 5 ஒருத்தர் கூட சின்ன பாவம் கூட செய்யலன்னு சொல்லி. இல்லாருமையானவர்களே, எவ்வளவு பாவங்கள் நம்ம எண்ணத்தினால, சிந்தனையினால, செயலினால, நம்ம பேசினால எவ்வளவோ பாவங்கள் செய்திருக்கிறோம். நம்ம உள்ளத்தை அலசி பார்த்தா நமக்கு தெரியும் எவ்வளவோ பாவங்கள் செஞ்சிருக்கோம். அந்த பாவத்தின் விடுதலையாக்கணும் சொன்னா ஆண்டவரை இயேசுக்கு மாத்திரம்தான். அதனாலதான் சொல்லுது, கர்த்தருடைய வேதம் சொல்லுது, இயேசுக்கு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும் சொல்லி. 1 John 1:7
1: அவருடைய குமாரனாகிய
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்

0: சகல பாவங்களையும் நீக்கி,
1: சகல பாவங்களையும் நீக்கி
0: நம்மை சுத்திகரிக்கும்,
1: நம்மை சுத்திகரிக்கும். பாத்தீங்களா, ஆண்டவராகிய இயேசுக்கு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மளை சுத்திகரிப்பார். அவரால் மட்டும்தான் நம்ம பாவங்களை மன்னிக்க முடியும். அவர் ரத்தம் தான் நம்மளை கழுவ முடியும். அவர் ரத்தம் தான் நம்ம சகல பாவத்தை நீக்கி நம்ம சுத்திகரிக்க முடியும். நம்ம ஆண்டவராகிய இயேசுக்கு ஒவ்வொரு நாளும் இயேசுவே உள்ளத்துல வாங்க, பாவங்களை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால கழுவுங்கப்பா. என்னைக்காகத்தான் ஆண்டவரே 2000 வருஷத்துக்கு சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டீங்களே, உங்க ரத்தம் நீ கழுவுங்கன்னு சொல்லி கேட்கும் போது ஆண்டவராகி இயேசுக்கு நம்மளை பரிசுத்தமாக்குவார். தீத்தின் புஸ்தகம் 3:5 வசனம்,
0: பரிசுத்த ஆவியினுடைய புதி தாகுதலினாலும், நம்மை ரட்சித்தார்,
1: பாத்தீங்களா. பரிசுத்த ஆவியின் நமக்குள்ள வந்துட்டாருன்னா நம்மளை புதிதாக்குவார், அவளை நம்ம ரட்சிப்பார். நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தவனர் கூப்பிட வேண்டும். அவர் நம்ம உள்ளத்துல வந்துட்டாருன்னா அவர் நம்மளை புதிதாக்கி நம்மளை ரட்சிப்பார். அதனாலதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, எபிரேயன் புஸ்தகம் 7:25 வசனம்,
0: அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால்,
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போது உயிரோடு இருக்கிற ஆகையால்,
0: அவர்களை
1: முற்றுமுடிய
0: ரட்சிக்க
1: வல்லவருமாயிருக்கிறார். பாத்தீங்களா, அருமையானவர்களே, நாம் முற்றுமுடிய ரட்சிப்பார். ஆண்டவர் ரத்தத்தை நம்ம கழுவப்பட வேண்டும். பரிசுத்தவன் மூலத்துல வந்துட்டார்னா நம்மளை கழுவி நம்மளை என்ன செய்யறாரு, நம்மளை புதிதாக்கி நம்மளை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறாரு. ஆண்டவர் நோக்கி நம்ம செவம் பண்ணுமா?

0: இரண்டாவதாக ஆண்டவராக இயேசுக்கு எதிர்க்கு வந்தார் தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 10:10
1: திருடன் திருடவும்
0: கொள்ளவும்
1: அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கு வரான் நானோ
0: அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும்
1: அது பரிபூர்ண படவும் வந்தேன்
0: என்று சொல்கிறார். ஆமா அருமையானவர்களே, திருடன் யாரை குறிக்குது? சாத்தானை குறிக்கிறது. சாத்தான் எதுக்கு வரான் இந்த உலகத்துல? திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வரான். நம்ம எப்படி கொல்லலாம், எப்படி அழிக்கலாம்னு சொல்லி எதை திருடுவான்? நம்முடைய வெளியேறப்பட்ட நம்ம ஆத்மா திருடுறதுக்கு, பாவம் செய்து வச்சு நம் பாவத்தை செய்த பிறகு நரகத்தில் தள்ளுறதுதான் அவனுடைய வேலை. ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுறார், பரிபூர்ண படம் வந்தேன்னு சொல்லுறார். ஒருத்தர் சிக்கப்படுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சிக்கப்படுத்த என்ன இருக்கும்? அப்படி சரீரத்துல உயிர் இருக்கானா? ஆனா எந்திரிக்க முடியாது, உட்கார முடியாது, அவங்களால சாப்பிட முடியாது, அவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. பக்கத்துல ஒரு பாம்பு வந்தாலும் கூட அவங்களால அடிக்க முடியாது, ஒரு பூச்சி இருந்தா கூட அடிக்க முடியாது. அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், ஜீவன் உண்டாயிருக்கா ஒரு பரிபூர்ண படம் இது. ஆமா அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில பரிபூர்ணமா இருக்க வேண்டும். நம்ம பரிபூர்ணமா சந்தோஷமா மகிழ்ச்சியா நிறைவான ஜீவனோடு இருக்க வேண்டும் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அவருக்காகத்தான் தேவனை கத்த அவருடைய ஒரே பிறன குமாரனாக இயேசு கிறிஸ்து நமக்காக ஒப்பு கொடுத்தார். வாசிக்க கேப்போமா, யோவான் சுவிசேஷம் 3:16
1: தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை
0: விசுவாசிக்கிறவன் எவனோ
1: அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை
0: அடையும்படிக்கு
1: அவரை தந்தருளி
0: இவ்வளவாய்
1: உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
0: பாத்தீங்களா, ஆண்டவராக இயேசுக்கு தம்முடைய குமாரனை தந்துவிட்டார். ஆனா அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். நம்ம விசுவாசிக்கும் போது கத்தர் என்ன நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அதுக்குத்தான் நம்ம இவ்வளவு ஒரு அன்பு தேவனாய் கத்தர் நம்மளை அவ்வளோ ஒரு அன்பு வச்சிருக்கிறார். அன்புக்கு அளவே இல்லை ஆண்டவராக இயேசுக்கு. அதனாலதான் கத்தருடைய வேதம் சொல்லுறது, தேவனாய் கத்தர் அன்பாகவே இருக்கிறன்னு சொல்லி. 1 Yohan 4:8
1: தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
0: மேலவர்களே, நமக்காக தான் சொந்த குமரன் என்று பாராம நமக்காக ஒப்பு கொடுத்தார். எங்க ஒப்பு கொடுத்தார்? சீர்வில் ஒப்பு கொடுத்தார். நமக்காக கைகள் ஆணி கால்கள் ஆணி விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விட்டப்பட்டார், முதுமல அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். நமக்காகத்தான் விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விடப்பட்டார். எதற்காக? என்னை உங்களை மீட்கிறதுக்காகத்தான், உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கிறதுக்காகத்தான். அதன் கட்டுவதை சொல்லி தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்புக்கு அளவே இல்லை. அவர் எவ்வளவு பெரிய அன்புள்ள தேவன் தெரியுமா? அவ்வளவு பெரிய அன்புள்ள தேவன். அது நமக்காக நம்ம நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தவன். உங்களுக்காக, எனக்காக, நம்ம ஒவ்வொருவருக்காக அதை விசுவாசித்தால் போதும், நம்ம கெட்டு போகணும், நித்திய ஜீவனை அடைய முடியும். அவர் முழுமையா விசுவாசிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள்கிட்ட வேற ஒண்ணுமே கேட்கல, எதையுமே கேட்கல. நீங்க விசுவாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து எனக்காகத்தானே ஜீவனை கொடுத்தார், என்னை மீட்கிறதுக்காகத்தானே, நான் கெட்டு போகலான்னு தானே, எனக்காகத்தானே 1000 வருஷத்துக்கு முன்பாக இந்த உலகத்துல வந்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எனக்காக ரத்தத்தையே சிந்தினாருன்னு சொல்லி விசுவாசித்தீங்கன்னா போதும், உங்கள் வாழ்க்கையில் நித்திய ஜீவன் வரும். பிரியமானவர்களே, நித்திய ஜீவனாக இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்துருவாரு. உங்களுக்குள்ள வந்துட்டாருனா உங்கள் வாழ்க்கையில எந்த காரணத்தை கொண்டும் நீங்க கலங்க வேண்டாம், கெட்டு போக மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கை நித்திய ஜீவன் இருக்கும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது 1 Yohan 5:12
1: குமாரனை உடையவன்
0: ஜீவனை உடையவன்
1: தேவனுடைய குமாரன் இல்லாதவன்
0: ஜீவன் இல்லாதவன். ஆமா அருமையானவர்களே, இயேசுக்கு விசுவாசிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள ஆண்டவராக இயேசுக்கு வந்துருவாரு. உங்களுக்குள்ள வந்துட்டாருனா உங்களுக்கு ஜீவன், நித்திய ஜீவன் நிச்சயமா உங்களுக்குள்ள நித்திய ஜீவனாய் கர்த்தர் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா உங்கள் வாழ்க்கையில் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆறுதல், தேறுதல். நம்ம ஒரு நாளும் நரகத்துக்கு போக மாட்டோம், பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 10:28
1: நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன்.
0: அவைகள்
1: ஒரு காலம்
0: கெட்டு போவதில்லை.
1: ஒருவனும்
0: அவைகளை
1: என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை.
0: பாத்தீங்களா, கர்த்தராகி தேவன் நம்ம கெட்டு போக கூடாதுதான் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் கையில இருந்து நம்ம யாரும் பறிக்க முடியாது. எந்த மந்திரமோ ஜீவனையோ வெள்ளிய சூரியமோ எந்த அந்தகார சக்தியோ பிசாசின் கிரிகளோ நம்ம பறிக்கவே முடியாது. நம்ம ஒரு காலம் கெட்டு போக மாட்டோம். நமக்குள்ள நித்திய ஜீவன் கர்த்தராகி இயேசுக்கு நமக்குள்ள இருப்பார். நம்ம ஒரு நாளும் ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியாய் வாழ முடியுமா அருமையானவர்களே? எனக்கெல்லாம் பாருங்க, கண் பார்வையினாலும் இந்த உலகத்துல மகிழ்ச்சியா வாழணும்னா ஆண்டவராக இயேசுக்கு எனக்குள்ள இருப்பதனாலதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நீங்களும் முழுமையா ஆண்டவர் என் உள்ளத்துக்குள்ள வரணப்பா, எனக்குள்ளே நீங்க தங்கணும், எனக்குள்ளே நீங்க வரணும் சுவாமி. இந்த கிறிஸ்துவ நாளிலே எனக்குள்ளே இங்க பிறக்கணும், என் உள்ளத்துல வந்து வாசம் பண்ணணும் ஆண்டவரே, எனக்குள்ளே இங்க தங்கணும்னு கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமா இயேசு கிறிஸ்துவ உள்ளத்துல வருவார். நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நோக்கி கூப்பிடுவீங்களா?

0: மூன்றாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உலகத்துக்கு எதுக்கு வந்தாரு தெரியுமா? ஒன்னு யோவான் 3:8
1: பிசாசினுடைய கிரியைகளை
0: அழிக்கும்படிக்கு
1: தேவனுடைய குமாரன்
0: வெளிப்பட்டார். ஆமா அருமையானவர்களே, மூன்றாவதாக பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். 26 முன்பாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் என்ன தெரியுமா? பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு. எத்தனை சனங்களை பிசாசு பயமுறுத்தி கொண்டு வேதனைப்படுத்தி கொண்டு துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை குடும்பங்களை பிசாசு, நிறைய பேர் இப்ப பிசாசினால் கஷ்டப்பட்டு வியாதி நாளும் கஷ்டப்படுறாங்க, நோய் நாள் கஷ்டப்படுறாங்க, பலவீனத்தாலும் கஷ்டப்படுறாங்க. அந்த பிசாசின் கிரியை அழிக்கும்படிக்குத்தான் தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் 1 யோவான் 4:4.
1: பிள்ளைகளே,
0: நீங்கள்
1: தேவனால் உண்டாயிருந்து
0: அவர்களை ஜெயித்தீர்கள்.
1: ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர்.
0: ஆண்டவராக இயேசுக்கு நமக்குள்ள இருக்கிற பெரியவர். ஆண்டவராக இயேசுக்கு நமக்குள்ள இருந்துட்டார்னா எந்த பிசாசும் எந்த சாத்தாலும் நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. ஆண்டவராக இயேசுக்கு நம்ம கூப்பிடுவோம், ஆண்டவரே எனக்குள்ள வந்து வாசம் பண்ணுங்கப்பா, நீங்க எனக்குள்ள வாசம் பண்ணுங்கன்னு சொல்லி அவரை நோக்கி கூப்பிட்டோம்னா எந்த பிசாசும் நம்ம மேற்கொள்ள முடியாது, எந்த பிசாசும் நம்ம தொடவே முடியாது, எந்த பிசாசும் வியாதியை பலவீனத்தை உண்டாக்கவே முடியாது. அருமையானவர்களே, அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்களுக்குள்ள வந்துட்டார்னா எந்த பிசாசும் மேற்கொள்ளாது. 1 யோவான் 2:14.
1: வாலிபரே, நீங்கள்
0: பலவான்களாய் இருக்கிறதினாலும்
1: தேவவசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள்
0: பொல்லாங்கானவனை
1: ஜெயித்ததினாலும்
0: உங்களுக்கு எழுதுகிறேன். பாத்தீங்களா அருமையானவரே, பலவான்னு சொன்னா நல்ல டானிக் எல்லாம் குடிச்சு நல்ல நிறைய பூஸ்ட் அது இதுன்னு குடிச்சு அது பலவான்கள் அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வசனம் நமக்குள்ள இருக்குமானால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது, ஒவ்வொரு நாளும் பரிசுத்தால் நிறைந்திருக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை வந்து பலவானாய் மாற்றுகிறார். எத்தனை பானங்கள் குடித்தால் என்ன, என்ன செய்தால் என்ன, நமக்கு பலன் கிடைக்காது. கர்த்தருடைய பாதத்துல காத்திருந்து, அவர் பாதத்துல ஒவ்வொரு நாளும் காத்திருந்து நம்ம ஜெபித்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர்கிட்ட வெளப்படும் போது பரிசுத்தால் நமக்குள்ள வருவாரானால் நம்மளுக்குள்ள பலன் தருவார். அப்ப நம்ம பலன் அடைவோம். நம்ம அது மாத்திர தேவனுடைய வசனம் நமக்குள்ள இருக்குமானா நம்ம பலனடை முடியும். அப்பதான் பொல்லாங்கானவையே ஜெயிக்க முடியும். பொல்லாங்கானவனை ஜெயிக்கணும்னு சொன்னா தேவ வசனம் நமக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். பைபிள் ஒவ்வொரு நாள் வாசிக்கணும். பைபிள் வாசித்து தேவ சித்தத்தை நம்ம செய்ய ஆண்டவர் கருத்துல நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். வசனத்தை வாசிக்கணும், பரிசுத்தால் நிறைஞ்சிருக்கணும். அப்பதான் பொல்லாங்கானவை ஜெயிக்க முடியும். ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த கிருபை தாங்க, ஆண்டவரே உங்களுடைய வசனையின் உள்ளத்தில் எழுதி கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க கேளுங்க. கத்த நிச்சயமா உங்களுக்கு அந்த பலத்தை தருவார். நீங்களும் பொல்லாங்கானவளை ஜெயிக்க முடியும். அது மாத்திரல்ல, லூக்கான சுவிசேஷம் 10:19.
1: இதோ சர்ப்பங்களையும்
0: தேள்களையும்
1: மிதிக்கவும்
0: சத்துருவனுடைய
1: சகல வல்லமையையும்
0: மேற்கொள்ளவும்
1: உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்.
0: ஒன்றும்
1: உங்களை சேதப்படுத்த மாட்டாது.
0: உங்களை ஒன்று சேதப்படுத்த மாட்டாது. பாத்தீங்களா, சர்ப்பங்களையும் தேளையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிற, ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. நமக்கு எதிராளியாகும் பிசாசு தான், அவன் மேற்கொள்ள அதிகாரத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களை மிதிக்கவும் தேள் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சத்துருவாகிய பிசாசு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது, மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா, நான் கூட சின்ன குழந்தைகளெல்லாம் சின்ன பிள்ளைப்பெல்லாம் 7-8 எத்தனையோ தட பாம்பு மீய்ச்சிருக்கிறேன், எத்தனையோ தட தேளெல்லாம் மீய்ச்சிருக்கிறேன். ஆனா ஆண்டவரை இயேசுக்கு எனக்கு எதுவுமே சேதப்படுத்தாதபடி தேவன் என்னை காத்துக்கொண்டார். அதுதான் சொல்லுங்க, சர்ப்பங்களையும் தேளும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்ல மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அது மிக்கக்கூடிய அதிகாரத்தை நம்ம தேவன் தந்திருக்கிறார், நம்ம ஒண்ணுமே மேற்கொள்ள முடியாது, பயப்படாதீங்க. யாக்கோபின் புஸ்தகம் 4:7.
1: ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்,
0: அப்பொழுது
1: அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
0: தேவன் கீழ்ப்படிந்திருங்க. தேவன் சொன்ன ஒவ்வொரு கட்டளையும் கை கொண்டு நடந்து பாருங்க. தேவன் கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. போ பிசாசு, இயேசு கிறிஸ்து நாமத்துல சொல்லி பாருங்க, ஓடியே போயிடுவான், உங்களை விட்டு ஓடியே போயிடுவான். நம்ம தேவன் கீழ்ப்படிந்து இருக்கணும். தேவன் என்னென்னலாம் நமக்கு சொல்லியிருக்காரோ, ஆண்டவருடைய வசவை என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம கை கொண்டு அவர் கீழ்ப்படிந்து நடக்கும்போது பிசாசு போ இயேசுவின் நாமத்துல சொன்னீங்கன்னா ஓடியே போயிடுவான். எந்த பிசாசை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம், பெரிய காரியத்தை செய்வார். கத்து கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து இல்லைங்க, நிச்சயமா பிசாசு உங்களை விட்டு ஓடி போயிடுவான்.
2: Let's celebrate our Lord's birthday and spread the love. Yeah.

0: நான்காவதாக ஆண்டவராகிய இயேசுக்கு எதிர்கொள்ளத்துக்கு வந்தார் தெரியுமா? லூக்கா சுவிசேஷம் 12:49
1: பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன்.
0: அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அம்மாரி மாணவர்களே, நம்ம அக்கினியை கத்தராகி தேவன் போட வந்திருக்க, நம்ம இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும். ஆண்டவருக்காக எழுவி பிரகாசிக்க வேண்டும். இயேசுக்கிறதுக்காக நம்ம வாழ வேண்டும். அவருக்காக ஜீவிக்க வேண்டும் சொல்லி கத்தர் விரும்புகிறார். 105:39
1: அவர் மேகத்தை
0: மறைவுக்காக விரித்து
1: இரவை வெளிச்சமாக்குகிறதற்காக அக்கினியும் தந்தார்.
0: அமரி மாணவர்களே, நம் வாழ்க்கையில எத்தனை இருள்கள், பாவ இருள்கள், வியாதியின் இருள்கள், பிரச்சனையின் இருள்கள், பிசாசின் இருள்கள், எத்தனை இருள்கள் இருக்கிறது. அதை வெளிச்சமாக்குறது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அக்கினியை தந்தார். அதான் பூமி மேல அக்கினியை போட வந்தே இப்பொழுதே பற்றியறி விரும்புறேன்னு சொல்லி கர்த்தராகிய தேவன் நம் ஒவ்வொருவரும் அவருக்காக பற்றியறி வேண்டும் சொல்லி தான் அக்கினி நமக்காக தந்திருக்கிறார். நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய அக்கினி பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, அக்கினியினால என் நிரப்பும், அக்கினி அபிஷேகத்தில் நிரப்புன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். அது மாத்திரல்ல, யாத்ரா புஸ்தகம் 13:21
1: அவர்கள்
0: இரவும் பகலும்
1: வழி நடக்க கூடும்படிக்கு
0: கர்த்தர்
1: பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும்
0: இரவில்
1: அவர்களுக்கு
0: வெளிச்சம் காட்ட
1: அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்மளை வழி நடத்த நம்ம இந்த உலகத்துல உலக பிரகாரமான காரியத்துக்கு அல்ல, பரலோக ராஜ்யத்தை நம்ம ஒரு நாள் பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதனால நம்மள வழி நடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கின்ஸ்தம்பமாக இருந்து, பகலில் மேகஸ்தம்பமா இருக்கிறாரு, இரவில அக்கின்ஸ்தம்பமா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். கலங்காதீங்க, உங்க கண்ணீரை துடைச்சிக்கோங்க. இந்த உலகம் வந்து நமக்கு சொந்தமானதும் அல்ல. அதனால நம்ம பரலோகத்தை நோக்கி நம்ம ஒரு நாளும் பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம். அந்த பயணத்துல நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவராக இயேசுக்கு நம்ம முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்குள்ள வாரும், எனக்கு முன்னால செல்லணும்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அது மாத்திரல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 2:3-4
1: அல்லாமலும்
0: அக்கினி மயமான நாவுகள் போல
1: பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும்
0: வந்து அமர்ந்தது.
1: அவர்கள் எல்லாரும்
0: பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு
1: ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின
0: வரத்தின்படியே
1: வெவ்வேறு பாசைகளிலே
0: பேச தொடங்கினார்கள். ஆமாறிமையானவர்களே, நம்ம மேலும் தேவனாய் கர்த்தர் அக்கினி நம்ம போட வாஞ்சிக்கிறாரு. நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, எனக்குள்ள அக்கினி வரணும். ஆண்டவரே, நானும் அன்னை பாசையில வேற பாசையில பேசணும், பேசி உண்மை துதிக்கணும்னு சொல்லி நம்ம கேட்போம். ஆண்டவர் நம்ம தருவாரு, அக்கினி அபிஷேகத்தை தந்துருவாரு. நம்மளும் வேற பாசையில அன்னை பாசையில பேசி தேவனை ஆராதிப்போம், துதிப்போம். நமக்கு ஒரு புது பலன் கிடைக்கும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, எசாயின் புஸ்தகம் 28:11
1: பரியாச உதடுகளினாலும்
0: அந்நிய பாஷையினாலும்
1: இந்த ஜனத்தோட பேசுவார்.
0: இதுவே
1: நீங்கள்
0: இழைத்தவனை
1: இளைப்பாறுதல்.
0: இதுவே ஆறுதல் என்று
1: அவர்களோடு அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள்.
0: பாத்தீங்களா? அதனால தேவனை கர்த்தர் மேல் பூமி மேல அக்கினியை போட வந்து இப்பொழுதே பற்றியறி விரும்புறேன்னு சொன்னார். அக்கினி அபிஷேகத்தை நம்ம தர ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறாரு. அபிஷேகத்தை பெற்று நம்ம என்ன செய்யணும்? அன்னி பசையில பேசும்போது நமக்கு ஆறுதலும் இழைப்பாறுதலும் கிடைக்கும். அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசுக்கு அதுக்குத்தான் இந்த உலகத்துக்கு வந்தார். கேட்டு பெற்றுக்கொள்வோமா?

0: ஐந்தாவதாக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? லூக்கான் சுவிசேஷம் 19:10
1: இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார்.
0: என்னது இழந்து போனத? ஆதாம் யாவாளுக்கும் கர்த்தர் சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்துல கர்த்தராகிய தேவன் அவர்கள் கொண்டு வந்து உலகத்துல எல்லா காரியத்தையும் அவங்களுக்காக கொடுத்தார். மிருகத்தை கொடுத்தார், பிராணிகள் பறக்கும் பறவைகள் எல்லாமே கொடுத்தார். வானத்தை உண்டாக்கினார், பூமி உண்டாக்கினார், சமுத்திரத்தை உண்டாக்கினார், எல்லாம் உண்டாக்கினார். சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் உண்டாக்கினார். உண்டாக்குறது மாத்திரமல்ல, அவர் நீங்க இந்த எல்லாத்தையும் ஆளுங்கள் என்று சொல்லி கொடுத்தார். இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? ஆதாமும் ஏவாளும் பிசாசு சொன்னதை கேட்டு கீழ்படியாம போயிட்டாங்க. தேவன் கீழ்படியாம போனதுனாலதான் ஏதேன் தோட்டத்திலிருந்து அவங்க துரத்தப்பட்டாங்க. அதுதான் ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கமே வந்தார். இழந்து போயிட்டாங்க மனசு, எல்லாரும் இழந்து தேவனை விட்டு தூரமா போய் பாவத்தில் ஜீவித்தாங்க. ஆண்டவராக இயேசுக்கு நம்ம வைத்த அன்பினால நம்மளை தேடி வந்தார். எழுந்து போன நம்மளை தேடி வந்து ரட்சித்தார். அருமையானவர்களை, எவ்வளவு அன்புள்ள தேவன் பாத்தீங்களா? அவர் அன்பு எவ்வளவு பெரியது, எவ்வளவு பெரியது! அவர் அன்புக்கு ஈடு இணை ஒன்றுமே இல்லை. அவ்வளவு நம்மள அன்புள்ள தேவன். எசேக்கியேல் புஸ்தகம் 34:11.
1: கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால்
0: இதோ
1: நான்
0: என் ஆடுகளை விசாரித்து
1: அவைகளை தேடி பார்ப்பேன்,
0: அவள் தேடி பார்ப்பேன். ஆமா அருமையானவளே, ஒரு உதாரணம், ஒரு மேய்ப்பன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து நிறைய ஆடு இருக்குது. சரி, ஒரு ஆடு காணாம போயிடுச்சுங்க. அப்ப அந்த ஒரு ஆடு தானே போனா பரவாயில்ல அப்படின்னு மேய்ப்பன் இருப்பானா? அவனுக்கு வந்து 10,000 ஆடு இருந்தாலும் ஒரு ஆடு காணாமல் போன ஆடு மேலதான் அவருடைய கண்ணு. ஐயோ, ஒரு ஆடு தொலைஞ்சிருச்சேன்னு சொல்லி தேடி பார்ப்பாங்க, தேடி விசாரிப்பாங்க. எங்க ஆடு எங்க பாத்தீங்க, இந்த ஆடு எங்க காணாம போயிருச்சு அப்படின்லாம் மெய்ப்பன் தேடி கொண்டிருப்பார். எங்க ஊர்ல நாங்க பாத்துருக்கிற தோட்டத்துல எல்லா தோட்டத்திலயும் வந்து மந்தை வந்து அங்க அமர்த்துவாங்க. அமர்த்தும் போது ஆடு ஒரு ஆடு காணாம போயிடுச்சாலும் தேடுவாங்க. அப்ப நான் சின்ன பிள்ளை, ஆனாலும் அதை நான் கரெக்டா கவனிச்சிருக்கிறேன். அதே போல அருமையானவர்களே, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை அவரே உருவாக்கி நம்மளுக்காக ஜீவனே கொடுத்தார். நம்மளை தேடி கொண்டிருக்கிறார். என் மக காணாம போயிட்டாலும், என் மக காணாம போயிட்டாலும் இன்னும் என்கிட்ட வரலையே, என் மக ஆத்மா வெளியேறப்பட்டது, என் மக ஆத்மா வெளியேறப்பட்டதுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரையும் தேடிக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் பேதம் சொல்லுகிறது 1 Peter 5:7.
1: அவர் உங்களை
0: விசாரிக்கிறவர் ஆனபடியால்
1: உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள்.
0: உங்கள் கவலை எல்லாம் என்ன செஞ்சிருங்க, அவர் மேல வச்சிருங்க. உங்களை விசாரிக்கிறாரு, என் மக ஏன் சோர்ந்து போயிருக்குது, என் மக ஏன் சோர்ந்து போயிருக்கிறா, என்ன உங்களுக்கு குறை, என்ன செய்யணும், அவங்களுக்கு போய் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை விசாரிக்கிறார். என்ன செய்யலாம், என்ன செய்யணும், ஏன் சோர்ந்து இருக்காங்க, ஏன் கவலையோடு இருக்காங்க, என்ன அவங்களுக்கு வர, என்ன பிரச்சனை, என்ன கவலைகள் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். அப்படியால் உங்களுக்கு கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து, எத்தனை கவலைகள் இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லிருங்க. அவர் நிச்சயமா உங்களை என்ன செய்வார், கவலையெல்லாம் மாற்றி உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை தருவார், சந்தோஷத்தை தருவார். அவர் விட்டு இழந்து எங்கேயோ தூரம் போயிட்டோம், நம்மளை தேடி வந்த தேவன் அவர். அவர்கிட்ட உங்க கவலையெல்லாம் சொல்லுங்க, கட்டாயம் உங்க கவலையை மாற்றிடுவார். கவலைப்படாதீங்க, அவங்க கண்ணீரை துடைச்சிக்கோங்க. லூக்கான் சுவிசேஷம் 15:4.
1: காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும்
0: தேடி திரியானோ. ஆமா அருமையானவர்களே, நம்ம ஒரு பொருள் தொலைஞ்சிருச்சுன்னா நம்ம தேடாம இருப்போமா? அதே போலதான் மெய்ப்பெண் காணாமல் போன ஆடுகளை எப்படி தேடி திரிவானோ, அதே போலதான் நம்ம ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை தேடிக்கொண்டே இருக்கிறார். என் மக என்னிடத்துல வரலையே, என் மக என்னிடத்துல வரலையே, என் மக என்னை விட்டு தூரமா இருக்காங்க, என் மக கண்ணீரோடு இருக்கிறாங்க, என் மக ஏன் கண்ணீரோடு இருக்கிறேன், என் மக ஏன் கண்ணீரோடு இருக்கிறான், நான் அவங்களுக்காக ஜீவனே கொடுத்திருக்கிறேனே அப்படின்னு சொல்லி உங்களை தான் தேடி பார்க்கிறார். உங்களை தான் உங்களை தான் ஆண்டவராக இயேசுகிறது ஒவ்வொரு நாளும் தேடி பார்த்து கொண்டே இருக்கிறார். என் மகன், என் கலங்கணும், என் கண்ணீர் ஒடிக்கணும், எல்லாம் இருக்குது. நிறைய பேர் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன், எல்லாம் இருக்குது, ஆனால் எனக்கு சமாதானம் மாத்திரம் இல்லை. எல்லாம் இருக்குது, எனக்கு சந்தோஷம் மாத்திரம் இல்லை. எல்லாம் இருக்கு, ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிற எத்தனை பேர் சொல்றோம். அருமையானவர்கள், உங்களை தாண்டவராக இயேசுகிறது தேடி திரிகிறார். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, என்ன கஷ்டம், அவரிடத்துல சொல்லுங்க. அவர் நிச்சயமா உங்க கண்ணீரை துடைப்பார். உங்க பிரச்சனை எதுவாக இருந்தாலும் மாத்த அவரால் முடியும். அவர்கிட்ட வருவீங்களா? அது ஆண்டிச்சனை வருத்தப்பட்டு பாற சமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நானும் உனக்கு இளைப்பார்கள் தருவேன் சொல்லி நீங்கள் இடத்துல வந்து பாருங்க. உங்களுக்கு இளைப்பார்கள் தருவார். சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, ஆறுதல், தேர்தல் எல்லாமே தர அவரால் மட்டும் முடியும். பார்த்து அவர்கிட்ட சொல்லுவீங்களா?

0: நம்ம கண்களை மூடி நம்ம செவம் பண்ணுமா? எங்களை அன்பான இயேசுவித்து வழி நடத்துறீங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஒவ்வொரு சகோதர சகோதரர்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க வந்த நோக்கத்தை நீ சொன்னீங்க ஆண்டவர், பிசாசின் கீழ் அழிக்க முடி தேவக்குமார் வெளிப்பட்டார்னு சொன்னீங்க ஆண்டவரே. அன்பின் தகப்பனையும் என் நோக்கி கெஞ்சுற எங்களுக்காக ஜீவனு கொடுக்கறதுக்காக வழி வெளிப்பட்டீங்க ஆண்டவரே. நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்காக வெளிப்பட்டீங்க ஆண்டவரே. அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க சொன்னீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ள கண்ணீரையும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் மாத்துங்க. ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும் வழிநடத்தும் காத்துக்கொள்ளுங்க. எழுந்து போன தேடுவேன்னு சொன்னீர். ஒவ்வொருவரும் மீட்டுக் கொள்ளுங்க, ரச்சித்தல்லும் உங்களோடு இணைத்துக் கொள்ளும், சார்ந்து கொள்ளும், அண்டிக் கொள்ள உங்களோடு இணைந்து வாழ கிருபை தர முடிக்காக செவிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, அறியிற அறிவல் நாள் நிரப்பப்படட்டும், அண்டிக் கொள்ளட்டும், சார்ந்து கொள்ளட்டும், உம்மோடு இணைந்து வாழணும், தேவ கிருபாவில் சூழ்ந்து கொள்ளட்டும். மகத்தான காரியத்தை செய்யுங்க சப்பா. வியாதிகள் நோய்கள் பலவீனங்களெல்லாம் நிற்குங்க ஆண்டவர. என்ன வியாதினாலும் சுகமாக்குங்க அப்பா. கண்ணில் பலவீனமா அப்பா, காது கேட்கலையா, நீங்கள் குணமாக்கு ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா குணமாக்குங்க. மந்திரம் செய்வனைகள் பெல்லிசனிகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்குங்கப்பா. ரச்சனை கொம்பேமை துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிரச்சனையும் மாற்றுங்க. எல்லா மக்களும் செவிக்க சொல்லித்தாரும், துதிக்க சொல்லித்தாரும், ஆராதிக்க சொல்லித்தாரும், அறிந்து கொள்ள உதவிச்சிங்க. செவுள்ள பிதாவே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்க சப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தையில்லாத மக்கள் குழந்தை பைத்தை தரணும். சம்மா இல்லாத மக்கள் சம்மான் தரணும். கடனோடு இருக்க மக்கள் கடனடைக்கு உதவிச்சிங்க. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்குங்க அப்பா. சமானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, மகிழ்ச்சியை கொடுங்க, ஆறுதலை கொடுங்க, தேர்தல் கொடுங்க. தொழில் சேர குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசிரியங்க. கேசல இருக்கிற மக்களுக்கு வெற்றி தாங்க. வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசிரியத்தை உயர்த்த முடியாச்சு வைக்கிறோம். மகிமையான காரியத்தை செய்யுங்க. ஒவ்வொரு கண்ணீரையும் துடைச்சிருங்கப்பா. எல்லா முகத்திலிருந்து கண்ணீரை தொடங்க அப்பாமி. ஸ்தோத்திரம் பிரிந்து குடும்பம் அணைக்கணும் ஐயா. சமம் இல்லாத குடும்பத்தில் சமானத்தை தரணும். சந்தோஷம் இல்லாத குடும்பத்தில் சந்தோஷம் தரணும். மகிழ்ச்சி ஆறுதலையும் தேர்தலையும் தந்து காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு பேரையும் நீங்கள் வைத்துக்கு சீஃப் ஹவுஸ் எழுதி கொள்ளுங்க ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் நல்லா படிக்கணும். ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவிலையும் ஆற்றலும் சிறந்து வளரணும். உண்மை தேடக்கூடிய மனது எல்லாருக்கும் தாரும். ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கண்ணா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையே கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம சேர்த்த கேட்டாரு, கலங்காதீங்க.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்களை அனைவருக்கும் எங்கள் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களை அனைவருக்காகவும் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக.
2: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is linkaram@gmail.com. Our website

0: 9 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம்.
1: எலும்பி பிரகாசி,
0: எலும்பி பிரகாசி,
1: உன் ஒளி வந்தது,
0: உன் ஒளி வந்தது,
1: கர்த்தருடைய மகிமை,
0: கர்த்தருடைய மகிமை
1: உன்மேல் உதித்தது,
0: உன்மேல் உதித்தது.
1: இதோ இருள் பூமியையும்,
0: இதோ இருள் பூமியையும்,
1: காரிருள் ஜனங்களையும் மூடும்,
0: காரிருள் ஜனங்களையும் மூடும்.
1: ஆனாலும்,
0: ஆனாலும்
1: உன்மேல் கர்த்தர் உதிப்பார்,
0: உன்மேல் கர்த்தர் உதிப்பார்,
1: அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும்,
0: அவர் மகிமை உன்மேல காணப்படும். எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இத்தனை வருஷமா நான் எப்படியோ வாழ்ந்தோம், எல்லாம் பண்ணோம். இப்ப கடைசி வினாடியில் வந்திருக்கிறோம். நம்ம எழும்புறோம்னா கர்த்தர் மலை இணைச்சிப்பாரு, பிரகாசிப்பார். அதான் எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது. எழும்ப வேண்டும். எழும்பாம நம்ம உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த வேதம் சொல்லுது, எழும்பி பிரகாசி ஒளி வந்தது. இருள் பூமியும் காரியில் சனங்களையும் மூடும், உண்மையில கர்த்தர் உதிப்பா, அவர் மகிமை உண்மையில காணப்படும். கர்த்தருடைய மகிமை நம்மள காணப்படணும், அவர் நம்ம மேல உதிக்கணும். என்ன செய்யணும்? எழும்பணும். வீசின் புத்தகம் 5:14 வசனம்.
1: நீ தூங்குற, நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு.
0: மரித்தோரை விட்டு எழுந்துரு. கர்த்தர் அப்பது உன்ன பிரகாசிப்பார். இப்ப நம்ம என்ன செய்யணும்? துதிக்காம செவிக்காம இதுவரைக்கும் நம்ம எப்படியோ இருந்தோம், இப்ப என்ன செய்யணும்? துதிக்கணும். மரித்தவர்கள் மௌனத்தில் கர்த்தர் என்ன செய்ய மாட்டாங்க, துதிக்க மாட்டாங்க. அவங்க அசதியா அப்படியே இருப்பாங்க. வெளிப்படுத்துற விசேஷம் 3:1 வசனம்.
1: நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனா இருக்கிறாய்.
0: உயிருள்ளவன் பெயர் கொண்டிருக்கோம், செத்தவனா இருக்க. எப்படின்னா, நம்ம துதிக்காம செவிக்காம இருக்கிறோம். இந்த புதிய ஆண்டுல ஒரு புதிய ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நான் இத்திரால அப்படித்தான் இந்த ஆண்டவரே, இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன், நான் துதிப்பேன். நான் இனிமேல் இந்த இடத்துல இருந்து நான் வீணான பேசி பேசுறவங்களும் பரியாசம் பண்ணி உட்கார்ந்து தேவையில்லாத பேசி பேசுற மக்கள் மத்தியில என்ன செஞ்சிருப்பேன், எழுந்திருக்க போறேன். எனக்கு இயேசுதான் வேணும், எனக்கு இயேசுவேன்னு சொன்னா கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு, பிரகாசிப்பிப்பார். அதான் சொல்றாரு, தூங்குற நீ விழுத்து மரித்தோரிட்டு எழுந்து கர்த்தர் உடனே பிரகாசிப்பிப்பார். அந்த இடத்துக்கு நம்ம எழுந்து வந்தா தான் கர்த்தர் நம்மளை பிரகாசிப்பிக்க முடியும். நம்ம அந்த மக்களோட நம்ம உட்காந்து கட்டாயம் பிரகாசிப்பிக்க முடியாது. கர்த்தர் பிரகாசிப்பிக்கணுமா இல்லையா? கட்டாயம் நம்மள பிரகாசிப்பிப்பார். அல்யான் புஸ்தகம் 4:2 வசனம்.
1: ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல்,
0: அந்த காரியத்துல வீட்டு எழுந்திருக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, என் நாமத்துக்கு பயந்திருக்க உங்கள் மேல்
1: நீதியின் சூரியன் உதிக்கும்,
0: நீதியின் சூரியன் உதிக்கும்,
1: அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும்.
0: அவர் செட்டைங்களுக்கு என்ன இருக்கும்? ஆரோக்கியம். கர்த்தர் நம்ம மேல உதித்துட்டார்னா நமக்கு என்ன இருக்கும்? ஆரோக்கியம் இருக்கும்.
1: நீங்கள் வெளியே புறப்பட்டு போய்,
0: வெளியே புறப்பட்டு போய்
1: கொளுத்த கன்றுகளை போல வளருவீர்கள்,
0: கொளுத்த கன்றுகளை போய் வளருவீர்கள். பாத்தீங்களா, நம்ம நீதியின் சூரிய உதிக்கும். நம்ம நீதியின் சூரியன் இயேசுக்கிறது தான் அவர், நீதியின் சூரியன். அவர் நம்மளுக்கு உதித்தார்னா நம்ம ஒரு சார நமக்கு என்ன இருக்கும்? ஆரோக்கியம் இருக்கும். நம்ம கொளுத்த கன்றுகளை போல வெளியே பெறப்பட்டு போய் நல்ல ஆண்டிற்காக எழும் பிரகாசிக்க முடியும். ஹலேலூயா, ஹலேலூயா. நம்ம எதிரில் எழுந்திருக்கணும். எரேமியன் புஸ்தகம் 8:4 வசனம்.
1: நீ அவர்களை நோக்கி,
0: நீ அவர்களை நோக்கி
1: விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ,
0: விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதையோ, ஐயோ நான் சோர்ந்து போயிட்டேன், நான் சோர்ந்துட்டேன், என் வாழ்க்கையில நிம்மதியே இல்ல, நிம்மதியாலே சொல்லிட்டு எவ்வளவு நாள் தான் இருக்க போறோம்? அதான் கத்துடைய விழுந்தவர்கள் எழுந்திருப்பது இல்ல. ஒரு காலம் நல்லா நான் சேவிச்சேன், ஒரு காலம் பாத்தீங்கன்னா அப்படி சேவிச்சேன், இப்படி சேவிச்சேன், இப்ப என்னால சேவிக்க முடியல. முந்தி காலம் போல பாத்தீங்கன்னா நான் இரவெல்லாம் சேவிப்பேன், பகல்லாம் சேவிப்பேன், இப்ப என்னால சேவிக்க முடியல. இப்படியும் எவ்வளவு நாள் சொல்ல போறோம்? அதான் கத்துடி வேதம் சொல்லி விழுந்தவர்கள் எழுந்திருப்பது இல்ல. இப்ப நம்ம கீழே விழுந்துட்டோம், கீழே விழுந்துட்டு அப்படியே இருப்போம் இல்ல தானே? யாரும் பாக்குறதுக்குள்ள என்ன செய்யணும்? எழுந்துச்சுன்னு டப்பா டப்பா டப்பா டப்பா எழுந்திரிச்சிருவோம் இல்லையா? கீழே விழுந்துட்டாலும் ஐயோ யாரும் பார்த்தா நம்மள என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அப்படி கைய ஊனி எப்படியாச்சும் எழுந்துருவோம். அதுதான் காண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, விழுந்தவர்கள் எழுந்திருப்பது இல்லையோ. ஆமா, எத்தனை நாள் சொல்லுவோம், நான் முந்தியில எப்படிலாம் செவிச்சேன், 3 மணிக்கெல்லாம் செவிப்பேன், அப்படி செவிச்சா, அது அது உண்மைதான். இப்ப நீங்க இப்படி சொல்லிட்டு எவ்வளவு நாள் இருக்க போறோம்? இந்த புதிய ஆண்டுல எழுந்திருந்து ஆக வேண்டிய அருமையானவர்களே, பாருங்க, எப்ப பார்த்தாலும் சோர்வு, எப்ப பார்த்தாலும் குழப்பம், எப்ப பார்த்தாலும் யோசனை. இந்த நிலைமை எழுந்து எழுந்திருக்க வேண்டும். கர்த்தராகி தேவன் ஒவ்வொருவரும் எழுந்திருக்க வேண்டும் சொல்லி விரும்புகிறார். அதுதான் ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தும் விசேஷம் 2:5 வசனம்.
1: ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து,
0: நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து
1: மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரிகளை செய்வாயாக.
0: ஆதியில் செய்த கிரியை செய்வாய். ஆதியில கர்த்தருக்கு எதெல்லாம் செஞ்சோம், இப்ப ஏன் நம்ம எப்படி இருக்கிறோம்? அதான் இன்ன நிலையில, எந்த நிலையில கர்த்தருக்கு பிரிஞ்சீங்க, எந்த நிலையில கர்த்தரை விட்டு பின்வாங்க நீங்க, என்ன விழுந்தா இந்த நிலை விழுந்தாலும் எந்த நிலையில கர்த்தருக்கு பின்வாங்கணும், எந்த நிலை கர்த்தருக்கும் நமக்கும் சம்மந்தம் எல்லாம் போயிடுச்சு,

0: செவிக்க முடியல. செவிக்கும் போது உள்ளம் செதறுது. நீங்க ஸ்தோத்திரன்னு சொன்னீங்க, உள்ளம் எங்கேயோ இருக்குது. செவிக்க முடியல, செவிக்க முடியல. நம்ம எவ்வளவு நாள் நம்ம சாக்கு சொல்லிட்டு இருப்போம். அதான் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லி, இன்ன நிலையில் விழுந்தா என்று சொல்லி நினைத்து மனந்திரும்பு. எந்த நிலையில விழுந்திருக்கோம், எப்ப நம்ம ஆண்டவர் பின்னுவோம், எந்த காரியம் ஆண்டவர் பிரியமில்லா காரியம் செய்த போது ஆண்டவருக்கு நமக்கு இடைவெளி வந்தது, எப்ப நம்மளால செவிக்க முடியாம போயிருச்சு, அது நினைச்சு நம்ம நினைச்ச வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். இதையும் மனம் திரும்பல இப்படியே சொல்லிட்டேன், செவிக்க முடியல, மிந்தில அப்படிலாம் செவிப்பேன், இதே சொல்லிட்டு எவ்வளவு நாள் இருக்க போறோம். அதான் என்ன நிலையில் விழுந்தா என்று சொல்லி நினைத்து நம்ம நினைக்கணும். இறுதியத்தை அலசி பார்க்கணும், அலசி பார்த்து நம்ம நினைத்து மனம் திரும்ப வேண்டும். நம்ம ஆண்டவர் மனம் திரும்பணும்னா கத்த நம்மளை நிச்சயமா பிரகாசிப்பார். எழும்பி பிரகாச ஒளி வந்தது, எழும்ப வேண்டும். எந்த நிலை விழுந்தோம், எங்க விழுந்திருக்கோம், எங்க கத்திருப்பீங்களா காரியம் செஞ்சிருக்கோம், எங்க ஆண்டு விரிச்சு பின்வாங்கணும். உண்மைதான், ஒரு காலம் பிரகாசித்தீங்க, உண்மைதான். இப்ப ஏன் செபிக்க முடியல, அது என்ன காரணம், அதுலேருந்து நம்ம என்ன செய்யணும், எழும்ப வேண்டும். நம்ம எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு, எல்லாருக்கும் வேலை இருக்கு, எல்லாருக்கும் வேலை இருக்கு, எனக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு எத்தனை நாள் நம்ம சாக்கு போக்கு சொல்லிட்டு இருப்போம். என் பிள்ளைகளை பார்க்கணும், எல்லாருக்கும் பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துருக்காரு. கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம். எத்தனை நாளைக்கு என் பிள்ளைகளை பார்த்துட்டே இருக்கணும் அப்படி இல்லை, கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். எல்லாருக்குமே பிள்ளைகளை கொடுத்துருக்காரு. பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியில நடத்தி நம்ம என்ன செய்யணும், செவிக்க வேண்டிய நேரத்தில் செவிக்க வேண்டும், கர்த்தர் கொடுக்க வேண்டிய நேரம் கர்த்தர் கொடுக்க வேண்டும். கற்பத்தினை யார் கொடுத்தா, கர்த்தர் தான் கொடுத்தாரு. அந்த கனிகளை பார்க்க வேண்டியது நம்ம பொறுப்பு தான். அதுக்கு அதுக்கு நேரம் கரெக்டாக நம்ம வச்சு கர்த்தரையும் தேட வேண்டிய நேரத்தில் தேட வேண்டும். நிறைய பேர் கேட்டால் பிள்ளைகளால் செவிக்க முடியல, எத்தனை நாள் நம்ம சாக்கு போக்கு சொல்லுவோம். யோசித்து பாருங்க, கடைசி நாட்கள், கடைசி வினாடி, கடைசி நாட்கள் இல்லை, இது கடைசி வினாடியில் வந்திருக்கும், நம்ம செவிக்க வேண்டும். ஓசியான் புஸ்தகம் 14:1
1: இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு,
0: உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு,
1: நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய்.
0: நீ ஒரு அக்கிரமத்தினால் விழுந்தாய். நம்ம பாவம் செய்யும் போதுதான் கர்த்தர் விட்டு பிரிஞ்சிடறோம், விழுந்துடுறோம். அப்ப எந்த நிலைமையில விழுந்தோம்? தாவீது ராஜா கேக்குறாரு, ஆமா ஆண்டவரே, என் அக்கிரமத்தை சுத்திக்கிறீங்க, நம்ம அக்கிரமத்தால விழுந்தாய்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்ப ஆண்டவர், எந்த பாவம் என்னுடைய அக்கறை என்ன, நான் எந்த இடத்துல விழுந்து, எனக்கும் என் தேவனுக்கும் தெரியும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம உள்ளத்தை தேவன் அறிந்திருக்கிறார். நம்ம விழுந்துருந்தா கூட, நம்ம என்ன பாவங்கள் இருந்தா கூட, இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, 51:2
1: என் அக்கிரமம் நீங்க,
0: என் அக்கிரமம் நீங்க,
1: என்னை முற்றிலும் கழுவி,
0: என்னை முற்றிலும் கழுவி,
1: என் பாவம் மற,
0: என் பாவம் மற,
1: என்னை சுத்திகரியும்.
0: ஆமா அருமையானவர்களே, ஆண்டவர் கேக்குற ஆண்டவர், அக்கிரமம் நீங்க, என் முற்றிலும் கழுவி, என் பாவம் மற கழுவும் ஆண்டவரே. ஆண்டு கர்த்தர் வேதஞ்சலுக்கு, இயேசுக்கு ரத்தம் சவள பாவத்தையும் நீக்கி நம்ம சுத்திகரியும். என்ன அக்கிரமம், என்ன அக்கிரம், பொருளாசன அக்கிரமா, எத்தனையோ அக்கிரமங்கள் இருக்குது. என்னென்ன பாவத்தில் விழுந்திருக்கோம், எந்த நாளை விழுந்திருக்கோம், அந்த நிலைமை இருந்து நம்ம மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே என் அக்கிரமே நீங்க என்னை சுத்திகரிங்கப்பா, முற்றிலுமா என்னை சுத்திகரிங்க, பாம்பர கழுவும் ஆண்டவரே, உங்க ரத்தம் என்னை கழுவட்டும், பரிசுத்தமாக்கும். இல்லாவிட்டாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த இடத்தை விட்டு நம்ம எந்திரிக்காம இருந்தால் இந்த உலகத்துல எப்படி வேணாலும் வரல, என்ன வேணாலும் செய்யலாம். இந்த உலகத்தின் வேச ஒரு நாள் கடந்து போகும். உலகத்துல என்ன வேணாலும் செய்யலாம், எவ்வளவு நாள் என்ன வேணாலும் செய்யலாம், உலகத்தின் வயசு ஒரு நாள் கடந்து போகும். வாசித்து பாருங்க, 1 Corinthians 7:31
1: உலகத்தை அனுபவிக்கிறவர்கள்,
0: உலகத்தை அனுபவிக்கிறவர்கள்
1: அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும்,
0: தகாத விதமாய் அனுபவியாத போலவும்
1: இருக்க வேண்டும்,
0: இருக்க வேண்டும்.
1: இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: உலகத்து வேஷம் என்ன ஆயிரும், கடந்து போயிரும், அவ்வளவுதான். ஒரு ஆள் உலகம் கைவிடும். அன்னைக்கு நீங்க என்னதான் ஏண்டேண்டு அழுதாலும் கிடைக்காது. அதனால இன்றைக்கு அதான் ஆண்டு சொல்றாரு, விழுந்தவரை எந்திருக்கையோ, என்ன நிலைமை விழுந்தா என்று சொல்லி நினைத்து மனம் திரும்பு. கத்துட்டு கேட்கணும், ஆண்டவரே என்னை கழுவுமாப்பா, கழுவுமாப்பா, கழுவும் ஆண்டவரே. 1 Corinthians 6:11 பாருங்க,
1: உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள்,
0: உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள்,
1: ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும்,
0: கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும்,
1: நமது தேவனுடைய ஆவியினாலும்,
0: நம்முடைய தேவனுடைய ஆவியினாலும்
1: கழுவப்பட்டீர்கள்,
0: கழுவப்பட்டீர்கள்,
1: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்,
0: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்,
1: நீதிமானாக்கப்பட்டீர்கள்.
0: ஆமா அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாவியிலும் கழுவப்படணும். கழுவப்பட்ட கர்த்தர் நிச்சயம் மாத்துவார். அல்லேலூயா. அதான் சொல்லி எழும்பி பிரகாசி ஒரு மொழி வந்தது. கத்தனைக்கு நம்ம மேல ஒளியா இருக்க வாஞ்சிக்கிறாரு, நம்ம எழும்ப வேண்டும். இரண்டாவதாக எதிரே நம்ம எழும்ப வேண்டும் பாருங்க, நீதிமொழியின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம்.
1: சோம்பேறியே
0: சோம்பேறியே,
1: நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்,
0: எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். பத்தாவது வசனம்,
1: இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும்,
0: இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும்,
1: இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும்,
0: இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும்,
1: இன்னும் கொஞ்சம் கை முடக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ,
0: இன்னும் கொஞ்சம் கையை மடக்கி நித்திரை செய்வேன் என்பாயோ. எழுந்து என்ன செய்வோம் பாருங்க, புலம்பல் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம்,
1: எழுந்திரு
0: எழுந்திரு,
1: ராத்திரியிலே
0: ராத்திரியிலே
1: முதல் சாமத்தில் கூப்பிடு,
0: ராத்திரியில முதல் சாமத்தில் கூப்பிடு,
1: ஆண்டவரின் சமூகத்தில்,
0: ஆண்டவர் சமூகத்தில்
1: உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு,
0: இருதயத்தை என்ன செஞ்சு தண்ணீரை போல
1: ஊற்றிவிடு, எல்லா தெருக்களின் முனையிலும்,
0: எல்லா தெருக்களின் முனையிலும்
1: பசியினால்,
0: பசியினால்
1: மூர்ச்சித்து போகிற,
0: மூர்ச்சித்து போகிற
1: உன் குழந்தைகளின் பிராணனுக்காக,
0: குழந்தைகளின் பிராணுக்காக
1: உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு,
0: உன் கைகளை அவரிடத்துல ஏறிடு. பாத்தீங்களா, எழுந்திரு. எப்ப எழுந்திருக்கணும், முதல் சாமத்துல எழுந்திருக்கணும். எழுந்திருச்சு என்ன செய்யணுமா, மூச்சு இல்லாம இருக்கிற மக்களுக்காக கர்த்தருடைய கரத்துல ஏறெடுக்கணும், கத்தரை பார்த்து ஏறெடுக்கணும். இவரே எத்தனோ ஜனங்களும் அறியாதனால எங்கேயோ ஓடுறாங்களா ஆண்டவரே, அவங்களுக்கு நிம்மதி இல்லையா ஆண்டவரே, அப்படிப்பட்ட மக்களுக்காக நம்ம போராட வேண்டும். சீவுள்ள தேவனாய் கர்த்தர் இல்லாதவங்க எழுச்சுறாங்க, அப்படியே மூச்சித்து கிடக்குறாங்க, அவங்களுக்கா என்ன செய்யணும், தேவனிடத்துல நம்ம கையில ஏறெடுத்து கண்ணீரோடு செவிக்கணும். ஆண்டவரே இந்த ஜனங்க எப்படியாவது ரட்சிக்கப்படணும் ஐயா, எப்படியாவது இயேசுவை அறிஞ்சிக்கணும், எப்படியாவது அறிஞ்சிக்கணும்னு சொல்லி கர்த்தருடைய பாத்திரம் என்ன செய்யணும், நம்ம கண்ணீரோடு செவிக்க வேண்டும். யோவான் ஐந்தாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் பாருங்க,
1: குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன்,
0: குமாரன் உடையவன் ஜீவன் உடையவன்,
1: தேவனுடைய குமாரன் இல்லாதவன்,
0: குமாரன் இல்லாதவன்
1: ஜீவன் இல்லாதவன்.
0: யாரெல்லாம் கிறிஸ்தியேசு, அவருக்கு யாருக்குள்ள கிறிஸ்தியேசு இல்லையோ அவங்களுக்குள்ள என்ன இல்ல, ஜீவனே இல்ல. ஜீவன் இல்லாதவங்களுக்காக நம்ம கண்ணீர் வடிக்க வேண்டும், அறிமானங்களே அழுது புலம்பி செவிக்க வேண்டும். அவங்களுக்காக கர்த்தரை கரத்துல அவளுக்கு நேராக நம்ம கைகளை ஏறெடுத்து கெஞ்சி செவிக்கணும். ஹல்லேலூயா. அதங்க சொல்றாரு எசேக்கியேல் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனம்,
1: நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு,
0: நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு
1: திறப்பிலே நிற்கவும்,
0: திறப்பில் நிற்கவும்,
1: சுவரை அடைக்கவும் தக்கதாக,
0: சுவரை அடைக்கவும் தக்கதாக
1: ஒரு மனுஷனை தேடினேன்,
0: ஒரு மனுஷனை தேடினேன்,
1: ஒருவனையும் காணேன்,
0: ஒருவனையும் காணேன். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடி ஒருவனை கூட காண பாருங்க. மெட்ராஸ்ல எவ்வளவு பெரிய ஆபத்து, கடலூர்ல எவ்வளவு பெரிய ஆபத்து, காஞ்சிபுரத்துல எவ்வளவு பெரிய ஆபத்து, திருவண்ணாமலை மாவட்டத்தில் எவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் நியூஸ் கேட்க நினைச்சவே பயமா இருக்குது. எங்க பார்த்தாலும் வெட்டு குத்து கொலை கொள்ளை, கணவன் மனைவி கொண்டு விடுறாங்க, மனைவி கணவரை கொண்டு விடுறாங்க. இப்படிதான் நம்ம கேள்விப்படுறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம தேசத்துல நேரிடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் கத்தடி பார்த்தல கண்ணீர் ஓடி செவிக்கணும். அதான் சொல்றாரு, சுவர் அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷன் தெரியும், ஒருத்தர் கூட காணும். எல்லாம் என்ன செவிக்கிறோம், என் குடும்ப ஆசிரியமா இருக்கணும், என் பிள்ளை நல்லா படிக்கணும், நல்லா காலேஜ் படிச்சு நல்லா பெரிய ஆளாகணும், நாங்க எல்லாரோட பெரிய ஆகணும், இதுதான் நம்ம சவமா இருக்குது. என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அதை தான் செபிக்கிறோம். நம்ம பக்கத்துல எத்தனை சனங்கள் அழிவின் பாதையில போயிட்டு இருக்காங்க, எத்தனை சனங்கள் எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க, ஆண்டு இல்லாம எத்தனை சனங்கள் மறிக்கிறாங்க. எங்க பாருங்க, கார்ல போனா ஆபத்து, வேன்ல போனாலும் ஆபத்து, பஸ்ல போனாலும் ஆபத்து, எத்தனை ஆபத்து வரும். அதுக்காக நம்ம யாரு செபிக்கிறோம், யோசித்து பாருங்க. நம்ம எல்லாம் நம்ம குடும்பத்துக்காக தான் நம்ம செபிச்சுட்டு இருக்கிறோம், எனக்கு அது வேணும் இது வேணும் தான் நம்ம செபிக்கிறோம். இத்தனை அழிந்து போற மக்கள் அழிவில், எத்தனையோ மக்கள் மறித்து போறாங்க, அவங்களுக்காக யாரு செவிக்கிறது பாருங்க. எனக்கு எங்க டிவி திறந்தவே பயமா இருக்கு, எல்லாமே எங்க பார்த்தாலும் மரணம், கொலை கொள்ளை, வெட்டிட்டாங்க அவங்க குத்திட்டாங்க, அதை தான் இருக்கிறோம். அப்படிப்பட்ட மக்களுக்காக நம்ம செவிக்கணும், அருமையானவர்களே செவிக்க வேண்டிய உங்களுடைய கருத்துல என் கருத்துல கருத்தர் கொடுத்திருக்கிறார். சபையாக நம்ம ஒவ்வொரு கருத்தை தான் கருத்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாருமே செவிக்கணும். ஆனா தேசத்தை அழிக்காத வெடிக்கு திறப்பணிக்கு ஒரு மனிதனை தேடின ஒருவனையும் காணும். சொல்லுமா, சுவர் அடைக்கத்தக்க ஒருவனை தேடி ஒருத்தருமே இல்ல. ஆண்டவரே நான் செவிக்கிறப்பா, என் தேசத்துக்காக செவிக்கிறேன், ஆண்டவரே என் தேசத்துக்காக செவிக்கிறேன். பாருங்க, போன வருஷம் மட்டும் 190 பேர் கிறிஸ்தவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. நமக்கு தெரியல கிறிஸ்தவங்களுக்காக நம்ம செவிக்கிறோமா, எதற்காக நம்ம செவோம். அருமையாளர் யோசித்து பாருங்க, கர்த்தர் வாழ்க்கையில எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். 2015 ஆண்டு எத்தனை நன்மைகள், எத்தனை ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்துருக்கான் பெற்றிருக்கிறோம். நம்ம கர்த்தருக்காக என்ன செய்யணும், அதுதான் முதல் என்ன செய்யணும், எளிமை பிரகாசின் ஒளி வந்தது எதிலிருந்து, விழுந்திலிருந்துமே எழுந்திருக்க வேண்டும். ரெண்டாவது எதிலிருந்து எழுந்திருக்க வேண்டும், தூக்கத்திலிருந்து எழுந்து மற்ற மக்களுக்காக நம்ம செபிக்க வேண்டும். மூன்றாவதாக பாருங்க, நம்ம எதிரிந்து எழுமணுமா பாருங்க, அப்போஸ்தலனின் புஸ்தகம் 11 5 12 வரைக்கும்.
1: நான் யோப்பா பட்டணத்தில்
0: ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது
1: ஞான திருஷ்டி அடைந்து ஒரு தரிசனத்தை கண்டேன்.
0: அது என்னவென்றால்
1: நாலு மூலைகளும் கட்டப்பட்ட
0: ஒரு பெரிய துப்பட்டியை போல
1: ஒரு கூடு வானத்திலிருந்து என்னிடத்தில் இறங்கி வந்தது. அதிலே நான் உற்று பார்த்து கவனிக்கிற போது
0: பூமியில் உள்ள
1: நாலு கால் ஜீவன்களையும்
0: காட்டு மிருகங்களையும்
1: ஊரும் பிராணிகளையும்
0: ஆகாயத்து பறவைகளையும் கண்டேன்.
1: அல்லாமலும்
0: பேதுருவே
1: எழுந்திரு
0: அடித்து புசி
1: என்று என்னுடனே சொல்லுகிற சத்தத்தையும் கேட்டேன்.
0: அதற்கு நான்
1: ஆண்டவரே
0: அப்படி அல்ல
1: தீட்டும் அசுத்தமாயிருக்கிற யாதொன்றும்
0: ஒரு காலம் என் வாய்க்குள்ளே போனதில்லை என்றேன்.
1: இரண்டாம் தரமும் வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி
0: தேவன் சுத்தமாக்கினவைகளை
1: நீ தீட்டாக எண்ணாதே என்று
0: மறுமொழி சொல்லிட்டு
1: உடனே
0: செசரியாவிலிருந்து
1: என்னிடத்திற்கு அனுப்பப்பட்ட
0: மூன்று மனுஷர்
1: நான் இருந்த வீட்டுக்கு முன்னே வந்து நின்றார்கள். நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல்
0: அவரோடு கூட போகும்படி
1: ஆவியானவர் கட்டளையிட்டார்.
0: எதை குறிக்கணும்? ஆண்டவர் அறியாத சனங்களுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் பற்றி சொல்லணும். அதுதான் சொல்றாரு. இந்தியா முதல்ல பேதுரு பிரஜாதி சனங்களுக்கு சொல்ல, முதல்ல யூதர்களுக்கே ஆண்டவர் பற்றி சொல்லிட்டு இருந்தார். இப்ப சொல்றாரு, பிரஜாதி சனங்களுக்கு போய் என்ன செய்ய, ஏச பத்தி போய் நீ சொல்லணும் அப்படின்றாரு. அப்ப எழுந்து போ, மூணு பேர் வந்திருக்காங்க, நீங்க கூட எழுந்து போன்னு சொல்லி பரிசுத்தாவினர் வாழ்வு ஏவினாரு. அதே போல நம்மளும் என்ன செய்யணும்? முதல்ல நம்ம எந்த இடத்துல விழுந்தோடு எழுந்திருக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண எழுந்திருக்க வேண்டும். மூன்றாவது எதிர்க்க எழுந்திருக்க வேண்டும் சொன்னா, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு எழுந்திருக்க வேண்டும். எழுந்து போய் சொல்லுன்னு சொல்லி பரிசுத்தாவினர் பேதுரோடு பேசினாரு. பேதுரு எழுந்து அவரோடு போனார். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? முதல்ல விழுந்த இடத்துல எழுந்திருக்கணும். ரெண்டாவது செவமன் எழுந்திருக்கணும். மூன்றாவது நம்ம என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை அறிவிக்க எழுந்திருக்கணும். நம்ம குடும்பம் பிள்ளைகள் இதுவே பார்த்துட்டு இருந்தா எப்ப கத்திருக்கா? நீ எதை செய்ய போறீங்க? ஆண்டவர் சொல்ல, அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட. நீங்க ஒண்ணுமே செய்யாம கத்து வரும்போது என்ன வரும்? இந்த உலகத்துல ஒரு நாள் நம்ம ஆண்டவர் ராஜ்யத்துல வரும்போது நீங்க கத்திருக்காக, நான் கத்திருக்கா எதை செய்ய, அதுதான் நம்ம ஆண்டவர் இயேசுக்கு வரும்போது அந்த பலன் தான் கூட வரும். ஹல்லேலூயா. ரோமர்கள் நிருபம் 15 9 10 11
1: புறஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம்,
0: இரக்கம் கத்துட்டா புறஜாதியாரும் இரக்கம் பெற்று, நம்மள புறஜாதியா இருந்தோம், கர்த்தர் இரக்கம் பெற்றதுனால இரக்கம் பெற்று
1: தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள்
0: என்றும்
1: சொல்லுகிறேன்.
0: அந்தபடி
1: இது நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே
0: உம்மை அறிக்கை பண்ணி
1: உம்முடைய நாமத்தை சொல்லி
0: சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. மேலும்
1: புறஜாதிகளே
0: அவருடைய ஜனங்களோடு கூட
1: களி கூறுங்கள் என்கிறார்.
0: மேலும்
1: புறஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள்.
0: எல்லாரும் என்ன செய்யணும்? கர்த்தரை துதியுங்கள்.
1: ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள்.
0: என்று சொல்லுகிறார்.
1: மேலும்
0: ஈசாயின் வேரும்
1: புறஜாதியரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய
0: ஒருவர் தோன்றுவார்.
1: அவரிடத்தில்
0: புறஜாதியார்
1: நம்பிக்கை வைப்பார்கள்
0: என்று இயேசு சொல்கிறார். நம்ம கர்த்தர் நன்மை செய்திருக்காரு, நம்மள தேவன் தெரிஞ்சிருக்காரு, நம்ம எங்கேயோ கடந்தோம், நம்ம தேவன் அவருடைய பிள்ளைய மாத்தி இருக்கிறாரு. அந்த அன்பை நம்ம எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லணும். ரோமர்கள் 15:18 புறஜாதியாரை
1: வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும்
0: கிறிஸ்துவானவர்
1: என்னை கொண்டு நடப்பித்தவைகளை
0: சொல்வதும் அல்லாமல்
1: வேறொன்றையும் சொல்ல
0: நான்
1: துணிவதில்லை.
0: கத்த நம்மளை கொண்டு அற்புத அடையாளம் செய்யணும், வரங்களை பெற்றுக்கொள்ளணும், தேவனோட வல்லமையை நம்ம ஒருத்தரும் பெற்றுக்கொள்ளணும். நம்ம போய் சும்மா ஆண்டவர் பத்தி சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. நம்ம கர்த்தர் வல்லமை பெற்று வரங்களை பெற்று நம்ம நிமித்தமா அற்புதங்களை அடையாளம் செஞ்சாதான் கர்த்த நம்புவாங்க. நம்ம சொன்னா ஏதோ ஒரு காய்பறி கொடுத்துட்டு வந்துட்டோம், ஏதோ 10 காய்பறி கொடுத்துட்டு அதோட நம்ம திருப்தி ஆயிடக்கூடாது. அருமையானவர்களே, நிறைய பேர் கேட்டா நான் எவ்வளவு காய்பறி கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. அது இல்ல, காய்பறி கொடுத்துறதுக்கே நம்ம திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. கர்த்தரை கொண்டு நம்ம சொல்லணும்னு சொன்னா அவங்க மத்தியில் நம்மளை கொண்டு ஆடவர் என்ன செய்யணும், அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தாதான் புறஜாதி சடங்கு நம்புவாங்க. நம்ம ஒண்ணுமே செய்ய நம்ம ஒண்ணுமே செய்யாம சும்மா இயேசு கிறிஸ்து போய் சொன்னா நம்ப மாட்டாங்க. கர்த்தரை பத்தி நம்ம கட்டாயம் சொல்லணும், இயேசு அறியாத மக்கள் மத்தியில் சொல்லணும். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது ரோமர்கள் 15:21
1: நான் மற்றொருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு
0: கிறிஸ்துவினுடைய நாமம்
1: சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன்.
0: எத்தனை பேருக்கு அந்த நாட்டை இருக்கு? அருமையானவர்களே, உள்ள தலசி பாருங்க. இதுவரைக்கும் இந்த புதிய ஆண்டில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் என்னவே நினைச்சு சோர்ந்து போயிருந்தேன். அதான் விழுந்தவன் எந்திரிக்கிறதில்லையோ, எந்த அளவிலும் விழுந்தாயிரம் சொல்லி மனம் திரும்பி கர்த்தர் எழுந்துட்டு வந்து நம்ம செவிக்க வேண்டும். எத்தனையோ சனங்கள் அழிவின் பாதுபட்டு தேசங்கள் அப்படியே எங்க பார்த்தாலும் பிரச்சனை. இந்த சனங்களுக்காக நம்ம செவிக்க வேண்டிய நம்முடைய கடமை, நம்ம தேசத்துக்காக செவிக்கணும். மூன்றாவதாக, தேவன் அறியாதவர்களுக்காக கர்த்தர் சொல்லும்படி நம்ம என்ன செய்ய வேண்டும்? நாட வேண்டும். பாருங்க, ஒரு நல்ல ஒரு கடை, ஒரு வியாபாரம் வச்சிருக்காங்க பாருங்க, எத்தனை விளம்பரம் பண்றாங்க. யோசித்து பாருங்க, எவ்வளவு விளம்பரம், எவத்துக்க என்னமோ விளம்பரம் பண்றாங்க. நம்ம சீவுள்ள தேவனை பற்றி சொல்ல நாடுறோமா? யாருக்காவது நம்ம சொல்லி இருக்கிறோமா? அருமையானவர்களை சொல்லாட்டா, இந்த 2016 ஒரு புதிய தீர்மானம் எடுக்க வேண்டும். நம்ம எல்லா நிலையிலும் எழுந்திருக்க வேண்டும். சோறு, பலவீனம், பிரச்சனை, குழப்பம், யோசனை எல்லாவற்றையும் விட்டு எழுந்து தேசத்துக்காக கண்ணீரோடு பொள்ளம்பி செவிக்க வேண்டும். நம்ம இதயத்தை ஊற்றி செவிக்க வேண்டும். மூன்றாவதாக, கர்த்தர் பற்றி அறியாத மக்களுக்கு சொல்ல வேண்டும், சொல்ல நாட வேண்டும், நமக்குள்ள நாட்ட வேண்டும். நமக்குள்ள எத்தனை விருப்பம் இருக்குது? கர்த்தர் பற்றி சொல்ல விருப்பம் இருக்கா? தேவனை பற்றி சொல்லாத இடத்துல அவரை பற்றி சொல்ல நாட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அத 2 தீமோத்தேயு 4:2
1: சமயம் வாய்த்தாலும்
0: வாய்க்காவிட்டாலும்
1: ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு.
0: ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும். 10 காய்பறி கொடுத்துட்டா நிறைய பேர் திருப்தி அடைஞ்சிடறோம். ஆண்டவர் சொல்ல சொன்னாரு, ஒரு 10 காய்பறி தான், ஐயா அப்பா நாங்க இவ்வளவு காய்பறி கொடுத்துட்டு திருப்தி அடைஞ்சிடறோமா? அருமையானவர்களே, அது அல்ல. அருமையானவர்களே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதை என்ன செய்யணும்? திருவசனத்தை மற்றவங்களுக்கு சொல்லி ஆக வேண்டும். 10 காய்பறி கொடுக்கறது ஒண்ணுமே இல்ல, திருப்தி அடைங்க. நம்ம எந்த நிலையில இருந்த தேவன் எந்த நிலைக்கு உயர்த்தி இருக்காரு அதை யோசித்து பார்த்தோமா? எப்படிப்பட்ட நிலையில இருந்த தேவன் இந்த அளவுக்கு நம்ம உயர்த்தி இருக்கிறாரு நம்ம சிந்தித்து பார்த்தோமா? சிந்தித்து கத்திருக்கா என்ன செய்யறோம் யோசித்து பாருங்க. தேசத்துக்காக செவிக்கிறோமா? நம்ம குடும்பத்துக்காகவே செவிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறோமா? ஆனால் கத்தர் சொல்ற, அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்ன? கத்திருக்கா எதை செய்யறீங்களோ அதுதான் கத்திராய்க்கு ஆண்டு வரும்போது கத்தர் நம்ம கொண்டு வருவார். வாசித்து பாருங்க, வெளிப்படுத்த விசேஷம் 22:12
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்,
0: அவனவனுடைய கிரியைகளின்படி
1: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்
0: என்னோட கூட வருகிறது. பாத்தீங்களா, அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட வருகிறது. நீங்க எதை கத்திரி செய்திருக்கீங்களோ, நிறைய பேர் கொஞ்சம் ஊழித்துக்க கொடுத்துட்டா அதை நம்ம எத்தனை நேரம் சொல்லிடுறோம், ஐயோ இதை செஞ்சா அதை செஞ்சா அது அப்படி சொன்னா அப்படியே மறைஞ்சிரும். கத்திரிக்கா எதை செய்தாலும் கத்திர வரும்போது உங்களுக்கு அந்த பலனை கொண்டு வருவார். சரி போய் செஞ்சிடறோம், செஞ்சிட்டு செஞ்சேன்னு சொல்லிடுறோம், அதுக்கே அந்த பலன் திரும்பி முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். அதை கத்திரி சொல்ற வலதுகை செய்யறது இடதுக்கு தெரியக்கூடாது. நிறைய பேர் செஞ்சோம் செஞ்சோம்னு சொல்லிடுறோம் இல்லையா, அது இந்த உலக தொழிலோட முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான். அதான் சொன்னார், அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட. நீங்க ஊழியம் செஞ்சாலும் பத்து கைப்பறி பிடிச்சு கொடுத்துட்டு திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. முதல் நம்ம விழுந்த இடத்துலருந்து எழுந்திரிக்கணும், ரெண்டாவது தேசத்துக்கு ஆட்சி அறிவிக்கணும், மூன்றாவதாக சுவிசேஷத்தை அறிவிக்கணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை என்ன செய்யணுமா, சாக்கிரதையா சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும். அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு. நீங்க எந்த அளவுக்கு கத்திருக்க எதை கிரிய செய்றீங்களோ அதுதான் கத்து வரும்போது கூட உங்களுக்கு வரும். அருமையானவர்கள், இந்த உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை தான். எவ்வளவு நாள்கள் கடந்து போயிடுச்சுன்னு, எவ்வளவு நாள் இந்த உலகத்துல வாழ்மோ நமக்கு தெரியாது. ஒரே ஒரு வாழ்க்கை கத்திருக்க, அவன் என்ன செஞ்சிருக்குமோ அதைதான் கத்தர் கொண்டு வருவார். இதோ நான் சீக்கிரம் அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்ன, நீங்க எதை செஞ்சீங்களோ அதான் அவர் அவர் வரும்போது அவர் கொண்டு வருவார். நீங்க எதைதான் கத்திருக்காக எதெல்லாம் செஞ்சீங்களோ அதுதான் கூட கொண்டு வருவார். கடைசியாக மத்தேயு சுவிசேஷம் 25:6-7.
1: நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார்,
0: இதோ மணவாளன் வருகிறார்,
1: அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள்,
0: அதுக்கு அவருக்கு எதிர்கொண்டு போக பெறப்படுங்கள்
1: என்கிற சத்தம் உண்டாயிற்று
0: என்று சத்தம் உண்டாயிற்று.
1: அப்பொழுது அந்த கன்னிகள் எல்லாரும் எழுந்திருந்து
0: எழுந்து நின்று
1: தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள்.
0: தீவெட்டில என்ன செஞ்சாங்க, ஆயத்தப்படுத்தினாங்க. சத்தம் கேக்குது, மணவாளன் வந்துட்டாரு, எல்லாரும் எதிர் அவரை எதிர்கொண்டு போக எல்லாரும் செய்யுங்க, எல்லாரும் புறப்படுங்கன்னு சொன்னோன்னையும் புத்தியில கண்ணிக்கு என்ன செஞ்சாங்க, புத்தியில கண்ணிட்டு என்ன இருந்தது, தீவெட்டி இருந்து எண்ணெய் இருந்துச்சு. புத்தியில்லாத கண்ணிட்டு என்ன இல்ல, தீவெட்டி மட்டும் இருக்குது, எண்ணெய் இல்ல. தீப்பெட்டி எதை குறிக்குது, ரட்சிப்பை குறிக்குது. தீவெட்டி இருக்குது, எண்ணெய் இல்ல. இவங்க தீவெட்டி இருந்துச்சு, எண்ணெய் இருந்துச்சு. எந்திரிச்சு ஆயத்தப்படுத்துறாங்க, விளக்கெல்லாம் தீயெல்லாம் கரைஞ்சி போச்சுன்னா அதெல்லாம் நசுக்கி சரிப்பட்டு திரியெல்லாம் கத்திரிச்சு எல்லாம் போறதுக்கு என்ன செஞ்சாங்க, ஆயத்தப்படுறாங்க. அதே போல நம்மளும் கடைசி நாள், கடைசி வினாடி, கடைசி நாள் இல்ல இது, கடைசி வினாடியில் இருக்கிறோம். நம்ம எல்லாம் ஆயத்தப்பட வேண்டும். ஆண்டு வருகிற ரொம்ப சமயமாயிருச்சு, ஆயத்தமா இருக்க வேண்டும். 10வது வசனம்,
1: அப்படியே அவர்கள் வாங்க போன போது,
0: அவர்கள் வாங்க போன பிறகு
1: மணவாளன் வந்துவிட்டார்,
0: மணவாளன் வந்துவிட்டார். நினைவு நேரத்துல ஏசாமி எப்ப வர போறாரு அப்ப பாத்துக்கலாம், எப்ப வர போற அப்படி நினைச்சிட்டு இருந்தா திடீர்னு ஆண்டு வந்துருவார். அவ்வளவுதான், அவங்க அவங்க எல்லாரும் வாங்க போயிட்டாங்க. புத்தி இல்லாத கண்ணி என்ன செய்ய போனாங்க, எண்ணெய வாங்க போனாங்க. இங்க என்ன செஞ்சிட்டாரு, மணவாளன் வந்து விட்டார்.
1: ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்.
0: கல்யாண வீட்டுக்குள் என்ன செஞ்சிட்டாங்க, பிரவேசித்தார்கள்.
1: கதவும் அடைக்கப்பட்டது.
0: மணவாளன் எப்ப வருவாரு, இப்ப நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறோம், ஆண்டவர் எப்ப வர போறாரு, இன்னும் இருக்கு எவ்வளவு நாள் அப்படின்னு சொல்லி உலக காரியத்திலே நம்ம இருந்துகிட்டு இருப்போமானால் கர்த்தராகி தேவன் வந்துருவாரு. புத்திலாத் கண்ணி என்ன படம் வந்து போனவன் என்ன சரி, மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமா இருக்கிறவங்க கல்யாண வீட்டுல பிரவேசித்தாங்க, கதமும் அடைக்கப்பட்டுருச்சு. அதுதான் வெளிப்படுத்த விசேஷம் 19:7.
1: சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து,
0: சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து
1: அவருக்கு துதி செலுத்த கடவோம்.
0: பாத்தீங்களா என்ன செய்யணும், சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோ.
1: ஆட்டுக்குட்டியானுடைய
0: கல்யாணம் வந்தது
1: அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால்.
0: அப்ப நம்மது ஆயத்தம் பண்ணு, கத்தனை ஆயத்தப்படுத்த மாட்டாங்க சொல்றாரு பாத்தீங்களா. அவருடைய மனைவி தன்னை
1: ஆயத்தம்
0: பண்ணினால்
1: என்று சொல்ல கேட்டேன்,
0: சுத்தமும் சுத்தமும்
1: பிரகாசமுமான,
0: சுத்தமும் பிரகாசமான
1: மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி
0: அவளுக்கு அளிக்கப்பட்டது.
1: அந்த மெல்லிய வஸ்திரம்,
0: பரிசுத்தவான்களுடைய
1: நீதிகளே.
0: பாத்தீங்களா மெல்லிய வஸ்திரம் எதை குறிக்குது, பரிசுத்தவனுடைய நீதி. மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். நம்மளை வந்து ஆண்டவர் ஆயத்தப்பட மாட்டார், நம்ம தான் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆண்டவர் எல்லாம் சொல்லிட்டாரு, மணவாட்டி தன்னை ஆயத்தம் துதி செலுத்தி மயில கடவோம், துதி செலுத்திட்டே இருக்க வேண்டும், சோத்திரம் பண்ணிட்டே இருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொன்ன, இன்ன நாளில் விழுந்தா என்று என்ன செஞ்சிரு, விழுந்த இடத்துல இருந்து எழுந்திருச்சிரு, இந்த நிலையில் விழுந்தாலே எழுந்திருச்சிரு, என்ன யோசிச்சுட்டே யோசிச்சுட்டு குழம்பிட்டு உட்காராது, எழுந்துரு. காரணம் என்ன, எழுந்து என்ன செய்யும், நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கணும். ரெண்டாவது சுவிசேஷத்தை அறிவிக்கணும். மூன்றாவது அறிவிச்சு மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினான். நம்ம ஆயத்தம் பண்ண நம்ம என்னமே ஆயத்தம் பண்ண வேண்டும். பேசுறவங்க பேசிட்டும் தூசிக்கிறவங்க தூசிக்கிட்டும் எதையும் கண்டுக்காதீங்க. யார் என்ன பேசுற நமக்கு என்ன, நம்மளுக்கு என்ன அடிக்க போகுது, பின்னால் தானே பேசுறாங்க. யார் என்ன பேசுறாலும் கவலைக்கூடாது. இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க நாட்கள் போயிடுச்சு. புதுசு பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, தூசிக்கிறவங்க தூசிட்டு இருப்பாங்க, பின்னால குறை சொல்றவங்க குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. கடைசி நாள் வந்துருச்சு. நம்ம என்ன செஞ்சிடணும், மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணிடலாம். இன்னொரு வாசிமா,
1: நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து,
0: சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து
1: அவருக்கு துதி செலுத்த கடவோம்.
0: அவருக்கு என்ன செய்யணும், சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி. நம்ம கவலை இவங்க ஐயோ இவங்க அப்படி என்ன, இவங்க இப்படி சொல்லிட்டாங்களா, அவங்க இப்படி சொல்லிட்டாங்களா, அவங்க இதை சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, கவலைப்படு. பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும், தூசிக்கிறவங்க தூசிட்டு தான் இருப்பாங்க, குறை சொல்றவங்க குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதான் சொல்றாரு, சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து
1: அவருக்கு துதி செலுத்த கடவோம்.
0: கர்த்தருக்கு என்ன செய்யணும், அப்பதான் துதிக்க முடியும். கர்த்தருக்கு துதி செலுத்த கடவோ.
1: ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது,
0: ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது,
1: அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார்.
0: அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ண கர்த்தர் நம்ம சொல்லிட்டாரு எல்லா காரியத்தோ. நம்ம என்ன செய்யணும், நம்ம தான் ஆயத்தம், அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால்
1: என்று சொல்ல கேட்டு,
0: என்று சொல்ல கேட்டு
1: சுத்தமும்
0: சுத்தமும்
1: பிரகாசமான
0: பிரகாசமான
1: மெல்லிய வஸ்திரம்
0: மெல்லிய வஸ்திரம்
1: தரித்து கொள்ளும்படி
0: தரித்து கொள்ளும்படி
1: அவளுக்கு அளிக்கப்பட்டது,
0: அவருக்கு அளிக்கப்பட்டது.
1: அந்த மெல்லிய வஸ்திரம்,
0: அவர் மெல்லிய வஸ்திரம்
1: பரிசுத்தவான்களுடைய நீதிகளே,
0: பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. நம்ம பரிசுத்தம் நாளுக்கு நாள் நாளுக்கு அதான் ஆண்டு சொன்னார், அணியாஞ்சேறவன் அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தம் இருக்கு. அப்படி வாசிங்க, நல்லா வாசிங்க. வெளிப்படி 22:11-12
1: அநியாயம் செய்கிறவன்
0: அநியாயஞ்சிருவன்
1: இன்னும் அநியாயம் செய்யட்டும்.
0: இந்த அநியாயம் மட்டும் இல்ல, இன்னும் கூட நீ என்ன செய்ய, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும்.
1: அசுத்தமா இருக்கிறவன்
0: அசுத்தமா இருக்கிறவன்
1: இன்னும் அசுத்தமா இருக்கட்டும்,
0: இன்னும் அசுத்தமா இருக்கட்டும்.
1: நீதி உள்ளவன்
0: நீதி உள்ளவன்
1: இன்னும் நீதி செய்யட்டும்,
0: இன்னும் நீதி செய்யட்டும்.
1: பரிசுத்தம் உள்ளவன்
0: பரிசுத்தம் உள்ளவன்
1: இன்னும் பரிசுத்தம்,
0: இன்னும் பரிசுத்தம் இல்ல. இந்த பரிசுத்தல இன்னும் என்ன செய்ய, நம்ம பரிசுத்தமா இருக்கிறவங்க இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும்.
1: இதோ சீக்கிரமா வருகிறேன்,
0: சீக்கிரமா வருகிறேன்.
1: அவனவனுடைய கிரியையின்படி,
0: அவனவன் கிரியையின்படி
1: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்,
0: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்
1: என்னுடைய கூட வருகிறது,
0: என்னுடைய கூட வருது. பாத்தீங்களா, அதுதான் அருமையானவர்களே. நம்ம சந்தோஷப்பட்டு களி கூறுவோம், கர்த்தருக்கு துதி செலுத்த கொடுவோம். அவருடைய மனைவியாக நம்ம ஒவ்வொருவரும் அவர் வருகை நம்ம நம்மை தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்கு நாளுக்கு நாள் பரிசுத்தம் அடைய வேண்டும். கர்த்தர் சீக்கிரம் வரப்போறார். ஆமென்.

0: எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசினார். இதோ இருள் பூமியை மூடப் போகிறது, காரியுருள் சனங்களை மூடப் போகிறது, ஆனாலும் உன் மேலே கர்த்தர் உதிப்பார் என்று சொல்லி இந்த புதிய வாரத்தில், இந்த புதிய மாதத்தில், இந்த புதிய வருடத்தில், புதிய வாரத்தில், முதல் வாரத்தில் ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, விழுந்தவன் எழுந்திருக்கிறதில்லையோ என்று சொல்லி கர்த்தர் பேசினார். எந்த நிலைமையில விழுந்திருக்கிறோமோ அந்த நிலைமையிலிருந்து எழுந்து இன்றைக்கு வருவோமா? நீ எந்த நிலை விழுந்தாய் என்பதை நினைத்து பார்த்து ஆதியிலே செய்த கிரியை செய்வாயாக என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசினாரே. எங்க விழுந்திருக்கிறோம் இன்றைக்கு அதை நினைத்து பார்த்து ஆண்டவராய் கர்த்தரிடம் வருவோமா? தூங்குற நீ எப்பொழுது எழுந்திருப்பாய் என்று ஆண்டவர் கேட்டார். அப்படி என்றால் தூங்குற நாம் தேசத்திற்காக ஜெபிக்கும்படியா எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு அறிவுறுத்துகிறார். அடுத்தபடியாக பேதுரை பார்த்து, எழுந்திரு, நீ சென்று புற ஜாதி மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவி என்று சொல்லி ஆண்டவர் அவரை அனுப்பினார். தேசத்திலே கர்த்தரை அறியாத எத்தனையோ ஜனங்கள் இயேசு அறியாமல் இருக்கிறாங்க. அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படியாக சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையோடு கூட கர்த்தருடைய வசனத்தை சுமந்து சென்று புற ஜாதி ஜனங்களுக்கு, கர்த்தரை அறியாதவர்களுக்கு அறிவிக்க நாம் எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். கர்த்தர் அதை குறித்து நம்மோடு கூட பேசினார். எல்லாரும் வாயை திறந்து நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, இதோ என்னை அர்ப்பணம் செய்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? மாத்திரமல்ல, கடைசியாக கர்த்தரை சந்திக்கும்படி நாம் எழுந்திருக்க வேண்டும். நம்மை நாமே ஆயத்தப்படுத்த எழுந்திருக்க வேண்டும். அந்த கன்னிகைகள் எழுந்திருந்தார்கள், தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள், தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். மனவாளனோடு கூட அந்த கல்யாண வீட்டுக்குள்ளே சென்று விட்டார்கள். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, இதோ ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினால் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து மகிழ்வோம், அவர் துதி செலுத்த கடவோம். கேட்போமா, நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோமா? எங்க இருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எழுந்திருப்போம். எண்ணெய் இருக்கிறதா? தீவெட்டு எரிகிறதா? மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபங்கள் எடுப்போமா? எழும்பி பிரகாசி, எழும்பு, கர்த்தர் உன்னை பிரகாசிப்பார். மரித்தரை விட்டு எழுந்திரு, கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி கேட்டோம். எல்லாம் கத்தரை பார்த்து ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, எனக்கு என்னை காண்பியும் ஆண்டவரே, விழுந்த நிலைமையில என்னை தூக்கிடும் ஆண்டவரே. வாய் திறந்து ஜெபிப்போமா? எங்க நான் விழுந்திருக்கிறோம், என்னை தூக்கிடும் ஆண்டவரே. நான் உமக்கென்று ஆண்டவரே எழும்பி நிற்கணும் ஆண்டவரே. நான் எழுந்து ஜெபிக்கணும் ஆண்டவரே. நான் எழுந்து ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. நான் எழுந்து இப்படி வருகைக்கு ஆயத்தமாகணும் ஆண்டவரே. எனக்கு அந்த பாக்கியங்களை கொடுங்க என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோம். நன்றி பரலோக பிதாவே, இப்பொழுதும் எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. ஆமாண்டவரே, அப்பா நாங்கள் விழுந்து எழுந்திருக்க அநேக நேரில் தயங்கி விடுகிறோமே, விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையோ என்று சொன்னீரே. அப்பா எங்களை தூக்கிடும் ஆண்டவரே, இதோ எழுந்தும்பிடம் வருகிறோம் ஆண்டவரே. எங்கள் கரங்களை பிடித்துக் கொள்ளும் ஐயா. நாங்கள் எழுந்து மூர்ச்சித்து கிடக்கிற ஜனங்களுக்காக எங்கள் கைகளை உயர்த்தி அல்லேலூயாவை நோக்கி நாங்கள் கண்ணீரோடு ஜெபிக்க எங்களுக்கு அந்த ஜெப ஆவியை ஊற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பேதுரை பார்த்து, எழுந்திருந்து நீ எழுந்திரு என்று சொன்னீரே. அப்பா உன்னை தேடுகிறது மூன்று மனிதர்கள் வந்திருக்கிறார், அவளோடு சந்தேகப்படாமல் போய் என்று சொல்லி புற ஜாதி மக்கள் மத்தியிலே அவருக்கு வாசலை திறந்தீரே ஆண்டவரே. நாங்களும் புற ஜாதிகள் மத்தியில் சென்று வார்த்தையில் அறிவிக்க எங்களை பக்குவப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜாக்கிரதையாய் இதை செய்ய எங்களுக்கு கிருபையிலே கொடுங்க ஆண்டவரே. உண்மை சந்திக்கும்படி இதோ மனவளன் வருகிறீர், உண்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்தணும், எங்கள் தீவெட்டிகளை நாங்கள் ஆயத்தப்படுத்தணும், எண்ணெயை பெற்றுக்கொள்ளணும், மெல்லிய வஸ்திரத்தை நாங்கள் தரித்துக் கொள்ளணும், அல்லேலூயா துதி செலுத்தணும், சந்தோஷமா இருக்கணும், அந்த பாக்கியத்தெல்லாம் எங்களுக்கு தாரும். இந்த வார்த்தை கேட்டு யாரெல்லாம் தன் இதயத்தை திறந்து தன் இதயத்தை கிழித்து கண்ணீரோடு ஆண்டவரே இதோ எழுந்தும்பிடம் வருகிறேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கிறார்களோ, இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் தம் பிரகாசிக்கிற வல்லமை, இதோ நீதியின் சூரியன் பிள்ளைகள் மீது பிரகாசிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த புதிய வருடத்திலே, புதிய மாதத்தில் காலடியை எடுத்து வைத்திருக்க எங்கள் மீது ஆமே நீதியின் சூரியன் எங்கள் மேல் உதிப்பீனாக. ஆமே நீதியின் சூரியன் உதிப்பீனாக. உங்க ஆரோக்கியம் இப்பொழுது எல்லாரும் மீது இறங்கி வருவதாக ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிற உங்களுடைய பிள்ளைகளை
1: எழுந்திருந்து பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த வருஷத்துல எங்க பார்த்தாலும் ஆபத்து பத்து நாங்க எத்தனையோ செய்தி கேட்கும்போது அப்பா எவ்வளவு வேதனையா இருக்குது கர்த்தாவே. அப்ப எங்களை மக்களை எல்லாம் நீங்க பாதுகாக்கணும் பராமரிக்கணும் ஐயா, எங்க சப மக்களை எல்லாம் நீங்க பாதுகாக்கணும் பராமரிக்கணும். ஆவியான ஒரு ஆளிகை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். கரத்தை பிடித்துக் கொள்ள முடியா செபிக்கிறோம் ஐயா. அங்க சென்றாலும் தேவ சமம் முன்னும் பின்மார்ந்து நீர் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க. தேவ பிரசனம் தேவனுடைய கிருபை கூட இருக்கட்டும் ஆண்டவர. அப்பாமை ஸ்தோத்தரிக்கிறோமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எல்லாரும் மக்களை நெருங்கி செவிக்கமை சார்ந்து கொள்ள கிருபை தர முடியா செபிக்கிறோம். உன்னத பலத்தில இடக்கட்டுங்க அக்கீழ மூடிக்கொள்ள முடியா செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டில் எல்லாருக்கும் புதிய இதயத்தையும் புது பலத்தையும் புதிய சீவனையும் புதிய சிந்தையும் அப்பா புதிய எண்ணங்களை தர வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. பாப்பா ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறார். பழையவெல்லாம் ஒளிந்து போன எல்லாம் புதியதானே சொன்னீரே. புதிய சிருஷ்டியை காரியம் என்று சொன்னீரே ஐயா. ஒவ்வொருவரும் புது சிருஷ்டியாய் மாற வேண்டும் ஆண்டவரே. பழைய சுபாவங்கள் எங்களை விட்டு நீங்கி போட்டு ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை மூட வேண்டும் என்று செபிக்கிறோம். கர்த்தருடைய அக்கினி மூட வேண்டும் செபிக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறாங்களப்பா அவங்க உள்ளங்களை நீ பரிசுத்தப்படுத்த முடியாது செபிக்கிறோம் அப்பா. அப்பா நீதி சரி என்ன நீதி செய்யும் பணியாஞ்சரி இன்னும் அதிகம் செய்து சொல்ல சொன்னீரே ஆண்டவரே. நீதி சரி இன்னும் நீதி செய்யும் அணியாஞ்சரி இன்னும் அணியம் செய்யும் சொன்ன சொன்னீரே ஆண்டவர். யாரெல்லாம் அப்படி இருக்காங்களோ அந்த மக்களை எப்படியாவது ஆண்டவரே பரிசுத்தவான்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. பலத்த கிரி அவர் வாழ்க்கையில செய்ய முடியாது செபிக்கிறோம். வேண்டி கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சர் தேவன் ஆண்டவரே. யாரும் பலவீனப்படக்கூடாதப்பா. நோயோடு பலவீனத்தார்னாலும் தொட்டு சுகமாக்கி உங்க நாமத்தை மங்கிப்படுத்துங்க. மந்திரம் சேவனை எல்லாம் இயேசுக்கு திரமத்தில் அழித்து போடுங்க. கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க. கண்ணீரோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. வேலையில்லாத குடும்பங்களை வேலையை தாங்க. இந்த வருஷத்துல வேலையில்லாத மக்கள் வேலையை தாங்க. திருமணமாகாத குடும்பங்களை பிள்ளைகள் திருமணம் நடக்க உதவி செய்யுங்க அப்பா. குழந்தை இல்லாத சவுளுக்கு குழந்தை பாய்த்தே தாங்க. கடனோடு இருக்கிற மக்கள் கடன் அடைக்க உதவி செய்யுங்க. கண்ணீரோடு இருக்க மக்களை கண்ணீரை துடைத்துருங்க அப்பா. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தர முடியாது செபிக்கிறவங்க நாமத்தை மையப்படுத்துங்க. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. சாபத்திலையும் பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. தொழில் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க. உங்க நாம மட்டும் மங்கிப்படட்டும். நன்மையான காரியத்தை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கு அதிகமாய் கிரியை செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. கர்த்தாவே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் அப்பா. அப்பா அமை ஸ்தோத்திரி வெள்ளியும் பொண்ணு என்னுடன் சொன்னீங்களே. வெள்ளியும் பொண்ணும் பெருக பண்ணு சொன்னீங்களே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அப்பா மனக்கஷ்டத்திலையும் பணக்கஷ்டம் இருக்கிற ஒவ்வொரு மக்கள் வாழ்க்கையிலையும் வெள்ளியும் பொண்ணையும் பெருக பண்ண முடியாது செபிக்கிறோம் ஐயா. எங்கள் தேவனை கர்த்த நீர் அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீர் அப்பாமை நோக்கி கெஞ்சுற வெள்ளியும் உம்முடையது பொண்ணு உடையது அப்பா. எங்களுக்கு யாரெல்லாம் பணக்கஷ்டத்து இருக்காங்க அவங்களை கண்ணீர்லாம் துடைச்சி கஷ்டத்தெல்லாம் மாத்தி நீர் வெள்ளியும் பொண்ணையும் பெருக பண்ணுகிறவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒருத்தர் கூட ஒரு குறை வைக்காதீங்க ஆண்டவர். ஆசீர்வதி உயர்த்துங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். மன கஷ்டம் பண கஷ்டம் எல்லாவற்றையும் விடுதலை தாங்க. கண்ணீர் துடைச்சிருங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. நான் எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர்னு சொன்னீங்கப்பா. நீங்க எல்லாவற்றையும் செய்வதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொன்ன வாக்குத்துக்காய் ஸ்தோத்திரம். பிரிந்து குடும்பம் அணைக்கணும். சிறு பிள்ளை ஆசீர்வதிக்கணும். வாலிப்பிள்ளைகள் ஆசீர்வதிக்கணும். பெரியவங்களை ஆசீர்வதிக்கணும். தேவாதி தேவன் கூட இருந்து வழி நடத்தணும். கண்ணீரை துடைக்கணும். ஆத்மா கண்களை திறந்துடணும். மகத்தான காரியத்தை செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒரு நன்மையும் குறைபடாது கத்துக்கொள்ளும். சிங்கக்குட்டிகள் காட்சி இடங்கி பட்டினியா இருக்கு அத்திர தேடுறவங்களுக்கு ஒரு நன்மை குறைபடான்னு சொன்னீரே. மனவாட்டியை எங்களை ஒவ்வொருத்தரையும் மாற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம். நீர் அப்படி செய்யப்பட அன்புக்காய் இறக்குதாய் கோடி கோடி ஸ்தோத்திரேசப்பா. எல்லா துதிகன மகிமுக்கு சொல்துறோம். யாசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கேஜிருவோம் பரமபிதாவே. ஆமென்.
2: கிறிஸ்துவுக்குள்ள அன்பானவர்களே, நம்முடைய ஊழியத்தை ஜபத்தாலும் பணத்தாலும் தாங்கி வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் யாவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா?
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kurnool, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19, and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website lovejesus.in. God bless you.

0: கத்தடி வேதம் சொல்லுது. அவர் சங்கீதக்கார எப்படி இருந்தா உங்க வேதத்தின் மேல எவ்வளவு பிரியமா இருக்கிற வசனத்தை வாசிக்க, பிரியத்தோட வாஞ்சியோட தாகத்தோட வாசிக்க வேண்டும், வாஞ்சியோட தாகத்தோட வாசிக்க வேண்டும். ஆண்டவரே நீர் என்னோடு பேசும், நீர் என்னோடு பேசும், நீர் என்னோடு பேசும். ஆண்டவரே நம்ம பிரியமானவங்க லெட்டர் எழுதிட்டாங்கன்னா என்ன செய்வோம்? எத்தனையோ தர் வாசு வாசு வாசு பாப்போம் இல்லையா? அப்ப இதை எழுதி கொடுத்தது யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வசனத்தை என்ன செய்யணும்? வாஞ்சியோடு தாகத்தோட வாசிக்கணும். ஈசாக்கு அப்படித்தான் வாஞ்சி தியானமா இருந்தாராம். சங்கீதக்காரர் சொல்றாரு, உன் வேதத்துல எவ்வளவு எவ்வளவு பிரியமா இருந்த அதுதான் என்னுடைய நாள் முழு என்னுடைய தியானம். நீங்களும் தியானிக்கிறீங்களா வசனத்தை? இல்ல ஒரே வசனம், இல்ல ரெண்டு வசனம் வாசித்து விட்டுறம்மா? பைபிளை எப்படி நீங்க வாஞ்சியோடு வாசிக்கிறீங்க அருமையானவங்களே? உங்களுக்கு இருதயத்தை பாருங்க, எந்த அளவுக்கு வாசிக்கிறோம் இருதயத்தை நம்ம கேட்டு பார்த்தா தெரியும். வேதத்தை வாசிக்கணுமே, ஐயோ வாசிக்காட்டா ஏதாவது பிரச்சனை ஆயிருமா, ஏதாவது குழப்பாயிருமா, அப்படி வாசிக்கிறோமா? இல்ல, என் தேவன் என்னோட பேசணும், என் ஆண்டவர் என்னோட பேசணும். இந்த வசனத்தை வாசிக்கும் போது என் தேவன் என்னோட பேசணும்னு சொல்லி வாஞ்சியோட வாசிக்கிறீங்களா? வேதத்து மேல தாகம் வாஞ்ச இருக்குதா? இல்லைன்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எப்படி ஆண்டவர் சங்கீதக்காரர் சொல்ற வேதத்து மேல எவ்வளவாய் பிரியமா இருக்கிற அதே நாள் முழுது எனக்கு தியானம்னு சொல்றாரு. அப்படி ஒரு வாஞ்ச எனக்கு தாரும், அப்படி ஒரு எனக்கு தாகத்தை தாருன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். நிச்சயமா தேவன் நமக்கு அந்த வாஞ்சியை தருவார். அப்படி ஒரு வாஞ்சியோடு வாசிக்க வேண்டும். அது ஆபரகாம தேவன் ஆசீர்வித்தார், ரெண்டாவது ஈசாக்கு தேவன் ஆசீர்வித்தார், மூன்றாவதாக ஆதியம் புஸ்தகம் 32:29.
1: அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும்,
0: உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும்
1: என்று கேட்டான்.
0: அதற்கு அவர்
1: நீ என் நாமத்தை கேட்பானேன்,
0: நீ என் நாமத்தை கேட்பானே
1: என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார்.
0: ஆபிரகாம் பார்த்தா கீழ்ப்படிந்தாரு, விசுவாசாரு, தேவனுடைய சிநேகிதன் என்ன பட்டாரு. ஈசாக்கை பார்த்து ஈசாக்கு என்ன பண்ணாரு? எப்பயும் தியானம் பண்ணிக்கொண்டே இருந்தார், வேதத்தை தியானம் பண்ணி கொண்டிருந்தார். மூன்றாவது யாக்கோபு என்ன கொண்டு இருந்து பாருங்க, ஆசீர்வித்தலுடைய நாம நினைச்ச மாட்டோம், போக விட மாட்டேன். 26 வசனம்,
1: நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, உம்மை போக விடேன் என்றான்.
0: பாத்தீங்களா, நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் நினைச்ச மாட்டோம், போக விடமே மாட்டேன். அப்ப போராடி செபிக்கிறது ஒரு கோணம் இருந்தது. அதேமா 32:25,
1: யாக்கோபு திந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன்
0: பொழுது விடியும் அளவும்
1: அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடைய போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சொலுக்கிற்று.
0: போராடி செவிச்சிருக்கிறாரு. எப்படி செவிச்சாரு? போராடி செபிக்கணும். நம்மளும் கூட பாருங்க, நம்ம செபிச்சிட்டோம் விட்டுட்டோம்னு விட்டுறக்கூடாது, போராடி செபிக்கணும். ஆண்டவர் பாதத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் போராடி செபிக்கணும். செபிக்க முடியாது, சில நாள் எந்திரிச்சா செபிக்க முடியாது. காலை எந்திரி செபிக்கும் போது தூக்கம் பலவீனம் அதிகமா இருக்கும், அதை விட்டுறக்கூடாது. போராடி செபிக்கணும், நம்ம போராடி செபிக்கணும். தேவன் எதிர்பார்க்கிறார். அவருக்காம கீழ்ப்படிந்திருந்தாரு, அவர் வந்து தேவனை விசுவாசித்தாரு, சிறையினா மாறினாரு. அது மாத்திரல தேவர் அவர் என்ன செஞ்சாரு? ஆசீர்வித்தார். ஈசா கிடைச்சாரு. தேவன் வசந்த மலை என்ன எப்படி இருந்தாரா? தியானமா இருந்தார். இவரு யாக்கப்பன் போராடி செபிக்கிறாரு. ஓசியான் புஸ்தகம் 12:4.
1: அவன் தூதனானவரோடே
0: போராடி மேற்கொண்டான்.
1: அழுது அவரை நோக்கி
0: என்ன செஞ்சாரா? கெஞ்சிருக்கிறாரு. தூதனவருடைய போராடி மேற்கொண்டார். அது மாத்திர நம்ம எதோ சும்மா ஏதோ ரெண்டு வாணிச்சர் ரெண்டு ஜபம் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது. போராடி செபிக்கணும். தூதனாரோட என்ன செஞ்சார்? போராடி மேற்கொண்டார். அழுது கெஞ்சிருக்கிறாரு. ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தவர் என்ன செய்ய மாட்டோம், போகவே விட மாட்டேன். அப்படி ஆசீர்வதி போராடி செபிச்சாரு. நம்மளும் நீங்கள் நான் கூட போராடி செபிக்க வேண்டிய ஏதோ ஒரு செபம், ஏதோ 10 நிமிஷம் 15 நிமிஷம் செபிக்கிறது இல்ல. நம்ம ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளன்னு சொன்னா இந்த உலகத்தை ஆசீர்வாதம் மாத்திரல, நம்ம குடியிருப்பு எங்க இருக்குது? பரலோகத்துல இருக்கு. அப்ப இந்த பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா என்ன செய்யணும்? இந்த உலகத்திலேயே நம்ம செபிச்சா தான், அதுக்கு பிறகு நம்ம செபிச்சாலும் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகத்திலே நம்ம என்ன செய்யணும்? போராடி செபிக்கணும். அதான் பரிசுத்த பவுல் சொல்றாரு, நம்ம குடியிருப்பு பரலோகத்துல தான் இருக்கு இல்லையா? பிலிப்பியர் 3:20
1: நம்முடைய குடியிருப்போ,
0: நம்முடைய குடியிருப்போ
1: பரலோகத்தில் இருக்கிறது.
0: பரலோகத்தில் இருக்கிறது பாத்தீங்களா, நம்ம குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கணும். இந்த உலகத்துல போராடி செபிக்கணும், போராடணும். ஆண்டவர் அவர் அழுது கெஞ்சினாரா, நம்மளும் அழுது கெஞ்சினோம். நமக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, பரிசுத்த பவுல் என்ன எழுதி வச்சிருக்காரு பாருங்க, கொலோசியர் புத்தகம் 4:2
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க,
0: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க,
1: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்க.
0: பாத்தீங்களா எப்படி பண்ணணுமா, இடைவிடாம நீங்க சொல்ல, இடைவிடாம நீங்களும் வீட்லயே இருக்கீங்க ஜெபம் பண்ணலாம்னு சொல்லி, நாங்களே இப்படி வேலைக்கெல்லாம் போகணும், அங்க போகணும், இங்க போகணும் நினைக்கலாம். வேலை செஞ்சாலும் நம்ம இருதயத்துல கர்த்தரோடு இணைந்திருக்க வேண்டும். அவங்க ஒரு நாளும் கர்த்தரோடு இணைந்து செவிக்கும் போது கர்த்தர் நிச்சயமங்கள ஆசிரியப்பார். இடைவிடாம செவிக்கணும், ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தில் விழித்திருக்கணும். நம்ம செவிக்கணும், இடைவிடாம செவிக்கணும். அவர் கமிட்டிருந்து கீழ்ப்படிந்தாரு, விசுவாசித்தாரு, தேவன் ஆசிரித்தாரு. ஈசாக்கு வசனத்தை தியானித்தாரு. யாக்கூப்பிட்டு என்ன கொலை இருந்துச்சு, போராடி செபிக்கிற கொலை இருந்துச்சு. அதனாலதான் அவங்களே ஆசிர்வித்தார். அருமையானவர்களே, நம்மளும் தேவனிடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளு சொன்னா, நம்மளும் போராடி செபிக்கணும், வேதத்தை வாசிக்கிறது மாத்திர தியானிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாருக்கு, நம்ம கீழ்ப்படிந்து அவர் சித்தத்தை செய்யும் போது நிச்சயமா நம்மளையும் ஆசிரியக்க வல்லவராக இருக்கிறார். 4வதாக தாவீதை பார்க்கிறோம், சங்கீத புஸ்தகம் 21:6
1: அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவராக்குகிறீர்.
0: நித்திய ஆசீர்வாதம், ஆசீர்வாதங்களை உள்ளவர் ஆக்குகிறீர். நித்திய ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்திருக்கிறார் தாவீத ராஜாவுக்கு. அவர் ஒரு நாள் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு, என்ன ஆசீர்விச்சாரா, நித்திய ஆசீர்வாதங்களால் அவரை ஆசீர்வித்திருக்கிறார். ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு, ஆசீர்வதிச்சு அவர் உயர்த்தினார். உங்களையும் என்னையும் நம்மளை ஒவ்வொருத்தரையும் கூட ஆசீர்வதிக்கணும் சொன்னா, நம்மள ஆண்டவரோடு இருக்கணும். தாவீத் செய்த இது என்ன பாருங்க, சங்கீத புஸ்தகம் 21:1
1: கர்த்தாவே,
0: கர்த்தாவே
1: உம்முடைய வல்லமையிலே,
0: உம்முடைய வல்லமையிலே
1: ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார்.
0: உம்முடைய வல்லமையில ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார்.
1: உம்முடைய ரட்சிப்பிலே,
0: ரட்சிப்பிலே
1: எவ்வளவாய் களி கூறுகிறார்,
0: எவ்வளவாய் களி கூறுகிறார். ரட்சிப்பு நம்ம பெற்றுக்கணும், ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ரட்சிக்கப்பட்ட என்ன, நம் பாவம் மன்னிக்கப்பட்டு ஆண்டவர் சொல்லணும். உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு ஆண்டவர் சொல்லணும். நம்ம கூட பேசணும், ஆண்டவர்கிட்ட கேட்டே இருக்கணும், ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டிருக்கனா இல்லையா, எனக்கு ஆம்பிங்க ஆண்டவரின்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் தருவார், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தருவார், உன்னத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நம்மள நிரப்புவா. பரிசுத்தான அபிஷேகத்தை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும், கத்திட்டு கேட்டு பெற்றுக்கொள்ளணும், போராடி கேட்கணும். ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரை சொல்லி கேட்கணும். அப்போஸ்தலர் புத்தகம் 1:8
1: பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது,
0: பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது
1: நீங்கள் பலன் அடைந்து,
0: நீங்கள் பலன் அடைந்து
1: எருசலேமிலும்,
0: எருசலேமிலும்
1: யூதேயா முழுவதிலும்,
0: யூதேயா முழுவதிலும்
1: சமாரியாவிலும்,
0: சமாரியாவிலும்
1: பூமியின் கடைசி பரியந்தமும்,
0: பூமி கடைசி பரியந்தமும்
1: எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றால்,
0: எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றால் பாத்தீங்களா, பூமி கடைசி இருந்து சாட்சியா இருப்பீங்க. பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டா நமக்கு கத்துக்கு சாட்சியா வாழ முடியும். ஆண்டவர் சொன்னார், படைசி நாள் மாம்சமான யார் மேல் ஆவிய ஊற்றி வாசித்து பாருங்க. அப்போஸ்தல நடவடிக்கை புஸ்தகம் 2:17-18
1: கடைசி நாட்களில்,
0: கடைசி நாட்களில்
1: நான் மாம்சமான யாவர் மேலும்,
0: நான் மாம்சமான யாவர் மேலும்
1: என் ஆவியை ஊற்றுவேன்,
0: என் ஆவியை ஊற்றுவேன். பாத்தீங்களா அருமையானவர்களே, இதுதான் கடைசி நாட்கள். அன்று சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நம்ம இந்த நாள்ல கேட்கணும், ஆண்டவரே மாம்சமான யாவரும் ஆவி ஊற்றுன்னு சொன்னீங்களா, அபிஷேகம் மேல இறங்கட்டும், தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ள தங்கணும், எனக்குள்ள வாசம் பண்ணும், எனக்குள்ள வாங்கன்னு சொல்லி அவ யாக்கோ போய் போல நம்ம போராடி செபிப்போமானால் கர்த்தர் நமக்கு அபிஷேகத்தை தருவார். அப்பதான் சரி, எருசலேமிலையும் யூதியா முழுவதும் சமாரியாவிலும் பூமி கடைசி இருந்து தேவனுக்கு சாட்சியான வாழ முடியும். உலகத்திலேயே நம்மளை ஆசீர்வதிப்பார். அவருக்கு நம்ம தேவன் ஆசீர்வாதத்தில் நிரப்பினார். ஈசாக்கு ஆசீர்வித்து பரவர அவர் பலத்தாரு ஆசீர்விச்சாங்க. யாக்கோப்பையும் தேவன் ஆசீர்விச்சார், நம்மள தாவீதுவும் தேவன் ஆசீர்வித்தார். என்ன ஆசீர்வாதம் பாருங்க, 1:4 17:7-8 இப்போதும்
1: நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி,
0: நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி
1: சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
0: சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
1: நீ என் ஜனமாகிய,
0: நீ என் ஜனமாகிய
1: இஸ்ரவேலின் மேல்,
0: இஸ்ரேல் மேல்
1: அதிபதியாயிருக்கும்படி,
0: அதிபதியாயிருக்கும்படி
1: ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை,
0: பாத்தீங்களா தாவீது என்ன செஞ்சார், ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை
1: ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து,
0: ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து
1: நீ போன இடமெல்லாம் உன்னோட இருந்து,
0: நீ போன இடமெல்லாம் உன்னோட கூட கூட இருந்து
1: உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி,
0: உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி,
1: பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு,
0: பெரியோர் நாமத்திற்கு
1: ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன்.
0: ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். பாருங்க, ஒரு தாவீத இருந்தாரு, இஸ்ரேல் பெரிய ராஜாவா மாற்றினார். ஹலேலூயா, ஹலேலூயா. அவருக்கு எத்தனை சத்துரு சவுல் எத்தனையோ தர அவரை கொல்ல பார்த்தாரு, ஆனாலும் தேவனாய் கர்த்தர் அவர் விடவே இல்லை. எல்லா அவருக்கு விரோதமா இருக்கிற மற்ற மக்கள் கைக்கெல்லாம் விலக்கி காத்து பூமியில பெரிய ஒரு நாமத்துக்கு ஒத்த நாமத்தை அவருக்கு தரிப்பித்தார். அதே போல நம்மளும் கூட இந்த உலகத்திலே நம்ம ஆசீர்விக்கப்படணும், பரலோகத்திலேயே ஆசீர்விக்கப்படணும் சொல்லி நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய பாதத்துல ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கீழ்படியணும். அவரை போல ஆண்டவர் கீழ்படி, ஆண்டவர் என்ன சொல்றாரோ உடனே கீழ்படியணும். அவரை விசுவாசிக்கணும். ஈசாக்கு போல தேவனுடைய வசனத்தை தியானிக்கணும். யாக்கோபை போல போராடி ஜெபிக்கணும். தாவீதை போல நம்ம என்ன செய்யணும், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அப்பதான் பரலோக ராஜ்யத்துல நம்ம போக முடியும். இந்த உலகத்துல நம்ம நிச்சயம் ஆசீர்விப்பார். இவ்வளவு ஆசீர்வாதத்துல மென்மேலும் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். நம்ம ஒவ்வொருவரும் ஆசீர்வாதம் கர்த்தருடைய சித்தம். ஆசீர்வாதத்துக்கு அளவே இல்ல கொடுப்பாரு. ஆனா நம்ம ஆண்டு விட்ட போராடி செவிக்க கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். நிச்சயமா தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார்.
1: நாம் எழுந்து நின்று ஆண்டவராய் கர்த்தரை நோக்கி பார்த்து இப்பொழுது அமைச்சவங்களை இருக்க போகிறோம். கர்த்தர் பெரியவர், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று இன்றைக்கு நமக்கு அருமையான வாக்கு தத்தங்களை அவர் கொடுத்திருக்கிறார். மென்மேலும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, ஆசீர்வாதத்தை நாம் ஒருவேளை விரும்பாமல் போனால் இந்த ஆசீர்வாதம் நம்மை விட்டு விலகி போய்விடும் என்று சொல்லி கர்த்தருடைய வேத புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். 109 சங்கீதம் 17 வசனம் அப்படி சொல்கிறது, ஆசீர்வாதத்தை ஒருவேளை விரும்பலனா அது நம்ம விட்டு என்ன ஆயிருமா, விலகி. சில சொல் ரொம்ப அப்படியே தாழ்மை, ஐயோ எனக்கு வேண்டாம் இதெல்லாம் வேண்டான்னு வாங்க. கர்த்தர் சொல்கிறார், நீ ஆசீர்வாதம் விரும்பலன்னா அது உன்னை விட்டு தூரம் போயிடும். இன்னைக்கு சொல்லுங்க, விரும்பி கேளுங்க, ஆண்டவரே என்னையும் ஆசீர்வதியும். அவர் சொன்னார், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதித்தேன். கர்த்தர் ஆசீர்வித்த 4 விதமான பக்தர்களை நாம் பார்த்தோம். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வித்தார். காரணம், ஆபிரகாம் தேவனுக்கு அவர் கீழ்ப்படிந்து, தேவனுக்கு அவர் நல்ல ஒரு சிநேகிதனாய் இருந்து கர்த்தரை விசுவாசித்தபடியினால் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இரண்டாவதாய், ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஈசாக்கிடம் ஒரு சிறப்பு குணம் இருந்தது, அவன் தியானம் பண்ணி கொண்டே இருந்தாராம். ஆம், நாமும் கூட இன்றிலிருந்து சொல்லுவோம், ஆண்டவரே நானும் உன் வேதத்தை இரவு பகலாய் தியானிக்க எனக்கு அந்த கிருபை தயவாய் தாரும் என்று சொல்லி, ஈசாக்கை போல நாமும் தியான புருஷர்களாக, தியானம் செய்யக்கூடியவர்களாக வாழ நம்ம அர்ப்பணிப்போமா. மூன்றாவதாய், யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யாக்கோபிடம் ஒரு சிறப்பு குணம் இருந்தது, அவன் போராடி ஜெபிக்கிற மனிதனாக இருந்தார். கண்ணீரோடு கெஞ்சி கர்த்தரிடம் போராடி ஜெபிக்கிற மனிதனாக இருந்தார். நாமும் கூட இடைவிடாமல் ஜெபிக்க நம்ம அர்ப்பணிப்போமா. எப்பொழுதான் நடந்தாலும், நின்றாலும், அமர்ந்தாலும், படுத்தாலும், எழுந்தாலும் ஜெபிக்கிற அப்படிப்பட்ட ஒரு ஜப ஆவியை தகப்பனே எங்கள் மீது ஊற்றும் என்று கேட்போம். கடைசியாய், தாவீது என்ற பக்தனை பார்த்தோம். தாவீதுக்கு ஒரு ஆசை இருந்தது, கர்த்தருடைய வல்லமையிலே ஒரு மகிழ்ச்சியா இருந்தார், ரட்சிப்பிலே களி கூர்ந்தார். எனவே ஆண்டவராய் கர்த்தர் ஆடு மேய்த்த மனிதனை நார் ஆளுகின்ற ஒரு மாமனிதனாய் மாற்றினார். இன்றைக்கு நாமும் சொல்லுவோம், ஆண்டவர் எனக்கும் வல்லமை தாரும், என்னையும் உடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் என்று சொல்லி அதை திறந்து கேட்போமா.

கர்த்தர்களை உயர்த்தி எல்லாம் கேட்போம். இன்று முதல் என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, என் தொழிலை என் வியாபாரத்தை ஆசீர்வதிங்க. அவர்கள் அமை ஆசீர்வித்தது போல

பக்தன் தாவீதை ஆசீர்வித்தது போல எங்களையும் ஆசீர்வதி. எல்லாம் இணைந்து ஜெபிக்கலாமா? அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோமா? அப்ப ஆபிரகாமை போல ஒரு கீழ்ப்படிதலாக உமக்கு சிநேகிதர்களா எங்களை வணைந்து கொள்ளும். ஈசாக்கை போல தியானம் செய்யக்கூடியவர்களா, வேத வசனத்தை தியானம் செய்யக்கூடியவர்களா எங்களை மாற்றும். யாக்கோபை போல போராடி ஜெபிக்கின்றவர்களா எங்களை கர்த்தர் மாற்றும். ஆண்டவரே, போராடி ஜெபிக்கின்ற ஒரு இருதயத்தை எங்களுக்கு கர்த்தர் தாரும். ஆண்டவரே, ஆமென். நாம் இதே போல வல்லமையிலே வாஞ்சையா இருக்கணும். உங்க அபிஷேகத்தை நாங்க பெற்றுக்கொள்ளணும். எங்களையும் கூட அபிஷேகம் பண்ணுங்க என்று சொல்லி எல்லாம் பிரார்த்தனை செய்வோமா? தேங்க்யூ லா தகப்பனே. இப்பொழுது எங்களோடு கூட அர்ப்பணம் செய்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் ஆலையிலோய் அப்படி ஆசீர்வதிக்கிற கரம் இறங்கி வருவதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொன்னீரே. இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னீரே. அந்த ஆசீர்வதிக்கிற கரம் இப்பொழுது உங்க பிள்ளைகள் எல்லாரும் இந்த கடந்து வருவதாக. யார் எல்லாம் ஆபிரகாமை போல என்னை மாற்றும், ஒரு கீழ்ப்படுத்தினவர்களாக எங்களை மாற்றும், எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அப்பா சிநேகத்தை உன் மீது ஒரு அன்பை எங்களுக்கு தாரும். ஈசாக்கை போல நான் தியானிக்கணும், வசனத்தை தியானித்துக் கொண்டே இருக்கணும். யாக்கோபை போல போராடி ஜெபிக்கணும். நான் இதின் போல வல்லமையில வாஞ்சலோன்னு இருக்கணும்னு சொல்லி எங்களோட இணைந்து கேட்டுக் கொண்டிருக்கிறாரோ, இப்போது அப்படி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய கரம் இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக. உங்க வல்லமையின் கரம் எல்லாரும் மீது இயேசுவின் நாமத்தில் இறங்கி வருவதாக. ஆசீர்வதிக்கிற கரம், தொடுகிற கரம், விடுவிக்கிற கரம், உயர்த்துகிற கரம் எல்லாரும் மீது இயேசுவின் நாமத்தில் இறங்கி வரட்டும். உங்க அனாயிட்டியும் இறங்கி வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா. அர்ப்பணிக்கிற அனைவரையும் ஆசீர்வதிங்க. ஆமா, கடைசியாக நாம் கேட்டது போல, ஆம், தாவீது சொன்னார், ஆண்டவரே வல்லமையில நான் மகிழ்ச்சியா இருக்கணும், உங்க ரட்சிப்புல நான் கழிக்கணும். அவர் ஆசை முழுது உலகம் இல்ல, அவர் ஆசை முழுது இருந்தது பரலோகம். ஹலேலூயா. பரலோகத்துல இருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். அந்த வல்லமையிலே அவர் மகிழ்ச்சியா இருந்தாராம். நாமும் சொல்வோமா, அப்படிப்பட்ட வல்லமை எனக்கு வேணும். ஏதோ வெறுமையா நான் வந்து போவதில்லை. பரிசுத்தாவி வரும் பொழுது நீங்கள் பலன் பெறுவீர்கள் என்று சொன்னாரே, இப்ப சொல்லாமா? என் மீது அந்த வல்லமை தாரும், அந்த வல்லமையின் அபிஷேகத்தை எனக்கு தாரும். வாய் திறந்து சொல்லுங்க, எனக்கு அந்த அபிஷேகம் தாரும். ஆபிரகாமை போல சிநேகிதனா என்னை மாற்றும், ஈசாக்கை போல தியானம் செய்யக்கூடியவனா என்னை மாற்றும். ஆண்டவரே, யாக்கோபை போல போராடி ஜெபிக்க உங்களுடைய கிருபை தா. தாவீதை போல அபிஷேகம் பெற்ற மனிதனாய் மனுஷ என்னை மாற்றும். இறங்கட்டுங்க வல்லமை, வைத்திருந்து சொல்ல இறங்கட்டுங்க வல்லமை. இந்த பிள்ளைகள் எல்லாரும் மீதும் வல்லமை கடந்து வரணும்னு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை கடந்து வரட்டும் ஐயா, தகப்பன வல்லமை இறங்கி வரட்டும். எல்லாரும் கேட்போம், என்னை நிரப்பும்,

0: தேவனை வல்லமை பெற்றுக்கொள்ளட்டும். ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் ஆண்டவரே. மகிமை மூடட்டும், தேவ பிரசனம் மூடட்டும், தேவண்ட அக்கிரி மூடட்டும், அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க தொடுங்க தொடுங்க. வல்லமை வல்லமை வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் ஐயா. மகிமை மகிமை மகிமை சீச சீச தொடும் தொடும் தொடும் தொடும் தொடும் தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் என்னென்ன பலன் தாழ் இருக்காங்களோ ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய அக்கிரி கர்த்தருடைய மகிமை மூடுவதாக இயேசுவே. தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை அக்கினி அக்கினி கத்தாவே மகிமை மூடுவதாக, தேவப்பிரசரி இறங்குவதாக. ஹல்லேலூயா ரீகலப ரப லப ரப லப ரப லப மகிமை மகிமை மகிமை மகிமை இயேசுவே இயேசுவே இயேசுவே வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் ஆண்டவரு. யாருமே வெறுமே போக கூடாது ஆண்டவரு. ஒவ்வொருவரையும் தொடுங்க சவரே. கெஞ்சி கேட்கிற கெஞ்சி கேட்கிற ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா ஒரு வீச எல்லாரையும் தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க. வல்லமை இறங்கட்டும் இப்ப இப்ப இப்ப இப்ப இப்ப இப்ப இறங்கட்டுமே இப்ப இறங்கட்டும் ஆண்டவரு. இப்ப வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை தொடும் தொடும் தொடும் தொடும் ஆண்டவரை தொடும் ஆண்டவரை தொடுங்க ஆண்டவரை தொடுங்க ஆண்டவரு. பரிசுத்தன் அபிஷேகம் அளவலாம ஊற்றுமையா ஊற்றுமையா ஊற்றுமையா ஊற்றுமாண்டவரை ஊற்றுமாண்டவரு. அப்பா தேவனே தேவனே இறங்குவீராக இறங்குவீராக. பலத்த காரியத்தை செய்யுங்க, உங்க நாமத்தை மங்கிப்படுத்துங்க. தாகம் தீர்க்க சிவநதியமை துதிக்கிறமை போற்றுகிறமை வாழ்த்துகிறோம் வணங்குறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது செவிக்கிறோம் பலப்படுத்துமையா. ஆபிரகாம் ஆசீர்வித்தீர், ஈசாக்கு ஆசீர்வித்தீர், யாக்கோபை ஆசீர்வித்தீரப்பா. தாவீதை நித்திய ஆசீர்வாதத்தில் நிரப்புறீரே. இங்க வந்திருக்க ஒவ்வொருவரையும் நித்திய ஆசீர்வாதத்தில் நிரப்புங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதம் உன்னத்துக்குரிய ஆசீர்வாதத்தில் நிரப்புங்க ஆண்டவரே. அக்கினில் நிரப்புங்க, வல்லமேல் நிரப்புங்க, சகல ஆசீர்வாதம் சம்பூர்ணமா கொடுத்தரலாம் ஆண்டவரே. கத்துடைய ஆசீர்வாதமா ஐஸ்வரிய தரும் சொன்னீங்களா ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். அன்பின் தகப்பனை ஒவ்வொருவரையும் பலப்படுத்த முடியாது செபிக்கிறோம். என்னென்ன வியாதினால் வந்தாங்களோ ஒவ்வொருவரையும் குணமாக்குங்க குணமாக்குங்க குணமாக்குங்கப்பா. உள்ளத்திலேயும் வெளியரங்கமா அற்புதங்களை செய்ய முடியாது செபிக்கிறோம். உங்க நாமம் மட்டும் மங்கிப்படுத்தும். அற்புதம் செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, உங்க நாமத்தை மங்கிப்படுத்துங்க. கர்த்தருடைய கரங்களை தொடட்டும், தொடுங்க தொடுங்க தொடுங்க. உண்மை தரிசிக்கட்டும், மகிமை பார்க்கட்டும், மகத்தத்தை பார்க்கட்டும் ஆண்டவரு. ஆண்டவரே நீங்க சொன்னீங்க ரெண்டு பேராது மூணு பேராது நாமத்தில் எங்க கூடி இருக்கீங்களோ உங்க நடுவில் இருக்கிறேன்னு சொன்னீங்க. நடுவில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மக்களும் மகத்துவத்தை மகிமை பார்க்கக்கூடிய கிருபை தர முடியாது செபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ள முடியாது செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரு. பலப்படுத்துங்க சப்பா, ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திருவாத மக்கள் மனம் திருவாத, பரிசுத்தமாகாத மக்கள் பரிசுத்தமாக்கணும். கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்ள நீங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க. உங்களை போல பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரு. மகத்தான காரியத்தை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரவும் பரத்தில் உண்டாகி ஜோதியின் பிதாவத்தை இறங்கி வருது மாறுதல் மேல் வேற்றுமையான எந்த நிலையில் சொன்னீரு. அப்ப என்ன பலம் இருந்தாலும் குணமாக்கு, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்க, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க ஆண்டவரு. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுக்க முடியாது செபிக்கிறோம். திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பைத்தை தாங்க. சுகப்பிரசத்தை காத்திருக்க மக்கள் சுகப்பிரசத்தை தாங்க ஆண்டவரு. அப்பா கடனால கஷ்டப்படுற மக்களுடைய கடன் அடைக்க உதவி செய்யுங்க ஆண்டவரு. கஷ்டப்படுற ஒவ்வொரு கண்ணீரையும் தொடங்கிய சப்பா சாபத்திலையும் பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. கண்ணீரில் வேதனை இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. எல்லா முகத்திலையும் கண்ணீரை துடைப்பேன்னு சொன்னீங்களா ஆண்டவரு. கண்ணீர் துடைக்க முடியாது செபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். அப்பா தொழில் செய்ய குடும்பங்கள் தொழில் செழிக்கட்டும். நல்ல தொழில் ஆசீர்வாதமார்களும் செழிக்கணும் தலைக்கணும் ஆசீர்வித்து உயர்த்துங்க. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க செழிக்கணும் தலைக்கணும் ஆசீர்வித்து உயர்த்தும் ஆண்டவரு. அப்பாமை ஸ்தோத்திரம் யாப்பேச ஆசீர்வதி தேவனாய் காத்த. அப்பா வியாபாரம் செய்யற மக்கள் தொழில் செய்யற மக்கள் ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்கள் கேசில வெற்றி கொடுங்க. கேசில இருந்து விடுதலை கொடுக்க முடியாது செபிக்கிறோம். அருமை பிதாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. பிரிந்து குடுமை அணைக்க வேண்டும் ஐயா. அண்டவே மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் ஐயா. பிரிந்து குடுமை அணைக்க வேண்டும். சமாளாத குடும்பத்தில் சமாளத்தை தர வேண்டும். எத்தனை குடும்பங்கள் சண்டை குழப்பங்கள் எல்லாம் மாற்றி போடுங்கப்பா. சிறு பிள்ளைகளின் ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவிலையும் ஆற்றலையும் பக்தியிலையும் தேவ கிருவையிலும் தேவ அபிஷேகத்தில் நிரம்பியிருக்கத்தக்கதா கிருவை தாரும். அண்டவரேமே துதிக்கிற வாலிபர்களை தொடுங்க, வாலிபர்களை தொடுங்க அண்டவரே. உன்னதாவில் நிரப்புங்க, தேவ பிரசன்னத்தால் நிரப்புங்க. பெரியவங்களை தொடுங்க, பெரியவங்களை ஆசீர்வித்து உயர்த்த முடியாது ஜெபிக்கிறோம். எல்லார் உள்ளத்திலையும் அப்பா எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் உண்மை போல எங்களை பரிசுத்தமாய் மாற்றும் ஐயா. பெரிய காரியத்தை செய்ய பொறுப்படுத்துக்கோங்க. எல்லார் பேரையும் சீப் எழுதிக்கோங்க ஏசப்பா. எல்லா துதிகனமாக்கி முக்கி சொல்லுறோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
2: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-1001, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address: asvinkaram@gmail.com. Our website:

ஒவ்வொரு மக்களும் தரிசனம் பார்க்கட்டும், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளட்டும், தேவனுடைய கிருபை

0: கர்த்தருள் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நம்ம தந்த வாக்கு தத்தம் ஏசாயின் புஸ்தகம் 26:15.
1: இந்த ஜாதி பெருக பண்ணினீர்
0: பெருக பண்ணினீர். ஆண்டவரை இயேசு சொல்ற, உங்களை பெருக பண்ணேன்னு சொல்லி, இந்த ஜாதியை பெருக பண்ணினேன்னு சொல்லி இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில பெருகும், ஒரு காரியங்களும் குறை வராது, பெருகும். நீங்க நினைக்கிறீங்க, இதை கொஞ்சம் தான் இருக்குது, இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணலாம், இதை வச்சு எப்படி திருமணம் நடக்கணும், இந்த குடும்ப இந்த பணத்தை வச்சு எப்படி கடை நடத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவரை இயேசுக்கு சொல்லி இருக்கிறார், இந்த சாதியை பெருக பண்ணினேன்னு சொல்லி. கர்த்தர் நிச்சயமா உங்களை பெருக பண்ணுவார், கலங்காதீங்க. உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தை பெருக பண்ணுவார், உங்க கஷ்டத்திலிருந்து விடுதலையாக்குவார், உங்க கண்ணிலிருந்து விடுதலையாக்குவார், உங்க குடும்பத்தின் எல்லையை பெருக பண்ணுவார், உங்களை ஆசீர்வாதத்தினால பெருக பண்ணுவார், சமாதத்தினால பெருக பண்ணுவார், சந்தோஷத்தினால பெருக பண்ணுவார், உங்கள் வாழ்க்கையில பெருக பண்ணுவார். ஏசாயின் புஸ்தகம் 54:3.
1: நீ வலதுபுறத்திலும்
0: இடதுபுறத்திலும்
1: இடங்கொண்டு பெருகுவாய்.
0: இடங்கொண்டு பெருகுவீங்க, உங்க வாழ்க்கையில சமாதானம் பெருகும், சந்தோஷம் பெருகும், குடும்பத்துல ஆசீர்வாதம் பெருகும், எல்லாமே உங்க வாழ்க்கையில பெருகும். கலங்காதீங்க, கண்ணீர் துடைச்சிக்கோங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போறார் வாழ்க்கையில. ஏசாயின் புஸ்தகம் 9:2-3.
1: இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர்
0: ஆண்டவரே இயேசுக்கு வெளிச்சம் உங்கள் மேல என் மேல பிரகாசிக்கும் போது உங்களுக்கு மகிழ்ச்சி பெருக பண்ணுவார். இந்த உலகத்துல என்ன பழம் இருந்தாலும் நமக்கு மகிழ்ச்சி வர்றது. கர்த்தராகிய தேவனுடைய வெளிச்சம் நம்ம மேல பிரகாசிக்கும் போது நம் மகிழ்ச்சி பெருக பண்ணுகிற தேவன். அப்படியானா நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் பிரகாசிக்கணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஏசாயின் புஸ்தகம் 60:1.
1: எழும்பி பிரகாசி
0: உன்
1: ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது.
0: எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. நீங்க எழும்ப வேண்டும். நம்ம எதில் விட்டா எழும்புன்னு சொல்லி நம்ம உள்ளத்தை அலசி பார்த்தா நமக்கே தெரியும், எது எதுல இருந்து எழும்ப வேண்டும், எதுல இருந்தா நம்ம எழும்ப வேண்டும் சொல்லி நமக்கே தெரியும். எழும்பி பிரகாசி ஒளி வந்தது. எதை இருந்து முதலாவது எழும்ப வேண்டுமா? முதலாவது பார்க்கிறோம் எபேசியர் புஸ்தகம் 5:14.
1: ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்து
0: எழும்பு. ஆமா அருமையானவர்களே, மரித்தோரை விட்டு எழும்பண்டும். மரித்தோனை யார் தெரியுமா? நீங்க நினைக்கலாம் மரித்தோர் மத்தியில் நான் இருக்கிறானா, ஏன் இந்த வேதம் அப்படி சொல்லுகிறது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். மரித்தோர் யார் தெரியுமா? 116:17.
1: மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள்
0: பாத்தீங்களா? மறித்தவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? கர்த்தர் துதிக்க மாட்டாங்க, தேவையில்லாம எவ்வளவு நாளும் பேசுவாங்க, எவ்வளவு நேரம்னாலும் வீணா பேசுவாங்க, அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. அதான் மறித்தவர் என்ன செய்ய, மறித்தவரும் மௌனத்தில் இருந்தாலும் கர்த்தர் துதிக்க மாட்டாங்க. அதான் கர்த்தர் வேதம் சொல்லுது, மறித்தவரை விட்டு எழும்பு. எபேசியர் புஸ்தகம் 5:14 வாசிக்கிறாமா?
1: ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு.
0: மரித்தோர் விட்டு எழும்ப வேண்டும். மரித்தவங்க யாருன்னு பார்த்தோம், மரித்தவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. அதனாலதான் நம்ம மரித்தோர் விட்டு நம்ம எழும்பிடணும். அவங்களோட நம்மள இருந்தா நம்மளும் துதிக்க மாட்டோம், அவங்க வரையும் நம்மளும் இருப்போம். அதுக்குத்தான் கர்த்தர் வேதம் சொல்லுது, மரித்தோர் விட்டு எழும்பிரு. அவங்க மத்தியில் இருக்காத, துதிக்காதவங்க மத்தியில் இருக்காத, துதிக்க மாட்டாங்க, செவிக்க மாட்டாங்க, தேவனை தேட மாட்டாங்க. அவங்க மத்தியில் இருந்தீங்கன்னா நீங்களும் துதிக்க மாட்டீங்க, செவிக்க மாட்டீங்க. அதான் கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுறது, மரித்தோர் விட்டு எழுந்துரு. மரித்தோர் எழும்போது கர்த்தர் நம்மள என்ன செய்ய, பிரகாசிப்பார். மரித்தோர் விட்டு எழும்ப வேண்டும். ஏசாயின் புஸ்தகம் 52:2.
1: தூசியை உதறிவிட்டு எழுந்துரு.
0: ஆமா பாருங்க, நீங்க ஒரு வெள்ளை சட்டை போட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தூசியோட வெளியே போவீங்களா? உங்க வெள்ளை சட்டை எதிரையா ஒரு சாஞ்சிட்டீங்க, உங்க மேல நல்லா தூசியெல்லாம் நல்லா ஒட்டி இருக்குது. போட கேட்க மாட்டாங்க, என்னங்க சட்டையெல்லாம் என்னமோ ஒட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைகள், நம்ம பாவம்ன்னு தூசி, நம்ம தேவையில்லாத தூசிகளை உதறிவிட்டு எழும்ப வேண்டும். பாவம் வேண்டான்னு சொல்லி நம்ம வெறுத்து தள்ள வேண்டும். பாவம் எனக்கு வேண்டாம், பாவமான எண்ணங்கள் வேண்டாம், பாவமான சிந்தனைகள் வேண்டாம்னு சொல்லி அதை விட்டு மெனசினும் உதறிவிட்டு எனக்கு பாவம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், அதை ஒதுரு விட்டு எழும்ப வேண்டும். அதான் தூசி விட்டு எழும்பி அதை எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. வாசிக்கலாமா ஏசாய 60:1.
1: எழும்பி பிரகாசி,
0: எழும்பி பிரகாசி
1: உன் ஒளி வந்தது,
0: உன் ஒளி வந்தது,
1: கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது.
0: கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. நம்ம முதலாவது எதுக்கு தூக்கத்திட்டு எழுந்திருக்கணும், ரெண்டாவது தூசி விட்டு எழுந்திருக்க வேண்டும், இரண்டாவதாக நம்ம பெருகப்பன என்ன செய்ய வேண்டுமா, எசேக்கியேல் புஸ்தகம் 36:37.
1: கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால்,
0: கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால்,
1: இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக,
0: இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக
1: நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி,
0: அனுக்கிரகம் செய்யும்படி
1: அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும்,
0: அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும்.
1: மந்தை பெருகுகிறது போல,
0: மந்தை பெருகிறது போல
1: அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன்,
0: அவர்கள் மனிதரை பெருக பண்ணுவேன். ஆமா அருமையானவர்களே, கர்த்தர்கிட்ட நம்ம விண்ணப்பம் பண்ணும்போது மந்தை பெருக பண்ணுறதால மனிதரை பெருக பண்ணுன்னு சொல்லி, எங்களை சந்ததியில மக்களே இல்லையே, என் சந்ததி பெருகாம இருக்குதே, எங்களுக்கு குழந்தை பாக்கி இல்லையே, கண்ணீர் அப்படின்னு சொல்லி கண்ணீரோட இருக்கீங்களா, கர்த்தர்த்தர் விண்ணப்பம் பண்ண பாருங்க, விண்ணப்பம் பண்ணுங்க, நீங்க விண்ணப்பம் பண்ணி பாருங்க, உங்க குடும்பம் பெருகும், உங்க வாழ்க்கையில ஒரு குறையுமே இருக்காது, நாளுக்கு நாள் உங்க குடும்பம் பெருகி நல்ல ஆசீர்வாதமா இருப்பீங்க, உங்க பிள்ளைகள் பெருகுவாங்க, உங்க பிள்ளைகள் உங்க பேரம் வைத்து எல்லாம் பெருக பண்ணுவார் தேவன். அதான் மந்தை பெருக பண்ணுவது போல மனிதரை பெருக பண்ணுன்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நம்ம நிறைய பேர் விண்ணப்பம் பண்றது இல்ல, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஏசாயின் புஸ்தகம் 59:16.
1: ஒருவரும் இல்லை என்று கண்டு,
0: ஒருவரும் இல்லை என்று கண்டு
1: விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார்.
0: விண்ணப்பம் பண்ணுகிற இல்லை என்று ஆச்சரியப்பட்ட நிறைய பேர் விண்ணப்பம் பண்ண கஷ்டம், ஐயோ என் குடும்பத்துல எப்படி இருக்குதே, என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் பெருக்க இல்லையே அப்படின்னு சொல்லி கலங்குறோம். கர்த்தராகி தேவன் சொல்றாரு, விண்ணப்பம் பண்ணுங்க, விண்ணப்பம் பண்ணும் போது மந்தையை பெருக பண்ணுகிற மனிதரை பெருக பண்ணுன்னு சொல்லி இருக்கிறார். உங்க குடும்பம் பெருகும், உங்க பிள்ளைகள் விருத்தி அடைவாங்க, உங்க பேரம் பேத்தி வர்த்திக்க பண்ணுவார் கர்த்தர், ஒரு நன்மையும் குறைபடாது, உங்க வாழ்க்கை நாளுக்கான பெருகும். நீங்க கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. எரேமியேல் புஸ்தகம் 29:12.
1: அப்பொழுது நீங்கள் கூடி வந்து,
0: நீங்க கூடி வந்து
1: என்னை தொழுது கொண்டு,
0: என்னை தொழுது கொண்டு
1: என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள்,
0: என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள்,
1: நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன்,
0: நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். பாத்தீங்களா, நம்ம கூடி வந்து விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் நம்ம செவி கொடுத்து நிச்சயமா பெருக பண்ணுவார். உங்க வாழ்க்கையில மந்தை பெருக பண்ணுவது போல மனிதர் பெருக பண்ணுவார். நீங்க கலங்காதீங்க அருமையான சகோதரி சகோதரி, ஊழியத்துல ஒரு விருத்தி இல்லையே, ஊழியத்துல ஒரு அற்புதம் நடக்கலன்னு சொல்லி கலங்குறீங்களா, நீங்க கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க, உங்க ஊழியத்துல சவ பெருகும், ஊழிய ஆசீர்வாதமா இருக்கும், பெருக பண்ணுவார் நிச்சயம், உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார், ஊழியம் பெருகும், உங்க சவ பெருகும், பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில ஆண்டு செய்வார், நிச்சயமா உங்களுக்கு பெருக பண்ணுவார், கலங்காதீங்க. மூன்றாவதாக நம்ம என்ன செய்யணுமா பாருங்க, முதல் நம்ம என்ன செய்யணும், கர்த்தரிடத்துல நம்ம எழும்பி வரணும், மகிழ்ச்சியை நம்ம பெருக பண்ணுகிறார். ரெண்டாவதாக என்ன செய்யறாரு, மந்தை பெருக பண்ணுவார், மனிதரை பெருக பண்ணுவேன்னு ஆண்டு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆண்டு வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர். எபிரேயன் புஸ்தகம் 16:15.
1: நிச்சயமாக,
0: நிச்சயமாக
1: நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து,
0: ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதித்து
1: உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார்.
0: பெருகவே பெருகப்படுவேன் என்றார்.
1: அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து,
0: பொறுமையாய் காத்திருந்து
1: வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார்.
0: வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார். அபிரகாம் 25 காத்திருந்தார். கர்த்தர் சொன்னார் பெருகவே பெருக பண்ணுவேன் சொல்லி, அவர் 25 பொறுமையோடு காத்திருந்தார். ஆபிரகாம் நிமித்தம் அந்த சந்தை தான் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் பெரிய காரியத்தை வாழ்க்கையில செய்தார், பெருக பண்ணினார். அருமையானவர்களே, கர்த்தராகிய தேவன் உங்க வாழ்க்கையிலும் பெருக பண்ணுவார், ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார், மகிழ்ச்சியை பெருக பண்ணுவார், உங்களுடைய குடும்பத்துல சமானத்தை பெருக பண்ணுவார், சந்தோஷத்தை பெருக பண்ணுவார், ஆசீர்வாத அளவில்லாம உங்க வாழ்க்கையில கொடுப்பார், உங்க வாழ்க்கையில பெருக பண்ணுவார், கலங்கவே வேண்டாம், நிச்சயம் உங்களை பெருக பண்ணுவார், கலங்காதீங்க. வாக்குத்தத்தை இதை பெற்றுக்கொள்ளு சொன்னா நம்ம பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் எவ்வளவு நாளும் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறாரு, என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கலையே, ஒரு அற்புதம் கூட நடக்கலையே நீங்க கலங்கலாம். ஆபிரகாம் எப்படி பொறுமையோடு காத்திருந்தார், வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டார், அதே போல் நீங்களும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். எபிரேயன் புஸ்தகம் 10:36. நீங்கள்
1: தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை
0: பெறும்படிக்கு
1: பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது.
0: வாக்குத்தத்தம் பண்ணிருக்கா பெற்றுக்கொண்டு கிடைச்சு நமக்கு பொறுமை தேவை. நிச்சயம் உங்க வாழ்க்கையில பெருக பண்ணுவார், உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார், கட்டாயம் உங்க வாழ்க்கையில பெருக பண்ணுவார். நீங்க அதை என்ன செய்யணும், பொறுமையோடு காத்திருக்கணும். ஆண்டவர் நிறைவேற்ற வரைக்கும் அவர் கரத்தே நம்ம நோக்கி பார்க்க வேண்டும். பொறுமையோடு காத்திருந்தீங்கன்னா நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார். உங்களுக்கு என்னென்ன வாக்குத்தம் பண்ணியிருக்கிறாரோ அத்தனை வாக்குத்தையும் பெருக பண்ணுவார். யோசுவான் புஸ்தகம் 21:45
1: கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு
0: சொல்லியிருந்த
1: நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும்
0: தவறி போகவில்லை.
1: எல்லாம் நிறைவேறிச்சு.
0: பாத்தீங்களா, அதே போல ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றினான். அந்த தேவன் நேற்றும் என்றும் மாறாதவர். உங்கள் வாழ்க்கையில் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரோ அதனை நிறைவேற்றி உங்களை பெருக பண்ணுவார். கலங்காதீங்க, உங்க கண்ணீரை துடைச்சிக்கோங்க, பெரிய காரியத்தை செய்வார். 4:71
1: என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர்.
0: தாவீது ராஜா சொல்றாரு, என் மேன்மை பெருக பண்ணினீர்னு சொல்லி. உங்க வாழ்க்கையில் மேன்மை பெருக பண்ணுவார். இதுவரைக்கும் தாழ்மையா இருந்தீங்களா, கண்ணீரோடு இருந்தீங்களா, எல்லார் மத்தியிலும் கண்ணீர் வடிச்சிருந்தீங்களா, கர்த்தர் உங்க வாழ்க்கையில மேன்மை பெருக பண்ணுகிற தேவன். நிச்சயமா உங்களை கைவிடவே மாட்டார், மேன்மை பெருக பண்ணுவார். அவர் என்ன செஞ்சார தாவீது பாருங்க, 71:14
1: நானும் எப்பொழுதும்
0: நம்பிக்கை கொண்டிருந்தேன். பாத்தீங்களா, தாவீது எப்பொழுதும் கர்த்தரே நம்பியிருந்தாரு. அதனால அவர் மேன்மை பெருக பண்ணினார். உங்க வாழ்க்கையில மேன்மை பெருக பண்ணுவார். முதலாவது பார்த்தோம், அவர் என்ன செய்யறாரா, மகிழ்ச்சியை பெருக பண்ணுறார். அப்படியானா என்ன செய்யணும், தூசி விட்டு எழுந்திருக்க வேண்டும், மரித்தவர் விட்டு எழுந்திருக்க வேண்டும். ரெண்டாவதாக என்ன பெருக பண்ணுவார் நம் வாழ்க்கையில, நிச்சயமா உங்க வாழ்க்கையில என்ன செய்வோம், மந்தை பெருக பண்ணுறது போல மனிதரை பெருக பண்ணின்னு சொன்னார். உங்கள் வாழ்க்கையிலையும் மனிதரை பெருக பண்ண வல்லவரா இருக்காரு. குழந்தை இல்லையே, எங்க குடும்பம் எப்படி பெருகும், என் குடும்பத்துல பெருக்கம் இல்லாம இருக்குதுன்னு கலங்குறீங்களா, உங்களுக்கு மனிதரை பெருக பண்ணியும் வாக்கு பண்ணியிருக்காரு. குழந்தை பாக்கியத்தை தருவார், உங்க கண்ணீர் துடைப்பார். மூன்றாவதாக ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற பொறுமையோடு காத்திருந்தார். நீங்களும் பொறுமையோடு காத்திருக்கும் போது உங்கள் வாழ்க்கையில ஆண்டவராக இயேசுக்கு எத்தனை வாக்குத்தத்தை கொடுத்திருந்தாரோ அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு பொறுமை தேவை. பொறுமையோடு காத்திருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில நிச்சயமா உங்களை ஆசீர்வித்து பெருகவே பெருக பண்ணுவார். கலங்கே வேண்டாம். 4வதாக உங்க மேன்மைப்படுத்துன்னு சொன்னா நீங்க கர்த்தரை நம்ப வேண்டும். நம்பினீங்கன்னா உங்க வாழ்க்கையில மேன்மை பெருக பண்ணுவார். என்னோட சேர்ந்து கண்களை மூடி செய்விப்பீங்களா, எங்களை அன்பார் இயேசித்து வழி நடத்த எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக மே துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மக்களை ஆசீர்வத்திலும் தகப்பனே உங்க வாழ்க்கையிலும் ஆசீர்வத்தை பெருக பண்ண முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. சமானத்தை பெருக பண்ண முடியாது செபிக்கிறோம். சந்தோஷத்தை பெருக பண்ண முடியாது செபிக்கிறோம். ஆத்ம நேசரையுமே அண்டி குலட்டும், மே சார்ந்து குலட்டும், உம்மோடு இருக்கட்டும் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே உங்க வாழ்க்கையில அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய கருத்தையும் எண்ணி முடிய ஆட்சியங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்க. நன்மையான காரியத்தை செய்யுங்க. கர்த்தருடைய கிருபை என்னாலும் தாங்கட்டும் தகப்பனே. ஐயாமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த மக்களுடைய கண்ணீரை துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாத்துங்க. அப்பாமை ஸ்தோத்திரம், நீங்க சொன்னீங்களே சப்பா, எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்களே, எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைச்சிருங்க, கவலையை மாத்திருங்க, பிரச்சனையை நீக்கிருங்க. அவங்க மகிழ்ச்சியாவாலே இறக்கம் பாராட்ட வேண்டும் என்று செபிக்கிறோம். அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்கப்பா. அன்பின் தகப்பனே, எத்தனை பேர் ஆண்டவர் சுகர் வேதியினால கஷ்டப்படுறாங்களே, அவங்கள குணமாக்குங்க ஆண்டவரே. குணமாக்குங்க சப்பா. ஆண்டவரே தகப்பனே, உங்களை குணமாக்கி உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. மந்திரம் சேவனில் கஷ்டப்படுற மக்களுக்கு விடுதலை செய்யுங்க. கை கால் வராதிருக்க மக்களுக்கு கை கால் சுகத்தை கொடுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. மகத்தான காரியத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க சப்பா, அற்புதங்களை செய்யுங்க சப்பா. தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கீழே விழுந்து கை கால் முறிஞ்சு போயிருச்சேன்னு சொல்லி கலங்குறாங்களே, அவங்களுக்கு அப்பாமை ஸ்தோத்திரம். உலர்ந்த எலும்புகளை உயிரடி செய்கிற தேவனாய் கர்த்தர், இப்படி அவங்களால வல்லம் இறங்கட்டும், அவங்க எலும்புகளா உயிரடிட்டும் தகப்பனே. உங்க நாமத்தை மகிழ்படுத்த முடியாது செபிக்கிறோம். அன்றுவரே ஊழிக்கிற வார்த்தை நிலவேறப்படுத்தேன்னு சொன்னீங்க தானே சப்பா. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய கரித்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. அன்பின் ஆண்டவரை மே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் அப்பா, கேன்சர் வியாதியை சுகமாக்குங்க அப்பா, கேன்சரை குணமாக்குங்க அப்பா, மே ஸ்தோத்திரம் கற்பப்பையில கட்டியை குணமாக்குங்க குணமாக்குங்க ஏசப்பா. அன்பின் தகப்பரே அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை தேவன் ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. மே ஸ்தோத்திரம் வயிறு வலியினாலும் குணமாக்குங்க அப்பா, வயிறு வலி இருந்தாலும் குணமாக்குங்க. சிவுள்ள பிதாவே மந்திரத்தினால் சிக்கி தவிக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்கப்பா. இயேசுக்கு திராமத்துல மந்திர கட்ட உடை தெரிகிறேன் தகப்பரே. உங்களுடைய அக்கிரி இறங்கட்டாங்க மேல ஆண்டவரு, இப்ப கட்டு உடையதாங்க பார்க்கட்டும் ஆண்டவரு. கட்டுகளை இயேசுக்கு திறந்து உடைத்து போடுகிற உடைத்து போடுகிற இயேசுக்கு திறந்து உடைத்து போடுகிறோம் ஐயா. கட்டுகளாம் முறியடிக்கப்படட்டும் ஆண்டவரு. அப்பா மே ஸ்தோத்திரிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க, திருமணமாக அந்த குடும்பங்களை திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பை தாரணும். சாபத்திரி பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யணும். கடன் கண்ணீர் வேதனையிலிருந்து விடுதலை செய்யணும் ஆண்டவரே. கடனால தவிக்கிற மக்கள் நீ சொன்னீங்களப்பா, கடன் நீயோ கடன் வாங்காமல் அநேக சாதியில் கடன் கொடுப்பாய் என்று சொன்னீரே. கடன் கொடுக்கத்தக்கதாக நீர் ஆசீர்வித்து உயர்த்துங்க. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்குங்க ஏசப்பா. அப்பா மே ஸ்தோத்திரிக்கிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க, உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. பிரிந்து குடும்பம் அணைக்க வேண்டும் ஆண்டவரே. படிக்கிற சிறு பிள்ளைகளுக்கு முன்னத ஞானத்தை தரணும் ஆண்டவரே. அப்பா ஞானத்திலையும் ஞாபகத்திலையும் உன் பிள்ளைகளுக்கு சிறந்து வழங்க கிருவை செய்ய முடியாது செவிக்கிறோம் அப்பா. அவை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ ஞானத்தால் நிரப்ப வேண்டும் என்று செவிக்கிறோம். உளிஞ்சிற மக்களை ஆசீர்வச்சு வரங்களால வல்லமையால் நிரப்புங்க, பக்கில் நிரப்புங்க. தேவ கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உளிக்கார ஒவ்வொருவர் வல்லமையாய் பயன்படுத்துங்க, அக்கின் சுவாலையா மாத்துங்க. அவங்க சபை பெரிய சபையா மாற்றுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. நீங்க ஆராய்ந்தபடி பெரிய காரியத்தை எண்ணி முடிய ஆச்சியங்களை செய்கிற தேவனையுமே துதிக்கிறோம். பழத்த காரியத்தை செய்யுங்க. கடை வச்சிருக்கோம், கடை நல்லா செழிக்கணும் தலைக்கணும் ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. வியாபாரம் செழிக்கணும் ஐயா. தொழில் செய்யற மக்களை தொழில் நாளுக்கு நாள் சிறந்து வழங்க உதவி செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. நாம் மகிப்பிடட்டும். சீமுள்ள பிதாவாகிய தேவன் பழத்த காரியத்தை செய்யுங்க, உள்ளத்திலேயே வெளிரங்கமா இருப்பீங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கண்ணா மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். யாசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரவ பிதாவே, ஆமென்.

0: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கொடுத்து துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் asminkaram@gmail.com. அவர் வெப்சைட் andofjesus.in. God bless you.

0: நான் பாட மாட்டேன்.
1: கற்றுக்கலாம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராய் இயேசுக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார். ஏசாயின் புஸ்தகம் 66:13.
2: ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல்,
1: ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல்
2: நான் உங்களை தேற்றுவேன்,
1: நான் உங்களை தேற்றுவேன். ஆமா அருமையானவர்களே, ஆண்டவரை இயேசுக்கு சொல்லுறார், ஒருவனை அவன் தாய் தேற்று போல் நான் உங்களை தேற்றுவேன். தாய்க்குத்தான் தெரியும் பிள்ளைகள் எப்படி தேற்றினா எப்படி சமாதம் இருப்பாங்கன்னு சொல்லி. எத்தனை தான் மற்றவங்களை ஆறுதல் படுத்தினாலும் நமக்கு சமாதானம் கிடைக்காது, ஆறுதல் கிடைக்காது. இயேசுக்கு நம்மளை ஆறுதல் படுத்தினாருன்னா சமாதானம். என் வாழ்க்கையில எத்தனையோ நாள் உள்ள உடைஞ்சிருக்கும் போதெல்லாம் என் ஆண்டவராய் இயேசுக்கு என்னை தேற்றுவார். அப்ப எப்படி தேற்றுற, அவன் தாய் தேற்று போல, நம்ம தாய் எப்படி தேற்றுவங்களோ அதே போல நம்ம தேற்றி ஆறுதல் படுத்துறாரு. காரணம் என்ன தெரியுமா? 2 கொரிந்தியர் 1:3.
2: நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும்,
1: பிதாவாகிய தேவனும்,
2: இரக்கங்களின் பிதாவும்,
1: இரக்கங்களின் பிதாவும்,
2: சகல விதமான ஆறுதலின் தேவனுமா இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம்.
1: அவர்தான் நமக்கு சகல விதமான ஆறுதல். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் வேற வேற வேற வேற பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள். இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்கிற நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கண்ணீர்கள், வேதனைகள் வரும். ஆனாலும் தேவனை கத்துற அந்த நாள், அந்த நாளைக்கு எப்படிலாம் நம்மள ஆறுதல் படுத்தணுமோ அப்படிலாம் ஆறுதல் படுத்துவார். நம்ம எந்த நிலைமையில உடைஞ்சிருக்கோமோ, உள்ள உடைஞ்சிருக்கிறோமோ, எப்படி சோர்ந்து போயிருக்கிறோமோ, அந்த சூழ்நிலை அவர் நம்மளுக்கு ஆறுதல் படுத்துகிற தேவன். ஏசாயின் புஸ்தகம் 57:18.
2: துக்கப்படுகிறவர்களுக்கும்,
1: துக்கப்படுகிறவர்களுக்கும்
2: ஆறுதல் அளிப்பேன்,
1: ஆறுதல் அளிப்பேன். பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்ம துக்கப்படும் போது நம்ம ஆறுதல் அளிப்பார். எப்படி அளிப்பாரா? ஒருவன் அவன் தாய் தேற்று போல நம்ம தேற்றுகிற தெய்வம், நம்மளை தேற்றுகிறவர், ஆற்றுகிறவர், அரவணைக்கிற தெய்வம், தாய் மார்புடையவர். நம்மளை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி நமக்கு சமான்படுத்துவார். நம்ம துக்கப்படும் போது நமக்கு ஆறுதல் அளிக்கிற தேவன். கலங்காதீங்க, ஆண்டவரை இயேசுக்கு நோக்கி பாருங்க, அவற்றை வந்து பாருங்க. ஆண்டவரை இயேசுக்கு உங்களை நிச்சயமா துக்கப்படும் போது உங்களுக்கு ஆறுதல் அளிப்பார். எத்தனை பேர் துக்கத்தோட இருக்கீங்க, உள்ள உடைஞ்சிருக்கீங்க, எப்படி வாழ்றது, எப்படி இதை எப்படி இந்த பாதை கடந்து போறது, எப்படி இந்த இக்கட்டில் நடந்து போக முடியும்னு சொல்லி கலங்குறீங்களா? இயேசுக்கு சொல்லுகிறார், ஒருவன் அவன் தாய் தேற்றி போல தேற்றுகிறவர். உங்கள் துக்கத்தை அவர் நினைச்சு துக்கத்தில் ஆறுதல் அளிக்கிற தேவன். நம்ம அவர் இடத்துல எப்படி ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும் தெரியுமா? முதலாவதாக நம்ம பார்க்கிறோம் ரோமர்கள் நிருபம் 15:4.
2: தேவ வசனத்தினால்,
1: தேவ வசனத்தினால்
2: உண்டாகும் பொறுமையினாலும்,
1: உண்டாகும் பொறுமையினாலும்
2: ஆறுதலினாலும்,
1: ஆறுதலினாலும். தேவ வசனத்தை வாசிக்கும் போது நம் காறுதல். நான் கூட எத்தனையோ நாட்கள் அம்மா இல்ல, அப்பா இல்ல, கூட பிறந்தவங்க இல்ல, கண் பார்வை இல்ல, இப்படிப்பட்ட சூழ்நிலையில எத்தனையோ நாள் உள்ள உடைஞ்சிருக்கும் போது நான் யாரையாவது பைபிள் வாசிக்க சொல்லி கேட்பேன், ஆண்டவீடு வசனை அப்படியே ஆறுதல் படுத்தும். நீங்க தேவோட வசனத்தை வாசித்து பாருங்க, ஆறுதல் நிச்சயமா ஆறுதல் அளிப்பார் கர்த்தர். அவர் ஒருவர்தான் ஆறுதல் அளிக்க முடியும். நிறைய பேர் ஆறுதலுக்காக சினிமா பார்ப்பாங்க, டிவி ஆன் பண்ணி பார்ப்பாங்க. எத்தனையோ பேர் இதை போனா நல்லா இருக்குமா, இங்க போய் பார்க்கலாமா, அவங்ககிட்ட போய் பேசினா சமாதானம் கிடைக்குமா, இவங்ககிட்ட பேசினா சமாதானம் கிடைக்குமான்னு சொல்லி எத்தனையோ பேர் எங்கெங்கயோ ஓடுறோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, என் தாய்மாரே, தகப்பன் மாரே, ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து பாருங்க. அவர் உங்களோடு பேசி உங்களுக்கு ஆறுதல் தருவார். அவருடைய ஆறுதல் மாறாத ஆறுதல், நித்திய ஆறுதல். அவர் தான் நமக்கு ஆறுதல் கொடுக்க முடியும். அவர் ஆறுதல் படுத்தவும் செய்வார். நமக்கு ஆறுதல் இருந்து எந்த கஷ்டத்தில் இருக்கும் அந்த கஷ்டத்தை விடுதலையாக்க முடியும். மற்ற நம்ம என்னதான் கதை புஸ்தமோ எது படித்தாலும் ஆறுதல் கிடைச்சாலும் அது நிரந்தரமான ஆறுதல் இல்ல. அருமையானவர்களே, அந்த கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும், திரும்ப அந்த வேதம் நமக்கு வரும். ஆனா ஆண்டவராக இயேசுக்கு வேதத்தை வாசிக்கும் போது தேவன் உங்களோடு பேசுவார், ஆறுதல் படுத்துவார். உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ செய்யவும் செய்வார். அதுதான் அவர் தான் ஆறுதல். தேவனுடைய வாசனத்தை வாசிக்கும் போது நமக்கு ஆறுதல். ஆண்டவருடைய வாசகத்தில் என்ன இருக்க பாருங்க, யோவான் சுவிசேஷம் 6:63.
2: நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள்,
1: நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள்
2: ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது,
1: ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிறது. பாத்தீங்களா, கர்த்தருடைய வசனத்துல ஆவியும் இருக்குது, ஜீவனும் இருக்குது. அதனாலதான் அவர் நம்மளை ஆறுதல் படுத்த முடியும். ஆண்டவர் வசனத்தை வாசித்து பாருங்க, தேவனுடைய ஆவியார் நமக்குள்ள இருந்து நம்மளை ஆறுதல் படுத்துவார். நம்ம என்ன கஷ்டமோ அந்த கஷ்டத்திலிருந்து அவர் நீக்க முடியும், கண்ணீர்லிருந்து துடைக்க முடியும். ஆறுதல் படுத்துற மாத்திரல உங்க கண்ணீர்லிருந்து விடுதலையாக்குவார், உங்க கஷ்டத்திலிருந்து விடுதலையாக்கு. என்ன பிரச்சனையோ உங்களை பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்க முடியும். ஏன்னா கர்த்தருடைய வசனத்துல ஆவியும் ஜீவனமா இருக்கிறது. ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து பாருங்க, நிச்சயம் உங்களுக்கு ஆறுதல் படுத்துவார். 119:49. நீர் என்னை
2: நம்ப பண்ணின வசனத்தை உம்முடைய அடியேனுக்காக
1: நினைத்தருளும்.
2: அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல்.
1: அதுதான் நம்ம சிறுமையில ஆறுதல்.
2: உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது.
1: பாத்தீங்களா, சிறுமையில் எதுதான் ஆறுதல்? தேவனுடைய வசனம் தான். நான் உள்ள உடஞ்சி இருக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய வசனத்து மூலமே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னோடு பேசி என்னை ஆறுதல் படுத்துவார். என்ன கஷ்டமோ அந்த கஷ்டத்தை நீக்கி என்னை ஆட்டி தேய்ச்சி ஆறுதல் படுத்துவார். அவர் ஆறுதலின் தேவன். அவரை நோக்கி பாருங்க, உங்க கண்ணீரை துடைச்சிக்கோங்க, உங்களுக்கு கஷ்டத்தை மறந்து ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசித்து பாருங்க, நிம்மதியை கொடுப்பார், ஆறுதலை தருவார். முதலாவது கர்த்தருடைய வசனம் தான் நமக்கு ஆறுதல். இரண்டாவதாக நமக்கு எப்படி ஆறுதல் கிடைக்கும் தெரியுமா? ஏசாயின் புஸ்தகம் 28:11-12.
2: பரியாச உதடுகளினாலும்
1: அந்நிய பாஷையினாலும்
2: இந்த ஜனத்தோடே பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல்.
1: இதுவே ஆறுதல் என்று
2: அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள்.
1: ஆமா, அருமையானவளே, அன்னி பாசல் நிறைஞ்சி செவிச்சு பாருங்க, உங்களுக்கு ஆறுதலா இருக்கும், சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அன்னி பாசல் நிறைஞ்சி செவிக்கும் போது நம்ம உலகத்தை மறக்கலாம். நமக்கு நல்ல பரிசு நிறைஞ்சி செவிக்கும் போது நமக்கு சமாதானம், சந்தோஷம் கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும். நம்ம கவலையெல்லாம் மறைந்து போயிடுவோம். அதுதான் நமக்கு ஆறுதல். அன்னி பாசல் செவிப்பீங்களா? பரிசுத்தாவினர் கூப்பிடுங்க, ஆண்டவரே என் உள்ளத்தை நிரப்புங்கப்பா, எனக்குள்ள வாங்க, எனக்கு நானும் அன்னி பாசல பேசணும், தேவாவை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவராக இயேசுக்கு பரிசுத்தாவை கொடுப்பது அத்திக்க நிச்சயம். நிச்சயமா பரிசுத்தாவை தருவார். ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க, இயேசுக்கு உங்களுக்கும் ஆண்டவர் சொன்னா, இதோ மாம்சமனை யாவருக்கும் நான் தேவனை கேட்டார், நிச்சயமா உங்களுக்கு என்ன மாம்சமனை யாவையாலையும் ஆவியே ஊற்றுவேன். குமாரரும் குமார்த்தின் தீர்க்கு தரிசனம் சொல்லுவாங்க, வாலிபர் தரிசனம் காண்பாங்க. வாழ்க்கை கேட்குமா? அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 2:17.
2: கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும்
1: உங்கள் குமார்த்திகளும்
2: தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள்.
1: உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள்.
2: என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்.
1: பாத்தீங்களா அருமையானவர்களே, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மாம்சமனை யாவரையும் ஆவி ஊற்றுன்னு சொல்லியிருக்கிறார். நிச்சயமா அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, அவரை நோக்கி கேளுங்க, இயேசு கிறிஸ்து ஆண்டவரே உங்களுடைய ஆவி அபிஷேகத்தை ஊற்றுமான்னு சொன்னார். உங்க மேலதான் ஊற்றுவேன், அவங்க மேலதான் ஊற்றுவேன்னு சொல்லவே இல்லை, மாம்சமனை யாவரும் ஆவி ஊற்றுன்னு சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலர் நடுவின் புஸ்தகம் 2:1-4 கேப்போமா?
2: பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது
1: அவர்கள் எல்லாரும்
2: ஒருமனப்பட்டு
1: ஓரிடத்திலே வந்திருந்தார்கள்.
2: அப்பொழுது
1: பலத்த காற்று அடிக்கிற
2: முழக்கம் போல
1: வானத்திலிருந்து
2: சடுதியாய் ஒரு
1: முழக்கம் உண்டாகி
2: அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று.
1: அல்லாமலும்
2: அக்கினி மயமான
1: நாவுகள் போல
2: பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது.
1: அவர்கள் எல்லாரும்
2: பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு
1: ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின
2: வரத்தின்படியே
1: வெவ்வேறு பாஷைகளிலே
2: பேச தொடங்கினார்கள்.
1: பாத்தீங்களா அருமையானவர்களே, உங்க மேலே தேவன் ஆவியை ஊற்றுவார். அவங்க இவங்களுக்கு தான் ஊற்று சொல்லிட்டாரு. மாம்சமான யாவர் மேலும், இந்த உலகத்துல மாம்சம் யாராருக்குள்ள இருக்கோ அவங்க மேலே என் ஆவி ஊற்றுவேன்னு சொன்னார். காரணம், நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். நம்ம எந்த மாதமாறும் அவசியம் இல்லை, எதை செய்யணும் அவசியம் இல்லை. நம்ம மாம்சமா இருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவனுடைய ஆவி ஊற்றுவேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு நீங்க கேட்டு பாருங்க, முத யாருக்கு ஆறுதல் தராரு? வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு ஆறுதல் தராரு. ரெண்டாவது, பசுத்தாவில் நிறைந்திருக்கிறவங்க தேவன் ஆறுதல் தராரு. மூன்றாவதாக 2 கொரிந்தியர் புஸ்தகம் 7 அதிகாரம் 6 வசனம்.
2: சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன்.
1: சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். பாத்தீங்களா, சிறுமைப்படும் போது கர்த்தர் நமக்கு ஆறுதல் தராரு. நம்ம ஒருங்குண்டு கண்ணீரோடு ஆண்டவரே எனக்கு நீங்க ஆறுதல் தரணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா தேவனை கர்த்தர் நமக்கு ஆறுதல் தராரு. ஏசாயின் புஸ்தகம் 66 அதிகாரம் 2 வசனம்.
2: சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன்.
1: பாத்தீங்களா, எத்தனை பேர் வசனத்தை கேட்டு அப்படியே விட்டுறாங்க, வசனத்துக்கு மனஸ்தாபப்படுறது இல்ல. அவங்களும் ஆண்டு நோக்கி பார்க்க மாட்டாரு. சிறுமைப்பட்டியோ நான் இவ்வளவுலாம் ஆண்டு பிரியமான காரியம் செஞ்சிட்டேனேன்னு சொல்லி சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு அவரையே நோக்கி பாக்குறவங்களுக்கு கர்த்தர் நிச்சயமா ஆறுதல் அடிப்பார். ஆண்டு வசனத்துக்கு நடுங்கிறவங்கள ஆண்டு நோக்கி பார்ப்பார், நிச்சயமா உங்க கண்ணீரை துடைப்பார், கவலையெல்லாம் மாத்துவார். வசனம் வாசிக்கும் போது நமக்கு ஆறுதல் கிடைக்கிது. ரெண்டாவது பாசத்தில் நிறைஞ்சிருக்கும் போது அன்னி பாசல பேசும்போது நமக்கு ஆறுதல் கிடைக்கிது. மூன்றாவதாக என்ன செய்யணும், வசனத்துக்கு நம்ம சிறுமைப்பட்டு வசனத்துக்கு நடுங்கிறவங்களுக்கு கர்த்தர் ஆறுதல் கொடுக்கிறார். அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நிச்சயமா நமக்கு ஆறுதல் கொடுக்கிறார். நம்ம கண்களை முடிச்சவும் பண்ணுமா. எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் அன்பு நிறைந்தவரை அப்பாவை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நேரத்தில் என்னோடு செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, ஆறுதல் படுத்துங்க, தேர்தல் படுத்துங்க. கத்துடி கிருபங்களை ஆளிகை செய்யட்டும். ஹக்கினாலும் மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். பரிசுத்தான அபிஷேகம் அவங்க மேலே இறங்கட்டும். அக்கில நிரப்புங்க, வல்லமேல் நிரப்புங்க, பிரசனத்தால் நிரப்புங்கப்பா. உள்ளத்திலையும் வெளியிறங்குமா அற்புதங்கள் செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. வேண்டி கொடுத்திருக்கும் நினைப்பதற்கு மேலான ஆசீர்வாதத்தை அவங்க வாழ்க்கையில தர வேண்டும் படி செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, தேவனே கண்ணீரோடு செபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரை துடைங்க. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? எல்லா முகத்திலையும் கண்ணீர் துடைச்சுங்க, ஆற்றுங்க, தீற்றுங்க, ஆறுதல் படுத்துங்கப்பா. கத்துடைய கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கத்துடைய பிரசனங்களை மூடட்டும் ஆண்டவரே. முடிவு தாய் உள்ள காரங்களை வைப்பீராக ஆண்டவரை, ஆசீர்வித்து உயர்த்துவீராக அப்பா. நீங்க தொடுத மக்கள் உணரட்டுமையா? தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரே. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன நோய் இருந்தாலும் குடமாக்குங்க ஆண்டவரே. மந்திரம் செய்வனிகள் பெல்லிசனிகள் இருந்து விடுதலை செய்ய முடியாது. கெஞ்சுகிறங்கத்தாவே கெஞ்சுகிறோம். கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க சப்பா. சாபத்திலையும் பாவத்தில் இருக்கும் மக்கள் விடுதலை செய்யுங்க. தேவ கிருபா அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்ய முடியாது. கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் ஐயா. அப்பா நீங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க சப்பா. என் பிள்ளைகள் படிப்பறலன்னு சொல்லி கலங்கியிருக்கிற குடும்பங்கள் கண்ணுக்கி பாருங்க. அவங்க பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஞானத்தை தாங்க தகப்பனே. தகப்பனே எவ்வளவோ செலவு பண்ணி படிக்க வச்சு பிள்ளைகள் படிக்கலன்னு சொல்லி கலங்குற ஒவ்வொரு குடும்பங்களையும் கண்ணுக்கி பாருங்க. பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஞானத்தை கொடுக்க முடியாது செவிக்கிறோம். குடும்பத்தில் எப்ப பார்த்தாலும் சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் இருக்க குடும்பத்தை ஒரு விஷயம் நினைத்தருளும் ஆண்டவரே. சண்டை குழப்பத்தில் விடுதலை தாங்க, சமாளித்து கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்கப்பா. தகப்பனே இறங்க முடியா கெஞ்சுகிறோமே. எங்கள் மேல மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்கப்பா. கத்துடி கிருவே நானும் அவங்களை தாங்க வேண்டுமப்பா. ஐயா படிச்சு வேலை இல்லையுன்னு கலங்குற மக்களுக்கு வேலையை தர முடியாது செபிக்கிறோம். வேலையில எத்தனை பேர் ப்ரமோஷன் இல்லையான்னு சொல்லி கலங்குற மக்கள் வேலையை ப்ரமோஷன் கிடைக்கணும். வேலை கன்ஃபார்ம் ஆகணுமையா? கஷ்டப்படுற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்தில் வெளியிறங்குமா போச்சுங்க. ஆசீர்வதிங்க, தகப்பறையை பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. ஐயாமை துதிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கிருபை அவங்களை சூழ்ந்து பாதுகாக்கணும் ஐயா. திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவிச்சிங்க எஸ்அப்பா. எஸ்அப்பா திருமணம் நடக்க உதவிச்சிங்க அப்பா. குழந்தை பாக்கிலா சகோதரி குழந்தை பாக்கிட்டு தாரும் ஐயா. கர்ப்பத்தின் கனி கத்திரால கிடைக்கும் சுகந்தரடி சென்னீரே. கர்ப்பத்தோட கனி உருவாக்கி குழந்தை கொடுத்தவங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. அதிசயங்களை செய்யுங்க எஸ்அப்பா. கெஞ்சிரோ கெஞ்சிரோ அப்பா. அப்பாமை நோக்கி நாங்கள் வண்டாடி கெஞ்சிரோம். குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்கப்பா, விடுதலை தாங்க. வேலையில அப்பாவை ஸ்தோத்திர உயர்வை தாரும். தேவ கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. வேலையில கன்ஃபார்மாகாத மக்களுக்கு வேலையில கன்ஃபார்மாகும் ஐயா. அதிசயங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, அவரஞ்சிற குடும்பங்களை ஆசிரியங்க. கேசில இருக்க மக்களை வெற்றி தாங்க. பிரிந்த குடும்பம் இணைக்கணும். சமல்லாத குடும்பத்துல சமாளித்து தரணும் ஐயா. அப்பாமை நோக்கி கெஞ்சிற பிரகாச மனக்கண்களை திறந்துடுங்க. இப்ப பார்க்கக்கூடிய ஆவிக்குறி கண்களை திறந்து விடுங்கப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரஞ்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க. உம் அறியக்கூடிய கிருபை தர முடியாது செவிக்கிறோம். பலப்படுத்த முடியாது செவிக்கிறோம். உன்னதாவில் சம்பூர்ண நிரப்புங்க. தேவாவில் நிரப்புங்க. தேவக்கில் நிரப்புங்க. தேவபலத்தில் இடக்கட்டுங்க ஆண்டவரே. ஐயா படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை கொடுக்க முடியாது செவிக்கிறோம். ஆசீர்வித்து உயர்த்துங்க. தெய்வீக கரம் தாங்கட்டும். அஞ்ஞான காரியத்தை செய்யப்பா, தொடுங்காண்டவரை தொடுங்காண்டவரை தொடுங்கப்பா தொடுங்க அப்பாவை நோக்கி கெஞ்சிரம் உள்ளத்திலையும் வெளிரங்கமா இருப்பது செய்யுங்க. செவுள சாட்சியாய் மாற்றும் ஆசிர்வதிச்சு உயர்த்துங்க. எல்லா துதி கனமாகியுமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்புரச்சர் ஏசப்பா நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு பரியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம சேவத்தை கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.

0: அபிமேலேக்கும்
1: அவன் சிநேகிதனாகிய
0: அகுஷாத்தும் அவன்
1: சேனாதிபதியாகிய
0: பீகோளும் கேராலிருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள்.
1: ஈசாக்கு இடத்துல வந்தாங்க, பாத்தீங்களா? ஈசாக்கு இடத்துல வந்தாங்க. அவங்க பார்த்து என்ன சொல்றாங்க பாருங்க. ஆதியம் புஸ்தகம் 26:29 வசனம்.
0: நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே.
1: ஆண்டவர் அறியாத ராஜா சொல்றாரு, நீ கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டனு சொல்லி ஈசாக்க பார்த்து சொல்றாரு. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டனு சொல்லி, கர்த்தர் தெரியாத ராஜா, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி சொல்லுகிறார். அருமையானவர்களே, நம்மளை மற்றவங்க பார்த்து தேவன் அறியாதவங்க கூட நம்மளை பார்த்து சொல்லணும், ஆசீர்வதிக்கப்பட்டவங்களின்னு சொல்லி, பாத்தீங்களா? அப்ப ஈசாக பார்த்து சொல்றாங்க. ஈசாக்கிட்ட என்ன குணம், நல்ல குணம் இருந்துச்சு. ஆதியம் புஸ்தகம் 24:63 வசனம்.
0: ஈசாக்கு
1: சாயங்கால வேளையிலே
0: தியானம் பண்ண
1: வெளியிலே போயிருந்து, பாத்தீங்களா? தேவனை பற்றி தியானம் பண்ண எங்க போயிருந்தாரு? வெளியிலே போயிருந்தார். ஈசாக்கு தேவனை தியானிக்கிற ஒரு குணம் இருந்துச்சு. அது மாத்திரல, எபிரேயன் புஸ்தகம் 11:20 வசனம்.
0: விசுவாசத்தினாலே
1: ஈசாக்கு
0: வரும் காரியங்களை குறித்து யாக்கோபை
1: விசுவாசம் அவருக்கு இருந்தது, பாத்தீங்களா? அவருக்கு என்ன இருந்தது? விசுவாசம் இருந்தது. அவருக்கு முதல் தியானம் பண்ற குணம் இருந்துச்சு, ரெண்டாவது விசுவாசம் அவருக்குள்ள இருந்தது. அதான் மார்க்கள் சுவிசேஷம் 9:23 வசனம்.
0: இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும்,
1: விசுவாசிக்கிறவனுக்கு
0: எல்லாம் கூடும் என்றார்.
1: பாத்தீங்களா? ஈசாக்கு என்ன இருந்தது? தேவனை தியானம் பண்ண ஒரு குலம் இருந்துச்சு, அவருக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு. அதனாலதான் தேவனை அறியாத சனங்கள் கூட சொல்றாங்க, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே அப்படின்னு சொல்லி. அன்னை மரியாளை பார்த்து சொன்னாங்க, எலிசபெத்து சொன்னாங்க, தூதர்கள் சொன்னாங்க. அதே போல அவங்க வாழ்க்கையில தாழ்மை இருந்துச்சு. தாவியதை பார்த்து எதிரியான சவுல் சொல்றாரு, என் குமாரனாங்க தாவியதை நீ ஆசிரிக்கப்பட்டேன்னு. தாவியிட்ட என்ன இருந்துச்சு? கர்த்தர் துதிக்கக்கூடிய குணம் இருந்துச்சு, ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய குணம் இருந்துச்சு, அவர் சத்துருக்களை சிநேகிக்கக்கூடிய குணம் இருந்துச்சு. அருமையானவர்களே, நம்மளும் கர்த்தர் நோக்கி ஜெபம் பண்ணுமா? எங்கள் அன்பான் இயேசுவை வழி நடத்த எங்கள் அன்பின் தகப்பனை கொடான குடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோமை துதிக்கிறோமை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் அணுகிறோம் ஐயா. அப்பா, டிவி நிகழ்ச்சி பார்க்குற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, உன்னத பலத்தில் எடுக்கட்டுங்க. கர்த்தர் தம்முடைய சனங்களை பலப்படுத்தி சமான் தேடி ஆசீர்வதிக்கிறான்னு சொன்ன வாக்குத்தன்படி நீர் ஆசீர்வதிங்க, சமானத்தை தந்துடலும், சந்தோஷத்தை தந்துடலும் ஐயா. கர்த்தாவை மை நோக்கி பார்க்கிறோம், அற்புதங்களை அதிசயங்களை ஒவ்வொரு வாழ்க்கையில் செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. கர்த்துடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்ய தருணு சொன்னீரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்துடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்ய தருணு சொன்னீரே. ஐஸ்வர்யத்தால் நிரப்புங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க, சமான சந்தோஷத்தை தாரு, மகிழ்ச்சியை தாரு, ஆறுதல் படுத்துங்க, தேர்தல் படுத்துங்க. கர்த்தாவே, உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்த நபர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும் சொன்னீரே, சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. ரட்சிப்பின் பாத்திரம் மாற்றுங்க, ரட்சனையை சந்தோஷம் தாங்க, உற்சாகத்தின் ஆவி தாங்க முடிய செபிக்கிறோம். உன்னத பலத்தில் இடக்கட்ட முடியா செபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையில் உயிர்ப்பிச்சிடும் உயிர்மீச்சை தாரு, எழுப்புற தாரு. உள்ள பிதாவே, உண்மை அறிந்து கொள்ள, அண்டி கொள்ள, உண்மை சார்ந்து கொள்ள உம்மோடு இருக்க உதவி செய்ய முடியா செபிக்கிறோம். என்ன நோய் இருந்தால் குணமாக்குங்க எஸ்அப்பா எஸ்அப்பா எஸ்அப்பா. என்ன நோய் இருந்தால் குணமாக்குங்க, கேன்சரை குணமாக்குங்க, எலும்பலியை குணமாக்குங்க, தேஞ்சு போன எலும்பு சரிப்படுத்துங்க, குணமாக்குங்க குணமாக்குங்கப்பா. கண் பார்வை குறைவுள்ளவர்கள் கண் பார்வை தாரும் இயேசுவே இயேசுவே. புதிய கண் வச்சு கண் பார்வை தாரும் ஐயா. கஷ்டத்தை மாத்துங்க, பிரச்சனையை நீக்கிருங்க சப்பா ஐயா. அப்பா மிஸ் தோத்திர அப்பண்டிஸ் குணமாக்குங்க ஆண்டவர். அல்சரை குணமாக்குங்கப்பா, பலவீனத்தை மாற்றுங்க, கஷ்டங்களை மாத்திருங்க, பழத்தை அற்புதங்களை அடையாளம் செய்யுங்க சப்பா. தகப்பனே தகப்பனே, அப்பாமியை நோக்கி கெஞ்சுரம். காய்ச்சல் பலவீனங்களை மாற்றி போடுங்க, கஷ்டத்தை நீக்குங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரீச்சிங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்கப்பா. தகப்பனே இறங்க முடியா கெஞ்சுகிறோமப்பா. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க, திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத குடும்பங்களை குழந்தை பயத்தை தாரும், சம்மதம் இல்லாத குடும்பங்களை சமாளித்து தாரும். கஷ்டங்களை மாத்துங்க, கண்ணீரை துடைங்க, பிரச்சனையை மாத்துங்க ஆண்டவரே. அப்பா குடிக்கிற குடும்பங்களை விடுதியாக்குங்க ஏசப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, அவாரஞ்சல் குடும்பங்களை ஆசிரியங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க. கத்தோடி நாம மட்டும்தான் மகிப்படணும், அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க தகப்பனே. பெரியவராக இருந்து மணி நடத்தையும் காத்துக்கொள்ளும் ஓர் பேரின் சீ போஸ்டர் எழுதிக்கொள்ளுங்க. தேவக்கிருவே.

0: லாரி சுழ்ந்து கொள்ளட்டுமாப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னது ஞானத்தை கொடுங்க. தேவ கிருவை சுழ்ந்து கொள்ளட்டுமாப்பா. வாலிபர்லாம் செவிக்கக்கூடிய மக்களாக மாற்றுங்க. தேவனை தேடக்கூடிய மனதை கொடுங்க. உசியா தேவனை தேட மனம் இணங்கியிருந்தாரேப்பா. அதே போல எங்கள் ஒவ்வொருவரின் தேவனை தேட மனம் இணங்கியிருக்க கிருவை செய்யுங்க. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. பொறுப்படுத்தி காத்துக்கோங்க. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் ஏஸ்பா நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு பணியின்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. நம்ம சேவத்தை தேவன் கேட்டாரு. கண்ணீர் துடைச்சிக்கோங்க.
1: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.

0: பிரியமானவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. In English, Hand of Jesus Ministries, Toll Bar 80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kono, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers 944-30-780-19 and 7598-112435. Our email address aslinkaram@gmail.com. Our website, HandofJesus.in. God bless you.

0: நீதிமானாய் மாறும்போது நீதி தன் சடத்தை எதை செய்யுமா உயர்த்தும். நம்ம அப்புறம் ஏசப்பாட்டை கேட்கிறோம், ஆண்டவரே நீதிமானாய் மாற்றும் சொல்லி. யோபின் புஸ்தகம் 36:7
1: அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல்,
0: தம்முடைய கண்களை என்ன செய்ய மாட்டாரா, நீதிமான்களை விட்டு என்ன செய்ய மாட்டாரு, விளக்காமலும்
1: அவர்கள் ராஜாக்களோட கூட,
0: அவர் ராஜாக்களோட கூட
1: சிங்காசனத்தில் ஏறவும்,
0: சிங்காசனத்தில் ஏறவும்
1: உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார்.
0: உயர்ந்த ஸ்தலத்தில் என்ன செய்வாரா, என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். அல்லேலூயா. நம்ம நீதி செய்யமான கர்த்தருடைய கண்கள் நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டாரு, விளக்கவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம சிங்காசனத்தில் ஏறவும் ராஜாக்களோட எப்பவும் கர்த்தரோட நம்ம உட்கார்ந்திருப்போம். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றும், ஆண்டவரே நீதிமானாய் மாற்றும் அப்பா, நீதி என் வாழ்க்கையில மாற்றும், நீதி தம்முடைய சனத்தை உயர்த்தும். நான் என் வாழ்க்கையில எதிரியோ குறை இருக்கு, குற்றம் இருக்கு, என்னை நீதிமானாக்கும் சொல்லுங்க. நீதிமான விட்டு கர்த்தர் கண்களை திருப்ப மாட்டார், நம்மளுக்கு உயர்த்துவார். நீதி தம் சனங்களை உயர்த்தும். முதல் அவரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்துறாரு, அவரை நோக்கி நம்ம செபிக்கும் போது நம்மளை உயர்த்து. ரெண்டாவது நம்ம நீதிமான இருந்தா கர்த்தர் நம்மள கட்டாயம் உயர்த்துவார், எல்லா காரியத்திலும் உயர்த்துவார். அவரால் முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. உபாகம் புஸ்தகம் 6:25
1: நம்முடைய தேவனாகிய கர்த்தர்,
0: நம்முடைய தேவனாய் கர்த்தர்
1: நமக்கு கட்டளையிட்டபடியே,
0: நம்மளுக்கு கட்டளையிட்டபடியே
1: நாம் அவர் சமூகத்தில்,
0: நாம் அவர் சமூகத்தில்
1: இந்த எல்லா கட்டளைகளின் படியும்,
0: எல்லா கட்டளையின் படியும்
1: செய்ய சாவதானமாய் இருந்தால்,
0: செய்ய சாவதானமாய் இருந்தால்
1: நமக்கு நீதியாயிருக்கும்,
0: நமக்கு நீதியா இருக்கும். அவர் கட்டளை இல்லாம கை கொள்ளும் போது நமக்கு எப்படி இருக்கும், அது நமக்கு நீதியா இருக்கும். அப்ப நீதி செய்வது கர்த்தர் தம்முடைய சரத்தை உயர்த்துகிறார். அல்லேலூயா. முதல்ல கத்திரம் உயர்த்தணும், என்ன செய்யணும், அவரை நோக்கி கூப்பிடணும், இடவிடாம செபிக்கணும். ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில நீதி இருந்த கத்திரம் அவர் உயர்த்துவார். மூன்றாவதாக யார கத்திர உயர்த்துறார் பாருங்க, யாக்கோபின் புஸ்தகம் 4:10
1: கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை படுங்கள்,
0: கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை படுங்கள்,
1: அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்,
0: அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக, மனிதருக்கு முன்பாக இல்ல, மனிதருக்கு முன்பாக நம்ம எப்படி இருந்தா பிரச்சனை இல்ல, யாருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை. ஒன்றும் இல்லாண்டவரே, நான் ஒண்ணுமே இல்லாண்டவரே, என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்பட வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படும் போது கர்த்தர் நம்மள உயர்த்துகிறார். கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படும் போது நிச்சயமா கர்த்தர் நம்மள உயர்த்துவார். லூக்கா சுவிசேஷம் 14:11
1: தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான்,
0: தன்னைத்தான் உயர்த்துறவனும் தாழ்த்தப்படுவான்,
1: தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்,
0: தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நானே வந்து உயர்த்தி உயர்த்தி பேச பிரயோஜனம் இல்லை, அதான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நம்ம ஆண்டுட்டு ஒண்ணுமே இல்லாண்டவரே, என்னை மாற்றும், எனக்கு எப்படியாவது இருவச்சிங்க, என்னை மாற்றுவா பண்ண ஒண்ணு இல்லைன்னு சொல்லி நம்ம தாழ்த்தும் போது கர்த்தர் நிச்சயமா நம்மளை உயர்த்துவார். அல்லேலூயா. முதல் யார தேவன் உயர்த்துறாரு, ஜெபம் பண்றவங்களை உயர்த்துறாரு. ரெண்டாவது நீதிமான உயர்த்துறாரு. மூன்றாவது யார உயர்த்துறாரு, தாழ்வு உள்ளங்களை உயர்த்துறாரு. அன்று சொன்னாரு தாழ்த்தப்பட்டவன் உயர்த்தப்பட்டு சொன்னார். அதே மாதிரி ஆண்டவரை இயேசுக்கு தன்னை தாழ்த்தினாரா. பிலிப்பியர் புஸ்தகம் 2:6-9 கேட்போமா. அவர்
1: தேவனுடைய ரூபமாய் இருந்தும்,
0: அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும்
1: தேவனுக்கு சமமாய் இருப்பதை,
0: தேவனுக்கு சமமாய் இருப்பதை
1: கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்,
0: கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்
1: தம்மை தாமே வெறுமையாக்கி,
0: தம்மை தாமே பாருங்க, வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன் என்ன செய்ய, தம்மை தாமே வெறுமையாக்கி
1: அடிமையின் ரூபம் எடுத்து,
0: அடிமையின் ரூபம் எடுத்து
1: மனுஷர் சாயலானார்,
0: மனுஷர் சாயலானார்,
1: அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு,
0: மனுஷர் நம்ம சாயலாய் காணப்பட்டு
1: மரண பரியந்தமும்,
0: மரண பரியந்தமும்
1: அதாவது
0: அதாவது
1: சிலுவையின் மரண பரியந்தமும்,
0: சிலுவிலே மரண பரியந்தமும்
1: கீழ்ப்படிந்தவராகி,
0: கீழ்ப்படிந்தவராகி
1: தம்மை தாமே தாழ்த்தினார்,
0: தம்மை தாமே தாழ்த்தினார். என்ன எனக்கு எல்லாம் அவர் சொல்லியிருக்கார். அவர் வேண்டிக் கொடுத்த எத்தனையோ தூதர் வந்து அவரை காப்பாத்திருப்பாங்க, எல்லா பிரச்சனையும் மாற்ற முடியாது. ஒரு வார்த்தை சொன்னா மனிதன் ஒண்ணுமே இல்ல. ஆனால் என்ன செய்ய, சிலுவை மரண பரிந்து தன்னைத்தானே என்ன செஞ்சாரா, தாழ்த்தினார்.
1: ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி,
0: தேவன் எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தர் என்ன செஞ்சார், ஆண்டவரே இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேல என்ன செஞ்சாரா, அவரை உயர்த்தினார். அருமையானவர்கள், உயர வேண்டுமா? நம்ம தாழ்த்தப்படவில்லை, நம்ம தாழ்த்த வேண்டும். ஒன்று இல்லைங்கிற உள்ளத்துல எப்பவுமே ஒரு எண்ணம் இருக்கலாம், ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, நாம கருத்துல களிமண், உண்மையாவே நம்ம களிமண் தான், நம்ம தேன நமக்குள்ள இருக்க வேண்டும், ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நம்ம அப்படி நினைக்கும் போது கர்த்தர் நிச்சயமா அவங்களை உயர்த்துவார். முதல்ல அவர் செவம் பண்ணும் போது உயர்த்துறார், ரெண்டு நீதிமானமா இருக்கும்போது தேவன் உயர்த்துறார், மூன்றாவதாக தன்னைத்தானே தாழ்த்தும் போது உயர்த்துவார். ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீங்க என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நம்ம தாழ்மையோடு கெஞ்சி கேட்கும் போது தேவன் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். நான்காவதாக தேவன் யார் உயர்த்துறாரு பாருங்க, சங்கீத புஸ்தகம் 147 சங்கீதம் 6 வசனம்,
1: கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார்.
0: கர்த்தர் நாலாவது யார் உயர்த்துறாரு, சாந்த குணமுள்ள உயர்த்துகிறார். நமக்கு சாந்த குணம் வேணும் ஆண்டவரே, எனக்கு சாந்த குணத்தை தாருமா ஆண்டவரே. மோசி பார்த்து சொல்றாரு சாந்த குணம் இருந்தாரா. எண்ணாம் புஸ்தகத்துல வாசித்து பாருங்க, எண்ணாம் புஸ்தகம் 12:3 வசனம்,
1: மோசையானவர் பூமியில் உள்ள
0: சகல மனிதரிலும்
1: மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய்
0: இருந்தாரா, மிகுந்த சாந்த குணமுள்ளவராய் இருந்தார். அதனால்தான் தேவனாய் கர்த்தர் அவர் முகமுகமாய் பேசினார். அருமையானவரே, ஆண்டவரை கேட்க வேண்டும். நம்ம பட்டு பட்டுன்னு பேசுறது முக்கியம் இல்ல, யாருமே நம்ம பட்டுன்னு பேசக்கூடாது, யாருமே டப்புன்னு பேசக்கூடாது, யாருமே நம்ம கோப்படக்கூடாது. ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தாரு, உண்மை போல சாந்த குணத்தை தாரு ஆண்டவரே. மோசி சாந்த குணம் இருந்தாரு, ஏசப்பா நீங்களும் சாந்த குணமா இருந்தீங்க, எனக்கு இந்த சாந்த குணத்தை தாரு அப்படின்னு நம்ம ஆண்டவரை கேட்கணும், எனக்கு சாந்த குணத்தை தாரு ஆண்டவரே. ஆதிபக்தர்கள் எப்படி இருக்காங்க, நான் எப்படி இருக்கிறேன் ஆண்டவர், என் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. மோசை சாந்த குணமா இருந்தார், நீங்க சாந்த குணம் இருந்தீங்க, எனக்கு அந்த சாந்த குணத்தை தாரு, உண்மை போல என்னை மாற்ற வேண்டும் ஆண்டவரே, என் வாழ்க்கை மாற வேண்டும். என்ன இந்த உலகம் நமக்கு சொந்த இல்லை அருமையானவர்களே, உலகம் நம்மளை கைவிடும், உலகத்தின் வேசவர்னாலே கடந்து போயிடும். இந்த உலகத்தை என்ன பொன் பொருள் எல்லாமே சேர்த்து வச்சாலும் நம்ம ஒண்ணுமே கொண்டு போக முடியாது, ஒன்னும் கொண்டு வந்தது இல்ல, ஒன்னும் கொண்டு போறது ஒண்ணுமே இல்லை. இந்த உலகத்துல நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் ஆதி பக்தர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே போல வாழ்ந்தால் மாத்திரம்தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே உங்களை போல சார்ந்த குணம், மோசி போல சார்ந்த குணமா இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்க வேண்டும். 1 Peter 3:4
1: அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற,
0: அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற
1: சாந்தமும்
0: சாந்தமும்
1: அமைதியிலும் உள்ள ஆவியாகிய,
0: அமைதியில் உள்ள ஆவியாகிய
1: இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே,
0: இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே
1: உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது,
0: உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது,
1: அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது.
0: அதுதான் தேவனுடைய பார்வைக்கு எப்படிப்பட்டதா, வெளியேறப்பட்டது சாந்தம் அமைதி. நம்ம இதயத்தில் மறைந்திருக்கும் போது அதுதான் தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறது, வேறுபட்டது. நம்ம ஆண்டவரை கேட்கிறோம், ஆண்டவரே சாந்தமா அமைதியுள்ள ஆவி எனக்கு தாரும் ஆண்டவரே, சாந்தமா அமைதியுள்ள ஆவி எனக்கு தாரும் அப்பா, எனக்கு தாரும். நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே, நான் சாந்தமோ மன தாழ்மையா இருக்கிற வாசித்து பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 11:29 வசனம்,
1: நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன்.
0: நம்ம ஆண்டவரை இயேசுக்கு எப்படி இருந்தாரா, சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் சொன்னார்.
1: என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு,
0: என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு
1: என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்,
0: என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம ஆண்டவராக இயேசுக்கு, நம்மளை படைச்சவர், நம்மளுக்காக மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவர், நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன், இடத்துல கற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய கேட்கணும், ஆண்டவரே நீர் எப்படி ஆண்டவரை சார்ந்த குணமா இருந்தீங்க, எனக்கு போதியமாப்பா, அதுவும் சொல்லி என் நுகத்தங்களை ஏற்றுக்கணும், இடத்துல என்ன செஞ்சிருங்க, கற்றுக்கொள்ளுங்க.
1: நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன்,
0: சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன்,
1: என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்.
0: கத்துட்டு கேளுங்க, ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தாரு, நீங்க சாந்த குணமா இருக்கீங்களே, எனக்கு சாந்த குணத்தாரு. சாந்த குணம் அமைதிதான் தேவனுக்கு வெளியே, தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டது. ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தாரு. 147 சங்கீதம் 6 வசனம்,
1: கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார்.
0: கர்த்தர் யாரை உயர்த்துறாரு, சாந்த குணமுள்ள உயர்த்துகிறார். மத யாரை உயர்த்துறாரு, அவரை நோக்கி சூப்பரங்களை உயர்த்துகிறார், இரண்டாவது நீதிமானை உயர்த்துகிறார், மூன்றாவது தாழ்வு உள்ளவங்களை உயர்த்துகிறார், நான்காவது யாரை உயர்த்துகிறார், சாந்த குடும்பங்களை உயர்த்துகிறார். ஏன்னா நம்ம ஆண்டவரை ஏசுகிறது சாந்த மனத்தாழ்மை உள்ளவராய் இருந்தார். நமக்கு சாந்த குணம் கேட்கணும், ஆண்டவரே உங்களை போல என்னையும் சாந்த குணத்தை எனக்கு தாருமப்பா. சாந்த குணங்களை உயர்த்துகிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. ஆண்டவர் நம்மளால முடியாது, பலத்தினால அல்ல, பராக்கிரத தேவாவினால முடியும். ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தாரும், உங்களை போல என்னை மாற்றும்னு கேட்கணும். ஐந்தாவதாக கர்த்தர் யார் உயர்த்துறார் பாருங்க, தானியேல் புஸ்தகம் 3:30.
1: பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ
0: என்பவர்களை
1: பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார்.
0: சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன கர்த்தர் உயர்த்தினார். அவங்க எப்படி இருந்தாங்க, உயர்வுக்கு காரணம் என்ன பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவன் உயர்த்தினார். உயர்வுக்கு காரணம் என்ன பாருங்க, 28 தானியேல் புஸ்தகம் 3:28.
1: அப்பொழுது
0: நெபுகாத்நேச்சார்
1: வசனித்து
0: சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ
1: என்பவர்களுடைய
0: தேவனுக்கு ஸ்தோத்திரம்,
1: அவர்கள் தம்முடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி
0: தங்களுடைய சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால்
1: அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை என்ன செஞ்சிட்டாரு விடுவித்தார்.
0: ஹல்லேலூயா. நம்ம தேவனையே நம்ம வேண்டி, எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, நம்ம தேவனை மாத்திரம் நம்ப வேண்டும். நம்ம இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்ப வேண்டும். என்ன பிரச்சனை, என்ன பத்திரம் வந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்ன செஞ்சாங்க, அக்கினியில தூக்கிப்பட்டாங்க, ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, இயேசுக்கு மாத்திருந்தான் நம்பினாங்க. ஹல்லேலூயா. ராஜாவுடைய கட்டளை என்ன செய்யல, தள்ளிட்டாங்க. ஹல்லேலூயா. ராஜாவுடைய கட்டளைய தள்ளி தேவனை மாத்திரம் என்ன செஞ்சாங்க, நம்பி இருந்தாங்க. அருமையானவர்களே, நம்மள அதனால அந்த நாளுக்குள்ள வந்து விட்டோம். என்ன செய்ய போற நம்ம வாழ்க்கையில, கத்திர மாத்திரம் நம்ப வேண்டும். ராஜாவுடைய கட்டளை தள்ளிவிட்டு தேவனை மாத்திரம் நம்பினார்கள். ஹல்லேலூயா. நீங்க அப்படி இருப்பீங்களா, எந்த சூழ்நிலையும் கர்த்தர் மாத்திரம் சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுகிட்ட மாத்திரம் சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கட்டாயம் நம்மளை தேவன் உயர்த்துவார். 39:7.
1: இப்போதும் ஆண்டவரே
0: நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
1: நீரே நம்பிக்கை.
0: ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஆண்டவர் வார்த்தை கேட்டேன்னா, ஆண்டவராக இயேசுகிறது நோக்கி செவிக்க போறோம். நம்ம தேவைகளை அவர்கிட்ட சொல்லலாம். எங்களை அன்பாரியை சித்து வழி நடத்துற எங்களை பரம தகப்பனை கோடான குடி ஸ்தோத்திர ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வங்க, நிகழ்ச்சி பார்க்குற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அதிசயங்களா இருக்கிறதுங்களை செய்யுங்க. கர்த்துடைய கிருவ, கர்த்துடைய பிரசனம், கர்த்துடைய மகி மூடிக்கொள்ள முடியாது செவிக்கிறோம். ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்க ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஆண்டவரே அப்பாவி ஸ்தோத்திரம், சத்தியமும் கிருவையும் அவர்களை விட்டு விலகாது இருக்க கிருவை தர முடியாது செவிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் கத்திரது இறங்குவதும் சொல்லிடுறப்பா. அன்றைய வாழ்க்கையில் அதிசயங்களா இருப்பது எங்களுக்கு செய்ய ஆசீர்வச்சு உயர்த்துங்கிறச்சா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்திலையும் பக்தியிலும் கல்வியிலும் அறிவிலும் ஆற்றலும் சிறந்துலகணும். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க எஸ்அப்பா, எஸ்அப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க, எந்த மந்திரம் செவினிருந்தாலும் விடுதலை செய்யப்பா. அப்பா அமை ஸ்தோத்திரம், பார்க்கக்கூடிய பிரகாசம் மனக்கண்களை தந்துட முடியா செவிக்கிற ஐயா. ஆசீர்வச்சு உயர்த்துங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க எஸ்அப்பா. தகப்பறையுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோமையா. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, கண்ணீரோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. எல்லா முகத்தில் கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவரே, துடைக்க முடியாது செபிக்கிறோம். வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே அப்பா அவை நோக்கி கெஞ்சிரும், டயர்டு குணமாக்குங்க சப்பா. நரம்பு பேரவீனத்தை குணமாக்குங்கப்பா. பரலோக பிதாவே அவை நோக்கி கெஞ்சிரும், பெரும்பாடு மக்களை யாருந்தாலும் சுகமாக்கிருங்கப்பா. கத்துடைய கிருவை தாங்கட்டும் ஐயா. அப்பா வயிற்றுல கட்டி குணமாக்கும், நெஞ்சில் உள்ள கட்டி குணமாக்கும். அற்புதங்களை அதிசயங்கள் செய்யுங்க, உள்ளத்திலையும் வெளிரங்கமா செய்யுங்க சப்பா. ஆண்டவரே சுகமாக்குங்க, சுகமாக்குங்க, குணமாக்குங்க, நாமத்தை மகிப்படுத்துங்க. ஒவ்வொரு மேலும் தேவண்ட வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும் ஐயா. தகப்பனே, ஒவ்வொரு மேலும் ஒரு வல்லமை அனுப்பி குணமாக்க முடியாது செபிக்கிறோம் ஐயா. தந்திரம் செய்வனைகள் எல்லாம் அழித்து நிர்மலமாக்கி போடுங்க சப்பா. வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க. திருமணமாகாத மக்கள் திரும்ப நடக்கணும். குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பை தரணும். சமாளம் இல்லாத மக்கள் சமான் தரணும். கடன் பிரச்சனை மாற்றணும். குடிக்கிற மக்கள் விடுதலை செய்யணும். வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க ஐயாமை துதிக்கிறோம். தகப்பனே, பிள்ளைகள் திருமணம் ஆகலன்னு சொல்லி கலங்கியிருக்கிற குடும்பங்களை திருமணம் நடக்கணும் ஐயா. அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்கப்பா. தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸில் இருக்கிற மக்களுக்கு வெற்றி கொடுங்க ஐயா. பெரிய குடும்பம் அணைக்கணும் அப்பா. அவை ஸ்தூத்திர குழந்தை பாக்கி இல்லாச அவளுக்கு குழந்தை பாக்கி தரணாண்டவரே அப்பா. தேவனே, தேவனே, உண்மை நம்பியிருக்கிற மக்களை ஒருபோது வெக்கப்பட்டு போகாது செய்யுங்க ஆண்டவரே அப்பா. அப்படி வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. நீங்க அப்படி செய்யப்பருக்கா ஸ்தூத்திரம். எல்லார் பேரையும் சீஃப் பஸ் எழுதிக்கொள்ளும். எல்லா துதிகன மகிமுக்கு செலுத்துறோம். யஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சிருவோம் பரமபிதாவே. ஆமே. கத்திரம் சேர்த்த கேட்ட கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1049010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
0: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.

0: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. In English, Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Koonur, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, aslinkaram@gmail.com. Our website...

0: வாழ்க்கை கேட்ட எபிரேயன் புஸ்தகம் 4:3 வாசிங்க.
1: விசுவாசித்தவர்களாகிய நாமோ, அந்த இலை பார்தலில் பிரவேசிக்கிறோம்.
0: விசுவாசித்தவர்களாகிய நாமோ எங்க பிரவேசிக்கிறோம்? இலை பார்தலில் பிரவேசிக்கிறோம். விசுவாசம் மிக மிக அவசியம். விசுவாசித்தா தான் நம்ம எங்க பிரவேசிக்க முடியும்? இலை பார்தல் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும். விசுவாசம் தான் நம்ம மிக மிக அவசியம். நம்ம ஒரு நாள் ஆண்டுட்டு கேட்கணும், ஏசப்பா எனக்கு விசுவாசம் தாங்கப்பா, விசுவாசம் இல்லாம நான் வாழ்ந்த நாட்கள் போகுது, எனக்கு விசுவாசத்தை தாங்க. அவரே விசுவாசத்தை தொடங்குறது இயேசு கிறிஸ்து தான். விசுவாசத்தை விசுவாசத்தை துவக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து தான் விசுவாச துவக்குற. அப்ப ஆண்டு கேட்கணும், விசுவாச துவக்குகிறவரும் துவக்குறவர் தான், முடிக்கிறவரும் அவர் தான். நம்ம ஒரு நாள் விசுவாசத்தை ஆண்டு கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே என் உள்ளத்துல விசுவாசத்தை துவக்குங்க ஆண்டவரே. விசுவாசம் இல்லாம எனக்கு பிரியமா இருக்க முடியாதுன்னு சொல்லி வேதத்துல வாசிக்க கேட்டோம். விசுவாசம் எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும். இரண்டாவதாக தேவன் ராஜ்யத்துக்கு நம்ம பிரவேசிக்கணும், பரலோகத்துல குடியிருக்கணும்னு சொன்னா என்ன வேணுமா? மத்தேயு சுவிசேஷம் 24:31.
1: வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு,
0: வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு
1: அவர் தம் தூதர்களை அனுப்புவார்.
0: அவர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார்.
1: அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை,
0: அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை
1: வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு,
0: வானத்தில் ஒரு முனை முதல் கொண்டு
1: மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்.
0: 4 திசைகளில் எரிச்சி வேற யாருக்கு கூட்டி சேர்ப்பாரு? கத்திரல தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை. மத விசுவாசிங்க, விசுவாசித்தா தேவனுடைய ராஜ்யத்தில் இலை பெற முடியும். ரெண்டாவது யாரு கூட்டி சேர்க்கிறாரு? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. சங்கீத புஸ்தகம் 4:3.
1: பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள்.
0: பக்தியை யாரெல்லாம் பக்தியா இருக்கிறாங்களோ அவங்களை கர்த்தர் என்ன செய்வாரு? தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நமக்கு பயபக்தி வேணும். பரலோகத்தில் குடியிருக்கும் நமக்கு என்ன வேணும்? பக்தி வேணும். அப்பதான் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா மாற்றுவாரு. அப்பதான் ராஜ்யத்தில் குடியிருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. செவத்திலே விளையாண்டுட்டு, செவச்சிலே சரியான மழை செவிக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருந்த பிரயோஜனம் இல்லை. செவத்தழிச்ச பயபக்தியோட கத்தர் யார தெரிஞ்சிட்டாரா? பக்தி உள்ள தெரிஞ்சிட்டார். நான் பக்தியா இருக்கணும், பயபக்தியோடு ஆண்டவர் ஆராதிக்கணும். இப்போ விளையாண்டுட்டு பிள்ளைகளை வச்சுட்டு விளையாண்டுட்டு பிள்ளையோட பேசிட்டு அப்படி இருந்தா ஆண்டு பயபக்தியா இருக்க முடியாது. பக்தி உள்ளவங்கள தான் கர்த்தர் தமக்கா தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு. நம்ம சர்ச்சைக்கு வரலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனா கர்த்தர் வேதம் சொல்றது யார தெரிஞ்சிட்டாரா? பக்தி உள்ளவர்கள். பயத்தோடு பக்தியோடு தேவனை ஆராதித்து முழுதயத்தோடும் ஆத்மாத்தோடு முடிப்பலத்தோடு ஆண்டவர் ஆராதித்து தொழுது கொள்ளும் போது கர்த்தர் அவர் தெரிஞ்சு கொள்றார். அதுதான் கர்த்தருடைய சித்தம். பக்தி உள்ள கர்த்தர் தமக்கா தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு. நம்ம வேடிக்கை பார்த்துட்டு யார் வர்றாங்க அப்படிலாம் பார்க்க கூடாது. நம்ம கர்த்தருடைய பாதத்தில் வந்துட்டேன்னு சொன்னா பயபக்தியோடு அவர் தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எபேசியர் புஸ்தகம் 1:4.
1: தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும்,
0: அன்பில் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தம் உள்ளவர்களும்,
1: குற்றம் இல்லாதவர்களாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே.
0: கிறிஸ்துவுக்குள் நம்ம என்ன செஞ்சிட்டா இருக்கு? எப்படி இருக்கணுமா? நம்ம அன்புல பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்காக என்ன செஞ்சிட்டாரு? உலக தோற்றத்துக்கு முன்னே நம்ம தெரிஞ்சிட்டாரு. இப்ப இல்ல, எப்ப தெரிஞ்சிட்டாரு நம்மள? உலக தோற்றம் அதான் நம்மள இப்ப ஒரு குடும்ப ஆண்டர் சேர்த்திருக்காரு. அல்லேலூயா. எங்கயோ பிறந்தோம், எங்கயோ வளர்ந்தோம், இன்னைக்கு கத்த நம்மள எல்லாம் ஒண்ணு சேர்த்திருக்காரு. அல்லேலூயா. அதுல அவருடைய சுத்த கிருபை. அன்பில பரிசுத்தமும் குற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்குதான் உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மள தெரிஞ்சிட்டாரு. தெரிஞ்சுக்கொண்டவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு? வெளிப்படுத்தின விசேஷம் 17:14.
1: அவரோடு கூட இருக்கிறவர்கள்
0: அழைக்கப்பட்டவர்களும்
1: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும்
0: உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தரோடு கூட இருக்கப்பட்டவங்க யாரெல்லாம்? அழைக்கப்பட்டவங்க, ரெண்டாவது தெரிந்து கொள்ளப்பட்ட, மூணாவது உண்மையில் அதான் முதல் விசுவாசித்தான் நமக்கு இலைப்பரில் கிடைக்கும். ரெண்டாவது என்ன கிடைக்கும், அவர் நம்ம தெரிஞ்சுக்கொண்டாம என்ன செய்ய, நமக்குள்ள பக்தி, பயத்தோடும் பக்தியோடும் தேவனை தொழுது கொள்ளுமானா கர்த்தர் நிச்சயமா நம்மளை தெரிந்து கொண்டிருப்பாரு. அது எப்பயெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரா, உலக தோற்றத்துக்கு அன்பில பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களா இருக்கிறதுக்காக உலக தோற்றத்துக்கு நம்ம தெரிஞ்சிட்டாரு. அல்லேலூயா. மூன்றாவதாக ஒன்னு குறைந்த புஸ்தகம் 15:23
1: பின்பு அவர் வருகையில்,
0: பின்பு அவர் வருகையில்
1: அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள்,
0: அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பின்பு அவர் வரும்போது யார் உயிர்ப்பிக்கப்படுவா, அவருடையவர்கள். முதல்ல விசுவாசம் உள்ளவங்களை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறாரு. விசுவாசம் இருந்தா அவர்கள் நம்மளும் இளைப்பாருவோம், கர்த்தர் நம்மளை கொண்டு வருவார் வரும்போது. அல்லேலூயா. முதல் விசுவாசம் தேவை, ரெண்டாவது என்ன தேவை, தெரிஞ்சுக்கொண்டா கர்த்தர் ராஜ்யத்துல இருப்போம், கூட இருப்போம். அழைக்கப்பட்டவர்களும் தெரிஞ்சு கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர் அவரோட இருக்க முடியும். மூன்றாவது அவருடையவர்கள், அவருடையவர்கள் யாரு வாசித்து பாருங்க, ரோமர்கள் நிருபம் 8:9
1: கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன்,
0: கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன்
1: அவருடையவன் அல்ல,
0: அவருடைய அல்ல. அபிஷேகம் யாருக்குள்ள இல்லையோ அவங்கள யாருடைய இல்ல, கிறிஸ்துவடைய அல்ல. கர்த்தடி வேதம் சொல்ல, நான் சொல்லல, கர்த்தடி வேதம் சொல்லுது. அபிஷேகத்துல ஒவ்வொரு நாள் நிறைஞ்சிருக்கணும், பரிசுத்தன் அபிஷேகம் ஒவ்வொரு நாள் நிறைஞ்சி துதிச்சுட்டே இருக்கணும். பரிசுத்தன் அபிஷேகம் நமக்குள்ள இருந்தா என்ன அடையாளம், நம்ம நிறையது மாத்திரல, அன்னி பேச பேசுறது மாத்திரல, எது அடையாளம், பரிசுத்தன் வந்து பாவத்தை குறிச்சும் நீதியை குறிச்சும் நாய் திருப்பு குறிச்சு உலகத்தை கண்டித்து உணர்த்துவார், அது ஒரு அடையாளம். இன்னொரு அடையாளம், கர்த்தரை போல போதிப்பவர் யார், அவர் தப்பா ஏதாவது நம்ம தப்பான காரியம் செஞ்சுட்டு நம்ம போதிப்பார், இப்படி செய்யக்கூடாது தப்புன்னு சொல்லுவாரு. அது மாத்திரம் இன்னொரு அடையாளம், யோவான் சுவிசேஷம் 16:13
1: சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது,
0: வரும்போது
1: சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார்,
0: சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார்.
1: அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல்,
0: அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல்
1: தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி,
0: தாம் கேள்விப்பட்டவை யாவையும் சொல்லி
1: வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார்,
0: வரப்போற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அதுதான் நம்ம பரிசுத்தான் அபிஷேகம் பெற்றிருக்கிறோமா பெற்றுக்கொள்ளாங்கிறது அடையாளம். ஒரு வேளைக்கு நம்ம அன்னி பேச பேசிட்டு தானே இருக்கிற, அபிஷேகம் பெற்றிருக்கேன்னு சொல்லி மேம் வந்து வரக்கூடாது. நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், நான் வந்து ஆண்டு அபிஷேகத்தில் எல்லாரும் நிரம்புவேன், நான் தான் நிரம்புறேன் அப்படின்னு நம்ம மேம் வரக்கூடாது. பரிசுத்தாவினர் இருந்தாருன்னா என்ன செய்வாரு, பாவத்தை குறிச்சும் நீதி குறிச்சும் நாய் திருப்பி குறிச்சும் கண்டித்து உணர்த்துவார். அது மாத்திரம் ரெண்டாவது என்ன செய்வாரு, ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டியதுல நீங்க பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு சகலத்தை குறித்தோ போதிக்கும், சகல சத்தியத்துக்கு வழி நடத்துறாரு. அபிஷேகம் நீங்க பெற்றுக்கொள்ளாம இருப்பீரா, நான் நிறைய பேர் அபிஷேகம் குறைஞ்சிருக்கீங்க, கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அதங்க சொல்றாரு கர்த்தடி வேதம் சொல்லுது, ரோமர் 8:9
1: கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன்,
0: கிறிஸ்து ஆவி இல்லாதவன்
1: அவருடையவன் அல்ல,
0: அவருடையவன் அல்ல. யாருக்குள்ள கிறிஸ்து ஆவி இல்லையோ அவங்க யாருடையவர் அல்ல, கிறிஸ்துவோடவர் அல்ல. நம்ம ஏமாந்துருக்கோம், நான் அபிஷேகம் பெற்றிருக்கேன், அண்ணி பேசுற பேசுறேன், நான் பரிசுத்தன் அபிஷேகத்தில் எல்லாரும் நிரம்ப நான் நல்லா நிறைஞ்சிருக்கேன் வச்சு ஏமாந்துடக்கூடாது. கிறிஸ்து ஆவி இல்லாதவன் அவருடைய வேற அல்ல. அப்ப நீங்க பரிசுத்தம் நிறையும் போது நமக்கு பரிசுத்தம் நம்ம கூட பேசணும், நம்ம தப்பு பண்ணும்போது நம்ம கண்டிச்சு உணர்த்தணும். அது மாத்திரல, நம்ம ஆண்டு பிரியமில்லாத காரியத்தை செய்யும்போது இதுல வழி இல்லை, இதுல நடங்கின ஆண்டு சொல்ற சத்தத்தை கேட்கணும். பரிசுத்தம் வந்து சகல சத்தியத்தை நமக்கு சொல்லி தருவார். அதனால நம்ம பரிசுத்தம் அபிஷேகம் பெற்றிருக்கிறோமா இல்லையான்னு நம்மளே நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்றிருக்கேன்னு சொல்லி யார் யாம வந்து போக வேண்டாம், இன்னைக்கு நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திர கிறிஸ்தவர்கள் தான் எப்படி இருப்பாங்கன்னு சொல்றாரு பாருங்க, கலாத்தியர் புஸ்தகம் 5:24
1: கிறிஸ்துவனுடையவர்கள்,
0: கிறிஸ்துவனுடையவர்கள்
1: தங்கள் மாம்சத்தையும்,
0: தங்கள் மாம்சத்தையும்
1: அதன் ஆசை இச்சைகளையும்,
0: அதன் ஆசை இச்சைகளையும்
1: சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள்.
0: கிறிஸ்தவனை யாரு என்ன செய்வாங்களா, அவர் ஆசை இச்சையில என்ன செஞ்சிருக்காங்க, சிலுவில அரைஞ்சிருக்காங்க. ஆண்டவர் நான் உலகத்தை நல்லது போல நீங்களும் உலகத்தை நல்ல, கிறிஸ்துவோட மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவில அரைந்திருக்கிறாங்க அப்படின்னு அறையப்பட்டிருக்கிறோமா, கிறிஸ்துக்காக ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்றோமா, அப்படின்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். முதல் விசுவாசம் இருந்தாதான் பரலோக ராஜ்யத்துக்கு, விசுவாசம் இருந்தாத்தான் இழைப்பாருல பிரவேசிக்க முடியும். ரெண்டாவது தெரிந்து கொள்ளப்பட்டவங்க பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். மூன்றாவது கிறிஸ்தவடையவர்கள் என்ன செய்யுங்க, ஆண்டு வரும்போது என்ன செய்வாங்களாம், உயிர்ப்பிக்கப்படுவார்கள். யார் அது? கிறிஸ்தவன் கிடையாங்க. கிறிஸ்து ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்து ஆவி கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும்? தங்களை மாம்ச ஆசை இச்சைகள என்ன செய்யணும்? சிலுவில அறையப்பட்டிருக்கணும்.
2: கற்றுக்கள் வந்தவர்களே, இதுவரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம், இப்போது நம்ம செவிக்க போறோம். எங்கள் அன்பாடிய சித்து வழி நடத்துறங்க தகப்பறை கோடான கொடி ஸ்தோத்திரமையா அந்த நிகழ்ச்சி பார்த்துக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வங்க பலப்படுத்துங்க. சமான் தேலி ஆசீர்வச்சு உயர்த்துங்கப்பா. கத்துடைய கீர்வாங்க சூழ்ந்து கொள்ளட்டும். கத்துடைய பிரசரம் மூடிக்கொள்ள முடியாது செவிக்கிறமையா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் ஆசீர்விக்க தேவனாய் கத்தாவையுமே போற்றுகிறமை வாழ்த்துகிறோம் அணுகிறோம் ஆண்டவரே. அன்பின் தகப்பறையுமே ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தாங்க அப்பா. நீங்க கத்துடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்ய தருன்னு சொன்னீங்களாண்டவரே. எத்தனை பேர் கடனால் கஷ்டப்படுறாங்க, ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாத்துங்க. கண்ணீரை தொடங்க, பிரச்சனை நீக்குங்க. அதிசயங்களா அற்புதங்களை செய்யுங்க. தகப்பனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். நேசுடைய கரம் தாங்கட்டும் அப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. அப்பா அமை ஸ்தோத்திரிக்கிறோம். மன நோயினால் கஷ்டப்படுற மக்களை சுகமாக்குங்க அப்பா, சுகமாக்குங்க அப்பா அமை ஸ்தோத்திரம். ஆற்று பரிவினைப்பட்ட மக்களை குணமாக்குங்க. மந்திரக்கட்டு இருக்கிற மக்களை விடுதலை செய்யுங்க. கத்துடி கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. அப்பா அமை துதிக்கிறோம். அப்பா அம்மையை நோக்கி நாங்கள் பார்க்கிறாண்டவரே. அப்பா ஹார்ட்ல பரிவினப்பட்ட மக்களை சுகமாக்குங்க. தகப்பனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். கண்ணீரின் கவலை பிரச்சனைகள் எல்லாம் மாத்திருங்காண்டவரே. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைக்கிறேன் எங்கள் அன்பின் தகப்பனையுமே கோடான குடி ஸ்தோத்திரம். அப்பா அமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. வேண்டிக் கொள்வதற்கு அனைப்பதற்கு அதிகமாய் கிரியிக்கிற தேவனை நீங்க இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. வேலை இல்லாத மக்கள் வேலை தாங்க, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத சகோதரருக்கு குழந்தை பாக்கியத்தை தரணும், தூக்கம் இல்லையன்னு சொல்லி கலைஞருக்கிற குடும்பங்களை தூக்கத்தை தரணும் ஐயா. வீடு கட்ட முடியலன்னு கலைஞருக்கு குடும்பங்களை வீடு கட்ட உதவி செய்யுங்க. கடனோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. குடிக்கிற குடும்பங்களை விடுதலை செய்யுங்க அப்பா. சாபத்திலையும் பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவரைச்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்கிற மக்கள் வெற்றி தாங்க. பிரிந்த குடும்பம் அணைக்கணும் ஐயா. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. ஸ்கூலுக்கு பணம் கட்டணும் வேணும் சொல்லி கலைஞருக்கு மக்களுக்கு ஸ்கூலுக்கு பணம் கட்டத்தக்கதாக தேவைகளை சந்திக்க முடியாச்சு வைக்கிறோம். கத்தரி தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீங்களப்பா. சிங்க கொட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கத்தரி தேடுறவங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாதுன்னு சொன்னீங்களே. ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. நன்மையினால முடிச்சு விட்டு காத்துக்கோங்க. தெய்வீக பிரசனம் உங்களை ஆளுகை செய்யட்டும் அப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க. பொறுப்படுத்திக்கோங்க. எல்லா பேரையும் சீஃப் போஸ்டர் எழுதிக்கோங்க. எல்லா துதிகா நமக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்துல தாழ்மையாக்கே ஜூரம் பரமசிதாவே. ஆமே. கத்தரி நம்ம சேர்த்து கேட்டா சோர்ந்து போகாதீங்க.

அன்பானது நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்க உறுதியால் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுவின் கரம் புக்கு வருதுங்களா? ஒன்னு வேற யாருக்கு வருது? ரெண்டு நான்கு பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்து தான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம் கர்த்தருக்கிருபையினால். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கர்த்தருக்கிருபையில் மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றவங்க யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் தான் யூஸ் பண்றாரா? ஒன்னு, ரெண்டு, மூணு, எல்லாத்தையும் யூஸ் பண்றீங்க? இந்த ஆண்ட்ராய்ட் மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் இப்போ நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி, சிஸ்டர் எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள்னு சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ இமேஜ் போட்டோ ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கலாம். இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்கள் பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமும் ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகமும் வரும். இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆறாம் அதிகாரம் படிக்கணும்னு விரும்புனீங்கன்னா ஆறாம் அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோல அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் நீ கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும் பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆடியோ பைபிள். அதே போல சில எனக்கு இல்லைங்க கேட்கறேன், எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது. அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க எஸ்தர் ராணி பைபிள் நினைச்சுன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ள. தமிழ், ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. இது எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி. அது பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஆண்ட்ராய்ட் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன்ல டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம்? ஆதியாகமத்தில் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தானே வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒருத்தருடையே அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லைங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கிட்ட வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம்னு சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம், கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும். மெசேஜிங்க அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க உங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: பிரியமானவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: அவர் மேல் நம்பிக்கை இருக்கணும். நீதியின் பழிகளை செலுத்தி அவர் மேல் நம்பிக்கை இருக்கணும். அல்லேலூயா. அவர் மேல் நம்பிக்கை இருக்கணும். நீதியின் பழிகளை செலுத்தி அவர் மேல் நம்பிக்கை இருக்கணும். அவர் முழு மனதோடு நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். நீதியின் பழி என்ன பழி பாருங்க, சங்கீத புஸ்தகம் 51 சங்கீதம் 19 வசனம்.
1: அப்பொழுது தகனப்பலியும் சர்வாங்க தகனப்பலியும் ஆகிய நீதியின் பழிகளில் பிரியப்படுவீர் அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள்.
0: சர்வாங்க தகனப்பலி முழுமையா நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே நீதான் நம்பிக்கை, நீங்க தான் உண்மையை நம்பியிருக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம முழுமையா ஆவி ஆத்மா சரீரம் முழுமையா ஒப்பு கொடுத்து அவற்றை நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கை இருந்த கர்த்தர் நிச்சயம் உங்க வாழ்க்கையில அதிசயங்களை செய்வார். கர்த்தர் நம்புறவங்க எப்படி இருப்பாங்க, உயர்ந்த தளத்தில் வைப்பார். ஹல்லேலூயா. அத நிச்சயமா உனக்கு முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கையோடு நீங்கண்ணா உங்கள் வாழ்க்கையில வீண் போகவே போகாது. உங்கள் வாழ்க்கையில நிச்சயமா அற்புதம் செய்வார், அதிசயங்களை செய்வார். ஹல்லேலூயா. அதான் நீதியின் பழியை செலுத்த வேண்டுமா, செலுத்தினீங்க உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். 51 சங்கீதம் 17 வசனம்.
1: தேவனுக்கேற்கும்
0: பலிகள்
1: நொறுங்குண்ட ஆவிதான்,
0: நம்ம நொறுங்குண்ட உள்ளத்தோடு நறுங்குண்ட ஆவியோடு கர்த்தரே கண்ணீரோடு நம்ம சொல்றோம்ல, ஆண்டவரே பாவங்கள் எல்லாம் மன்னிங்க. ஆண்டவரே நம்ம நிறைவேற்ற எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிங்க. சிலர் சொல்லி என் பாவங்கள், சிலர் எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிங்க. அப்படி இல்ல, கர்த்தர் நொறுங்குண்ட இதயத்தோடு, அது சரி நொறுங்குண்ட இதயத்தை நறுங்குண்ட ஆவி என்ன செய்ய மாட்டார், கர்த்த புறக்கடிக்க மாட்டார். கண்ணீரோடு ஆண்டவரே இப்படி செய்துட்டேனப்பா, நான் செஞ்சிருக்க கூடாது, செய்யக்கூடாதவன் செஞ்சிட்டேனே, இப்படி பேசிட்டேனே, இப்படி நான் செஞ்சிட்டேன்னு சொல்லி உள்ள நொறுங்கி கேட்கிறவங்கள கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, புறக்கண்ணியார். வாசிப்பண்ணார் சங்கீத புஸ்தகம் 51 சங்கீதம் 17 வசனம்.
1: தேவனு கேட்கும் பழிகள்
0: நொறுங்குண்ட ஆவிதான்,
1: தேவனே நொறுங்குண்டதும்
0: நறுங்குண்டதுமான
1: இருதயத்தை நீர் புறக்கணி.
0: நொறுங்குண்டோடு நறுங்குண்ட ஆவியோடு கண்ணீரோடு கர்த்தர் கர்த்தர் ஒப்பு கொடுக்கும் போது நம்மளை புறக்கணிக்கவே மாட்டார். கண்ணீரோடு செவிக்கணும், அழுது புலம்பி செவிக்கணும். ஆண்டவரே நான் இப்படி செஞ்சிருக்க கூடாப்பா, செஞ்சிட்டேனே, நான் ஏன் இப்படி செஞ்சேன் எனக்கே தெரியல, நான் செய்யக்கூடாது இப்படி செஞ்சிட்டேனேன்னு சொல்லி தன்னைத்தானே உணர்ந்து கண்ணீரோடு கர்த்தத்தில் கேட்கும்போது கர்த்த நம்ம கண்ணீர் என்ன செய்வார், கட்டாயம் துடைப்பா. துடைப்பாரா துடைக்க மாட்டாரா, கடித்து துடைப்பார். ஆண்டவரே நான் இப்படி இப்படி செஞ்சிட்டேன்ப்பா, ஏன் இப்படி செஞ்சேன் எனக்கே தெரியல, நான் செஞ்சிருக்க கூடாது, நான் செஞ்சிட்டேன். மற்றவங்களே குறை சொல்றோட என்னைத்தானே உணர்ந்து பார்த்தா நிச்சயமா கர்த்தர் நம்ம செவத்தை கேட்பார். மற்றவங்களே சொல்லக்கூடாது, ஆமா அவங்க செஞ்சு தப்பு, நான் ரெண்டாவது தானே சொன்னேன், அவங்க தானே பரிசு செஞ்சாங்க, அப்படி சொல்றது இல்ல. ஆமா நான் இப்படி பேசிருக்கணும், தன்னைத்தானே உணர வேண்டும், நான் செஞ்சு தப்பு அப்படின்னு சொல்லி உணர்வுமானால் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். ஆண்டவர் கட்டாயம் நம்ம வாழ்க்கையில என்ன செய்வார், பெரிய காரியத்தை செய்வாரா செய்ய மாட்டாரா, கட்டாயம் செய்வார். அவரால் கூடாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை, அவரால் எல்லாம் முடியும். நான் உள்ளத்தை நொறுங்கி உள்ளத்தை உடைஞ்ச உள்ளத்தோடு கர்த்தர் நோக்கி பார்ப்போமானால் நிச்சயமா அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. விவசாயின் புஸ்தகம் 57 அதிகாரம் 15 வசனம்.
1: நித்தியவாசியும்
0: பரிசுத்தர் என்கிற
1: நாமம் உள்ளவருமாகிய
0: மகத்துவமும்
1: உன்னதமானவர் சொல்லுகிறார்
0: உன்னதத்தில்
1: பரிசுத்தலத்திலும்
0: வாசம் பண்ணுகிற நான்
1: பணிந்தவர்களின் ஆவியை
0: பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல ஒருங்குண்ட பணிந்த ஆவிய கர்த்தர் செய்யறாரு, நம்மளது புறக்கணிக்க மாட்டார். இங்க சொல்ற பாருங்க,
1: உன்னதத்திலும்
0: பரிசுத்தலத்திலும்
1: வாசம் பண்ணுகிறேன் பணிந்தவர்களின் ஆவியை
0: உயிர்ப்பிக்கிறதற்கும்
1: நொறுங்கினவர்களின் இருதயத்தை
0: உயிர்ப்பிக்கிறதற்கும்
1: நொறுங்குண்டு பணிந்த ஆவியில் உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன்.
0: அல்லேலூயா. கத்திரி யாருக்குள்ள வாசம் பண்ணுவாரு, நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளத்தான் கத்திரி என்ன செய்யறாரா வாசம் பண்றாரு. அதங்க சொன்னாரு, நொறுங்குண்டு இதயத்தை நறுங்குண்டாவி என்ன செய்ய மாட்டார், கத்த புறக்கணிக்க மாட்டேன். இங்க சொல்றாரு நொறுங்குண்டு பணிந்த ஆவிர் உள்ளத்துல கத்திர நினைச்சாரு வாசம் பண்ணுகிறார். ஆமை அருமையானவர்களே, நான் அவங்களாலதான், அவங்க பேசாம தான் நான் பேசாம தான் இருப்பேன், அவங்களாலதான் பிரச்சனை, அவங்களாலதான் அவங்க தான் பிடிச்சிட்டு அப்படிங்கிறாதவன் தன்னைத்தானே நம்ம உணர்ந்து நம்ம கர்த்தர் கர்த்தரிடத்துல நொறுங்குண்டு உள்ளத்தோடு நறுங்குண்டு ஆவியோடு அன்ற சந்தேகத்துல வந்து நம்ம கண்ணீரோடு பேப்போம்னா அதங்க அன்ற சொல்ல நொறுங்குண்டு உள்ளத்திலையும் நறுங்குண்டு ஆவியில கர்த்தர் இணைச்சாரு வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. உங்களத்துல கர்த்தர் வாசம் பண்ணணுமா? உங்களுக்குள்ள இயேசுகிறிஸ்து தங்கி இருக்கணுமா? அப்ப நம்ம இல்லை, நம்ம இறுதியா எப்படி மாற வேண்டும்? நொறுங்குண்டு பணிந்த ஒரு உள்ளத்துல கர்த்தர் என்ன செய்யறாரு வாசம், நொறுங்குண்டு இருதயம் பணிவன தாழ்மை, தாழ்மை பணிந்து, தாழ்மை பணிந்தர என்ன? தாழ்மை உள்ள உள்ளத்துலதான் கர்த்தர் வாசம் பண்ணுவாரு. அலையலூயா, அலையலூயா. நமக்குள்ள நொறுங்குண்ட உள்ள வேணும். ரெண்டாவது என்ன வேணும்? பணிந்த உள்ளம், தாழ்மை. தாழ்மை இருந்தா கர்த்தர் நமக்குள்ள வாசம் பண்ணுவாரு. அலையலூயா. அவர் நமக்குள்ள வாசம் பண்ண பெரிய ஆசீர்வாதம். முதல் நம்ம பார்த்தோம் கர்த்தர்கிட்ட, முதல்ல நம்ம என்ன முதல் என்ன பார்த்தோம்? மனப்பூர்வமா நம்ம கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும், நம்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். அப்போ ஒப்பு கொடுத்தா நம்ம கர்த்தர் நம்பர்கள் என்ன செய்வாங்க? செழிப்பாங்க. கர்த்தர் நம்புறவங்க உயர்ந்த அடுத்த, அதுக்கெல்லாம் மறந்துட்டீங்களே, எப்படி இங்க அதுக்குள்ள மறந்துட்டீங்களே, மறக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது என்ன, ஆண்டவர்கிட்ட நீதியின் பழியை செலுத்தி கர்த்தரத்துல நம்பிக்கை இருக்கணும். அல்லேலூயா. அப்ப நம்ம அப்படி இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்யறாரு? நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. அதாவது வேதத்துல பாசிக்க கேட்டோம், நீதிமொழி புஸ்தகம் 23:18 வசனம், நிச்சயமா முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமா உங்களுக்கு என்ன உண்டு? முடிவுண்டு நம்பிக்கை என்ன செய்யாது? வீண் போகவே போகாது. நீங்க நொறுங்குண்டு உள்ளத்தோடு இருப்பீங்கன்னா, பணிந்தாவியோடு இருப்பீங்கன்னா, மனத்தால் நொறுங்குண்டு இருந்தியும் கண்ணீரோடு நான் தான் இந்த பாவத்தை செஞ்சேன், என்னாலதான், என்னாலதான் உணர்ந்து தன்னைத்தானே உணர்ந்து கர்த்தர் மனத்தாழ்மையோடு தாழ்மையோடு இருப்போமானால் கர்த்தர் நமக்குள்ள வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அவர் மேல நம்பிக்கை இருக்கும்போது கர்த்தர் நமக்குள்ள வாசம் பண்ணுவார். நமக்கு தாழ்மை வேணும். அப்ப என்ன செய்ய நம்ம கர்த்தர் உன் வழியை கர்த்தர் ஒப்புவித்து அவர் மேல என்ன செய்யணும்? நம்பிக்கை இருக்கும். எப்படி ஒப்பிக்கணும்? மனப்பூர்வமா. எப்படி ஒப்பிக்கணும்? மனப்பூர்வமா ஒப்பிக்க வேண்டும். சரீரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில நிச்சயமா உங்கள் காரியங்கள் வாழ்க்கை செய்வார். அல்லேலூயா. அதான் கர்த்தர் நம்பருங்க செழிப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்பருங்க என்ன செய்வாங்க? செழிப்பாங்க, உயர்ந்தடையத்தில் வைப்பாங்க, உங்க காரியங்களை வாழ்க்கை பண்ணுவார். அல்லேலூயா. ரெண்டாவது நீதியின் பழியை செலுத்தி கர்த்தரத்துல நம்பி இருக்கணும். சும்மா நம்ம ஏதாவது எல்லாம் பாவம்லாம் செஞ்சுட்டு நான் கர்த்தர் தாங்க நம்புறோம், இறம் போல அவர் தாங்க நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன செய்யணும்? நம்ம சர்வாங்க தானப்பிள்ளி அவருக்கு செலுத்தணும். நொறுங்குண்டு இருந்து அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அவர் நமக்குள்ள வாசமா நமக்குள்ள வந்துட்டாருன்னா, அவர் நம்ம உள்ளத்தில் வந்துட்டாருன்னா, எந்த குறை நமக்கு இருக்குமா? நிச்சயமா இருக்காது. வாசித்து பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 66:2
1: என்னுடைய கரம்,
0: என்னுடைய கரம்
1: இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததினால்,
0: என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால்,
1: இவைகள் எல்லாம் உண்டாயின என்று,
0: இவைகள் எல்லாம்
1: உண்டாயின
0: உண்டாயின என்று
1: கர்த்தர் சொல்லுகிறார்,
0: கர்த்தர் சொல்லுகிறார்.
1: ஆனாலும்,
0: ஆனாலும்
1: சிறுமைப்பட்டு,
0: சிறுமைப்பட்டு
1: ஆவியில் நொறுங்குண்டு,
0: ஆவியில் நொறுங்குண்டு
1: என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன்.
0: சிறுமைப்பட்டு நொறுங்குண்டு இருக்கிறவங்களை வசனத்துக்கு நடுங்குறவங்களைத்தான் கர்த்தர் நோக்கி பார்ப்பார். நம்ம எல்லா பாவமும் செஞ்சுட்டு ஆண்டவரே எனக்கு நீங்க உதவி செய்யுன்னு செய்ய முடியாது. அதுங்க இன்னொரு காசு, அந்த அவசராசி.
1: என்னுடைய கரம்,
0: என்னுடைய கரம்
1: இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததினால்,
0: இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததினால்,
1: இவைகள் எல்லாம் உண்டாயின என்று,
0: இவைகள் எல்லாம் உண்டாயின என்று
1: கர்த்தர் சொல்லுகிறார்,
0: கர்த்தர் சொல்லுகிறார்.
1: ஆனாலும்,
0: ஆனாலும்
1: சிறுமைப்பட்டு,
0: சிறுமைப்பட்டு
1: ஆவியில் நொறுங்குண்டு,
0: ஆவியில் நொறுங்குண்டு
1: என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே,
0: என் வசனத்துக்கு நடுங்குறவனையே
1: நோக்கி பார்ப்பேன்,
0: நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு வசனத்துக்கு யாரெல்லாம் நடுங்குறாங்களோ நோக்கி பார்ப்பார். அது மாத்திரல்ல, நொறுங்குண்டு பணிந்த உள்ளத்துல கர்த்தரை நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. அவரை நம்பி இருக்க வேண்டும். மூன்றாவதாக ஓசியான் புஸ்தகம் 12:6 இப்போதும்
1: நீ உன் தேவனிடத்தில் திரும்பு.
0: இப்பொழுதும் தேவனிடத்தில் திரும்பு.
1: தயவையும்
0: நியாயத்தையும்
1: கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு.
0: உன் தேவன் என்ன செய்யுங்க? இடைவிடாம நம்பிக்கொண்டிருங்க. என்ன செய்யணுமா? தேவனிடத்தில் திரும்பணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? தயையையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாம கத்துற நம்பிக்கையாரு கத்தல் திரும்பணும். எங்கேயோ நம்பி வாழ்ந்துட்டு எப்படியோ வாழ்ந்துட்டு கத்திரதெல்லாம் நம்பி இருக்க அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, இப்பொழுதே கத்திரதல் திரும்பு. தயையும் அவரு நியாயத்தை என்ன செய்யணுமா? கை கொண்டு அவர் என்ன செய்யும்? இடைவிடாம நம்பிக்கையாரு அவர் தயையும் நம்பிக்கையும் தயையும் நியாயத்தையும் கை கொண்டு கத்திரத்துல நம்பிக்கை இருக்கணும். நம்ம திரும்பணும், கத்திரத்தில் திரும்பணும். எப்படி திரும்பணும்? அன்று சொல்றாருல வெளிப்படுத்த விசேஷத்துல ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம்.
1: ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து
0: மனம் திரும்பி
1: ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக.
0: போதும். இன்ன நிலையில் விழுந்தால் சொல்லி விழுந்தன என்ன? இந்த நிலையில கருத்தை விட்டு பின் வாங்கணும். ஒரு சிலர் சொல்லலாம், எனக்கு ரொம்ப கஷ்டம் வந்துருச்சுங்க, அதனால நான் என்ன பண்ணிட்டேன், கருத்தர் விட்டு பின் வாங்கிட்டேன்னு சொல்லலாம். சிலர் என்ன ரொம்ப சோர்ந்துட்டாங்க, அப்ப கருத்தர் விட்டு பின் வாங்கிட்டேன்னு சொல்லலாம். சிலர் சொல்ல ரொம்ப தாங்க முடியாத பிரச்சனை, கருத்தர் விட்டு பின் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அதான் சொல்றாரு, இந்த நிலையில விழுந்தா என்ன, இந்த நிலையை கருத்தர் விட்டு தூரமா போயிட்டேன், அந்த நிலையிலிருந்து என்ன செய்ய மணந்துருவான், ஆமாண்டவரே நான் தான் இப்படி செஞ்சிட்டாண்டவரே. சிலர்ல என்ன செய்வாங்கன்னா, அவங்கள மற்றவங்களேதான் குறை சொல்லுவாங்க, தன்னுடைய தப்ப உணரவே மாட்டாங்க. அவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்கன்னா நல்லதா இருந்தாங்க. அவங்க என்ன செய்யறாங்க? இப்படி பேசிட்டாங்க, அவங்க இப்படி பேசுறதுனால தான் நான் இப்படி ஆயிட்டேன், அவங்களால தான் சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு ஆண்டவரே எந்த நிலையில உங்க தூரம் போயிட்டேன், எந்த நிலையில ஆண்டவரே செவிக்காம அப்படியே சோர்ந்து போய் உங்களுக்கு தூரத்துல இருக்க ஆண்டவரே என்னை மன்னியும். உங்க உள்ளத்துல பரிசுத்தவரை கேட்டவங்களுக்கு திட்டமா சொல்லி தருவார். பரிசுத்தாவே எந்த இடத்துல கத்திர விட்டு தூரமா போயிருந்த ஆண்டவரே காமிங்கன்னு சொன்னா கட்டாயம் காமிப்பார். அந்த எந்திரன் விழுந்தா என்று சொல்லி ஆண்டுவிட்டு நம்ம திரும்ப வேண்டும். ஏசுட்டு முழுமையா நீங்க திரும்பிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில எல்லா குறைகளையும் நிறைவாக்குவார். அல்லேலூயா. மனம் திரும்ப கர்த்தர் பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில் செய்வார். நம்ம ஆண்டவர் வந்து உலகத்திலையும் கத்துட்டு இருக்கிற ஆண்டவர் விரும்புறதுல அதான் சொல்றாரு, இன்ன நிலையில் விழுந்தா என்று நினைத்து என்ன செய்ய கர்த்தரத்துல மனம் திரும்பு. நம்ம கர்த்தரோடு இணைந்து வாழ்ந்த அவருடைய விருப்பம் தாகம் எல்லாம் நம்ம கர்த்தரோடு இருக்குன்னு சொல்லி ஒரு குடும்பத்தை எடுத்துக்கோங்க. ஒரு பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிள்ளை வந்துட்டு என்னதான் ஒரு பெரியமா கூட்ட ரொம்ப அன்பா இருந்தா தாய்க்கு பிடிக்காது. என்ன யார் அங்கேயே போயிடுறா, நான் தாயும் தாப்பட இங்க இருக்கிறோம், என்னை விட்டு அங்கேயே போயிடுறா அப்படின்னு சொல்லி கோவப்படுவாங்க. அதே போல நம்ம ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை உண்டாக்கினார். அல்லேலூயா. நம்ம உருவாக்கினார், நமக்காக மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். நமக்காக ஒரு சொட்டு ரத்தம் கூட வைக்காத படிக்கு அத்தனை அவர் நமக்காக ஊட்டி கொடுத்தார். உன்ன உணவு கொடுக்கிறார், உடுத்த உடை கொடுக்கிறார், தங்க இடம் கொடுக்கிறார், சகல நன்மையை சம்பூர்ணமா கொடுத்த பாதி நம்ம ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி நம்ம வழிநடத்தி எல்லா சிறுவத்தையும் தந்து வருகிறார். அதுதான் அவர் சொல்றாரு, இன்ன நிலையிலிருந்து விழுந்தா என்று நினைத்த என்ன செய்ய மனம் திரும்பு. கத்திரத்துல நம்ம வர வேண்டும் சொல்லி விரும்புறார். இன்னைக்கு நம்ம உள்ள தலைசி பார்ப்போம், எங்க நான் கர்த்தருடைய பிரிஞ்சிருக்கேன், எங்க எனக்கும் கர்த்தருக்கு பிரிவுன்னு உண்டாயிச்சு நினைச்சு. நீங்க உங்களை உள்ள தலைசி பார்த்தீங்கன்னா, பரிசுத்தாவியர்கிட்ட கேட்டீங்கன்னா பரிசுத்தர் உங்களுக்கு அழகாக சொல்லி தருவார். ஓசியா 12:6.
1: இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு.
0: அதைத்தான் ஆண்டவர் விரும்புறாரு, நீ உன் தேவனிடத்தில் திரும்பு.
1: தயவையும்
0: நியாயத்தையும் கை கொண்டு
1: இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு.
0: தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் நம்பியிருக்கு. தேவனிடத்துல முதல் திரும்பிரு. முத எங்க இருக்கிற, எந்த இடத்துல இருக்கிற, இன்னைக்கு தேவனிடத்துல திரும்பு. ஆண்டவர் நம்ம அவர் இடத்துல வரணும்னு தான் விரும்புறாரு, வேற ஒண்ணு விரும்பல. இது வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டோம், இப்பொழுது நம்ம செவிக்க போறோம். என் கூட தஞ்சம் பண்ணுங்க. எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்களை பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு மே துதிக்கிறோம், மே போற்றுகிறோம், மே வாழ்த்துகிறோம், வணங்குறோன்றவர். இந்த நாள் நீ கூட கர்த்தாவே அப்பா மே ஸ்தோத்திரம், வார்த்தை கேட்ட ஒவ்வொரு மக்களோடு இங்கே பேச வேண்டும் செவிக்கிறோம். அற்புதங்களை அதிசயங்களை செய்ய முடியாது செவிக்கிறோம். ஒவ்வொரு தேவனீர் அறிந்திருக்கிற ஆண்டவரே, அப்பாமி ஸ்தோத்திரம். உன் வாயிலிருந்து சொல் பிறக்கிறதுக்கு முடியும் எல்லாவற்றையும் அறிந்திருக்குன்னு சொன்னீங்க அன்பின் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தையும் பொறுப்பை நீர் எடுத்துக்கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நீர் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லக்கரை தாங்க வேண்டும் செபிக்கிறோம் ஐயா. என்னென்ன வியாதியோடு வந்திருக்கவங்களும் ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஆண்டவரே, தொடுவீராக ராஜா. கண் பார்வை குறைவுள்ள மக்களை தொட்டு சுகமாக்குங்க. காது கேட்காத மக்களை காதை கேட்க உதவிச்சிங்க, காதை தொட்டு சுகமாக்குங்க ஆண்டவரே, சுகமாக்குங்க. அன்பின் தகப்பனே, பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க ஆண்டவரே, குணமாக்குங்கப்பா. கிட்னி பலவீனத்தை சுகமாக்குங்க ஆண்டவரே, ஆற்று பலவீனத்தை குணமாக்குங்க ஆண்டவரே, குணமாக்குங்கப்பா. மந்திரம் செய்வனைகள் எல்லாம் உடைத்து போடுங்க, பிசாசனிகளை அழித்து போடுங்க. அன்பின் தகப்பனே, உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். எத்தனையோ தேவைகளோடு உங்களுடைய பிள்ளைகள் வந்திருக்காங்க ஆண்டவரே, ஒவ்வொரு தேவையும் சந்திக்க முடியாது செபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க ஏசப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும். வேலையில உயர்வு இல்லாத மக்களுக்கு வேலை உயர்வை தரணும் ஐயா. வேலை கன்ஃபார்மாகாத மக்களுக்கு வேலை கன்ஃபார்மாக்கணும். கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைக்கணும் ஐயா. அதிசயங்களா அற்புதங்களை செய்யணும் ஆண்டவரே. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறான்னு சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி நீ செய்து முடிக்க முடியாது செபிக்கிறோம். அப்பாமி ஸ்தோத்திரின் தொழில் செய்ய குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வங்க. கேசில் இருக்கிற மக்கள் வெற்றி தாங்க. குடிக்கிற குடும்பத்துல விடுதலை தாங்க. எத்தனை குடும்பங்களை சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் விடுதலை தாங்க ஆண்டவரே. அதிசயங்களா அற்புதங்களை ஒருவர் தான் செய்ய முடியும் ஐயா. ஆராய்ந்து முடிய பெரிய கருத்தை நிமிடாத அதிசயங்களை செய்கிறவரையும் துதிக்கிறமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு பிரச்சனையும் பொறுப்படுத்துக்கோங்கப்பா. நன்மையான காரியத்தர் வாழ்க்கையில செய்யுங்கப்பா. அன்பின் தகப்பனே, நன்மையான இந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதியின் பிதாழ்த்தி இறங்கி வருகிறது. மாறுதல் வேற்றுமையில எந்த நிழலில் சொன்னீரே, நீங்க தான் செய்யணும். அதிசயங்களை செய்யணும், அற்புதங்களை செய்யணும். உங்க மகத்துவம்ல நாமத்தை மகிழ்படுத்துங்க ஏசப்பா. கத்துடைய கிருவ, கத்துடைய பிரசரம், கத்துடைய மகிம் மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறவையா. அன்பின் தகப்பனே, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. பொறுப்படுத்து காத்துக்கோங்க. எல்லா துதிகான மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரட்சகர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. நம்ம செவத்தை கேட்டிருக்கிறாரு, சந்தோஷமா இருங்க.
2: அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்கிறதால் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுவின் கரம் புக்கு வருதுங்களா? ஒன்னு வேற யாருக்கு வருது? ரெண்டு நான்கு பேருக்கு வருகிறது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்துதான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம் கத்தரிக்கிறதுனால். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கத்தரிக்கிறவே மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றோம், யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் யூஸ் பண்றாரா? ஒன்னு ரெண்டு மூணு எல்லாம் யூஸ் பண்றீங்க? இந்த ஆண்ட்ராய்ட் மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் இப்போ நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி சிஸ்டர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள்னு சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ இமேஜ் போட்டோ ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கீங்க. இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்கள் பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமும்னா ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகமும் வரும். இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆறாம் அதிகாரம் படிக்கணும் விரும்புனீங்கன்னா ஆறாம் அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோல அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும் பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆடியோ பைபிள். அதே போல சில எனக்கு இல்லைங்க கேட்கிறேன், எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது. அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க எஸ்தர் ராணி பைபிள் நினைச்சுன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ள. தமிழ், ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. இது எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஆண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன்ல டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம்? ஆதியாகமத்தில் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தான் வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒருத்தரோடையே அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கேட்டு வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம்னு சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும். மெசேஜிங்க அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க உங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய ஆறு மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0 3 0 7 8 0 1 9 மற்றும் 7 5 9 8 1 1 2 4 3 5. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூ 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கர்த்தருக்கு தந்த வசனம் ஏசாயின் புஸ்தகம் 27 அதிகாரம் 3 வசனம்.
1: கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக் கொள்வேன்.
0: கர்த்தர் என்ன செய்வாரா? இரவும் பகலும் காத்துக்கலாம். என்ன செய்ய போறாரு? அடிக்க தண்ணி பாய்ச்சுறாரு. அது மாத்திர ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு என்ன செஞ்சாரு? இரவும் பகலும் நம்மளை காப்பாத்துகிற தேவன். அல்லேலூயா. நம்மளை காப்பாத்துகிற தேவன் இரவும் பகலும் நம்மளை ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் காத்துக்கிறாரு, பகலும் காத்துக்கிறாரு. அன்று சொன்னீர் என்னிடத்துல வருவன்னு ஒருவரும் என்ன செய்ய மாட்டேன், புறமே தள்ள மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம செவத்தை இரவும் பகல நம்ம செவிச்ச கட்டாயம் நம்ம செவத்தை கேட்பாரா கேட்க மாட்டாரா? வாக்கு பண்ணிருக்கிறார், ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 16:5 வசனம்.
1: என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர்.
0: என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். பாத்தீங்களா, நம்மள என்ன செய்ய, தேவனுடைய சுதந்திரம் கத்த நம்மளை காப்பாத்தாரா காப்பாத்த மாட்டாரா? கட்டாயம் காப்பாத்துறோம். சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்ல, நம்ம போராடி செவிக்கணும். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் செவிச்சுக்கொண்டே இருக்க வேண்டும். எல்லாரும் போராடி செவம் பண்ணணும், சரியா? எல்லாரும் வசனத்தை உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளணும். கேட்டுட்டு போறது கேட்டுட்டு இந்த காதல கேட்டு இந்த காதல இது வரைக்கும் நம்ம அப்படிதான் விட்டுருக்கோம். ஆனா ஆண்டவர் அடிச்சு வசனத்தை என்ன செய்யணுமா? நம்ம உள்ளத்துல ஏற்றுக்கொள்ள பாருங்க. அப்போஸ்தலனின் புத்தகம் 17:11 வசனம்.
1: அந்த பட்டணத்தார்
0: மனோவாஞ்சையாய்
1: வசனத்தை ஏற்றுக்கொண்டு.
0: பாத்தீங்களா, வசனத்தை என்ன செஞ்சாங்க? அவங்க இருதயத்துல ஏற்றுக்கொண்டாங்க. நம்ம கேட்டுட்டு இந்த காதல வாங்கிட்டு இந்த காதல விட்டுட்டு போயிடறோம். கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னைக்கு என்ன வசனம்? அது நல்ல வசனம் தான், அதான் மறந்து போச்சு. அவங்க அந்த தெசலோனிக்க பட்டணத்தார் என்ன செஞ்சாங்க? வசனத்தை மனோவாஞ்சையா கேட்டாங்க, உள்ளத்துல வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்க. நம்ம வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. சரி, கத்தர் காப்பாத்துறேன்னு சொல்லி இரவும் பகல் கத்தர் காப்பாத்துறேன்னு சொல்லி யாரெல்லாம் காப்பாத்துறாருதான் நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. யாரெல்லாம் கத்தர் காப்பாத்துவாரு நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக கத்தர் யாரை காப்பாத்துறாரா? சங்கீத புஸ்தகம் 145 20 வசனம்.
1: கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி.
0: கர்த்தர் யாரை காப்பாத்துறாரு? ஆண்டவர்கிட்ட அன்பு கூற யாவரையும் காப்பாற்றி
1: துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார்.
0: பாத்தீங்களா, கர்த்தர் நினைச்சாரு கர்த்தர் யாரெல்லாம் அன்பு கூறுறாங்களோ அவங்களை கர்த்தர் காப்பாற்றுவார். யோவான் சுவிசேஷம் 21:15-17.
1: அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா?
0: இவர்களிலும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பாயிருக்க என்று கேட்டார்.
1: அதற்கு அவர் ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான்
0: என்றார்.
1: அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார்.
0: இரண்டாம் தரம் அவர் அவரை நோக்கி
1: யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார்.
0: அதற்கு அவர்
1: ஆமாண்டவரே,
0: உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர்
1: என்றார்.
0: அவர்
1: என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயா என்றார்.
0: என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே
1: பேதுரு துக்கப்பட்டு
0: ஆண்டவரே
1: நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்.
0: எல்லா இயேசுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்.
1: நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர்.
0: என்றார்.
1: இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார்.
0: அல்லேலூயா. அப்ப கர்த்தர் என்ன செய்யற, மனித முகத்தை பார்க்கிறான். கர்த்தர் என்ன செய்யறாரு? நம்ம இதயத்தை பார்க்கிறோம். முதல் ஆட்டுக்குட்டி எல்லாரையும் பார்க்கிறோம், இவர்களை பார்க்கிற இடத்துல அன்பாயிருக்கா, எல்லாரைப்பார்கள் ஏன்ட்டு அன்பாயிருக்கா, நம்ம சொந்தக்காரங்க அம்மா அப்பா நம்ம கூட பிறந்தவங்க எல்லாரை பார்க்கலும் யார்ட்டதான் அன்பா இருக்கணும், கர்த்தர் தான் அன்பு. ஏன்னா கர்த்தர் தான் இந்த உலகத்துல நம்மளை உருவாக்கி அனுப்பி இருக்கிறாரு, அவரு தான் நம்ம தாயின் கருப்பத்தில் உருவாக்கி இந்த உலகத்துல அனுப்பி இருக்கிறாரு. அதான் சொல்லி இவர்களை பார்க்கல இடத்துல அன்பாயிருக்கான்னு கேட்கல, என்ன சொன்னாரு, இவர்களை பார்க்கல இடத்துல அன்பாயிருக்கிறார், கூட பிறந்தவங்க சகோதர சகோதரி பார்க்கணும், பிள்ளைகள் எல்லாரை பார்க்கலும் அன்பாயிருக்காயான்னு கேட்டேன். என் நாட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, சண்டே கிளாஸ் ஒழித்தை குறிக்குது, ரெண்டாவது ஆடு ஊழியத்தை குறிக்குது, மூணாவது ஆடுகள் மேய்ப்பாயின்னு கேட்கிறாரு. அப்ப நம்ம ஆடுகள் வந்து மேய்க்கணும்னு சொன்னா, நம்ம ஊழியத்தை செய்யணும்னு சொன்னா, கர்த்தர் அன்பு கூர்ந்து ஊழியம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இதுல என்ன பாக்குற, ஊழியத்தை பார்க்கலாம் அதிகமா நம்ம குடும்பத்தை எதை நேசித்தாலும் கர்த்தர் நேசிப்பது கம்மி தான் சொல்ற. இவர்களை பார்க்கலாம் என்னிடத்துல அன்பாயா இருக்காயா, நம்ம ஊழியத்தை என்ன செய்யணும், உண்மையும் உத்தமா செய்யணும், பயத்தோடு நடுக்கத்தோடு கண்ணு கருத்துமாய் ஒழுங்குருமாய் ஒழித்துக்கினா, ஏதோ ஒரு நாளைக்கு வர்றது ஏதோ ஒரு நாளைக்கு வர்றது இல்ல, இஷ்டம்லாம் வராம இருந்துடுறோம், அப்படி இல்லா இருந்துடுறோம். ஆனா கத்த நம்ம இடத்துல கேட்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனை இவர்களை பார்க்கிற இடத்துல அன்பாயிருக்காயா, இவர்களை பார்க்கிலும் அன்று சும்மா கேளு அன்பாயிருக்கான்னு கேட்டிருந்திருக்கலாம், என்ன கேட்டாரு, இவர்களை பார்க்கல இடத்துல அன்பாயிருக்காயா. நம்ம என்ன செஞ்சிடறோம், நம்ம ஊழிஞ்சிருன்னு சொன்னா ஏதோ ஒரு ஊழிஞ்சிருது இல்ல, இவர்களிலே அதிகமா அன்பாயிருக்காயா, அப்படின்னா என்ன செய்யணும், நாட்டுக்குட்டிய ஆட்டுக்குட்டியை வைக்கணும். ஊழியத்தை வந்து செய்யும்போது நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அசதியா இருக்கக்கூடாது, ஊழியத்தை உண்மையா நம்ம செய்யணும், சடைச்சி போய் செய்யக்கூடாது. அப்ப ஆண்டு விட்டு அன்பு இல்லைன்னு அர்த்தம், ஆண்டு விட்டு அன்பா இருந்தா நம்ம ஊழியத்தை என்ன செய்யணும், கண்ணு கருத்துமா செய்யணும், உண்மை உத்தமா செய்யணும், பயத்தோடு நடுக்கத்தோடு ஒளிஞ்சிக்கணும், கண்ணு கருத்துமா ஒளிஞ்சிடும், ஒழுங்கோ கிருமமா ஒளிஞ்சிக்கணும். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கத்த நம்ம இருதயத்தை அறிந்து பார்க்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட அன்பு கூறுறோம், எந்த அளவுக்கு ஊழியத்தை நம்ம செய்யறோம் அப்படின்னு பார்க்கும்போது தான் எத்தனையோ ஆசீர்வாதத்தை தேவன் வச்சிருக்கிறாரு. நான் நம்ம ஆண்டவர்கிட்ட முழுதோடு இவர்களை பார்க்கல எடுத்து அதிகமாய் அன்பா இருக்காயா, நம்ம எங்க அனுபவிச்சிருக்கிறோம் இதுலதான் நமக்கு தெரியும், உலகத்திலயா குடும்பத்திலயா. நம்ம சரீரத்தை நேசிக்கமா, என்ன வந்தாலும் என் சரீரம் முக்கியம், நான் மழை வந்தாலும் போக மாட்டேன், அங்கே போக மாட்டேன், இப்போ போக மாட்டேன். நம்ம சரீரத்தை அதிகமாக நேசிக்க ஆண்டவரை பார்க்கலாம், நம்ம சரீரத்தை அதிகமாக நேசிக்கிறோமா, குடும்பத்தை அதிகமாக நேசிக்கிறோம், எதை நேசிக்கிறோம் என்பதை நம்ம தான், நமக்கும் தெரியும், யாருக்கு தெரியும், ஆண்டவராகிய இயேசுக்கு தெரியும். அல்லேலூயா. நான் அப்போ வசந்தாக்கா ராஜா மட்டும் ஒளிஞ்சிக்குவோப்பா, நாங்கள் ஒளி முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் ஒளி முடிச்சுட்டு வரோம். ஆண்டவர் சொன்னார், நாங்கள்லாம் நடந்தே தான் போய் ஒளியும் செய்வோம், நாங்கள் பஸ்ஸுக்கு நின்றுட்டு இருக்கோம். அன்றை சொல்கிறாரு, நாங்களாம் நடந்தால் முழுங்கி செஞ்சுருக்கேன் நாளெலாம், நீங்கள் பஸ்ஸுக்கு காத்திருக்கீங்க அப்படின்னாரு. நாங்கள் கூடுவர் அப்புறமா என்ன பண்ணிட்டோம், நடந்தே வந்தோம். எத்தனையோ நாள் எத்தனையோ நாள் கத்திரி புளிஞ்சேனா, முழுகிறத்தோடு புளிஞ்சு செய்யணும், செய்யணுமே, ஐயோ செய்யணுமே, நம்ம குளிஞ்சு செஞ்சால் அது கத்திரி பிரியும். அதான் சொல்கிறேன், இவர்களை பார்க்கலையும் என்ன இடத்துல என்ன செய்ய அதிகமாக அன்பாக இருக்கார், இவர்களை பார்க்கலும் எல்லாரும் நேசிக்கிறப்பா, அவர்களை பார்க்க என்ன இடத்துல அதிகமாக அன்பாக இருக்காயா, இந்த உலகத்து மனிதனுடைய அன்பு, நம்ம சரீரத்தின் அன்பு, உலகம் எல்லாமே ஒளிஞ்சு போகும். கர்த்தரத்தில் அன்பா இருந்தா ஒரு நாள் நமக்கு ஒளியாது, கர்த்தர் அவங்க மார்க் போட்டு வச்சுட்டே இருப்பார், என் பிள்ளை என்ன பயமான அன்பு எவ்வளவு அன்புன்னு சொல்லி மார்க் போட்டுட்டே இருப்பாரு. அல்லேலூயா. நம்ம அதனால ஒளித்த உண்மையா நம்ம செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதை சொல்ற அவரத்துல அன்பு வர்றவங்கள கர்த்தர் என்ன செய்யறாரு, காப்பாத்துகிறார். எப்படி அன்பு கூறணுமா, வாசித்து பாருங்க, நல்ல மனசுல வச்சுக்கணும், நம்ம கேட்டு கேட்டு இந்த ஒரு காலம் விட்டுறக்கூடாது. மத்தேயு சுவிசேஷம் 22:37.
1: இயேசு அவனை நோக்கி,
0: இயேசு அவர்களை நோக்கி,
1: உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்,
0: உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்,
1: உன் முழு இருதயத்தோடும்,
0: முழு இருதயத்தோடும்,
1: உன் முழு ஆத்மாவோடும்,
0: உன் முழு ஆத்மாவோடும்,
1: உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக,
0: உன் முழு மனதோடு அன்பு கூறுவாயாக, முழு இருதயத்தோடும், முழு ஆத்மத்தோடும், மனதோடு அன்பு கூறுவாயாக. ஆண்டு விட்டு அன்பு கூற வேண்டும். ஆண்டு விட்டு அன்பு கூறன்னு சொன்னா நம்ம பிள்ளைகளை பார்க்கலாம், நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை பார்க்கலாம், இயேசுக்கிட்ட அதிகமாய் அன்பு கூற வேண்டும். நீங்களும் அந்த அன்புகளை வரணும். நம்ம இதுவரைக்கும் நம்ம எதுக்கு எதுக்கா வாழ்ந்துட்டோம், என்ன வாழ்ந்தாலும் என்னங்க கொண்டு போக போறோம், உலகத்தில் எவ்வளவோ வாழ்ந்தாலும் உலகத்தில் கொண்டு போறது என்ன கொண்டு போக முடியும், ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. இந்த உலகத்தை நீங்க கர்த்தருக்காக வாழ்ந்து கர்த்தர் சபை மேல உங்களுக்கு பாறை இருக்குமானா, கர்த்தர் அதே உங்களுக்கு மார்க்கு போட்டு வைப்பார். நம்ம எல்லாம் என்ன செய்யறோம், நம்ம குடும்பத்துக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக, நம்ம குடும்பத்துல என்ன அது வேணும் இது வேணும் இதை தான் நம்ம இருக்கிறோம். ஆனா ஆண்டவராக இயேசுகிறது கேட்கிறார், இவர்களை பார்க்கல இடத்துல அதிகமா அன்பா இருக்கிறாய். அருமையானவர்களே, ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுகிறது மேல அன்பா இருங்க. இயேசுகிறது தான் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும், இயேசுகிறது தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி ஒருவர் சேதப்படுத்தாத விடுக்கி இரவும் பகலும் என்ன காத்து, உங்களையும் காத்துக்கலாம், உங்க குடும்பத்தையும் காத்துக்கலாம். உங்களுக்கு அன்பெல்லாம் கர்த்தர் மேலதான் அன்பா இருக்கணும். அது வேணும் இது வேணும் அதை செய்யணும் அதை வாங்கணும் இதை வாங்கணும் அதை செய்யணும் இது வாங்கணும் என் பிள்ளைகளுக்கு எல்லாமே ஒண்ணு இல்ல, கர்த்தரத்தை உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க, என் பிள்ளைக்கு அதை செய்யணும் இதை செய்யணும் அதை செய்யணும் இதை செய்யணும் ஒண்ணுமே செய்ய முடியாது. கர்த்தரத்துல ஒப்பு கொடுங்க, கர்த்தரா உங்க பிள்ளைகளை ஆசீர்வைக்க முடியும், கர்த்தரா உங்க பிள்ளைகளை வாழ வைக்க முடியும், கர்த்தரா உங்களை ஆசீர்வித்து உயர்த்த முடியும். அல்லேலூயா அல்லேலூயா. அதை மறந்துட்டா இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அதுலயே என்னமா இருக்காதிங்க. கர்த்தர் சொல்ற அவர்களை பார்க்கிலும் அன்பா இருக்கிற என்ன பதில் சொல்ல போறோம் யோசித்து பாருங்க அருமையானவர்களே. அவர்களை பார்க்கல இடத்துல அதிகமா அன்பா இருக்காயா, அன்பா இருக்கிறமா? மொத்த அன்பு ஆதியில் வந்தப்ப அன்பு எவ்வளவு அன்பா இருப்போம், இப்ப வர வர வர எல்லாம் அன்பு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இயேசு கிறிஸ்து மேல அன்பு குறைஞ்சு போச்சு. ஏன்னா வசனத்தை என்னன்னு அந்த கதை கேட்டு இந்த கதையில விட்டுறோம். வசனம் தான் மிக மிக மிக அவசியம். ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் மேல அன்பா இருக்கணும். மொத யார காப்பாத்துறாரு? கர்த்தரத்துல அன்பு குருங்களை காப்பாத்துறாரு. ரெண்டாவதாக கர்த்தர் யார காப்பாத்துறாரு தெரியுமா? சங்கீத புஸ்தகம் 5:11
1: உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக.
0: கர்த்தர் நம்புறவங்க என்ன செய்வாங்களா? சந்தோஷித்து என்னாலும்
1: கம்பீரிப்பார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர்.
0: யார் ரெண்டாவது காப்பாத்துறாரு? கர்த்தர் நம்புறவர்கள். அப்பதான் ஆண்டவர் சொன்னார் பாத்தீங்களா, கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்களா, இவ்வளவு பெரிய ஆபத்தெல்லாம் வருதுன்னு எல்லாம் சொல்றாங்க, ஜாமானா மாத்திரம் சரியாயிருமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்ல, கத்தரால கூடாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்ல. ஹல்லேலூயா. கத்தர் நம்பர்களை என்ன செய்றாரா? காப்பாற்றுகிறார். மத யார காப்பாத்துறாரு? அவரத்துல கத்திரத்துல அன்புகிறவரை காப்பாத்து. ரெண்டாவது யார காப்பாத்துறாரு?

0: சார், அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்து தான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம் கர்த்தருக்கிருபையினால். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கர்த்தருக்கிருபையில் மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றோம், யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் தான் யூஸ் பண்றாரா? ஒன்னு, ரெண்டு, மூணு, எல்லாத்தையும் யூஸ் பண்றீங்க? இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுன் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் இப்போ நம்முடைய இயேசுன் கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள்னு சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ இமேஜ் போட்டோ ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கலாம். இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்க பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் நீங்க பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமும் ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகமும் வரும். இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆறாம் அதிகாரம் படிக்கணும்னு விரும்புனீங்கன்னா ஆறாம் அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோல அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் நீ கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும் பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆடியோ பைபிள். அதே போல சில எனக்கு இல்லைங்க கேட்கறேன், எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது. அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க எஸ்தர் ராணி பைபிள் நினைச்சுன்னா அந்த உடனே பைபிளை பதிவிறக்க செய்து கொள்ள. தமிழ், ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. இது எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி, அது பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம்? ஆதியாகமத்தில் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தான் வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒருத்தருடையே அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கிட்ட வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம்னு சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம், கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும். மெசேஜிங்க, அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க அது உங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.
1: அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராக கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கொடுத்து துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள

0: ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க, நம் குளித்தின் விருதை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: சிறிய மாணவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளை நம்ம ஈஸ்டர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசுக்கு உயிர் தந்த நாள்ல நம்ம பெரிய மகிழ்ச்சியா இருக்கிறோம். அவர் உயிர் தந்த நாள் தான் இவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. வாசிக்க கேப்போமா? 1 கொரிந்தியர் புத்தகம் 15 அதிகாரம் 4 வசனம்.
1: கிறிஸ்துவானவர்
0: வேத வாக்கியங்களின்படி
1: நம்முடைய பாவங்களுக்காக மரித்து
0: அடக்கம் பண்ணப்பட்டு
1: வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து.
0: நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததனாலதான் இந்த நாள்ல மகிழ்ச்சியோடு கொண்டாடி இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததனால பெரிய மகிழ்ச்சி நமக்கு. தேவனாய் கர்த்தர் உயிர்த்தெழுந்ததனால நமக்கு என்னென்ன ஆசீர்வாதம் நம்ம பார்க்க போகிறோம். முதலா பார்க்கிறோம் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 3:26.
1: அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள்
0: பொல்லாங்குகளிலிருந்து
1: விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி
0: தேவன்
1: தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை
0: எழுப்பி
1: முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார்.
0: எதற்காகனா, பொல்லாங்கிலிருந்து விலக்கி நம்மளை ஆசீர்வதிக்கும்போதுதான் பிதாவாகிய தேவன் அவருடைய பிள்ளையாகி இயேசு நம்ம இடத்துல அனுப்பியிருக்கிறார். பொல்லாங்கு, நம்ம பொல்லாங்குக்குள்ள கடந்தோம், பாவத்தில் உழந்து இருந்தோம், அதை விலக்கி நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லி. கர்த்தருக்கு என்னன்னா, நம்மளால ஆசீர்வதிக்க தான் கர்த்தர் பிரியும். ஏன்னா அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஒவ்வொருவரும் கடீர் வடிக்கிறதோ வேதனைப்படுறதோ கர்த்தருடைய பிரியம் இல்லை. நம்மளை ஒருவரையும் ஆசீர்வதிக்க தான் கர்த்தர் பிரியம். என்ன புஸ்தகம் 24:1 வாசிக்க கேப்போமா?
1: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்.
0: ஆமா அறிவியானவர்களே, உங்களையும் என்னையும் இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்குதான் கர்த்தர் பிரியம். நம்ம யாரெல்லாம் இஸ்ரவேல் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமோ ஒவ்வொருவரையும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நிச்சயமா ஆசீர்வதிக்குது அவர் பிரியம். யாரெல்லாம் ஆசீர்வதிப்பார்? நீதிமொழியின் புஸ்தகம் 28:20.
1: உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்.
0: வாழ்க்கையில் உண்மை இருப்போமானால் நிச்சயம் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வார்த்தையில, பேச்சில், எல்லாவற்றிலும் உண்மையா இருக்க வேண்டும். நம்ம வேலை ஸ்தலத்துல, நம்ம குடுக்கல் வாங்கல, எல்லாவற்றிலுமே நம்ம உண்மையா இருக்க வேண்டும். உண்மையா இருப்போமானால் கர்த்தர் நம்மளை என்ன செய்வாராம், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தராரு, ஆசீர்வதிப்பார், நிச்சயமா ஆசீர்வதிப்பார். எல்லா காரியத்திலும் உண்மையா இருக்க வேண்டும். அது மாத்திர நீதிமொழியின் புஸ்தகம் 10:22.
1: கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, உண்மையுள்ள பரிபூர்ண ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனைய கூட்ட மாட்டார். நம்ம இப்படி சம்பாரிச்சலாம், அப்படி சம்பாரிச்சோம்னா கட்டாயம் ஒரு நாள் வேதனை. கர்த்தரே நம்ம ஆசீர்வதிச்சிட்டாருன்னா அவர் என்ன செய்ய மாட்டாரு, வேதனை கூட்டவே மாட்டார். உங்க வாழ்க்கையில் நிச்சயமா ஆசீர்வாதமா இருப்பீங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை மேன்மைப்படுத்துவார். அப்படித்தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. உபாகம் புஸ்தகம் 15:5.
1: உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில்
0: உன்னை
1: மேன்மேலும் ஆசீர்வதிப்பார்.
0: உன் தேவனாகிய கர்த்தர்
1: உனக்கு சொன்னபடி
0: உன்னை ஆசீர்வதிப்பதினால்
1: நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய்.
0: நீயோ கடன் வாங்குவதில்லை.
1: நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய். உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிடம் மென்மேல் ஆசீர்வதிப்பார். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீங்க, நீங்க கடன் வாங்கறதில்ல, அவங்க உங்களை ஆள மாட்டாங்க. அதனாலதான் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா? அதுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த உடனே என்ன செஞ்சிருக்காரு, நம்மளை பொல்லாங்கிருந்து விலக்கி நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக பிதாவாகி தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல அனுப்பியிருக்கிறார். நிச்சயமா ஆசீர்விக்கப்படுறார், கலங்காதீங்க.

0: ரெண்டாவதாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நோக்கம் நம்மள நீதிமானை மாற்றுகிறதுக்காக. ரோமர்கள் நிறுவம் 4:25.
1: அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம்
0: நீதிமான்களாக்கப்படுவதற்காக
1: எழுப்பப்பட்டும் இருக்கிறார்
0: ஆமா அருமையானவர்களே, நம்மளை நீதிமான்களாக்கப்படுகிறதுக்காக கர்த்தராகி தேவன் நமக்காக 3 உயிரோடு எழுந்திருக்கிறார். கர்த்தராகி தேவன் முதலாவது நம்ம ஆசீர்வித்தார், ரெண்டாவதாக நம்மளை நீதிமானா மாற்றுகிறார். அப்ப நீதிமான மாறுறதுனால என்னென்ன ஆசீர்வாதம் பார்க்கலாமா? ஏசாயின் புஸ்தகம் 3:10.
1: உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள்
0: நம்ம நீதிமான் ஆளுனா நமக்கு என்ன உண்டாகுமா? நன்மை உண்டாகும். நம்மளை ஒருவர் நன்மை அனுபவிக்கணும் தான் கர்த்தராய் தேவன் நம்மளை நீதிமானாய் மாற்றுவதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தந்தார். நாம் பாவத்திலும் சாபத்திலும் அழிந்து போன நம்மள கர்த்தராகி தேவன் நீதிமானாய் மாற்றினார். நீதிமான மாற்று மத்தில நமக்கு என்ன கொடுக்கறான்? நன்மை உண்டாகும். 1 Peter 3:12.
1: கர்த்துடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்ம நீதிமன்ற இருப்போமா? நம்ம செவத்துக்கு தேவனுடைய செவி கவனமா இருந்து கேட்கிறார். நம்ம செவிக்கும் போது நம்ம என்ன செவித்தாலும் தேவனை கேட்க நம்ம செவத்தை கேட்டு உடனே பதில் கொடுப்பார். நீதிமன்ற நன்மை கொடுக்கிறார். ரெண்டாவது நம்ம செவத்தை கேட்கிற தேவன். அது மாத்திரல்ல, மத்தேயு சுவிசேஷம் 13:43.
1: அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள்.
0: நம்ம பிதாவின் ராஜ்யத்தில் என்ன செய்வாங்க? சூரியனை போல பிரகாசிப்போம். அதுக்குத்தான் கர்த்தராகி தேவன் நம்மளை நீதிமான மாத்திற்காக தான் கர்த்தராகி ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். பிதாவின் ராஜ்யத்துல சூரியனை போல இருக்க போறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? ஆண்டவர் வருவீங்களா? கர்த்தர் எனக்காக உயிர் தந்தார்னு சொல்லி நம்புங்க, விசுவாசிங்க, உங்களின் தேவன் ஆசீர்வதிப்பார். அது மாத்திர அருமையானவர்களே, நீதிமொழியின் புஸ்தகம் 10:30.
1: நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை
0: நம்ம நீதிமான இருப்போமானால் எந்த நாளிலும் அசைக்கப்பட மாட்டோம். நம்மள கர்த்தர் என்ன செய்யறாரு? முதல் நன்மை கொடுக்கிறார் நீதிமானுக்கு. ரெண்டாவது என்ன செய்யறாரு? நீதிமானுக்கு நம்ம செபத்தை கேட்கிறார். மூன்றாவதாக பிதாவின் ராஜ்யத்துல சூரியனை போல பிரகாசிப்போம். நீதிமான இருந்தா அசைக்கப்பட மாட்டோம். அதுக்காக தான் தேவனை கர்த்தர் நமக்காக மரித்து 3 உயிர் வழிந்தார். முதல் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், ரெண்டாவது நம்மள நீதிமானை மாற்றுகிறார். கர்த்தர் ஒப்பு கொடுத்து சாம்பு போடுமா?

0: அப்போஸ்தல நடுவில் புஸ்தகம் 1:5
1: ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல்
0: என்னிடத்தில் கேள்விப்பட்ட
1: பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார்.
0: ஆம் அருமையானவர்களே, பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன? அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். நம்ம காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ள முடியும். உடனே வந்தது என்னால பரிசுத்த ஆவியானவர் கிடைக்கலன்னு சொல்லி சோர்ந்து போய்கூடாது. நான் சர்ச்சைக்கு தானே போயிட்டு இருக்கேன், அங்க போறேனே இங்க போறேனே, எனக்கு ஏன் கிடைக்கல, பரிசுத்தவனர் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி கலங்கக்கூடாது. கர்த்தருடைய பாதத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் காத்திருக்கும் போது நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார். பரிசுத்தவின் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திர நம்ம காத்திருக்கும் போது ஆண்டவர் என்ன கொடுக்கிறாராம் பாருங்க. பரிசுத்தவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தோம்னா ஏசாயின் புஸ்தகம் 40:31
1: கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ
0: புது பலன் அடைந்து
1: கழுகுகளை போல
0: செட்டைகளை அடித்து எழும்புவார்கள்.
1: அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க.
0: ஓடினாலும் இளைப்படைய மாட்டாங்க. அது நம்ம காத்திருக்க வேண்டும். காத்திருக்கும் போது பரிசுத்தவான் அபிஷேகத்தினம் பெற்றுக்கும் போது ஓடினாலும் இழப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். அதுக்கு தான் பரிசுத்தவனை பெற்றுக்கொள்ள. அதான் ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார், உயிர் தெழுந்த உடனேயும் என் பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற காத்திருங்கள்னு சொன்னார். நம்ம ஒரு நாள் காத்திருந்து தேவனிடத்துல பரிசுத்தவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்காக காத்திருக்கும் போது ஓடினாலும் இழப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். பரிசுத்தவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் கட்டுடைய பார்த்து நம்ம ஒவ்வொரு நாளும் காத்திருக்கணும். அருமையானவர்களே, நம்ம காத்திருக்கிறோமா யோசித்து பாருங்க. காத்திருக்கிறோமா இல்லையே? நம்ம ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறோமா? எவ்வளவு நேரம் காத்திருக்கோம்? 5 நிமிஷம், 10 நிமிஷம், திடீர்னு தோசை, திடீர்னு பரோட்டா, எல்லாம் திடீர்னு அதை மாதிரி நினைக்காதீங்க. கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்தா பிதான் வாக்குத்தத்தை நிறைவேறத்தக்கதா பரிசுத்தவன் அபிஷேகத்தை கொடுப்பார். அது மாத்திர பரிசுத்தவனர் வந்துட்டாருன்னா நம்ம நடந்தா ஓடினாலும் இழைப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டும். அது மாத்திரல சங்கீதக்காரர் சொல்றாரு, சங்கீத புஸ்தகம் 40:1
1: கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன்.
0: அவர் என்னிடமாய் சாய்ந்து
1: என் கூப்பிடுதலை கேட்டார்.
0: என் செவத்து பதிலே இல்லையே, நான் செவிச்சுதானே பாக்குறேன், எனக்கு மட்டும் பதில் கிடைக்கல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சங்கீதக்காரர் சொல்றாரு, நான் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதல கேட்டார். நீங்க கர்த்தர் நோக்கி கூப்பிடும் போது பொறுமையோடு காத்திருக்கீங்களா? 5 நிமிஷம், 10 நிமிஷம் ஜெபம் பண்றீங்களா? ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்றீங்களா? அந்த ஜெபம் இல்ல. அருமையானவர்களே, நீங்க பொறுமையோடு கர்த்தரை பார்த்து அதிக நேரம் காத்திருக்க வேண்டும். உங்களிடமா சாய்ந்த உங்களுக்கு கூப்பிடுதல் கட்டாயம் கேட்டு கட்டாயம் பதில் கொடுப்பார். அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அது மாத்திரல சங்கீதக்காரர் சொல்றாரு, 37:34
1: நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள்,
0: அப்பொழுது
1: நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார்.
0: கர்த்தர் காத்திருந்து அவர் வழியை கை கொள்ளுங்க, நீ பூமி சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உங்களை உயர்த்துவார். என் வாழ்க்கையில் இவ்வளவுதானா? என் வாழ்க்கையில் எப்ப பார்த்தாலும் கஷ்டமா? என் வாழ்க்கையில வேதனையா இருக்குதே, எனக்கு ஒரு நிம்மதி கூட இல்லைன்னு சொல்லி கலங்குறீங்களா? நிச்சயமா கர்த்தர் காத்திருந்து அவர் வழியை கை கொள்ளுங்க. அவர் என்ன செய்வார்? உங்களை பூமியை சுதந்திரித்துக் கொள்றதுக்கு உங்களை உயர்த்துவார், கட்டாயங்களை உயர்த்துவார். கவலைப்படாதீங்க. இந்த நாளில் ஆண்டவராக இயேசுக்கு உங்களை வாக்கு பண்ணியிருக்கிறார், கலங்காதீங்க. அது மாத்திரல 33:20
1: நம்முடைய ஆத்துமா
0: கர்த்தருக்கு காத்திருக்கிறது.
1: அவரே நமக்கு துணையும்
0: நமக்கு கேடகமானவர். நம்ம ஆத்மா கர்த்தருக்காக காத்திருக்கும் போது அவர் நமக்கு துணையும் கேடகமா இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை வழி நடத்தி செல்வார். கலங்காதீங்க, கண்ணீர் துடைச்சிக்கோங்க. இந்த உலகத்தில் யார் துணை இருக்காங்களோ இல்லையோ, கர்த்தர் துணையும் கேடகமா இருந்து நம்மளை வழி நடத்துவார்.

0: நான்காவதாக மார்க்கன் சுவிசேஷம் 16 அதிகாரம் 15 வசனம்.
1: பின்பு அவர்
0: அவர்களை நோக்கி
1: நீங்கள்
0: உலகம் எங்கும் போய்
1: சர்வ சிருஷ்டிக்கும்
0: சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஆமா அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்த கட்டளை சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்க. இயேசு கிறிஸ்து பத்தி மற்றவங்களுக்கு சொல்லணும், வேற ஒண்ணு இல்ல. இயேசு கிறிஸ்து பத்தி மற்றவங்களுக்கு சொல்லணும், நம்ம அதை மாதிரி சொல்றது இல்ல. இயேசு கிறிஸ்து பத்தி நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும், சொன்னா போதும் உள்ள தேவன் அவர்கள் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார்னு சொல்லி மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும். அது மாத்திரல்ல, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9 அதிகாரம் 17 வசனம்.
1: நான் உற்சாகமாய்
0: அப்படி செய்தால்
1: எனக்கு பலன் உண்டு.
0: பாத்தீங்களா, உற்சாகம் செய்யணும். ஐயோ சொல்லணுமா, வெக்கத்தோட கஷ்டப்பட்டு அப்படி சொல்லக்கூடாது. உற்சாகமா தேவனை பற்றி நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். அப்படி சொன்னா நிச்சயமா நமக்கு பலன் உண்டு. ஏசுகிறத்தவங்க வாழ்க்கையில கண்ணீர் துடைப்பார், கஷ்டத்தை மாத்தார், அவ்வளவுதான். நீங்க சொன்னீங்கன்னா, உற்சாகமா சொன்னீங்கன்னா உங்களுக்கு பலன் உண்டு. ஐயோ சொல்லணுமேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு நீங்க சொல்ல வேண்டாம், நீங்க சொல்ல வேண்டும். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4:2 வசனம்.
1: சமயம் வாய்த்தாலும்
0: வாய்க்காவிட்டாலும்
1: ஜாக்கிரதையா திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு.
0: தேவனுடைய வசனத்தை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நம்ம ஆண்டவரை பத்தி எல்லாருக்கும் சொல்லணும். பெரிய பெரிய ஊழியத்துல இருந்துதான் சொல்லணும் இல்ல. நம்ம என்ன செய்யணும், எந்த நேரம் கிடைச்சாலும் யார பார்த்தாலும் நம்ம யாரோ கஷ்டப்படுறாங்க, வியாதிகள் கண்ணீர் வடிக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம ஆண்டர் பத்தி சொல்லணும். நீங்க சாம் பண்ணுங்க, நிச்சயமா உங்களுக்கு ஆண்டர் உங்க வியாதி சுகமாக்குவார். நம்ம அவங்கள பார்த்துட்டு அமைதியே போயிடக்கூடாது, அவங்க கண்ணீர் நம்ம துடைக்கணும். உள்ளத்துல சாமான் இல்லாம இருப்பாங்க, அவங்கள பத்தி ஏன் கலங்குறீங்க, ஏன் சாமியை கும்பிடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்ல வேண்டும். அதான் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நம்ம நேரம் கிடைக்கிறப்ப இயேசு கிறிஸ்து பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நம்ம சொல்லணும். நம்ம சொல்லணும்னா நமக்கு அதை அறிஞ்சு அதுக்கேற்ற பலனை தேவன் நம்ம கட்டாயம் தருவார். நீங்க சொல்லணும், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அன்றை பற்றி நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2:15 வசனம்.
1: நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து
0: போதிக்கிறவனாயும்
1: உன்னை
0: தேவனுக்கு முன்பாக
1: உத்தமனாக
0: நிறுத்தும்படி
1: ஜாக்கிரதையாயிரு.
0: நிதானமாய் போதிக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யணும், நம்ம உத்தமனா இருக்க முடியும், ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல, நம்ம இங்க இருக்கு, நம்ம பூமியில் இருக்கோம், தேவன் வானத்துல இருக்க நம்ம பாக்குறாரு, நம்ம நினைவுகள் எல்லாம் தூரத்துல இருந்து அறிந்திருக்கிறாரு, நம்ம உட்கார்ந்துலயும் எழுந்திருக்கிற அறிந்திருக்கிறாரு. நிதானமா போதிக்கணும், உத்தமனா இருக்கணும், அவருக்கு முன்பாக நிற்க நம்ம என்ன செய்யணும், ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அதனால நம்ம கர்த்தருடைய ஊழியத்தை எப்படியாவது நம்ம செய்யணும், கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம செய்யணும். இந்த உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை அருமையானவர்களே, ஒரே ஒரு வாழ்க்கை தான். நம்ம வாழ்க்கை எப்ப முடியுமோ நமக்கு தெரியாது. இந்த சரீரத்துல இந்த உயிருக்கு மட்டும் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டும். நம்ம சொல்லும் போது என்ன ஆசீர்வாதம் தந்திருக்கான் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 12:26 வசனம்.
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால்
0: என்னை பின்பற்ற கடவன்
1: நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான்.
0: பாத்தீங்களா, ஆண்டவர் எங்க இருக்கிறோம், ஊழியக்காராகி நம்மளும் அவர் இருக்கிற இடத்துல தான் நம்ம இருப்போம்.
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவரை பிதாவானவர் கனம் பண்ணுவார்.
0: பாத்தீங்களா, பிதாவானவர் கனம் பண்ணுவார். கர்த்தர் எங்க இருக்கிறாரோ, இயேசு கிறிஸ்து எங்க இருக்கோ அங்கதான் நம்ம இருப்போம். பிதாவானவர் கனம் பண்ணுவார். அருமையானவர்களே, ஆண்டவர் கர்த்தரை ஒப்பு கொடுத்து நம்ம செவம் பண்ணுமா, நம்ம கேட்ட வசனத்துக்கு கர்த்தரை அர்ப்பணிப்போமா.